فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

0: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே,
1: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம். நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான அல் குர்ஆன் மனனம் செய்தல் தேவை என்கின்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அஹமது ரஜாதி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من ابتلي من هذه البنات சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய அதிபர் அவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவிகளே, அனைவர்களுக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஸ்லீம் பிள்ளைகளுக்கும் காஃபிரான பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முஸ்லீம்களாகிய நம்முடைய சிந்தனையும் காஃபிர்களுடைய சிந்தனையும் வித்தியாசமானது. எங்களுடைய சிந்தனை என்ன? முஸ்லீம்களுடைய சிந்தனை, உலகத்திலும் நல்ல முறையில் வாழ வேண்டும், உலகத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய கபர், மஹ்ஷர், சிராத், மீசான் எல்லா இடங்களிலும் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனால் தமிழர்கள்

0: நம்முடைய பௌத்தர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய சிந்தனை என்ன? உலகத்தில் மாத்திரம் எப்படி நல்ல முறையில் வாழ்வு? ஏனென்றால் அவர்களுக்கு கபரை பற்றிய சிந்தனையோ மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றிய சிந்தனையோ அவர்களிடம் கிடையாது. அதை மறுப்பவர்கள். அதனால்தான் நாம் எல்லோருக்கும் தெரிந்த துவா தான், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனதன் வகினா அதாபன்னார். யா அல்லாஹ், உலகத்திலும் நல்லதைத்தா, ஆஹிரத்திலும் நல்லதைத்தா. உலகத்திலும் நாங்கள் நல்ல முறையில் வாழணும், ஆஹிரத்திலையும் நல்ல முறையில் வாழ வேண்டும். யா அல்லாஹ், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகா. ஒரு முஸ்லீம் தாயிடம், ஒரு முஸ்லீம் தகப்பனிடம், எனது இந்த பிள்ளையை வைத்து நான் உலகத்திலும் லாபம் அடைய வேண்டும், இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகும் லாபம் அடைய வேண்டும். இந்த பெற்றோர் தான் புத்திசாலியான பெற்றோர். ஒரு பிள்ளையை வைத்து நான், ஏன் இந்த பிள்ளைதான் என்னுடைய முதல், நேரம் செலவழித்து வந்திருக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளுக்காக எத்தனை எத்தனையோ செய்துட்டீங்க, இன்னும் செய்ய இருக்கிறீங்க. ஆனால் எதை செய்து கொடுத்தாலும் மனிதன் என்ற ரீதியில் இந்த பிள்ளைகளால் ஏதாவது எனக்கு லாபம் வருவதை தாய் எதிர்பார்ப்பாள். தகப்பன் எதிர்பார்ப்பது வளமை. தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த பிள்ளைகளால் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும், வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, ஆஹிரத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, இந்த உலகத்தில் பிள்ளையால் நலவு கிடைப்பதற்குத்தான் நாம் படிப்பிக்கின்றோம். அதிபர் சொன்னதை போல, பாடசாலைக்கு அனுப்புறோம், காலையில் எழுப்பி இவர்களை குளிக்க வைத்து ஆடைகளை மாற்றி அயன் பண்ணி கொடுத்து பாடசாலைக்கு அனுப்புறோம், நல்லா படிங்க. ஏன்? உலகத்தில் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழும், நல்லவர்களாக மாறும். இரண்டாவது கட்டம், இந்த படிப்போடு சேர்த்து எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளை மார்க்கமுள்ள பிள்ளைகளாக, இந்த பிள்ளைகளால் எங்களுக்கு லாபம் உள்ள பிள்ளைகளாக மாற்றுவதற்குத்தான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக பெறுமதியான சொத்து தான் குர்ஆன். ஆக பெறுமதியான சொத்து குர்ஆன். ஒண்ட விளங்கணும், தாய்மார்கள் ஒன்றுக்கொண்டு விரோதி அல்ல. பிள்ளை குர்ஆன ஓதுறதால், மார்க்கத்தை படிக்கிறதால் படிப்பு ஏறாது என்றால் அது மடத்தனம். அல்லது பிள்ளை படிக்கிறதால் குர்ஆன் ஏறாது என்றால் அதுவும் மடத்தனம், ஓதுறதால் படிப்பு ஏறாது என்று கருதினால் அதுவும் மடத்தனம். இந்த ரெண்டும் இணைந்ததாக தான் முஸ்லிம் பெண்கள் வளர்க்கப்பட வேண்டும். நான் இன்றைக்கு 5 பேரை கூட்டிட்டு வர இருந்தேன் லீவில், எல்லாரும், அதாவது யூனிவர்சிட்டியில். எங்களோட சம்மாந்தூரம் மதரசால ஸ்காலர்ஷிப் முடிச்சதோட நாங்கள் பிள்ளைகள் எடுத்தோம். எப்படி நிந்த ஊர்ல இருக்குதோ சம்மாந்தூரம், என்ன செஞ்சோம், ஸ்காலர்ஷிப்ல இருந்து அந்த பிள்ளைகளை ஓ லெவலுக்குள்ள குர்ஆன கொடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. ஓ லெவலுக்கு என்ன செஞ்சிட்டு பிள்ளையே ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்ஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் புற 12 ஃபாத்திமாவில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, நீங்கள் எல்லோரும் வந்து அதை கண்ணால் பார்க்கும். என்ன ஃபங்க்ஷனுண்டா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சார் ஓ லெவலில் 9A எடுத்த பிள்ளை, 9A. இந்த பிள்ளை குர்ஆன் முடிச்சிட்டு இப்ப அந்த புள்ள சொல்லுது என்னண்டா, முழு ஊரையும் கூப்பிடுங்க ஹசரத், நான் முழு குர்ஆனையும் பார்க்காம ஓதி காட்டுறேன். எவ்வளோ சூரா ஃபாத்திஹாவை இல்லை, அம்ம ஜுசு இல்லை, 30 ஜுசுவையும் நான் பார்க்காம ஓதுறேன். அப்ப நாங்க முடிவெடுத்திருக்கோம் போர்டால ரபியுல் அவல் 12 லீவு நாள். என்னோட பில்டிங் ஃபாத்திமாவோட பில்டிங்கில், அதாவது இப்போ புதுசாக கட்டுற கட்டடம் இருக்குது, அந்த வளவுகள் இருக்குது, அதில் ஸ்டேஜ் ஒன்று அடித்து முழு நிந்தோர் பெண்களுக்கும் அறிவிக்க போகிறோம் வாங்க ஸ்கூல்களில். என்ன ஆசை வருமே, சுபக தொழுதுட்டு ஓத தொடங்க போகுது இன்ஷா அல்லாஹ். ராவ் 10 மணிக்கு முழு குர்ஆன் முடிஞ்சு, இது ஓத போகிற ஆம்பளை இல்லை, பொம்பளை பிள்ளை, நைனே எடுத்த பிள்ளை. இது மாதிரி பிள்ளைகள் எங்கள்கிட்ட சம்மாந்தூர்ல இருக்கு. 5 பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப்போட எடுத்தோம், ஹாஃபிஸ் ஆகிச்சு, ஓலவல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ், ஏல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ். கடைசியில 5 பேர்ல 4 பேர் டாக்டர் மாரா இருக்கிறார், அதுல ஒரு ஆள், 3 பேர் யூனானில இருக்கிறாங்க ராஜகிரியில, ஒரு ஆள் ரஜரட்டையில ருக்கையாண்டு ரஜரட்டையில் அவ ஹாஃபிஸா. எப்படி ஹாஃபிஸாண்டா, ஒரு நாளில் ஃபுல்லாக ஓதி காட்டினா குர்ஆன் என்னை. இன்னொரு ஆள் தாளங்கூடால இருக்கிற அவன் டாக்டர், 2 அங்கே 3 பேர் இருக்கிறாங்க, 5 டாக்டர்ஸ் மார் ஹாஃபிஸ் டாக்டர். இதே திட்டத்தை தான் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், சேரோட பேசி நின்ற ஊரில் 500 பிள்ளைகள் இருக்குது ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளை. இந்த 500 பிள்ளைகளுக்கு முயற்சி ஒன்றை தொடங்கி இருக்கிறோம். ஜமால்தீன் சார் ரசீனுடைய தலைமையில் தான் இது நடக்குது, இதுதான் முதல் ப்ரோக்ராம். பெண்டைக்கு 100 பிள்ளைகள், 100 பேரண்ட்ஸ் வாரதால் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்தும். இந்த கிழமை பூர்த்தியாக முழு ஸ்கூல்லையும் இருக்குது ப்ரோக்ராம். ஏனண்டா, இது பெருமை ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹுடைய ஒரு நெருக்கத்தை பிள்ளைகள் அடை, படிப்பும் ஒழுங்காகுது ஓதலும் ஒழுங்காகுது. உங்களுக்கு ஒரு அதனுடைய ஒரு லாஜிக் என்னண்டா, 30 ஜுசு உண்டா சாதாரணமானதா, 30 ஜுசு என்றா ஒவ்வொரு ஜுசுலையும் எத்தனை தாள், 10 தாள். 30 ஜுசுவை பாடமாக்கின ஒரு பிள்ளைக்கு ஓல வல்ற 8 கொப்பியை கொடுத்தா தண்ணி. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓலவல் ஏலவல் எப்படி இந்த பிள்ளை பாஸ் ஆகும், 30 ஜுசுவ தண்ணி மாதிரி, எந்த பக்கம் என்ன ஆயத்து இதெல்லாம் பாடமாயும். இப்படி பாடமாக்கின பிள்ளைக்கு மெடிசினை படிப்பிச்சு ஒரு 10 கொப்பியை பாடமாக்க கொடுத்தா லேசா கஷ்டமா சொல்லுங்க, அம்மாமார் சொல்லுங்க, லேசா கஷ்டமா? 30 ஜுசுவ பாடமாக்கின பிள்ளைக்கு 10 கொப்பி பாடமாக்குற கஷ்டமா? அதனால தான் அந்த பிள்ளை சயின்ஸ் செஞ்சிச்சு. நான் சொன்ன கஷ்டமா இல்லை சார், 30 ஜுசுவ பாடமாக்கின எங்களுக்கு எல்லா சாராம்சத்தை எடுத்தா 10 கொப்பி தான் வரும், இதை பாடமாக்குறேங்க லேசிதார். எந்த மூளையில குர்ஆன் இருக்குமோ தாய்மார்களே, அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் முழுதையும் லேசாக்குவோம். இன்றைக்கு என்ன செஞ்சாங்கண்டா, ஓதல் கஷ்டம், ஓதினா படிக்கல, அது போய் ஓதின பிள்ளை தான் படிப்பில் முன்னுக்கு போகும். அதனால சுருக்கமாக, உங்களோட பிள்ளைகளை முன்னேற்றுவதற்கான ஒரு காலம் இது, முன்னேற்றுவதற்கான காலம். ஏன்னா ஒரு பக்கத்தை பாடமாக்குறதுன்றது லேசி இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சா, இந்த பிள்ளைகளுடைய கையில் ஒரு பக்கத்தை கொடுத்து பாடமாக்குங்கண்டா, இருக்கிற 100 பிள்ளையில 10 பிள்ளை என்ன செய்யும், 15 நிமிஷத்துள்ளும் பாடமாக்கும். இன்னும் ஒரு 20 பிள்ளைக்கு அரவணுத்தியாலும் போகும், மற்ற 70 பிள்ளைக்கும் எப்படியும் இந்த ஒரு நாள் போயிடும். ஏன், அந்த புள்ள பாடமாக்கி பாடமாக்கி பழகி பழகி கடைசி என்ன நடக்கும் தெரியுமா, அந்த பிள்ளைக்கு ஒரு வளமை ஒன்று வரும், கடைசியாக 10 நிமிடத்துக்குள்ள ஒரு பக்கத்தை பாடமாகும். இது ஆகப்பெரிய ஒரு ட்ரைனிங் பிள்ளையுடைய மூல வளர்ச்சிக்கு. இதெல்லாம் உலகத்தில் இந்த பிள்ளைகளை முன்னேற்றுறதுக்கு. தாய்மார்களே சகோதரிகளே, இவ்வளோ பெரிய குர்ஆன சுமந்த பிள்ளைகள் அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். அல்லாஹ் கைவிடுவானா? என்ன உங்களோட பிள்ளை குருவான பாடம் ஆகிட்டு, என்னடா என் பிள்ளை அல்லாஹ் உற்றுவா இந்த ஓதல்ல இறங்கி படிப்பு இல்லை அப்படி ஒன்றும் யோசிச்சிடாது. என் பிள்ளை ரெண்டு இடத்திலையும் முன்னுக்கு வரணும். ஏனெண்டா உலகத்துடைய வாழ்க்கை 50 வருஷம் 60 வருஷம், இது முஹர்ரம் தொடங்கியிருக்குது ஹிஜிரி 1440 சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1429 வருஷம், உலகத்தில் வாழ்ந்த ரசூலுல்லா 63 வருஷமும் 4 நாள் இந்த ஆனா மௌத்தாக இன்றைக்கு 1400 வருடம் இன்னும் கபர் முடியல. உலகம் கொஞ்சம், ஆகரம் நீளமானது. உலகத்துக்கு தேவை படிப்பு, ஆகரத்துக்கு தேவை குரான். ஆகரம் முடிஞ்சிட்டா இல்லை, ஹம்சீன அல்ஃபசனா ஆகரம் 50,000 வருடம். 50,000 வருடம் 50 இடம். எப்படி உம்மட வயிற்றுல ஒரு இடம், கபர் ஒரு இடம், இது மாதிரி 50 இடம் இருக்குது ஆகரத்தில். ஒவ்வொரு இடத்திலையும் 1000 ஆண்டுகள் தங்கும். மிகதாரு ஹம்சீன அல்ஃபசனா 50,000 ஆண்டுக்கு தேவையான பெருமதியான சொத்து எதுக்குள்ள இருக்கு, எதுக்குள்ள இருக்கு சொல்லுங்க. குர்ஆன் 60 வருஷத்துக்கு தேவையான சொத்து எதுக்குள்ள இருக்குது, எதுக்குள்ள இருக்குது படிப்புள்ள இருக்கு. ரெண்டும் தேவை எங்களுக்கு. ஒன்று தேவையில்லைன்னு நாங்கள் சொல்ல வரல. உலகத்தில் உங்களோட பிள்ளை நல்லா இருக்கிறதுக்கு படிப்பை கொடுங்க, ஆகரத்தில் நீங்களும் உங்களோட பிள்ளையும் நல்லா இருக்கிறதுக்கு ஓதலை கொடுங்க. எந்த பிள்ளையும் விலக்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலண்ணா. எங்களோட நோக்கம் என்னண்டா, நிந்த ஊர்ல இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் ஹாபிஸாகவே வந்துடும். இல்லாட்டி எங்களுக்கு இந்த முயற்சி எல்லாம் தேவையில்லை. உங்களை கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லோருடைய நேரமும் பொறுமை. டேய் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், சாப்பாட்டுக்கு போற நாள், எல்லாரும் ஏன் பெருமதியாக கருதி செய்யறோம் என்னண்டா, எதிர்காலத்தில் இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு நிந்த ஊர்ல எங்க போனாலும் ஒவ்வொரு வீட்லையும் ஹாபிஸாக்கள் இருக்கும். நீங்க சொல்லலாம் ஆம்பளையில ஹாபிஸ் ஆகுங்க, பொம்பளையில ஏன், அதுக்கும் நான் சொல்றேன், ஏன் பொம்பளையில ஹாபிஸ் ஆக்கும், ஆம்பளையில ஹாபிஸ் ஆக்குறது வேற லேஸ். பொம்பளையில ஹாபிதாக ஆக்கினாதான் பரம்பரை ஹாபிதாக மாறும். ஏன், அந்த பிள்ளையுடைய மடியில தான் அடுத்த ஜெனரேஷன் வரப்போகுது. அந்த பிள்ளை தான் வளர்க்கப்போகுது, மடியிலிருந்து வளரப்போகுது. 5 பிள்ளைய பெத்திச்சா, 3 பிள்ளையா, 2 பிள்ளையா, எல்லாரும் ஹாபிஸ். அதுக்குத்தான் பெண்களை ஹாபிஸ் ஆக்குறது. ஜெனரேஷனே மாத்தி விட்டுரும் தாய்மார்களே சகோதரிகளே. ஆகவே இந்த தூர நோக்கத்தோட உங்களுக்கு தெரியும் ஃபாத்திமால பயான் இருக்குது. ஒவ்வொரு மாசமும் பயான் 5 வருஷமா செய்யறோம். உபயிபுனு அதாவது ரப்பானியாண்டு மினாஸ் குழு பக்கத்துல தொடங்கி இருக்கிறோம் புதுசா, அதுலேயும் பயான் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மாசமும். எங்கட தஃப்சீர் நடக்குது ஜும்மா பள்ளியில, லேடிஸ் வாராங்க, பெண்கள் வாராங்க தஃப்சீர். இப்ப என்ன செய்ய போறோம்டா, உம்மாமாரு கல்யாணம் முடிச்சவங்களுக்கு 3 வருஷத்துக்குள்ள முழு குர்ஆனையும் ஓதி கொடுக்க போறோம். முழு குர்ஆனை, அது 4 பாடத்தை போட்டு நாங்க என்ன செய்ய போறோம், முழு குர்ஆனை உம்மாமாருக்கு ஒரு ஆளாவது மீயப்படாது, குர்ஆன் தெரியாது. இதுதான் எங்களோட நோக்கம். அதுக்குரிய ஏற்பாடுகள் நடக்குது. தாய்மார்கள் தேவையாக இருந்தா நீங்க படிக்கணும், ஒரு கஷ்டம் பட தேவை, எழுத தேவையில்ல, டியூட் வரும் கைக்கு. நாங்க ஃபாத்திமா மதரசால ஃபோம் இருக்குது, உம்மாமார் போய் அந்த ஃபோம் எடுங்க. நாங்க என்ன 100 பேர் தான் எடுக்கிறது, இப்பவே நிறைஞ்சிட்டு எங்கள்கிட்ட டீச்சர் மாரெல்லாம் போட்டுக்கிட்டு நிறைச்சிட்டாங்க அவசரமா. உங்களை யாருக்காவது ஓதணும்னு விருப்பம் இருந்தா நீங்க மதரசால போய் அதாவது வளர்ந்தவர்களுக்கான குர்ஆன் பயிற்சி ஃபோம் தாங்கன்னு கேட்டெடுத்து நிறைஞ்சு. இப்ப பிள்ளைகள் என்ன செய்யலாம், இவர்களை இப்ப உங்களுக்கு தெரியும் நிந்த ஊர்ல போன மாசத்துக்கு முந்தின மாசம் 3 தற்கொலை நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, 3. இப்ப தற்கொலை நடந்த உடனே பயான், 2-3 பயானை வச்சு அப்படியே மறந்தாச்சு. இத்தற்கொலை நித்தாட்டேலுமா, இப்பதான் நேத்து நாங்க என்ன செஞ்சோம் என்றா, இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போன எல்லாரையும் மதரசா கூப்பிட்டோம். அவங்கள வரவேற்று அவங்களோட பேசுறதுக்கு, இந்த வருஷம் ஹஜ்ஜி போனாங்களே அவங்க ஒரு 40 பேர் சார், 40 பேர் வந்தாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம். அப்ப அவங்கள்ட்ட கேட்டோம், எதிர்காலத்தை நாங்கள் நிந்தோர்ல 15 வகையான சேவைகளை செய்யறோம், எதிர்காலத்தில் என்ன செய்யும். அப்போ ஒரு ஆள் சொன்னார், நீங்க எதை செஞ்சாலும் பரவாயில்லை, இந்த எல்லா முயற்சியையும் இந்த சின்ன வயசுல கொடுத்துரும், இந்த ஆள் பெருத்தத்துக்கு போறோம் பயான் ஏறுறது இல்லை. இந்த ஜும்மா எத்தனை ஜும்மா நடக்குது, எத்தனை பயான் நடக்குது இல்லை. சின்ன வயசுலே பிள்ளையுடைய உள்ளத்துல மார்க்கத்தை கொடுங்க, எதிர்காலத்தில் சிறந்தோர் நிந்தோர் ஆக்கலாம், நல்லொரு மஷூரா. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். முதலாவது நாள் சேர் தான் இந்த ஸ்கூலில் உங்களை கூப்பிடுறோம், நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் உங்களோட பிள்ளைகளை எதிர்காலத்தில், ஹதீஸில் வருது ஒரு உம்மா சொருக்கத்தில் இருந்து என்ன செய்வாவாம், அமல்களை பாப்பாவாம், அமல் எல்லாம் கூட செஞ்ச அமல் இல்லை, செய்த அமல் குறைய, ஆனா பார்த்தா கூட செய்யாத அமல் எல்லாம் இருக்குது. மலக்குகள்கிட்ட கேட்பாவாம், என்ன இது, அப்பதான் சொல்லுவாங்களாம், உன்ட பிள்ளை உனக்கு செஞ்ச இஸ்திஃபார். யார் செஞ்ச இஸ்திஃபார்? உன்ட பிள்ளை உனக்கு ஓதின குரான், உன்ட பிள்ளை உனக்கு செய்த துவா, அதுதான் உனக்கு வந்திருக்குது. அல்லாஹ் பிள்ளைகளை வச்சு ஆகரத்துல உம்மா மாற கௌரவப்படுத்துவார், வாப்பா மாற கௌரவப்படுத்துவார். நீங்க முழு முயற்சி செய்யும், இது வீணல்ல. இப்ப நான் வந்து இந்த இடத்துல வந்து பேசுறேன்டா, இந்த பிள்ளைகள் ஓத வந்துச்சேண்டா எனக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா, ஜமால் திசை நன்மை கிடைக்குமா இல்லையா, கூட்டிட்டு விடுற உங்களோட வாப்பா மாருக்கு மோட்டர் பைக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா, எல்லாருக்கும் நன்மை. சாதாரணமானதல்ல இந்த குர்ஆன், உங்களோட குடும்பத்தை முன்னேற்றணுமா பிள்ளைகளை ஓதுவீங்க. ஏன் குர்ஆனை விட சங்கையான ஒன்று அல்லாஹ் இறக்கல்ல, இறக்கிறீங்க அல்லாஹ் இறக்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றார், சத்தியம் பண்ணி சொல்றாங்க, இந்த குர்ஆன் சங்கையானது கௌரவமானது, உங்களோட பிள்ளைகளை சங்கைப்படுத்தும். இதை நான் லேசானாக்கள்ற கையில கொடுக்க இல்லை. அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவிகளே, பெற்றோர்களே, அல்லாவுக்காக நீயத்தை வைங்க. ஏண்ட ஒவ்வொரு பிள்ளையும் இன்ஷா அல்லா நான் ஹாபிஸாக்குவேன். வைக்கணுமா இன்ஷா அல்லா? என்ன சத்தம் வருது இல்லை? கல்பால நீயத்தை வைங்க, பெற்றோர் துவா செய்யுங்க, துவா செஞ்சு படிப்பீங்க, நல்லா படிப்பீங்க. ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளை நல்லா படிக்கட்டும், அந்த பிள்ளைகள் துவா செஞ்சு படிக்கட்டும். அதே நேரம் இந்த பிள்ளைகள் குர்ஆன் ஓதட்டும், குர்ஆனுடையவர்களாக மாறட்டும். உங்களுக்கு நன்மை, உங்களோட குடும்பத்துக்கு நன்மை, உலகத்தில் நன்மை, கியாமத்தில் நன்மை. ஒரு நாளும் உங்களால் இந்த பிள்ளைகளால் நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. இந்த பிள்ளை ஓதினத்துக்கு ஒரே ஒரு தடவை ரப்பனா ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று துவா கேட்டால் போதும். ரப்பனா ரப்பி ரஹம் ஹுமா, யா அல்லாஹ் எனக்கும் என்ன சின்ன வயசுல இறக்கத்தோட வளர்த்த என் உம்மா வாப்பாக்கு இறக்கம் காட்டியாள்லான்னு கேட்டாலே என்னோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சு, அப்படிப்பட்ட பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகள் ஆக்கும். இன்றைய காலத்துடைய சூழல் உங்களுக்கு தெரியும், பெண் பிள்ளைகளை வளர்க்கவே முடியாத ஒரு சூழல், ஆண் பிள்ளைகளை வளர்க்கவே முடியாத சூழல். உலகத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை உண்டு. ஊர்ல என்ன நடக்குது எல்லாமே தெரியும். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமெண்டா பிள்ளைக்கு மார்க்கத்தை மட்டும்தான் கொடுக்கும், அல்லாஹுடைய பயத்தை கொடுக்கும். ஏந்த சின்ன வயசுல பிள்ளை எடுக்க பார்க்கிறோம் என்றா, ஓலவல் பிள்ளைகள் எங்கள்கிட்ட வருது, 10ஆம் ஆண்டு பிள்ளைகள் வருது, வாப்பா கொண்டு வந்து மதரசாக்கு சேர்க்கிறார். எதற்கு சேர்க்கிறார் என்று பார்த்தா, ஓதுறத்துக்கல்ல, நிர்வாகங்கள் இருக்கிறாங்க ஓதுறத்துக்கு சேர்க்கிறாங்க இல்ல, எதற்கு சேர்க்கிறாங்க தெரியுமா, பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு. ஏன் பிள்ளைய யாரோ கெடுத்துட்டாங்க, சிந்தனைய மாத்திட்டாங்க, இப்ப கொண்டு வந்து மதரசால ஜெயில போடுற மாதிரி போட பாக்குறாங்க, இல்ல அப்படி ஓதாது, அப்படி ஓதாது பிள்ளைகள். ஒரு பிள்ளை கெட்டதற்கு பிறகு திருத்த முடியாது, பிள்ளையுடைய கல் ஸ்பஞ்ச போலதான். ஸ்பஞ்சில பாலை ஊத்தினாலும் ஏற்றுக்கொள்ளும், சிறுநீரை ஊத்தினாலும் ஏற்றுக்கொள்ளும். ஏன் இப்ப ஒன்றும் இல்லை இந்த பிள்ளையோட கல்வில. முதல் முதலாக ஊத்துறது பாலாக இருக்கணும். பாலை ஊத்தினோம், குர்ஆன் சேர்ந்துட்டு அல்ஹம்துலில்லா. சிறுநீர் ஊத்தப்பட்ட இந்த கல்வில ஸ்பஞ்சில, அதுக்கு பிறகு நீ டோன் கணக்கு பாலை ஊத்தினாலும் சிறுநீர் அதை விட்டு நீர். அதனாலதான் இந்த முறை கன்னி முயற்சியாக நாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் பிரயாணம் செய்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் 100 பிள்ளைகளா, அவ்வளோ பெரிய இடம் இருக்கு ஃபாத்திமால, போய் பாரு. எல்லா பிள்ளைகளையும் எடுத்து 2 மணித்தியால் அசருக்கு பிறகு அனுப்பலாம். அசர்லிருந்து 8 மணி வரை குர்ஆனுக்கு, அதுக்கு பிறவா படிப்போம். காலையில கிளாஸ் நாங்க முழு கிளாஸ் டியூட்டருடையும் பேசியிருக்கோம் எல்லாம். அவங்க அசரு பிறகு டியூட்டரை வைக்கவே மாட்டார். ஏன் ஓதல், அதுக்கு பிறகு சனி ஞாயிறு காலையில வைங்க. எப்படியாவது இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நீங்களும் முயற்சி செய்து இந்த பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக. உங்களுக்கு தெரியும் ஊர்ல சின்ன ஒரு ஃபங்க்ஷன் எத்தனை லட்சம் செலவழிப்பாங்க. வெள்ளிக்கிழமை நான் இதெல்லாம் பார்த்தேன், போன்லாம் பார்த்தேன், கபடியில வெண்டன்னு முழு ஊருக்கும் என்ன சுத்தி பயிற்சி, நல்ல விஷயம், சந்தோஷம். இதை விட பெரிய சந்தோஷம் தான் குர்ஆன் ஒரு புள்ள ஓதினா, ஒரு புள்ள ஹாஃபிஸானா, ஒரு புள்ள குர்ஆன மரணம் செய்து முடிச்சு ஊரே கொண்டாடும், சந்தோஷப்படணும். எங்கட ஊருக்கு ஒரு ஹாஃபிதா. ஏனென்றா நிந்த ஊரை பொறுத்த வரையில நான் நினைக்கிறேன் 5 ஹாஃபிதாக்கு மேல இல்லை. எத்தனை பேருக்கு மேல இல்லை? 5 பேருக்கு மேல இல்லை. எதிர்காலத்துல இன்ஷா அல்லாஹ் மாறும். அப்படி நீங்க முழு தாய்மார்களும் ஒரு கவனம் எடுத்து எந்த பிள்ளைய நான் ஹாஃபிஸ் ஆக்கணும். சும்மா இருந்த தமிழ் குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்து பிள்ளைகள ஹாஃபிஸ் ஆக்கிட்டார். கிறிஸ்தவ குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்து பிள்ளைகளை குர்ஆனை கொடுத்துட்டார். நாங்க பரம்பரை முஸ்லீம் பெண்கள். எப்படியாவது எந்த பரம்பரையில எந்த மடியில வளர்ந்த பிள்ளைய நான் ஹாஃபிஸ் ஆக்குவேன், குர்ஆனை கொடுப்பேன், அல்லாஹ்ட பயத்தை கொடுப்பேன், தக்வாவை கொடுப்பேன் என்று முயற்சி செய்தா இன்ஷா அல்லாஹ் இது நடக்கும். கியாமத்துடைய நாள் இந்த ஹதீஸோட நான் முடித்துக் கொள்றேன். அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களோட பிள்ளைகளை வச்சு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில முழு உலக மக்களுக்கு முன்னால, நிந்த ஒரு மக்களுக்கு முன்னால அல்ல, ஒரு மெஸ்ல வெண்டா, ஒரு கோல் அடிச்சா, ஒரு 6 அடிச்சா அம்மாக்கு சந்தோஷம். மெச்ச பார்த்துட்டு இருக்கியா ஃபுட்பால் மெச்ச மகண்ட? ஏ ஒரு 6 அடிச்சுட்டான் கிரிக்கெட்ல, அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? போட்டோ எடுக்கிறா எங்க? நிந்த ஊர்ல, அது மதீனா ஸ்கூலுக்குள்ள, அல் அஷ்ரக் ஸ்கூலுக்குள்ள பார்த்துட்டு இருந்த குடும்பம் சந்தோஷம் வருதா இல்லையா? அம்மாக்கு சந்தோஷம், பாப்பாக்கு சந்தோஷம். நபியோங்க சொன்னாங்க ஊரல்ல முழு உலகத்தையும் அல்லா சேர்த்து வச்சு என்ன செய்வானாம்? உன்னோட மகனை எழுப்பாட்டி, மகளை எழுப்பாட்டி, இதால் உனக்கு கௌரவம் என்று அல்லாஹ் ஒரு கவசம், ஒரு கிரீடம் அணிவிப்பார். அந்த கிரீடத்துடைய வெளிச்சம் சூரியனை விட வெளிச்சமா. முழு உலக மக்களும் பேசுவாங்களாம், எவ்வளோ பாக்கியமான அம்மா இவ, எவ்வளோ சிறந்த வாப்பா இவரு. யாரால கிடைக்கும் இது? யாரால கிடைக்கும்? எங்கட பிள்ளைகளால, எங்கட பிள்ளைகளால. இதற்கு கஷ்டப்படும் எழுப்பாட்டி ஓதுவிச்சு இந்த பிள்ளைகளை உருவாக்கி அனுப்பி கஷ்டம்தான். கொஞ்சம் உலகத்துல உம்மாமார் செய்யற தியாகம், தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டி, சுபோவுக்கு எழுப்பி, இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் சிறந்த ஊராக இந்த நிந்த ஊரை நாங்க பார்க்கலாம். இதற்கு ஒவ்வொரு தாய்மார்களும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணுமா? இன்ஷா அல்லாஹ் தகப்பன்மாரும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணுமா? இன்ஷா அல்லாஹ் எங்களோட தலைவர் வந்திருக்கிறாங்க, செயலாளர் வந்திருக்கிறாங்க, பிள்ளைகளோட ஃபோம் இருக்குது, எங்களோட ஃபாத்திமா மதரசாட ஃபோம் இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே வந்து ஃபோம் எடுக்காம நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூலாக, ஏன்னா எங்களுக்கு தேவை, எங்களோட கபருக்கு தேவை. எங்களோட
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம். ஆதில் ஹசன் அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்தி இல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க மஹ்ரிப் தொழுகையை தொடர்ந்து நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர்கள் அவருடைய பங்களிப்பை எந்த விதத்தில் இஸ்லாத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அதாவது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறீர்கள், ஜமாத்து தலைவர்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய இந்த தலைப்பை பொறுத்தளவில் எல்லோரையும் உள்ளடக்கும் விதமாகத்தான் இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. பொதுவாக ஒரு ஊரிலே இளைஞர்களை பொறுத்தளவில் அவர்கள் வழித்தவறிய செயற்பாடுகள் செய்கிற நேரம் நிறைய இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். இந்த பொடிமார்கள் பார்த்தீங்களா அப்படின்ட்டு இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். ஆனால் உண்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இளைஞர்கள் என்ற அந்த பருவம், இளமை பருவம் என்ற அந்த பருவத்திலே எப்படி உடல் ரீதியான அமைப்பு இருக்குது, உண்மையாக அவர்கள் ஏன் அப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள், அவர்கள் மூளையில் என்ன நடக்கிறது, இந்த விடயங்களையெல்லாம் சொல்லுகிற நேரம் பெரியவர்கள் ஜமாத்து தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பிழை அவர்களுடையது மட்டுமல்ல, எல்லோரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தான் முதலில் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அதனால் தயவு கூர்ந்து சொல்லப்படுகிற விஷயத்தை கவனமாக நீங்கள் செவிமடுத்தால்தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஊரை எப்படி மாற்றலாம், ஒரு ஊரை மாற்றுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி பயன்படுத்தினார்கள், அற்புதமான இளைஞர் சமுதாயம், அவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி பயன்படுத்தினார்கள், எந்த விதத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், அந்த வகையில் நானும் நீங்களும் போக வேண்டுமாக இருந்தால் உண்மையாக பெரியவர்களும் அவருடைய பங்களிப்புகளை இந்த விஷயத்தில் செலுத்தியாகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாலு அடிப்படைகளை உங்களுக்கு சொல்லலாம். இளமை, டீனேஜர்ஸ் என்று சொல்லுவார்கள் பொதுவாக, இதை வந்து 12க்கு புறவ ஆரம்பிப்பார்கள், 13, 14, 15. இந்த டீன் என்று வருவதை வைத்து டீனேஜர்ஸ், இந்த பருவம் தான் உண்மையாக எதையும் செய்ய முடியுமான பருவம் என்றுவாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒரு துடிப்பு, அதுலேருந்து ஒரு ஆரம்பிக்கும் ஒரு வேகம், இந்த துடிப்பும் வேகத்துக்கும் உலகம் ஆசைப்படும். இவர்களை வைத்து நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் என்று உலகம் திட்டம் போட்டு அந்த மாதிரி உங்களுடைய சக்திகளை, எனர்ஜியை உறிஞ்சி எடுக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நிஜமாக இளமை பருவத்தில் உள்ள அதிகமானவர்கள் இருக்கிறீங்க, இந்த பருவத்தில் உண்மையாக என்ன நடக்குது, எப்படி உலகம் உங்களை பயன்படுத்துது, இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்தால் மட்டும்தான் எந்த திசையில் கால் வைக்கலாம். துனியா உங்களை அழைக்கிறது, இஸ்லாம் உங்களை அழைக்கிறது, அதாவது இந்த உலக மக்கள் உங்களை அழைக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் அழைப்பார்கள் உங்களை அழைக்கிறாங்க. நிஜமா நீங்க சும்மா முடிவெடுக்க கூடாது, எது லாபம் என்று பார்க்கணும். இஸ்லாத்துக்கு போனா நன்மையா, அங்க போனா நன்மையா, சும்மா உட்கார்ந்து நீங்க முடிவெடுக்க கூடாது. சரியாக ஆய்வு பண்ணி ஒழுங்கா முடிவெடுத்தால்தான் ஒன்று இஸ்லாம் உங்களை ஏமாத்தணும், இல்ல இந்த உலகத்துல மத்தவங்க உங்களை ஏமாத்தணும். எந்த எது சரி என்பதை தீர்மானித்து எடுத்தால் மட்டும்தான் வெளிகமையில எக்கச்சக்கமான இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் முன்னாடி போய் நெஞ்ச நிமிர்த்தி நான் சரி என்று சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த கொள்கையை புரிய வைக்கலாம். இல்லைன்னா அவங்கள சொல்லுவாங்க, அவங்களையா கொஞ்சம் வந்துட்டாரு பயான் பண்ண, இப்ப ஒரு படத்தை பார்க்காம இந்த நேரத்தில் இதான் முக்கியம், நீங்க அசந்து போயிருவீங்க, மனசு உடைச்சு போட்டான், நாலு பேர் அந்த கட்சியில போய் சேர்ந்துருவாங்க. அதனால சொல்றவர் சொல்லுவது சரி என்று புரிந்திருக்க வேண்டும், சொல்லக்கூடியது நியாயமானது என்று தெரியணும், அந்த சைத்தானியத்து முட்டாள்தனம் என்று புரியணும். அப்பதான் ஒரு வீரியம் வரும், அப்பதான் எலும்பி நின்று அந்த சமூகத்தை காக்கும் உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ நாலு பேர் போனாங்க, நாலு பேரை கூப்பிட்டாங்க, நானும் அந்த கூட்டத்தில் சேர்றேன்னு வரக்கூடாது. ஒழுங்கா புரிந்து வெளிகமையில அதை அன்றைய பிரதேசங்கள் ஒரு மாற்றம் நிகழ்த்தக்கூடிய பாக்கியத்தையும் தைரியத்தையும் அல்லாஹு ஜல்லஷானு கொடுத்தாலா இளமை பருவத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால நம்பர் ஒன், நாலு அம்சங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவேன். இளமை என்று வந்த உடனேயே மூளையில சில மாற்றங்கள் உண்டாகுது இந்த இளமை பருவத்தில். எல்லாரும் சொல்லுவாங்க, இளைஞர்களை பொறுத்தளவில் அவங்க வந்து வேண்டியது செய்வாங்க, ரிஸ்க் டேக்கிங், வேண்டிய ரிஸ்க் எடுப்பாங்க. எதுனாலும் முன்னாடி போட்ட இளைஞரை போடுவான், குத்திட்டு வா, வெட்டிட்டு வா, அண்ட வேர்ல்டுன்னு ஒரு கூட்டம் உருவாக்கினாங்க. பின்னாடி பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. யாரும் முன்னாடி போறது, டோக்கு எடுத்துட்டு 18, 19, 20 இப்படிதான் போவாங்க. எதுக்கு, அவர்களை வச்சு வேண்டியது சாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேண்டிய ரிஸ்க், ரிஸ்க் என்றால் எங்களுக்கு ரஸ்க் என்றுவாங்க. இளமை பருவத்தில் வேண்டியது செய்யலாம். நிஜமா அப்படி செய்வதற்கான காரணம் என்ன, அந்த நேரத்தில் உங்களை நிறைய பேர் மீனுக்கு கொக்கையை போட்டு இன்னொரு சின்ன மீனை போடுவாங்க, அல்லது ஒரு புழுவை போட்டு தான் மீனை பிடிக்கிறது. உங்களை எப்படி பிடிக்கிறாங்க என்பதை நான் சொல்லி காட்டுவேன். இந்த ரிஸ்கை வச்சே எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் உருளுது. தமிழ்நாடை பொறுத்தளவில் இந்த தீபாவளிக்கு பார்த்தோம், கொழும்புல தீபாவளி அண்டி ஓஃப் பஜார்லாம், ஆனால் சில இடங்களில் டிராஃபிக், எங்கடா டிராஃபிக்னு பார்த்தா படம் மோல்கிட்ட தியேட்டர்களுக்கெல்லாம் டிராஃபிக், முஸ்லீம்களும் சேர்ந்து போகிறாங்க. என்ன உங்களெல்லாம் பிடிக்கிறாங்க, கேட்டால் சொல்லுவார்கள் திரைப்படம், மனித அபிமானம், அவர் வந்து பாஞ்சு குத்தி அநியாயத்தையே இல்லாமல் ஆக்கிட்டார். கொஞ்சம் போய் சென்னையில் இறங்கி ஒரே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா விளங்கிடும், சைக்கிளில் ஒருத்த முட்டிட்டு போமா,
6: உளுந்திருப்பான் ஒருத்தன, அவனை தூக்குறதுக்கே நாதி வராது. எங்கடா உங்க பதம் கடா படம் எல்லாம் செஞ்ச கதாநாயகர் எங்க ரஜினிகாந்த்? அந்த கூத்து போட்டு இந்த கூத்து போட்டு தமிழகத்தில் நாங்கள் அத்தனையும் முடித்து விட்டோம். எதை ஒழிச்சிங்க? உங்க படத்தால ஒன்றையும் ஒசைக்க முடியல. கீழே உளுந்திருப்பான் கைப்பற்றிக்கும், கையை தடாவிட்டாவது இலங்கையில போவான், சாரி சார் ரெண்டாவது சொல்லுவான். அங்க அவனுக்கு பாக்குறதுக்கே நேரம் இல்லை. கேட்டு பாருங்க, போனவங்கள்ட்ட சும்மா சத்தமில்லாம போயிட்டு இருப்பாங்க. மனிதாபிமானத்துக்கு எக்கச்சக்கமான திரைப்படம். அந்த திரைப்படம் உலகத்தை மாத்திருக்கிறதா இருந்தா இன்றைக்கு புனித நகரம் தமிழ்நாடு. இந்தியாவில தான் திரைப்படத்துக்கு அப்படி அலைவாங்க, ஓஹோ ஆகோண்டு. அதுல காட்டுறதெல்லாம் நிஜமா இருந்தா உலகத்தில் மிகப்பெரும் புனித ஸ்தலங்கள் தான் அந்த இந்தியாவாக மாறியிருக்கும். பொம்பாய் சிட்டியை பார்த்தா காரி துப்பணம் அண்டுவார்கள், அவ்வளவு மோசம் அண்டுவார்கள். எனக்கு பல கதைகளை சொல்லியிருக்கிறார்கள், அருவறுப்புக்கு மேல் அருவறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு சொல்றேன், தமிழ் திரை உலகம் மட்டுமல்ல ஹாலிவுட் பாலிவுட் எல்லாமே உலகத்தை மாத்தி இருந்தா மனித புனிதர்கள் தான் உலகம் எங்கு நடக்கணும். அதனால உங்களை எல்லாம் எப்படி கவர்றார்கள் திரை உலகம் என்று திரைப்படம் என்று வச்சு, யார்கிட்ட டிக்கெட் உடைக்கிறது? உங்களை மாதிரி ஆட்கள் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளணும். அதனால ஒன்னாவது ரிஸ்க் டேக், அதுல எல்லாம் நிறைய ரிஸ்கை காட்டுவாங்க, எல்லாம் நீங்க தான் கவருவீங்க. ஒரு டிஷர்ட்டை போட்ட எல்லாரும் அதே டிஷர்ட், மார்க்கெட்ல டிஷர்ட் போயிடும். கொஞ்சம் வெட்டி போட்டான்னா இதே நீங்க வெட்டுருவீங்க, செலவுனுக்கு வியாபாரம் நடந்துடும். எல்லாம் வேண்டிய மாதிரி மார்க்கெட் பண்ணுவான். அதுக்குள்ள இருந்து உங்களை பிடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள், அவையெல்லாம் சொல்லுவதற்காக நான் இங்கே வரவில்லை. ஆனால் உங்களுடைய திறமையும் சக்தியும் என்னன்னு நீங்க புரிஞ்சுங்க, அதை நான் சொல்லி காட்டுவேன். அதனால பாருங்க, அடுத்தது உங்கள்கிட்ட உள்ள விஷயம் என்னன்னா மூளைகளை, ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா உங்களோட பிரெயின்ல இருக்குது வந்து பியர் ப்ரெஷர். மூளையில ஒரு இடம் இருக்குது, அதாவது ரிவார்டிங் சென்டர். எல்லாருக்கும் அப்படி ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுந்தா, இதுல ஒரு பவர் ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர்னு சொல்ற ஏரியாவில் ஒரு பவர் இருக்குது. இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே, எல்லாம் முதியவர்களும் கவனிங்க, இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே இந்த ரிவார்டிங் சென்டர் கட்டும் பவர்ஃபுல் ஆகும். எப்போ பவர்ஃபுல் ஆகும் தெரியுமா? பியர் ப்ரெஷர், அதாவது அவர் ஏதாவது செய்கிற டைமில் ஒரு பெரியவர் முன்னாடி நின்றா மூளையில் ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகாது பெருசாக. யார் இருக்குன்னு தெரியுமா? பக்கத்தில் அவர் மாதிரி ஆட்கள் இருந்தா இங்கிருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவார், அங்கேருந்து இங்கே குத்துவார், என்னமும் பண்ணுவார். எப்படி பண்ணுறார்? ஒரு முதியவருக்கு அது நடக்கலையே, எப்படி பண்றாருண்டா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரெயின்ல உள்ள அந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுமெண்டா, இளமையில இளைஞர்கள் இருக்கிறாங்க, பத்து பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கண்டா, ஆட்டோமேட்டிக்கா பத்து பேருடைய பிரெயின்லயும் அது ஆக்டிவ் ஆகிரும். எத்தனை பெரியவர்கள் இருந்தாலும் அதை தடுக்க இயலாது. மூளையில சிலது ஆக்டிவ் ஆன உடனே அந்த ஆக்டிவேஷனுக்கு பிறகு வேண்டியதுல குதிப்பாங்க. நல்லா விளங்கிக்கோங்க. ரெண்டு, மூளையில என்ன இருக்குது? ரிவார்டிங் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இளைஞர்களுக்கு. இந்த ரிவார்டிங் என்ன செய்யறாங்க, திரைப்படங்கள் என்ன நடக்குது, உலகத்தில் எப்படி உங்களை பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. மூளையில் உள்ள ரிவார்டிங் சென்டரை யாரெல்லாம் ஒழுங்கா இளைஞர் கூட்டத்தை வச்சு பயன்படுத்த இயலுமோ அவங்க கட்டாயமா எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கலாம். பிரெயின்ல உள்ள ரிவார்டிங் சென்டர் உங்களை வேண்டிய கூட்டத்துக்கு அழைக்கலாம், வேண்டிய மாதிரி உங்கள்ட்ட வேலை வாங்கலாம். ஒரு யானைட்ட எவ்வளவும் வேலை வாங்கலாம் தானே, யானை கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னா அது எத்தனை மரத்தையும் உடைக்கும், எவ்வளோத்தையும் கிளியர் பண்ணும், அவங்கள அந்த மாதிரி முட்டாளாக்கிடுவான். சிம்பிளாக எப்படி முட்டாளாக்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிரெயினில் இன்னொரு ஏரியா இருக்குது, அதுதான் மூளையில் முதியவர்கள் அவர்கள்ட்ட ஒரு கனெக்ஷன் நல்லா கொடுத்து வச்சிருக்கிறான். வயசு போக போக பிரெயினில் டிசிஷன் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே ஒரு சாக்லேட் நல்ல க்ரீம் வடிகுதி, சாக்லேட் கேக் கொண்டு வச்சிருக்கிறாங்க வைங்க, அந்த மாதிரி ஒரு பெரியவர் அதை கண்ட உடனே எடுத்து டக்குன்னு வாயில போட மாட்டார், போட்டா இந்த கிழட்டுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இளைஞர் அதை வாயில போடுவாரு. பெரியவர் கிட்ட போன உடனே அந்த கேக்கு கையில் எடுக்கிற டைம்ல அவர் யோசிப்பாரு, ஆஹா சுகர் இருக்குது, ப்ராப்ளம் ஆயிருமே, சரி ஆசை இருந்தாலும் அப்படியே வச்சுட்டு வாழ்வாரு. இளைஞர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, எதிர்காலத்தில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வராட்டியும் பிரச்சனை, இதெல்லாம் சிம்பிள் விஷயம்ப்பா. 100 கேக்கையும் ஒரே அடி அடிப்பார். என்ன நடக்குதுண்டா கிட்ட, அதாவது விஞ்ஞானிகள் சொல்றாங்க 170 மில்லி செகண்ட், 170 மில்லி செகண்டுகள் முதியவரை விட இளைஞருக்கு மெசேஜ் போறது தாமதமாகிடும். நல்லா புரிஞ்சா உங்களுக்கு, முன்ன கனெக்ஷன் நடக்கல, கனெக்ஷன் பாதி தான் நடந்திருக்குது. அல்லாஹ் அப்படி எதுக்கு வச்சிருக்கிறான்னு சொல்றேன் பாருங்க. இந்த கனெக்ஷன், பிரெயின்ல உள்ள கனெக்ஷன் 170 மில்லி செகண்ட் லேட். அதனால இளைஞர்களை பொறுத்தவரை சொன்ன உடனே எழும்பிடுவாங்க. ஜிஹாத் என்று சொன்னா வயசாளி இப்படி தூக்க போக்கல இளைஞ முடிஞ்சு கதையை முடிச்சிருவாரு. ஏண்டா 170 மில்லி செகண்ட், அந்த 170 மில்லி செகண்ட்ல தான் ஒரு வயசாளி அப்படியே நின்று முடிவெடுப்பார். லேட்டா இளைஞருக்கு சொல்லிட்டு போக போக்கல அவர் முடிவெடுத்து முடிஞ்சாச்சு. ஏனண்டா அந்த போய் சேர முன்னாடி நிறைய சாய்ஸ் மூளை கொடுத்துரும், இன்னும் போய் பூரணமா டிசிஷன் எடுக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க படிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைன்னா என்ன. நீங்க எக்கச்சக்கமான புத்தகங்களை படிச்சு முடிங்க. ஃபைனலி உங்களுக்கு வேர்ல்ட் சொல்லி தரும் வாழ்க்கை என்ன தெரியுமா, டிசிஷன் மேக்கிங். அக்கார்டிங் டு சோசியோலஜி, சோசியோலஜி படி வாழ்க்கை என்றால் டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுத்தல், அவ்வளவுதான். உங்க அம்மா உங்களுக்கு ஸ்கூல் அனுப்பினது எதுக்கு, உங்க வாப்பா உங்களை ஸ்கூல் அனுப்பினது எதுக்கு, நீங்கெல்லாம் பட்டப்படிப்பு படிங்கன்னு சொன்னது எதுக்கு, பணம் சம்பாதிக்கவா, இல்ல. உலகத்துல பெரிய பெரிய அறிவாளிகள், எக்கச்சக்கமான பணம் சம்பாதித்தவர்கள், அவங்க புள்ளைய ஸ்கூல் அனுப்ப தேவையே இல்லை. நான் சம்பாதித்தது உனக்கு நல்லாவே போதும், 10 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், நீ எதுக்குடா ஸ்கூல் போகணும், இல்ல. படித்தவர்கள் தம் பிள்ளை இன்னும் படிப்பிப்பார்கள், அதை விட படித்தவர்கள் இன்னும் படிப்பிப்பார்கள், பணக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு இன்னும் சொல்லுவார்கள் படிங்க, அதை மாதிரி ஆகுங்க. ஏன் தெரியுமா, கோடி கணக்கில் சொத்து கொடுக்கலாம், பில்லியன் கணக்கில் கொடுக்கலாம், அதை கொஞ்ச நாளே அழிச்சு முடிச்சிடலாம், உண்டாக்கிய மேலும் அழிக்கிய மேலும். ஆனால் ஒரு வாப்பா உமாவுக்கும் ஒன்றை கொடுக்கல. உளவியல் சொல்லுது, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனை வரும். இன்னைக்கு வெளிகாமைகள் இருக்கிறோமா, வெளிகாமையிலிருந்து உங்களுக்கு மாத்திரைக்கு போகணும், வர வர வர சனப்பெருக்கம் கூடிட்டு கடுமையான டிராஃபிக், வெளிகாமையில் ஒரு ஆளுக்கு இப்போ புதிய பிரச்சனை. எப்படி இந்த டிராஃபிக்கை மீறி மாத்திரைக்கு போகிறது, சிம்பிளாக பறக்கிற காரை கண்டுபிடிச்சிருவார். சொல்யூஷன், அதாவது பிரச்சனை வந்த டிசிஷன் மேக்கிங், பிரச்சனைக்கு தான் ஓண்டா கண்டுபிடிச்சது. லெட்டர் அனுப்பினா ஆரம்பத்தில் பறவை வர காட்டிருப்பான், காலில் கெட்டி அனுப்புவான், அந்த மெசேஜை கொடுத்துரு, ஒரு நெருப்பு பற்ற வைப்பான், தூரத்துக்கு போக போகுமா அங்கேருந்து புரிஞ்சுக்கொள்வாங்க, ஓ அங்கே ஆள் இருக்கிறான் போல, அங்கே பறவைகள் வரும், தண்ணியில் கிணறு ஒன்று தோன்றுவானா, பறவை சுற்றிட்டே இருக்கும், மனிதர்கள் இருப்பதை மனிதர்கள் இப்படி கண்டுபிடிப்பாங்க, அங்கேருந்து மெசேஜ் அனுப்பணுமா, பறவை கால்களில் கெட்டி அனுப்பிடுவாங்க, தூது செய்திகள் அனுப்புவாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு குதிரைக்கு மேலே ஏறி ஒரு ஆளை மெசேஜ் அனுப்பிடுவாங்க. காலப்போக்கில் பார்த்த இந்த மெசேஜ் எப்படி அனுப்புறது, உலகத்தில் ரொம்ப முக்கியம் அது மெசேஜ் தானே. இங்கிருந்து அமெரிக்காவுக்கு மெசேஜ் அனுப்ப முன்னாடி ஆள் செத்து போகிறான், வேகமாக எப்படிடா அனுப்புறது, ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமான ஒரு இடம் ஃபேக்ஸ் மெஷின், கண்டுபிடிச்சான், அடித்து அனுப்பினான் சலாம் என்று. அமெரிக்காவில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு சலாம் வந்து சேர்ந்துட்டு பிரிண்டில், எப்படிடா வந்துச்சு. இந்த மாதிரி புதுசு புதுசாக கண்டுபிடிச்சுதான், மொபைல் ஃபோனில் இருந்து எல்லாம் இன்டர்நெட்லேருந்து அத்தனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவசரமா ஒரு மெசேஜ் அனுப்புறது எப்படி, சுகம் இல்லைன்னு அனுப்புறது எப்படி, நான் சுகமா சுகமா இருக்கிறேன்னு அனுப்புறது எப்படி. இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்ற டைம்ல தான் சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி எந்த உமாவும் வாப்பாவும் இந்த உலகத்துல 100க்கு 100% ஒரு பிள்ளைக்கு செஞ்சுட்டு போகலாரு. ஒரு உமா வாப்பாக்கு 4 பிள்ளை இருந்தால், 3 பிள்ளை இருந்தால், 100க்கு 100% நான் எல்லா சொத்தையும் சேகரிச்சிட்டேன், இந்த மகனுக்கு அந்த பிராடோ, இந்த மகனுக்கு இந்த கார், அந்த மகனுக்கு அது, இவருக்கு இந்த தோட்டம், இவருக்கு இந்த தோட்டம். பிள்ளைகளே இப்போ என்ன குறை உங்களுக்கு, ஒரே ஒரு குறை, என்ன குறை தெரியுமா, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு தீர்மானம் கொடு, அதாவது தீர்ப்பு கொடுக்குறது எப்படி. வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட்டே இருக்கும், பாப்பா எல்லா சொத்தையும் கொடுத்த உடனே அந்த வீட்டு குடும்பத்துக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்காதீங்க. உலகத்தில் உள்ள எல்லா பெரிய அறிஞர்கள் என்ன சொன்னாங்க, பிரச்சனைகள் ஓயாது, கடல் அலைகள் நிற்குமா, அதை மாதிரி பிரச்சனைகள் ஓடாது. அதனால டிசிஷன் எடுத்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கு குடும்ப பிரச்சனை வரும், நாளைக்கு வியாபார பிரச்சனை வரும், இனத்தோட தகராறு வரும், பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக வர்ற நேரத்தில் டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கணும். வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைன்றா என்ன, தீர்மானம் எடுத்தல். நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், என் லைஃப் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும். நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்க, உங்க லைஃப் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும். எல்லாரும் எடுத்திருக்க மாட்டீங்க, சில பேர் வீட்டுல அனுப்பியிருப்பாங்க போயிட்டு வாண்டு, சில பேர் வாப்பா கூட்டி வந்திருப்பாரு, சில பேர் ஃப்ரெண்ட் போறாரு தானே, அவர் போய் உட்காரத்தோட நாங்களும் சேர்ந்து உட்காந்துருவோமே, சில பேர் ஏதாவது சாப்பாடு கொடுக்கறவங்க தெரியாது, அதுக்கெல்லாம் கேள்விப்பட்டு வருவாங்க சா. அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக வருவார்கள். ஆரம்பத்தில் நாங்களும் பயன் கேட்க போனது ஒரு ஃபலூடாக்க வேண்டிதான் அவனுக்கு சா. ஆரம்பத்தில் அந்த மாதிரி தருவாங்க, இதை குடிக்கலாமேன்னு போய் கேட்டு மாறி ஆடினோம் அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பயும் வெள்ளிக்கிழமை ராத்திரி, அதாவது வெள்ளிக்கிழமை ஆண்டு வியாழக்கிழமை இல்லை, வெள்ளிக்கிழமைக்கு நைட்டுக்கு ஒரு பயன் நடக்கும், சூப்பராக ஃபலூடா கிடைக்கும். ஃபலூடாக்கு போனவர்கள் பயானில் மகிமயங்கி விட்டோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ பல நோக்கங்களுக்கு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி வர்ற டைமில் எல்லாரும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நோக்கத்தில் இங்கே வந்து அமர்ந்திருப்பீங்க. இப்போ பிரச்சனை என்ன, வாழ்க்கையில் இன்றைக்கு எடுத்த தீர்மானம் இது, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், சரியான தீர்மானம் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்கள் அம்மா அப்பா ஸ்கூல் அனுப்பினாங்க. எதுக்கு ஸ்கூல் அனுப்பினாங்க, மூளை என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியாக மூளையை நீங்கள் பார்க்கணுமெண்டா, இப்படி புரிஞ்சுக்கோங்க, முட்டி இருக்கி பாருங்கள், முட்டி சல்லி போடுவாங்களே முட்டி, அது மாதிரி சல்லி நிறைய போட்டால் முட்டி பாரமாக இருக்கும். ஒருவாவும் போடாமல் பத்து வருஷமா வச்சுருந்தா முட்டி காத்தா இருக்குமா? அதே மாதிரி தகவல் எந்த மூலையில் நல்லா போடப்படுகுதோ, தகவல் வெறும் டேட்டாஸ், தகவல் போடப்படுவதோ அந்த மூளை நல்ல டெவலப் ஆகி இன்டெலிஜென்சின்றவாங்க. எந்த மூலையில் தகவலே இல்லையோ அந்த மூளை வெத்து மூளை, எல்லாருக்கும் எல்லாம் மூளையை படைச்சிருவான். அதனால ஏன் தகவல் நிறைய போடணும், கடுமையான பிரச்சனைகள் வரும், வராமல் இருக்கவே இருக்காது. மூமினுக்கு வரும், காஃபிருக்கு வரும், எல்லாருக்கும் வரும். வாழ்க்கையில எல்லா விதத்திலும் பிரச்சனை வரும், பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுக்கணுமா? எல்லாத்துக்கும் பணத்தால கொடுக்க இயலாது, எல்லாத்துக்கும் பணத்தால கொடுக்க இயலாது. சிலது ஒரு சிரிப்பால முடிஞ்சிடும், சிலது சொறி கேட்டா முடிஞ்சிடும். உனக்குதா பெரிய கோடீஸ்வரன் அவன் மேல முட்டிட்டீங்க, டீ குடுக்கறான், பத்து கோடி தரேன்டா துப்புவான், நான் 20 கோடி உனக்கு தானே, சாரி சார்ன்னு கேட்டால் தான் அங்கே இதாகும். அந்த இடத்துல எப்படி தீர்மானம் எடுக்கிறது, பிழையாக தீர்மானம் எடுத்தால் அவங்கள சாகடிச்சு போட்டுருவான். நாலு இளைஞர்கள் இல்லாமல் போயிடுவார்கள், கண்களால் பார்த்தோம் மாளிகா வத்தைகளை. படிக்கல ஒரு சில இளைஞர்கள் பெரும் பணக்காரர்கள், ஹெரோயினை விற்றார்கள், விற்று எல்லா குடும்பங்களையும் வெளியெடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க, மாப்பிளமார்கள் கையிலெல்லாம் ஹெரோயின் கொடுத்தாங்க, எல்லாரும் தூளடிக்க ஆரம்பித்தாங்க. பிள்ளைகள் அந்த வாப்பா இருந்தும் அனாதை என்ற ஒரு ஸ்டேஜுக்கு போச்சு. உம்மாமார்கள் கேவலமான நிலைமைக்கு போனாங்க, வீட்டில் சாப்பிடுவதற்கு வழி இல்லை. அந்த மாதிரியான நிலைமையில ஹெரோயின் வித்து சிலர்கள் ஹாஜியார் என்ற பெயர் எடுத்துக்கொண்டார்கள். சமூகத்துக்கு வெளி உலகத்துக்கு அவர் பெரிய நல்லவர், அவருடைய வியாபாரம் தூள் வியாபாரம், அவருடைய பணத்தை வச்சு அவர் டீம் செஞ்சார். எந்த மாதிரி டீம் செஞ்சாங்க, அண்டர் வேர்ல்ட். என்ன பண்ணாங்க, இளைஞர்லாம் விலக்கி வாங்கினாங்க, இவனை சுட்டால் இவ்வளவு, இப்படி பண்ணினால் இவ்வளவு, என் கீழே இருந்தால் இவ்வளவு. எந்த சிந்தனையும் இல்லாமல் கையில இரும்ப டோக்க தூக்கினவர்கள் கண்ணு முன்னாடி பார்த்தோம், நடு சந்தியில கொசி மொக்க எக்கச்சக்கமான இளைஞர்கள் இந்த சமுதாயத்தை விட்டு விலகி போனாங்க, மொத்தாகி போனாங்க. அவன் சுட்டானாம், இவர் சுட்டாராம், அவன் சுட்டானாம் என்று வாழக்கூடிய வயதில் எக்கச்சக்கமானவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பருவத்தை எக்கச்சக்கமாக பயன்படுத்துவாங்க. லைஃப்ல டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கணும்டா, தீர்மானம் சரியா எடுக்கணும்டா, நல்லா படிக்கணும்ண்டுவாங்க. விஞ்ஞானம் படிப்பது விஞ்ஞானியாக இல்லை, கணிதம் படிப்பது ஒரு கணித ஆசிரியராக இல்லை. இதெல்லாம் மூளைக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணினா வெளியே வரும் தீர்மானம். டயர் பச்சாகிட்டு என்ன பண்றது, ஏதாவது நடந்து ஒப்பாறு வச்சு அழுகிறதா, என்ன பண்றது, டிசிஷன் மேக்கிங். படித்தவன் நின்று தீர்மானம் எடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப இளைஞர்கள்ட்ட வர்றேன், இந்த தீர்மானத்துக்காக வேண்டி பில் கேட்ஸ் தந்த பிள்ளைக்கு, உலகத்திலேயே முதல் தர பணக்காரன், அவர் பிள்ளை எதுக்கு படிக்கணும், ஆசிக்கா படுக்க வேண்டியதானே, நீ படுவாப்பா, அவன் எல்லாம் ஸ்கூல் போட்டோம், நீ படு, உன்னை எல்லாம் தீத்தி விடுறேன், அதுக்கு உள்ளோட்டு தோது புள்ளன்னு வாங்க, எல்லாம் வளர்ந்து வருவான், உடம்பு மட்டும்தான் வளர்ந்துருக்கும், மூளையில் ஒன்றையும் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி ஒரு புள்ளையை வளர்க்குற நேரம் பிரெயினை வளர்த்தெடுத்து ஒரு வாப்பா எப்பயுமே பிரச்சனை வராமல் இருக்காது. பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு படிப்பை கொடுப்பாங்க, கல்வியை கொடுப்பாங்க. படிச்சிட்டிங்களா, இப்போ தீர்மானம் எடுக்க போக்கில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இளமை பருவத்தில் உள்ள எல்லாருக்கும் அல்லாஹ் வச்சிருக்கிறது உண்டு, என்ன தெரியுமா, நீங்கள் சரிய தீர்மானம் எடுக்க கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு முதி கொஞ்சம் வயசு போக போகல தான் திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, பிழையை செஞ்சிட்டோமோ, பிழையை எடுத்துட்டோமோ. அது இயல்பிலே உங்களுக்கு அது குணமாக தரப்பட்டிருக்குது. 170 மில்லி செகண்டு தான் தாமதம், ஜஸ்ட் அவ்வளோதான். அந்த தாமதமாக மெசேஜ் போ சேர முன்னாடி நீங்கள் முடிவெடுத்து முடிஞ்சாச்சு, கூட்டாளி வந்து சொன்ன உடனேயே கத்தியை தூக்கி முடிஞ்சாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஃபர்ஸ்ட் விஷயம், பெரியவர்களும் புரிஞ்சு கொள்ளணும் இவங்க பிரெயினில் என்ன நடக்குது. இந்த மாதிரி அவங்க ரிஸ்கை எடுக்கிறதுக்கு என்ன காரணம், அவங்க பிரெயின் காரணம், பிரெயினுக்குள்ள விஷயம் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக அவர்களை பிடிச்சு கொண்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இளைஞர்களோட ரிஸ்க், வேண்டியதுக்கு முடிவெடுக்கிறாங்களே, இதை மாத்தவே இயலாது. கத்தி மாத்த இயலுமா? சத்தமா சொல்லி மாத்த இயலுமா? இயலாது. அதுக்கு சைக்காலஜி சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுமா? பியர் பிரஷர். அதாவது இளைஞர்கள்ட்ட உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் தான், அவர்கள்ட்ட உள்ள பிரஷர். உள்ளுக்குள்ள ரிவார்டிங் என்ற ஒரு இடம் இருக்குது பிரெயின்ல, ரிவார்டிங் சென்டர். இந்த ரிவார்டிங் சென்டரை வச்சுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமா ஒரு இளைஞர் கூட்டத்தை உண்டாக்கினாங்க. சகோதர் இம்தியாஸ் அலஃபி அவர்கள் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ரசூலுல்லா அதாவது ஊருக்கு வந்து கேட்டவருக்கு இல்ம படிக்கணும், எங்க ஊருக்கு தேவண்ட உடனே 70 இளைஞர்கள் அனுப்பினாங்க. குர்ராக்கள், காரிமார்கள், 70 பேர் குர்ஆனை படித்தவர்கள், 70 இளைஞர்களை தேட எடுக்கிற, இப்படி எடுக்கிறாங்கடா. சுபஹானல்லாஹ், நான் கேட்கிறேன், எனக்கு 70 டீனேஜர்ஸ் இப்ப எடுக்கணும்டா, நான் எவ்வளவு டீனேஜர்ஸோட இருக்கணும்? எத்தனை பேர் ஒரு போன்ல நீங்க 10 70 கொண்டு வா எடுக்கிறதா இருந்தா, அவர் கேட்கிறாரு, யார் ரசூலல்லாஹ், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு விவரமா அந்த ஹதீஸ் சொன்னதனால நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, எங்களுக்கு வேணும். பெருமான செல்லாலசன 70 பேரை அனுப்பி வைக்கிறார்கள், போற வழியில தான் கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 70 பேர் இளைஞர்களை சேர்க்கிறதாக இருந்தால், அதுவும் இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு பெருமானார் எப்படி இளைஞர்களோட பழகிருப்பாங்க? இதுதான் பியர் பிரஷர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே, இளைஞர்களை வழி நடத்துவதற்கு பெரியவர்கள் சில டெக்னிக் யூஸ் பண்ணி ஆக வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக டெக்னிக்கல் அவருடைய வாழ்க்கைக்கு நலவுக்கு இளைஞர்களுக்கு போய் நீங்கள் உபதேசம் பண்ணினால் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க பார்ப்பாங்க, எங்களுக்கு எதுவும் செய்யலாமே, இவர் சொல்லுவதை கேட்கிறதா, செஞ்சு முடிச்சுட்டு வரனே, இங்கே நாங்க நீந்தலாமா? முதல் இருக்குது 4 பொடிமார்கள் பார்க்க, 8 பொடிமார்கள் பாய்வாங்க, யார் ஃபர்ஸ்ட் எண்டு பாரு. இதுதான் பியர் பிரஷர். பியர் பிரஷர் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை பருவம், அதாவது அவர்கள் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் அவர்களை மறந்து விடுவார்கள், மூளையில் உள்ள ரிவார்டிங் சென்ட் ஆக்டிவ் ஆகிவிடும். பெரியவர்களுக்கும் இது உண்டு, ஆனா அவர்களுக்கு ஆக்டிவ் ஆகிற விதத்தை விட இது வித்தியாசமா ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆன உடனே எல்லா இளைஞர்களும் பார்க்க, தன் நண்பர்கள் பார்க்க வேண்டியது செய்கிறோம் என்று மரத்தில் இருந்து குதிக்கணுமான்னு கேட்பார்கள், அங்கிருந்து பாயணுமான்னு கேட்பார்கள், அந்த பொம்பளையை தூக்கிட்டு வரவான்னு கேட்பார்கள், வேண்டியது செஞ்சு காட்டுவோம். ஏண்டா? பிரெயின் ஃபீல், அதாவது மூளை அந்த நேரத்தில் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான். இவ்வளவுதான் அவங்க முடிவரைக்கும் சொல்றாங்க. அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, MRI ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, இளைஞர்களை வந்து தனியா வச்சு பாக்குறாங்க, அவன் அந்த எந்த பவரும் வெளியே வருது இல்ல, சும்மா நோஞ்சா மாதிரியே உட்காறான். பஸ்ல போனாலும் சும்மா தான் போவான், கத்தி பாட்டு படிப்பான் தனியா போனா, அதே 4-10 பேரோட போனா 50 பேர் பஸ்ல உட்கார்ந்து கத்தி பாட்டு படிப்பான், ஏதாவது திரும்பி பார்த்தாலும் உனக்கு பிரச்சனை இல்ல, தனியா போற நேரம் இப்படி பிடிச்சிட்டு கத்தி பாட்டு படிப்பானா? அவனுக்கு அப்ப வெக்கம் வரும். இளைஞனுக்கு வெக்கம் இல்லாம இல்ல, பயம் இல்லாம இல்ல, எல்லாமே இருக்குது. ஆனா எப்ப அது மறக்குது தெரியுமா? அவன் 8 பேர் பஸ்ல சேர்ந்துட்டான்னு வைங்க, ஃபுட் போர்ட்ல தட்டணுமா, குத்தணுமா, அடிக்கணுமா, எந்த விளையாட்டும் போடுவாங்க. ஏன்? பியர் பிரஷர். இளைஞர்கள்ட்ட உள்ள ஆக்டிவேஷன் எங்க ஆக்டிவ் ஆகுது? ரிவார்டிங் சென்டர். அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக ரசூலுல்லாஹ் எல்லாரோடையும் பழகினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விட பிஸியானவர் யார் என்று கேட்கணும்? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டுக்கு தலைவர், அந்த மதீனமா நகரத்தின் தலைவர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நீதி கேட்டுக்கொண்டு எக்கச்சக்கமாக வருவார்கள். உங்க வீட்டு கதவை எப்பவும் தட்டினா, எங்களுக்கு நிம்மதியா தூங்கவும் நேரம் இல்லையான்னு கேட்பீங்களே. ரசூலுல்லாஹ் நீதி அரசர், அல்லாஹ்வுடைய தூதர் ஏக காலத்தில் 9 மனைவிமார்களுக்கு கணவர், அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமார்கள் கடமையை நிறைவேற்றியவர், தன்னுடைய பேர குழந்தைக்கு அப்பா, தம் பிள்ளைக்கு வாப்பா, பள்ளிவாசலில் ஜமாத் நடத்தக்கூடிய இமாமத்து செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்தில் குதித்து போராடக்கூடிய போர் தளபதி, எவ்வளவு எக்கச்சக்கமான பணிகள். இந்த பணிகளுக்கு மத்தியில இளைஞர் கூட்டமைப்பையும் ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. எக்கச்சக்கமான கூட்டமைப்புகளை நீங்க பார்த்திருப்பீங்க. சில கூட்டமைப்புகளை பொறுத்தவரை முதியவர்கள் மட்டுமே இருப்பாங்க, சில கூட்டமைப்புகளை பொறுத்தவரை இளைஞர்கள் சில ஊர்களில் கணக்கே எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களை சேர்க்கிறதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் அவர்களுக்கும் செய்த பெரிய அருள் என்று சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் செஞ்சார்கள் தெரியுமா? பிரயாணம் முடித்து வருகிறார்கள், கட்டம் கட்டமாக பெருமானர் பேசி பேசி வருவார். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு தட்டி கேட்கிறார், ஜாபிர் எப்படி கல்யாணம் எல்லாம்? சுபஹானல்லாஹ், இளைஞரோட பேசுற நேரம் அவரோட போயிட்டு அதை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. எப்படி கல்யாணம் முடிச்சிட்டியா, புள்ளலாம் உண்டா, என்ன மாதிரி, ஓ லவ்வா, அப்படி அந்த ஃபீல்ல போனால் மட்டும்தான் அவர்களை திருத்தலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது சரி எது பிழை, இளமையோட போனால் அந்த பல்சை கைதான் பிடிக்க வேண்டியிருக்கிறது. தெரியுமா, இந்த மாதிரி தெரியுமா, ஜிஹாதுக்கு வருவார்கள், வேண்டிய பணி புரிவார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் கேட்கலாம், ஜாபீர் எப்படி அவருடைய இளமையில் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். என்ன
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
7: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
8: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

முடியும். அப்பதான் வேண்டியது செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இல்மை கொடுத்தார்கள். மையுரிதுல்லாஹு பி கைரன் அல்லாஹ் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யார் அல்லாஹ்வுக்கு நலவை நாடினானோ அல்லாஹ் அவருக்கு மார்க்கத்தின் ஞானத்தை கொடுப்பான் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் அப்பாஸ்ல வந்த மகன், யாரு அவர்கள், யார் ரசூலுல்லாஹ் காலத்தில் எக்கச்சக்கமான சஹாபாக்களுடைய பிள்ளைகள், அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு, இப்படி எக்கச்சக்கமான தோழர்கள், எல்லாருடைய பேரும் அப்துல்லா, எல்லா பாப்பாமார்களும் பேர் வைத்தார்கள். அல்லாஹ்வுக்கு அப்துல்லா பிரியமாமே, உன் பேரும் அப்துல்லா, என் பேரும் அப்துல்லா, பாப்பா பேரோட கூப்பிடுப்பா அப்படின்னு பேரை வச்சாங்க. மொடனா இல்லையே, பிரச்சனை இல்லை, அப்துல்லா ஓகே, எல்லாரும் பேரை வச்சாச்சு. சுபஹானல்லாஹ், சின்னவரு இஜாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், ஆயத்துடைய விளக்கம் கேட்கிற நேரம் அற்புதமா விளக்கம் சொன்னார். இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை குறித்து பேசுகிறது. பெரிய பெரிய வயோதிபர்கள் உள்ள சபையில அற்புதமாக குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னார் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. நன்றாக புரிஞ்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ் யாரையெல்லாம் கிட்ட வச்சாங்க, இளைஞர்கள். பாப்பாதான் ரசூலுல்லாஹோட ஃப்ரெண்ட், உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹுடைய ஃப்ரெண்ட். ரசூலுல்லாஹ் யாரோட எல்லாம் பழகினார்கள் தெரியுமா, அப்துல்லா இப்னு உமரோட பழகினார்கள். உமர் ரழியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய ஃப்ரெண்ட், பக்கத்திலே உள்ளவர், அவருடைய மகனோடு ரசூலுல்லாஹ் தோளுமை வைத்தார்கள். அவர் எந்த அளவு ரசூலுல்லாஹை நேசித்தார், ஒரு இடத்துக்கு போகிறார் ரசூலுல்லாஹுடைய மரணத்தை தாண்டி போகணும், திடீர் என்று இறங்குறார். இறங்கி போய் கொஞ்ச நேரத்திலே மரத்துக்கடியில் குந்துறார், குந்திவிட்டு வருகிறார். என்னப்பா என்று கேட்டால், அல்லாஹுடைய தூதரோடு ஒரு நாள் பிரயாணம் செய்கிறேன், பிரயாணம் செய்கிற நேரம் இந்த இடத்திலே ரசூலுல்லாஹுக்கு தேவை ஏற்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் போய் இருந்தார்கள், எனக்கு எந்த தேவையும் இல்லை, மஹப்பத் ரசூலுல்லாஹோடு, ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்து விட்டது, நானும் அவர் குந்தி இடத்தில் குந்த வேண்டுமே என்ற உணர்வு, அப்படி உட்கார வேண்டுமே என்ற உணர்வோடு உட்கார்ந்தாரே. அவருடைய கரெக்டர், அவர் யாரை பார்த்து நடந்தார், பியர் பிரஷர், இளைஞர் கூட்டமைப்பு இருக்க வேண்டும், ரிவார்டிங் சென்டர் ஒன்னாகிற நேரம், மாடல் மாடல் ஒரு கதாநாயகர் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஊரில் உள்ள பெரியவர்களும் ஜமாத்து தலைவர்களும் முதலில் என்னுடைய உரை உங்களுக்காக வேண்டி தன்றிக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த இளைஞர்கள் மீது மட்டும் நாம் பழியை சுமத்த முடியாது, அவர்களை திருத்த வேண்டுமாக இருந்தால் இந்த உண்மையாக எப்படி உலகம் அவர்களை கவர்ந்து கெட்ட பாதைகளை போடுதோ, அவர்களை நாம் நல்ல பாதையில் போடுவதற்கு ஆக்சுவலா அவர்கள் பயன்படுத்துவதை நாம் எப்படி பயன்படுத்துவது, எதை எதை டெக்னிக்கா எதை பயன்படுத்துறாங்க, பிரெயின்ல எந்த செல்ஸ்களை பயன்படுத்துறாங்க, இதை நாங்க செய்யணும், சும்மா இல்ல, ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டிருக்கிறார்கள். நான் ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் தருவேன். நல்லா அப்படின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சார்கள், அவர்கள் கதாநாயகர், ஒரு இளைஞர் கூட்டமைப்பை செய்தார்கள், அந்த இளைஞர் கூட்டமைப்புக்கு வேலை கொடுத்தார்கள், இல்மை கொடுத்தாங்க. அதனால தான் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். நிறைய சஹாபாக்கள் சின்ன சின்னவர்கள், அவர்களுக்கெல்லாம் துஆ செய்தார்கள் ரசூலுல்லாஹ். மாத் பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருக்கு துஆ செய்தாங்க ரசூலுல்லாஹ். கிட்ட வைத்து கொண்டு இறை தூதர் அவர்கள் அவர்களை பாராட்டி பேசுவார்கள், நெருக்கமாக பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரிவார்டிங் சென்டர் இளைஞர்களை பொறுத்தளவில் அவங்க கூட்டமாக இருந்தால் மட்டும்தான் ஒன்றா, அது நல்ல ஒன்றானா வேண்டிய வேலை வாங்கலாம் என்பதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. பிரெயினில் உள்ள இந்த ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகணும், இப்போ உண்டு. ரெண்டாவது, அவர்கள் பணிபுரிவதற்கு மாடல், ஒரு கேரக்டர் தேவை, அவருக்கு முன்மாதிரியாக லீட் பண்ணுற ஒரு ஆள் தேவை. இளைஞர் கூட்டமைப்பை ஒரு பெரியவர் லீட் பண்ணுவார். இப்போ உள்ளவங்களை யார் லீட் பண்ணுவாங்க, படம் பார்க்குறாங்க, அஜித் தண்டுவான், விஜய் தண்டுவான், அவன்லாம் இளைஞரா கிழவனா இருப்பான், ரஜினிகாந்த் இளைஞனா பச்சை கிழவனா நிற்பான், அவன் போடுற நாடகமும் ஆட்டமும் தான் இவனை ரன் பண்ண வைக்கும். ஒரு மாடல் வேணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாடலாக நின்றார்கள், இளைஞர்கள்லாம் கூப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ் செய்கிற வேலையை அவங்க சிம்பிளாக செய்தார்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல போனால், டாக்டர் ஜாக்கிர் நாயக் ஒரு தடவை உரை நிகழ்த்துறார், உரை நிகழ்த்துற நேரம் ஒரு பெண் எழும்பி கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் பேசுகிறீங்களே, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கணும், பிள்ளைய வளர்க்குறத பற்றி கொஞ்சம் சொல்லித்தாங்களேன்னு கேட்குறாங்க. அவர் நீண்ட உரை ஒன்றும் சொல்லலை, ஒரே ஒரு விஷயம் சொன்னார், அதாவது எங்கள் உமா பாப்பா, எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் டாக்டர் தானே, அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் டாக்டர் தான், அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் உமா எனக்கு ஒரு சேலஞ்ச் தந்தாங்க, ஆப்ரேஷனை கண்டுபிடிச்ச ஒரு டாக்டருக்கு எனக்கு பேர் வருவதில்லை, அந்த பேரை சொல்லி இவரை மாதிரி நீ மாறணும், சும்மா டாக்டர் ஆகி வேலை இல்லை, அவரும் டாக்டர், இவரும் டாக்டர், நீனும் டாக்டர் ஆகி வேலை இல்லை, எல்லாரும் டாக்டர்ண்டா வீட்டில், இவரை மாதிரி ஆகணும், வேர்ல்டில் ஃபேமஸ் ஆகணும், அப்படி ஆகணும் அப்படின்னு சேலஞ்ச் தருவாங்களாம். இந்த சேலஞ்சை தான் இவர் செஞ்சாரான்னு பார்த்தா, சுபஹானல்லாஹ், எப்படி சைக்காலஜிக்கலி

0: எந்த ஃபேமிலியில் யார் படித்தாலும் உண்மையாக ஆக்டிவேட் ஆக போது ரோல் மாடல். அவருக்கு முன்னாடி ஒரு கதாநாயகர் இருந்தே ஆகணும். அப்போதான் இளைஞர்கள் அவங்க கூட்டணி சேர்ந்து அவர் சொல்கிறதை தான் சொல்லு செய்வாங்க. அவர் வெட்டினா அவர் மாதிரி கொண்டே வெட்டுறது. எப்போ போய் பாருங்க, என்னுடைய ஆள் அவரு, இவருடைய ஆள் இவரு. ஸ்கூலுக்குள்ள போனால் யாருக்கு சண்டை? அப்துல்லாக்கும் அப்துல் ரஹ்மானுக்கு சண்டை. ஏன்? அவர் அஜித் ஆளா, இவர் விஜயட ஆளாம், பச்சை காஃபிர்ட் ஆகலாம். இவருக்கு அஜித் தான் வீரமா, அவருக்கு விஜய் தான் வீரமா. உன் மேலே இருந்து ஜம்ப் பண்ணண்டா, ஜம்பே பண்ண மாட்டான், பயந்தான் கோலி. விளங்குதா? மேலே படத்துக்கு எடுக்கிறத நடிச்சு யார் ரெண்டு பேரும் சண்டை எதுக்கு பிடிக்கிறான்? முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள எதுக்கு சண்டை பிடிக்கிறான்? இது அது ரோல் மாடல் இல்லாம இளைஞர்களை எடுக்க இயலாது. கட்டாயம் ரோல் மாடல். ஜாக்கிர் நாயக் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொல்லுவார், எங்க உமா வாப்பா இதை படிச்சு தந்து நான் டாக்டர் ஆனன்னு சொல்லல. அவர் ஒரே ஒரு வார்த்தை போய் உமாட்ட கேட்டாராம். வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெரிய பிரச்சாரகரான பிறகு கேட்டாராம், உமா இப்ப நான் ஆபரேஷனை கண்டுபிடிச்சு அந்த டாக்டரா இருக்கிறது நல்லமா?
1: அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நான் சொல்லிக்கொண்டு வந்தது என்னென்னா, டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குற வேலையில் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், எங்கள் வீட்டுக்கு ஒரு பெரியவர் வருவார். எப்படி வருவார்ண்டா, பொம்பையில் அவர் வெளிநாட்டுக்காரர், பொம்பைக்கு வந்தால் எங்கள் வாப்பா அவரோடையே இருப்பார். எங்கள் வீட்டுக்கு சாப்பாடுக்கு கூட்டி வருவார். நாங்கள் சின்ன பருவத்தில் எட்டி பார்ப்போம். அவர் யாரண்டா? அகமத் டீடா. அகமத் டீடாடை பொறுத்தளவில் சவுத் ஆப்ரிக்காவுடைய, அதாவது நிறைய யூரோப்ஸில் ஆப்ரிக்கன் கண்ட்ரிகளில் நிறைய வீரமாக பிரச்சாரம் பண்ணியவர். திருக்குர்ஆனை எடுத்துக்காட்டி பைபிள் உள்ள பிழைகளை சுட்டு காட்டி பேசியவர். அதனால் அகமத் டீடாடால் கவரப்பட்டவர் டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய வாப்பா. டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய வாப்பா அகமத் டீடாடை பொம்பைக்கு அழைப்பிச்சு, பெரிய ஃபேமிலி, உங்கள் நாயக் ஃபேமிலி, அழைப்பிச்சு அவர் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் நடத்துவார். சின்ன பையன் வீட்டில் இருந்து பாப்பா இவ்வளோ அக்கறையோட இவ்வளோ பாசத்தோடு ஒருவரோடு நடக்கிறாரு, அவர் யார் என்ற கியூரியசிட்டி அடிக்கடி டாக்டர் ஜாக்கிர் நாயக் சின்ன பருவத்தில் உண்டு, அவர் மனசில் எழும்புறது உண்டு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்னத்தில் வீட்டில் வந்து சாப்பாடு வச்சா எட்டி பார்க்கறது, பாப்பா ஏன் இந்த பெரியவரோடு இப்படி நடத்துகிறாரு, அவர் ஏன் இவ்வளோ அருமையாக நடத்துகிறாரு. சின்ன மகனுடைய மனசில் பாப்பாவோடு இருக்கிற அந்த பெரியவர் கதாநாயகராக உள்ளக்குள்ளே பூந்துட்டார். டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய ஆரம்ப பிரச்சாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஷர்ட் போட்டெல்லாம் பேசுவார். ஆரம்ப பிரச்சாரம் யூடியூப்பில் இருக்கும். அவர் திக்குவாய், ரப்பி ஷஹலி சதரி வயசுகலி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, ஃபிரௌன்ட்ட போய் பேசுன்னு அல்லாஹ் சொல்ற நேரம், இதஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தா, மூசா ஃபிரௌன்ட போய் பேசுங்கள், அவன் வழி கெட்டு நிற்கிறான் என்று சொல்ற நேரம், அல் மூசா நபி என்ன கேட்டார், யார் அல்லாஹ் ஹாரூனையும் கொஞ்சம் தந்துறியா அல்லாஹ், ஏன்னா அவன் ஆக்கில் ஒரு முடிச்சு பேசுற டைம்ல, ரப்பி ஸ்தஹலி சதரி வயஸ்ஸிர்லி அம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய சதரி, என்னுடைய கல்பை விரிச்சு விடு யா அல்லாஹ், வயஸ்ஸிர்லி அம்ரி, என் காரியத்தை இலகுவாக்கி விடு யா அல்லாஹ், வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி, என்னுடைய நாக்கில் ஏற்பட்ட முடிச்சை அவிழ்த்து விடு யா அல்லாஹ், யஃப்கஹு கௌலி, இலகுவாக நான் சொல்லுவதற்கு யா அல்லாஹ், அவர் கேட்கிறார். இது மாதிரி ஜாக்கிர் நாயக் இன்றைக்கு பேசினாலும் உரையை ஆரம்பிக்கிறன நன்றாக பாருங்க, ரப்பி ஸஹலி சதிரி வயஸ்ஸிர்லி அம்ரி என்று சொல்லிக்கொண்டே ஆரம்பிப்பார். திருக்குறளுடைய வசனம் ஏன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரம்பத்தில் உள்ள திக்கை இப்பொழுது காணவே இல்லை. டாக்டர் ஜாக்கிர் நாயக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிந்திருக்கிறான். எப்படி என்றால், ஆரம்பத்தில் அவர் திக்கினதை இப்பொழுது காணவே இல்லை, அற்புதமாக பேசிக்கொண்டு போகிறார். திக்காக இருக்கிற நேரமும் அவர் திக்கு திக்கு பேசுகிற ஒரு குடும்பத்து, அவருடைய குடும்பத்தில் அவர் திக்கு பேசக்கூடிய ஒரு மகனாக இருந்தும் அவர் கல்வியில் அகமத் டீடாட் இடம் பெற்றார். அவருடைய அகமத் டீடாட் அவர் சொல்றாரு, என் உம்மாட்ட நான் கேட்டேன், உம்மா நான் இப்ப அகமத் டீடாடு மாதிரி ஆகணுமா, நான் இந்த ஆபரேஷனை கண்டுபிடிச்ச டாக்டர் மாதிரி இருக்கணுமா. அவங்க உமா சொன்னாங்களே, இதுவே நல்லண்டா, இதுவே நல்லோம், தவா களத்தில் குதி எந்தே ஆகணும். வாப்பா வீட்டுக்கு யாரை கொண்டு வாரீங்களோ, எவருக்கு கண்ணியம் கொடுக்குறீங்களோ, உங்கள் வீட்டுக்குள்ள யார் அதிகமாக பேசப்படுகிறாரோ, சின்ன பிஞ்சு மனசுக்குள்ள அதை ஆழகமாக வளர ஆரம்பிக்கும். அகமத் டீடார் ஒரு மேடையில் சொன்னார், டாக்டர் ஜாக்கிர் நாயக் என்னை மாதிரி 1000 மடங்குன்னு சொன்னார். அகமத் டீடாடை பார்த்து டாக்டர் ஜாக்கிர் நாயக் உலகத்துக்கு உருவாகிறார். அகமத் டீடார் தன்னுடைய வயோதிபத்தில் சொல்றார் ஒரு ஸ்பீச்சில், ஜாக்கிர்லா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் ரோல் மாடல். அப்ப நல்ல விளங்கிக்கோங்க.

எப்பயுமே கூட்டணி தான் சேருவார்கள். ஏனென்று சொன்னா அந்த இளமை பருவத்தில் ஒரு ஹோமோன் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு இளைஞர்களுக்கு திட்டி எப்ப பார்த்தாலும் வீட்டில இருந்து ஓடுறான், பேச்சை கேட்கிறான், இல்லை பள்ளிவாசலுக்கு வாரானே இல்லைன்னு. நாங்கள் பிழையான அணுகுமுறைகளை செய்து அவர்களை மட்டும் குறை சொல்லி இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்களுடைய சைக்காலஜியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பள்ளிவாசலுக்கு எடுக்கலாம் அவர்களை, அவர்களுடைய உளவியல் அடிப்படைகள், இந்த உண்மையாக அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குது, இவையெல்லாம் கவனத்தில் வைத்துத்தான் அவர்களை கவர வேண்டும் என்று பெரியவர்களுக்கு மெசேஜ் சொல்லி என் உரையில் அடுத்த பகுதி நான் இளைஞர்களுக்கு பேசலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை பருவத்தில் அவர்களுக்கு தாட்ஸ் லெவல் சிந்தனை அதிகமா மூளையில. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 60,000 தாட்ஸ், 60,000 சிந்தனைகள் வெளியே வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் 12,000 சிந்தனை, 12,000 தாட்ஸ், 12,000 சிந்தனைகள். 12,000 சிந்தனைடா, அதாவது சாப்பிடணும், குளிக்கணும், போகணும், அப்படி நினைச்சிட்டே இருப்பாங்க. இங்க யாராவது நினைக்காத ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். நினைக்காத ஒரு ஆள் இல்லை, நினைக்கலன்னா மூத்தாயிட்டன்னு அர்த்தம். நினப்பு உண்டாயிட்டே இருக்கும். பேசுறது பேசாதது வேற, கண்ணை பொத்துறது பொத்தாம இருக்கிறது வேற, நினைச்சிட்டு இருப்பார், எதையாவது ஒண்ணு நினைப்பார். இந்த நினப்பு 12,000 கீழே இருந்தா பைத்தியம் அர்த்தம். சைக்காலஜில நினப்பு வருகுதே இல்லையா, செத்துட்டான், முடிச்சு, அவன் மூளை சாக போகுது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அல்ல எல்லாத்துக்கும் லெவல் போட்டு வச்சிருக்கிறான். பிளட் பிரஷர் பாத்தீங்கன்னா லெவலா இருக்கும், எல்லாத்துக்கு கொலஸ்ட்ரால் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு லெவல் இருக்கு. கூடினா இப்படி என்னவான், குறைஞ்சா இப்படி என்னவான், ஹை லோன் போட்டிருப்பாங்க. எல்லாத்துலயும் லெவல் மாறி ஒரு நாளைக்கு ஒருவர் 60,000, 12,000 முதல் 60,000 வரைக்கும் சிந்தனை லெவல் இருக்குது. இளைஞர்களை பொறுத்தளவுல அவங்க சிந்தனை லெவல் பேசணும். ஏன்டா, அவங்க ஸ்பீட் கூட, சிந்தனை லெவல் கூட. ஏன் கூடண்டா, மூளையில கிரே மேட்டர்னு இருக்குது. வயசு போக போக மூளை அந்த கிரே மேட்டரை அப்படியே அழிக்கும், அழிச்சிட்டு வரப்போக்கில் அந்த மாதிரி சிந்தனைகள் குறையும். ஆனால் நார்மலி இளைஞர்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆர்வமும் சிந்தனையும் கூட கூடுற டைமில் 60,000 70,000 மாறிடும், 80,000 மாறிடும். மாறினா 70,000 மாறினா ஸ்ட்ரெஸ், எப்போ பார்த்தாலும் உமா பேசினா மோத்தில் பாஞ்சிட்டே இருப்பார் பையன். ஏன் ஸ்ட்ரெஸ் அடிக்கிறாரு, சிந்தனை வெளியே வர்ற நேரத்தில் வாயால வேர்ட்ஸ் 25,000 வேர்ட்ஸ் வெளியே கக்கணும். அண்ணளவா நான் சொல்வது அவரேஜ் 25,000 வார்த்தைகள் வெளியே கக்கணும். ஒருவர் கக்காம சிந்தனை மட்டும் உருவாகுது. நல்லா தண்ணி குடிக்கிறாரு, டொய்லெட்டுக்கு போகவே இல்லைண்டா, அடக்கி அடக்கி இருந்தா வேதனை தானே வரும். இதே மாதிரி இளமையில தாட்ஸ் கூடிட்டே வருகுது. கூடிட்டே வர்ற டைம்ல வாயால பேசணும், பேசாம விட்டாரண்டா ஸ்ட்ரெஸ் முதல்ல பதறுவார். எப்ப பார்த்தாலும் ஏசுவார், வீட்டுக்குள்ளே இதாக இருக்கும். மெல்ல மெல்ல 3 மாசமா அந்த நிலைமை கூடிட்டே வந்துட்டா டிப்ரெஷன். 3 மாசம் தான் எக்ஸ்பயர்ட் டேட். சைக்காலஜியில ஒரு சிந்தனை ஸ்ட்ரெஸ் பதட்டம் மாதிரி இருந்தா பதட்டத்துக்கு இப்பொழுதே இது பண்ணணும். 3 மாசமா அந்த பதட்டத்தை அழிக்க எந்த முயற்சியும் எடுக்காட்டி டிப்ரெஷன். டிப்ரெஷனை தாண்டி போனா மெனிக் அசிசோபேனியாண்டி பைத்தியம் பண்ற லெவலுக்கு போயிடுவாங்க. சிந்தனை கூடினாலும், அப்ப சிந்தனை கூடுறவனை பார்த்துருப்பீங்க, பேசுறதுக்கு ஆள் இல்லாட்டி கண்ணாடியை பார்த்து பேசுவான், கையை பார்த்து பேசுவான், சுவரை பார்த்து பேசுவான். இந்த சிந்தனை யாருக்கு நல்ல கூடுது, இளைஞர்களுக்கு கூடுது. ஏனண்டா, யுவதிகளை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒரு ஹோமோன், இளைஞர்கள் ஆண்களுக்கு ஒரு ஹோமோன் சுரப்புது. டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஹோமோன் பொடியமார்களுக்கு சுரப்புது. பொம்பளை பிள்ளைகளுக்கு, அதாவது இளமை யுவதிகளுக்கு, ஈஸ்ட்ரஜன் என்ற ஹோமோன் சுரப்புது. இந்த ஹோமோனை வந்து இந்த ஹோமோன் அந்த பருவத்தில் சுரப்ப போக்கில் நிறைய சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். எக்கச்சக்கமா அவர்களுக்கு வேற வேற சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். அதனாலதான் ராத்திரிக்கு தனிய ஒரு பையன் பிறண்டு பிறண்டு பிறண்டு தனிமையில் படுக்க விடக்கூடாது. அவர் தூக்கம் வரப்போக்கில் பெட்டுக்கு போறதுக்கு அந்த வயசுல உள்ள உமா பாப்பா விளங்கிருக்கணும். இந்த டைம்ல பொடிய நிறைய பிறண்டு பிறண்டு சுண்டு சுண்டு இருக்கிறாருன்னா ஹோமோன் அவருக்கு நிறைய தோட்சை கொடுத்து தூக்கத்தை இல்லாமல் ஆக்கிட்டு அவர் நிறைய தப்பு செய்வதற்கு திட்டம் போடுவார் அவரை அறியாமல். நல்ல புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்கிறான். எங்க தப்பு, இந்த ஹோமோன் சுரப்புற டைம்ல ஆபாசமான காட்சிகள் அந்த படங்கள் கொடுக்கிற டைம்ல பிரெயின் அப்படியே சூனாக ஆரம்பிக்கும், அந்த ஹோமோன்ஸுக்கு இதாக ஆரம்பிக்கும். இப்ப அவர்களுக்கு நிறைய பேசாட்டி கக்காட்டி அவர்கள் நிலைமை மோசமாகும். அதனால ஆட்டோமேட்டிக்லி வீட்டில் உள்ள 11 ஆண்டு பையன் வந்து 10 நிமிஷத்துல வெளியே ஓடுவான். ஏன் வெளியே

அது விளக்கமா சொல்றேன், அப்பதான் நீங்க புரிந்து கொள்வீங்க என்ன நடக்குதுன்னு. அதுக்கு பிறகுதான் எனக்கு சொல்யூஷன் சொல்லலாம். ஏன் வெளியே ஓடுறான் தெரியுமா? வெளியே ஓடி போய் கக்கணும், அவர் கொட்டணும். பெரிய பிசினஸ்யா பேசுவார், உட்கார்ந்து மணித்தியால கணக்கு உட்கார்ந்து பேசுறது. போயானால் வந்துட்டா, வெளியே போனவர் பகல் சாப்பாடுக்கு வந்து ஓடினவர் ராத்திரி 9 மணி வரைக்கும் வீட்டுல பெரிய பட்ஜெட்டே கீத்துட்டாரா. ரவி கருணாநாயக்கு உட்கார்ந்து மங்கள சமர வீரர் உட்கார்ந்து பேசுவான் பார்லிமெண்ட்ல, அதாவது பட்ஜெட் பேசி பேசி முடிச்சிருப்பான். ஒரே டாபிக் தான், எல்லாம் சுத்தி சுத்தி ஒரே டாபிக்ல வரும். ஆனா ஏன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த சிந்தனையை வெளியாகாட்டி அந்த பையன் ஸ்ட்ரெஸ் ஆகிருவான். சிந்தனை வெளியாக்கி ஆகணும். அதனாலதான் இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா சேர்றார்கள். அவங்க பேசுறாங்க, தன் ஃப்ரெண்டோட லிங்க் வச்சுக்கொள்ள பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட் இல்லாமல் ஆச்சு, லிங்க் இதாயிரும். இன்னும் கொஞ்சம் முத்திட்டு வரப்போக்கல, ஹோமோன் கொஞ்சம் கூட போக்கல, ஃப்ரெண்டையே சொல்ல இயலாது. அப்பதான் எதிர்மறை எதிர்பார்ப்பாங்க. ஃப்ரெண்டை எல்லாத்தையும் சொல்லலாத நேரம் ஃப்ரெண்டோட இருந்தா ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக் போயிடுவாரு, ஒரு நாள் பிரேக்ல போயிடுவாரு. தனக்கு எதிர்மறை யாரோ அந்த மாதிரி ஒரு யுவதியை தேடி போய் அவட்டை எல்லாம் கொட்டுவார். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பேசுனீங்கன்னு கேட்டா, சாப்பிட்டீங்களான்னு பேசியிருப்பான், தூங்கினீங்களான்னு கேட்டிருப்பான், வீட்டுல உங்களுக்கு என்ன பண்றீங்கன்னு கல்யாணம் முடிச்ச பிறகு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பொண்டாட்டி நினைப்பா மாப்பிள ஊமையாண்டு, இவன் பாப்பா அவ ஊமையாண்டு. சில நேரம் ரெண்டு பேரும் ஊமை ஆயிருவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதுக்கு முன்னாடி அந்த ஹார்மோன்கள் வெளியாகுவதற்கு அந்த லெவல்ஸ் கூடிட்டு வரப்போக்கல, தாட்ஸ் லெவல் ஹை ஆன உடனே அந்தந்த ஆட்களை பார்த்து வெளியாக்க பார்ப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியவர்களே, நாங்க வாசலை பூட்டி நீ பேசக்கூடாது ராஜான்னு சொன்னா இந்த நாட்டில் சிலர்களுக்கு நடந்ததுதான் நடக்கும். திருமணமே முடிக்க கூடாதண்டா, வாரவங்க போறவங்களோட எல்லாம் திருமணம் முடித்து கொள்ளக்கூடிய நிலைமை உண்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமாக அந்த இந்தியாவில் நடக்குது. சாமியார் என்ற பேரில் எக்கச்சக்கமான மோசடிகள் நடக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால என்ன நடக்கணும், பேசணுமாக இருந்தா, ஒருவருக்கு சிறுநீர் கழிக்கணுமா இருந்தா டாய்லெட்டுக்கு கூட்டி போய் சிறுநீர் கழிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உட்கார்ந்து கழிப்பா, மறைச்சு கழிப்பா, ஒழுங்கா கழிப்பா, சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஆசை வருகிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, யா மஅஷர ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, மனிஸ்தத்தா மின்குமுல் பா ஃபலியத்ஸவுஜ், ஏ வாலிப சமுதாயமே, உங்களில் யார் சக்தி பெறுகிறீர்களோ கல்யாணம் முடிங்க. சீச்சீச்சி, கல்யாணத்தை பத்தி இப்ப நினைச்சு பாக்குறதா? இல்ல இல்ல, அது 30க்கு பிறகு முடிஞ்சு போயிடும். சமுதாயம் சக்தி வந்துட்டா ஓடுவான் சக்திக்காக. சக்தியை எடுத்துக்கொண்டு வந்து திருமணத்தை முடித்துக்கொள். ஏன் தெரியுமா, அது உன் பார்வை பாதுகாக்கும் என்றாங்க சுபஹானல்லாஹ். இப்ப சொல்றேன் கேளுங்க, உலகம் உங்களுக்கு என்ன சொல்லும் தெரியுமா? உலகம் உங்களை பாதுகாக்கிற பேர்ல கெட்டிட்டியா கூட செஞ்சுட்டே அவரத்தை இங்கால ஒரு பக்கத்துல நாசமாவே போயிருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இஸ்லாம் அழக எல்லாத்தையும் செட் பண்ணது. உணர்வு வர்ற நேரம் வெளியாக்கு, ஹலாலா திருமணம் முடி, அல்லாஹ்வுடைய துர தடுக்கல. இதுக்கு மத்த மாதங்கள் என்ன சொல்லுவாங்க, திருமணம் அசிங்கம். அதாவது பாத்தீங்களா, மதகுரு, அவர் ஏன் மதகுருவானார் தெரியுமா? திருமணமே முடிக்கல, அடக்கியே வச்சு கொண்டிருந்தாராம், அதனால திருமணமே முடிக்கலையாம், அவர் மதகுரு ஆயிட்டாராம். எத்தனை பேர் அப்படி அடக்கினாங்கன்னு எனக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் எல்லாத்துக்கு வாசலை திறந்து தந்திருக்குது. ஏண்டா அந்த உணர்வு அந்த நாள் வெளியாகணும். இளைஞர்களுக்கு அப்படி பேசணுமா இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இளைஞர் கூட்டமைப்பு செஞ்சாங்க, எல்லா இளைஞரையும் கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் முதலாக நின்றாங்க, பேசுறதுக்கு டாபிக் கொடுத்தாங்க இளைஞர்களுக்கு, அவர்களுக்கு வேலை கொடுத்தாங்க, திருக்குர்ஆன் ஓதுறதுக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூர் கூட்டமாக இருந்து இது பண்ணினார்கள். எக்கச்சக்கமான செய்திகள். அப்படி நடக்காமல் 70 குர்ஆக்களை ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்ப முடியாது. அப்படி நடக்காமல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல மாட்டார்கள். இந்த உலகத்திலே இந்த முஸ்லிம் உம்மத்திலே இன்றைக்கு பெரும் அறிஞர்களாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள். ஏன், அவர்கள் எல்லாத்துக்கும் இல்ம்ல வேலை இருந்துச்சு. வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க, அவர்களுக்கு பேசுறதுக்கு டாபிக் கொடுக்கணும். இளைஞர்கள் உண்டி காமத்தை பேசுவார்கள், இல்ல ஹலால பேசணுமாக இருந்தா அவங்க கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டு டாபிக்கள் கொடுக்கப்பட்டு ஒரு மாடல் உருவாக்கப்படணும். டாக்டர் ஜாகிர் நாயக்கு அகமது டி டாட் மாடல் ஆகினார். உலகத்துக்கு அவர் எங்கேயும் போய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். வீட்டில் போட்ட ஒரு சாப்பாடு, வீட்டில் போட்ட ஒரு சாப்பாடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றது என்னண்டா, பிய பிரஷர், இளமை ஒன்று சேர்ற நேரம் மாடல உண்டாக்கணும். இப்ப ரிஸ்க ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, இதை பாடமாக்குங்க, இதை செய்யுங்க, குர்ஆனை இப்படி பண்ணுங்க. அவர்களை முன்னிலைப்படுத்துவாங்க ரசூலுல்லாஹ், முன்னிலைப்படுத்தி அவர்களை கௌரவிப்பாங்க.
ரசூலுல்லா போய் பேசுவாங்க. சின்னவர்கள்லேருந்து பெரியவர் வரைக்கும் பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போகிறாங்க. அபு அதாவது ஒரு பையன் இப்படி களத்தில் கை வச்சுட்டு நிற்கிறான். ரசூலுல்லா கேட்குறாங்க, உமை உன் உமையர் எங்கப்பான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லா அந்த பொடி ஒரு பறவையை வளர்க்குறான். ரசூலுல்லா எவ்வளோ பிஸி, அதில் போய் இவர் கவலைப்படுற நேரம், செத்து போயிட்டா உமையர் உன் உமையர் செத்து போனால கவலை நிற்கிறியா? ரசூலுல்லா கேட்குறாங்க. எவ்வளவு கவனமாக ஒரு சமூகத்தை எடுத்திருக்கிறாங்க பாருங்க. இவருக்கு இதை பேசினாதான் இவரை எடுக்கலாம், இவருக்கு இதை பேசினாதான் இதை எடுக்கலாம். பெரியவர்களே, இன்றைக்கு ஒரு இளைஞர் கூட்டமைப்பு நீங்க செய்ய போறீங்க, அவர்கள் பேசித்தான் ஆகுவார்கள். உமா வந்து என்று சொன்னாங்கடா, ஒரு உமா என் பையன் 11 ஆண்டு வீட்டுக்கு வந்த என்னோட பேசுறானே இல்ல, பாஞ்சு பாஞ்சு ஓடுறான்டா. நான் சொல்லுவேன் அதான் நடக்கும், அது நடக்காம இருக்காது. வீட்டில் என்ன பண்ணணும் தெரியுமா? வீட்டு வாசல்ல நீங்க செட்டியில கொண்டு வந்து பிள்ளைகளை உட்கார வச்சு உள்ளுக்குள்ள ஜூஸை கரைச்சி ஏதாவது சம்சாவை பொறிச்சு பேசுறாஜான்னு கொண்டு வந்து கொடுத்தா பாவத்திலேருந்து புள்ளைய பாதுகாக்கலாம், இல்லைண்டா புள்ளைய பாதுகாக்கலாம். உங்கள்ட்ட வந்து அட்வைஸ் கேட்ட இதை சொல்றீங்களேன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புள்ளைய வீட்டிலேருந்து விட்டா போக்குக்கு மேலையும் காட்டிலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து இருட்டில் இருந்து தப்பான சிந்தனை இருட்டு வருகிற நேரம், தனிமை வருகிற நேரம், அல்லது கூட்டமைப்பு இருக்கிற இந்த ஹோமோன் சுரப்புற நேரம் தப்பான சிந்தனைகள் எக்கச்சக்கமா பறக்கும். அதனாலதான் வெளிச்சத்துல வச்சு ஊட்டு உமா முன்னுக்கு இருந்தா தப்பான பேச்சு பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வேணும் பேச, இடத்துக்கு இடம் பேசுற டாபிக் மாறும். யாரும் இல்லாத நேரம் டாபிக் மாறும், டாபிக் மாறும். உங்க புள்ள வெளியே போனா உள்ளா பிள்ளைகளும் ஆசை அவங்களை கௌரவிக்கிறதுக்கு. இந்த ஆண்டி நல்லமே, எங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கிடைக்குது, ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு உட்காருவார்கள், எல்லாரும் பேசுவார்கள். பேசுற நேரம் வீட்டுக்குள்ள ஆள் இருக்கிறாங்க, தப்பான பேச்சு வராது, தப்பை அடக்கி கொள்வார்கள், நல்ல பேச்சுவார்த்தை வரும். அந்த நேரத்தில் சில ஐடியாக்களை அவர்களுக்கு கொடுக்கலாம், அவர்களுடைய பேச்சை நிப்பாட்ட முடியாது. இப்படிதான் காப்பாத்தலாம். இன்றைக்கு ஒரு வீடு நாளைக்கு அந்த வீடு, போக்கு கடியில உட்கார்ந்து பேசாது, எங்கேயாவது யாரும் இல்லாத ஒரு வாசப்படியில யாரும் இல்லாத பாலடைஞ்ச இடத்துல போய் பேசாது. பேச்சையே நிப்பாட்டி வீட்டு கதவை பூட்டினால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இளைஞர்கள் எப்படியோ பாஞ்சு வழிகட்டு போயிடுவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் பிரெயின் வர்க் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்பொழுது நான் இந்த அடிப்படைகளை சொல்லியிருக்கிறேன். அடுத்தது லேக் ஆஃப் கன்சென்ட்ரேஷன், அதாவது நல்லா பாருங்க. சரி, அடுத்தது கன்சென்ட்ரேஷன். இளைஞர்களை பொறுத்தளவில் ஒன்றாவது நான் சொன்னேன், அவங்களுக்கு குரூப்பாக இருக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னேன், ரிஸ்க், வேண்டிய ரிஸ்க் எடுப்பாங்க. மூணாவது வேண்டிய வேலை செய்வாங்க, டயர்ட் வராது, காலையில் உண்டு மாலையில் உண்டு ராத்திரி உண்டு நிறைய வேலை செய்வாங்க. ஏன் செய்வாங்க தெரியுமா? அதுவும் மூளையில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, கிரே மேட்டர். வயசு போக போக அழிஞ்சு கொண்டே போகும். நாலாவது இமோஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வழித்தவரக்கூடிய இந்த நாலு ஐட்டத்தில் வச்சு தான் உலகம் உங்களை விலைக்கு வாங்குறாங்க. இந்த ஃபேஸை கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டிங்கடா சாதாரணமாக இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுது, இவர் என்ன நினைக்கிறாரு? சும்மா சொல்லுங்கள், என்ன நினைக்கிறாரா ஐக்கியம்? என்ன என்ன சொல்கிறாங்க, கோபப்படுறாங்களா? சரி, உங்களுக்கு என்ன விளங்குது இதில்? கே விளங்குதா? என்ன நினைக்கிறாங்க? ஆ விளங்குதில்ல, கவலையோடு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இதுக்கு சைக்காலஜிக்கு எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ எங்களுக்கு போடலைன்னா, ஒரு பிக்சர் வரைஞ்சிருந்தாங்க, அந்த ஃபோட்டோ எனக்கு போடலாது, அது ஒரு லேடியுடைய முகத்தில் இதுதான் வருகுது, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும். இதை வச்சு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்க சைக்காலஜிக்கலி. அதாவது அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இளைஞர்கள் வயோதிபர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. உடனே பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. என்ன நடக்குதுண்டா, எல்லா வயோதிபர்களும் அங்கே உட்கார்ந்த, அதாவது இளமையை தாண்டினவர்கள் எல்லாருமே அந்த ஃபோட்டோ, இது ஒரு சாதாரண உங்களுக்கு போட்டு காட்டுறது சும்மா, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கண்டா, அதை பார்த்த உடனே அந்த பொம்பளுடைய மூஞ்சை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பயந்து இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய புருவம் உயர்ந்திருக்குது, வரைஞ்ச உருவம் அது, பெண்ணுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு, அதாவது புருவம் உயர்ந்து கண்ணு பெருசாகி லேசாக பல்லு தெரியுது, வாய் இப்படி திறந்து,
பிடிக்கிறத பார்த்து பயந்துட்டாங்கன்ட்டு எல்லா வயோதிபர்களும் முடிவு கொடுத்துட்டாங்க. எனக்கு இதை பார்த்தா இதுதான் தோணுது. அப்படியே இளைஞர்கள் எடுத்தாச்சு அதே ரிப்போர்ட்டில், அவங்க இது பண்ணுற டைமில் எடுத்தால் அதிகமான இளைஞர்கள் அதை பார்த்துட்டு பயந்திருக்கிறாங்க அப்படின்னாங்க. எல்லா இளைஞர்களும் ஒரு கருத்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னும் சிலர்கள் கோபப்படுற மாதிரியும் சைட்டாக தெரியுது, இன்னும் சிலர்கள் பயந்த மாதிரியும் தெரியுது தான், இப்படி மாறி மாறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, அதாவது இளமை பருவத்தை பொறுத்தளவில் ஒரு வயோதிபர் கொஞ்சம் வயசு போனால் அவர் பார்த்து நிதானமாக முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு இளைஞனுக்கு புரிய இயலாது, டக்குன்னு ஏமாறுவார். ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து ஒரு ஆள் கவலை என்று சொல்கிற நேரம் இன்னொரு ஆள் இல்லை பயம்ண்டுவார், இன்னொரு ஆள் இன்னொரு மாதிரி சொல்லுவார். இந்த ரியாக்ஷனை பொறுத்தளவில் ஒரு இளைஞனை விட, அதாவது சில நேரம் இளைஞன் சரியாகவும் சொல்லுவார் இல்லாமல் இருக்கும், ஆனால் பிரெயின் லெவலை பொறுத்தளவில், அதாவது உளவியலாளர்கள் சொல்கிறாங்க அமைக்டலான்னு இருக்குது பிரெயினில், இதை என்ன பண்ணமெண்டா அதிகமாக இளைஞர்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. வயோதிபர்கள் அப்படி இல்லை, குடும்ப பிரச்சனை அது இது எல்லாத்தையும் பார்த்ததுனால அவங்க நிறைய யோசிப்பாங்க, லாஜிக் நிறைய யூஸ் ஆகும். அதாவது இந்த அமைக்டலான்ற பகுதி இளைஞர்கள் யூஸ் பண்ணுறதுனால இமோஷன் டைப், பாஞ்சு குத்துறது வெட்டுறதெல்லாம் டக்குன்னு கவரப்படுறது ஒரு இளைஞர். இளைஞர்களுக்கு தான் ஃபைட் போடுவாங்க, இளைஞர்களுக்கு தான் அழுக வைப்பாங்க. இந்த காதல் கதை அது இது ஃபைட் எல்லாம் படத்தில் போடுறானே, வயோதிபர் இப்படி பார்த்ததுக்கு அவரை எடுத்து கத்தியை தூக்கி குத்த போகிறதே இல்லை. மே அப்படியே பார்த்துட்டு நானும் பாய போகிறேன் படியில் இருந்துட்டு ஒரு வயோதிபர் பாரத்தை கண்டிருக்கிறீங்களா? ஆனால் இளைஞன் படத்தை பார்த்து முடிஞ்ச பிறகு அவனே அறியாமல் படியிலேருந்து ஜம்ப் பண்ணியிருப்பான். அவன் மனசில் கதாநாயகம் வாழ்கிறான், இப்போ தானே ஓப்பன் வந்திருப்பாரு, தெரியாமல் பாஞ்சு முடிச்சிருப்பார். நட மாறிக்கும், வயோதிபர் ஒரு படத்தை பார்த்துட்டு அதில் நடந்த மாதிரி இப்படி இப்படி போட்டு நடப்பாரா? ரோட்டில் காண மாட்டீங்க, அவர் பாட்டுக்கு பள்ளிக்கு போயிட்டு வருவார். இளைஞன் நட இன்றைக்கு மாறிக்கும், என்ன மாறிக்கும், உள்ளுக்குள்ள நடக்கிறது அவர் இல்லை கதாநாயகராச்சே, கதாநாயகர் ரோட்டில் நடந்துட்டு போகிறார். அதனால் இமோஷனல் டைப், குயிக்காக இமோஷன், இந்த இவைகளை வச்சு தான் அதுவும் மூளையில் அமிக்டலான பகுதியால் இளைஞர்கள் இது பண்ணப்படுறாங்க. இந்த எல்லாத்தையும் வச்சு தான் உங்களை வேர்ல்டு கவ்வ போகுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இமோஷன், நீங்கள் வேண்டியது பிரச்சனை கையை வச்சுட்டாண்டா ஃப்ரெண்டுக்கு நாலு பேர் போய் நீதி நியாயம் எல்லாம் உங்களுக்கு வராது. என் ஃப்ரெண்டுக்கு ஏவன்டா கை வச்சது, என் ஃப்ரெண்டு நீதியா நியாயமா அது தெரியாது. நாலு பேர் போய் ஃபைட் பண்ண பார்ப்பாங்க, நாலு இடங்களில் பிரச்சனை நடக்க ஆரம்பிக்கும், ரிஸ்க் வேண்டிய ரிஸ்க் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி கூட்டமைப்போடு நீங்கள் நிற்பீங்க, வேண்டிய வேலை ராத்திரி பகலாமல் செய்வீங்க. இது எல்லாம் தான் உங்கள் பண்புகள் இப்போ சொல்லியாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியாரிலே இப்போ நான் வர்றேன், துன்யா இந்த உலகம் இளைஞர்களுக்கு என்ன செய்யுது, நாம் என்ன பண்ணணும் பெரியவர்களே? அல்லாஹ்வுடைய நல்லடியாரிலே இந்த சபையில் உள்ளவங்க ஒழுங்கான முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போகணும். இளமை பருவத்தில் நல்ல விதத்தில் பயன்படுத்தி உலகத்தில் நல்லதுக்கென்று பயன்படுத்துவங்க ரொம்ப கம்மி அன்பானவர்களே. அதாவது இளமையில் தான் பெரிய பெரிய கல்லன்களெல்லாம் பிடிச்சி உலகத்துக்கு தோளுரிச்சு காட்டினவர்கள் இளைஞர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, இளைஞர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு துடிப்பு உண்டு. சிவராத்திரி அன்று புட்டபார்த்தி என்ற ஊர், சாய்பாபா, சாய்பாபாவை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க தெரியுமா? உலகமே சேர்ந்திருக்குது. போஸ்டன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஊர், பெரிய பெரிய டாக்டர்ஸ் மார்க்கள் அவர்களும் சாய்பாபாவுடைய சீடர்கள். நீங்கள் நினச்சிடாதீங்க வெறும் இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் மட்டும் இருக்கிறாங்கன்னு, ஐரோப்பா நாடுகளும் சாய்பாபாவுக்கு அப்போ சீடர்கள் இருந்தாங்க. சாய்பாபா சாக முன்னாடி புட்டபார்த்தியில் உள்ள சாய்பாபாவுடைய சாய் ஆசிரமத்துக்கு எல்லாரும் வந்துடுவாங்க சிவராத்திரி அன்று. சாய்பாபா அன்றைக்கு செய்ய போகிறது என்ன, இந்தியாவுடைய பிரதமர் சாய்பாபாவுடைய காலில் விழுவார். அவ்வளவுக்கு சாய்பாபா ஒரு கடவுளாக இந்தியாவில் மதிக்கப்பட்டவர். 25 வயது யுவதி சாய்பாபாட தோளுரிச்சி காட்டுறது பிபிசி உடைய வெறும் 25 இயர்ஸ். ஒரு சாதாரண ஒரு யுவதி வீடியோ கேமராவோட சாய்பாபாவுடைய மிகப்பெரும் அரங்கம் ராத்திரி சாய், அதாவது சாய் ராத்திரி அன்றைக்கு சாய்பாபா அது தங்க கலர் முட்டை மாதிரி லிங்கத்தை உழுங்க போறாராம். எல்லோரும் அதுக்கு சாய்பாபா கடவுள் அவதரிக்க போகிற நேரம், சாய்பாபாக்குள்ள கடவுள் வந்து அவர் அப்படியே லிங்கத்தை உள்ள போறதும் நிறைய ஆச்சரியம் சாய்பாபா செஞ்சாராம். இப்படியே சுத்தி போடுவானா விபூதி கையிலிருந்து கொட்டி கொண்டே போகுமா. ஜனாதிபதி அதாவது இந்தியாவுடைய பிரதமர் வர்றாரு, இப்படியே சுத்தி எடுத்தார சாய்பாபா,
கையில தங்க மாலை இந்தியாவுடைய பிரதமருக்கு அப்படியே கொடுத்தாரு. அந்த மாதிரி ஆச்சரியம் இந்தியாவுடைய எல்லா மீடியாக்களும் வீடியோ பண்ணி கொண்டு படங்களை எல்லாம் வீடியோக்கள் மூலமாக ஒளிபரப்புற நேரம், பிபிசியை சேர்ந்த சாதாரண ஒரு யுவதி சாய்பாபாவுடைய உண்மையான ரூபத்தை கண்டுபிடிக்க எல்லா சீடர்களுக்கும் மத்தியில நுழைகிற நேரம், சாய் ஆசிரமத்தில் ஒரு சட்டம் போடப்பட்டிருந்துச்சு, எல்லா வயோதிபர்களுக்கும் அந்த மாதிரி பணிபுரிய முடியாது. இளைஞர்களே, இந்த உலகத்தில் எந்த மீடியாக்கள் சில விஷயங்கள் வெளியானது, அந்த செய்திகள் உங்களை வரிசைப்படுத்துற உங்க திறமைகள் என்ன, நீங்கள் யார், உங்களை எப்படி எல்லாம் நாசமாக்கான்னு புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். என்ன நடந்தது, மீடியாக்களுக்கென்று சாய்பாபாவுடைய ஆசிரமத்தில் லட்சக்கணக்கான மக்கள் சிவராத்திரி அன்று குமிழ் அப்படி குமிழ்ந்து இருக்கிற நேரம், சாய்பாபாவுடைய ஆசிரமத்தில் எல்லா இடத்திலையும் வீடியோ வைக்க இயலாது. அவர்கள் ஒதுக்கி கொடுக்குற ஒரே ஒரு ஏரியா, எந்த மீடியா வந்தாலும் அந்த ஏரியாவில் மட்டும்தான் வைக்கலாம். அது ஒரு திட்டம். ஏன் தெரியுமா, மீடியாவுக்கு விளங்காம தான் மெட்ரோ சொல்லணும், மீடியாவுக்கு மறைச்சு தான் கேம் அமைக்கணும். சாய்பாபா கடவுள்கிட்ட இருந்து கொடுக்குறாரே, எல்லாத்தையும் கொடுக்கறத வெளியாக்கணுமே. அந்த நேரத்தில் அந்த யுவதி மட்டும் சின்ன கேமராவோட, இன்றைக்கு தோழர்ச்சி எல்லோரும் பகவான் கடவுளே என்று பார்க்கிற நேரம், வேற கண் கொண்டு பார்க்கிற 25 வயது யுவதி, பிபிசியை சேர்ந்த யுவதி சின்ன கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணி ரெடியாக நிற்கிறான். இந்த உலகமே, அந்த உலகத்தில் அதாவது இந்தியாவில் புட்ட பார்த்திகளை கடவுளே என்று அழைக்கக்கூடியவர் பொய்யர் என்று நிரூபிக்க அந்த சபையில ஒரு பொம்பளை புள்ளைக்கு தைரியம் கிடைக்குதுண்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை என்பது எப்படியும் குதிக்கேளமான ஒரு பருவம், அந்த மாதிரி குதிப்பார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நீங்கள் வரலாறு நெடுகிலும் படித்து பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எங்க வைத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், கந்தக்கூடிய போர்க்களம், அந்த போர்க்களம் இந்த உம்மத்தில் நடந்த மிக பயங்கரமான போர்க்களம், அஹ்சாப் யுத்தக்களம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை குழி தோண்டுகிறார்கள் ரசூலுல்லாஹ். பத்ர் 300,000, பத்ர்ல 300-320 உட்பட்ட சஹாபாக்கள், அந்த பக்கம் 1000 பேர். இது பத்ருடைய யுத்தக்களம். அஹ்சாபுடைய யுத்தக்களம் எவ்வளவு தெரியுமா, 3000-10000, 10 மடங்கு. நீங்கள் பெருக்கி பார்த்தால் தெரியும், 3000 பேர் இந்த பக்கம், 10 ஜசீரத்துல் ஆரம் முழுக்க கிளம்பி விட்டது ரசூலுல்லாவுடைய படை அழிப்பதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு இரவு நடந்த சம்பவம், கடுமையான இருள். நீங்கள் முஸ்லீம் சஹீஹ் முஸ்லீம்களை பெரட்டி பார்க்கலாம், கட்டுமையாக காத்து வீசுது, கட்டும் கூதல் மதீனாவிலே. அவர்கள் படையெடுத்து வந்துட்டாங்க, எங்க வந்தாங்க தெரியுமா, மதீனாவுடைய எண்ணிக்கை, வெளிகமையில எத்தனை பேர் நிக்கிறீங்க எண்ணி சொல்லலாம் உங்களுக்கு, அதே மாதிரி மதீனாவுடைய பாப்புலேஷன் முழுக்க அழிக்கப்படணும். ஜசீரத்துல் அரபு ஒன்று சேர்ந்திருக்கிறது, ஃபைனல் வார். பிரபாகரன் சொன்ன மாதிரி இது ஃபைனல் வார், இது கடைசி யுத்தம் என்று சொன்னா, எதுக்கு, இராணுவத்தோட முடிச்சிருவான்டா, அவன் முடிஞ்சு போனான். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபைனல் வார்க்கு படையெடுத்து வர்ற நேரம், கட்டுமையாக எல்லோரும் கம்பளி போர்த்திருக்கிறாங்க. மதீனாவுடைய காத்து வீசுற இரவுகள் கட்டும் கூதலாக இருக்கும். இன்றைக்கு மதீனாவுடைய கூதலை அனுபவித்தவர்களுக்கு தெரியும், அது பயங்கரமான கூதல், அந்த சூடும் அப்படி இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் எழும்பி பேசினார்கள். என்ன பேசினாங்க, குழியெல்லாம் தோண்டியாச்சு, அந்த குழி 10 நாள் தோண்டப்பட்ட வரலாறுகள் நீங்கள் எல்லாம் படி

பெருமானார் இரண்டாவது முறை சொல்கிறார்கள், யாராவது அடுத்த திசையில் போய் எனக்கு தகவலை கொண்டு வந்து சொல்வீர்களா, அவருக்கு இந்த அந்தஸ்து உண்டு. சபையில எல்லோரும் வளமையாக பேசி போட்டி போட்டு முன்னாடி வந்து நான் யார் ரசூலுல்லாஹ் என்று பேசுவார்கள், இன்றைக்கு பேசவே இல்லை. மூன்றாவது முறை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரப்பா இந்த இரவிலே காத்து வீசிக்கொண்டிருக்கிறது, கட்டுமையான கூதல், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஒருவரை தேர்ந்தெடுக்க போகிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எவருமே பேசவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், என்னோடு சொர்க்கத்தில் உள்ள பாக்கியம் யார் போய் எடுத்து வருவது, பேசாமல் இருந்ததும் அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹ் பேச வைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் எக்கச்சக்கமான தோழர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவிலே பெரும் பெரும் சஹாபாக்கள், பெரிய பெரியவர்கள் எல்லாம் இருக்க ரசூலுல்லாஹ் சிரிக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய வஹி வருகிறது, கும்யா உதைஃபான்கிறார்கள், உதைஃபத்துல் யமான் ரழியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் நிறைய ரகசியங்கள் சொன்ன ஒரு சஹாபி, கும்யா உதைஃபா. அவருக்கு எத்தனை வயசு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூத்தவர்கள் பலர்கள் இருக்க இளைஞர் அவரு, இளைஞர் அவரு. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு எக்கச்சக்கமான போராட்டங்களில் கலந்து கொண்டவர் அவரு. என்ன சொன்னார், கும்யா உதைஃபா, உதைஃபா எலும்பங்கள் என்றார் ரசூலுல்லாஹ். சிரித்து கொண்டு சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை தேர்ந்தெடுத்தான், இளமை பருவத்தில் ஒருவர் தான் அங்கே போவார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அவர் சொன்னார், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் என் பெயரை மட்டும் சொல்லாவிட்டால் நான் எலும்பியே இருக்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் என்னை சொல்லிவிட்டார்கள், எலும்பாமல் இருக்க இயலாது. சுபஹானல்லாஹ். இளைஞர்கள் எப்படி நின்றார்கள் தெரியுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கும்யா உதைஃபாண்டார்கள். நான் கம்பளி அப்படி கஷ்டமான ஒரு கூதல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிருக்கு ஒரு லேசான மலையை கொடுத்தான், ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை கொடுப்பான். இந்த கூதல் தான் அவர்களை அனுப்ப போகிற கூதல், இந்த கூதல் தாங்க முடியாதது. உதைஃபத்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு சொன்னார், நான் எழும்பி நின்றேன், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், போய் கேட்டு வாருங்கள் உதைஃபா, நான் போவதற்கு முற்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ் தட்டி சொன்னார், உதைஃபா போவது சரி, அந்த படையை என் பக்கம் திருப்பக்கூடாது உதைஃபா, பைத்து கிண்டிட்டு வரக்கூடாது, போவது சரி, மெசேஜ் மட்டும்தான், என் பக்கம் திசை திருப்பக்கூடாது உதைஃபா, போங்கன்றார்கள். அவர் சொன்னார் திரும்பி வந்து, வல்லாஹி வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தினுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் என்னை போங்கள் என்று சொல்லிவிட்டார். அல்லாஹ் மீது ஆணையாக சூடு காத்தில் பறந்தால் எப்படி இருக்குமோ அந்த கூதல் வல்லாஹி என்னிடம் இருந்து நீங்கி விட்டது. நான் நடந்து போனேன், சுபஹானல்லாஹ், ஒரு நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது, அந்த நெருப்புக்கு முன்னாடி அபூ சுஃபியான் இருந்தார், எனக்கு வந்த ஆத்திரத்தில் அம்பை எடுத்தேன், ஒரே அடி பின்னாடி குத்தினால் கதை முடிந்து விட்டது. இதுக்கு முன்னாடி சகோதரி இம்தியாஸ் ஷலபி அவர்கள் சொல்லி காட்டினார்களே, மாது மோவிதுடைய கதையை, எங்க சொன்னார்கள், பத்ர் களத்தில் நிற்கிற நேரம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், சின்ன ரெண்டு பொடியமார்கள், உங்களுக்கு சொல்லி காட்டினார் வரலாறு, அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்று வந்து கேட்கிறார்கள், அபூ ஜஹல் யார், சுபஹானல்லாஹ், அபூ ஜஹலே தெரியாமல் போராட்டத்துக்கு வந்து நீ எதுக்குடா கேட்கிறான் கேட்டிருப்பாரா இல்லையா, அபூ ஜஹலே தெரியாதா, பெரிய வந்துட்டார்களாம் கேட்க, அப்படி நாங்கள் கேட்போம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக இவர்கள் ரெண்டு பேரும் என் பக்கத்திலே வந்து கொண்டு அபூ ஜஹல் யார் என்று கேட்டார், உண்மையாக இவர்கள் என்னிடம் கேட்பதற்கு நான் என்ன காட்டினேன், அதா பாருங்கள் ஒட்டகத்திலே பலத்த பாதுகாப்போடு ஒருத்தன் நிற்கிறானே, இப்படி நிமிர்ந்து நிற்கிறானே, அவன் தான் அபூ ஜஹல் என்று காட்டினேன். அல்லாஹ் மீது ஆணையாக இவர்கள் இவ்வளவு வேகமாக பாய்வார்கள் என்று தெரியாது, பாய்ந்தார்கள் வேகமாக, எடுத்தோரால் வெட்டினார், அபூ ஜஹலுடைய பலத்த பாதுகாப்பு செதறி பாஞ்சி வெட்டினது, கெண்டை கால் வீசிப்பட்டு போனது, எடுத்து பக்கத்துள்ளவன் பாஞ்சவருடைய கையை வெட்டினான், கையை தூக்கி முதுவில் போட்டுக்கொண்டு அபூ ஜஹலை விட்டார். யார் இந்த ரெண்டு இளைஞர்கள் ஓடி வந்தார்கள், யார் ரசூலுல்லாஹ், அபூ ஜஹலை கொண்டு விட்டோம் யார் ரசூலுல்லாஹ், உங்களை கொண்டு என்றார், அதை தாங்க முடியாது, கை தொங்குது பின்னாடி, சுபஹானல்லாஹ், அந்த இளைஞருடைய கை தொங்குது பின்னாடி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை முதுவில் போட்டுக்கொண்டு வந்தார். என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா, இமோஷனலி இமோஷனாக சரியாக பயன்படுத்த முடியும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்களை தெரிவு செய்து வைத்திருந்தார்கள், இளைஞர்களுக்கு சொன்னார்கள், இதே மாதிரித்தான் எக்கச்சக்கமான இளைஞருடைய சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். என்ன சொன்னார், போங்கள் என்றார். இதே மாதிரி இளைஞர்கள் ஆத்திரப்படுவார்கள் வேகமாக. ஏன் நான் சொன்னேன், அமைக்டலா என்ற பகுதி அவசரமாக, புதியவர்களுக்கு அது ஒன்னில் இருந்தாலும் அப்படி டியூன் ஆகாது, இளைஞர்களுக்கு அமைக்டலா எனி டைம் டியூன் ஆகும், இமோஷன் அழுதாலும் மிஸ்கின் வந்தாலும் வேகமாக கொடுப்பது ஒரு இளைஞன், வயோதிபரை விட அவனுடைய மனசு ஊசண்டாகிவிடும், அடிப்பதும் இளைஞன், காயப்படுத்துவதும்

0: இளைஞன் எல்லா பக்கமும் அவனிடம் இருக்கும் அல்லாஹ்வுடைய அடியார்களே. பிழையாக டிஷன் எடுத்து விடுவார்கள் இளைஞர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே இவர் இளைஞராச்சே, ரசூல்ல எப்படி சுபஹானல்லாஹ் இமோஷனல் டைப், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகை வர வேண்டுமே. போனால் அபு கண்டால் இளைஞருக்கு தூர நோக்கின் கொண்டு வராது, எடுத்தால் முடித்து விடுவோம், நான் முடிந்தால் பரவாயில்லை என்று நினைப்பாரு. அபு சுஃபியானுக்கு பின்னாடி அல்லாஹ் கொண்டு போய் வைத்தானே, சூடு காத்தில் பறந்து கொண்டு போன மாதிரி இருந்தது. நான் போய் அப்படியே நின்றேன், என் அம்பை எடுத்து குறிப்பார்ப்பதற்கு சரியா நெருப்புக்கு பின்னாடி இருந்து கொண்டிருக்கிறான், பேசு அவனுடைய ஆட்களோடு இருக்கிறான், நான் பின்னாடி நிற்கிறேன், எடுத்து சரியா பதம் பார்த்து குத்தலாம், நான் தான் இப்போ அவன் தலைவன் போயிடுவானே. உடனே நான் அம்பை எடுத்த உடனே ரசூல்லா எனக்கு சொல்லி அனுப்பினாங்க, என்ன அனுப்பினாங்க, மெசேஜ் மட்டும்தான், கிளப்பி எடுத்துட்டு வந்துடக்கூடாது, நான் அடித்தால் அவர்கள் கிளம்பி விடுவார்களோ. அப்படியே போட்டுக்கொண்டேன், வேண்டாம், நான் அப்படியே வந்தேன், ரசூலுல்லாவிடம் வந்தேன், அவர்கள் பேசியதை எல்லாம் கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் நான் பேசினேன், அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் பேசினேன், ரசூலுல்லாஹ்விடம் மெற்றை எல்லாம் சொன்னேன். யா ரசூலுல்லாஹ், கூதல் தாங்க இயலாதான் போக போறார்களாம். மஷூரா முடிவு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சிம்பிளா அறிவித்து கொடுப்பான், ஒரு இளைஞனை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இரவு ஒரு இளைஞன் ரசூலுல்லாஹ்வுடைய வாழப் போகிறார் என்ற மெசேஜ் கொடுப்பதற்கு அல்லாஹ்வுக்கு அந்த வகையை சிம்பிளாக அறிவிக்க முடியாதா? அவர் வந்து அத்தனையுமே சொன்னார். யா ரசூலல்லாஹ், அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, வல்லாஹி, என் ரப்பின் மீது ஆணையாக, நான் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க பழைய கூதல் என்னை தொட்டு விட்டது, கூதல் எனக்கு அதுக்கு பிறகு வந்து விட்டது. அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணி, நான் கம்பளியை தந்து என்னை போத்தி தூங்குங்கள் என்றார்கள். அவர் தொழ ஆரம்பித்து விட்டார், அவர் அல்லாஹ்வை நிறைய புகழ ஆரம்பித்து விட்டார். காலையில் என்னை எப்படி எழுப்பினார் தெரியுமா, தூக்க மூஞ்சே எலும்பாத்துல தூக்க மூஞ்சே எலும்பு. அவர் அந்த வாசகத்தை அப்படியே சொல்கிறார், இளைஞனோட எந்த வாசகத்தில் பேச வேண்டுமோ ரசூலுல்லாஹ் தூக்க மூஞ்சே எலும்புப்பா, அவரோட அந்த வாசகத்தில் பேசிருக்கிறார். சுவர்க்கத்தில் நானும் நீனும் இப்படி என்றால் இந்த உலகத்தில் எப்படி பேச வேண்டும் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அறிவிப்பு என்ன, உதைஃபா எலும்புங்கள், நீங்கள் போங்கள் என்றால் சுவர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் அவரும் எப்படி என்ற அர்த்தம், அப்படி என்றால் தூக்க மூஞ்சே என்று சொல்லலாம் அல்லாஹ்வுடைய. இது எல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இளைஞர்களை கவர்ந்து எடுத்தார்கள், அவருடைய உணர்வை அல்லாஹ்வுடைய துருக்கத்தை. ஏன், எவ்வளவு பேர் இருக்கேன், உமர் போய் கேட்டுட்டு வாங்க, அலி பின் அபி தாலிப் போய் கேட்டு, அலி பின் அபி தாலிப் அவரும் இளைஞர், அவரும் இளைஞர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எக்கச்சக்கமாக இருக்கிறது. இன்னொரு களத்திலே ஹைபருடைய கோட்டை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், நாளைக்கு நான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒருவர் கையிலே தான் கொடியை கொடுப்பேன் என்றார்கள். எல்லோரும் பார்த்தார்கள், நானா நானா நானா மசூரா, யாருக்கு ரசூல்லா கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அலி ஐன் அலி, அலி எங்கே அப்பா, யார் ரசூல்லா, கண் வருத்தம் அவர் இல்லை, அவர் கையிலே ரசூலுல்லாஹ் கொடியை கொடுக்கிறார்கள். இளைஞர்களை தேடி எடுத்து முன்னாடி அனுப்புவார்கள், அப்போதான் இளமை கூட்டமே நிற்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இளைஞர்களை முன்னிலைப்படுத்துங்கள் பெரியவர்களே, அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுங்கள், அவர்களை முன்னிலைப்படுத்தி பிஸியாக்குங்க. அவர்கள் பிஸி, படத்தில் பிஸி, விஜயை பற்றி பேசியே பிஸி, அவர்கள் அஜித்தை பற்றி பேசியே பிஸியாகிவிட்டார்கள், படத்திலையும் கூத்துலையும் நாடகத்திலையும் பிஸி. அவர்களுக்கு இந்த பொறுப்புகளை ரசூலுல்லாஹ் கொடுத்து, ஏனப்பா வாங்கப்பா இது பிடிங்கப்பா, நீங்க போய் கொடியை பிடிச்சி முடிச்சிருங்க, கைபருடைய கோட்டையிட கதையை முடிங்க, சொல்லலாமே அலி எங்கே என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். அலி எங்கே, அவர் கையில் ரசூலுல்லாஹ் சிறப்பாக தேர்ந்தெடுத்து பார்த்து கொடுப்பார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த மாதிரியான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இளைஞர்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இங்க உள்ள ஜமாத்து தலைவர்கள் பெரியவர்கள், நீங்கள் உங்க பிள்ளைகளை இதுல பிஸியாக்காம, அவர்களுக்கு இங்க ஒரு கூட்டமைப்பு செய்து கொடுக்காமல், அவர்களுக்கு ஒரு அவர்களுக்கு இந்த ஊர்ல நிறைய பொறுப்புகள் கொடுக்காமல், இவையெல்லாம் சாதிச்சுட்டு வாங்கன்னு கொடுக்காவிட்டால் அவர்கள் ரோட்டில் போறவத்தன் அடிப்பார்கள், அடி வாங்குவார்கள், குத்துவார்கள், அதே பிரச்சனையோடும். சத்தியத்துக்கு அவர்களை பயன்படுத்தும் பொறுப்பு பெரியவர்களே உங்களுடையது. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கான வேண்டி இதுக்கு முன்னாடியும் கூட்டமைப்புகள் செய்திருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. இளைஞர்களே, இந்த வெளிகமை மண்ணில் நடக்கக்கூடிய அநியாயங்களை எல்லாம் தட்டி கில்லாமலாக்க வேண்டும் என்றால் இளைஞர்கள் அதுக்கு ரெடியாகணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அன்றைக்கு போனேன் மரதான பேர் வழியில், என்ன உங்களைத்தான் கவ்வார்கள்,
1: வேகமாக எதிலையும் கவ்வலாம். படத்தில் ஒரு சிகரெட்டை குடித்தால் வேகமாக தைரியமாக சிகரெட்டை குடிப்பீர்கள். இதுதான் சூப்பரா இருக்குது ஃபேஷன் என்றால், உங்களுக்கு அதுக்கு மேல் கேன்சர் வந்தா என்ன அப்ப பாப்பமே. ஏன் 170 மில்லி செகண்ட் கொஞ்சம் லேட்டா போறதுனாலதான் அவசரமா டிசிஷன் எடுத்துருவீர்களே. நான் சொன்னேனே உங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்கிறது, அவசரமா எல்லா போதைப் பொருளுக்கும் காட்டிடுவாங்க. ஆப்பிள் என்ற ஒரு டேப்லெட் கொடுக்கிறார்களாம். என்ன எங்களுடைய பொடியமார்கள், யார் பொடிய முஸ்லிம் பொடியமார்கள் போய் கல்யாணம் முடிச்சவர்களுக்கு பார்த்து இதை கொடுக்கிறது. கிட்டத்தில் கல்யாணம் முடிச்சவன் சத்தி எடுத்தே அப்செட் ஆகிட்டானா? ஏன் பார்த்து பார்த்து இதில் கொடுத்தா நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்றைக்கு இதை குடிச்சு
2: நேர்கள் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

அந்த கஸ்டமர்கள் இல்லாமல் ஆகிற நேரம் டொபேக்கோ கம்பெனி பூட்டணுமா இல்லையா? ஏழு பேர் போகிற நேரம் 70 பேர் உள்ளே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை திட்டம் போடுறார்கள், கோடி கணக்கில் செலவழிக்கிறார்கள். படத்திலையும் அட்வர்டைஸ்மெண்ட்லையும் அவர்கள் துலாம்பரமாக தெரியாமல் மறைமுகமாக வந்து இளைஞருடைய இமோஷன்களை டச் பண்ணுவார்கள். எப்படி டச் பண்ணுவார்கள்? உங்களை கவர முடியுமான சிம்பிளான ஒரு வழிமுறை இருக்கிறது. முதல்ல உங்க பிரெயின்ல இருக்கு பர்னிங் டிசையர், பர்னிங் டிசையர், எரிகிற ஆசை. இது ஒன் பண்ணினால் வேண்டி இளைஞர்களை களத்தில் குதிக்க வைக்கலாம். எப்படி ஒன் பண்ணலாம்? பர்னிங் டிசையர் என்றால் முதல்ல ட்ரீமிங், உங்களுக்கு ஒரு கனவு காட்டல், கனவு, சும்மா கனவு காணணும் நீங்க. ரெண்டாவது ட்ரீமிங், அது அடுத்ததாக ஆசையாக மாறும். கனவாக காணுவீங்க, அது ஆசையாக மாறும். மூணாவது பர்னிங் டிசையர், எரிகிற ஆசை, எரிகிற ஆசை. அந்த அளவுக்கு அது மாற்றப்படும். என்ன செய்யணுன்ற ஒரே விஷயத்தை கதாநாயகர் மூலமாக செய்ய வச்சா அது உங்களுக்கு எரிகிற ஆசை. பல தடவைகள் காட்டினால் எரிகிற ஆசை. ஒரு படத்தில் அதெல்லாம் பிளான் பண்ணி தான் படம் எடுப்பார்கள். கோடிக்கணக்கு டீலிங் நடத்தப்படுகிறது, பெரிய பெரிய கம்பெனிகளோட டீலிங் நடத்தப்படுகிறது. யாரை கவ தெரியுமா? உங்களை மாதிரி இளைஞர்களை கவுரத்துக்காக வேண்டி எக்கச்சக்கமாக திட்டம் கீர்த்தப்படுகிற நேரம். வெளிகமையில் மகரிப் தொழுகை, அசர் தொழுகைக்கு பிறகு நாம் எல்லாம் உட்கார்ந்து ஒரு திட்டம் கீர்த்த போகிறோம். இந்த உலகத்தில் எவனெல்லாம் திட்டம் போடுறார்களோ அந்த திட்டத்தை தாண்டி அல்லாஹ்வுடைய உதவியோடு இந்த ஊர் மக்கள், இந்த நாட்டு மக்களை காக்கும் திட்டத்தை இந்த இளைஞர்கள் போட போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமாக பிரீஃப் கேஸ்கள், அக்கவுண்ட் நம்பர்ஸ்கள் பரிமாறப்படுகிறது. அவர் ஒரு தடவை இப்படி சிகரெட் குடித்தால், அவர் ஒரு தடவை டேபிளில் வைக்கிற வாட்டருக்கும் அடித்து வைத்திருப்பார்கள் பிராண்டை. அடிக்கிற டி-ஷர்ட்லயும் அவர்கள் பிராண்டை போட்டு வைத்திருப்பார்கள். எல்லாம் பிசினஸ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் பிசினஸ். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உம்மாவுக்கு ஒரு நாள் வைத்தானே மதர்ஸ் டே என்று, எவ்வளவு இரக்கத்தில் உம்மாவுக்கு ஒரு நாள் ஒதுக்கினான் என்று நினைக்கிறீர்களா? உம்மாவுக்கு என்று சில பிசினஸ் ஐட்டம் செஞ்சு வச்சிருவான், அது உம்மாவுக்கு என்று வாங்கிட்டு போய் கூடு. இது டீச்சருக்கு டீச்சர்ஸ் டே, டீச்சருக்கு என்று வாங்கிட்டு கூடு. எல்லாம் பிசினஸ் பிளானிங். அந்த பிசினஸ் சரிப்பிலை நான் பேச வரவில்லை. இந்த பிசினஸ்ல உங்களை எங்கே கொண்டு வந்தான் தெரியுமா? வாயிலே பாபுளை யாருக்கு கொடுக்கலாம்? சிம்பிளாக பீடாவை யாருக்கு கொடுக்கலாம்? மாவாவை யாருக்கு கொடுக்கலாம்? இதுல என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு இதை கொடுக்கறான், பிரஷர் பண்றான். 70 பேர் சாகிற நேரம் 800 பேர் உள்ளே வருகிறான் டொபேக்கோ கம்பெனிக்கு. இப்ப தப்பணுமா உலகம்? சாகுறானா? தப்புறதுக்காக வேண்டி நாங்க தான் பெட்டியில போட்டுட்டோமே, கேன்சர் வருமண்டி, உன் ஹெல்த்துக்கு பாதிப்புண்டி, நாங்கள் செய்கிற நனவு தெரியாதா? ஏண்டா உங்களுக்கு நிப்பாட்ட முடியாது? நீங்க தாண்ட கேன்சர் ஹாஸ்பிட்டல் உண்டாக்குறீங்க, நீங்க தாண்ட கஷ்டப்பட்டு அங்கிருந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் கொண்டாந்து இதை செய்தால்தான் இந்த கேன்சரை அழிக்கலாம், அதை செஞ்சாதான் கேன்சரை அழிக்கலாம்ன்றீங்களே, ஏன் உங்களால் இதை நிப்பாட்ட முடியாது? இத்தனை பில்லியன் டீலிங்கை எப்படி நிப்பாட்டுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மருந்து கொடுக்கிறோம், வருவனுக்கு மருந்து கொடுக்கிறோம். இதுதான் துனியா. உலகத்துள்ள இளைஞர்கள் மதிமயங்கி போறார்களே, அவர்களுக்கு நீதி செலுத்தப்படுவதாக நினைக்கிறார்களே, அவர்கள் ஓடி போகிற பாதை எப்படி தெரியுமா? கூப்பிட்டு எல்லாத்தையும் காட்டி கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலா ஃப்ரீயா வச்சிருக்கிறோமே அப்பா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி அவர்களை மதிமயங்கி எடுப்பார்கள். கதாநாயகர்களாக யாரெல்லாம் அவர்களுக்கு பார்த்தார்களோ அவர்கள் சொல்லி கொடுத்தது விபச்சாரம், அவர்கள் சொல்லி கொடுத்தது குடும்பத்தை, நல்ல ஒரு குடும்பம் வாழுது, புள்ள எல்லாம் இருக்கிறாங்க, ரெண்டு புள்ள. சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் நல்ல இமோஷன் வேலை செய்யும் இளைஞர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. ரெண்டு புள்ள, ஒரு வாப்பா, ஒரு உம்மா, அமர்களமா அந்த குடும்பம் ஓடுது, அமர்களமா அந்த குடும்பம் ஓடுது. ஓடுற நேரம் அந்த வாப்பாவை யாராவது வழிக்கெடுத்து அந்த வாப்பாக்கு புள்ள மேல உள்ள அன்பை இல்லாமலாக்கி, உம்மா மேல உள்ள அன்பை இல்லாமலாக்கி உங்க குடும்பத்துல செஞ்சா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? உங்க வாப்பா உங்களை பாக்காட்டி நீங்க அந்த பேசுற பருவம், வளர்ற பருவமா இருக்கிற நேரம் உங்க வாப்பாக்கு ஒரு ஆள் தூளை கொடுத்து நடு சந்தியில உங்க வாப்பாவை சீரழிக்க விட்டு உங்க உம்மா உங்க மேலையும் உங்க உம்மா மேலே அன்பு இல்லாமலாக்கினா எவ்வளவு கோபப்படுவீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செஞ்சவன் மீது நீங்க படிச்சு வந்த பிறகு ஆத்திரப்பட மாட்டீங்களா? இந்த படங்களும் கூத்துகளும் என்ன செய்து தெரியுமா? அரை குறை ஆடைகளை ஃபேஷனாக மாத்துது, உலகத்துக்கு கொடுக்குது. கொடுத்த உடனே நிறைய பாதைகள் அசிங்கமா உடுக்குறாங்க. நல்லதான் போறாங்க வாப்பாமார்கள், அவருக்கும் அவர் பிள்ளையோட சிந்தனையில் போறாங்க. அறக்குறையாக ஆடை அணிந்து நாலு பெண்கள் போகிற நேரம் திசை திரும்பப்படுகிறார்கள் சில பேர். அவருக்கு குடும்பம் மறந்து அந்த பெண்ணோட ஒரு தேவை உண்டாக்கப்படுகிறது, உறவு உருவாகிறது, அந்த உறவில் அவர் கெட்டு போகிறார், பிள்ளைகள் தத்தளிக்குது. என் வாப்பா தூக்கி

0: கெஞ்சி கொஞ்சுவாரே, செல்லமாக பேசுவாரே. எக்கச்சக்கமான குடும்பங்கள் நான் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெள்ள வத்தையிலே ஒரு குடும்பம் அழுது கொண்டு என்னோட அந்த உம்மா பேசினார்கள். எங்களுக்கெல்லாம் பணம் இல்லாத ஒரு காலம் இருந்தது. எங்க கணவர் எப்படி இருந்தார் தெரியுமா, எப்படி பார்த்தார் தெரியுமா? அல்லாஹ் நிறைய பணத்தை தந்தான், நிறைய தந்தான். வாகனங்கள் வாங்கினோம், வெள்ள வத்தையில் வீடு வாங்கினோம், எல்லாம் செய்தோம். ஏன் என்று இன்றைக்கு நான் நினைக்கிறேன், அழுகிறாள். என் பிள்ளைக்கு வாப்பா வேணுமே, எனக்கு கணவர் வேணுமே. எங்க மாப்பிள்ள இருந்த அடக்கம் ஒழுக்கம் எல்லாம் முடிஞ்சு கிளப் வழியில் போகிறார், அசிங்கமாக உறவு வைக்கிறார். அவருக்கு பெண்ணோட இரக்கம் இல்லை என்று அழுகிற முஸ்லிம் தாய்மார்கள் உண்டு. இளைஞர்களே, அந்த மாதிரி நிலைமைக்கு உங்க வெளிகமை தள்ளப்படுவதற்கு விடுவீர்களா? அப்படி நீங்கள் விடுவதற்கு தயாரா? உங்கள் இளமை பருவம் நீங்கள் எப்படி கழிக்க வேண்டும் தெரியுமா? சைத்தானுக்கு எதிரான கூட்டணி உருவாக்கப்பட்டு அப்படிப்பட்டவர்களை அவர்கள் யாரெல்லாம் அப்படி எடுக்கிறார்களோ, குடும்பங்களை சீரழிக்கிறார்கள், அப்படி களம் இறங்க வேண்டும். அப்படி நான் களம் இறங்கியிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னும் எக்கச்சக்கமான இளைஞர்கள் களம் இறங்கியிருக்கிறார்கள். யாரை காப்பாத்து? குடும்பம் குடும்பமாக காப்பாற்றுவதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும் யார் டேப்லெட் விற்பது, யார் தூள் விற்பது, யார் கேஜி விற்பது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பருவத்திலே தான் அங்கே சாமணம் இருக்கிறது, இங்கே வருகிறது. நாக்கு கடியில் வைக்கணுமா, மூக்குக்குள்ள வைக்கணுமா, எல்லாம் இங்கே என்று உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இளைஞர்களை பாதுகாக்கிறது மட்டுமில்லாமல் ஒரு திட்டம் போட வேண்டும். இந்த ஊர்ல யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக பெரியவர்களை வச்சு நீங்கள் அவர்களை அழிக்க, அதாவது அந்த இந்த இல்லாமலாக்கணும், அந்த விஷயங்களை அழிக்கணும். அவர்களுக்குரிய உரிய நடவடிக்கை சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்துக்கு முன்னாடி அவர்களை நிரப்ப நிப்பாட்டுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு உங்க நேரத்தை பிஸியாக்குங்க, அதுக்கு உங்க நேரத்தை பிஸியாக்குங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்காக வேண்டி சொல்றேன், எக்கச்சக்கமான குடும்பம், நல்ல வாழ்ந்த குடும்பம். இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பெண்களை நீங்கள் வெளியில போறீங்களா, அடக்கமா உடுங்க, ஒழுக்கமா உடுங்க, எல்லாத்தையும் மறைங்க. அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போதனை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இது யாரு சொன்ன போதனை? ரசூலுல்லாஹ் சொன்ன போதனை. இந்த உலகத்தில் ஃபேஷன் ஆட்கள் என்ன சொன்னாங்க, பொம்பளையா, பொம்பளையில வச்சு பேச விட்டாங்க. பெண்கள் அமைப்பு என்று பேசினாங்க, மனித உரிமை என்று பேசினாங்க. முஸ்லீம் பெண்களை பார்த்தீர்களா, அடக்குமுறை செய்கிறார்கள் முஸ்லீம்கள், வேதனைப்படுத்துகிறார்கள் முஸ்லீம்கள். நாங்கள் இப்படி திறந்து கொடுத்து கொண்டு போகிறோம், அவர்கள் முழுக்க கருப்பு கருப்பாக மறைக்க வைத்து மறைக்க மறைச்சு அவர்களை வைக்கிறார்களே, அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று பெண் உரிமைகள் கத்துது தெரியுமா? என்னமோ நாங்க எங்க பொம்பளைகளுக்கு போய் நீங்க தான் கட்டுப்படுத்தி கொடுக்கணும், இல்ல அவங்க புரிஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எங்க பொடியமார்களும் சேர்ந்து சைத்தானோட சேர்ந்து அவர்களுக்கு பின்னாடி போய் இந்த பொம்பளை பிள்ளைகள் போகிற நேரம் இவர்களுக்கு கேள்விப்படுத்துறது, எது இந்த எல்லாம் தேவையா? இவங்க ரொம்ப உச்சகட்டம் தான், இப்படியெல்லாம் மறைக்க வேண்டிய தேவை இருக்குதா? இவங்கன்னு பேசாமலே ஒதுங்கி இருக்கிறாங்க, இது தேவையா என்றெல்லாம் பேசக்கூடியவர்களும் உண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகம் எப்படி பார்க்கணும்? இந்த உலகம் உங்களை ஏமாத்துது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் உங்களை ஏமாத்துது, இளைஞர்களை ஏமாத்துது. அவர்கள் கண்ணை போய் தெளிவாக திறந்து காட்டுங்க. இந்த உலகம் அறக்குறை ஆடையோட பெண்கள் அனுப்புதே, முஸ்லீம் பெண்கள் இப்படி இருந்தாங்கன்னா என்ன உலகம் பேசிருக்கணும் தெரியுமா? முஹம்மது நபி என்ற ஒரு ஆள் வந்தார், உலகத்தில் எத்தனையோ மதம் வந்துச்சு, உடுக்க சொல்லிக் கொடுக்கவே இல்லை. எத்தனையோ மதம் வந்துச்சு, சிறுநீர் கழிக்க சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நாங்கள் நிறைய பாடசாலைகளுக்கு போனோம், டாப் டென்னுக்குள்ள போனோம். ஸ்ரீலங்காவில் மாத்தறை மாவட்டத்தில் எது நம்ப வண்ணோ அதுக்குள்ளே போய் பார்த்துருப்பீங்க, காலையில் எது நம்ப வண்ணோ அதுக்குள்ளே போய் பார்த்துருப்பீங்க, கொழும்புல எது நம்ப வண்ணோ அதுக்குள்ளே போய் பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்துருப்பீங்க, டொய்லெட்டுக்கு போனால் முக்காடு போட்டு வெளியே வரணும், மூக்கை வச்சுட்டு இருக்காது, கண் எரியும், எசிட் அடித்த மாதிரி. படித்த இலங்கையில் நம்பர் ஒன் பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகள் சிறுநீர் கழிச்சு வச்சிருக்கிறான் அந்த ரூமில், இருக்குதா? கழுவ தெரியாது, ஒன்றும் பண்ண தெரியாது. இது அவனுடைய படிப்பு லட்சணம். நாங்கள் என்ன படிச்சிருக்கோம் தெரியுமா? மறைச்சி உட்கார்ந்து அழக கழுகி சுத்தப்படுத்துறமே, இது எங்க கொள்கை? இளைஞர்களே, எது உங்களுக்கு பிடிக்கும்? எங்களை கேவலப்படுத்துறானே, இவன் டெரரிஸ்ட் என்றானே, இப்படி என்றானே, பொம்பளைக்கு கருப்பை மறைச்சு அனுப்புறானே, இதுக்கு எதிராக யாரு கிளம்பணும், யாரு கை சத்தியத்தை எடுக்கணும்? யாருடா கேவலம்? நாங்க கேவலமா, நீங்க கேவலமா? உங்களுக்கு சிறுநீர் கழிக்க தெரியுதா? அது சிறுநீர் சுத்தப்படுத்த தெரியுதா? வந்து பாரு, இங்க பழிய பாரு, இங்க கண்ணு காந்துதா? இது பண்ணுதா உனக்கு? நீங்க தான் டாப் 10 ஸ்கூல், நீங்க தான் பல்கலைக்கழகம், உங்களுக்கு அது கூட தெரியாதா? எதுவும் தெரியாது, எல்லாம் சைத்தா மறுபக்கம் தான். என்ன கவர்ச்சி தெரியுமா? உலகத்தில் அததான் கவர்ச்சி மாதிரி பேசுவார்கள். அந்த ஒன்று தான் கவர்ச்சி, அதுல எந்த நிஜமும் இல்லை. இந்த நிஜத்தை யாரு பேசணும் தெரியுமா? நீங்க பேசணும். இன்றைக்கு வந்திருக்கிறீங்களே, போடிய மக்களை கூப்பிட்டு உங்களை அவுளியா குஞ்சு என்று சொன்னா, யாரா அவுளியா குஞ்சு? ஏதா அவுளியா குஞ்சு? மூளை இல்ல விளக்கமா நீங்க உங்க பாணியில சொல்லுவீங்களே, அப்பதான் மூளைக்கு மண்டைக்கு படும், உங்களை கேவலப்படுத்துவானே. நீ என்னடா இந்த மாதிரி உடுத்துட்டு போற ஆடைய கட்டையா கரண்டிக்கு மேல உடுத்துட்டு போறான்டா? விளக்கத்தை விட்டு கொடுத்தா அவன் அசந்து போகணும், வழி இல்லாம பதில் இல்லாமல் துண்டக்கான துணியக்கான நிக்கணும். நாளைக்கு உங்க கூட்டணிக்கு ஆள் சேருவான். அப்படி நாலு பேருக்கு முக்காடு போற இளைஞர்களா நீங்க மாறணும். எங்களுக்கு தானே போடுறாங்க, உலகமே சேர்ந்து எங்களுக்கே தான் நடக்கிறாங்க. என்ன சொல்லுனாரடா, ஒரு மனிதர் வந்தாரு அமெரிக்காவில் பார்த்தோம், பில் கிளின்டன் பார்த்தோம் அவன் சொல்லல, ஒபாமாவை பார்த்தோம் அவன் சொல்லல, ட்ரம்ப்பை பார்த்து அவன் சொல்லல. நாட்டு மக்களே மறைச்சிட்டு போங்க, நிறைய பிரச்சனை வருவது, நிறைய இப்ப பார்த்தா விபச்சார கேஸாவே இருக்குது, மறைங்கன்னு சொல்லல. ஒரே ஒரு ஆள் சொன்னார் உலகத்துல, அவர் மட்டும்தான் ஒழுக்கமா போ சொன்னாரு, அந்த மதத்துல பாக்குறேன். அவன் மரியம் அலைஸ்லான்னு ஒரு சிலையை படிச்சு அவக்கு முக்காடு போட்டு எல்லாம் வச்சிருக்கிறான். போற பொம்பளை கிறிஸ்டியன் பொம்பளை தொடையும் காட்டிட்டு போறான், அவன் அந்த சிலைக்கு மட்டும்தான் முக்காடு போட்டு வச்சிருக்கிறான். மத்தவ முக்காடு போட்ட கேவலமா பாக்குறான், இவனை பாக்குறேன் அவன் வேணுமாண்ட அதை பார்த்து இதை காட்டிட்டு போறான், இவனை பாக்குறேன் அவன் அப்படி போறான். எவனுமே உங்க மதாலயத்து கூட மறைக்க மாட்டீங்களா? கட்டையா கொடுக்குறீங்க, இதா கொடுக்குறீங்க, அதான் கொடுக்குறீங்க. ஒரே ஒரு தூதர், ஒரு மனிதர் வந்தார், அவர் என்ன சொன்னாரு? பொம்பளையே நீ வந்து என்ன பண்ண, பார்வையை தாழ்த்து, உன் மாப்பிள்ளைக்கு எப்படி அழகு காட்டு, அடுத்த ஆம்பளை காட்டாது மற. அப்படி சொன்னதுனால என்ன நடக்குது தெரியுமா இளைஞர்களே? அப்படி ஏன் சொன்னாங்க தெரியுமா? உங்க வாப்பா ரோட்ல போற நேரம் இன்னொரு பொம்பள அசிங்கமாக உடுத்து போய் அவர் கவரப்பட்டால், நீங்கள் நடு சந்தியில் தத்தளித்தால் உங்களுக்கு எவ்வளவு வேதனை வரும், எவ்வளவு வேதனை வரும்! எத்தனை ஆண்கள் வழி தவறி போகிறார்கள் இந்த அசிங்க ஆடையால தானே, இந்த அசிங்கத்தால தானே. இதை சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வேணா உன் மாப்பிளைக்கு மட்டும் காட்டு, இதுக்குத்தாண்டா எங்க பொம்பளை ஒழுக்கமா ஒடுக்கிறா, கேட்கிற பொடி என்ற கண்ணால கண்ணீர் பாயணும். உங்க வாப்பா சீராக்க போறியா? இந்த ட்ரெயின்ல பாத்தீங்களா, நாலு பேர் வேலைக்கு போயிட்டு வர்ற லட்சணத்தை பாத்தீங்களா? இவ வேற, அவ வேற, இவ யாருடைய பொண்டாட்டி, இது யாருடைய மாப்பிள்ளை? ரெண்டு பேர் அரைக்குறை ட்ரெஸ்ல எதுல கவரப்படுவான்? ஒரு கூட்டாளி எதுல கவலைப்படுவான்? ரெண்டு பேரும் வேலை செய்யறத பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி வரும், பக்கத்து ஊடு இந்த ஊடு அந்த மாதிரின்னு வரும். காதல் எப்படி வரும் தெரியுமா? அது பக்கத்துடல பசங்கள தான் வரும், காதல் கவர்ச்சியில தான் வரும், அந்த மாதிரி கவர்ச்சி தான் வரும். நீ கவர்ச்சிய வேணுமென்றே அறக்குறையா போனா, ஆம்பளையிட முட்டு தெரிஞ்சா கவர்ச்சி இல்ல, அதை எவனும் பார்க்க மாட்டான். இந்த கொழும்பு பஜார்ல வெளிக்காமைகள எத்தனையோ பேர் பெரிய கண்டெய்னர் வரும், சாரத்தை மடிச்சிட்டு மூட்டை மூட்டையா தூக்கி வைப்பான், உட்காந்து பார்த்தான கை கட்டி, முட்டு தெரியுதான் பாரு, நாட்டா பட முட்டு தெரியுது, தொட தெரியுது, பார்த்தானா? எவனும் பார்க்க மாட்டான். அதனால பொம்புள அங்காரம் நடந்த பார்க்காம இருப்பானா? உலகம் எழுதப்படாத சட்டம், உலகத்துல என்ன எழுதப்படாத சட்டம் தெரியுமா? எல்லாரும் உட்கார வைங்க, எல்லா மதத்தையும் கேளுங்க, ஆம்பளை கூட மறைக்கணுமா பொம்பளை கூட மறைக்கணுமா? வணக்குதா பொம்புளண்டுவான், எல்லாரும் சொல்லுவான், யோசிச்சு பார்த்து, பொம்பளை தானே கூட மறைக்கணும், ஆம்பளை குறைய தானே மறைக்கணும், ஆம்பளை சாரம் கொடுத்தா போதுமே, பொம்பளை ரெண்டா மறைக்கணுமே அப்படின்டுவான். அவன்கிட்ட திரும்பி கேளுங்க, உங்க வீட்டுல உங்க உமா கூட மறைக்கிறாங்களா வாப்பா கூட மறைக்கிறாங்களா? யோசிச்சுட்டு சொல்லுவான், ஓ ஓ வாப்பா தான் கூட மறைக்கிறாரு அப்படின்னுவான். சாரம் கீழே விட்டு விடுத்தாரு, எங்க வாப்பா கட்ட சாரம் இல்லையே விற்கிறதுக்கு, உமாக்கு சாயா இருக்கு, கட்ட சாயா இருக்கு இல்லைங்களா, வாப்பாக்கு முட்டு வரைக்கும் சாரம் விற்கிறானா அவனாவது? பாதி சாரம் சாரத்தை வாங்கினா ஃபுல்லா தானே கொடுக்குறான். அது என்ன, பொம்பளைக்கு தான் வேணும்ன்ட்டு எவ்வளவு கட்டையாக்கணும் அப்படி கொடுக்குறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிற இதுதான், இவங்க சைத்தானுடைய பக்கம். இளைஞர்களை இன்றைக்கு எதுக்கு இந்த அமைப்பு உருவாக்கப்படுவது தெரியுமா? நீங்க முடிவெடுக்கணும், இந்த சைத்தானுக்கு இப்படியே வாழ விட போறீங்களா? எங்களை கேவலப்படுத்துறான் பாத்தீங்களா? அவங்க தூதர எத்தனை மனைவி, ஒன்பது பதினொரு மனைவியா, பதினொரு புண்டாட்டியா உங்க நபிக்கு? எங்க நபிய காமுகரா சித்த இது பண்றான், காமுகரா அவன் வரைஞ்சு காட்டுறான். நீங்க உங்களுக்கு எப்ப உணர்வு வரும்? அஜித் பின்னாடி, விஜய் பின்னாடி வருமா? அவனே காமுக, அவனுக்கு முன்னாடி வருமா? எப்ப வரும் தெரியுமா? வரலாறு புத்தகத்தில் எழுதி வச்சாங்க, உங்களுக்கு படிச்சு தந்த அவ்வளவு பேரும் காமுகர். நான் சுத்த அடிச்சு சொல்லுவேன், எனக்கு படிச்சு தந்த காமுகர். எங்க நபிய கொண்டு வரவே இல்லை வரலாறு புத்தகத்துல. திட்டமிட்டு அழிக்கிறான். நீங்க எலும்புங்க களத்துல. நான் படிச்ச வரலாறுல என்ன படிச்சு தந்தான் தெரியுமா? இப்படி ராஜா இருந்தாரு, ராஜாக்கு ஒரு பொண்டாட்டி இருப்பாங்க, அலெக்சாண்டர் ராஜா பேரு, ஹெர்குலிஸ் ராஜா பேரு, ரோமாபுரியில இந்த ராஜா, பாரசீகத்தில் எம்பையர் ஆஃப் பெர்ஷியா, எம்பையர் ஆஃப் ரோம் படிச்சு தந்தாங்க. நாங்களும் கேட்டு படித்தோம், என்ன படிச்சு தந்தான்னு புலோதான் யோசிச்சு பார்க்குறோம். அட படிச்சுட்டே போனமே, இந்த உலகத்தில் எல்லாரையும் தாண்டி ஒரு மனிதர் இருந்தார், அவர் எவனும் காலில் விழுறது கூட விடலையே, அவர் தானே மனித புனிதராயிருப்பாரு. மற்ற அம்பிட்டு பேரும் காலில் விழுந்தாங்களே, இவர் டோட்டல் டிஃபரண்டே. ஜாபிரன் வந்து கேட்டாங்களே, யாரும் சொல்ல காலில் விழுட்டுமாண்டு பரல பரல ஆசிரியர் போனாரா, விழ வேணான்னாரு. அவரை ஒரே ஒரு பக்கத்தில் முகமது நபின்னு ஒரு ஆள் இருந்தாரு, விழுந்தாரு. அவர் வரலாறுல வராதா? அவர் வாழலையா? 130 கோடி மக்கள் அவரை இன்றைக்கு பின்பற்றுகிறார்களே. எந்த வரலாறு புத்தகத்தில் அவர் வந்தார்? ஏன் வரவில்லை? ஏன் வரல? யார் கொண்டு வர போறீங்க? நீங்க வெளியே கக்கி கொண்டு வர திட்டம் போட்டார்கள் முஸ்லீம்கள். டெரரிஸ்ட், ஜிஹாத் அண்ட் டெரரிசம், அவர்கள் வரக்கூடாது, அவங்க தலைவரை காட்டக்கூடாது. அவங்க வாழ்ந்தாங்களே மதியனால வாழ்க்கை, அது குருட்டுத்தனம், பேத்தனம், மடத்தனம், அழிக்கடாத, அதை போட்டு இருட்டாக்குங்க. டார்க்னஸ் ஏஜ் மறைச்சார்கள், இருட்டு உலகம் என்றார்கள். அதை பத்தி கேளுங்கள். நாங்கள் படிக்கிற நேரம் எங்களுக்கு படித்து தந்தார்கள் கிமு இந்த 1570 பிறகு. டாக் டாக் உலகம், தின்ன தெரியாது, உடுக்க தெரியாது, நடக்க தெரியாது. அதை பத்தி என்ன படிக்கிறது? சிவிலைசான சொசைட்டி, ரோம், எம்பையர் ஆஃப் ரோம், ரோம பேரரசு, அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு ஆயுதம். அரபஸ் பத்தி, மிடில் ஈஸ்ட், நோ, ஜசீரத்துல் அரப், அது தூக்கி வீசுங்க, வாழ தெரியாத ஜாதி. இதா எம்பையர் ஆஃப் ரோம். பாத்தீங்களா சீசரை? பாத்தீங்களா? நான் படிச்சேனே சீசரை பத்தி, நீங்க படிச்சீங்களே சீசரை பத்தி. சீசர் என்பது ரசூலுல்லா காலத்தில் வாழ்ந்த மன்னர். கடைசி சீசருடைய பேர் ஹெர்குலிஸ், ஹிர்கல் மன்னர். ரசூலுல்லா 3 கடிதம் எழுதினாங்களே, சைனாக்கு, ரோமுக்கு, பர்ஷியாவுக்கு, அதாவது பாரசீகத்துக்கு 3. அதுல ரோமத்துல கடைசி மன்னர் யாரு? ஹெர்குலிஸ். ரசூலுல்லா கடிதம் எழுதுறாங்களே, ஹிர்கல் மன்னர். புகாரில் வருகுது. அந்த ஹெர்குலிஸ பத்தி வரலாறு புத்தகத்துல, பாட புத்தகத்துல படிச்சு கொடுப்பீங்க. சீசரை பத்தி படிச்சு கொடுப்பீங்க. நான் உட்கார்ந்து படிச்சிருக்கிறேன் வரலாறுல, வரலாறு படிக்கிற நேரம். அட ஒரு இடத்துல சீசர் என்னடா செஞ்சா, என்ன பண்ணா? சிங்களத்துல எப்படி படிச்சு கொடுப்பாங்க தெரியுமா? நான் நிறைய சிங்களம் படிக்கிறாங்க, அதனால சொல்றேன். இந்த காலி இதெல்லாம் உங்களுக்கு அப்பதான் விளங்கும். எப்படி படிச்சு கொடுப்பாங்க தெரியுமா? ராஜா படிச்சு கொடுக்குற நேரம், ராஜா அவருக்கு ஒரு பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கு என்ன சொல்லுவாங்க? அகபிசவ. பொண்டாட்டி என்ன? அகபிசவன் என்ன விளங்குதா? மூத்தவ. சட்டத்துல 2 இல்லையடா, எங்களை என்ன சொல்லுங்க? 7 ஏழுமா உங்களுக்கு? அப்படித்தானே கேட்கறாங்க. 7 முடிப்பான். 7ங்கடா நாடுதான். அதையும் பொய்யா 7ண்டாக்குறீங்களே. சரி, நான் கேட்கிறேன், உங்க எங்களுக்கு படிச்சு தந்த வரலாறு அகபிஷேகம்னு போடுவீங்க, மூத்த மனைவி. அப்ப இளைய மனைவி யாரு? 2வது சட்டத்துல இல்லையே, 2 இருக்குது, 150. நான் சொல்லல, நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அந்தப்புரிய. சுத்தி வளைச்சு ராஜாவுக்கு எப்பையும் சுத்தி வளைச்சிருப்பாங்களே. இந்த நாட்டுல சீகிரி போய் பார்த்தா விளங்கும் உங்களுக்கு, விளங்குச்சா? அசிங்க பிரசமா வரைஞ்சி வச்சிருப்பான் ராஜாக்கு பணி புரியுறவங்க. அட பாவிகளா, இந்த உலகத்துல எத்தனையோ ராஜாமார்கள் வந்தான், அவ்வளவு பேரை நீ நல்லவனாக்கினியே, நல்லவன் பாத்தீங்களா? எங்க நம்பி ஏண்டா கெட்டவனாயினாரு? ஏன் அவர் 11 முடிச்சாரு. அட சைன் வச்சு விதவைகளை முடிச்சு வாழ்வு கொடுத்து ஒன்ன மாதிரி சின்ன வீடு வச்சாரா, பப்பாட்டி வச்சாரா, இந்த மாதிரி நடத்தின அந்தப்பூர் என்று பேர் வச்சாரா? அதையெல்லாம் எங்களுக்கு உட்கார வச்சு படிச்சு தந்தீங்களே, நாட்டு மன்னர்கள் இப்படி அப்படி கும்முட்டவாறு அதையும் உட்கார்ந்து படிச்சோம், அப்படியா கேட்டோம், தலையாட்டினோம், அதைத்தான் தலையில தட்டினீர்கள். எல்லாம் செஞ்ச பிறகு எங்க நம்பிக்கை? கடைசியில் என்ன சொன்னீங்க தெரியுமா? காமுகர் பெண்ணண்டா இப்படி சட்டமா 11 வைத்தார், அவருக்கு 100 வைக்கலாம், அவர் பக்கத்தில் வந்து விடுவார்கள். பெண்கள் அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள். மற்றவர்களை மாறி புட்டிச்சு இழுத்து எனக்கு இன்றைக்கு நீ நாளைக்கு நீ என்று ராஜாமார்கள் போட்ட சட்டத்தை போடாத ஒரு மனிதர் அவர் மேல கலங்கத்தை உண்டாக்கினா இளைஞர்களே நீங்கள் கூட்டமைப்பு உண்டாக்கி இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்கள் முன்னுக்கு வரணுமா? இல்லைன்னா அவன் பேசட்டும், நாங்களும் அஜித், நாங்களும் விஜய், நீ அஜித்தா நான் அஜித்தா, நீ அந்த மாதிரி போட்டு இந்த விளையாட்டு தான் வேணுமா? எது வேணும் புரிங்க? உங்களை கூமுட்டி ஆக்குறானே பள்ளிவாசல் உங்களை புத்திசாலி ஆக்குது. அல்லாஹ்வுடைய பாங்க அசான், அல்லாஹ் அக்பர் என்று பள்ளிவாசலுடைய அழைப்பு உங்களை சிந்திக்க வைக்குது. ஏண்டா ஏமாறுறீங்க? ஆனா எங்க பிறந்து அப்துல் ரஹ்மான் பேரை வச்சுட்டு படத்தை பார்த்துட்டு விஜய் ஸ்டைல் பள்ளிக்கு போக இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குஷ்பு முஸ்லீம், அவன் முஸ்லீம், அவட்ட பேட்டி கேட்கிறாங்க எங்க முஸ்லீம்கள். எப்படி பேட்டி தெரியுமா? இஃப்தார் வைபவத்துக்கு குஷ்புவை கூட்டி வந்தாச்சு இந்தியாவில் நோம்பு துறக்க. ஆனால் ஆளே கிடைக்கலையாட உனக்கு, குஷ்பு முஸ்லீம் தானே அப்பதா? அவட்ட கூட்டி வந்து இஃப்தார் வைபவம் யார எல்லாம் பெருமை, அந்த வீரியமும் துணிச்சலும் இளைஞர்களுக்கு வரும். என்னடா பண்றீங்க நீங்க, மறக்க வச்சு விளாடுறீங்களா? யாருக்கு வரும் அந்த வீரியம்? இளைஞர்களுக்கு வரும். ஆனா வரம்பு மீறக்கூடாது. எப்பையும் சட்டம் எதுவோ சட்டத்தை தாண்டக்கூடாது. தைரியம் இருக்கணும், வீரியம் இருக்கணும், சட்டத்துக்கு கட்டுப்படணும். அந்த ஒரு முடிவோட வரணும். சேக நாயகம் அது இது இதுன்னு வந்தா இளைஞர் கூட்டம் வழிய வரணும். நாங்கள் தான் முதல்ல வருவோம். அது வரலாறு காட்டுது. முகமது பின் காசிம் பிரான்ஸுடைய போர்டரை துறக்கிற நேரம் அவருக்கு 17 வயசு. எங்க போனார் தெரியுமா? ஐரோப்பாட கதவை தட்டினா இஸ்லாம் அந்த போர்டர் வரைக்கும் போச்சு. 17 முகமது பின் காசிம். படிச்சு பாருங்க வரலாறு. இந்தியா வரைக்கும் யார் கொண்டு வந்தது எல்லாம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சொல்றேன் அந்த யங் சத்தியத்துக்கு வரணும். சேக நாயகத்துக்கு குனிஞ்சி பண்ணி இது பண்ணா பாப்பமா நாங்க? ரசூலுல்லா காலுக்கு அனஸ் பின் மாலிக் என்ன பண்றார்? அன ஹதிம் தாஷர சினீன், 10 வருஷம் ரசூல்லாட்ட நான் இருந்தேன். எங்க வளர்த்தாங்க என்ன ரசூல்லா? ரசூல்லாக்கு பணி புரிஞ்சேன். அல்லாஹ்வுடைய தூர் பள்ளிவாசல்ல வருவாங்க, வர்றாங்கன்னு நாங்க யாரும் எழும்ப மாட்டோமே. எலும்பினா மோன் சோத்துணும் ரசூல்லாக்கு, வன்மையா கண்டிப்பாங்க, சோத்து போயிரும். எனக்கு எலும்புறீங்களா? நான் ஒரு மனுஷன்பா, எனக்கு எலும்பாத. அல்லாக்கு மட்டுமண்டாங்களே, அந்த அளவுக்கு ரசூல்லா வளர்த்தாங்களே. அனஸ் பின் மாலிக் அவர்களே, எனக்காக எந்த மரியாதையும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த எல்லாம் படிக்கிற மார்க்கத்துல நாங்க என்ன பாக்குறோம்? சேகநாயகத்துக்கு வந்தா முன்னாடி நடந்தா இப்படி திரும்பி போக கூடாதான், பேக்சைட் விளங்கிருமே, இப்படியே போகணுமா பின்னாடி? என்னடா சட்டம்? ரசூல்லா நடந்து போற நேரம் எலும்பினா ரசூல்லா சொல்றாங்க எனக்கு எலும்ப கூடாது, நான் மனுஷன், அல்லாக்கு மட்டும். கௌரவத்தை கொஞ்சம் கூட எட்டி பார்க்காத ஒரு இறை தூதர் அவர் வம்சத்தில இருந்து வந்த நாங்க எவனாவது கௌரவ பிச்சை கேட்டா காரி துப்போம். அவன் காலம் மோக்குறதும் கையை மோக்குறதும் யார்? அவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி வெளியே வரணும் இளைஞர்கள். இளமைகள் ஒன்று சேர்ந்து ஊரு, இளைஞர்கள் சேர்ந்தா உள்ளவெல்லாம் பின்னாடி போவான், கூட்டணி அங்க பெருசு. இளமைகள் அது சேர்ந்துட்டு அது பிரச்சனைனா வெளியே வந்துடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சேருங்க. அநியாயத்துக்கு இடம் தரமாட்டோம், எந்த கட்டத்தையும் தரமாட்டோம். அதுக்கு முன்னாடி வரணுமா? உங்க டைம் காலத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணி விஜய் அஜித் ரஜினி உங்களை குந்த வச்சு வாய்க்குள்ளையும் மூக்குக்குள்ளையும் போட விட்டு உங்களை ஏமாத்துறேன். அந்த கூட்டணி வேணுமா, இந்த கூட்டணி வேணுமா, முடிவு செய்யுங்க. உங்க நண்பர்களை காப்பாத்த போறீங்களா இல்லையா? இன்றைக்கு நீங்க எடுக்கிற முடிவு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத்து செய்தால், உங்க தாடிகள் வெள்ளையாகும் வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்து செய்தால், நீங்கள் இந்த பணியில் பள்ளிவாசலுக்குள் இருப்பீர்கள், எக்கச்சக்கமான பணியில் இருப்பீர்கள். இன்றைக்கு நீங்க பிழையா முடிவு எடுத்தால் எத்தனை பேர் இங்க இருக்கிறீர்கள், எத்தனை இளைஞர்கள் வெளியே நிற்கிறாங்க? 10 வீதம் வருவானா பள்ளிக்கு? 90 வெளியே. எவ்வளவு வேலை இருக்கு எங்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்க பிக்சர் எப்படிப்பட்ட பிக்சர், அவங்க எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையாக சொல்ல போனால் தலைப்பு ரொம்ப பெருசு. நான் ஃபஸ்ட்டுக்கு ஒரு சைக்காலஜி பக்ஷனை காட்டிட்டு, அதாவது ஒரு விளக்க உரை வைத்திருந்தேன். உண்மையாக இன்னொரு 5 நிமிடம் என்றார்கள். நான் நினைத்தேன் 9 மணி என்று. வரைக்கும் செய்யலாம்னு. சரி, உங்களுக்கு ஒரு நேரம் தந்திருப்பார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இளைஞர்களே, அதாவது நான் பலதாக பிரித்து தான் இந்த உரையை ஆரம்பித்து, முதலாவதாக இளைஞர்கள் மீதே இந்த பழியை சுமத்தக்கூடாது என்பது, இரண்டாவது இளைஞர்களை ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் கவர்ந்தார்கள், மூன்றாவது இங்கே வந்தவர்கள் வெளியே போகிற நேரம் நீங்கள் எந்த கெப்பை போட்டு போக வேண்டும், உங்களுக்குரிய பவர் என்ன, நீங்கள் எப்படி இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதைத்தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். பரவாயில்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ன விஷயம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது 8:30 வரைக்கும் சரி செய்வோம்டா, நீங்கள் உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க, அதாவது கூட டைம் தந்திருக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ரசூலுல்லாவை அந்த மாதிரி சித்தரிக்கிறார்கள் காமுகர்களாக. நீங்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சைன் வைத்து மனைவி என்று கொடுத்தா அவங்க புள்ளைய பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். உலகம் எப்படி பேசணும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் பற்றி நான் எக்கச்சக்கமான ஃபேமிலி சைக்காலஜி புத்தகம் வாசிச்சிருக்கிறேன், அதை பேசினவர்களுடைய உரைகள் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கை, என்னை அசத்தி போட்ட வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வியாழக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, நாலு நாள், இந்த உலகத்துடைய கடைசி நாலு நாள், எவனையும் கூட்டி வாங்க பார்ப்போம், இந்த வாழ்க்கை முடியுமாண்டு கேட்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வாழ்க்கை முடியுமாண்டு கேட்போம். உலகத்தில் யார் ரசூலுல்லாஹ்வை டெரரிஸ்ட் என்று சொல்றார்கள், காமுகர் என்று சொல்றார்கள், அவர்களுக்கு யார் பதில் கொடுப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் கடைசி நேரம், வெறும் 18 வயது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் அந்த மடியை தேடினார்கள். இந்த உலகத்தில் கடைசி மூச்சு விடுவதற்கு தன் மனைவி மடியை தேடின கணவர்களை வெளிகமையில கொண்டு வாங்க, என் பொண்டாட்டி மடி வேணும், தலைவணி வேணும் என்று கேட்பார்கள். பெட்டிலே இருப்பார்கள். திங்கக்கிழமை காலை அன்று அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிகிற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரழியல்லாஹுடைய மடியில் ரசூலுல்லாஹ் அவருடைய கழுத்து, ஆயிஷா ரழியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய தலை, ஆயிஷா ரழியல்லாஹுடைய கழுத்தும் நெஞ்சிக்கும், அதாவது இந்த பகுதிக்கும் நடுவில் இருக்கிறது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கண்டைக்கு மரணித்து போவது தெரியுமா? அல்லாஹ் மீதானையாக தெரியும். எப்படி தெரியும்? அன்றைக்கு காலை ஒரு சம்பவம் நடக்கிறது. ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. மனைவி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறாங்க, வாப்பாவும் மகளும் பேசினா நான் நூரமாக வேண்டும், அவர்களுக்கு ஏதோ எத்தனையோ பேச வேண்டியிருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு கொஞ்சம் தூரமாகி விட்டார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு பேச தூரத்திலிருந்து முகத்தை பார்க்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள், ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அழுகிறார்கள். வாப்பாவை பார்த்து கொஞ்ச நேரத்தில் சிரிக்கிறார்கள், திரும்பி போக கேட்கிறார்கள், பிறகு சொல்கிறேன் என்று போய்விட்டார். பிறகு கேட்டார்கள், ஏன் அழுதீர்கள், ஏன் சிரித்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக வருத்தப்பட்டார். இன்னலில் மௌத்தி சக்கராத், மரணத்துக்கு ஒரு வேதனை உண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணத்துக்கென்று ஒரு வேதனை உண்டு. பெருமானாருடைய வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, அந்த சனிக்கிழமை ரசூலுல்லாஹ் மூர்ச்சி அடைகிறார்கள்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 34 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். Prince and Princess நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: கெட்ட இளைஞர்கள் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்க தன் மனைவி என்ன கேட்டார்கள்? ஆசாபாசங்களும் எல்லாம் புரிந்தவர்கள் ஒரு மனைவி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. தன் கணவனின் ஆசாபாசங்கள் எல்லாம் புரிந்தவர்கள் ஒரு தோழர் வர ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுக்கு யாரெல்லாம் மகரமோ அவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிற நேரம், அப்துர்ரஹ்மான் தோழர் வருகிற நேரம், தன்னுடைய மனைவி கேட்கிறார்கள் பாசமாக, கணவனை மடியில் வைத்து 63 வயது அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய கடைசி மூச்சு பிரிகிற நேரம் ஒருவர் வருகிறார் மிஸ்வாக்கோடு. ஆயிஷாவுக்கு தெரியும் கணவர் பள்ளியிலே அசான் சொன்னால் பல்லை துளக்கி கொண்டு போவார். தொழுது முடித்து விட்டு வீட்டுக்கு வருகிற நேரம் பல்லை துளக்குவார். அவ்வளவு பிரியமாக நிற்பார், எப்பொழுதும் சுத்தமாக இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு வேணுமா என்று கேட்கிறார்கள். ஏன், எது வேணும்? மௌத்தாகிற நேரம் யாராவது பிரஷை கொண்டு வந்து பல்லு விளக்க வேண்டுமா என்று கேட்பார்களா? தன் மனைவிக்கு தெரியும் கணவனுக்கு எது பிடிக்கும் என்று. அதுதான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமாக படம் நடிக்கிறார்கள். பத்திரிகையில் என்ன வரும் தெரியுமா? அவர்கள் இருவரும் திருமணமானார்கள், டிவோர்ஸ் ஆகிவிட்டார்கள். படத்தில் அவர் காதல் மன்னன், என்னென்னமோ மன்னர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படம் முடிந்த பிறகு குடும்ப வாழ்க்கையே தெரியாதவர் அவர், குடும்பமே தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் வெளி உலகத்துக்கு சொன்னார்கள், யார் தன்னுடைய மனைவிக்கு சிறந்தவர், அவர் சிறந்தவர் என்றார். மனைவி மடியை தேடி போன ரசூலுல்லா, ஆயிஷா நாயை கேட்க ரசூலுல்லா பேசக்கூடிய அளவுக்கு கூட இருக்கவில்லை. தலையை சாய்த்து விட்டு இஷாரா பண்ணிவிட்டு வேண்டும் என்றார். ஆயிஷா ரதியல்லாஹு பாசத்தை பாருங்கள், வாயை கொண்டு வந்து அந்த உமிழ் நீரை நனைச்சி சுத்தப்படுத்தி அந்த மிஸ்வாக் தன்னை சுத்தப்படுத்தி பார்த்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லா வாயிலே போட்டு சொன்னார்கள், கடைசியிலே என்னுடைய எச்சி தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் கடைசியாக நுழைஞ்ச எச்சி. அல்லாஹ்வுடைய தூதர் அத்தனையும் சுத்தப்படுத்தினார். ஒரு பாத்திரம் பக்கத்தில் முகம் சுடுகிறது. ரசூலுல்லாஹ் அந்த பாத்திரத்தில் கையை போட்டு அப்படியே முகத்தை தடவுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தடவுற நேரம் அப்படியே தலை மெல்ல மெல்ல கணக்கு ஆயிஷா ரதியல்லாஹு மடியில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். முழு மதீனாவும் மதீமானா நகரமும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. இந்த வீட்டுக்குள் என்ன நடக்கின்றது யாருக்குமே தெரியாது. வெறும் 18 வயது ரஹமத்துல்லில் ஆலமீனை சுமந்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருடைய பிரியாவிடை. யுவதி எப்படிப்பட்ட தைரியம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள், சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் திடீரென்று விரலை தூக்கி கொண்டு ஒரு துஆ செய்தார்கள். அதுக்கு முன்னாடி செய்தார்கள், அல்லாஹு மக்ஃபிர்லி என்றார்கள், ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று 3 தடவை சொன்னார்கள். கேட்கவில்லை, நான் மெல்லாக மெல்ல சொன்னார்கள், நான் போய் கேட்டேன், இறைவா என்னை மன்னித்து விடு என்று தன்னை அல்லாஹ்விடம் அவர்கள் போவதற்கு சுத்தமாகிக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு ஒரு வார்த்தை சொல்வார்கள் பிற்காலத்திலே, அல்லாஹ்வுடைய தூதர் விரலை மேலே தூக்கி கொண்டு கண்கள் மேலே போய் கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய நாக்கு அசைந்து கொண்டிருந்தது. அல்லாஹும ஃபிர் ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹும ஃபிர் ரஃபீக்கில் ஆலா, யா அல்லாஹ் உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு நபிக்கு அல்லாஹ் மரண தருவாயிலே கேட்பான், உலகமா வாழ்வா, உலகமா அந்த சொர்க்கமான்னு கேட்பான். அவருக்கு அந்த தெருவை கொடுத்து தான் நல்லா எடுப்பான். என்னுடைய தூதர், என்னுடைய மாப்பிளை அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இடம் இருந்து கேட்கப்பட்டிருக்கும் போல என் மடியை அவர் விட்டு விட முடிவெடுத்து விட்டார். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹும் உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடியா அல்லாஹ், சொர்க்க சோலைகளில் உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு என்று கேட்கிற நேரம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நினைத்தார்கள், என்னுடைய கணவர் என் மடியை விட்டு போக முடிவெடுத்து விட்டார். அவர் போக போகிறார், அப்படியே விரல் கீழே விழுகிறது. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படிப்பட்ட ஒரு தைரியம் ஃபாத்தி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது கொடுத்து வளர்த்திருந்தார்கள் என்றால், ஒரு இளஞ்சை இமோஷன் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லி காட்டினேன், இமோஷனிலே உச்ச கட்டம் இளைஞர்கள். உங்களை வைத்து ஜிஹாது படி சிம்பிளாக செய்யலாம், எதனால் இந்த நாட்டில் அதெல்லாம் செய்ய முடியாது அதையும் தெளிவாக சொல்லிக்கொள்றோம். அப்படி பிரட்டியும் பேசி விடுவார்கள், அப்படி எந்த ஜிஹாது படையும் செய்வதற்கு அனுமதியும் இல்லை, நாங்கள் செய்யவும் இல்லை. ஆனால் இளைஞர்களைத்தான் வேகமாக வருவார்கள். அப்படி என்றால் வேகமாக கத்தி பிரட்டுவதும் நெஞ்சில் அடித்துக் கொள்வதும் இளைஞர்களாக நிற்பார்கள். பாத்தி ஆயிஷா ரதியல்லாஹு என்ன கேட்டார்கள் தெரியுமா? வியாழக்கிழமை ரசூலுல்லாஹ்வுக்கு நடு ராத்திரி அவர்களை கொண்டு வந்து அடக்கம் செய்தார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு வீட்டிலே. ஒரே ஒரு வார்த்தை, கல்புலை அத்தனையும் அடக்கிக் கொண்டு எப்படி அவருடைய கல்பு சுபஹானல்லாஹ் இளமையிலே எவ்வளவு அடக்க முடியாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இமோஷனல் அப்படி இந்த தீன் தான் ஒருவரை அப்படி அடக்கும். என்ன வார்த்தை கேட்டார்கள் தெரியுமா? அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை தோண்டி அடக்கிவிட்டு வருகிற நேரம் கேட்டார்கள், அவர் முகத்தை பார்த்து உங்களால் மண்ணை போட முடிந்ததாண்டு கேட்டார்கள். அவர் முகத்தை பார்த்து எப்படி அப்பா உங்களால் மண்ணை போட முடிந்தது? அந்த ஆத்திரம் அந்த ஒரே ஒரு வார்த்தையில் தான் வெளியே போனது. அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வளர்த்த வாழ்க்கை நெஞ்சிலே அடித்து கொண்டு பிறளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்யப்பட்டார். இன்றைக்கு முஸ்லீம்கள் அவருடைய கபரை தான் கொண்டு போய் கொண்டாடணும் என்றால் கொண்டாட வேண்டியிருக்கிறது. நீங்கள் ரவுதாவுக்கு போய் வருவீர்கள், அஸ்ஸலாமு அலைக்கையா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சலாத்தை சொல்லிக் கொண்டு நானும் நீங்கள் வருகிறோம் என்று சொன்னால், இங்கே கபர்கள் வணங்கப்படுகிறது என்றால் இளைஞர் கூட்டணி தேவை. எதுக்கு தெரியுமா? ரசூலுல்லா லா தஜாலு கபரியை ஹிதா, என் கபரை திருவிழா நடத்த வேண்டாம் என்றார்கள் ரசூலுல்லா. இன்றைக்கு முத்தவாக்களை நிப்பாட்டி வைத்துக் கொண்டு என்ன, இங்கே என்ன நடத்துவதாக இருந்தால், கெட்டுவதாக இருந்தால் ரசூலுல்லாவுக்கு உசுரையும் கொடுத்து நாங்கள் கெட்டுவோம். அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறோம். அந்நபி அவுலாபில் மூமினின் மின் அன்ஃபுசிஹிம், எங்களுடைய நபி எங்களுக்கு உயிரை விட மேலானவர். அப்படிப்பட்ட நபிக்கே சலாம் மட்டும்தான் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கலேபண்டார் அவுளியாண்டு குர்நாகலே நீங்க போய் படியேறி பார்த்தால் எல்லோரும் வர்றார்கள், தேங்காவை எடுத்துக்கொண்டு சூரத்துல் ஃபாத்தியாவை சொல்லி அடிக்கிறார்கள். அப்படியே கும்பிட்டு கொண்டு பெண்கள் அப்படியே வலம் வருகிறார்கள். இங்கே இருந்து கொண்டு ஒருவர் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறார், இங்கே இருந்து கொண்டு ஒருவர் அலம் தரக்கை ஓதுறார், அவர் மந்திரிக்கிறாரா? இதையெல்லாம் ஒரு கூட்டணி தேவையில்லையா? இதை தடுப்பதற்கு ஒரு கூட்டணி தேவையில்லையா? இளைஞர்களே, உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கிறது? இளைஞர்களே, நீங்கள் எவ்வளவு பணிபுரிய வேண்டியிருக்கிறது? நீங்கள் உங்களை அவர்கள் மாய வலையிலே சிக்கி உங்களை வேறு விதமாக பேச வைத்து உங்கள் நாக்குகளையும் மூக்களுக்கும் ஏதோ தந்து உங்களை ஏமாத்துறார்கள் என்று சொன்னால், அல்லது உங்களுடைய சகாக்களை ஏமாத்துறார்கள் என்றால், இளைஞர்களே வெளியாகுங்க, எழும்புங்க, ஒரு கூட்டணி உருவாக்குங்க. ஒரு ஊரை பரட்டி போடுகிற ஆற்றலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் நினைக்கிறேன், அதாவது வரலாறு நெடுகிலும் நீங்கள் எக்கச்சக்கமான ஹைபர் கோட்டை எப்படி பிடித்தார்கள், எந்த மாதிரி செய்தார்கள் எல்லாத்தையும் நீங்கள் போனால் உங்களுக்கு புரியும். அல்லாஹ் அக்பர் என்று இளைஞர்கள் கத்தினால் இளைஞர் கூட்டம் போய் இந்த உம்மத்தில் எங்கே எங்கெல்லாம் கை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் படித்து பார்க்கலாம். இளமை என்பது அப்படிப்பட்ட ஒரு பருவம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் தான் சொல்கிறேன், ரெண்டு பக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றே, முஸ்லீம்களுக்குள்ளேயே இஸ்லாத்தை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு போராடக்கூடிய ஒரு இளைஞர் அமைப்பு தேவை. உங்களுடைய நேரம் காலம் படிப்பு எல்லாத்திலையும் செலவழிக்க வேண்டும், நீங்கள் அறிவாளிகளாக மாற வேண்டும், உங்களுடைய திட்டங்கள் சமூகத்துக்கு பயனளிக்கிற திட்டமாக நீங்கள் உட்காரணும், அதுக்கு ஒரு கூட்டமைப்பு வேண்டும், அதுக்கென்று உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைமை வேண்டும். இதையெல்லாம் செய்வதற்கு தான் நீங்களை உங்களை கூப்பிட்டு விட்டு இன்றைக்கு ஒரு கூட்டமைப்பு செய்ய போறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் நன்றாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கூட்டமைப்பில் ஒரு பரக்கத்தை வைத்திருப்பான், உங்களுடைய கூட்டணியில் ஒரு பரக்கத்தை வைத்திருப்பான். இளைஞர்கள் எல்லாம் கவ்வி கவ்வி நீங்கள் எடுத்து வர வேண்டிய ஒரு திட்டு இது இருக்கிறது. இரண்டாவது, எங்களுடைய தூதரை மாற்றுமது அன்பர்கள் எல்லாம் கேவலப்படுத்துகிறார்கள். நான் பிறகு சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? குஷ்புடைய கதை. இதே மார்க்கத்தில் இருந்து கொண்டு அப்படி இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்து அவர்களுக்கு பேச கொடுக்கிறார்கள். குஷ்புக்கு குஷ்பு பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? நான் என்னுடைய அவங்க குடும்பத்தாரெல்லாம் முஸ்லீமாம். அவங்க பேசுகிறாங்க, ஓ நோன்பு துறக்கிற வைபவத்தை என்னை கூப்பிட்டதை முன்னிட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 30-40 நோன்புகள் நோப்பீர்கள். ரமலான் மாதத்தில் 30-40 நோன்பு நோப்பீர்கள். முஸ்லீம் குடும்பமா 30-40 நோன்பு நோப்பீங்களா? சுபஹானல்லாஹ். அவளை கூட்டி வந்து இஃப்தார் நிகழ்த்தி நடத்தினா இதுக்கு ஒரு இளைஞர் கூட்டம் வேணும். நீங்க எல்லாம் உட்கார்ந்து பள்ளி வாசல்ல எதுவும் செய்வீங்களா? நீங்க அல்லாஹ்வுடைய ஆலயத்துல எது நடக்கணுமோ அது நடக்கணும். அதுக்கு இளைஞர்கள் கூட்டமைப்பு வேணும். மன்றா மின்கும் முன்கரன், ஒரு தீமையை கண்டால் கையால தடுக்கணும். இப்ராஹிம் நபி இப்படித்தான் வந்தார். பாப்பா பேசினார், யாபத்தி என் அருமை தந்தை லிமத்தாபுது சைத்தான். எதுக்கு சைத்தான வணங்குறீங்க? இவ்வளவு தைரியம் அவருக்கு. சைத்தான் சிலைய பார்த்து மாலா எஸ்மௌ வலா யுபசிரு வலா யுக்னி அன்க செய்யா, எதுவும் பார்க்காது எதுவும் செய்யாது எதுவும் தொடாது, இது போய் வணங்குவீங்களா? உங்க வாப்பா என்ன பண்ணாரு? லார்ஜு மண்ணுக்கு வகுஜுர்னி மலியா, கல்லால எரிஞ்சுக்கணும். ஓடுறாங்க இருந்து யார்த்து பேசுற இதெல்லாம் ஓடினாரா? ஓடமாட்டேன், பில பிளதா கொண்டாலும் சொல்லுவேன். இளைஞனுக்கு அல்ல அப்படி பலத்தை கொடுக்கலையா? சூரத்துல் கஃப் 18வது அத்தியாயம், உங்களோட அல்ல இறக்கம் மறந்துடாதீங்க. இந்த பருவம் இருக்குதே கிடைக்காது. அல்ல பருவத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இன்னும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம், தன் ரப்பை நம்பிய ஒரு இளைஞர் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் கூயை கொடுத்து 300, அதாவது கூயை கொடுத்து தூங்க விட்டான், பாதுகாத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 7 கூட்டத்தை கூப்பிடுவான். நல்லா மறுமை நாளில் நல்ல பாய்க்க கட்டுமையான வெயில் அட்டிக்கும், எல்லாரும் காஞ்சிட்டு இருப்பாங்களா? 7 கூட்டம், ஸ்பெஷலான கூட்டம். இமாமுன் ஆதில் நீதமான அரசனை கூப்பிடுவானா? சரி அதெல்லாம் விட்டுருங்க, இப்படி கூப்பிடுவாங்க. கூப்பிடுற நேரம் ஒரு கூட்டத்தை கூப்பிடுவானா? ஷாபுன் நஷாஃபி பாதத்தில்ல, இளைஞர்கள். எந்த இளைஞர்கள்? இளமைய அல்லாவுக்காக களைச்ச இளைஞர்கள். இந்த வெயிலில் நிற்பாங்களா? அல்லாஹ் வாப்பா இந்த என் நிலையில் அரசு நிலையில் இருக்கீவா? கூப்பிடுவானா? இங்கே இரு. நீ யார் தெரியுமா? எல்லாரும் உன்னை கேவலப்படுத்தினா, தாடி வளர்த்தேன்னு சொன்னானா, வேற மாதிரி சொன்னானா, அவளியா குஞ்சண்டானா, இபாதத்து இப்படி என்னானா? ஜவானி இங்க நில்லு. அல்லா மேடை போட்டு வச்சிருப்பானா? அதில் அவ்வளோத்தையும் கூப்பிடுவானா? ஷாப்பு இங்க வாங்க. நீங்க யாரு தெரியுமாப்பா? இவ்வளவு வாழ்க்கையில 7 சாரரை கூப்பிடுவான்ல, அந்த 7 சாரர் யார் தெரியுமா? வாழ்க்கையில உச்சகட்டம். எது உச்சகட்டம்? ஒரு அரசன் வந்துட்டான்னு வைங்க, அவன் நீதி செலுத்துறது என்பது ரொம்ப கஷ்டம். எல்லா ஆட்சியும் கிடைச்ச பிறகு எப்படியும் போடுவான், எந்த நெடுஞ்சாலையும் போடுவான், 3 ட்ரக்கும் போடுவான், 8 ட்ரக்கும் போடுவான், அம்பான் தொட்டிலையும் போடுவான், மாத்திரையும் போடுவான், அங்க மனுஷன் இருந்தாலும் போடுவான், இல்லாரும் போடுவான். எவன்டா கேக்க? ஒப்போசிஷன் இருந்தாலும் போடுறான். ஒப்போசிஷன் இல்லாத ஒரு ராஜா, ஒப்போசிஷன் இல்ல ராஜா இருக்கிறாரு, எதையும் செய்வான். அவர் நீதி செலுத்துறதா இருந்தா அல்லாக்கு மட்டும்தான் பயப்படுறான். அதனால ஸ்பெஷல் இளமை இருக்கு பாருங்க, எப்பையும் தப்பதான் செய்ய விடும், எப்பையும் தவறுதான் செய்ய விடும். அந்த இளமை இல்ல, என் ரப் எனக்கு முக்கியம், எல்லாம் எனக்கு முக்கியம், என் தூதர் முக்கியம் என்று வந்தா அந்த இளைஞர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்களா? நீங்க யாரு தெரியுமாடா? என்ன அந்த பருவத்தில் நேசிச்சவங்க, வயசாகி அவ்வளவுதான் கெதி என்று கடந்த பிறகு சுபஹானல்லாஹ்னு சொன்ன கூட்டம் இல்லை. நீ அப்படி சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு மரியாதை இருக்குது. ஆனா உனக்கு துட்டிக்கும் பாரு, உன் நண்பர் எல்லாம் உன்னை கேவலப்படுத்துவான் பாரு, எல்லாம் உன்னை இது பண்ணுவான் பாரு. அப்ப எல்லாரும் தியேட்டர் போற நேரம் நீ பள்ளிக்கு வந்து எங்க வா என்று அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அப்ப நேசம் விளங்குதா? அல்லாட நேசம் உள்ள பருவம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் இந்த எல்லா விஷயங்களையும் எதிர்த்து நிற்க வேண்டுமாக இருந்தால் இந்த கூட்டமைப்புடைய அவசரமான தேவை உண்டு. அதனால பெரியவர்களுக்கு நான் சொல்லிட்டேன், கூட்டமைப்பை உண்டாக்கி அவர்களுக்கு கருத்து சுதந்திரம் கொடுக்கணும், அவர்களோட சரிப்பில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அவங்கள பேச விடணும், அவங்க என்ன பண்ணணும் கடைசி கடிவாளத்தை நீங்க வைக்கணும். எங்க வைக்கணும் தெரியுமா? மசூரா பண்ணிடுவோம், எதையுமே கடைசியில் அவசரப்படக்கூடாது, மசூரா பண்ணுவோம். அவங்க சொல்லுவாங்க இஜ்திமா வைக்கணும்னுவாங்க, இல்லை தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா கூட்டமைப்பு பிரிஞ்சு பேர் வேணுங்கதா. அவங்க நலவு சொல்லி வந்தால் சின்னதா சரி செய்வதற்கு அனுமதி கொடுக்கணும், அவர்கள் களத்தில் இறங்கணும், அதுல டேஸ்ட் படுவாங்க. ஆஹா, ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி வந்தோம் தெரியுமா? ரயில்வே ஸ்டேஷன்ல தான் மாறணும். கிளாஸ் போற நேரம் ட்ரெயின்ல கிறிஸ்தவர்கள் வந்து நின்று, இளைஞர்கள் வந்து நின்று அவர்கள் தைரியமா கொடுத்தார்கள். குடுக்கிற நேரம் தான் எங்களுக்குள்ள வந்துச்சு. எங்களை மாதிரி வயசுல உள்ளவர்கள் கொடுக்கிற நேரம், நாங்க ட்ரெயின் ஏறி போறதா கிட்ட கூப்பிட்டு கேட்டோம். பைபிள் எங்க நபியை பத்தி சொல்றது தெரியுமா? பண்ணது தெரியுமா? விவாதமாச்சு எல்லாம் மீது ஆணையாக. மரதான ஸ்டேஷன்ல பெரிய கிரௌடே நிற்கும், பேசுவோம். அவர்களுக்கு எங்களுக்கு விவாதம் எங்க வரைக்கும் போச்சு தெரியுமா? அவங்க சர்ச்சில் உட்கார்ந்து விவாதம் பண்ற அளவுக்கு போச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல பிரச்சாரத்தை முடக்கணும். இதுக்கு புறம் வந்த இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொன்னோம். ஆன்சர் பண்ணாடி நாங்க பேசுவோம். அந்த உணர்வை சின்ன வயசில் எங்கள் குடும்பத்தார் தந்தார்கள். அதுக்காக கூட்டமைப்பாக சேர்ந்தோம். நண்பர்கள் எல்லாம் படம் பார்க்கறவங்க கூப்பிட்டோம். இதை செய்வோம் பாண்டோம். அந்த கூட்டமைப்பு தான் களத்தில் எங்களை இறக்க வச்சுச்சு. வேலை இருக்கணும், செய்யறதுக்கு வேலை கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, எல்லா நாளும் இதை பாடம் தாங்க, சூரத்துல் ஃபாத்தியா பாடம் தாங்கன்னா அவன் ஓடிடுவான். அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். ரசூலை 70 குர்ராக்களையே அனுப்பினாங்க, நீங்க வேலை செய்யுங்க. மாத்து பின் ஜபல என்ன பண்ணாங்க? மதீனாவுடைய எல்லை வரைக்கும் வந்து நீங்க போங்க பிரச்சாரத்துக்கு, போயிட்டு வாங்க, வேலை கொடுக்கணும். அந்த வேலைகளுக்கு திட்டம் அவங்க சொல்லணும். எல்லாம் கொடுக்கப்பட்டாதான் கூட்டமைப்பு கூட்டமைப்பாக இருக்கும். அவர்கள் தான் அடுத்ததாக வெளிக்கமையை பொறுப்பெடுப்பார்கள். அதுல இருந்து ஜெனரேஷன் உருவாக்கப்படும். எக்கச்சக்கமான தௌஹீத் ஊர்கள்ல அடுத்த ஜெனரேஷனுக்குரியவர்களுக்கு ஒழுங்கான திட்டம் வகுக்கப்படாததுனால கொள்கை சவருடைய பிள்ளைகள் கூட சீரழிகிறது. தாடியை காணோம். கொள்கை நிர்வாகிகளுடைய பிள்ளைகள் தாடி இல்லை, மார்க்கம் இல்லை, ஒன்றுமில்லை, சீரழிகிறார்கள். ஏன்? அடுத்த கட்டமாக அவர்களை கொண்டு வந்து சேர்க்கவில்லை. அவர்களுக்கும் பணி உண்டு என்பதை நீங்கள் புரியவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உலகத்தில் சிறப்பான கொள்கையை வகுத்து கொள்கையை சொன்ன அல்லாஹ் ரப்புல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்லி அந்த கொள்கையை சொன்னாங்களே, ஒவ்வொரு கொள்கையுமே நிதானமான கொள்கை. இது எல்லாத்தையும் வச்சு வச்சு வச்சு ரசூலுல்லாஹ்வை எல்லாத்தையும் பொட்டபொக்கம் பரட்டி பேசுறாங்களே, அந்த விஷயங்களை எல்லாம் தடுப்பதற்கு ஒரு கூட்டணி தேவை. இந்த தேவையைத்தான் பேச சொன்னார்கள் உங்களுக்கு. உங்களுடைய தேவை என்னன்னு அந்த தேவையைத்தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இளைஞர்களே, நான் சொல்லி முடிக்கவில்லை. சாய் பாபாவுடைய வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ண வீடியோவில் சாய் பாபா கையால் எங்க மறைக்கிறார் என்பதை ஜூம் பண்ணி அந்த பொம்பளை எடுத்து போட்டா அந்த வீடியோ உலகம் எங்கும் போச்சு. சாய் பாபாவை காரி துப்பினார்கள், எல்லோரும் பார்த்தார்கள். இந்தியா பிரதமருக்கு எப்படி செயின் கொடுத்தார் சாய் பாபா, வட்டி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஒரு பெரிய தட்டு இந்த கையில இருந்து கீழே தட்டு கடியால கையால் மாத்தப்படுகிறது. சாய் பாபா இப்படியே கையை நிற்றார், அந்த கையில இருந்து இந்த கைக்கு பொத்தப்படுகிறது. ஜூமிங் வீடியோ போய் அவ்வளவு அம்பலப்படுத்தி சாய் பாபாவுக்கு கையால மந்திரத்தால பகவானுக்கு வரவில்லை, பகவான் உள்ளக்குள் உள்ளடி அடிக்கிறார். தட்டுக்கு அடியால அங்க தட்டு வருகிறது உள்ளால் மாத்திரா. 25 வயது யுவதி, அவ்வளவு லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கிற சாய் பாபாவுக்கு தைரியமாக கொண்டு வந்து உலகத்தில் இந்த வீடியோவை போட்டு ரிலீஸ் பண்ணி பிபிசியை பணிபுரிகிறார் என்றால் அந்த தைரியம் ஒரு காபிருக்கு வந்தால் ஒரு முஸ்லிமுக்கு எவ்வளவு தைரியம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையை சீரழிக்க போறீர்களா? எக்கச்சக்கமான அநியாயங்களை குறிவைத்து பாருங்கள், உங்களால் முடியும், உங்களால் முடியும் அவைகளை செய்வதற்கு. அதை கொண்டு வந்து சரியான முறையில் இந்த மீடியாக்களை அதுக்கு பயன்படுத்துங்க. காத்தான்குடியில் முஸ்லிம் என்ன பண்ணார்கள் தெரியுமா? லவ் பண்ணி என்ன பண்றார்கள்? எல்லாம் காப்பி. அதாவது படத்தில் எது நடந்ததோ நிஜம் வாழ்க்கையில் நடத்தி பார்க்கணுமா? படத்தில் அத்தனை முட்டாளன் நான் சொல்லிவிட்டேன். இன்றைக்கு பிறகும் நீங்கள் படத்தை பார்த்து அதுதான் வாழ்க்கை என்றால் ஒன்னா நம்பர் முட்டாளன் நெத்தியில் எழுதி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, காதலித்த குட்டி கோபப்பட்ட நேரம் என்ன பண்ணிட்டான்? நிர்வாணமாக போட்டோ எடுத்து வைத்திருக்கிறான். என்ன பண்ணினான்? கோபம் உச்சகட்டமாக வந்து விட்டது. முழு காத்தாங்குடிய தலை சாய்ந்து நின்றது. அண்மையில் நடந்த சம்பவம் அல்லாஹ்வுடையார்களே, அப்படியே ஷேர் பண்ணி விட்டான். எல்லாம் மீடியாவில் போய் கொண்டிருந்தது, எல்லாமே வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் ஷேர் பண்ணினான். சுபஹானல்லாஹ், ரெண்டு குடும்பமும் மோதுற நிலைமை, அந்த பெண் பிள்ளை தூக்கு போற நிலைமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் முஸ்லிம் ஊரில் இன்றைக்கு நிலைமை. இதை பாதுகாப்பதற்கு இளைஞர் கூட்டம் வேணும். எவனோ தப்பா செய்கிற நேரம் என்னுடைய தூதர் என்ன சொன்னார் தெரியுமா? தலையை குனி என்று சொன்னார், கண்ணை தாழ்த்து என்று சொன்னார், பார்வை தாழ்த்து நில் என்று சொன்னார். இஸ்லாத்தை சொல்லி இளைஞர்களை அது பக்கம் கவர வேண்டும். அதுக்கு இளைஞர் கூட்டமைப்பு வேண்டும். இன்றைக்கு என்ன நடந்தது காத்தாங்குடியிலே? அவன் இந்தியாவுக்கு போயிட்டான், அவங்க வாப்பா சல்லிக்காரர், அவர் பக்கத்தில் இருந்தவர் மீச்சல் பக்கத்தில் இந்தியாவுக்கு போயிட்டா. இந்த பொம்பளை புள்ள தள்ளாடி கொண்டிருக்கிறது, அவன் மானம் பறந்திருக்கிறது. இந்த அசிங்கத்துக்கு வழிவகுத்தது யார்? இந்த மாதிரி படங்களும் கூத்தும் தான் நிர்வாணமாக படம் பிடிப்பதை சொல்லிக் கொடுத்தது. அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன சொன்னார்கள்? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம். மூன்றாவது சைத்தான் வரும் என்றார்கள். பல்கலைக்கழகத்தில் படிப்பார்கள், எங்கெங்கயோ படிப்பார்கள், அவர்களுக்கு இந்த பாடம் தெரியாது, இந்த பாடம் தெரியாது. நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியிலே ஒரு கூக்கிராமத்திலிருந்து வந்தான் அன்றாதபுரத்திலே. கடும் வறுமையான குடும்பம். 2013களில் உச்ச நீதிமன்றம் வழக்கிலே தீர்ப்பு கொடுத்தது. முழு இலங்கையும் கதிகலங்கி பார்த்த தீர்ப்பு என்ன? அன்றாதபுர கூக்கிராமத்திலிருந்து வளர்ந்து வந்த மையன், வாப்பாவுக்கு சரியான தொழில் இல்லை, கஷ்டப்பட்டு வளர்த்தா. அவன் ரொம்ப திறமசாலி, படித்தவன். எங்க வந்து நின்றான் என்றால் மெடிக்கல் காலேஜில் வந்து நின்றான். டாக்டர் ஆகி நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியிலே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்து போறான். அரசாங்கத்தில் டாக்டராக பணிபுரிகிற நேரம் கூக்கிராமத்தில் வாப்பா உமா, அப்படிப்பட்ட நிலைமையில முதல் நியமனம் கிடைக்கிறது. வந்த அதாவது பேஷண்ட் வருகிறார்கள், ஆஸ்பத்திரி அரசாங்கம் பிரைவேட் இல்லை. வந்தது ஒரு யுவதி, வந்தவளுக்கு எழுதி கொடுக்கிறார். அவருக்கு மனசுல சைத்தான் வந்து விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை என்ன எழுதி கொடுத்தான்? இந்த மாதிரி வர, அதாவது ஒரு டேட்டை கொடுத்து, இந்த டேட்டில் 4ஆம் மாடி மேல நான் இருப்பேன், சுபகுல ஒரு டைம் கொடுத்து இப்பதான் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் வாங்கன்ட்டான். இவங்க என்ன பண்ணுவாங்க? இஸ்லாத்துல சும்மா இல்லை, துணை வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துணை கட்டாயமாக துணை இருக்குது. இஸ்லாமிய ஒரு பெண் எப்படி வளர்க்கப்படுறாள்? அவளுக்கு எதுவுமே ஏலாதண்டு இல்லை, ஆனால் பாதுகாப்பு முக்கியம். அதுக்காக வேண்டி துணையை தேடுவார்கள், நானா கூட்டி போங்கன்றுவார்கள். இதெல்லாம் பார்த்து மாட்டுமா நண்பர்கள், என்னடா இது, பொம்பளையை போட்டு இப்படி வதக்கிறா, சுதந்திரமா பறந்து போயிட்டு வரணுமே அவ என்று கேவலமானதை கொப்பளிப்பான். அதை காரி துப்பி என்னடா உன் கொள்கை என்பதுக்கு எது பதில் கொடுக்கணும் தெரியுமா? அந்த பொம்பளைய கூட்டி போய் மேல் மாடியில ஒரு ரூம்ல ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுமா? தப்பான ட்ரீட்மெண்ட். அந்த பெண்ணுக்கு மெல்ல மெல்ல விளங்க தெரிகிற நேரம் அவள் சத்தமாக சத்தமிட ஆரம்பிக்கிறான், உறவு கொள்ள ஆரம்பிக்கிறான், எல்லாத்தையும் மறக்கிறான். தான் டாக்டர் என்பதை மறப்பான், அது மறப்பான். இந்த படிப்பு மட்டும் அதை செய்யாது. செஞ்சா இந்த பல்கலைக்கழகத்துக்கு போற நேரம் எவ்வளவெல்லாம் படிச்சு ஒரு நாட்டில் எத்தனை லட்சம் பேர் ஓலை எழுதுவான், அதுல கொஞ்சம் பேர் பாஸ் ஆகி ஏலவள், அதுல கொஞ்சம் பேர் பாஸ் ஆகி பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகத்தில் எப்படிப்பட்ட ஆள் இருப்பான்? இந்த நாட்டிலே படிச்சவன் நிப்பாண்டா, மரத்துக்கடையில குந்தி சைன் வைக்க முன்னாடி தப்பு செய்ய மாட்டாய். உன் வாப்பா கண்டா தட்டுவா, கை தட்டுவாரா? கண்ணால கண்ணீர் ஓடி நெஞ்சு வெடிக்காது. இதுக்கான பல்கலைக்கழகம் அனுப்பினேன், நான் எவ்வளவு செத்தி இருப்பேன், நான் என்னெல்லாம் வித்தி இருப்பேன், நான் சாப்பிடாம உனக்கு தந்தது மரத்துக்கடையில குந்துறதுக்கா? கேட்க மாட்டான். அந்த உணர்வு வரலையே அவன் படிச்சவனா? ஒழுக்க செய்யலனா? இந்த படிப்பு கொடுக்காத அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப், சைல்ட் அபியூஸ், அவருக்கு சின்ன பிள்ளைகளுடைய சிறுவர் துஷ்பிரயோகம் வழக்கு இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தான் திருத்தாது. அப்ப என்ன ஆகுது? 4ஆம் மாடியில் போய் எல்லாம் பண்ணானா, கத்த ஆரம்பிக்கிறா, வாய அடைப்பான். இளமையில் அவசரம் வரும், தூரம் யோசிக்க மாட்டான், வாய அடைக்க போறான். அவ துட்டிச்சுக்கிறா, சத்தம் வரக்கூடாது, கட்டுச்சு சாவடிச்சு போடு. இவ கத்தின கத்துக்கு வழிய சொல்லிடுவா. அந்த பதட்டத்தில் அவ்வளோத்தையும் செஞ்சு களத்தை நெசுக்கி வெளியே கொண்டு வந்து பெல்கனியால் தள்ளுறான். நேர சுபாவில் கீழே உளுந்த பொம்பளை மேலே இருந்து, நீங்க போய் நீர்கொழும்பு போற நேரம் கொழும்புல இருந்து போனா வலது பக்கமா இந்த ஆஸ்பத்திரி இருக்கு, மாடி எண்ணி பாருங்க, அப்ப தெரியும். மேல இருந்து போட்டது, போட்ட கீழே விழுந்துட்டாவா? அவ செத்து போகல, செத்து போகலையா? அவ எடுக்கிறாங்க நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில. அந்த நேரம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் தான் இல்லை, உடனே ஆம்புலன்ஸ் போட்டு ராகமைக்கு அனுப்புறாங்க. ராகம ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போற நேரம் அந்த பொம்பளை செத்து போறா. அவங்க குடும்பத்தார் வந்துட்டாங்க, வேற எதை பரிசோதனை செய்யப்படுது, வேற எதை பரிசோதனை இல்லை, அந்த பொம்பளை கொலை செய்யப்பட்டிருக்கிறான்னு வருகுது. வழக்கு தாக்கல் செய்யப்படுகுது. தாக்கல் செய்யப்பட்டா நீதிமன்றத்தில் வழக்கு போகுது. இந்த பக்கம் அந்த பக்கம் விவாதம் என்று பல ஆண்டுகள் ஓடுது. கடைசியில் டாக்டரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. கம்பி என்ன சுபானல்லா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டாக்டருக்கு என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா? கிட்னி என்னன்னு சொல்லி கொடுப்பான், ஹார்ட் என்னன்னு சொல்லி கொடுப்பான், எது வரணும் தெரியுமா? ஆம்பளை பொம்பளை எப்படி நடக்கணும் அவன் சொல்லிக் கொடுக்கவே மாட்டான். இந்த உலகத்துக்கு தெரியாதது அதை சொல்லிக் கொடுத்து நிமிந்து நிக்கிற ஜாதி நாங்க. இந்த கொள்கையா கேவலப்படுத்துறீங்க? எங்க பொம்பளை தனியா போக மாட்டா, தனியா விட மாட்டோம், நாங்க பாதுகாப்பு போட்டு போவோம். எங்களை கேவலமா நினைச்சீங்களா? ஆம்பளை பொம்பளை நாங்க தனியா நின்று பேசினா பேசக்கூடாதுன்றோம், பேச வேணாம்னு சொல்லல. இன்னொரு ஆம்பளை வச்சு பேசுகின்றோம், இன்னும் சிலர்கள் பேசவே வேணும், நாங்க அதை நான் சொல்ல வரவில்லை, பேசலாம், தப்பு இல்லை. பேசுற நேரம் இன்னொரு ஆணை வைத்து பேசி, ரெண்டு ஆம்பளை இருக்கணும் இல்ல ரெண்டு பொம்பளை இருக்கணும், இல்லன்னா சைத்தான் வருவான். என்னாச்சு, எங்களை கேவலமா பேசுனீங்களா? அந்த சுதந்திரம் இல்லையா? பல்கலைக்கழகம் அப்படிதான் படிக்கணும், அப்படித்தான் இது பண்ணணும். விளங்குச்ச லட்சணம், நிக்கவரட்டிக்கும் கல்கமோக்கும் பக்கத்துல மீடியாக்கள் எல்லாம் பார்த்தது என்ன போட்டான் தெரியுமா பேப்பர்ல? அதிசய செய்தி. என்ன அதிசய செய்தி? ஒரு உமா கடிதம் எழுதுற போலீஸுக்கு, என்ன எழுதுறா? என் பிள்ளைய தூக்கில போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆச்சப்பயணம் இல்லை. இதை போட்டு மீடியா சொல்லுது, பார்த்தீர்களா எப்படிப்பட்ட தாய் பார்த்தீர்களா, நேர்மையில் நின்ற தாய், இலங்கை வரலாறுக்கு பெருமை. என்னடா பெருமை, என்ன செஞ்சான்டா பொம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ள? அவன் ஸ்கூல் போற புள்ளே, வயதுக்கு வந்த புள்ளே, இன்னைக்கு ஸ்கூல் போகல, உமா பக்கத்து வீட்டுல வேலை செய்யறாங்க. எங்க வீடு எப்படி வீடு? நாங்க மறைச்சுதான் வைப்போம், தட்டினா எட்டிதான் பார்ப்போம், எல்லாம் சும்மா உள்ள எடுக்க மாட்டோம், எங்களுக்கு சட்டம் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க எந்த மார்க்கத்து எந்த கொள்கையில எங்க பிஹெச்டி முடிச்சாலும் எங்க டிகிரி முடிச்சாலும் உங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி தந்த எந்த கொள்கையும் இல்லை. எத்தனை கோடியும் தாண்டி நிற்போம், அப்படிப்பட்ட பெருமானம் உள்ள ஒரு கொள்கை. உங்க பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுங்க? இந்த கேவலமான இந்த திரைப்படம் இதுக்கு கீழே போறியா நீ? இது எப்படிப்பட்ட கொள்கை தெரியுமா? எத்தனை கோடி கொடுத்தான், இது விளக்கி வாங்க. ஏனா அப்படிப்பட்ட கொள்கை எப்ப விளங்கும் தெரியுமா? செத்து செத்து போவானே, சீரஞ்சு போவானே, அப்ப விளங்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் வீட்டுக்குள்ள போறான், எப்படி போறான்? யாருமே இல்லை, டிவி பார்த்துட்டு நிக்கிறான், யாருமே இல்லையே. யாரும் இல்லாம உங்க தங்கச்சியை தனியா வைப்பீங்களா வீட்டுல? உங்க தங்கச்சியை விடுவீங்களா? எப்படி விட மாட்டீங்க? ஏன் மத்தம் விட்டானே? இஸ்லாம் நாளதானே, முஸ்லீம் நாளதானே, இதைதானே பாதுகாக்கணும். அவன் என்ன பண்ண, வீட்டுக்குள்ள பூந்தவன் அடுத்த பக்கத்து ஆள், இளமை ஆசை கூடிரும், ரூமுக்கு கூட்டி போய் வைக்கிறான், வச்சு எல்லாத்தையும் பண்றான், பண்ணி முடிச்சிட்டு கத்திருவாவா, கொலை செஞ்சு போட்டுறான், வந்து வேகமா எடுத்து பஸ் எடுத்து போறான். அவங்க அம்மா பக்கத்துல இருந்து வர்றாங்க, வந்து கத்தி கத்தி பாக்குறாங்க, புள்ளைய காணோம். ரூமுக்குள்ள போய் பார்த்தா ஆடை உண்டு இல்ல, அப்படியே செத்து கிடக்கு. அவ அழுகுறா, எல்லாரும் வீட்டுல சேர்ந்துட்டாங்களா? ஊர்ல ஒரு ஆள் சொல்லிட்டான், ஒரு பொடியை வீட்டுல இருந்து பாஞ்சு பஸ் ஏறினது கண்டேன், ரோட்டை மாறி விரட்டார்கள், விரட்டினா பஸ்ல பிடிச்சாச்சு, பஸ் விரட்டி போய் அங்க போனா பஸ்ஸே பிடிச்சாச்சு, பிடிச்சி வந்து அடிச்சு எல்லாம் இது பண்ணி பண்றாங்க. நான் கேக்குறேன், அட எங்க பொம்பளை பிள்ளைக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கற நேரம் என்ன கேட்டீங்க? எந்த அடக்குமுறை செய்யறீங்க? உங்க தங்கச்சிக்கு தனியா போறதுக்கு உரிமை இல்லையா? கேட்டீங்களேடா, இப்ப சொல்லு, இப்ப என்னடா சொல்ற நீதிமன்றத்துல, இப்ப என்ன சொல்றேன்? இப்படி வீட்டுக்குள்ள பூந்தான் தானே உங்களுக்கு ஒழுக்கம் சொல்லி தரலையடா, பொம்பளையோட மான மரியாதை சொல்லி தரலையே, வெக்கத்தலங்கள் எப்படி பாதுகாக்கப்படும் சொல்லி தரலையே, அசிங்கமா உடுத்திருந்தா சும்மா வந்தவனுக்கும் அந்த மாதிரி தானே வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரம் முடிந்து விட்டது. இப்படி எக்கச்சக்கமான வரலாறு உங்களுக்கு சொல்லலாம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இதுக்கு மேலே முஸ்லீம் சமுதாயம் முட்டாளாக கூடாது. இதுதான் புத்திசாலியான கூட்டமைப்பு. எங்க ரூகு போய் எங்க ஜனாசாவை தூக்கி போய் கபர்ல வைக்கிற நேரம், நேர்மையும் நியாயமும் சத்தியமும் நிலைநாட்டுவதற்கு பாடுபட்ட ஒரு கூட்டமாக நாங்க பிரியணும், அப்படிப்பட்ட ஒரு கூட்டமா நிக்கணும். அந்த கல்புல நீயத்தை வைங்க. இப்படித்தான் வந்தார்கள் யார சொல்லலா, மெல்ல மெல்ல தன் விரல்களை வைத்து வைத்து உயர்ந்து உயர்ந்து, எங்களையும் எடுத்து போங்களேன் யார சொல்லலா, ஜிஹாதுக்கல்ல சுவர்க்கத்துக்கு என்று கேட்டார்கள். அந்த இளைஞர்கள் கவரப்பட்டிருந்தார்கள், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய தூதரே என்று கெஞ்சினார்கள். நான் பெருசு யார சொல்லலா என்று சொன்னார்கள். எங்களுக்கு சுவர்க்கம் வேண்டும் என்ற செய்தி முதுமதீனமா நகரத்திலும் பறந்து இருந்தது. இந்த இரவு
1: நேரம் சரியாக காலை 9 மணி.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
6: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: வாசலுக்குள்ள மாகுடையில பூந்து ரெண்டு பேரை அப்படியே அவர்கள் கொண்டார்கள். அவர்கள் ஷகீதாக்கப்பட்டார்கள். மாகுட பள்ளிவாசலை செஞ்ச தப்பு, மாகுட பள்ளிவாசல் தௌஹீத் பள்ளிவாசல் அவர்களுக்கு விபச்சாரம் செய்ய சொன்னார்களா, படம் பார்க்க சொன்னார்களா, வட்டியில கை வைக்க சொன்னார்களா, வந்து அத்தனையுமே முறையடிக்கிற நேரம். அல்ஹம்துலில்லா, பயந்து எல்லாரும் அடுத்த தடவை பள்ளிவாசலை பூட்டிட்டு போவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. அடுத்த ஜும்மா நான் தான். அல்ஹம்துலில்லா, மைக் ஒன்றுமில்லை, பள்ளிவாசல் நிரம்பி வடிந்து வெளியில மக்கள் நின்றார்கள். எங்களை கொண்டாடு வருவோம் என்றார்கள். அப்படிப்பட்ட உணர்வோட உள்ள ஜமாத் இந்த ஜமாத். மத்தது மாதிரி வீட்டு கேட்ட பூட்டியாச்சு, ஏன் வாகனத்தை உள்ள போட்டாச்சு, ஏன் புள்ள குட்டி என்று இருந்தால் அது படிச்ச டாக்டர் அவர் அப்படித்தான் செய்வார், லாயர் அப்படித்தான் செய்வார். ஏன் வாகனம், ஏன் புள்ள, ஏன் குட்டி, எதுக்கு நடு சந்தியில பிரச்சனை? மன்றா மின் கும்முன்கரன், ஒரு தீமையை கண்டால் அதை தடுத்தாகணும் என்று என்னுடைய தூதர் சொல்லிவிட்டார். அவருடைய வார்த்தை எல்லாத்துக்கும் விட எனக்கு பெருசு என்ற உணர்வோட கிளம்பக்கூடிய இளைஞர் சமுதாயமாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவீர்களா சொல்லுங்கள், உருவாக்குவீர்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், சொல்லுங்கள், கத்து சொல்லுங்க, கத்து சொல்லுங்கள், கத்து சொல்லுங்கள்.

0: 34 மணி நேர சுவாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் மர்ஹூம் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இவ்வருட ரமலானுடைய மாதத்தினுடைய துவக்கத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். நாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமிக்க மாதத்தில் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் தந்து இம்மாதத்தில் செய்ய வேண்டிய நற்கர்மங்களை தொடர்ந்து நாம் செய்து நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு ரமலானுடைய மாதம் முடிவுறுகிற நேரத்தில் இந்த ரமலானுடைய நோன்பினுடைய பலாபலன்களை அல்லாஹுனுடைய ரசூல் எந்த அடிப்படையில் நமக்கு வலியுறுத்தி கூறினார்களோ அதனுடைய பூரணமான நன்மையை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும்

0: தந்தருள வேண்டும். என் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமதிகம் மக்களுக்கு இபாதத்துகளின் பக்கம் ஆர்வமூட்டுகின்ற காரியங்களில் இறங்கியிருக்கிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை ஒரு பயனுள்ள மாதமாக நாம் அமைத்துக் கொள்வதற்காக வேண்டியும், நம்முடைய ஈமான், நம்முடைய தக்குவா, அல்லாஹ் நமக்கு வழங்கிய விலைமதிக்க முடியாத அந்த ஹிதாயத், இவைகளுக்கெல்லாம் ஒரு பயனளிக்கும் விதமாக இந்த சிறப்புமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைப்பு விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பல்வேறு வகையான, நான் ஆரம்பத்தில் நினைவூட்டிய இம்மை மறுமை வாழ்வுக்கு நமக்கு தேவையான பல்வேறு சம்பவங்களை இந்த தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த உரையில் ஏதாவது தவறுகள் நீங்கள் அறிந்தால் உடனுக்குடனே சுட்டிக்காட்டுவது உங்களுடைய கடமை. அதே நேரத்தில் அல்லாஹ்வினுடைய ஆயத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை கொண்டும் நினைவூட்டப்பட்டால் தாமதம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது நம் எல்லோருடைய கட்டாய கடமை. இந்த உரைகளில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கேட்டால் விளக்கம் அளிக்கப்படும், இல்லாவிட்டால் என்னை விட மூத்த அறிஞர்களிடத்திலே கேட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளக்கம் தர உள்ளோம் என்பதையும் நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை விசுவாசி, இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தரும் பொழுது, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பயணி என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தோடு மட்டும் உங்களுடைய வாழ்வு முடிவடைந்து விடுவதில்லை, இதற்கு பிறகு நீங்கள் பயணப்படப் போகிற அழிவில்லாத, மரணமில்லாத ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வுக்கு மீண்டும் நீங்கள் பயணமாக போகிறீர்கள் என்கிற ஒரு நினைவோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தாயினுடைய கருவறையில் ஒரு 10 மாத காலம் அது ஒரு வாழ்வாக கருதி அல்லாஹு தஆலா நம்மை வாழ வைத்தான். அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இந்த பூமிக்கு பிறந்து ஒரு 2வது வாழ்வுக்கு நாம் எல்லாம் தயாராகி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு மீண்டும் நமக்கு ஒரு வாழ்வு உண்டு என்பதை எல்லா மதங்களும் பேசுகிறது. பூர்ண ஜென்ம பூமி என்றும், பரலோக ராஜ்யம் என்றும் எல்லா மதங்களும் மீண்டும் நாம் வாழப்போகிற அந்த வாழ்வை குறித்து தெல்ல தெளிவாக பேசுகிறது. இந்த உலகத்தில் பாருங்கள், பூர்ண ஜென்ம பூமி என்கிற அந்த வாழ்வு என்பது இந்து சமுதாய மக்களுடைய நம்பிக்கையை பார்த்தால் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களுடைய பாவச் செயல்களுக்கு ஏற்றவாறு மறுபிறவி எடுத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்கிற நம்பிக்கை இந்து சமுதாய மக்களுடைய நம்பிக்கை. கிறிஸ்தவ சமுதாய மக்களுடைய நம்பிக்கை மரணம் என்பது பாவத்தினுடைய ஒரு மறுபிறவி என்று இந்து சமுதாய கிறிஸ்தவ சமுதாய மக்கள் நம்புகிறார்கள். மரணத்தோடு நம்முடைய எல்லா வாழ்வும் முடிவடைந்து விட்டது. மன்னரை வாழ்வும் கிடையாது, மறுமை வாழ்வும் கிடையாது, நரகமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது என்கிற நம்பிக்கை நாத்திகவாதிகளுடைய நம்பிக்கை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் மரணத்தை குறித்து, மரணத்தினுடைய வாழ்வை குறித்து நமக்கு சொல்லித் தரும் பொழுது நிரந்தர வாழ்வினுடைய துவக்கம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மறுமை வாழ்வினுடைய ஆரம்பம். பொதுவாகவே மரணம் என்கிற அந்த ஒரு வார்த்தை எல்லோருக்கும் ஒரு கசப்பான வார்த்தை. நம்முடைய குடும்பங்களில் நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் யாருக்கு அந்த சம்பவம் நிகழ்ந்தாலும் பெரிய அளவில் நம்மால் பாதிக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி தான் மரணச் சம்பவம் என்பது. மங்களகரமான இடங்களில் மௌத்தை பற்றியோ, இறப்பை பற்றியோ, சாவை பற்றியோ, மரணத்தை பற்றியோ யாராவது பேசினால் அது ஒரு அபசகுணமான வார்த்தை என்று சொல்லுகிற அளவுக்கு மரணம் என்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்டால் எல்லோருக்கும் ஒரு கலக்கம் உண்டு. யாரும் அதை விரும்புவதில்லை. பயண நேரத்தில் நண்பர்களோடு இருக்கும் பொழுது மரணத்தை பற்றி பேசினால் ஏன் இப்பொழுது இதையெல்லாம் பற்றி பேசுகிறீர்கள் என்று சொல்லுவார்கள். மரணம் என்பது அந்த அளவுக்கு எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு அச்சத்தை, ஒரு பீதியை, ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிற வார்த்தை மரணம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை விசுவாசியாகிய நம்மை குறித்து பேசும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் மரண சிந்தனையோடு இருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தலைப்பு இந்த ரமலானுடைய மாதத்தில் தேர்வு செய்வதற்கு இன்னொரு அடிப்படையான காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பாவச் செயல்கள், அல்லாஹுவால் ஏவப்பட்ட காரியங்களை பகிரங்கமாக புறக்கணிக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம், அல்லாஹுவால் தடுத்த பெரும்பாவம் என்று அறிவித்த, அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று பட்டியலிட்ட எவ்வளவோ பாவங்களை துணிச்சலாக இந்த சமுதாய மக்கள் செய்கிறார்கள். அந்த பாவங்கள் எல்லாம் ஓரளவு குறையும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்கள், இந்த உரையின் மூலம் நம்முடைய உள்ளம் நிச்சயம் பண்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த உரையை கேட்க வேண்டும். காரணம், சஹாபாக்களில் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையை கேட்கும் பொழுது செல்லுகிற நாங்கள் திரும்ப வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தோடு வருவோம், செல்லுகிறவர்கள் அல்ல திரும்ப வருகிற நாங்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு, அவருடைய உரை கேட்கிற மக்களை எல்லாம் மாற்றி இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் சந்தித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, கடந்த வருடம் நம்மோடு இருந்த நம்முடைய நண்பர்கள் எல்லாம் இந்த வருடத்தில் நிறைய பேர்கள் சென்று விட்டார்கள். கடந்த வருடத்தில் நம்மோடு நம்முடைய குடும்பத்தினர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நிறைய மக்களுக்கு அல்லாஹு தாலா இவ்வருட ரமலானுடைய மாதத்தை சந்திக்கிற வாய்ப்பை கொடுப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹு தாலா அனுப்பிவிட்டான். இது உலகத்துடைய யதார்த்த நியதி. திடீர் திடீரென மரணம் வந்து போகிற எவ்வளவோ சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் அந்த மரணத்தை குறித்துள்ள ஒரு பயம், அந்த மரணத்தை குறித்துள்ள ஒரு அச்சம் நம்முடைய வாழ்வில் எந்த அளவுக்கு ஆழப்பதிந்திருக்கிறது என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். நண்பர்கள் மரணித்தாலோ, மரண சம்பவத்தை கேள்வியுற்றாலோ, குடும்பத்தில் யாராவது இணை பிரியாத நெருக்கத்திற்குரிய பாசத்திற்குரியவர்கள் மரணித்தாலோ, ஒரு குறிப்பிட்ட தினம் அது நம்மை பெரிய அளவில் பாதிக்கிறது. மரணத்தை தூக்கிச் சென்று மண்ணறைக்கு மண்ணறை வரை, கபரஸ்தான் வரை செல்கிற நாம் எல்லாம் அந்த நேரத்தில் பேசுகிற பேச்சு என்ன வாழ்வு, உலக வாழ்வு, இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் நாமும் செல்ல வேண்டிய இடம்தானே, துனியாவில் என்னதான் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சம்பாதித்து வாழ்ந்தாலும் எல்லோருக்கும் ஒரு முடி உண்டு. நம்முடைய நண்பன், நம்முடைய குடும்பத்தார்கள், நாம் நேசித்த நம்முடைய பிள்ளை, திடீரென மரணம் வரும் பொழுது நாம் எல்லாம் பேசுகிற பேச்சு வாழ்க்கையில் ஒரு விரக்தியை ஏற்பட்டதை போல. அது அன்றைய தினம் மட்டும் இருத்தல் கூடாது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கபரஸ்தானுக்கு மண்ணறைக்கு அதிகம் அதிகம் சென்று வாருங்கள், அது உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படுத்தும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்து ஆசாபாசங்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லவா? அதுதான் மௌத்துடைய சிந்தனை, மரணத்துடைய சிந்தனை. அந்த சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் ஒரு பாவம் செய்யும் பொழுது, அநியாயங்களில் ஈடுபடும் பொழுது, நமக்குரிய நேரமாக அந்த நேரம் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்குமே என்கிற ஒரு அச்சம் இந்த மனித சமூகத்திலே இருந்திருந்தால் அநியாயங்கள் குறைக்கப்பட்டிருக்கும், இறை விசுவாசிகள் மென்மேலும் நல்லமல்களை செய்திருப்பார்கள், சைத்தானுடைய தூண்டுதலினால் ஏதாவது பாவமான காரியங்களை செய்திருந்தால் உடனே தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அழுது உழும்பி அவர்கள் தங்களுடைய வாழ்வை திருத்தி அமைப்பிருப்பார்கள். ஆனால் மரண சிந்தனை மனித சமூகத்திலே மிக மிக குறைவு. ஆனால் இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஜாதி மத பேதம் இல்லாமல் கடவுளை வணங்குகிற விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகள் இருக்கலாம், வேதங்களை பின்பற்றுகிற விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கலாம், எந்த மதத்தை ஏற்கொள்வது, எந்த மார்க்கத்தை ஏற்று பின்பற்றுவது, அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம், கடவுள் உள்ள என்றும் இல்லை என்றும் நாத்திக சிந்தனை கூட பேசலாம். ஆனால் எல்லோரும் ஒருமித்து நாமெல்லாம் ஒத்துக்கொள்கிற ஒரே கருத்து, நமக்கு மரணம் என்பது உண்டு, யாரும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது, மரணம் வருகிற நேரத்தில் எங்கும் ஓடி ஒளிய முடியாது, நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சென்றதை கண்கூடாக பார்க்கிறோம், மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்கிற அந்த சத்திய அந்த நிலைப்பாட்டை மனிதன் அவ்வப்பொழுதெல்லாம் மறக்கிற காரணத்தினால் தான் அநியாயங்கள் தொடர்கிறது. அந்த அநியாயங்கள் எல்லாம் குறைக்கப்பட வேண்டும். ஆகவேதான் மரணம் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, மரண நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற சம்பவங்கள் எல்லாம் என்ன, அவனுடைய உடலுக்கு ஏற்படுகிற வேதனை, அவனுடைய ஆன்மாவுக்கு ஏற்படுகிற வேதனை. ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை அவனுடைய ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய நம்முடைய கடமை. ஒரு மனிதன் மரணித்தால் 23வது அத்தியாயத்தின் 99 100வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவதை போல, ஒரு மனிதன் மரணித்தால் அவர்கள் திரைமறைவு வாழ்க்கைக்கு அவர்கள் செல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வாழ்வை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது? இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மரணங்கள் உண்டு. தீமை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நேரக்கூடிய மரணங்கள், நல்லறங்களில் ஈடுபடுகிற மக்களுக்குரிய மரணங்கள், இப்படி தினசரி நாம் கேள்விப்படுகிற எத்தனை எத்தனையோ மரண சம்பவங்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இந்த மரண சம்பவங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில மரணத்திலே இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள், ஒரு சில மரணம் தனக்கு வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். அது எந்த மரணம் என்பதனையும் இந்த உலகம் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் அளிக்கப்படும். அந்த அளிக்கப்படுவதற்குண்டான அறிகுறிகள் ரெண்டு. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அறிகுறிகளை இந்த உலக அழிவு நாளுக்குரிய அடையாளமாக கூறினார்கள். அதில் 2010 நாம் இருக்கிறோம் அன்பார்ந்த அடியார்களே. நான் ஆய்வு செய்த அடிப்படையில் முழு நபிமொழிகளையும் தொகுத்து பார்த்ததில் ஒரு 2-3 அடையாளங்கள் மட்டும்தான் மீதம், மீதமெல்லாம் நடந்துவிட்டது. இது நடக்கவிருக்கிற பிரம்மாண்டமான அடையாளங்கள், அந்த அடையாளங்கள் நிகழ்ந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த உலகம் அழிந்து போய்விடும். அதிக நாள் அல்ல. அந்த அடையாளங்கள் எப்படிப்பட்ட அடையாளம்? அந்த அடையாளத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு இறைவனுடைய நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அதை தொடர்ந்து நரகம் சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். அன்பார்களே, இந்த உலகத்தில் பாருங்கள், எந்த ஒரு பொருளுக்கும் அந்த பொருளை படைத்தவன் அதனுடைய முடிவு தேதியும் அறிவிப்பான், எக்ஸ்பைரி டேட். துவக்கம் என்று இருந்தால் அதற்கு ஒரு முடிவு என்று உண்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் கண்டுபிடிக்கிற எல்லா பொருள்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைதான் பயன்பாட்டுக்குரிய தேதியும் நாளும் உண்டு. உலகத்தில் இருக்கிற இன்ன பிற பொருள்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழிவு உண்டு என்றால், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்பு மனித சமுதாயம் என்ற மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு முடிவை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அதுதான் மரணம். அன்பர்களே, இன்றைய தினம் அல்லாஹுனுடைய வேதத்தில் அல்லாஹு தாலா மரணத்தை குறித்து நினைவுபடுத்துகிற ஒரு சில வசனங்களை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருக்குறானில் இடம்பெற்றிருக்கின்ற மரண சிந்தனை சம்பந்தப்பட்ட அந்த அத்தியாயங்களை, அந்த வசனங்களை திரும்ப திரும்ப நீங்கள் குறிப்பிடுத்து மனனம் செய்ய வேண்டிய வசனங்கள். படிக்கிற பொழுது அல்லாஹ்வோடு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படும். படிக்கிற பொழுது தீமையிலே இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும். பொதுவாக மரணத்தை எல்லோரும் பயப்படுவார்கள். ஆனால் ஒரு இறை விசுவாசிக்கு பயம் தேவையில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரண பயம் யாருக்கு தேவை? இஸ்லாத்தை ஏற்காத, இஸ்லாத்தை ஏற்றாலும் தொடர்ந்து பெரும்பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற, அல்லாஹ் ஏவிய எந்த இபாதத்துகளையும் செய்யாமல் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வேண்டுமானால் மரணம் சக்கராத்துடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு சந்தோஷம் தான் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து அல்லாஹு தாலா கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு. நீங்கள் என்ன நினைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை உங்களால் சாதிக்க முடியும்? உங்களுக்கு முன்னால் கை விரல்களால் மலையை குடைந்து வாழ்ந்த சக்தி வாய்ந்த மக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் பெருமளவில் கொடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களைப் போல ஒரு சக்தி மிக்க ஆரோக்கிய மிக்க ஒரு சமுதாயம் இல்லை என்று அல்லாஹு தாலா ஆது சமூது மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். இப்படி முற்சென்ற மக்கள், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட மக்கள், நிறைய பலம் கொடுக்கப்பட்ட மக்கள், ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட மக்கள், அவர்களே இந்த உலகில் குறிப்பிட்ட ஆண்டு காலம் வாழ்ந்து மரணித்திருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் எம்மாத்திரம்? அல்லாஹ் கேட்கிறான் 23வது அத்தியாயத்தின் 115வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அஃபஹசிப்தும், நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டீர்கள்? அல்லாஹ்வுடைய கேள்வி. அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்களா? அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில்? அன்னமா ஹலக்கு நாக்கும் அபசன்னுக்கும் இலை நாளா துருஜாவோன். அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? வெறுமனே அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்றும், அல்லது நம்மிடம் அவர்கள் வரவே மாட்டார்கள் என்றும் அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ்வுடைய கேள்வி. பாவம் செய்கிற மக்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இஸ்லாம் என்பது ஏதோ அரபு பேசுகிற மக்களுக்குரிய மார்க்கம் அல்ல. இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை குறிப்பிட்ட ஒரு சில அரபு பேசுகிற மக்களுக்குரியது என்று ஒதுக்கி அந்த மார்க்கத்தை ஒரு அந்நிய மதம் போல, மார்க்கத்தை போல பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பதில் சொல்ல வேண்டிய வசனம். இந்த உலகத்தில் பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், வசதி வாய்ப்பு எல்லாம் ஒருங்கே பெற்ற மக்கள் இவர்கள் சொல்லி நாம் என்ன கேட்பது? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டுமா? தூதர் சொன்ன அடிப்படையில் தான் வாழ வேண்டுமா? இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி நாம் படைத்தோம்? அனுபவிப்பதற்காக வேண்டி. நமக்குரிய இந்த இளமை எல்லாம் எதற்காக? அனுபவித்து வாழ்வதற்காக. ஆகவே எப்படி வேண்டுமானாலும் உலகத்தில் வாழலாம் என நினைத்து வாழ்கிற மக்கள் பதில் சொல்ல வேண்டிய வசனம், அவஹசித்தும் அன்னமா ஹலக்கு நாக்கும் அபசன் அன்னக்கும் இலை நாளா துர்ஜாவும். நீங்கள் என்ன வீணுக்காக வேண்டியா படைக்கப்பட்டீர்கள்? இன்னும் பிற உயிரினங்களைப் போல உங்களுக்கென்று கடமைகள் உண்டு. வமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த உலகத்தை உங்களுக்காக வேண்டி நான் படைத்தேன். உங்களை நான் எதற்காக வேண்டி படைத்தேன்? என்னை வணங்குவதற்காக வேண்டி படைத்தேன் என்கிறான் அல்லாஹ். நான் உங்களுடைய இறைவன், என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் நீங்கள். என்னை வணங்காமல் இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் வழங்கிய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல், உங்களுக்கு நான் வழங்கிய அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழாமல், வேதத்தை புறக்கணித்து தூதருக்கு மாறு செய்து என்னுடைய கட்டளைகளை புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால், அஃபஹசித்தும் அன்னமா ஹலக்கு நாக்கும் அபசன் வண்ணக்கும் இலை நாளா துர்ஜாவன். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்? வீணுக்காக வேண்டியோ விளையாட்டுக்காக வேண்டியோ நீங்கள் படைக்கப்படவே இல்லை. திரும்ப நிச்சயம் நீங்கள் நம்மிடத்தில் வருவீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். 14வது அத்தியாயம் 42வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இனி
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்தன நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 0777-34-5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: இந்த மனிதர்கள் செய்கிற தீமைகளுக்காக வேண்டி உடனுக்குடனே அவர்களை நான் தண்டிப்பதாக இருந்தால் இந்த பூமியில் ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை பாருங்கள், நீங்கள் என்னை ஒன்று மிஞ்ச முடியாது. 650 கோடி மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. எல்லோரும் அநியாயம் செய்தாலும் அல்லாஹ் பார்க்காமல் இல்லை. அவன் ஒரு கருணையாளன். ஒரு தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் பல மடங்கு அடியார்களின் மீது பாசத்தை செலுத்துகிறவன் அல்லாஹ். அவன் சொல்கிறான், மனிதர்களுடைய அநியாயங்களுக்காக மாத்தரக்கு அலைகாமின் தோப்பத்தின் வழக்கு அகிருகும் இல அஜலி முசம்மா. ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது, நான் உடனுக்குடனே தண்டிப்பதாக இருந்தால். ஆரம்ப சமுதாயத்தை எடுத்து பாருங்கள் அன்பர்களே, ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? தூதர்களை அனுப்புவான், தூதர்கள் பிரச்சாரம் செய்வார்கள், அந்த தூதர்களுடைய முடிவின்படி அந்த சமுதாயம் அழிக்கப்படும் என்பது நியதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய ஒரு இறை தூதர், மக்களின் மீது அதிகமதிகம் இரக்கமுள்ள ஒரு இறை தூதர். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார், யா அல்லாஹ், எனது சமுதாய மக்களை அவர்கள் செய்கிற பாவத்திற்காக உடனுக்குடனே தண்டிக்காதே, அவகாசம் கொடு. திருந்துவதற்கு, தௌபா செய்வதற்கு, பிரார்த்தனை செய்வதற்கு தண்டித்தாலும் அவர்கள் உனது அடிமை, மன்னித்தாலும் அது உனது கிருபை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாய்ப்பை வாங்கி தந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்காக. அந்த வாய்ப்பை தொடர்ந்து தவறு செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தினால் அநியாயம். அது அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு. பாவம் செய்தால், தெரியாமல் பாவம் செய்தால் பிரார்த்தனை செய்வதற்கு அல்லாஹ் தந்த அவகாசத்தை, அல்லாஹ் தந்திருக்கிற வாய்ப்பை, அவனுடைய பூமியில் இருந்து கொண்டு அந்த வாய்ப்பை எல்லாம் உதாசீனப்படுத்தி கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் தவறு செய்ய நாம் முற்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான், உடனுக்குடனே தண்டிக்கவெல்லாம் மாட்டேன். ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான், நபியே, அநியாயக்காரர்களை பார்க்காமல் அல்ல, பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், ஒரு நாளுக்காக வேண்டி அவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஒரு நேரம் உண்டு நபியே, அந்த நேரம் வந்தால் அணு அளவு அவர்கள் முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். அது எனக்குரிய நேரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களை தவிர, நபிமார்களுக்கு மட்டும்தான் மரணத்தினுடைய முன்னறிவிப்பை அல்லாஹு தஆலா சொல்லுவான். தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம், மீதமுள்ள யாருக்கும் அது எப்பொழுது வரும், எப்படி வரும் தெரியாது. மரணத்திற்கு மட்டும் ஆரோக்கியம், நோய் என்றெல்லாம் காரணமே கிடையாது. மரணத்திற்கு மட்டும் குழந்தை பருவம், முதுமை பருவம் என்றெல்லாம் காரணம் கிடையாது. அல்லாஹ் நாடும் பொழுது திடீரென வரும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை என்றைக்கு படைத்தானோ தாயினுடைய கருவறையில், அன்றைக்கே அல்லாஹு தஆலா ஒரு தேதியை தீர்மானித்து விட்டான், மரணத்தினுடைய தேதி. அதை முன்னோக்கித்தான் நாம் ஒவ்வொரு மனிதர்களும் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சைத்தானை பொறுத்தவரையில், நீ அதிக நாள் இந்த உலகத்தில் வாழ்கிற, உனக்கு என்ன 20 வயது தானே ஆனது, உனக்கு என்ன 25 வயது தானே ஆனது, அதற்குள் ஏன் தொழுகை, அதற்குள் ஏன் இஸ்லாம் மார்க்கம் மறுமை, உனக்கு நிறைய வாழ்க்கை உண்டு என்று சைத்தான் தூண்டுவான் ஒருபுறம். ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா, டவுன் கவுண்ட் சிஸ்டத்தின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்வை அமைத்திருக்கிறான். பயணம் செய்யும் பொழுது நாம் எல்லாம் ஒரு சிக்னலில் நின்று திரும்ப நாம் பயணப்படுவதாக இருந்தால் அந்த சிக்னலில் பாருங்க, ஒரு டைம் போட்டிருப்பாங்க, 30 செகண்ட், 40 செகண்ட், 50 செகண்ட், உண்டுமா இல்லையா? அந்த செகண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து குறைந்து ஜீரோவாகும் பொழுது நம்முடைய பயணத்தை நாம் துவங்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வு. நாம் அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு 50 வயதை அல்லாஹ் தீர்மானித்திருந்தான் என்றால், இது எனக்குள்ளது, மீதமுள்ளது 8 வயது. மெல்ல மெல்ல ஒவ்வொரு நாளும் கழிய கழிய அந்த நேரத்தை நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் சத்தியம், யதார்த்தம். நாமெல்லாம் பொடும்போக்காக மறந்திருக்கிற ஒரு சத்தியமும் கூட. அதை அல்லாஹ் சொல்கிறான், உடனுக்குடனே தண்டித்தால் நீங்கள் எல்லாம் தாங்க மாட்டீர்கள், உங்களுக்கெல்லாம் ஒரு நேரத்தை நான் வைத்திருக்கிறேன். திடீரென பிடித்து, அல்லாஹுவே, திறந்த வாய்ப்பில்லாமல் என்னை மரணிக்க செய்து விட்டாயே, அல்லாஹுவே, தௌபா செய்வதற்கு முன்னால் என்னுடைய மரணத்தை பிடுங்கி விட்டாயே, அல்லாஹ்விடத்தில் யாரும் குற்றம் சுமத்தக்கூடாது. நிறைய அவகாசத்தை அல்லாஹு தஆலா சென்றிருக்கிறான். ஆறாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், ஹுவல்லதி ஹலக்கக்கும் மின் தீனின் ثم قضى اجلا. அல்லாஹ் தஆலா உங்களை படைத்தானே, படைத்த நாளிலே இருந்து உங்களுக்குரிய காலக்கெடுவையும் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய வசனங்கள். உங்களை என்றைக்கு அல்லாஹ் படைத்தானோ அதோடு சேர்த்து உங்களுடைய ஆயுள் காலத்தையும் அல்லாஹ் தஆலா எழுதி வைத்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏழாவது அத்தியாயம் 34வது வசனம், வலிக்குள்ளி உம்மத்தின் அஜலுன் ஃபைதாஜ அஜலுகும் லா யஸ்தஹிரூன ஸாஅத்த வலா யஸ்தக்திமுன். ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளையும் தேதியையும் அல்லாஹ் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறான். யாரும் தப்பிக்க முடியாது. 29வது அத்தியாயம் 57வது வசனம், இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் லாயிகத்துல் மௌத். எல்லா மனிதர்களுக்கும் அந்த சாவு உண்டு, அந்த மரணம் உண்டு, யாரும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இறை தூதர்கள் உட்பட, இறை தூதர்கள் உட்பட யாரும் அந்த மரணத்தில் இருந்து தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. 67வது அத்தியாயத்தின் 2வது வசனம், ஏன் உங்களுக்கு மரணத்தை தந்தேன் என்கிறான் அல்லாஹு தஆலா. எதற்காக வேண்டி உங்களுக்கு வாழ்வும் மரணமும்? ஏன் வாழ்வு மட்டும் இருந்தால் போதாதா? திடீரென ஒரு மரணம் எதற்காக? ஏன் அப்படிப்பட்ட ஒரு அழிவு இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு? 67வது அத்தியாயத்தின் 2வது வசனம், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. மரணத்தையும் வாழ்வையும் ஏன் உங்களுக்கு நான் தந்தேன் என்றால், உங்களில் நற்செயல்கள் செய்து அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி தந்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். மரண தேதியை அல்லாஹ் ஏன் தீர்மானித்தான்? மரணத்தை ஏன் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான்? அதை அஞ்சி, அந்த நாளை, அந்த நேரத்தை பயந்து நாம் திரும்ப செல்ல போகிற அந்த வாழ்வு சிறப்பாக அமைவதற்காக வேண்டி நல்லறங்களை செய்து இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி நான் மரணத்தையும் வாழ்வையும் தந்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹு தஆலா. 10வது அத்தியாயத்துடைய 56வது வசனம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், நிச்சயமாக அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான். அவன் அல்லாமல் யாரும் உங்களை மரணிக்க செய்ய வைக்க முடியாது. அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான். ஆகவேதான் இறை விசுவாசிகள் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் அல்லாஹு தஆலா. 6வது அத்தியாயத்தின் 162வது வசனம், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வே, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அகிலத்தின் இறைவனாகிய உனக்கே சொந்தம். யா அல்லாஹ், இந்த உடம்பு உனக்குரியது, நீ தந்திருக்கிற இந்த வாழ்வு உனக்குரியது, இந்த மரணம் உனக்குரியது. எனக்கு மறுமையில் நீ சிறந்த வாழ்வை தருவதாக இருந்தாலும் அதுவும் உனது நாட்டம். இது இறை விசுவாசியுடைய பிரார்த்தனை, அல்லாஹ் சொல்ல சொல்கிற பிரார்த்தனை. அன்பர்களே, இந்த உலகத்தில் மரணம் இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தால் அது நபிமார்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், 39வது அத்தியாயம் 30வது வசனம், இன்னக்க மையுதுன் வ இன்னஹும் மையுதுன். நபியே, நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். மரணத்திற்கு அப்பாற்பட்டுள்ள ஒருவன் உண்டு என்றால் அது அல்லாஹ் வைத்தவர் யாருமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு. உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், அவன் தன்னுடைய வல்லமையை நிலைநாட்டுவதற்காக குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹ ரப்பிக்கதுல் ஜலாலி வல் இக்ராம் சூரத்து ரஹ்மான். எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாஹுவை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுவது, நபியே, உங்களுக்கு நீங்களும் மரணிப்பீர்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் மரணித்தார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 21வது அத்தியாயம் 34வது வசனம், வமா ஜஅல்னா லிபஸரின் மின் கப்லிக்கல் ஹுல்த் அஃபின் மித்த ஃபஹ்முல் ஹாலிதுன். நபியே, உமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர்கள் மரணித்திருக்கிறார்கள், நீங்களும் மரணிக்க போகிறீர்கள். யாருக்கும் இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்வே கிடையாது என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் நண்பர்களே, இந்த வசனம் மூணாவது அத்தியாயத்தின் 154வது வசனம். அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்கிறான், இந்த உலகத்தில் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வீட்டுக்குள் இருந்தாலும் அது வந்தே தீரும், அது எங்கிருந்தாலும் அது வந்தே தீரும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை 31வது அத்தியாயத்தின் 34வது வசனம், அந்த நேரத்தை நான் தீர்மானித்தால் அந்த இடத்திற்கு உங்களை நான் அழைத்து செல்லவே நினைக்கிறான் அல்லாஹ். நான் தீர்மானிப்பேன் எந்த நாட்டில் எந்த இடத்தில் வைத்து எந்த நேரத்தில் வைத்து எப்படிப்பட்ட இடத்தில் வைத்து நான் தீர்மானிப்பேன். அது அமெரிக்காவினுடைய அல்லது ஜப்பான் போன்ற பெருநகரமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் உங்களது மரணம் சம்பவிக்க வேண்டும் என்றால் நான் உங்களை அழைத்து செல்லவே என்கிறான் அல்லாஹ். மரணிக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்கிறான் அல்லாஹ். எவ்வளவோ உதாரணம், எத்தனை எத்தனையோ உதாரண சம்பவங்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். நான் எனது வீட்டில் வைத்துதான் மரணிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் நடக்காது. ஏன், நான் வசிக்கின்ற நண்பர்களோடு இருக்கிற பொழுதுதான் அந்த மரணம் எனக்கு வேண்டும் என்று விரும்பினாலும் அது நடக்காது. அல்லாஹ் நாட வேண்டும் அது எப்பொழுது எங்கு வைத்து அந்த இடத்திற்கு யாராக இருந்தாலும் அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 33வது அத்தியாயம் 16வது வசனம், இந்த வசனத்தை பாருங்கள், குல்லை யன்ஃபஅக்குமுல் ஃபிரார் இன் ஃபரர்தும் மினல் மௌத்தி அவில் கத்லி வைதல்லா துமத்தூன இல்லா கலீல். மரணத்தை கண்டோ கொல்லப்படுவதை கண்டோ நீங்கள் எங்கு வெருண்டோடினாலும் அது உங்களுக்கு எந்த பலனும் அளிக்காது, அது நான் தீர்மானிப்பேன். நீங்கள் மரணத்தை பார்த்தோ அல்லாஹுவால் இறை வழியில் போரிட அழைப்பு விடுகிற பொழுது தான் கொல்லப்படுவோமே இறந்து போய் விடுவோமே என்பதற்காக வேண்டி ஊரிலே தங்குகிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கொல்லப்படுவதையோ மரணத்தை கண்டோ எங்கு ஓடினாலும் அது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது. அல்லாஹ் சொல்கிறான் 62வது அத்தியாயம் 8வது வசனம், இந்த வசனத்தில் குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும் ثم تردون الى عالم الغيب والشهاده فينبئكم بما كنتم تعملون. எதை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயம் உங்களை துரத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நாளும் அல்லாஹ்வுடைய நேரமும் வரும் பொழுது அது உங்களை பிடிக்கும். அப்படி பிடிக்கப்பட்டால் மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிந்து வைத்திருக்கிற அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. 4வது அத்தியாயம் 78வது வசனம், ஐனமா தக்கூனு யுதிரிக்குமல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முசையரா. மரணத்தை கண்டு பயந்து போய் ஒரு உயரமான கட்டிடத்தில் மிக உயர்ந்த ஒரு கோட்டையில் பூட்டிய கதவுக்குள் நீங்கள் இருந்தாலும் அந்த மரணம் உங்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய வாசக பிரயோகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். கொல்லப்படுவதையோ மரணிப்பதையோ கண்டு எங்கு பயந்தோடினாலும் அது வரும், ஓடுவது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது. மரணம் துரத்தி கொண்டே இருக்கிறது உங்களை, அந்த நாளும் நேரமும் வந்தால் அந்த பிடி இருக்கப்படும், அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுவீர்கள். மரணத்தை கண்டு பயந்து பூட்டிய அறைக்குள் உயர்வான கட்டிடத்தில் உயர்ந்த கட்டிடத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்தால் நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த நேரத்தை குறித்து சொல்லுகிறான் நண்பர்களே. 50வது அத்தியாயம் 19வது வசனம், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக், அந்த வேதனை வந்துவிட்டது உங்களுக்காக, ஜாலிக மா குன்த மின்ஹு தஹீத், எதை கண்டு நீங்கள் வெருண்டோடி வெருண்டோடி இருந்தீர்களோ அது இதோ உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்லப்படும் அன்பர்களே. ஆகவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது மரணம் என்பது நமக்கு நிச்சயமான ஒன்று. அந்த மரணத்திற்கே ஒரு மரணம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? ஒன்று கூட அல்லாஹு தஆலா மீதம் இல்லாமல் எல்லாம் அழித்து நான் மட்டும்தான் என்றைக்கும் ஹையானவன், மரணம் இல்லாதவன், மீதமெல்லாம் அழியக்கூடியது என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கட்டத்திலும் அதை எந்த அளவுக்கு ஊர்ஜிதம் செய்கிறான் என்பதற்கு ஒரு உதாரணம். இந்த உலகத்தில் உடம்பில் இருந்து உயிர் பிரிகிறது, அந்த உயிருக்கும் ஒரு மரணம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏன் அல்லாஹ் அப்படி செய்கிறான்? அதுவும் நிரந்தரம் அல்ல, அதுவும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது, அதற்கும் மரணம் வரும் என்பதை அல்லாஹு தஆலா நிரூபிக்கிறான். சொர்க்கத்திற்கு சொர்க்கவாசிகளும் நரகத்திற்கு நரகவாசிகளும் சொல்லுவார்களாம், வானவர்கள் இந்த உயிரை ஒரு ஆட்டினுடைய வடிவத்திலே உண்டாக்கி சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார்களாம், சொர்க்கவாசிகள் எட்டி பார்ப்பார்களாம், இது என்ன என்று கேட்பார்களாம், சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம் அது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்களாம், நரகவாசிகளே என்று அழைப்பார்களாம், வேதனை தாங்காத அந்த மக்கள் எட்டி பார்ப்பார்களாம், இது என்னது என்று கேட்பார்களாம், இது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்களாம். அவர்களுக்கு எப்படி அது உயிர் என்று தெரிந்தது? சக்கராத்துடைய நேரத்தில் அந்த உயிரை அவர்கள் பார்த்தார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஒவ்வொரு மனிதனும் மலக்குமார்களையும் பார்ப்பார்கள், அந்த உயிரையும் பார்ப்பார்கள். அப்ப அந்த உயிர் என்பது ஒரு ஆவி அல்ல, உயிர் என்பது ஒரு பூச்சியம் அல்ல, சூனியம் அல்ல, உயிர் என்பது ஒரு பொருள், உயிர் என்பது ஒரு பொருள். எப்படி மரணித்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது கபனிடுகிறார்களோ அதே போல உயிருக்கும் வானவர்கள் கபனிடுகிற சம்பவங்கள் எல்லாம் உண்டு. உயிருக்கும் கபனிடுகிற சம்பவம், உயிரை போர்த்தி சொர்க்கத்துடைய பட்டு துணியால் அதற்கு கபனிட்டு நரக நெருப்பினுடைய ஆடைகளை கொண்டு வந்து கபனிட்டு அந்த உயிரை எடுத்து செல்கிற சம்பவங்கள் உண்டு. அதை இறை விசுவாசிகள் பார்ப்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், புகாரியில் ஹதீஸ்கள் உண்டு. ஆகவே அந்த இறை விசுவாசிகள் மறுமை நாளில் நாங்கள் பார்த்த உயிர் அது என்று அந்த இறை விசுவாசிகள் சொல்லுவார்கள். ஆக மரணத்திற்கு மரணம் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நண்பர்களே, இப்பொழுது பாருங்கள், என்னடா தொடக்கத்திலேயே மௌத்தை குறித்து இந்த அளவுக்கு காரசாரமாக பேசுகிறார்களே, உலகத்திலே வாழ இஸ்லாம் சொல்லவில்லையா? வாழ சொல்லி இருக்கிறது. அநியாயங்கள் குறைய வேண்டும், பாவங்கள் குறைக்கப்பட வேண்டும், படைத்த இறைவனை நினைவு கூற வேண்டும், இபாதத்துகளை அதிகம் அதிகம் செய்ய வேண்டும், பாவம் செய்தால் அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்த எண்ணம் வேண்டும், பாவம் செய்தால் இருகரத்தை உயர்த்தி அடிமைத்தனத்தை பிரதிபலிக்கும் முகமாக அல்லாவிடத்திலே தௌபா செய்ய பழகப்பட வேண்டும். அதற்குத்தான் இந்த உரை அன்பர்களே. அப்படியானால் மரணம் என்றால் எல்லோருக்கும் ஒரே மரணமா அல்ல, வித்தியாசம் உண்டு. இஸ்லாத்தை ஏற்காத அல்லாவுக்கு மாற்றமாக வாழ்ந்த மக்களுடைய மரணம் வேறு, இறை விசுவாசியாக வாழ்ந்த மக்களுடைய மரணம் வேறு. அப்ப இறை விசுவாசிகளுக்கு நல்ல மரணம் என்றால் அந்த மரணத்தை அல்லாவிடத்தில் யா அல்லாஹ் எனக்கு உடனே மரணத்தை தான் என்று வேண்டி விரும்பி கேட்கலாமா? அதுவும் கூடாது. அது குறித்துள்ள ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும், உயிர் என்றால் என்ன, உயிர் என்பது என்ன, அந்த உயிரை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தில் வாழுகிற மனிதனுக்கு கொடுத்தானே, அது எவ்வளவு பெரிய ரப்புல் ஆலமீனுடைய ஒரு அத்தாட்சி தெரியுமா? இஸ்லாம் சொல்லுகிறது உயிர் என்பது ஒரு பொருள் என்று சொல்லுகிறது, ஆனால் உடலில் உண்டு. அது எந்த பாகத்தில் எவ்வளவு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் தெரியாது, தெரியவே தெரியாது. உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த எனது ரத்தத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு தந்தாலும் நான் உயிர் வாழ முடியும். ரத்தத்தில் அல்ல உயிர், இதயத்தில் மார்பு பகுதியில் உயிர் உண்டுமா என்றால் சிரிப்பார்கள். இன்றைக்கு அதையெல்லாம் எடுத்து வெளியிலே வைத்து அறுவை சிகிச்சை செய்கிற காலம் இந்த காலம். உடல் உறுப்புகளிலோ மனிதன் உயிர் வாழுகிற முக்கிய தியரியாக, முக்கிய உறுப்பாக இருக்கின்ற இன்னபிற உயிர் நாடிகளிலேயோ உயிர் அல்ல, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அது இருக்கும், அவன் அழைக்கிற பொழுது அது செல்லும், அவ்வளவுதான். அந்த உயிர் என்றால் என்ன, அது குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொன்னார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு காலங்களிலும் பார்க்கவிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ, எதனை அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் நமக்கு உபதேசம் செய்கிறானோ அதை தாமதம் இல்லாமல் ஏற்று நம்முடைய வாழ்வில் அதை அமுல்படுத்துவது நம்முடைய தலையாய கடமை. அல்லாஹு தாலா நம்முடைய மரணத்தை அவன் பொருந்துகின்ற நல்லவர்களுடைய பட்டியலில் அல்லாஹு தஆலா சேர்க்க வேண்டும். நம்முடைய மரணத்தை அல்லாஹ் விரும்புகின்ற மரணமாக, இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் வழங்கிய மரணமாக அல்லாஹு தஆலா அந்த மரணத்தை நமக்கு தந்தருள வேண்டும். இந்த மாதம் பாவ மன்னிப்புக்குரிய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுடைய மாதம் என்பது பாவ மன்னிப்புக்குரிய மாதம். இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான் என்றால், நம்மை அந்த மாதத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்றால், அது ஒரு விலை மதிக்க முடியாத, எந்த வகையிலும் கணக்கிட்டு சொல்ல முடியாத அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நிஅமத். அன்பர்களே, ஆகவே அதிகம் அதிகம் தௌபா செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ரமலானுடைய மாதம் 30-29 வருவதற்குள் நம்மில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியாது. கிடைக்கிற வாய்ப்பு இந்த தினம் நமக்குரியது, நாளைய தினம் நமக்குரியது அல்ல. கிடைக்கிற வாய்ப்பை அல்லாஹ்வுக்காக வேண்டி, மறுமை வாழ்வுக்காக வேண்டி, சொர்க்கத்து வாழ்வுக்காக வேண்டி கிடைக்கிற வாய்ப்பை நல்ல பயன்படுத்துங்கள். அநியாயம் செய்யவோ அக்கிரமம் செய்யவோ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தாதீர்கள். திடீரென அந்த மரணம் வந்தால் நமக்கு நேரவிருக்கிற சம்பவம் மிகப்பெரிய அநியாயமான, மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குரிய சம்பவமாக அது அமையும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நிலையில இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பானாக. வாஆகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹும் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால், அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவனுடைய புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இன் அல்லாஹ் யஃபஅலு மா யஷா வ யஃலுகு மா யஷா வ யஃதாரு மா யஷா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்வான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை படைப்பான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததில் நாடியதை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ்விற்கென்று தனிமுறை இருக்கிறது, யாரும் அந்த முறையில் கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்களை படைத்தான். அந்த 7 வானங்களில் அல்லாஹ் 7வது வானத்தை விசேஷப்படுத்தினான். ஏன் என்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடான கோடி மலக்குகளை படைத்தான். பைத்துல் மஹ்மூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7வது வானத்தில் அல்லாஹ் பைத்துல் மஹ்மூரை வைத்திருக்கிறான். அந்த பைத்துல் மஹ்மூரில் 70,000 மலக்குகள் ஒவ்வொரு நாளும் உள்ளே நுழைகிறார்கள் அல்லாஹ்வை தொழுவதற்காக. மீண்டும் அந்த இல்லத்திலிருந்து அவர்கள் திரும்பி வந்தால் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. உலகம் ஆரம்பித்ததிலிருந்து உலகம் முடியும் வரை ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் செல்கிறார்கள் என்றால் மலக்குகளுடைய எண்ணிக்கை என்ன? அவ்வளவு கோடிக்கணக்கான மலக்குகளை அல்லாஹ் படைத்தாலும் 3 மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? சாஹிபுல் வஹி, வஹிக்குரிய சொந்தக்காரர், அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியை கொண்டு வருவார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சாஹிபு சூர், சூரை ஊதக்கூடிய மலக். மீகாயில் யார்? சாஹிபுல் கத்தர், மலையை நிர்ணயிக்கக்கூடிய மலக், மலைக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட மலக். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளில் 3 மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஏனென்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்களை உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இனிமேலும் படைக்கப் போகிறான். அத்துணை பேரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை ரசூல்மார்களை அவர்களிடமிருந்தே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வானத்திலிருந்து அவர்கள் அனுப்பப்படவில்லை. இந்த பூமியில் மனிதர்களும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்களும் ரசூல்மார்களும். அத்துணை ரசூல்மார்கள் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினாலும் அதில் ஐந்து பேரை மட்டும் அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். உலுல் அஸ்மி மினர் ருசுல், ஐந்து நபிமார்கள் விசேஷமானவர்கள் எல்லா நபிமார்களை விடவும். யார் அவர்கள்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா, நபி ஈசா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஐந்து நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசேஷமாக்கினான் எல்லா நபிமார்களை விடவும். அந்த ஐவரில் அல்லாஹ் இருவரை தன்னுடைய நண்பராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இருவரிலும் அல்லாஹ் ஒருவரை மேலும் விசேஷப்படுத்தினான். அவரை போன்ற படைப்பை அல்லாஹ் இந்த பூமியில் அவர்களுக்கு முன்னாலும் படைக்கவில்லை, இனிமேலும் அல்லாஹ் படைக்கப் போவதில்லை. யார் அவர்கள்? இந்த பூமியில் நாம் இருக்கிறோமோ அந்த பூமியில் பிறந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12 மாதங்களை படைத்தான், அதில் ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எத்தனையோ இரவுகளை அல்லாஹ் ஆக்கினான், அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் பல இடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். அந்த இடங்களில் தன்னுடைய ஊராக, தன்னுடைய அருள் முழுமையாக இருக்கக்கூடிய ஊராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான் மக்காவை. மக்கா அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்டது, அல்லாஹுவால் தன்னுடைய ஊராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த ஊரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபாவை ஆக்கினான். காபா அல்லாஹ்வுடைய இல்லம். எத்தனையோ இல்லங்கள் இந்த பூமியில் அமைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய இல்லமாக விசேஷமாக அல்லாஹ் காபாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புத்தகம் அல் குர்ஆனில் அதைத்தான் சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
6: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இடம் அது, அந்த இடத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சி என்கிறான். மேலும் சொல்கிறான், வமன் தஹலஹு கான அமினா, யார் அந்த பூமியில் நுழைகிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்கள் அமைதி அளிக்கப்படுவார்கள், எந்த தீங்கையும் யாரும் அவர்களுக்கு அழித்துவிட முடியாது. சுபஹானல்லாஹ், இந்த மக்காவில் எந்த தீங்கும் நுழைய முடியாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாக்கிறான். யாருக்கு வாய்ப்பு இருக்குமோ, செல்வத்தாலும் உடலாலும், அவர் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி ஹஜ் செய்வது அவர் மீது கடமையாகும். வமன் கஃபர் ஃபஇன்ன அல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், யார் செல்வம் இருந்தும் உடல் வலிமை இருந்தும் ஹஜ்ஜை மறுக்கிறாரோ அவரிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகில உலகத்தாருடைய தேவையிலிருந்தும் தூரமானவன், அவர்களை குறித்த எந்த கவலையும் அல்லாவிற்கு கிடையாது, அவர்கள்தான் மறுப்பாளர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் பலத் என்று அழைக்கிறான் இந்த ஊரை. அல்லாஹ் இந்த பலதின் மீது தன்னுடைய சத்தியத்தை அல்லாஹ் ஆக்குகிறான். மேலும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி ஹரமன் ஆமினா, ஹரம் புனிதமாக்கப்பட்ட எல்லை அது, ஆமினன் பாதுகாப்பு அளிக்கக்கூடியது, நிம்மதி அளிக்கக்கூடியது. யாருடைய துஆவால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இந்த இறை இல்லத்தை அமைத்ததற்கு பிறகு அல்லாஹ்வை அழைத்தார்கள். வ இஸ் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த பூமியை நீ ஆக்கு அமைதி அளிக்கக்கூடியதாக. அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். வ ஜுனுபனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு தூரமாக்கி விடு என்று கேட்டார்கள். அந்த துஆவிற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக புனிதமாக்கப்பட்ட பூமி இது, அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக அமைதியாக்கப்பட்ட பூமி, அவர்கள் வாழ்ந்த பூமி, அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் வளர்ந்த பூமி இது. அவர்களுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மக்காவுடைய சிறப்புகளை ஏராளம் சொன்னார்கள்.

உன்னோடு இருப்பதுதான் எனக்கு விருப்பம், ஆனால் உன் கூட்டம் என்னை வெளியாக்கி விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றியின் போது சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம மக்கத யௌம கலக ஸமாவாத்தி வல் அர்த். சுப்ஹானல்லாஹ், வானம் பூமிகளுடைய படைப்பின் போதே அல்லாஹ் இந்த மக்காவை புனிதமாக்கி விட்டான். வானம் பூமிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த போதே இந்த மக்காவை அல்லாஹ் புனிதமாக்கி விட்டான். மறுமை வரை அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட பூமி மக்காவாகும். மறுமை வரை அதனுடைய புனிதத்தை யாரும் கெடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாப்பான். லம் தஹில்லல் யஹதின் கபலி வலா தஹில்லுல் யஹதின் பஅதி, எனக்கு முன்னாலும் பின்னாலும் இந்த புனிதத்தை மீறுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அங்கு இருக்கக்கூடிய வேட்டையாடக்கூடிய விலங்கினங்கள் இருந்தால் அதை விரட்டாதீர்கள். அங்கு ஏதாவது பொருள் கீழே கிடந்தால் அதை அறிவிப்பவரிடத்தில் ஒப்படைக்காமல் நீங்கள் எடுக்காதீர்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு விளையக்கூடிய புறுப்புண்டுகளை நீங்கள் பிடுங்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹரமிற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பூமியில் எம்மை ஆக்கியிருக்கிறான். அந்த பூமியில் சில நாட்கள் தங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். எந்த பூமியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்கினார்களோ, எந்த பூமியில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார்களோ, எந்த பூமியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வளர்ந்தார்களோ, அந்த பூமியில் வாழ்வதற்கு, அந்த பூமியில் சில நாட்கள் தங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். இது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள். இதில் நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான கண்ணியம் இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது. இந்த ஹரமுக்கென்று கண்ணியம் இருக்கிறது. அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட பூமி, யாரும் இதை புனிதமாக்கவில்லை, அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் புனிதமாக்கினான் இந்த பூமியை. இந்த ஹரமிற்கென்று தனி கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை எல்லோரும் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். ذَلِكَ وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. உள்ளத்தில் இறையச்சம் இருப்பதற்குரிய அடையாளம் என்னவென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பாதுகாப்பார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். ஆயாத்தும் பையினாத் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மகாம் இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் பல இருக்கிறது. அதில் உள்ளது எது? மகாம் இப்ராஹிம். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாஇரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. இப்ப ஹரம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, கஅபா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அங்கே தவாஃப் செய்யக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அங்கே இருக்கக்கூடிய இந்த பூமி முறுக்க மக்காவுடைய எல்லைப் பகுதியில் அனைத்தும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். இதை பாதுகாப்பது உள்ளத்தில் இரையச்சம் இருப்பதற்குரிய அடையாளம். யாருக்கு இரையச்சம் இல்லையோ அவர்தான் இந்த பூமியுடைய கண்ணியத்தை பாதுகாக்க மாட்டார். இந்த பூமியில் பொய் பேசுவார், இந்த பூமியில் புறம் பேசுவார், இந்த பூமியில் தவறான காரியங்களில் ஈடுபடுவார், பாவங்களை செய்வார், குற்றங்களை செய்வார். இவர்கள் எல்லோரும் இந்த ஹரமின் கண்ணியத்தை பாதுகாக்காதவர்கள். இவர்களுடைய உள்ளத்தில் இரையச்சம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பாராக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், லா தஸாலு ஹாதிஹில் உம்மா பிகைர், என்னுடைய உம்மம், என்னுடைய சமூகம் நன்மையில் நிலைத்திருக்கும் எதுவரை இந்த அவ்வமு ஹாதிஹில் ஹுர்மா, இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும் வரை என்னுடைய சமூகம் தொடர்ச்சியாக நன்மையில் நிலைத்திருக்கும். எப்போது இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதோ, பாதுகாப்பதை இழக்கிறதோ, ஃபஇதா தய்யஉ தாலிக ஹலகு, அவர்கள் அழிந்து விடுவார்கள். ஹரமுடைய கண்ணியத்தை எப்போது என்னுடைய சமூகம் பாதுகாப்பதை தவறுமோ, ஹலகு, அவர்கள் அழிந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹரமுடைய கண்ணியத்தை உள்ளத்தாலும் செயலாலும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாவில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஹரமின் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். உள்ளத்தில் எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நடையுடைய எட்டும் கூட ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். சத்தங்களை உயர்த்துவதாக இருந்தாலும் சரி, தாழ்த்துவதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, கண்ணியம் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதை அனைத்தையும் இந்த ஹரமில் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட கடமையாகும். இரண்டாவது மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, எந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக்கினானோ, எந்த இடத்தில் அல்லாஹ் முழுமையாக்கினான், அரஃபாவில். அரஃபா எங்கே இருக்கிறது? மக்காவில். எந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக்கினானோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே குர்ஆன் சுன்னா அனுமதிக்காத செயல்களை செய்யக்கூடாது. மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய செயல் உறுதி அது. ஏன்? குர்ஆன் சுன்னா எதை சொன்னதோ அதுதான் நம்முடைய மார்க்கம். குர்ஆன் சுன்னா எதை சொல்லவில்லையோ, அது நன்மையாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய

0: வழிகாட்டல் அல்ல, எம்முடைய மார்க்கம் அல்ல. எவ்வளவோ புதுமையான இந்த மார்க்கத்தில் செய்யப்படக்கூடிய செயல்களை ஹரமில் பார்க்கிறோம், தவாஃபுடைய நிலையில் பார்க்கிறோம், மக்காம் இப்ராஹிமில் அவர்கள் செய்யக்கூடிய புதுமைகளை பார்க்கிறோம், சஃபா மர்வாவில் செய்யக்கூடிய புதுமைகளை பார்க்கிறோம். தவாஃபில் முதல் சுற்றுக்கு ஒரு துஆ ஓதுகிறார்கள், இரண்டாவது சுற்றுக்கு ஒரு துஆ ஓதுகிறார்கள், மூன்றாவது சுற்றுக்கென்று தனி துஆ ஓதுகிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதச் சொன்னார்கள் என்று கூறுகிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம். தவாஃபிற்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு துஆவையும் கற்றுக் கொடுக்கவில்லை. ருக்னுல் யமானி ஹஜ்ஜுல் அஸ்வத், வரும் வரைதான் ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸன வஃபில் ஆகிரத்தி ஹஸன வக்கினா அஸாபன் நார். ஹஜ்ஜுல் அஸ்வதை பார்க்கும் போது மட்டும்தான் கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லது அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டுமே தவிர ருக்னுல் யமானியையோ அல்லது மற்ற இடங்களையோ பார்த்து சொல்லக்கூடாது. ஹஜ்ஜுல் காபாவை தொட்டால், காபாவை தேய்த்தால் உடம்பில் பரக்கத் என்று நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் எதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் சொல்லப்படவில்லை. காபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு துஆ கேட்பதால் துஆ அங்கீகரிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்படவில்லை. சஃபா மலைக்கு வந்தால் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்துகிறார்கள். அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்படவில்லை. எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்க முழுமையாக்கப்பட்டதோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. நன்மை எது? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதுதான் நன்மை. தீமை எது? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததுதான் தீமை. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொன்னார்கள், குல்லு பிதஅத்தின் தலாலா, எல்லா புதுமைகளும் வழிகேடுதான். வஇன் ரஆஹன் நாஸு ஹஸன, மக்கள் அதை நன்மையாக பார்த்தாலும் சரி. எவ்வளவு நுணுக்கமாக சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்கள், அதை செய்தார்கள் என்பதை பாருங்கள். ஒரு தோழர் தும்புகிறார் இப்னு உமருக்கு முன்னால் ரழியல்லாஹு அன்ஹு, அல்ஹம்துலில்லா தும்பிறான் என்று சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லா என்று சொல்ல வேண்டும். அவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, ரசூலுல்லாவின் மீது ஸலவாத்தை சொல்கிறார் தும்பிய போது. இப்னு உமர் அழைத்தார்கள், ரசூலுல்லா தும்பிய போது அல்ஹம்துலில்லா என்று மட்டும் தானே சொன்னார்கள், நீங்கள் ஏன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா என்று சேர்த்து சொல்கிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ், தவறாது. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா என்று சொல்வது தவறா? ரசூலுல்லாவின் மீது தும்பினால் ஸலவாத் சொல்வது தவறா? தவறுதான். எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு வழிகாட்டி இருக்கவில்லை என்றால், இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அதை தெளிவாக பார்த்து சொன்னார்கள். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இடத்தில் இவர் வந்து கேட்கிறார், நான் மதீனாவில் இருந்து உம்ராவிற்கு செல்ல போகிறேன், ஆனால் எனக்கு விருப்பம் மஸ்ஜித் நபவியில் அல்லாஹ்வுடைய தூதர் கபர் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து இஹ்ராமை அணிவது. இஹ்ராம் என்பது இது அல்ல, ஆடை அணிவதல்ல, வாயால் லப்பைக்கு உம்ரத் என்று நியத்து வைப்பதுதான் இஹ்ராமுடைய நிலை. இந்த நிலையை நான் எப்போது மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியிலிருந்து கபரிலிருந்து. மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நான் ஃபித்னாவை பயப்படுகிறேன். அவர் சொன்னார், என்ன ஃபித்னா இருக்கிறது? சில மைல் தூரம் துல் ஹுலைஃபா மதீனாவுடைய எல்லை மஸ்ஜித் நபவி, அதற்கும் இடைப்பட்ட தூரம் சில மைல் தூரங்கள் தானே. சில மைல் தூரங்களை அதிகப்படுத்துவதால் என்ன குழப்பம் ஏற்பட போகிறது? மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அளவை குறைத்திருக்கும் போது அதை அதிகப்படுத்துவதை விட என்ன ஃபித்னா இருக்கிறது? அந்த கிலோமீட்டரை அல்லாஹ்வுடைய தூதர் குறைத்து நிர்ணயித்திருக்கும் போது நீ அதிகப்படுத்துவதை விட என்ன ஃபித்னா இருக்கிறது? ஃபல்யஹ்தர் அல்லதீன யுஹாலிஃபூன அன் அம்ரி அன் துஸீபஹும் ஃபித்னா என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி எச்சரித்தார்கள் அவர்களை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தில் எதை நன்மை என்று சொன்னானோ அதுதான் நன்மை. இந்த மக்களை பார்த்தால் எதை எடுத்தாலும் நன்மை என்று செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாடாக. இப்ப குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான் இங்கே நாம் வாழும்போது நன்மைகளை செய்ய வேண்டும். ஒருவர் ஒரு செயலை செய்கிறார், அதை சரி காண வேண்டும், குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறதா இல்லையா என்று இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் இந்த ஹரமில் நாம் வாழ்வது. இந்த அருளை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரித்தே தீருவான். அருள்கொடைகளுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணையை வைத்தே தீருவான். உலகத்தில் எத்தனையோ பேர் செல்வம் இல்லாமல், வசதி இல்லாமல், உடல்நிலை சரியில்லாமல் ஹஜ்ஜுக்கு உம்ராவிற்கு வர முடியாத நிலையில் இருக்கும் போது அல்லாஹ் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்து இங்கே வர வைக்க வேண்டும்? உங்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இங்கே வர வைத்ததற்குரிய காரணம் அல்லாஹ்விற்கு தெரியும். இந்த காரணத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான், உனக்கு ஏன் இந்த வாய்ப்பை கொடுத்தேன், இந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்பதை அல்லாஹ் விசாரித்தே தீருவான். என்ன அமல்களை செய்தாய், ஏன் இந்த அமல்களை செய்யவில்லை, நன்மைக்குரிய காரியங்கள் என்று உம்ராவிற்கு வந்தாயே எந்த நன்மைக்குரிய காரியங்களை செய்தாய்? இந்தியாவில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கும் ஹரமில் வந்ததற்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லை என்றால் வணக்க வழிபாடுகளில் நஷ்டம் யாருக்குதான்? யாருக்குதான்? நமக்கு தான் நஷ்டம். இந்த பயணம் நஷ்டமாக யாருக்கு மாறிவிடும்? நமக்கு மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயணமாக இந்த பயணத்தை நாம் ஆக்கிக் கொண்டிருக்க வேண்டும். இபாதத்துகளில் முன்னேறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பாக இந்த பயணத்தை நாம் கருத வேண்டும். ஏதோ காசு இருந்தது, செல்வம் இருந்தது, உம்ராவிற்கு கிளம்பினோம், உம்ராவை முடித்தோம், அவ்வளவுதான். அடுத்து நம்ம மற்ற வேலைகள் இருக்கிறது, ஊருக்கான சாமான்களை வாங்க வேண்டியிருக்கிறது, ஊருக்காக பக்கத்து வீட்டில் அது சொல்லி இருக்கிறார்கள், என்னுடைய உறவினர் அதை சொல்லி இருக்கிறார் என்பதை தேடி தேடி சென்று வாங்குவதற்காக நாம் இங்கே மக்காவிற்கு வரவில்லை. இபாதத்தை மட்டும் நோக்கமாக கொண்டுதான் இந்த பயணம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மூன்று பள்ளிகளை தவிர வேறு எங்கும் இபாதத்திற்காக பயணம் மேற்கொள்ளக்கூடாது. லா தஷுத்து ரிஹால் இல்லா மின் சலாஸ், அதில் ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம். இப்ப இந்த பள்ளியில் அமர்ந்திருப்பது, இந்த பள்ளியுடைய எல்லையில் வாழ்வது இபாதத்திற்காக. அதில் குறிப்பாக பேணப்பட வேண்டிய இபாதத்தை தான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்றிலிருந்து இன்று வரை உங்களுக்கு ஒரு ஓய்வு காலம் கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். உங்களை நான் சந்திக்கவில்லை, நீங்களும் என்னை பெரும்பான்மையாக சந்திக்கவில்லை. இனிமேல் அப்படியெல்லாம் இருக்காது இன்ஷா அல்லாஹ். இனிமேல் ஒவ்வொன்றும் கண்காணிக்கப்படும், கவனிக்கப்படும். நீங்கள் இபாதத் செய்யவில்லை என்றால் வழிகாட்டப்படும், செய்யுங்கள் என்று. அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. மூத்தவர்கள் இருக்கிறீர்கள், சின்னவர்களாக இருந்தால் கம்பை எடுத்து அடித்து இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் ஏராளம் சொன்னார்கள், இங்கே செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்னவெல்லாம். அதில் குறிப்பான இபாதா, அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு, ஃபர்தான தொழுகைகளை மஸ்ஜிதுல் ஹராமில் நிறைவேற்றுவது. அதுவும் யாருக்கு பின்னால்? குர்ஆனை ஓதி திறம்பட கற்று உலகமெல்லாம் அவர்களுடைய நாவிலிருந்து ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்பதற்காக தங்களுடைய வீடுகளில் டிவி ஆன் செய்து வைத்து அவர்கள் எப்போது தொழுகை ஆரம்பிப்பார்கள், எப்போது குர்ஆனை கேட்போம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது அதை நேரடியாக கேட்டு அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுவதற்கு, அதுவும் காபாவை முன்னோக்கி அல்லது காபாவை பார்த்து தொழுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பை கொடுத்தது மிகப்பெரிய அருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் அமலி அஃதல், அமல்களில் சிறந்தது எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். எப்போ தொழுதல்? அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். தும்மை அல் பிர்ருல் வாலிதீன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல். தும்மை அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுதல். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை விட மேலான அமல் இது, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதல் என்ன நன்மை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதில் ஹராம் அஃதலு மின் மீஅத்தி அல்ஃபி ஸலாஹ், ஒரு லட்ச நன்மைகளுக்குரியது. சலாத்துன் ஃபீ மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுவது ஒரு லட்ச நன்மைக்குரியது. ஃபர்தான தொழுகையை தொழுதால் மற்ற தொழுகைகளை தொழுவதை விட ஒரு லட்ச நன்மை அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தொழுகைக்கு கொடுக்கிறான். நேரம் தவறாமல் இக்காமத்திற்கு முன்னதாகவே பள்ளியில் ஆஜராகி ஃபர்தான தொழுகைகளை நிறைவேற்றுவது நம் மீது கடமையாக்கி நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் அதை இந்த நேரங்களில் ஆக்கிக் கொள்ள வேண்டும், உறுதியெடுக்க வேண்டும். இக்காமத்திற்கு முன்னால் இமாம் சஃபில் எழுந்து நிற்பதற்கு முன்னால் நான் பள்ளிக்கு சென்று சஃபில் ஆஜராகி இருப்பேன் என்ற உறுதியை நாம் எடுக்க வேண்டும். நம்ம எப்படி இக்காமத் எப்போ சொல்லுவாங்கன்னு சொல்லி ரூம்ல கேட்டுட்டு இருந்து இறங்கி வந்து கீழே தொழுதல் மேல போயிடக்கூடாது. அதற்காக நாம் இங்கே வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் வீட்டிலிருந்து உது செய்து அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒரு இல்லத்தை நோக்கி நடக்கிறான், ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக. ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எப்போ நடப்பான் வீட்டிலிருந்து? தொழுக முடிஞ்சதுக்கு பிறகா? உது செய்து கொண்டு தொழுகைக்கு அவர்கள் ஆஜராகுவதற்கு முன்னதாகவே அவன் ஃபர்தான தொழுகையை தொழுவதற்காக முன்னே செல்கிறான். அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு எட்டு அவனுடைய பாவத்தை போக்கும், அடுத்த எட்டு அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தும். இது சாதாரண பள்ளிகளுக்கு செல்வது. இப்ப ஹரமில் செல்லும் போது அதுக்குடைய நன்மைகள் ஏராளமாக அல்லாஹ்வால் கொடுக்கப்படும். மீன்கள் யார்? வல்லதீனஹும் அலா ஸலாதிஹிம் யுஹாஃபிதூன், தொழுகை அவர்கள் பாதுகாப்பார்கள். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளியில் ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் பள்ளிக்கு அழைக்கப்பட்ட பிறகு பள்ளியை நோக்கி வரவில்லையோ அவர்களுடைய வீடுகளை எல்லாம் நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று சொன்னார்கள். ஹரமில் இருந்து கொண்டே ஃபர்தான தொழுகைகளுக்கு பள்ளியில் சென்று ஹரமில் நுழைந்து தொழக்கூடிய வாய்ப்பை நாம் கொடுக்கவில்லை என்றால் அது யாருக்கு தான் நஷ்டம்? எமக்கு நஷ்டமாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹாஃபத அலைஹா, யார் தொழுகையை பாதுகாக்கிறாரோ, கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமா, அது சாட்சியாக வெற்றியாக வெளிச்சமாக நாளை மறுமையில் வரும். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவருக்கு அது வெளிச்சமாக உதவியாக வெற்றியாக வராது. நாளை மறுமையில் அவன் ஃபிரௌனுடன் காரூனுடன் உபை இப்னு கலப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு எழுப்பப்படுவான். தொழுகையை பாதுகாத்தல் என்றால் ஜமாஅத்துடைய நேரத்தை பாதுகாத்து தொழுதல், அதான் தொழுகையை பாதுகாத்தல். இமாம் ஜமாஅத்தை தவற விடாமல் தொழுதல் தான் தொழுகையை பாதுகாத்தல், அதுதான் வக்தில் தொழுதல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாய்ப்பை கொடுப்பானாக. உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய பயணம் முடியும் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருளால் ஒரு ஃபர்தான தொழுகையையும் கூட தக்பீர் தஹ்ரீமா இல்லாமல் தொழக்கூடாது என்று. இமாம் தக்பீர் தஹ்ரீமா கெட்டியதோடு நானும் தக்பீர் தஹ்ரீமாவை கெட்ட வேண்டும் என்ற உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இமாம் ருக்குவுக்கு போனதுக்கு அப்புறம் வேகமா போய் இணைந்து கொள்ளலாம்ங்கிற விஷயம் எல்லாம் இனிமேல் நம்ம இடத்திலே நடக்கக்கூடாது. இது ஒரு ஆரம்பம், இது எதுவரை தொடர வேண்டும்? மறுமை வரை, நம்முடைய மரணம் வரை தொடர வேண்டும். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தியதற்குரியதாக மாறும். முனாஃபிக்குகள் தான் இரண்டு வேடம் போடுவார்கள். ஹரமில் வந்தால் ஃபர்தை தொழுவார், உம்ராவை விட்டு வெளியே சென்று விட்டால் தொழுவ மாட்டார். அவர் யார்? முனாஃபிக்காக மாறிவிடுவார். முஸ்லீம் யார்? எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி இருப்பான். வணக்க வழிபாட்டுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம், ஆனால் கடமை மாறாது அவனிடத்தில். ஃபர்தான தொழுகைகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் ஹரமில் சென்று தொழுக வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு இந்த ஹரமுடைய எல்லையில் செய்யக்கூடிய இபாதா தவாஃப். தவாஃபுடைய வணக்க வழிபாடு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எமக்கு வழிகாட்டப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தாஃப பிஹாதல் பைத்தி உஸ்புஅன், யானி ஏழு சுற்றுகள், ஒரு சுற்று ஏழு. யார் தவாஃபில் அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஏழு முறை சுற்றி வருகிறாரோ, கணக்கிட்டு கானக இத்துக்கு ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலி அல்லாஹ் கொடுப்பான். தவாஃப் ஏழு சுற்றுகளை கொண்டது. யார் ஏழு சுற்றுகளை கணக்கிட்டு சுற்றுகிறாரோ அவருக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலி அல்லாஹ் கொடுக்கிறான். அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அவருடைய பாவத்தை போக்காமல் இன்னொரு எட்டு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை. தவாஃபில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் பாவத்தை போக்கும், அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை உயர்த்தும். ஏழு சுற்றுகளை கணக்கிட்டு சுற்றினால் அவருக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவாஃபு ஹவுலல் பைத்தி மிஸ்லுஸ் ஸலா, மிஸ்லுஸ் ஸலா. தவாஃபும் தொழுகையும் ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய இல்லத்தை சுற்றக்கூடிய தவாஃபும் தொழுகையும் ஒன்றுதான். இல்லா அன்னக்கும் தத்தகல்லமூன ஃபி, அதை அதில் என்ன வேறுபாடு நீங்கள் அதில் பேசலாம், ஆனால் தவாஃபில் பேசினாலும் ஃபலா யதகல்லமன்ன இல்லா பிஹைர், நன்மையை தவிர எதையும் பேச வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மஸ்ஜிதுல் ஹராமில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு தவாஃபை அதிகரித்தல், தவாஃபை செய்யக்கூடிய வாய்ப்பு. இப்னு ஷேக் இப்னு பாஸ், ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்கும் போது தொழுவது அதிகம், அதிகமான தொழுகையை தொழுவது சிறந்ததா அல்ல தவாஃபை அதிகமாக செய்வது சிறந்ததா? ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இரண்டிலும் கருத்து வேறுபாடு உண்டு. நஃபிலான தொழுகை மேலானதா, தவாஃப் மேலானதா என்பதில். ஆனால் தவாஃபை எங்குதான் செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய இல்லமாகிய காபாவிற்கு முன்னால் தான் தவாஃபை செய்ய முடியும். தொழுகையை எங்கு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலருக்கு சில நாட்கள் தங்குவதற்கு வாய்ப்பை கொடுத்தால் அவர் நஃபிலான தொழுகையை தொழுவதை விட தவாஃபை அதிகரிக்கட்டும் என்று சொன்னார்கள். மதீனாவில் சென்று கூட நீங்கள் நஃபிலான தொழுகையை அதிகமாக தொழுது கொள்ளலாம், ஆனால் மக்காவில் நீங்கள் இருக்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வணக்க வழிபாடு மற்ற வணக்க வழிபாடுகளை விட தவாஃப் தான். தவாஃபை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். முதலாவதாக ஃபர்தான தொழுகையை ஜமாஅத்தோடு தொழ வேண்டும், தவாஃபை அதிகரிக்க வேண்டும். நம்மில் ஒருவரும் ஒரு நாளைக்கு ஒரு தவாஃபையாவது கண்டிப்பாக செய்தாக வேண்டும். நாம் நம்மீது சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு தவாஃபையாவது குறைந்தபட்சம் ஒரு நாளை கடக்கக்கூடாது எம்முடைய அந்த நாளில் தவாஃபை நாம் முடிக்காமல் இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? சிரமமான காரியமா? இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது, நஃபிலான வணக்கங்களை பேணி பாதுகாத்தல். நஃபிலான வணக்கங்களில் மேலான வணக்க வழிபாடு தொழுகையுடைய முன்பின் சுன்னாக்களை பேணி பாதுகாத்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்அத் சுன்னத்தான தொழுகையை தொழுவாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அமைக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு வீடு, சுப்ஹானல்லாஹ். நம்ம துபாயில அல்லது பல நாடுகளில் கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லே ஒரு வீடு தான் கட்ட முடியும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வீட்டை கட்டிடலாம் எங்க? நம்முடைய நிரந்தரமான பூமியில 12 ரக்அத்துகள் ஒரு நாளைக்கு தொழுதால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வீட்டை அமைக்கிறான். பூனிய லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னா. அந்த 12 ரக்அத்துகள் என்ன? ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்அத், ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்அத். அது மிக முக்கியமான சுன்னா. ரசூலுல்லாஹ் பயணத்தில் இருந்தால் கூட அந்த சுன்னாவை விட மாட்டார்கள். பயணத்தில் சுன்னாக்களை தொழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் பயணத்தில் இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் விடாமல் தொழுவார்கள் ஃபஜ்ருடைய சுன்னாவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய 2 ரக்அத் خير من الدنيا ما فيها, துன்யாவில் இருப்பதை விடவெல்லாம் சிறந்தது. துன்யாவையும் அது உள்ளடக்கி இருப்பதை விடவெல்லாம் சிறந்தது. இதுவெல்லாம் ஒருவனுக்கு கிடைத்தாலும் அதை விட மேலானது 2 ரக்அத் அவன் சுன்னத் தொழுதா போதும். ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள சுன்னா, துஹருக்கு முன்னாடி 4, பின்னாடி 2, மக்ரிபுக்கு பின்னாடி 2, இஷாவுக்கு பின்னாடி 2. எத்தனை ஆச்சு? 12 ரக்அத். இந்த 12 ரக்அத்துகளை பேணி பாதுகாத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை பாதுகாத்ததாக ஆறும். ஃபரதான தொழுகை, தவாஃப், நஃபிலான வணக்க வழிபாடு. அந்த நஃபிலான வணக்க வழிபாட்டிலும் ஃபரதான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தது கியாமுல்லைல், இரவுடைய தொழுகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் நமக்கு கொடுத்த வாய்ப்பு அதற்கென்று ஒரு அதான். அது சுன்னாதான், மற்ற ஊர்களில் அது கிடையாது. ஆனால் அதற்கென்று ஒரு அதான் சொல்லப்பட்டு நினைவு காட்டப்படுகிறது. அந்த வக்து வந்துவிட்டது, தொழுகைக்காக அதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். மூன்றாவது இரவுடைய ஆரம்பத்தில் இறங்கி வந்து சொல்கிறான், என்னை அழைப்பவர்கள் யார், அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். என்னிடத்தில் உதவி தேடுபவர்கள் யார், அவர்களுடைய உதவியை நிறைவேற்றுகிறேன். மன்னிப்பை கேட்பவர்கள் யார், அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். எதுவரை அல்லாஹ் கூறிக்கொண்டே இருப்பான்? ஃபஜ்ருடைய வக்து ஆரம்பமாகும் வரை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறங்கி வந்து அழைத்துக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாமை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், உறவுகளை சேர்த்து வாழுங்கள், மக்கள் உறங்கும் போது நின்று தொழுங்கள், சொர்க்கத்திற்கு எளிதாக நுழைவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபர்தான தொழுகைக்கு பிறகு மிகச்சிறந்த தொழுகை கியாமுல் லைலுடைய தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிக்யாமில் லைல், கியாமுல் லைலுடைய தொழுகையை நிறைவேற்றுங்கள். ஃபஇன்னஹு தப்புஸ் ஸாலிஹீன கப்லகும், உங்களுக்கு முன் சென்ற நல்லவர்களுடைய வணக்க வழிபாடு அது. ஒரு மனிதன் தன்னை நல்ல முஃமினாக கருத முடியாது அவன் கியாமுல் லைலை தொழாதவரை. இன்னைக்கு தாயிகளை தொழுறதில்லை. கியாமுல் லைலை தொழாதவரை அவன் தன்னை நல்ல முஃமினாக கருத வாய்ப்பே கிடையாது. ஒரு முஃமினுடைய வணக்க வழிபாடு சாலிஹீனான மக்களுடைய வணக்க வழிபாடு கியாமுல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவ குர்பத்துன் இலா ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களை நெருக்கமாக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும், உங்களை பாவங்களிலிருந்து அது தடுக்கும் என்று சொன்னார்கள். கியாமுல்லை தொழுபவன் பாவம் செய்பவனாக இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், முஃமின்கள் யார், கானு கலீலம் மின் அல்லைலி மா யஹ்ஜவுன், இரவில் குறைவாகத்தான் அவர்கள் உறங்குவார்கள். சஹருடைய நேரத்தில் பாவ மன்னிப்பை தேடிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, யா அப்துல்லா, லா தகுன் மித்ல ஃபுலான், இந்த மனிதனை போன்று இருக்காதே. யார் அவன், கான யகூமுல் லைல் ஃபதரக கியாமுல் லைல், இரவில் எழுகிறான் ஆனால் கியாமுல்லையை தொழுவதில்லை. அவன் இரவில் எழுவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறான் ஆனால் கியாமுல்லையை தொழவில்லை. இவரை போன்று இருக்காது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரபித்தோருக்கு சொன்னார்கள். கியாமுல்லையுடைய வணக்க வழிபாடு நேசர்கள் அல்லாஹுடைய இறைநேசர்களுடைய வணக்க வழிபாடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புனித பூமியில் அதை நாம் முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஐந்து வக்திற்கும் ஜனாசா தொழுகை நிறைவேற்றுவது. ஜனாசா தொழுகை ஐந்து வக்திற்கு பிறகும் இந்த ஹரமில் தொழப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொல்றேம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. மன் ஷஹீத் அல் ஜனாசா ஹத்தா யுஸல்லி ஃபலஹு கிராத். யார் ஒருவர் ஜனாசாவில் கலந்து கொண்டு தொழுகை நிறைவேற்றுகிறாரோ, தொழும் முறை அதோடு இருக்கிறாரோ, அவருக்கு கீராத்துடைய நன்மை கிடைக்கிறது. கீராத்துடைய நன்மை என்றால் உஹது மலையளவு உள்ள நன்மை. உஹது மலையளவு உள்ள நன்மை ஒரு ஜனாசா தொழுகைக்கு கிடைக்கிறது. ஆண்களும் பெண்களும் ஜனாசா தொழுகை தொழலாம், தவறில்லை. ஆண்களும் பெண்களும் ஜனாசா தொழுகை தொழலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை ஐந்து வக்திலும் நிறைவேற்றுவதற்கு, ஐந்து வக்திற்கும் மரணத்தை நினைவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக எமக்கு தருகிறான். அதற்கு பிறகு உள்ள ஒரு வாய்ப்பு ஜம்சம் நீரை அருந்துவது. ஜம்சம் நீர் அல்லாஹுவால் பறக்க செய்யப்பட்ட நீர்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம். எருளின் ஹோட்டல் கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல் இலக்கம் 211 மர்தான வீதி வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல் உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
4: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், ஒலி நயம் காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: யாருக்கு முடியாதோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும். குர்ஆனை ஓதுவது, குறைந்தபட்சம் ஒரு ஜுசுவையாவது ஒரு நாளில் ஓதுங்கள். இபாதத்துக்காக தானே வந்திருக்கும். இந்த இப்படி வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தது எதற்காக? நல்ல நிம்மதியா தூங்குறதுக்கு இல்லையே? எதுக்காக வந்திருக்கும்? இபாதத்துக்காக. அந்த இபாதத்தில் நமக்கு வரக்கூடிய ஓய்வுகளை கழிப்பதற்காகத்தான் இந்த வசதிகள். இந்த வசதிகள் எல்லாம் அதற்கு சாதகமாக நாம் ஆக்கி இபாதத்தை குறைத்து விடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். சரியா? ஒரு தவாஃப், ஒரு ஜுசு குர்ஆன், ஜனாசா தொழுகைகளை முழுமையாக நிறைவேற்றுதல் ஐந்து வக்திற்கு பிறகும், அதற்கு பிறகு சுன்னாவான தொழுகைகளாகிய 12 ரக்அத்துகள் நிறைவேற்றுதல், காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள், அதற்கு தான் ஹிஸ்னுல் முஸ்லிம் கிதாப் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள் என்று தனி பட்டியலே இருக்கும். அதை ஓதுங்கள். அரபியில் ஓத முடியவில்லை என்றால் தமிழில் வாசியுங்கள். அந்த துஆக்களை ஒருவர் ஓதினாலே அன்றைய தினம் பாவம் செய்ய மாட்டார். அதில் வரக்கூடிய வாசகங்களை அவர் படித்தாலே உள்ளத்தால் பாவம் செய்ய அவருக்கு மனது வராது. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள், இரவில் ஓதக்கூடிய துஆக்கள், இரவில் உது செய்து விட்டு ஆயத்தில் குருசி ஓதி சுன்னாவான முறையில் வலது கரம் திரும்பி வலது கன்னத்தில் கையை வைத்து உறங்குதல், இது போன்ற சுன்னாக்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக இதை கருதி இங்கிருந்து உங்களுடைய வாழ்வை மாற்றுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மரணம் வரை நீட்டி தருவான் இன்ஷா அல்லாஹ். ஹைர் بارك الله فيكم أقول قولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله وبركاته ماذا سندهكم إركا؟
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
5: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanuli.com.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது
6: அவர்கள். قل أعوذ برب الناس ملك الناس إله الناس

0: الناس. صدق الله العظيم. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வளமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கல்ல எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக் கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்திலே பேசுகிறோம், யார் இந்த ஷைத்தான். ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது, யார் இந்த ஷைத்தான். ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவன். இந்த உலகத்தை படைத்தல்லா மனு வர்க்கத்தை இதில் வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின்னினத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன் ஆரம்ப மனிதர் ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழ விட்டார். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பித்தார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான். வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களில் சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர் தான் இந்த ஜின்னினத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பெயர் அசாசீல். ஜின்னாகி இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு, இனிமே நான் நல்லவனா வந்துடுவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல் மண்ணாதி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானான், வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோட அலா அவர் இருக்கார். இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலே தான் அல்லாஹ் கேட்கின்றான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. மலக்குமார்களே, நான் எனக்கு பிரதிநிதிகளை ஜின்ன அனுப்பிதான் உன்னாகல் எல்லாம் பண்ணா போச்சு, இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இன்னி ஜாயினுன் ஃபில் அர்தி ஹலீஃபா காலு அத்தஜாலு ஃபீஹா மன் யுஸ்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிக்கு தீமா. மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜில்லு ஜலாலு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். கால இன்னி ஆலமும் மாலா தாலமும். அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிக்கிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைப்பு. மனித படைப்பு எப்படி உண்டானது, களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தான். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹை ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டு சொன்னா, இது காலலில் மலாயிக்கத்திஸ் ஜுதூலி ஆதம். மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே, மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னார். சுஜூத் என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே, அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னார். ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னார். فسجدوا الا ابليس. அப்பொழுதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலீஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டில பூசி மலக்கு மாரிய பூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மார்களோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்குமாரிகளும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யாரை தவிர? இபிலீஸை தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபான்னு சொன்னால் மாறு செய்த ஆண்டவன் உத்தரவு, ஆண்டவன் உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்கு வரணும். பெருமை ஏலா, எனக்கு ஏலா, பாப்பமே என்றது ஷைத்தானுடைய குணம். அவன் சுஜூது செய்யவில்லை. வக்கான மினல் காஃபிரின், இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிர்ட ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், ஃபிர்தௌசுனும் ஈகேலும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தின் பேரை வச்சிருக்கிற மேலும். ஆனாலும் அவன் காஃபிர்ட லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் தானா குஃபர், மாறு செய்ற. ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன், உனையால் ஏண்டிய செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத். அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறைய ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃபர், மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் தானே வந்த. கால மனாக அல்லாஹ் தஸ்ஜுத இது அமர்துக. அல்லாஹ் கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூது செய்யக்குள் அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏலா, நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? ஆல அன ஹைரும் மின்ஹு خلقتني من نار وخلقته من طين. பாத்தீங்களா, பிக் பாஸுக்கு முன்னாலே மாலிக்குல் முல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், அன கைரும் மின்ஹூ, என்னத்தை இருந்தாலும் யாருலாம் அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற எண்ணம் இருக்கிறதே சைத்தானுடைய குணம். அங்கனைதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தரி மின்னார், ஆண்டவனே நீ என்னை நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், ஹலத்தவுமின் தீன், அவரை நீ மண்ணால படைச்சியாய். மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பெய்த்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரை நாங்க யாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம், குடிய மாட்டோம், யாருக்கும் வாழ்த்த மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை, என்ன விட்டு ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில் இருக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே யாரா எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன்னு சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு, மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தில் ஆட்சியை கொடுக்கிறதுக்கா பாப்பமே என்ற. நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க பாப்பமே மனுஷன். அப்படி மனுஷன் நினைவானதே, நாங்க தாருமஜா, நாங்க கமையான் இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா? எட்டையாவதுடா கொண்டெய்னர்கள் ஒரு, இது எட்டை இல்லை, இது நசீபு. உனக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், அவனுக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம், இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தமில்லை, அதான் சைத்தான், அவன் தான் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விலகி கொள்ளணும். யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான், எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான். யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்லாஹ் சாட்டிக்கான், சைத்தானை. யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா, தங்கள் மீதுமா? ஆம், ஆனால் எனக்கு அல்லாஹ் அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் தந்துட்டான்டா, புகாரியுடைய ஹதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு, அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், காலபித் மின்ஹா மாறு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இது சொர்க்கம், இந்த சொர்க்கத்தில் மாறு சேருவனுக்கும் அன் தத்த கப்பரன்ஸ்னால் பெருமடிக்கிற, பெருமடிக்கிறவனுக்கு இங்க இடம் இல்ல, போ, தொலைஞ்சு போ வெளியே சொன்னான் அல்லாஹ். ஃபஹ்ருஜ் இன்னக மினஸ் ஸாகிரீன், இன்னையில இருந்து நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, என்ன முன்னுக்கும் நிக்கவானான் அல்லாஹ். ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால், இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வாரார்கள். அது நாங்க அந்த நாள்ல இருந்தே எங்கட அப்பட அப்பட காலத்தில இருந்தே தான், அப்படி அப்பட அப்பா எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்ல, அவரையா நீ ஃபாலோ பண்றவானாம், பெருமவானாம், எனக்கு தான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம், அவரவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம், அல்லாட முன்னுக்கு போ, தொலைஞ்சு போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கலாம். அப்படி தலை தூக்க இல்லாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த ஷைத்தான். எனவே வெளியே போகக்குள்ள ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னாய்தானே, எங்களை மாற சொன்னாய்தானே, சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போட்டாய்தானே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் போறேன். கால அன்பிரு நீ இலா யோமி யுபாசூன், ஆண்டவனே நான் போறேன், ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன? பரிகாசம், கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்திலேயாவது ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே. உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால இன்னக்க மினல் மும்பரீன், சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தார போ, நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாய் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும், உண்மையும் பொய்யும், சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கட ஒன்று இருக்கணும். எனவே எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், கால ஃபபிமா அகுவைத்தனி லா கூதன்னலஹும் ஸிராத்தல் முஸ்தகீம், ஆண்டவனே ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே போண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானோலே அவனோட விட மாட்டேன், கெடுப்பேன். சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வான், தடுப்பேன், நான் ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக்கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், ثُمَّ لَآتِيَنَّهُمْ مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ وَلَا تَجِدُ أَكْثَرُهُمْ شَاكِرِينَ. எந்த அளவுக்கு சொன்னால், ராவ் பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என்ற முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவனே வலா தஜிது அக்சரும் மின ஷாகிரி, அவனுள்ள 90% அதிகமான பேர், 90% என்று செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு, நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானால நீ பாரு, நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ்க்கு இன்னும் கோபம் பைத்து சொன்னான், கால அஹ்ருஜு மின்ஹா மதுஊமன் மதுஹூரா, எனவே நாசமா போனவனே நீ நிந்திக்கப்பட்டவனாகும், சபிக்கப்பட்டவனாகும், இங்கே இருந்து தொலைஞ்சு போ, இந்த முன்னுக்கும் நிக்கவானாம் என்று சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக் வ தஆலா எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான், ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குள்ள முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதும் கொண்டா, ஏன் குர்ஆனை ஓதும் போதே தானும் இருப்பான், குர்ஆன் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான்.
1: நீங்கள் முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செய்ய யார்கிட்ட ஹவ்வா நாய்கிட்ட உம்மம்மா கிட்ட உம்மம்மா லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பர்ண கொக்காரன பாருங்க ஆம்பளையில் வெள்ளைக்கு பஜாருக்கு போ காட்டு மீன் தான் பூர்வானும் பொம்பளையால் பூரு பூரு பாவம் அவளை ஏமாத்தி நல்ல கல்சாமி அடிச்சுட்டு போய்த்துறையில் இவன் கோட்டையும் கொண்டு போயிட்டு கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப் அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 வாடி அந்த கோட் இல்ல இல்ல அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான் அடி அதை கழட்டி பஞ்சமித்தாலுமே 3000 ரூபாய் விற்கலுமே அது உள்ளுக்குள்ள லைனிங் அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி. பெண்களுக்கு ஒரு செய்தியை செல்லிட்டால் அவங்க தான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற போ கெட்டுவாங்க டை கெட்டுவாங்க எல்லா வகையான அமைப்புகளும் ஷைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவருடைய மனம் அப்படிதான். ஏனென்றால் உம்மம்மாவை அல்லா படைச்ச அப்பாட விழா எலும்பிலேது ஆதம் அலை சலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை அல்லா உற்பத்தி செய்தான். ரசூலுல்லாஹ் கூட சொன்னார்கள் உங்களோட பெண்களை எப்பையும் ஷைத்தானுடைய விஷயத்துல கோணமா இருந்து போங்க திருத்துங்க புத்தி சொல்லுங்க கண்காணிங்க. பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள் கோண புத்தி இருக்கும். ஒரே அடியா நிமித்த போவாதீங்க பயான கேட்டு போனத்தோட அடியே இங்க வாசல்ல இண்டையிலேந்து நீ தாஜத் தொழணும் பரலுமாறி இண்டையிலேந்து நீ தாஜத் தொழணும் பரலுமாறி

எனவே அப்படி பார்த்துக் கொண்டிருக்கவும் கூடாது, இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது. பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள். ஷைத்தான் ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார். அப்போது ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், பாவம் நல்ல இந்த குடும்பம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள், சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின. காரணம் ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், அவங்களோட உள்ளத்தை குழப்பினான் ஷைத்தான். ஷைத்தான் குழப்பறன்ற குல் ஆஊது பிரப்பின் நாஸ், நீங்க எல்லாத்த பாதுகாவல் தேனப்பையும் ரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பு, மனிதர்களின் ரப்புண்டா ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் அவன்தான் ரப்பு, கிளின்டனுக்கும் அவன்தான் ரப்பு, ஃபஹதுக்கும் அவன்தான் ரப்பு. ஆனா என்ன பண்றது, புஷ்ஷும் கிளின்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிறதுனால இறைவன் இல்லை என்ற அர்த்தமா இல்லை, அல்லாதான் அவனுக்கு ரப்பு, அவன் ஏத்துக்கல. எனவே மனித கோடிகள் எப்படி ஓர் இறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம் தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மன்னன்றாங்கோ, பிரசிடன்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுரவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியிலே உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்தில் கேட்க வேண்டும். இலாஹின் நாஸ், மனிதர்களின் இறைவனவன். இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே, எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், ஷைத்தானுக்கு அல் கன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேரு அவனுக்கு. அது என்ன அர்த்தம், உள்ளங்களில் பதுங்கி அல் கன்னாஸ் என்றதான், வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்வில போட்டு கொலை போடுற பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வாரல்ல, இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும் சில நேரம் அப்படி மீக்கும் கொலைப்புற அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதன்டைய உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்கே இந்த ஏற்கனவே விலகி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே எல்லாம் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்ன, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான், சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலை சலாத்தையும் ஹவ்வா அலை சலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து செய்தான் சொன்னான், மா நஹா குமா ரப்புகுமா அன்ஹாதி ஷஜரத இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான் சொல்லு, ரெண்டு பேர்த்தையும் போய் செல்லியான் இங்க வாங்கோ, மா நஹா குமா ரப்புகுமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவானம் நிப்பாட்டின்னு என்ன தெரியும், உங்களுக்கு பெரிய ரகசியம்.

0: பிரம்ம செல்றாரு. தாசரி இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு, ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தல கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தோம். வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்ல அந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான். ஏய் மொனாத அப்பா பண்ணி கேட்டேன், கேக்காண்டேப்பா கேக்காண்டேப்பா, என்ன இது வந்து மீ பனி, அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீ பனி, எளிய காட்ட விக்குனண்ட பே வெளியாருக்கும் விக்கலாம், அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்குன்னு சொல்லி மறு வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியாலும் பீர்ச மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முக்கிய பலன் என்ன கௌரவரி பலனோ கேள தருவா கௌரவரிக்கு இல்ல கிவனா இவர ஜப்பேக்க கிளவிலாயி. நான் அப்ப முள்ள ஒரு போத்தல தூக்கினேன், அல்லாவுடைய கிருபையினால தேனை நான் பார்ப்பேன், பார்த்துட்டு சொன்னேன், அடோ காட்டத மீ மீ பண்ணி கேண்டாவே என்ன மாத்த கண்ணோன கண்டதை எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய எக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய எத்த மிதி கடைக்கு வருவான் அஜர், இல்ல சாம கொஞ்சம் மிதிக்கு ரெண்டு சென்ட் அறிக்கை உங்களுக்கு சீப்பா போட்டு தாரன்னு மறு வெட்டி போவேன். என்னடா பாக்குற, இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறானோ, அதுதான் நான் பார்த்தேன் உங்களுக்கே தாரது. இவர் பாப்பாரு ரகசியமா வந்து சொல்றானே, என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியுது, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல, வாங்கி கட்டின போற பார்த்தா லொறி லொறியா ரோட்டெல்லாம் சீரானி. ரெண்டு பேர்ட்டையும் சொல்றான் பிரபு, அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவான் சொன்னா தானே என்ன தெரியுமா அர்த்தம், இல்ல அந்த கூணா மலக்கை, நீங்க ரெண்டு பேரும் மலக்க ஆவிராமிக்கிறது, இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில் யாரும் மலக்காவது புரியுதான், மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறது தானே, அது மாத்திரமல்ல மினல் காலிதீன், நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறது, சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறதுக்கும் மலக்கா போவாம இருக்கிறதுக்கும் தான் இந்த பிளான், உங்களை மரத்துக்கிட்ட போவான்னு சொன்னார். சொன்னால் பாருங்க சைத்தாந்த கோலமெல்லாம் நடக்குது, அம்மான அம்மான நம்புங்க சத்தியமா சொல்ற, உங்களோட தலையில சத்தியம் சொல்றான், சத்தியமா சொல்றேன், இன்னி லக்குமாமின் நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்தில் தான் புத்தியா செல்ல வந்தேன், அம்மா உங்களுக்கு ஓடும்னா நீங்க ஏத்து போங்க, தாறு செல்லி தர மாட்டார், நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, உங்க தலைமையில சத்தியமா, இவன் மரத்துக்கிட்ட போவானது உங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமா, எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான், இந்த பிளான்ல ஷைத்தான் வெற்றி பெற்றான், அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு. அப்படியானால் அல்லாக்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மறுத்துக்கிட்டு போவோம், மறுத்துக்கிட்டு போவோம், அப்ப எங்களுக்கு மலக்கா வேலும் எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கேலும் போனார்கள். மறுபக்கம் சென்றவன் நேர் மறுபக்கம் சென்ற இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள். அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் தஆலா மண் உலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, முஹப்பதார் எல்லாம் சொல்லியாச்சு, கொள்ளாதவன் இன்ன ஷைத்தான எஜிரி மஜ்ரத்தம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் எங்கிற சைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும், உங்களின் ரத்த நரம்பு ஓடும் இடம் எல்லாம் ஓடுற அவன், நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் இடத்துல வாக்குறுதி கொடுத்தது போல அல்ல அக்கூதன் சிராத்தக்கல் முஸ்தகீம், போன்ற நேரான வழியில போவிடாம நான் நடுவுல உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன், முன்னாலும் குழப்புவேன், பின்னாலும் குழப்புவேன், இடதிலும் குழப்புவேன், வலதிலும் குழப்புவேன், அவர்களை நேர்வழியிலே செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே, அதைத்தான் அந்த ஷைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே ஷைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க, ரசூலுல்லாவை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாவுக்கு முன்னால் வந்து ஒரு நக்கல் விடுறார். நக்கல், முகம்மதே நீங்க ஏன் சதாவும் ஷைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க? அவுது பில்லாமின் ஷைத்தானின் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். கொட்டாவி போது இல்லையா, கொட்டாவி விடுறாங்களே, வாய பிளந்துட்டானே, அது ஷைத்தான் ரசூலுல்லா சொன்னார். ஷைத்தானுடைய குணம், உடனே அவுது பில்லாமின் ஷைத்தானின் ரஜீம் என்று சொல்லுங்கள். நாய் கத்தும் போதும் கழுதை கத்தும் போதும் அவுது பில்லாமின் ஷைத்தான் ரஜீம் சொல்லுங்கள். அவைகள் ஷைத்தானை பார்க்கின்றது. கழுத கண்ணுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும். சேவல் கூவுகின்ற போது அல்லாவை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது என்று சொல்லுதா சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் ஷைத்தானுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவருக்கு பயப்படுறதே கிடையாது, ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவரை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் சொல்லுதாவளி சிறுவர்கள் கேள்வியை ரசூலுல்லா மீது வீசியதும் அருகில் இருந்த அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் அவர்களை ரசூலுல்லா பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. உனக்கு இந்த பொடி பயனுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, இந்த கோலையை போட்டு அடிப்பண்டா, ஏன்னா உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பான்டா. ரசூலுல்லா அந்த ஸ்டைல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னார். பார்த்தார்கள், பார்வையில் புரிந்து கொண்டார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு தான் ரசூலுல்லா பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பரட்டிக்கிட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளண்டைக்கு வா சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர் தான் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி அவன்கிட்ட திடீர்னு அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறி வைப்பானா பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க? திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டில் தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் ஏன் போகணும் அப்படின்னாமே. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. ஷைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ளப்பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவுது பில்லாஹின ஷைத்தான் ரஜீம், அவுது பில்லாஹின ஷைத்தான் ரஜீம். அதுக்கு புறவு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவனுடைய நெஞ்சில சொன்னார்கள், இது பாலடைஞ்ச வீடு, இங்க ஒன்றுமில்லை, குடல் மட்டும்தான். எனவே ஷைத்தான் என்ற கள்ளனுக்கு இங்க வாரணும் என்று இஷ்டமே தேவையில்லை, நீங்க பயப்படும் வானம், அவன் வரப்போறோம் இல்லை பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே ஷைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். ஷைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ஷைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு யஅதுக்கு முன் ஃபக்ர், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். ஷைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் ஷைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் இப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப 2க்கு 3 ஆவிட்டு, 3க்கு 4 ஆவிட்டு, இப்படி போனா என்ன கதை? குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க. ஆசாமி வந்திருக்கார், ஆள் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற, வயமருக்கும் பில் ஃபஹ்ஷாய், மானக்கேடான விஷயங்களை கல்பில போடுறதுமா வந்தான். படம் ஒன்று பாப்பமா, பிலிம் ஒன்று பாப்பமா, எடால் சொல்லி ஒன்று பாப்பமா, பாட்டு ஒன்று கேப்பமா, விஷல் ஒன்று அடிப்பமா, தராபி தொழுதுட்டு போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவமா, இதெல்லாம் செய்தான் பொல்லாதவன். எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், சைத்தான் வந்துட்டான்னு நினையுங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே ஷைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீனா ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும் சாராயம் டோப் டோப், அதுவும் மைசர் என்றால் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டுல பம்பளை பிட்டுல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் சொல்றாரு, ஒரு வகையான சூது. அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது. எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே, அம்மைக்காக வேண்டி அம்மனை கிட்ட போறார்கள், அதுக்கு போற அம்மனத்தோடு அல்லாஹ் கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல். அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், அவன் தான் கூப்பிடுற, வாங்க போவோம் வாங்க போவோம், நீங்க எல்லா வணங்கத்தானே சரி, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல பைத்து வந்துடும் வாங்க. வல் அஸ்லாம் என்பதை குறிப்பார்த்தல், அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்த பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பது தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள், அதுல நம்பர் போடுவார்கள், ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள், அந்த அம்புகளை கையில கொடுப்பார்கள், அது போயிட்டு அங்க சரியா ரெண்டாம் நம்பர்ல உழுந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு கொடுப்பார். சில நேரத்தில் அந்த நம்பரை இல்ல, ஈட்டு போய் இதுல குத்தும், என்ன கதை என்ன கதை, ஒன்றுமில்ல உங்களுக்கு தோத்துள்ளுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்ட வேலை. எனவே ரிஜிசும் நமக்கு சைத்தான், இது சைத்தானுடைய செயல்கள். கல்லு குடிக்க சொல்றது அவன் தான், சூதுவலாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்லுவதும் அவன் தான். வாப்போ அதுல இருந்து தவிந்து கோங்கோ, அப்பதான் தலை தூக்குவீங்க. இன்னமா யுரே துஷைத்தானு அய்யோக்கிய பைனக்கும் அல் அதாவத வல் பகலாக ஃபில் ஹம்ரி வல் மைசிரி வயசுத்துக்கும் அன்னிக்கிறில்லாயி அனிசலாம். இந்த சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறத்தாலையும் அது சைத்தாண்டிய மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம், நோக்கம் என்ன, நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், அதாவத்த உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற. ஒரே கூட்டாளி மாறு, நகமும் சதையும் மாறி, ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டு தான் குடிச்சான், பத்து பத்து ரூபாய் மொத்தம் இருபது ரூபாய், உண்ட பத்து அவண்ட பத்து குடிச்சு கொஞ்சத்துல இவன் கழுத்தை அவன் கடிச்சு, அவன் கழுத்தை இவன் கடிச்சு, ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர்னார்கள், அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார்கள். சூதை அல்லாஹ் சொல்கின்றான், வயசுக்கும் அனிசலா. சூதுன்ற நீங்க டிவியில மேட்ச் பாக்குறீங்க, ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது.
1: அதுல உங்களை உட்கார வச்சு அல்லாட நினைவை விட்டு உங்களை அப்படியே டேர்ன் ஆக்குறான், உங்களுக்கே தெரியா. இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்கத்தானே ஒண்ணு. நாங்க இப்ப நாங்க தோதுமாரி அழிக்கிற உங்க அப்பா எல்லாம் இதெல்லாம் பார்க்கவா செஞ்சாரு, அவர் நான் உலகத்தில் தோதாவா இருந்தாரு, கோமணம் கட்டிக்கிட்டா வாழ்ந்தாரு, பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டு போனான். அப்பா உங்க அப்பாட கால் பெருவிரல் தூசிக்கும் ஒப்பாகாதவர்கள் தானே இப்ப இருக்கார்கள். அப்ப அவங்களாம் வாழலையா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? இவர்கிட்ட வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். அவருக்கு டிவி பார்க்க வந்த ஒருத்தன் அவன் பொண்டாடியோட லைன் ஆயிட்டான். இவர் சொல்றாரு வேர்ல்ட்ல என்ன நடக்குது பார்க்கணுமா? வேர்ல்ட்ல அடா வேர்ல்ட்ல பார்க்கலாம்டா, வேர்ல்ட்ல இங்க உள்ள பாரு. அவங்க வீட்டுல டிவி இல்லைன்னு டெய்லி வந்தாரு. காசிம மாவட்டில் போயிட்டு பார்ப்போம், ஜப்பான் மாமா வீட்டுல பார்ப்போம். கடைசிக்கு ஜப்பான் மாமா விட்டு மாமியா அஞ்சு போயிட்டான். அன்னைக்கு வந்த ஆத்திரத்துல கூரையில ஏறி என்டனாவை பிச்சுறாரு. அட மட சாம்பிராணி, இப்ப என்டனாவை பிச்சு என்ன செய்ய என்ன செய்ய? அப்பவே உன் பொண்டாட்டி தலை மச்சரை பிடிச்சு பிச்சிருந்தான். இந்த காரியம் நடந்திருக்குமா? எனவே எல்லாம் சொல்லுவது பொருத்தமா இருக்கு. சைதான் புள்ளாதவன் வாணிசலா தொலைகளிலே மண்ணை போடுவான். சூதண்டு உட்கார்ந்துட்டால், மெச்சண்டு உட்கார்ந்துட்டால் தொழுகையெல்லாம் சரி வராது. தொழுகையில் கூட கவனம் இருக்காது. சைத்தான் மிக பொல்லாதவன். மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான், திட்டமிட்டு எடுக்குவான். யாரும் அதுல பழியாவாங்களே தவிர அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் தான் சைத்தான். சைத்தந்த சில பேர் சொல்வார்கள் இவருக்கு மௌத்தா போன அப்துல் மீனானா பிடிச்சான். அப்துல் மீனானா போல சுருட்டு குடிக்கிறாரு, அப்துல் மீனானா போல கண்ணை பரட்டி பரட்டி பார்க்கிறாரு. அப்படின்னா அப்துல் மீனானோட மண்ணங்கட்டி ஒண்ணும் இல்ல, ஷைத்தான் செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகளின் அசிங்கத்தோடு இவர்களோடு தொடர்பு கொள்வதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். கெட்ட ஆவியா இருந்தாலும் நல்ல ஆவியா இருந்தாலும் கபருக்குள்ளே போனதன் பின்பு அவர்கள் வருவதில்லை. அதற்கு சில படிப்புகள் எல்லாம் இருக்குது. அதை வச்சிருந்த சைத்தானதான் கலற்றார்கள். அதே போல சில பேரு சைத்தானை இந்த மக்கத்துக்கு எடுக்கிறாங்களே நாலு மாசத்துக்கு, அது மாதிரி சைத்தான கண்ட்ராக்ட் எடுக்கிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். சைத்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையில சில சம்பாஷணைகள் நடக்கும். இவர் அப்படி போவார், ஒரு தாள பெய்து ரெண்டு மூணு செய்தியை கேட்டு வருவார். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நட்சத்திரங்களை நாங்கள் சைத்தானுக்கு பாம்பை ஆக்கியோம், பாம்பை எரிபந்தங்கள். இந்த ரகசியத்தை கேட்க வரக்குள்ள நாங்கள் நட்சத்திரத்தால் அடிக்கிறோம் என்று குர்ஆன் சொன்னது. நீங்க சில நேரத்தில் அனுபவத்தில் பார்த்திருப்பீங்க இல்லையா, சில நட்சத்திரங்கள் அப்படி வந்து உழுவிடுமா? சில பேர் சொன்ன நட்சத்திரம் உழுவுறது கண்ட என்ன கண்டா அவன் பாட்டுக்கு வேலைக்கு போப்பா இல்ல சரியில்லைன்ற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சைத்தானுக்கு தான் சரியில்லை, அவன் அடிபட்டிருக்கான், நீ அதை பார்த்திருக்கிற அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எனவே சைத்தானுக்கு எரி பந்தம் தான் அது. கல்லிலே செல்பவர்களுக்கு வழிகாட்டி சைத்தான்களுக்கு எரி பந்தம். அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த போய் அட்டிய பட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க. அப்ப ரெண்டு செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சரியா கம்ப்ளீட்டா கேட்க கிடைக்கல, இவர் காதல வச்சிருவாரு. இவர் காதல வச்சத்தோட அவரு உங்களுக்கு இவன் எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வாரல, இவனை பார்த்தா நானும் சொல்லுவேன்டா, அனுபவசமா இருக்கான், எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வராது. முதல்ல பல்ல விளக்க சொல்லு, கொண்டை விட்ட சொல்லு, முடிய விட்ட சொல்லு, உடுப்ப மாத்த சொல்லு, நானும் சொல்லுவேனே. அவனு சொல்ல சரியா சொல்றாட்ட, சரியா சொல்றாட்ட. அவன் கிட்ட கேட்கிறான், இப்ப அவனுக்கு வயசு 61 வயசு. எத்தனை வயசு? 61. 61 மறதி கூடவா இல்லையா? என்னங்க 21 மறக்கிறான், 21 மறக்கிறான், 61 மறதி இருக்குமா இல்லையா? அவன்கிட்ட கேட்கிறான், 9 வயசுல ஊட்டு வாசல் படியில விழுந்து உங்களோட தலைப்பட்டுச்சான்னு கேட்கிறான். அவனுக்கே காலையில என்ன சாப்பிட்டேன்னு நினைவில்லை. அவன் பயத்திலே இறுக்கி மிரிக்கிறோ. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த முசீபத்து ஆரம்பமாவிச்சு. எனவே பூசணிக்கா ரெண்டு கொண்டாங்க. இவர் கேட்காரு, என்ன பண்ணி உழுவல்லி? அப்படியெல்லாம் உழுவல்லியே, புழுந்தி பண்டா. சில நேரம் எங்களுக்கு மறந்து மறந்தியும். இதுதாங்க சைத்தான். இத நம்பி அல்லாவே பணத்தை சொல்ல சொல்லையா கொண்டு போய் சுபால் தொழுவாதவனுக்கு அன்னை பூரா தரத்திரியே தானே. இத போய் சாஸ்திரக்காரன் கேட்டான். அவன் சொல்லுவான், உங்களுக்கு இன்னும் 41 நாளைக்கு இப்படித்தான் நிக்கும்போவான். அவன் எப்பனாச்சும் சொல்லுவானா, நீங்க சுபோ தொழுறீங்களா, அதனாலதான் அந்த முசிபத், நாளில இருந்து தொழுது பாருங்க சொல்லுவானா? சொல்ல மாட்டான், அவனே சொல்ல மாட்டானே. எனவே சைத்தான் மிக பொல்லாதவன். மாவியார் அலியல்லான் அவர்கள் வழமையாக நடுவிசி தொழுகைக்கு எழும்புவார்கள். ஒரு நாள் கண் அயர்ந்து தூங்கிட்டார்கள். நடுவிசி தொழுக என்ன தாஜ தொழுக, கண் அயர்ந்து அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது. சப்தம் வந்ததும் எழும்பி பார்த்தார்கள். சைத்தான் மாவியார் அலியல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், உங்களை தாஜதுக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா? நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா? தாஜது தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள், உணவு அருந்த மாட்டீர்கள், நீர் அருந்த மாட்டீர்கள். உங்களின் உணர்வை பார்த்தால்தான் இப்படி மடியார்களா? மாவியா, இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்து விட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதெல்லாம் வானா இதோட போட்டு தான் உங்களை எழுப்பாட்டினேன். பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிரெயின், நல்லதை சொல்லுவது போலதான் சொல்லுவான். எனவேதான் இமாமுன் அபூசீர் ரஹமத்துல்லா அலி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்க எப்பையும் ரெண்டு பேருக்கு மாறு செய்யும், நஃப்ஸுக்கும் சைத்தானுக்கும். அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் வழிபடணும், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் எகேன்ஸ்டா போகணும், நேர் மாத்தணமோ. அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் மாற்று செய்யறான், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் அவங்க வழிபடுறாரு. அந்த ரெண்டும் நஃப்ஸும் சைத்தானும் நல்லவைகளை, நல்ல நல்ல யோசனைகளை சொன்னாலும் நீ அதுல கவனமா தான். எப்படி யோசனை சொன்னான் அப்பாக்கு சுரக்கத்தில் வச்சு? எனவே சைத்தானும் நஃப்ஸும் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும். ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், கெட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்குகின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான். அவைகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள ஷைத்தானின் அடையாளம் தெரிஞ்சு வாழ வேண்டும். ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஷைத்தானை கேட்டாங்க, பேட்டி கண்டார்கள். எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் ஷைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், ஷைத்தானே உன்னுடைய படுக்கை தோழன் யார்? சைத்தான் பதில் சொன்னான், டோப்கார், போதை உள்ளவன், அவன்தான் என்னுடைய படுக்கை தோழன். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃபென்தோ, உன்னுடைய கூட்டாளி தார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழுகையே புறவு தொழுவோம் என்று தொழுற சுனங்கி தொழை விட்டுறல்ல சுனங்கி தொழுற அவர் தானே என் கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி, களவெடுக்கிறானே, அவன் என்னுடைய விருந்தாளி. உனக்கு விருப்பமான நண்பன் யார்? சில நேரத்துக்கு இதுலையும் கேட்கிறாங்க இல்லையா, எதுல இந்த ரேடியோல என்னது 99 அதெல்லாம் 103 அவன் நம்பர் தான், 103 சூரியன் எஃப்எம் 103 அதுல கேட்கிறாங்க, கதிஜா உங்களுக்கு புரியுமான பாட்டு என்ன? இவங்க சொல்றாங்க புரியுமான பாட்டு, புடிச்சுக்கோ கெட்டிக்கோ கெட்டிக்கோன்ற ஜாதி. அப்படியானால் ஜரீனா இப்போது கேளுங்கள், நீங்கள் பிரியமான கெட்டிக்கோ பிடிச்சுக்கோ பாட்டு அண்ணா. நீ அப்பா யார் யார் கேட்கறீங்க ஜரீனா இந்த பாட்டை? நானும் என் வாப்பாவும் அவனை வெட்டாலும் அவனை, என் மம்மியும் என் நானாவும் என் உப்பும் தம்பியும். நீ அப்பா எவ்வளவு பேர் கேட்கிறாங்க நாசமா போச்சா? சைத்தான் இப்ப டீ உள்ளுக்கால வந்து அங்கிருந்து எடுக்கிறான். வீட்டுக்குள்ள மரியாதையா இருந்த பொம்பளையில அந்த மிஷன்ல எடுக்கிறான். எனவே விரும்பிய நண்பர் யார் என்று கேட்ட போது சைத்தான் சொன்னான், பாட்டுக்கார், பாட்டு படிக்கிறோம், பாட்டு படிக்கிறோன்னு ரொம்ப பிரியமான கூட்டாளி. உன்னுடைய தூதுவன் யார், உன்னுடைய தூதுவர் யார்? சைத்தான் சொன்னான், சூனிய காரணம் சாஸ்திரம் சொல்றவன். உனக்கு கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது என்று கேட்டபோது சைத்தான் சொன்னான், பொஞ்சாதிய தலாக் சொல்றானே அவனோட நான் சரியான கண் குளிர்ச்சின்னு சொன்னான். இப்ப அப்படித்தானே ஆச்சு, எவ்வளவு அழகா எப்ப சொன்னாங்க பாருங்களேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் கொடுக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச ஆறு மாசத்துல ரெண்டு வாரத்துல ஒரே ராத்திரியில இருந்துட்டு தலாக் கொடுக்கிறாங்க. தலாக் என்பது அல்லாஹ்வுடைய அரசு கொடுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாவுக்கு புரியம் இல்லாத உண்டு, அவனுடைய அரசும் நடுங்கிறது பூமியிலே ஒரே ஒரு பாவம் தலாக்கு தான் என்று சொல்லுதா சொன்னான். தலாக் சொல்லாதீர்கள், அல்லாஹ் பிரியப்படவில்லை என்று சொல்லுதா சொன்னார்கள். சைத்தானுடைய லைன், அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி அதுதான். உன்னுடைய நேசன் யார்? தொழுகை அறவே தொழாம இருப்பவன் என்னுடைய நேசன் என்று சொன்னான். மனிதர்களில் உனக்கு ரொம்ப பிரியமானவர் யார் என்று கேட்டபோது சைத்தான் சொன்னானா, அபூபக்கரையும் உமரையும் திட்டவன் தான் எனக்கு புரிய வேண்டாம். சைத்தானின் அடையாளம் கண்டு அவர்கள் ஆட்சியிலே சைத்தானின் கூத்துகள் வீட்டுக்குள்ளே நடைபெறுகிறது தெரிந்த போதும் மாறு வேடத்தோடு போய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஆடலை பாடலை மது அருந்துவதை மதுப்போதையில் நடனமாடியதை எல்லாம் வெறுத்தார்கள், நிறுத்தினார்கள். சைத்தானுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்கள் குழப்பங்கள் எண்ணங்கள் செயல்கள் அத்தனை விட்டு நம்மையும் நம் மனை மக்கள் பிள்ளை குட்டிகளையும் பாதுகாப்பானாக.
2: For more lectures visit slhub.com.
3: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹும் நியாஸ் முகமது அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com
0: முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் குறும் குடும்பவியல் தொடர் கேட்க இருக்கின்றோம். இந்த தொடரில் மணவரை சட்டங்கள் என்ற தலைப்பிலான மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبو الله سهور غلي بيان عربي جردنا لموبايل فون هلا بنتريه இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது மணவறை சட்டங்கள், இதுவரைக்கும் நம்ம வலிமாவுடைய சட்டங்களையும் அதுக்கு பின்னால் அலங்காரங்கள் தொடர்பான சட்டங்களையும் நம்ம பார்த்தோம். இப்பொழுது மணவறை சட்டங்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மணவறை சட்டங்கள் சம்பந்தமாக பேசுகிற சந்தர்ப்பத்தில் வந்து இதில் மூன்று நிலையில் என்ன செய்யலாம், இந்த தலைப்பை நம்ம பேசலாம். ஒன்று, மிகவும் விரிவாக பேசுகிறது, விரிவாக பேசுகிறது. அதில் சலஃப்களுடைய சில பாரம்பரிய நூல்கள், இந்த முசன்னஃப் அப்துல் ரசாக், முசன்னஃப் இபின் அபி ஷேபால் வரக்கூடிய நிறைய ஆதார்கள், இது தொடர்பான விஷயங்கள் இன்றைக்கு, அதாவது மக்கள் எதெல்லாம் கேட்காமல் புரிந்து கொள்ள முடியுமோ அவைகளெல்லாம் கேட்டிக்கிறாங்க. அவைகளெல்லாம் கேட்டு அதுக்கு பதிலெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த ஆரம்ப காலத்திலேயே அடைந்தும் இருக்கிறார்கள். அது மாதிரி விஷயங்களை என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி என்ன, எப்படி தனிப்பட்ட ரீதியாக கேட்டு பதில்களை அடைஞ்சு கொண்டாங்களோ அதே மாதிரி அடைந்து கொள்வது தான் நல்லது. கேட்காமைக்கிறது அதை விட மிகவும் நல்லது. பொதுவாக ஜென்ரலாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச ஒரு விஷயம், சைத்தான் அந்த வஸ்வாசம் என்ன செய்வான், இதை கேளு அதை கேளு, அப்போ தான் கிளியர் ஆகும்ன்ற அடிப்படையில் கேட்க வைப்பான். அதில் நம்ம போனோம்னு சொன்னால் அது அப்படியே என்ன செய்யும், இழுபட்டு போய்கொண்டே இருக்கும். இந்த அளவுக்கு விரிவாக போகிறது, விரிவாக போய் நூல்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. இமாம் சுயூத்திக்கு ஒரு நூல் நிஸ்பத்து செய்யப்படுகிறது, அந்த பேர் நான் சொல்லலை. அது இமாம் சுயூத்தியோட நூலா அப்படி என்று சொல்லியும் என்ன, அதாவது கருத்து முரண்பாடு இருக்குது. இது சம்பந்தமான விரிவான முறையில் பேசப்பட்ட ஒரு நூல். அதுபோல் ஆரம்பகால அறிஞர்களில் சில எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இந்த உடலுறவு தன்மைகளை பற்றியெல்லாம் என்ன, அதாவது ஆய்வு செஞ்சு கம்பேர் பண்ணி ஹராமான வழிகள், ஹராமான அதாவது உறவுகள் எல்லாத்தையும் இதோட கம்பேர் பண்ணி, இது எது இதில் என்ன ப்ளஸ் இருக்குது, இதில் என்ன மைனஸ் இருக்குது, ஏன் இதில் ப்ளஸ் வந்துச்சு ஹராமாக இருந்தும், இப்படியெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதே போல் வந்து அதாவது சுய இன்பம் காணுதல் அப்படின்ற தலைப்பில் இமாம் ஷவுகானி ஒரு புத்தகம் எழுதுகிறாரு, புலூகுல் முனாஃபி ஹுக்மில் இஸ்திமினா அப்படின்ட்டு. அப்படி ஒரு தனி ஒரு புத்தகமே என்ன செய்கிறாரு, அவர் எழுதுகிறார். இந்த புத்தகத்தை வந்து தம்மாஜால் பிரிண்ட் பண்ணுற டைமில் அவங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. காரணம் அவர் ஒரு அறிஞருடைய நூல்ன்றதுனால அதில் அந்த சட்டங்களை எழுதிக்கிறான்றதுக்கான பிரிண்ட் பண்ண நினச்சாங்க. ஆனால் அவர் அதில் வந்து லேசுப்படுத்தல் என்ற அமைப்பில் அது இருக்கிறதுனால தொஹ்ஃபத்து ஷாபிர் ரப்பானி ஃபிர்ரத்தி அலில் இமாம் ஷவுகானி அப்படின்னு இமாம் ஷவுகானிக்கு மறுப்பு என்ற ஒரு பகுதியை கீழே சேர்த்தே அந்த புத்தகத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரியான இப்போ சொன்னது ஒரு உதாரணத்துக்கு, இருக்கிறதுல ஒரு மிதமான ஒரு நூலை தான் என்ன செஞ்சேன், உதாரணத்துக்கு சொன்னேன். மற்ற பேர்கள் எதுவும் சொல்லவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவைகள்லாம் வந்து என்னது, துத்வா வரா துருவா, அதாவது அவைகள் சுருட்டப்பட வேண்டும். இமாம் தஹபி சொல்கிற மாதிரி அவைகள்லாம் மூடி, அதாவது இந்த ஒதுக்கப்பட வேண்டியவைகள் அறிவிக்கப்படக்கூடாது அப்படி என்று சொல்லி, இந்த இமாம் தபரீடு அறிவிப்புக்கு இமாம் தஹபி அவங்க சொல்லுவாங்க, இந்த அறிவிப்பெல்லாம் இப்படி தொகுத்ததுக்கு பதிலாக இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், வந்து எரிக்கக்கூடாது என்ற அமைப்பில் மாதிரியான செய்திகளாகத்தான் இதை நான் என்ன செய்கிறேன், கருதுறேன். காரணம், ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகளில் சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவியர்கள் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் உள்ள நபித்தோர்களை நிறைய பல திருமணங்களை முடிச்சிக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலையும் இவ்வளோ தான் எங்களுக்கு செய்திகள் கிடச்சிக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். அது வந்து அது எங்களுக்கு அதில் தான் ஹயர் இருக்குது. மற்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கும் வசுவாசாகிக்கணும், வசுவாசாவே இருந்துட்டு என்ன செய்யுங்க மௌத்தா போங்க, அந்த லெவலில் நிற்கிறது தான் அதுக்கு பொருத்தமானது அப்படி என்ற அமைப்பில் இருக்கிற மாதிரி தான் விஷயங்கள். ரசூலாங்க எதை தெளிவுபடுத்திக்கிறாங்களோ அதை நம்ம மறைக்க வேண்டிய விஷயம் இல்லை, ஒளிவு மறைவு இல்லாமல் அதை சொல்லணும். மற்ற விஷயங்கள் இந்த அளவுக்கு விரிவாக போகிறத தவிர்த்துக்கொள்ளணும். அதே மிதமான அளவில் ஒரு இடைநிலையான அளவுலையும் சிலர் பேசியிருக்கிறார்கள். அதாவது குர்ஆன் சுன்னால் வந்ததை விட இடைநிலையான அளவுலையும் பேசிக்கிறாங்க, அது ஓரளவு கூட பரவாயில்லைன்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம இதில் பேச போகிறது ஃபஸ்ட் லெவலில் மட்டும்தான். அதாவது குர்ஆன்லேயும் சுன்னாலே என்ன வருது, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அந்த சட்டத்தை மட்டும் நம்ம சொல்கிறது. அப்போ எதெல்லாம் நமக்கு ஹலால், எதெல்லாம் ஃபித்ரத்துக்கு மாற்றமானது, இயற்கைக்கு மாற்றமானது என்றது அதை எப்பயுமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். குர்ஆன் சுன்னாலே உண்டு, நேரடியாக தடுக்கப்பட்டால் அது கூடாது. அதில் வந்து பொதுவான அனுமதி, பொதுவான அனுமதி. இன்னொரு கட்டமைக்கு ஃபித்ரத்துக்கு மாற்றம், ஃபித்ர உதாரணமாக பாலியல் வயது திருமணம், சின்ன பிள்ளைகளை திருமணம் முடிக்கலாமா, 9 வயசு 10 வயசுன்னு உலக ரீதியாக சின்ன பிள்ளை இருக்கக்கூடியவர்களை திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம முடிக்கலாமன்றுவோம். இதுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா, அப்போ 3 வயசு பிள்ளையை திருமணம் முடிக்கலாம், அக்கதனிக்காக பண்ணலாம், குடும்ப வாழ்க்கையில் 3 வயசு பிள்ளை அப்படி, இது ஒரு அசிங்கமான ஒரு கேள்வி. காரணம் எங்களோட பேச்சு வந்து திருமணம் முடிக்கிற மாதிரி உள்ள பிள்ளைகளை பற்றி தான் பேச்சு. அந்த அதை வந்து வயசு பார்க்கணுமா, அதுக்கு ஒரு தேவை நிமித்தம், ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தால் தேவை நிமித்தம் இருந்தால் முடிக்கிறத பற்றி தான் பேச்சு. திடீர்னு இப்படி கேட்குறவங்க வந்து ஃபித்ரத்துக்கு மாற்றமான இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு இடத்த மனித குலமே சொல்லாது. அப்படி இருக்கக்கூடிய மனித குலத்துக்கு இந்த இஸ்லாத்தை வழங்கிய இறைவன் எப்படி சொல்லுவான், அப்படி சொல்ல இயலாது. அது ஃபித்ரத்துக்கு மாற்றமானது. எனவே ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் தேடிக்கின்ற அவசியம் இல்லை. உனக்கு தெரியும் இது ஃபித்ரத்துக்கு மாற்றமான ஒரு அதாவது உணர்வு அப்படின்னா அது வந்து ஹராமிட்டு நீ என்ன செய்யணும், முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஸ்தஃப்தி கல்பக், உனது உள்ளத்துக்கு நீ ஃபத்துவா கேட்டுக்கொள் என்று சொல்லக்கூடிய மாதிரி என்ன செய்யணும், நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இதை நம்ம அணுகினோம்னா இதில் வந்து அதாவது இந்த சட்டங்களில் வந்து நம்ம சுருக்கமான சில விஷயங்களை பார்ப்போம். இப்போ முதலாவது விஷயம், மண அதாவது மணமகளை வந்து மணவறையில் வைக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லா ஜோடனையை பற்றியும் பேசிட்டோம். அதில் மணவறையையும் ஜோடித்து வைப்பது, அழகுபடுத்தி வைப்பது, இதெல்லாம் ஓகே. அந்நிய கலாச்சாரம் வராத அமைப்பில் அது இருந்துக்கொள்ளணும். அந்நிய கலாச்சாரங்கள் வராத அமைப்பில் அது இருந்துக்கொள்ளணும். இந்த பெட்டில் பூவெல்லாம் தூவி வச்சுருப்பாங்க விளங்கிட்டா, இதெல்லாம் பிழை இல்லை. இதெல்லாம் அதில் அந்த அலங்காரங்கள்ட்ட இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அலங்கரித்து வைக்கிறது, இதெல்லாம் பிழை இல்லை. அந்த அடிப்படையில் அந்த நம்ம அந்த மணவறையுடைய சட்டங்கள் அந்த அலங்கார சட்டத்துக்குள்ளே நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது. அதே நேரம் இந்த அதாவது மணவறைக்குள்ளே உள்ள பெண்ணிடத்தில் கொண்டு போய் அந்த கணவனோ வழியோ கொண்டு போய் என்ன செய்கிறது, கையை பிடிச்சி விட்றது, இதெல்லாம் வந்து செய்யணுமென்ற கடமையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஊர்வலமையில் செஞ்சால் பிழையும் இல்லை. செய்யாட்டி அந்த திருமணம் செல்லாதண்டோ அல்லது ஒரு சுண்ணத்தண்டு நம்பிக்கையில் செஞ்சால் அது பிதாத்தான ஒரு செயல்பாடு. மற்றபடி சாதாரணமாக அந்த மாதிரி நடந்து கொள்றதுல பிழை இல்லை. மணவறைக்குள்ளே சென்று விட்டாலே முதலாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செய்தியை சொல்லுவாங்க. இது வந்து பலகீனமான ஒரு செய்தி. அதாவது இப்னு அஜ்லான் வழியாக வரக்கூடியது, அவருடைய நம்பகத்தன் அவருடைய மனன சக்தி விஷயத்தில் கருத்து முரண்பாடு இருக்கின்றதுனால இது பலகீனமான ஒரு செய்தி. சுனன் அபூ தாவூதில் 2160 இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா தசவ்வஜ அஹதுக்கும் இம்ராஅத்தன் விஷ்தரா ஹாதிமன், உங்கள் ஒருவர் திருமணம் முடித்தால் அல்லது ஒரு வேலைக்காரரை வாங்கினால், ஒரு அவர் வேலை செய்யக்கூடிய அடிமையை வாங்கினால், ஃபல் யக்குல் அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம இன் எஸ் அலுக்க ஹைரஹா ஒ ஹைரமா ஜபல்தஹா அலை வவுதுபிக்க மின் ஷர்ரிஹா ஒ மின் ஷர்ரிமா ஜபல்தஹா அலை. அதாவது அந்த வல்லி எப்படி வருதுன்னா, இதை பிடிச்சி இப்படி முடியை பிடிச்சி, சும்மல் யஹுபி நாசியத்திஹா வல் யதோ பில் பரக்கத்து ஃபில் மர் அதிவல் ஹாதிம். அதாவது இந்த முடிய இப்படிங்க இந்த பக்கத்தால் பிடிச்சி முடிய அந்த முன்னேற்ற ரோமங்களை பிடித்து கொண்டு இந்த துவாவை ஓதட்டான். என்ன அதாவது, அல்லாஹும் இன் யஸ்அலுக்க ஹைரஹா, யா அல்லாஹ் இவரது நலவை கேட்கிறேன், வஹைரமா ஜபல்தஹா அலை, இவளை எந்த நலவில் நீ படைத்திருக்கிறாயோ அந்த நலவை நான் கேட்கிறேன், இவருடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், எந்த தீங்கின் மீது இவளை படைத்திருக்கிறேன் அந்த தீங்கை விட்டு என்ன செய்கிறேன் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலோ ஒரு அடிமையை வாங்கினாலோ ஒரு வாகனம் வாங்கினாலோ ஏதோ ஒன்று புதுசாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி செய்யுங்க அப்படின்னு வருது. இந்த செய்தி வந்து பலகீனமானது, தாயிஃபான ஒரு செய்தி. முன்னேற்ற ரோமத்தை பிடித்து இந்த துவாவை ஓதுதல் அப்படின்றது பலகீனமான ஒரு செய்தி. ஆனால் பல அறிஞர்கள் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, நம்பகமான செய்தி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம பார்த்த அளவில் இந்த முஹம்மது இப்னு அஜ்லான் வரக்கூடிய இந்த செய்தி வந்து பலகீனமானது, தாயிஃபானது. இந்த அதாவது இது போன்ற சில செய்திகள் என்ன, அதாவது முஹம்மது இப்னு அஜ்லான் வழியாக நம்ம தொழுகை விஷயங்கள் அங்கெல்லாம் சிறப்பிரபரியமான செய்திகள் உண்டு, இவரை வச்சு தான் நம்ம பலகீனம் என்று சொல்லி சொல்லுவோம். அதனால் இந்த நடைமுறை தவறானது. அப்படியாக அந்த துவாவை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்ண்டா மாறியும் புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன, இதை மனைவி கணவனுக்கு என்ன செய்யலாம், செய்யலாம், ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினான்றது கணவன் கேட்குற மாதிரி மனைவி என்ன செய்யலாம் கேட்கலாம் தானே. அதே மாதிரி இதே என்ன செய்யணும், அவன் முன்னேற்றுவோமத்தை பிடிச்சி முடிஞ்சோன்னே இவங்களை என்ன செய்யணும், முன்னேற்றுவோமத்தை பிடிச்சி இவரும் என்ன செய்யணும், மனைவியும் துவா கேட்கலாம் அப்படி என்று சொல்லணும். இதை விளங்கி சஹியன்னு விளங்கினவங்க ரெண்டு பேருக்கும் இதை கேட்க என்ன அனுமதி உண்டு அப்படின்றதான் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னால் ரெண்டு பேருக்கும் அதே பிரச்சனைக்கு, அப்போ ரெண்டு பேருமே அந்த துவாவை என்ன செய்யணும் ஓதணும். வந்திருக்கக்கூடிய எல்லா துவாக்களும் அப்படி தான் இருக்குது, உடற்பு சட்டங்களை வரக்கூடிய துவாக்களாக்கி எதாக்கலாம் ரெண்டு பேரும் ஓதுற மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ இதை சஹின்னு சொல்கிறவங்க ரெண்டு பேருமே ஓதுறதுக்கு என்ன செய்யணும் இதை சொல்லணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த செய்தி முஹம்மது இப்னு அஜ்லான் வாராரு, பலகீனமான செய்தி முஹம்மது இப்னு அஜ்லான். அடுத்தது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த அறையில் நுழைந்த பின்னால் இந்த செய்தி மோஜமுல் அவுசத்தில் வருது, இமாம் தபரானியுடைய மோஜமுல் அவுசத்தில் 4018 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இதுவும் பலகீனமானது. அலி இபுனுல் ஹுசைன் இபுனு வாகித் அவர் தன்னை தந்தை வழியாக என்ன செய்கிறார் இந்த செய்தியை அறிவிக்கிறார். அதே போல் அத்தா இபுனு சாஹிப் இதில் வராரு, இவர் வந்து இறுதி காலத்தில் குழப்ப நிலைக்கு என்ன செஞ்சார் ஆளாகினார். இந்த ரெண்டு பலகீனங்களும் இந்த செய்தியில் இருக்குது. அப்துல்லா இபுனு மசூதுலாம் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுஹும் இதா தஹலத்தில் மர்அத்து அலா ஜௌஜிஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு மனைவி கணவனிடத்திலே நுழைந்து விட்டால் ஐயகூமர் ரஜுல் ஃபதகூமு மின் ஹல்ஃபிஹி, ஒரு அந்த கணவர் எலும்பி நிற்கணும், அதுக்கு பின்னால் பெண் என்ன செய்யணும் எலும்பி நிற்கணும் தொழுகிறதுக்கு சரியா. ஃபயுசல்லியானி ரக்காத்தை ரக்காத்தை, ரெண்டு பேரும் என்ன செய்யணும் இரண்டு ரக்காத்துக்கள் தொழ வேண்டும். அதாவது கணவன் கணவனுக்கு பின்னால் இருந்து மனைவி தொழுகிறது ஜமாத்து மாதிரி தொழ வேண்டும். வயகூல் அவங்க சொல்லணும், அல்லாஹும் பாரிக்லி ஃபி அஹ்லி வபாரிக்லி அஹ்லி ஃபிய, அல்லாஹும் ருசுக்னி மின்னி வரசுக்குனி மின்ஹும், அல்லாஹும் ஜுமா பைனனா மா ஜம்மா தஃபி ஹைர் வ ஃபர்ரிக் பைனனா இதா ஃபர்ரக்த இலா ஹைர். நல்ல துவா, அந்த துவாவும் நல்லது இந்த துவாவும் நல்லது தான், ஆனால் சுன்னால இல்லை. இந்த துவாவில் எப்படி வருதுன்னா, அல்லாஹும் பாரிக்லி ஃபி அஹ்லி, யா அல்லாஹ் என் குடும்பத்தில் நீ வரக்கத்து செய்வாயா, வபாரிக்லி அஹ்லி ஃபிய, அதாவது என் குடும்பத்துக்கு எண்ணில் பறக்க செய்வாயாக, அதாவது அவங்களுக்கு பறக்க செய்யணும் எனக்கு பறக்க செய்வாயாக. அல்லாஹும் ருசுக்னி மின்ஹும் வரசுக்னி மின்ஹும் யாழ்லா, அல்லாஹும் ருசுக்ஹும் மின்னி யாழ்லா, அவர் அவர்களுக்கு எண்ணிலிருந்து என்ன செய்வார் ரிசுக்கு கொடுப்பாயாக, வரசுக்னி மின்ஹும் எண்ணிலிருந்து அவர்களுக்கு என்ன செய்வாயாக அதாவது ரிசுக் கொடுப்பாயாக, அவர்களிலிருந்து எனக்கு ரிசுக்கு தருவாயாக, அல்லாஹும் ஜுமா அபைனா மா ஜம்மா தஃபி ஹைர், எங்களை நீ சேர்க்கிற காலமெல்லாம் நலவிலேயே என்ன செய் எங்களை சேரு, ஒஃபர்ரிக் பைனா இதா ஃபர்ரக்த இலா ஹைர், எங்களை நீ பிரிச்சேன்னா நலவுக்காக பிரி, ஒரு நலவை நோக்கிய பிரிவாக அதை என்ன செய்யட்டும், அதாவது பிரிக்கிறதுல பிரித்தா அது நலவை நோக்கிய ஒரு பிரிவாக அது இருக்கட்டும் அப்படி என்று சொல்லி இந்த செய்தி எனது வருது. இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இமாம் தபரானி லம் யர் விஹாத் அல் ஹதீஸ் அன் அதா இல்லா இல்லல் ஹுசைன் இபின் வாக்கித், அதா இபின் சாஹிப்ட் இருந்து இந்த செய்தியை ஹுசைன் இபின் வாக்கிதை தவிர வேறு யாரும் அறிவிக்கவில்லை. அதா இபின் சாஹிப் வந்து முஹ்தலித், இறுதி காலத்தில் குழப்பநிலைக்கு ஆளானவர். ஸோ இந்த அதாவது ரூ அரைக்குள்ள நுழைந்த பின்னால் ரெண்டக்கா தொழுகிற வளமை வேண்டும் சிலருக்கு இருக்குது, அறையில் போய் கணவன் மனைவியாக ரெண்டக்கா தொழுகிறது, அப்படி தொழுது கொண்டா பிழை அல்ல. ஒருவர் வந்து இது சுன்னத்து, இது வந்து ஆதாபுல் பினா, இந்த மாதிரியான உறவு சட்டங்களில் உண்டு அப்படின்னு புரிந்து கொள்ளாமல் சம ரெண்டரை காத்து என்ன செய்வோம் நம்ம தொழுது கொள்வோம் துவா செஞ்சு கொள்வோம் அப்படின்ற ஒரு வளமைக்கு இல்லாமல் அவங்க வந்து என்ன அதை ஒரு செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, வளமைக்கு இல்லாமல் ஒரு முறை தான் கல்யாணம் முடிக்கிறது நான் சொன்னால் ஊர் வளமைக்கு சரியா, ஊர் வளமையில் அப்படி இல்லாமல் அப்படி அவங்க வந்து என்ன அதாவது தொழுது கண்டாங்கன்னு சொன்னால் அது வந்து பிழை அல்ல, மார்க்க ரீதியாக பிழை அல்ல. அதே நேரம் இதை சுன்னத் இப்படியான ஒரு ஒழுக்கத்தை ரசூலாக கற்று தந்திக்கிறாங்க, இந்த துவாவை சொல்லி தந்திக்கிறாங்க அப்படின்னு இந்த ரெண்டு துவாவை பாடமாக்கி இந்த மாதிரி இதை சொல்லணும் அப்படின்னு விளங்குறது பிழை. மார்க்கத்தில் அப்படியான எந்த ஒரு ஒழுக்கங்களையும் நம்ம என்ன செய்யலை, இந்த மாதிரியான சப்ஜெக்டுகளை எந்த ஒரு ஒழுக்க வரையறைகளையும் நம்ம காணவில்லை. இதுவும் பலகீனமான செய்தி. நிறைய நலவுகள் செய்யலாம், நம்ம ஒரு ரெண்டு பக்கம் குர்ஆன் ஓதிக்கலோன்னு சொல்லலாம், அல்ல ரெண்டு ரக்கா தொழுதுகளான்னு சொல்லலாம், ஒரு தர்மம் செஞ்சுக்கலோன்னு சொல்லலாம், இந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யலாம் நல்ல விஷயங்களாக இருந்தால் அதுகளை செஞ்சுக்கலாம், மார்க்கத்தில் பிழை இல்லை. ஆனால் இந்த சுண்ணத்துக்களை சொல்லிக் கொடுப்பாங்க, ரெண்டக்கா தொழுங்கன்னு சொல்லுவாங்க, துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க, அவர் துவா கேட்க நீங்கள் ஆமின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, முடிய பிடிச்சி துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த செய்திகள்லாம் பலகீனமானது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், சஹிஹுல் புகாரியில் 5165 இலக்கத்தில் வருது, இந்த செய்தியை வந்து சொல்லிக் கொடுத்துல, மற்ற எல்லாமே சொல்லிக் கொடுத்துக்கலாம், லைஃபான ஹதீஸில் வர்றது புகாரில் வரக்கூடிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க 5165 இலக்கம், قال النبي صلى الله عليه وسلم رسول صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள், اما لو ان احدهم يقول حين ياتي اهله தன் குடும்பத்தினரிடத்திலே வருகின்ற பொழுது அதாவது உறவில் ஈடுபடுகின்ற பொழுது பிஸ்மில்லா அல்லாவின் பெயரை கொண்டு. அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. அல்லாஹ் ஜன்னிபினி அஷைத்தான, என்னை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு. ஒ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு தரக்கூடியதை விட்டும் ஷைத்தானை என்ன செய், தூரமாக்கு. அதாவது குழந்தையை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு. அப்படி துவா கேட்டால் சும்மா குத்திர பைனஹுமா ஃபீதாலி, அந்த உறவின் மூலம் அவர்களுக்கு இடையில் அல்லாஹு தஆலா ஒரு தக்தீர் பண்ணியிருந்தா, ஒரு குழந்தையை தக்தீர் பண்ணியிருந்தான்னா, அவ குதிய வலதுன், அல்லது அவர்களுக்கு என்ன ஒரு குழந்தை அதாவது எழுதப்பட்டிருந்தால், லம் யதுர்ரஹு ஷைத்தானுன் அபதன், ஷைத்தான் எப்பொழுதும் அவரை தீண்ட மாட்டார். இந்த தீண்டுதல் வந்து உடல் ரீதியான தீண்டுதலை தான் என்ன செய்யணும் என குறிக்கணும். மற்றபடியான தீண்டுதல் வந்து என்ன, ஷைத்தானுக்கு மனிதனுக்கு இருந்து கண்டே இருக்கும் வழி கெடுக்கிற மாதிரியான தீண்டுதல்கள். உடல் ரீதியான எந்த தீண்டுதலும் என்ன செய்யாது, அதாவது நடக்காது. வழிகெடுத்தல் என்ன செய்யும், எப்போ நடந்து கொண்டு இருக்கும், அது பாதிக்காதென்று கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். வழிகெடுத்தல் என்ற முயற்சி என்ன செய்யும், நடந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ இந்த செய்தி சஹல் புகாரில் 5165 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி இந்த துவா. இந்த துவா வந்து உறவின் ஈடுபடுவதற்கு அந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படின்ற அர்த்தம் அல்ல. நம்ம அந்த உறவில் ஈடுபடுவதற்கான ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த துவாவை என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம். அல்லாஹும்ம ஜன்னிபி ஜன்னிபினி ஷைத்தான ஒ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்ற துவாவை வந்து முதலா ஜன்னிபினி ஷைத்தான், என்னை விட்டு ஷைத்தானை என்ன தூரமாக்கு. அதுக்கு பின்னால் ஒ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, இதை ஆணும் சொல்லணும், ஒரு மனைவி என்ன ஒரு பெண்ணும் சொல்லணும். அவனுடைய அதாவது உறவுடைய ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த துவாவை என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒருத்தர் திருப்பி திருப்பி சொன்னால் கூட அதில் என்ன பிழை இல்லை. அப்போ இதுதான் அதாவது உறவின் பொழுது சொல்ல வேண்டிய துவா என்று சொல்லி ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய சஹீஹான என்ன துவா. மற்றபடியான ஒழுக்கங்கள் எதையுமே என்ன செய்யலை காணலை. அந்த அதாவது பொதுவான வழிகாட்டல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. போகிற சந்தர்ப்பத்தில் இப்போ அதாவது அந்த மனைவியோட போகிற சந்தர்ப்பத்தில் போய் இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படியான முறையில் நடந்து கொள்ளணும். சிலர் வந்து பொருளாதார மைண்ட் செட்டிலே இருப்பாங்க, ஃபஸ்ட் தடவை தான் இப்போ நம்ம பேத்து பேச போகிறோன்னு அங்கே உட்காந்துட்டு என்னது எல்லாம் சலாம் எல்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் பேசிட்டு இப்போ எல்லாத்துக்கு முன்னால் முக்கியமான விஷயம் பேசிக்கலோன்னு என்ன எல்லோரும் ஃபீட் பண்ணிப்பான் பொருளாதாரத்தை பற்றி. என்ற செலவு வருமானங்கள் இப்படி தான், இந்த மாதிரி நபர்கள் வந்து என்னது பொருத்தமே இல்லாத ஒரு வார்த்தைகள் இதெல்லாம். என்ற செலவு வருமானங்கள்லாம் இப்படி தான், நம்ம கட்டுப்படியான மெத்தடில் வாழணும், ஃப்யூச்சரில் என்ன எப்படி போகணும், அப்படி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் குழந்தை வளர்ந்தா அப்படின்னு. இது உண்மையை சொல்ல போனால் ஒரு பெண்ணுடைய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சென்ஸே இல்லாத ஒரு ஆளுண்டு ஃபீல் பண்ணுறதுக்குரிய மைண்ட் செட்டு தான் அது. பயோ மாற்றப்பட்டிருந்தாலே தவிர, ஏன்னா இப்போ பெண்களும் அந்த எஜுகேஷன் கொடுத்து தொழில் என்று கொடுத்து முன்னேற்றம் என்று கொடுத்து ரெண்டு பேரும் என்னது அதாவது ஹாஃப் ஆஃப் ஆஃப் போட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கீங்க. அதனால் இந்த ஃபஸ்ட்டுக்கு நம்ம இதை பேசிக்கிறோன்னு அவங்கள எஜுகேட்டட் அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி நபர்களை தவிர இயற்கையாக ஒரு பெண் அந்த நேரத்தில் வந்து இவன் என்ன செய்கிறான் பொருளாதாரத்தை விட நீ ஃபஸ்ட்டுக்கே உன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிறணும். அப்படியே சுற்றி கையில் எடுத்துக்கண்டா தான் முழு கண்ட்ரோல் உன கையில் வரும், இல்லை அவ்வளோதான் அப்படி என்று பண்ணியே அனுப்பினதுனால இவன் சிரி வளமையாக நல்லா சிரிக்கிறவங்க கூட அந்த இடத்துல சிரிக்கிறதுக்கு என்ன செய்வான் யோசிப்பான். ஒரு அளவாக தான் நம்ம என்ன செய்யணும். இந்த மாதிரி நபர்களால் வந்து அந்த வாழ்க்கையில் சந்தோஷமான நேரங்களில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும் ஏன்னா ஃப்யூச்சர் பிளானில். அப்போது இப்படி இல்லாமல் நல்ல முறையில் பேசணுமென்றது, அதாவது அவங்களோட இங்கிதமாக நடந்து கொள்ளணுமென்றது, அதாவது மிச்சமே சீரியஸான முறையில் விஷயங்களை பேசிக்கலாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் சந்தோஷத்தை மட்டும் என்ன முற்படுத்தி பேசக்கூடிய என்று பொது ஒழுக்கங்கள் என்று செஞ்சு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நம்ம வந்து என்ன மார்க்க ரீதியாக இதில் என்ன இருக்குது, மற்ற விஷயங்கள் பொதுவான வழிகாட்டல்களை நம்ம கொஞ்சம் சொல்லலாம். யாராக இமாம்கள் சொல்லி தான் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம் பார்த்துட்டு போவோம். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம். இது ஜென்ரலாக ஃபித்ரத்தில் எல்லாருக்கும் இருக்கு, இயற்கையாகவே வந்து எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் இப்படி தான் நம்ம பேசணும் இப்படி தான் பழகணும். ஆனால் இன்றைக்கு அந்த அறிவு கூட மங்கி போன ஒரு கட்டத்தில் இருக்குது. நிறைய பேர் வந்து அறிவு கூட மங்கி போன கட்டத்தில் இருக்குது. அல்லது இந்த இஷ்கண்டு சொல்லக்கூடிய காதல் நோயில் விழுந்திருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே பேசி பேசி பேசி எல்லா ஹராமும் ஃபோனில் எல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கு போகிற அங்கே போகிறதுனால அந்த ஒரு என்ன ஒரு ஆரம்ப உணர்வெல்லாம் வந்து இருந்தாலும் கூட அந்த ஒரு அந்த ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்த ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பிலான அந்த உணர்வு அங்கே என்ன செய்ய போகிறது இல்லை அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. இது ஒரு அடுத்த அந்த நேரத்தில் உள்ள பயங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க. எனக்கு எனது உடல் ரீதியான பலகீனங்கள், அந்த பெண்ணுக்கு தனக்கும் இடையிலான பலகீனங்கள் இப்படி இது இதெல்லாம் வேறு தலைப்போடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நம்மளோட வழிகாட்டில் மருத்துவ வழிகாட்டலோட சம்மந்தப்பட்ட நம்ம வந்து மார்க்க ரீதியான விஷயத்தில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பேசும். ஆனால் உலக ரீதியான வழிகாட்டல் யாராக இமாம்கள் எதுவும் பேசியிருந்தாங்கன்னா சில நல்ல குறிப்புகள் இருந்தால் நான் இறுதியில் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த உடலுறவு சட்டங்கள் அப்படின்ற விஷயத்தில் எடுக்கிறதுல நம்ம எப்பயுமே இந்த ரெண்டு விஷயங்கள் தான், அதாவது ஹதீஸில் நம்ம வச்சுக்கிறோம். அந்த ரெண்டு சட்டமும் வந்து இந்த ரெண்டு வரையறைக்குள்ள உண்டு ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாது. ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், இந்த ஃபித்ரத் என்றது வந்து நமக்கு காட்டப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகள், காலங்கள், நம்ம வாழக்கூடிய இடம், இதெல்லாம் நமக்கு அதை தாக்கம் செலுத்தும் தானே. அப்போது அந்த சினிமாக்கள் இவைகள் மூலமெல்லாம் தாக்கம் இருக்கும். இதன் ஊடாக இயற்கையாக மனிதன் வந்து உடல் உறவு அப்படின்னு விளங்கக்கூடிய விஷயங்களில் நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கு. எங்களுக்கே இதுதான் வாழ்க்கை, இதுதான் சரியானது, இப்படி தான் இருக்கணும் என்ற மாதிரியான சிந்தனை போக்குகள் என்ன செஞ்சுக்கு வந்திருக்கும். சிம்பிளாக சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், இரண்டு மனமும் ஒத்துக்கொண்டு நடக்கக்கூடிய உறவுகளை மட்டும்தான் இஸ்லாம் என்ன செய்யும், அங்கீகரிக்கும், ஃபித்ரத்துக்கு ஏற்ற வழிமுறையாக என்ன செய்யும், சொல்லும். மற்றபடி ரெண்டு பேருக்கு ஒரு ஒவ்வாமைகள் இருக்குமாக இருந்தால் அதை இஸ்லாம் ஒரு பொழுதும் என்ன செய்ய போகிறது இல்லை, அங்கீகரிக்க போகிறது இல்லை. இது பேசிக்காக ஃபித்ரத்தை பற்றி விளங்கறேன்னா இதுதான் தலைப்பு. இதுக்குள்ளே நம்ம எதையும் விளங்கிக்கலாம். ஃபித்ரத் அப்படின்றா மனசு ஒத்துக்கொள்ளணும், ஃபித்ரத்ன்றது மனசு ஒத்துக்கொள்ளணும். அப்போ ஒரு நல்ல மனசு ஒத்துக்கொள்கிறதுக்கு அவன் சாலிகான பெண்ணாக இருக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கணும், ஏன்னா ஒரு சாலிகான பெண்ணாக இருக்கணும், மனசு ஒத்துக்கொள்ளணும். சாலிகான பெண்ணாக இல்லாமல் மனசு ஒத்துக்கணும்னா ஃபித்ரத்தில் என்ன செஞ்சிருக்கும், மாற்றம் இருக்கும். சாலிகான பெண்ணாக இருந்து பயோவெல்லாம் கிளியராக இருந்து அவங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் மைண்ட் செட்டில் இருந்தால், கணவனும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் மார்க்கம் தடை செய்ததை தவிர மற்றெல்லாம் என்ன அனுமதி என்று புரிஞ்சுக்கலாம். ஃபித்ரத்து மாறிப்போய் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, அது பல காரணங்களால் மாறிப்போயிருப்பாங்க. இப்படி மாறிப்போயிருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனையில் இந்த ஹதீஸில் எடுத்தோம்னா, அப்போ இது மட்டும் தான் கூடாது, மற்ற எல்லாமே என்ன செய்யும், கூடுமென்று எடுத்தால் ஃபித்ரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும், ஃபித்ரத்தெல்லாம் தாண்டி போகக்கூடிய நிலைமையில் இருக்கும். அந்த லெவலுக்கு ஒரு ஆள் போகிறதாக இருந்தால் இதில் பல கேள்விகள் உண்டாகும், அது நம்ம பகிரங்கமான ஒரு பதிவில் அது சரி வராது. ஆனால் அந்த நிலைமைக்கு போகிறதாக இருந்தால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நம்ம ஃபித்ரத்தில் ஏதோ மாற்றம் இருக்குது, நம்ம வந்து சினிமாக்களால் என்ன செஞ்சுக்கிறோம், மாறி இருக்கிறோம். இந்த படங்களை பார்த்து பார்த்து, சினிமா படங்களை பார்த்து பார்த்து எங்களோட சிந்தனை போக்கில் என்ன செஞ்சுக்கி மாறி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும்.
2: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அதாவது சஹீஹ் புகாரியில் 4528 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அதாவது சூரத்துல் பக்ராவுடைய 223 வசனம், ஜாபிர் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கானத்தில் யஹூது தகூல், யூதர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க மதீனாவில், இதா ஜமஅஹா மி வராஹா ஜா அல் வலது அஹ்வல், ஒரு பெண்ணை அதாவது அவள் வளமையாக உறவு கொள்ளக்கூடிய முறைக்கு மாற்றமான முறையில் உறவு கொண்டாள், அதாவது முகங்குப்புற இருக்கக்கூடிய நிலையிலே உறவு கொண்டால் அவன் குழந்தை வந்து என்ன, அதாவது அஹ்வல், ஒரு அதாவது இந்த குறையான ஒரு குழந்தையாக என்ன செய்யும், வரும், குறையான ஒரு குழந்தையாக வரும் அப்படி என்று சொல்லி, அது அஹ்வலுக்கு என்ன மொழிபெயர் போட்டிக்கிறாங்க, 4528, அதாவது அந்த குறையான ஒரு குழந்தையாக அந்த குழந்தை என்ன செய்யும், வரும் என்று யூதர்கள் சொல்லக்கூடியவங்களாக இருந்தார். ஒரு மனைவியோடு உறவு கொள்கிற முறையில் அந்த இடத்துல ஃபித்ரத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் ஒரு ஒரு அதாவது வளமையான உறவு கொள்கிற முறைக்கு மாற்றமாக உறவு கொள்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த குழந்தை வந்து குறையுடைய குழந்தையாக வரும் என்று சொன்ன உடனே அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறான், நிசா உக்கும் ஹர்சுன் லக்கும், பெண்கள் உங்களது விளை நிலங்கள், ஃபத்து ஹர்சக்கும் அன்னா ஷேத்தும், நீங்கள் உங்களது விளை நிலங்களை நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் அப்படி என்று சூரா பக்ரா 223. இப்போ இதில் வந்து அல்லாஹு தஆலா பல சட்டங்களை மறைமுகமாக சொல்கிறான், இதிலிருந்து எவ்வளோ இதுகள் எடுக்கலாம். ஒன்று வந்து ஒரு பெண்ணுடைய உறவில் ஈடுபடுதல் அப்படி என்று சொல்கிறது, உறவுக்கான வழி அல்லாஹு தஆலா எப்படி வச்சுக்கிறானோ அந்த வழியில் மட்டும்தான், மற்ற வழிகளில் உறவு கொள்ளக்கூடாது, காரணம் விவசாய நிலமென்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ விவசாயம் என்கின்ற சிந்தனை மாறுகன், அதான் நகவல் மாறுகண் உடையவராக, அந்த மா கண்ணில் வந்து ஒரு அந்த ஒழுங்காக இருக்காத கருவிழி அந்த மாதிரி இல்லாத குழந்தையாக பிறக்கும்னு யூதர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போ இதில் வந்து அதாவது விளைநிலம் அப்படி என்று சொல்கிற சந்தர்ப்பத்தில் குழந்தை பெறுவதற்கான இடத்துல தான் உறவு என்ன செய்யணும், அதாவது நடக்கணும்ன்றதை அல்லாஹ் ஒன்று சொல்லிக்காட்டும். இரண்டாவது வந்து அல்லாஹ் விளைநிலம் அப்படி என்று சொல்கிறது ஃபத்து ஹர்தக்கும் அன்னா சேத்தும், நீங்கள் விரும்பிவாறு செல்லுங்கள் என்பதில், இப்போ இன்றைக்கு வந்து அதாவது ஒரு ஆணுடைய இந்திரிய துளியை எடுத்து பெண்ணுடைய அதாவது கர்ப்பப்பையில் அந்த சினை முட்டையோடு ஜாயின் பண்ணுறதுக்குரிய அந்த அதாவது ஒரு மெக்கானிசமே இன்றைக்கு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி செய்யக்கூடிய அமைப்பில். அப்போது இந்த மாதிரியான அதாவது கருக்கட்டக்கூடிய தன்மை, இந்த ஸ்டின்ஸாகன்றது கிட்டத்தட்ட 7-8 வகை விளங்கிட்டா, அந்த ஸ்டின்ஸாக என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து 7-8 வகை, குளோனிங் அப்படின்னு சொல்கிறது 7-8 வகையில் என்ன செய்யுது, அது இருக்குது. அப்போது இந்த மாதிரியான நடைமுறையை நாங்கள் இன்றைக்கு செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு இந்த வசனம் ஒரு ஆதாரம், உங்களது விளை நிலங்கள், நம்ம உறவில் ஈடுபட்டு தான் அப்படி வரணுமென்றது இல்லை, இப்படி எடுத்தும் நம்ம என்ன செய்யலாம், வைக்கலாம், ஆனால் அதுக்குரிய முக்கியமான நிபந்தனையாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வது இந்த ப்ரோசஸ் நடப்பதை அவர் ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் கண்ணால் என்ன செய்யணும், பார்க்கணும், தனது இந்திரிய துளி தான் என்ன செய்கிறது அங்கே பகுக்கப்படுகிறது, அதுதான் அங்கே என்ன அதாவது அந்த கருவில் அந்த அந்த கர்ப்ப பையில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது என்பதை முழுமையாக இவர் பார்க்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்யணும் இருக்கணும், எடுத்த நிமிடத்தில் இருந்து அது கர்ப்ப பையில் அந்த சினைமுட்டையோடு சேர்க்கப்படுகின்ற வரைக்கும் அந்த விஷயம் என்ன செய்யணும் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் எடுத்து அதில் வைப்பாங்க ஓமில். அப்போ இது வந்து இந்த இது பார்க்க என்ன என்ன காரணம்டா, இது மாதிரி என்ன செய்யலாம் நடக்கலாம், இன்றைக்கு பேங்க்கில் எடுத்து வைக்கிறாங்க, அதை வழங்கிட்டா அந்த சினை முட்டை எடுத்து பேங்க்கில் என்ன செய்கிறாங்க அதில் வைக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கான ஒரு இந்த அதை ஒரு ஃப்ரீஸ் பண்ணி அதுக்குரிய பாதுகாப்போடு வைக்கிற ஒரு அளவுக்கான டெக்னாலஜியெல்லாம் என்ன செஞ்சுட்டு இன்றைக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான கட்டத்தில் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான கட்டத்தில் அது என்ன

விபச்சாரமான உறவு நடக்கணும். விபச்சாரம் அல்லாத முறைகேடான விபச்சாரத்தை விட படு மோசமான என்ன விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மோசமான சப்ஜெக்டுகள் அங்கீகாரத்தோடு என்ன செய்ய இன்றைக்கு அது ஒரு உதவி மாதிரி அது ஹெல்ப் மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு என்ன செய்கிறாங்க மாற்றிக்கிட்டு வரக்கூடிய காலம் இது. அப்போ இதில் வந்து எங்களது மனைவியர்களுடைய விஷயத்தில் இப்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்றத நம்ம தெரியுது. இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது, ஒருத்தருக்கு ரெண்டு மூணு மனைவி மாறிக்கிறான், ஒருவருக்கு கரு என்ன செய்யலை தரிக்கலை, ஒருவருக்கு கருத்தரிக்கலை, இன்னொருவருக்கு கருத்தரிக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. இவர்களுடைய கருவை எடுத்து அடுத்த மனைவியருடைய என்ன அதாவது வயிற்றில் அந்த இந்த கருக்கட்டை வைத்து அடுத்த மனைவியுடைய வயிற்றில் வைக்கிற சம்பந்தமாக என்ன, ஏன்னா ரெண்டு பேரும் எல்லாமே ஹலால், இந்த பிரச்சனைக்கு இதுவும் ஹராம் தான், இதுவும் என்ன ஹராம் தான். யாருக்குரியவங்களோ அவங்களுக்குரியது மட்டும்தான் என்ன செய்யணும் இங்கே நடக்கணும். திடீர்னு என்ன காரணம்டா டைவோர்ஸ் நடந்தணும் எங்கள் இடையில, இப்போ புள்ள யாருட சரியா கருப்பப்பை தான் இவங்கட கரு முழுசும் யார், அதாவது இந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு உரியது, இடையில் வந்து என்ன விவாதத்தை நடத்திட்டு யாருடைய பிரசவத்தில் தலாக்கித்தாலாம் கணக்கெடுக்கிறது. அது மட்டும் மாத்திரமல்ல அந்த பெண் வந்து தாய்மை என்ற இடத்தை யார் மூலம் அடைகிறா அப்படி என்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே இதில் சிக்கலில் வந்து என்ன செய்ய முடியும். அதனால் நிசாவுக்கும் ஹர்சுன் லக்கும்ன்றது எந்த மனைவியரை இது குறிக்குதோ அந்த மனைவியரை மட்டும்தான் என்ன செய்யும் இது வரைய இருக்கும். இது போன்ற பல இதில் சப்ஜெக்டுகள் இருக்குது. அதே போல் சந்தோஷங்கள் மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் அதாவது குழந்தை பெறக்கூடிய வழியில் உறவு கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் விரும்பியவாறு என்ன செஞ்சுக்கலாம் உறவு கொண்டு கொள்ளலாம் என்றது அல்லாஹு தஆலா என்னது ஒரு ஒரு ஒரு அழகான ஒரு உபமான வார்த்தையோடு அல்லாஹு தஆலா சொல்லி என்ன செஞ்சிட்டான் அதில் முடிச்சுட்டா அதுலேயும் நம்ம என்ன செய்யலாம் எல்லா சட்டங்களையும் அதில் விளங்கிக் கொள்ளலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சம். அப்போ இது தெளிவு. இதில் நிறைய அதாவது இஸ்திம்பாத்தகள் எடுக்கலாம். நான் சுருக்கமாக இந்த உறவு முறையோடு சம்மந்தப்பட்ட நான் சட்ட ரீதியான விஷயங்கள் அங்கே வரும், குழந்தை பிறப்பு அதிலெல்லாம் அது வரும். இதில் வந்து உறவு முறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெண்ணுடன் உறவு கொள்கிற சந்தர்ப்பத்தில் எல்லா வகையிலும் என்ன செய்யலாம் அவர்கள் உறவு கொண்டு கொள்ளலாம். அதே நேரம் அந்த உறவு முறையில் இந்த சப்ஜெக்ட் என்ன அதாவது எந்த வழியில் உறவு கொள்ள வேண்டுமென்று இறைவன் விதியாக வச்சுக்கிறானோ அந்த வழியில் மாத்திரம்தான் நிறைக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி ஒரு ஆதாரமாக என்ன செய்து இருக்குது. அடுத்தது என்னென்னா சஹீ முஸ்லீமில் அதே போல் இன்னொரு ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் சூரா பக்ராவில் 222 அந்த அதாவது குழந்தை பெறுவதற்கான வழிமுறையில் மாத்திரம்தான் நம்ம உறவு கொள்ள வேண்டும், முறையான முறை மட்டும்தான் உறவு கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தை ஒரு ஆதாரமாக சொல்லுவாங்க. ஒய்ஸ் அலூனக் அனில் மஹீத், மாதாவிடாயை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன், அது ஒரு அசௌகரியம். ஃபஅத்தஸிலு நிஸா ஃபில் மஹீத், அந்த மஹீதுடைய அதாவது ஹைதுடைய காலப்பகுதியில் நீங்கள் அவர்களை எனது விலகி நடவுங்கள். வலா தக்ரபுஹுன்ன, எது விலகி நடவுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உடல் உறவு மட்டும்தான் சொல்கிறான். வலா தக்ரபுஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் சுத்தமாகும் வரைக்கும் நீங்கள் என்ன அதாவது அவர்களை நெருங்க வேண்டாம். அதை நெருங்க வேண்டாம்ன்றது உறவைத்தான் சொல்கிறான்றதுக்கு என்ன ஆதாரம்னா, ஃபஇதா தத்ஹர்ன, அவர்கள் சுத்தமாகிவிட்டால், ஃபஅதூஹுன்ன, நீங்கள் உறவில் ஈடுபடுங்கள். அப்போ அதுக்கு முன்னால் ஒதுங்குங்க விளைவிக்குங்கன்னு சொன்னதெல்லாம் உறவை தான். ஃபஅதூஹுன்ன, அவர்கள் நீங்கள் உறவில் ஈடுபடுங்கள். மின் ஹைசு அமரக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய விதத்தில், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏவிய விதத்தில். அப்போ உண்மையிலேயே அந்த மாதாவிடாய் அதாவது அல்லாத மாதாவிடைய நேரத்தில் வந்து வேறு வழியிலும் அவர்களிடத்தில் என்ன அதாவது உறவு கொள்வதற்கான வழி அல்லாஹ் தஆலா வச்சுருந்தாங்க. உறவு கொள்ளலாம், ஆனால் அதாவது செலுத்தக்கூடிய முறைகளில் வேறொரு வழியை வச்சிருந்தான்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை என்ன செஞ்சிருப்பான் இங்கே சொல்லியிருப்பேன். வலா தக்ரபுஹுன், அவர்களை நெருங்க வேண்டாம்ன்றான் அல்லாஹ், அவர்களை நெருங்க வேண்டாம். அதுக்கு பின்னால் ஃபஅதூஹுன்ன மின் ஹைது அமரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய விதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க நெருங்குங்க. இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன், தௌபா செய்கின்றவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், சுத்தமானவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் அப்படின்னு வரக்கூடிய இந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அப்போ இதுவும் இந்த குர்ஆன் வசனமும் தெளிவாக வந்து உறவு முறை என்பது மனித விதிகளில் எப்படி இயற்கையாக பதிஞ்சிருக்குதோ அதைத்தான் என்னது அதாவது கூடும் என்பதை புரிந்து கொள்கிற மாதிரியான ஒரு அம்சத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் இதை இந்த மாதாவிட சம்மந்தப்பட்ட ஒரு சில செய்திகளை பாருங்கள். இந்த அதாவது இந்த இந்த சஹீஹ் முஸ்லீமில் வருது 302 அன் அனஸ் அனஸ்னாரிக அன்னல் யஹூத கானு இதா ஹாதத்தில் மர் அஃபிஹிம் லம் யு ஆக்கிலுஹா வலம் யுஜாமியூஹுன்ன ஃபில் புயூத், பெண் மாதாவிடை அடைந்து விட்டால் யூதர்களோட ஒரு வளமை இருந்துச்சு அவங்களோட சேர்ந்து தின்ன மாட்டான் சாப்பிட மாட்டான் வீட்டில் எந்த வேலைகள்லையும் கலந்து என்ன செய்ய மாட்டாங்க அவர்களோடு ஈடுபட மாட்டார்கள். ஃபசால அஸ்ஹாபு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ இந்த குர்ஆன் வசனம் இறங்குது, சூரத்துல் பக்ரா 222 என்ன மாதாவிடாயை பற்றி உம்மிடத்தில் கேட்கான வசனம் இறங்குது கடைசி வரைக்கும். இப்போ ரசூலுல்லாஹ் இந்த வசனத்துக்கு தஃப்ஸீரா சொல்கிறாங்க, இஸ்னா குல்ல ஷெயின் இல்லை நிக்காக, நிக்காகண்டா உறவு தான் என்றத்தை புரிஞ்சுக்கொள்கிற முக்கியமான இடத்துல உண்டு.

0: இஸ்னாவு குள்ள ஷெயின் இல்லன்னு நிக்காக, நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்க நிக்காக தவிரேண்டா, கல்யாணம் முடிக்க வேணான்னு அர்த்தம் இல்லை, இங்கே எல்லாவற்றையும் செய்யுங்கள் நிக்காகை தவிரேன்னு வருது. அப்போ இந்த இடத்துல அக்குது நிக்கா மாதாவிடாய் டைம்லேயும் அக்குது நிக்கா பண்ணலாம், அது பிழை இல்லை. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னென்னா உடல் உறவு, அதை நான் இங்கே ஏற்கனவே சொன்ன நிக்காக என்பது உறவு தான், அண்டு திருமணம் என்பது உறவு தான். அதனால் இஸ்னாவு குள்ள ஷெயின் இல்லன்னு நிக்காக, நிக்காகை தவிர நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள். அப்படின்னா அந்த பெண்களோடு நீங்கள் பேசலாம், பழகலாம், ஒன்றா தூங்கலாம், சமைக்கலாம், விளங்கிட்டா எல்லா உறவும் உங்கள்கிட்ட இருக்கலாம், உடல் உறவை தவிர அப்படின்னு.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: அனுசரணை வழங்குவது.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: ஆனா ஒரு செய்தி ஒன்று வருது, ஒரு தீனார் அல்லது அரை தீனார் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதா இப்னு அப்பாஸ் தான் அறிவிக்கிறான். ஒரு தீனார் அல்லது அரை தீனார் என்ன செய்யணும், தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னதாக அபுதாவுதில் ஒரு செய்தி வருது. அந்த செய்தி வந்து பெரும்பாலான அறிஞர்கள் இதை பலகீனமான செய்தி, தாய்வான செய்தியை நினைச்சிருக்கிறாங்க, சொல்கிறான். அபுதாவுதில் 264வது இலக்கம் அது. ஒரு தீனார் அல்ல அரை தீனார் என்ன செய்யணும், தர்மம் செய்ய வேண்டும், இது மாதிரி நடந்துட்டா அப்படின்றது தாய்வான செய்தி. அதே போல் சஹி முஸ்லீமில் வந்து இமாம் ஜுஹுரி 1435வது இலக்கத்தில் இமாம் ஜுஹுரி வந்து விளங்கப்படுத்துகிறாரு. அந்த யூதர்கள் ஒரு முறையை சொன்னாங்க, இந்த முறையில் உறவு கொண்டால் வந்து கண் வந்து அதாவது என்ன சொல்கிறது குறையாக வந்து வரும்னு சொல்லி, அதில் வந்து அந்த முறைகேடான உறவு அந்த சொல்லக்கூடிய அந்த உறவு முறையை பற்றி தெளிவாக வரக்குள்ள ஜுஹுரி சொல்கிறார் எப்படின்னா, இன்ஷா முஜப்பியத்தின் வ இன்ஷா கைர முஜப்பியத்தின், நீங்கள் எந்த ஒரு நிலையிலும் அவங்களோட என்ன செய்யலாம், உறவு கொள்ளலாம், கைர் அன்னதாலிக்க ஃபீஸ் இமாமின் வாஹித், ஆனால் அது அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட அந்த பாதையிலாகவே என்ன செய்யணும், இருக்க வேண்டும் அப்படின்னு இமாம் ஜுஹுரி சொன்னதாக என்ன செய்யுது விளக்கம் வருது. ஏன்னா இந்த சப்ஜெக்டில் வந்து கூடாதுன்னு மட்டும் சொல்லிட்டு போகலை அப்படின்னு சொன்னால், இது வந்து பலத்த கருத்து முரண்பாடு கலந்த காலத்தில் இந்த தலைப்பில் மனைவியோடு வந்து என்ன அதாவது உறவு கொள்கிற அந்த வழிமுறை சம்பந்தம், மாதாவிட இல்லை மற்ற பகுதி சம்பந்தமாக பெரிய கருத்து. இமாம் மாலிக், இமாம் அது சஹாபி இப்னு உமர் ரதியல்லாஹு அவங்களுக்கெல்லாம் நிஸ்பத்து பண்ணப்பட்டிக்கு சில கூற்றுக்கள் அனுமதி அப்படின்னு விளங்கிட்டா. அதே போல் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸிலுமே என்ன பலகீனமானது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில், அப்போ அந்த கருத்து முரண்பாடு வந்து ஒரு பெரும் செல்வாக்கு செலுத்தின ஆதார்களெல்லாம் என்ன செய்து இருக்குது. அப்போ நம்ம தெளிவாக இருந்து கொள்றதுக்கு என்ன இந்த செய்திகள் போதுமானது அப்படின்றத நான் இந்த விஷயங்களை மிச்சம் அழுத்தமாக என்ன செஞ்சேன், நான் உங்களுக்கு பதிவு செஞ்சேன். ரைட். அடுத்ததாக வந்து இதுதான் அந்த உடலுறவு சட்டங்கள் என்ற பகுதியில் நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயங்கள், இந்த ரெண்டும் தான் தடை செய்யப்பட்டது. மற்ற எல்லாமே ஃபித்ரத்துக்கு மாற்றமாக இல்லாத வரைக்கும், ஃபித்ரத்துக்கு மாற்றம் என்றதுக்கு நான் வரைவிறக்கணும்னு சொல்லிட்டேன், ரெண்டு பேருடைய மனமும் சாலிஹானவர்களாக இருந்து ரெண்டு பேருடைய மனமும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அம்சமாக இருந்தால் அது என்ன கூடும் அப்படின்ற அம்சத்தை நம்ம சொல்லிட்டோம். அது எல்லையை தாண்டி போகிறதுன்றது நம்ம வந்து ஏதோ ஒன்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதுக்கான ஒரு அடையாளம். அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அதை ஜுனுபாளிகள் வந்து குளித்தல், இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஜுனுபாளி உறவில் ஈடுபட்டு விட்டாருன்னா ஜுனுபாளி ஆயிடுவாங்க. அவங்க குளித்தல் அப்படின்றது வந்து சிலருக்கு வந்து அந்த தண்ணி அசுத்தமாக இல்லையான்னு ஒரு பிரச்சனை உண்டு குளிக்கிற சந்தர்ப்பத்தில், சரியா? இன்னும் சில விஷயங்களுக்கு நான் அடுத்தது சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம குளிக்கிற தண்ணி அதில் என்ன செய்யும், விழும், நம்ம அள்ளி குளித்தோம்டா குளிக்கிற தண்ணி என்ன செய்யும், அதில் விழும். இது வந்து இப்போ பக்கத்தில் ஒரு ஜுனுபாலி இருந்தால் அவரும் குளிக்கிறான்டா, அசுத்தம் சில அசுத்தமாக சுத்தமாகிற சிந்தனையால் அது அசுத்தமாகிற சிந்தனை வரும். அப்போ அதில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆயிஷாலாம் சொல்கிறாங்க, குன்து அஹ்தஸிலு அன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி மின் இனா இன் பைனி வ பைனஹு வாஹித், அதாவது வாஹிதின், ஒரு பாத்திரத்தை நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம், ஒரே பாத்திரத்தில் நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம். ஃபை யுபாதிருனி, எனக்கு முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தை எடுப்பாங்க, சில டைமில் நான் அவங்களுக்கு முந்தி என்ன செய்வேன் எடுப்பேன், எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்களும் போட்டி போட்டு கொண்ட அடிப்படையில் நம்ம என்ன செய்திருக்கிறோம், அதில் அள்ளி குளித்திருக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஜுனுபாலியான நிலைமையில் ஆயிஷாலாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எனவே ரெண்டு பேரும் ஒன்றாக குளிப்பதிலையும் தடை இல்லைன்னு இந்த சஹி முஸ்லிமுடைய இந்த ஹதீஸ் சொல்லுது. இதில் முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னு சொன்னால், ஒரு மனைவி கணவனும் வந்து உடலை பார்த்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டமெல்லாம் சொல்லி வச்சுக்கிறான் வணங்கிட்டா, அது ஒரு பிழையாட வரும் சார். உடலை அதாவது நிர்வாணமாக ரெண்டு பேரும் ஒருவர் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, இவன் கண் குருடாயிருமென்று சொல்லியும் வினையிட்டா, அவனுக்கு புத்தி பேதளிச்சிரும், இந்த மாதிரியான சில ஹதீதெல்லாம் சொல்லி, இது கழுதை மாதிரி என்ன அதாவது உறவுண்டு சில லைஃபான ஹதீதெல்லாம் சொல்லி முடிக்கும். அப்படி எதுவுமே என்ன செய்யலை, செய்திகளில் வரவில்லை, அதில் எந்த தடையும் மார்க்கரீதியாக வரவில்லை. அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரமாக அதுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா குளிக்கிற சந்தர்ப்பத்தில் ஆடையில் வந்து ஒரு குறைவு என்ன செய்யும், இருக்கத்தான் செய்யும், முழு ஆடையோடு யாரும் என்ன செய்யறதில்ல, குளிக்கிறதில்ல. அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷாவும் அவங்களும் குளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து மார்க்க ரீதியாக தடை உண்டு இல்லை அப்படி என்பதற்கு இந்த செய்தியை தான் ஆதாரமாக என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அது அசல்லையே தடை இல்லைன்னு விளங்கிக் கொள்ளலாம், அசல்லையே தடை இல்லைன்னு விளங்கிக் கொள்ளலாம், ஆனால் இந்த செய்தி ஒரு மேலதி ஆதாரமாக என்ன செய்வாங்க, சொல்வார்கள். அடுத்ததாக என்னென்னா, அதாவது அசல் தொடர்பான இப்போ இந்த உறவு என்ற அம்சத்தில் வந்து இதை முடிச்சுட்டு அந்த அசலுடைய பகுதிக்கு வருவோம். அதாவது இரண்டு முறை ஒருவர் மனைவியோடு என்ன செய்கிறாரு, உறவு கொள்ள போகிறார், ஒரு உறவு கொண்ட பின்னால் இரண்டு முறை உறவு கொள்ள போகிறார், அல்லது இன்னொரு மனைவி இருக்கிறார், ஒரே இரவில் வந்து அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் உறவு கொள்வதற்கான ஒரு சிந்தனை அவருக்கு வந்து என்று சொன்னால், சஹி முஸ்லீமில் 308வது ஹதீஸில் வந்து அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அதா அஹதுக்கும் அஹ்லஹு சும்மா அராத அய்யூத ஃபல்யதவல்லா, உங்களில் ஒருவர் மனைவியோடு உறவு கொண்டு விட்டு மீண்டும் உறவு கொள்ள நினைத்தால் அவர் உது எடுத்துக் கொள்ளட்டும், அவர் உது எடுத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு வருது. சஹிஹுல் புகாரியில் 288வது இலக்கத்தில் வருது. அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத ஐயனாம, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்க நினைச்சாங்கன்னு சொன்னால், வஹுவ ஜுனுபுன், அவர் ஜுனுபாலியான நிலையில் தூங்க நினைத்தார்கள் என்று சொன்னால், ஹஸல ஃபர்ஜஹு வ தவத்தா லிஸ்ஸலா, தனது அதாவது உறுப்பை கழுவிக்கொண்டு தொழுகைக்கு உதுவெடுப்பதைப் போல உதுவெடுத்துக் கொள்வார்கள் அப்படின்னு வருது. அப்போ இது வந்து வாஜிபான்னு கேட்டால் வாஜிப் இல்லை, ஒரு சுண்ணத்தாகத்தான் நம்ம இதை என்ன செய்யலாம் கருதலாம், கடமை இல்லை. இரண்டு உறவு கடையில் அதாவது என்னது உதுவெடுப்பதோ அல்லது இரண்டு உறவு கடையில் அந்த தூங்குவதற்கு முன்னால் ஒரு உறவுக்கு பின்னால் தூங்க பின்னால் தூங்கு அதாவது உறவுக்கு பின்னால் தூங்குவதற்கு உதுவெடுப்பதோ வாஜிப் அல்ல, சுன்னத். ஏண்டா சஹிபுன் ஹிப்பான்ல 1216வது இலக்கத்தில் வருது, உமர் ரதியுல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டதாக, அயனாமு வஹுவ ஜுனுபுன், ஒருவர் ஜுனுபாலியாக தூங்கலாமான்ற, ஃபகால நஅம் வயதவல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா அவர் உதுவு எடுத்துட்டு என்ன செய்யலாம் அவர் தூங்கலாம். அப்போ கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அதை சொல்லவில்லை. அடுத்தது இரண்டு உறவு கடையில் குளிக்கணும் அப்படி என்று சொல்லியும் சில செய்திகள் இருக்கிறதால இந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்கோம். சஹி முஸ்லீமில் அனஸ்லாம் அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதூஃபு அலா நிஸாஇஹி பிஹுஸ்லின் வாஹித், ஒரே குளிப்பில் நபி அவர்கள் எல்லா மனைவிமாரிடத்திலும் என்ன செய்திருக்கிறார்கள், உறவில் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஒரே குளிப்பில் குடும்ப உறவில் என்ன செஞ்சுக்கிறாங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த மனைவிடத்தில் அதே இரவில், அதுக்கு பின்னால் அடுத்த மனைவிடத்தில், அடுத்த வீட்டில் என்னது அதே இரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவில் என்னது ஈடுபட்டிருக்கிறார், ஒரே குளிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இடையில குளிக்கணும்ன்ற உதவு எடுக்கணும்ன்றது கடமை அல்ல, விரும்பினா எனது உதவு எடுக்கிறது சுன்னத் அப்படி என்றதை நம்ம புரிந்து கொள்கிறோம். சஹி முஸ்லீமில் அப்துல்லா பின் அபி கைஸ் செய்தி, சஅல் து ஆயிஷா, நான் ஆயிஷா ரலவனத்தில் கேட்டேன், அன் வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வித்ரை பற்றி, ஃபதக்கரல் ஹதீத, வித்ரை பற்றி முழுசா சொல்கிறார், குல்து கைஃப கான யஸ்னா ஃபில் ஜனாபா, ஒரு மூமியின் வாழ்க்கையை பாருங்கள், இரவில் வித்ரு தொழுகையை பற்றியும் கேட்கப்படுது, கணவன் மனை உறவு பற்றியும் கேட்கப்படுது, சரியா? அப்போ ரசூலுல்லாஹ் ஜனாபத் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வாங்க, அக்கான யஹ்தஸில் கபில் ஐயனாம், தூங்குவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் குளிப்பார்களா, அம் எனாம் கபில் ஐ யஹ்தஸில், அல்லது குளிப்பதற்கு முன்னாலே தூங்கிடுவாங்களா, காலத் குண்டுதாலிக்க கதுக்கான எஃபால், இது எல்லாமே ரசூலுல்லாஹ் செஞ்சது தான், சில டைம் குளிச்சுட்டு தூங்குவாங்க, சில டைமில் தூங்கிட்டு எழும்பி என்ன செய்வாங்க, குளிப்பார்கள். ரொம்பமாக தசல ஃபனாம ரொம்பமாக தவல்லா ஃபனாம. சில நேரத்தில் உதவெடுத்துட்டு என்ன செஞ்சுருவாங்க, தூங்கிடுவாங்க. குளிச்சுட்டு தூவாங்க, உதவெடுத்துட்டு தூங்குவாங்க. சில டைமில் என்னது குளிக்காமலும் என்ன செஞ்சுருவாங்க, தூங்கி விடுவார்கள் என்று வருது. குல் துவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஜஅல ஃபில் அம்ரி ஸஅதன். இந்த இந்த விஷயத்தில் வந்து ஒரு விசாலத்தை வைத்து அல்லாவுக்கு எல்லா புகழும், ஒரு விசாலத்தன்மையை வைத்து அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று அப்துல்லா பின் அபி கைஸ் சொன்னதாக இந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே நேரம் சில தாயிஃபான ஹதீஸ்கள் வருது. அந்த மூணு தாயிஃபான ஹதீஸ்களை நம்ம சொல்லிக்கொள்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், சுனன் குப்ரா பைஹக்கியில் 968வது இலக்கம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு இருந்தார்கள், இதா அஜ்னப ஃபராத அய்யனா மா தவத்தா அவ் தயம்மம. ரசூல் ஸல்லல்லாஹு தூங்கத்துக்கு நினைச்சால் உதுவெடுப்பார்கள் அல்லது தயமும் செய்வார்கள் அப்படின்னு வருது. இந்த செய்தி சம்மந்தமாக நம்ம தேட கிடைக்கல. பெரும்பாலும் இந்த செய்தியுடைய தன்மையை பார்க்குற சந்தர்ப்பத்தில், அவருடைய அறிவிப்பாளர்களுடைய இதுகளை பார்க்குற சந்தர்ப்பத்தில், ஷாத்தாக தயமும் என்ற வார்த்தை ஷாத்தாக, அதாவது அரிதான ஒரு பலகீனமான ஒரு செய்தியாக இருக்கிறது. உதுவும் மட்டும்தான் ஹதீஸ்கள் என்ன செய்தி வருகிறது, தயமும் சப்ஜெக்ட் என்ன செய்யல வரல. தண்ணி இல்லாட்டி தான் தயமம் என்ன செய்யலாம், அதில் வரலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அபுதாபுதில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, அல்லாவின் தூதர் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு மனைவியிடத்திலும் ஒரு மனைவியில் உறவு கொண்டா மறுபடி குளிப்பாங்க, அடுத்த மனைவிட்டு அதே இரவில் போனாங்கன்னா மறுபடி குளிப்பாங்க, ஒவ்வொரு மனைவியிடத்திலும் குளித்தார்கள்ன்ற ஒரு செய்தி வருது. அப்போது கேட்ட டைமில் இது ஒரே ஒரே இது அபுராஃபி மௌலா அவருடைய வேலைக்காரர் கேட்குறாரு, இது வந்து அலா தஜ் அலு ஹுஸ்லன் வாஹிதன், இதே ஒரே குளிப்பாக நீங்கள் ஆக்க முடியாதா அப்படின்றதுக்கு ரசூலுல்லாஹ் ஹாதா அஸ்கா வாத்தியம் வாத்துகர், இது சுத்தமானது நல்லது பரிசுத்தமானதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த ஒரு செய்தி வருது. ஆனால் இந்த செய்தி அனசருடைய செய்தி வந்து மிகவும் சரியானதுன்றாங்க. அப்போ இந்த செய்தி வந்து என்ன பலகீனமானது, இதில் அதாவது சல்மா என்றவங்க வராங்க, அதாவது அபுராஃபியுடைய அதாவது அந்த சகோதரி அபூராபியுடைய சகோதரி வராங்க, அவங்க வந்து அறியப்படாதவங்க. அப்போ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா இந்த செய்தியெல்லாம் மக்களுக்கு மத்தியில் நம்பிக்கையில் இருக்குது. அடுத்தது வந்து சுனன் அபூதாவுத 4180வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அம்மார் பின் யாசர் இல்லாமல் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலாகத்துன் மூன்று பேர், லா தக்ரபுஹுமுல் மலாயிக்கா மலக்குமார்கள் அவர்களை நெருங்க மாட்டார்கள், ஜீஃபத்துல் காஃபிர் காஃபிருடைய சடலம், வல் முத்ததம் மெஹ்பில் ஹலூக் அந்த குங்குமம் விளங்கிட்டா பூசியவர்கள், ஆண்களில் வந்து குங்குமம் பூசியவர்கள், வல் ஜுனுப் ஜுனுபாலி அதாவது குளிக்காமிக்கிறாரு, இவர்களை மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள், இல்லா ஐயத்தவல்லா அவர் உதுவெடுத்தாலே தவிரன்னு. இந்த செய்தி பலகீனமானது தாயிஃபானது. மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள் செய்தி நிறைய சிலர் நம்பிக்கையில் இருக்குது, ஜுனுபாலியாக இருந்தால் மலக்குமார் நெருங்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்படி எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஹுரைரா அவங்களுக்கு சொல்கிறாங்க, அதாவது சுப்ஹானல்லாஹ் இன்னல் முஃமினலா யன்ஜுஸ், ஒரு முஃமின் என்றைக்கும் அசுத்தமானவனாக என்ன செய்ய மாட்டான், மாற மாட்டான். அவன்கிட்ட நஜாசத்துல் பதன் வரலாமே தவிர அவன் எப்பயும் உள்ளத்தால் என்ன சுத்தமானவன் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு தெளிவாக வந்து என்ன, அதாவது உறவு உடைய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்றதுக்கான சில செய்திகளாக என்ன செய்திருக்குது. இதில் இறுதியாக இதில் பகுதியில் இறுதியாக இமாம் இப்னுல் ஜௌசியுடைய சில உபதேசங்கள் அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். அந்த உபதேசங்கள் அவருடைய சொந்த இஜ்திஹாத் தான், ஆனாலும் கடந்த கால ஒரு வாசிப்பில் உள்ள ஒரு அறிஞர் என்றதுனால அந்த விஷயத்தை நான் என்ன செய்யலாம் இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு நடத்தப்பட வேண்டிய நூலாக நான் இதை நினைக்கிறேன், சைதுல் ஹாத்திர். அட ஒவ்வொரு தலைப்புமே அதனுடைய ஒவ்வொரு தலைப்புமே எங்களுக்கு வந்து என்ன ஒரு அழகான ஒரு தலைப்பாக என்ன செய்யமிக்கும், எல்லா விஷயங்கள்லையும் ஒரு சிறப்பான அதாவது வழிமுறைகளாக இருக்கும். அது நான் கணவன் மனைவி புரிந்துணர்வு என்ற சப்ஜெக்ட்லையும் சில விஷயங்கள் அதில் நான் சொல்லுவேன். இன்னும் பல விஷயங்களில் அவருடைய அந்த தலைப்புகள் மிக அழகாக இருக்கும். சைதுல் ஹாத்திர் அவ்வப்பொழுது பிறந்த சிந்தனைகளெல்லாம் தொகுத்து அதை முறைப்படுத்தி எழுதினோம். அவர் அதில் ஒரு எப்பயும் கடந்த கால அறிஞர்களுடைய வழிகாட்டல் நம்ம எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அது ஏன் எடுக்கிறோம்னா, குரான் ஹதீஸ் என்பதற்காக எடுக்கலை, குரான் ஹதீஸுக்கு முரணாயிருந்தாலும் எடுக்க மாட்டோம், சொந்த இஜ்திஹாத்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய தாக்கத்தை விட அவர்கள் தூரமானவர்கள், எங்களுடைய இப்போ நம்ம பேசக்கூடிய நாங்களே பயோபதி பேசக்கூடிய நம்மளே சில வேளை அந்த இதெல்லாம் நடந்திருக்கலாம், நமக்கே தெரியாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்மெல்லாம் அதே செட்டப்பில் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கலாம். முன்னே ஒரு அறிஞர்களுடைய வழிகாட்டில் பார்க்குற சந்தர்ப்பத்தில் அப்போ விலங்கு நம்ம வந்து சில டைமில் இடிக்கும் அந்த வசனங்களில், அது பயோவாலையும் இடிக்க வாய்ப்பு இருக்குது, சரியா? அப்போ அவைகளை நம்ம படிக்கிறதுனால சில வழிகாட்டில் அதில் பிழைகள் கூட இருக்கலாம், அதில் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில முக்கியமான வழிகாட்டல்கள் கிடைக்குமா? இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிறிய வயது காலத்திலிருந்தே இந்த அறிவை தேடுவதிலும் படிப்பதிலும் நிறைய நூல்கள் எழுதினதிலும் மிக முக்கியமான அறிஞர். அவர் வந்து ஃபஸ்ல் ஃபி முஆஷரத்தின் நிசா, பெண்களோடு வாழுகின்ற அந்த முறைக்கான ஒரு சின்ன உபதேசங்களை சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதலாக சொல்கிறார், எம்பகிலில் ஆக்கில் ஐய தஹையர் அம்ரஅத்தன் சாலிஹத்தன் மின் பைத்தின் சாலிஹின் யஃலிபு அலைஹில் ஃபக்ர் லிதராமா யஅதீஹா பிஹி கதீரன். எம்பகிலில் ஆக்கில், இதில் இதோடு சம்மந்தப்படாத விஷயங்களும் இருக்கு, என்றாலும் அதை பதிவு செய்கிறேன். எம்பகிலில் ஆக்கில், ஒரு புத்திசாலிக்கு பொருத்தமானது சாலிஹான ஒரு பெண்ணை தெரிவு செய்வது. மின் பைத்தின் சாலிஹ், சாலிஹான ஒரு குடும்பத்திலிருந்து, சாலிஹான பெண்ணை சாலிகான குடும்பத்திலிருந்து வீட்டிலிருந்து செலக்ட் பண்ணுறது. எஹ்லிபு அலைஹில் ஃபக்கர், வறுமை மிகைத்த அந்த குடும்பத்தில் கொஞ்சம் வறுமை என்ன மிகைத்த குடும்பமாக இருந்தால் இன்னும் என்னது நல்லது. லிதரா மா யஅதீஹா பிஹி கதீரன், நீ கொண்டு வந்து சேர்ப்பது அதிகம் என்று அவள் புரிந்து கொள்வதற்காக.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
7: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
6: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
8: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: உடல் உறவு என்றது மிச்ச தூரமாக தூரமாக அவங்களும் அதை கணக்கே எடுக்காத லெவலிருந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் போய் நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் தான் போலிக்கின்ற லெவலுக்கு அவர் சிந்தனை என்ன செஞ்சிடும் வந்துடும். இந்த உறவுன்றது மறக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்யும் வரும். வல் தக்குன் வக்த குர்பியா, நெருங்குற சந்தர்ப்பத்தில், நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வக்த குர்பியா இலகி காமிலத்தை நவாஃபா முத்தஹஸினா, முழு சுத்தத்தோடும் அழகான ஒரு நிலையிலும் அவர் இருக்கட்டும் நெருங்குற நேரத்தில் அப்படின்றார். வீட்டுக்கு வார போகிற டைமில் இல்லை, எங்கே உறவுடைய நேரம் எப்போ நெருங்குதோ அந்த நேரத்தில் அவர் அழகான ஒரு நிலையிலும் சுத்தமான ஒரு நிலையிலும் இருக்கட்டும். அடுத்தது வல் தஹர் ஐயாரா ஃபர்ஜஹா உஜிஸ்மஹா குல்லஹா, அதாவது எப்பொழுதுமே என்று, அதாவது அவருடைய மறை உறுப்புகளை வந்து எப்பையும் காண்று அமைப்பிலான அதில் கணவன் மனைவி இருக்கக்கூடாது. முனைக்கிட்டா அது அந்த குறிப்பிட்ட உறவு நேரத்தோடு அதை என்ன செஞ்சிடணும், அதை முடிச்சிடணும். இதில் மற்றபடி அவர் சொல்கிறார் என்ன, இன்ன ஜிஸ்மல் இன்சானி லைஸ பிஸ்தஹ்சன், மனிதனுடைய உடல் ஆடையற்று பார்ப்பதற்கு அழகற்றது. என்னங்கிட்டா, மனிதன உடல் ஆடை இல்லாமல் பார்க்கறதுக்கு என்ன, அழகற்றது. ஏன்னா ஜீனத்து வந்து ஆடை தான், ஜீனத்து வந்து ஆடை தான். எனவே அந்த பார்வை அவர் என்ன செய்ய வேண்டாம், வளர்த்து கொள்ள வேண்டாம். ஒக்கதாலிக்க எம்பகைலஹு அல்லா யூரியஹா ஜிஸ்மஹு, அதே போல தான் ஆணும் என்ன செய்யணும். இது பெண்ணுக்கெல்லாம் சட்டத்தை போட்டுடுறது, இவர் வந்து துண்டு துணியோடு தெரிகிறது விளங்கிட்டா வீட்டுக்குள்ளே. அப்போ இது வந்து அதுவும் அவளுக்கு என்ன செய்யும் வேண்டாம், தெரியாமலே ஒரு ஒரு விதமான ஒரு உணர்வு, வெறுப்புணர்வு என்ன செய்யும், ஏற்படுத்து காட்டிக்கல மாட்டான். அது ஆள் மனசில் அப்படியே பதிஞ்சிடும். கணவன் மனைவி என்ற அடிப்படையில் நெருக்கத்தில் ஏதாவது என்னை உனக்கு வெறுக்கிறதான்னு கேட்டால் மட்டும் உங்களை நான் வெறுப்பினான்னு சொல்லிக்கொள்வாங்களே தவிர, ஆள் மனதில் வந்து ஒரு வெறுப்புணர்வு பயந்துரு. உடல் வந்து எப்பொழுதுமே ஒரு மறை, மேக்சிமம் எவ்வளோ மறைக்கலமோ அவ்வளோ மறைச்ச நிலையிலே நீங்கள் என்றைக்கு என்ன செய்யட்டும் இருங்க இருக்கட்டும். வைன்னமல் ஜிமா ஃபில் ஃபிராஷ், உறவு வந்து விரிப்பில் மட்டும்தான், உறவு வந்து விரிப்பில் மட்டும்தான். அவர் சொல்கிறார் எந்த நேரமும் இதே இதில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று யார் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார். மிக முக்கியமானது ஏன்னா இந்த விஷயத்தில் பெண்களை விட ஆண்கள் ஆக என்ன, அதாவது ஒரு மோசமான நிலை அளிக்கிறாங்க. சில அருவறுப்பான செயல்பாடுகள்லாம் என்ன செய்வாங்க, செய்வாங்க, கணக்கே இல்லாமல் போயிடுவாங்க. ஒரு மனைவிக்கு கணவன் ஆகினதுனால இவள்கிட்ட நம்ம வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம், பேசிக்கலாம், வேண்டிய மாதிரி நடந்துக்கலாம். உடல் உபாதைகள், அசௌகரியங்கள் இதெல்லாம் கண்ட இடத்துலலாம் என்ன செஞ்சுருவாங்க, அதாவது ஒரு சர்வசாதாரணமாக நடந்து கொள்வாங்க, எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கக்கூடாதுன்றார். நீங்கள் வந்து அதில் ஒரு மறைவை என்ன செய்யணும், எப்பொழுதுமே பேணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஃபைன் ஜிஸ்மல் இன்சான் லைசபி முஸ்தஹ்சன், மனிதனுடைய உடல் பார்ப்ப ஆடை இல்லாமல் பார்ப்பதற்கு அழகற்றது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்கிறார் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ். அதே போல் சில பலகீனமான என்னது, அதாவது ஹதீஸுகளை கொண்டு வராரு. திருமிதியில் 2732 இலக்கம் ஆயிஷா ரதியுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, மார ஐத்துஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா ரஆஹு மின்னி காம லைலத்தன் உரியானன் ஃபமார ஐத்து ஜிஸ்மஹு கபிலஹம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணில் மறைவான இடங்களை பார்த்ததும் இல்லை, நான் ரசூலாங்கிட்ட மறைவான இடங்களை எனது பார்த்ததும் இல்லை. ஒரே ஒரு முறை நான் அப்படி என்ன செஞ்சுக்கிறேன், நான் கண்டிருக்கிறேன் அப்படி என்ற ஒரு செய்தி வருது. இது பலகீனமான திருமதியில் 2732 இலக்கத்தில் வரக்கூடிய, அதாவது பலகீனமானது. இந்த செய்தி வந்து அப்போ வைன்னமல் ஜிமா ஃபில் ஃபிராஷ், உறவு என்பது விருப்பில் அப்படி என்ற அந்த நேரத்தில் இஸ்லாம் அனுமதித்தது அனுமதி தான். மற்ற இடங்களுக்கு இது, அதாவது நம்ம நீட்டி போகக்கூடாது என்பதை தான் இந்த இடத்துல என்ன செய்கிறார், அதை சொல்கிறார். அதே போல் வஹாதா அல் ஹஸம், இதுதான் சிறப்பான நிலை. ஒபிதாலி கலா யாய்புர் ரஜுல் அல் மரத்தல் என்ன உலம் யாரா உயூபகா, இந்த அடிப்படையில் ஒரு ஆண் வந்து ஒரு மனைவியை குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அவள் எப்பையும் அந்த ஒழுக்கத்தை பேணி நடந்து கொள்கிறதா இருந்தால், ஆடை மாற்ற விஷயங்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி மறைச்சித்தான் என்ன செய்யணும், அதை பழகிக்கொள்ளணும். ஒரு மனைவி, இப்போ கணவன் வந்து மனைவிக்கு முன்னால் நிற்கிறா அப்படி பழகிட்டாண்டதுக்காக வேண்டி மனைவிக்கு முன்னால் ஒரு சகட்டு மேனி குடும்பமாக திட்டு போகிறது விளங்கிட்டா, அது கணக்கே இல்லாத நிலைமை இருக்கிறது. நம்மளும் அவளும் ஒன்று கொண்டு பார்த்துக்கொள்கிறவங்க தானே, நடக்கிறத பிழைன்றார், மார்க்கறதே பிழை இல்லை, அது வந்து உங்களுடைய ரெண்டு பேருக்கு உள்ள ஈர்ப்பில் பிள்ளை. நீ வந்து மறைவு மறைவாக தான் இருக்கணும், எப்பயுமே மறைவில் நீ வெட்கப்பட்டுக்கொண்டே என்ன செய்யணும், நீ இருக்க வேணும், அவளும் வெட்கப்பட்டுக்கொண்டே இருக்க வேணும். வெட்கம் நீங்கக்கூடிய இடமாக அந்த உறவு மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படி என்ன சொல்கிறார், அதை சொல்லி காட்டுறாரு. அப்படி இருந்தால் அந்த உணர்வு என்ன செய்யும், உங்களுக்கு மத்தியில் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கும். வல்லியக்குன் லில் மர் அத்தி ஃபிராஷ் வலகு ஃபிராஷ், இவருக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் அவருக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் என்றார். தூங்குறதுக்கு மனைவிக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் இவருக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் என்றார். இது வந்து கருத்து புறம்பாடுகள் போட ஒரு தலைப்பு இது. அதாவது உறவில் வந்து ஒரே வந்து விரிப்பில் இருவரும் தூங்குவது சிறப்பானதா, எப்பொழுதுமே கணவன் மனைவி அப்படி தான் இருப்பாங்க, எப்பொழுதுமே அப்படி தூங்குவது சிறப்பானதா, அவங்களுக்கு ஒரு விருப்பம் இவர்களுக்கு ஒரு விருப்பம் இருப்பது சிறப்பானதா அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அந்த ஹதீஸை வச்சு கணவனுக்கு ஒரு விருப்பு மனைவிக்கு ஒரு விருப்பு அப்படின்னு வரக்கூடிய செய்தியை வச்சு அப்படி இருக்கிறது தான் மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து என்ன செய்யணும்னா, மனிதனுக்கு உறவு சிந்தனைகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும், அதனால் வந்து அதனுடைய வெறுப்பு உணர்வு என்ன செய்யும், வளர ஆரம்பிக்கும் என்ற அடிப்படையில் சொன்னவங்கலாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாங்க, ஃபலா யஜ்தமியானி இல்லா ஃபி ஹாலில் கமால், இப்படி இருந்தாங்க என்று சொன்னால் பூரணமான நிலையில் தான் அவர்கள் சேருவார்கள். பூரணமற்ற நிலையில் என்ன செய்ய மாட்டாங்க, சேர மாட்டாங்க. இப்படியே அவங்க தனியை மெயின்டைன் பண்ணி பழகிட்டாங்க, ஒரே அறைக்குள்ளேயே தனியை மெயின்டைன் பண்ணி பழகிட்டாங்கன்னு சொன்னால் பூரமான ஒரு நிலை வருகின்ற பொழுது தான் என்ன செய்வாங்க, அவர்கள் இணைவார்கள், இல்லாட்டி என்ன செய்ய மாட்டாங்க, இணைய மாட்டார்கள். இப்னுல் ஜௌஸியுடைய ஒரு இஜ்திஹாத் இது. வமின் அன்னாஸி மையஸ்தஹீனு பிஹாதிஹில் அஷ்யா, மக்களில் நிறைய பேர் இந்த விஷயத்தில் பொடுபோக்காக என்ன செய்கிறாங்க, நடந்து கொள்கிறாங்க. ஃபயரால் மர் அத்த முத்தபத்திலத்தன், மனைவியை இந்த மாதிரி நிலையில், அதாவது அவங்க என்ன ஆடை நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆடையில் வந்து பழைய ஆடை புதிய ஆடைன்னு சொல்லலை அவர், மறைச்சி ஒழுங்க அழிக்கிற அந்த இதில் அப்படி காணாமல் சர்வசாதாரணமாக இருந்தவங்க இருக்கிறாங்க. ஹாதா அதாவது தக்கூல் ஹாதா அபு அவுலாதி. அதே போல் கணவனும் அப்படிங்கிறார், அந்த பெண் சொல்லுவா இதை என்னை பிள்ளைகிட்ட வாப்பா இவர் தான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஹாதா அபு அவுலாதி, இதான் என்னை பிள்ளைகிட்ட வாப்பா, அவர் பிள்ளைகிட்ட வாப்பா இருக்கிற கோலம் தான் அது. ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க, பிள்ளைகிட்ட வாப்பா அப்படி இருப்பாங்க. வயத்தபத்தல் ஹுவ ஃபயரா குல்லு வாஹிது மினல் ஆஹர் மாலா யஷ்தகி. ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் விரும்பாததை அடிக்கடி என்ன செய்கிறாங்க, பார்த்து கொள்கிறார்கள். ஃப என்ஃபிருல் கல், அப்போ உள்ளம் வந்து என்ன செஞ்சிடும், நுஃப்ரத் ஏற்படும். வத்தபக்கல் முஹாசரா பெகைரி மஹப்பா, உறவு நிலைக்கும் மஹப்பத் இல்லாமல், உறவு இருக்கும் மஹப்பத் இல்லாத ஒரு உறவு என்ன செய்யும், அந்த இடத்துல நிலைக்க ஆரம்பிக்கும். வஹாத ஃபஸ்லுன் எம்பகை தஅம்முலுஹு வல் அமலு பிஹி ஃபஇன்னஹு அஸ்லுன் அதீம். இது முக்கியமான ஒரு பகுதி, இதை சிந்தியுங்கள், இதுபடி செயல்படுங்கள், இது முக்கியமான ஒரு அடிப்படை என்று இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த உறவு விஷயத்தில் என்ன செய்கிறார், இதில் இந்த சைதுல் காத்திர் என்ற நூலில் சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இது இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய, அப்போ அவர் கூட ஒரு அளவான உபதேசங்களை தான் என்ன செய்கிறார் இந்த இடத்துல உறவு என்ற பகுதியில் சொல்கிறாரு. இதை நம்ம மனசில் வச்சோம்னு சொன்னால் இதுதான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கொள்ள முடிஞ்ச பகுதிகள். இதில் டீப்பு ஆய்வுகள் பேத்து அப்படி பேத்து ஒரு பிரயோசனங்கள் என்னது இல்லை. எனவே இதில் அடிப்படையான விஷயங்களை நம்ம புரிஞ்சு கொண்டு உறவு விஷயங்களில் இப்படி நடந்து கொள்வோம் என்றால் அது ஒரு சிறப்பானது. இப்போ நம்ம இங்கே சொன்னது உறவோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள். அதுக்கு அடுத்ததாக திருமண வீட்டில் நடக்கக்கூடிய ஃபஜ்ர் கிளம்பின உறவு, கணவண்ட வீட்டில் இந்த ஆக்கள் இங்கே வரதும், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வரதும், காலை சாப்பாடு அவங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன செய்யணும் கொடுக்கணும்ன்றதை, இந்தந்த பகுதிகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எப்படி சொல்லிட்டோம்னு சொன்னால், அந்த ஊர் வளமையில் அது நிர்பந்தமற்றதாக இருந்தால், அந்த பெண் வீட்டார்கள் அதை மனமுவந்து விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அது ஓகே, இல்லாமல் நிர்பந்த சூழல் அது நடக்குமா இருந்தால் அதுவும் இந்த சீதனத்தில் தான் என்ன செய்யும் போய் முடியும், அநியாயத்தில் தான் என்ன செய்யும் போய் முடியும் என்றால் இதில் வலுக்கட்டாயமாக எடுக்கப்படக்கூடியவைகள் மார்க்க முரணானவைகள் என்பதில் எல்லில் முனையளவிலும் சந்தேகம் கிடையாது. இதை நம்ம புரிந்து கொண்டு இதில் விரிவான பகுதியில் யாராக படிக்கணும் தேடணுமன்ற பிரச்சனை, தனிப்பட்டதையாக இருந்து கொள்ளணும், தனிப்பட்டதையாக வாசிக்கொள்ளணும், அளவோடு நம்ம அதில் போய்கொள்வது மிகச்சிறப்பானது. ஹாதமா இந்தி வல்ல இல்மோ இந்த அல்லா வாக்குள் கவுலி ஹாதா வாஸ்தஃபுல்லாஹலி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து.
3: நேர்கள் இதுவரை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் கேட்டீர்கள். இந்த இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடரில் மணவறை சட்டங்கள் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியோடு. 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லீம் வானொலி.
3: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளின் மனநிலையும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு இது.
10: من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள் தாபீன்கள் தபை தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். ஆக அன்புக்குரிய அருமை சகோதர்களே சகோதரிகளே, இன்றைய ஒன்றுகூடலிலே பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளுடைய மனோநிலையும் என்கிற ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம், பிள்ளைகள் பெற்றோர்களை மதித்து அவர்களுடைய மனசு நோகாமல் நடக்க வேண்டும் என்கிற ஒரு தேவைதான் என்பதை தலைப்பிலிருந்து நாமெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ற அந்த காலகட்டம் பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்துதல், பெற்றோர்களை கட்டுப்படுத்துதல், பெற்றோர்களுடைய பொறுமதியை புரிந்த பிள்ளைகள் என்கிற ஒரு காலகட்டம் மலையேறி போய் ஐரோப்பிய கலாச்சாரத்துக்குள் வந்து 18 வயசை தாண்டினால் அது எங்களுடைய இஷ்டம் என்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதுக்கு முன்னால் உள்ள காலகட்டத்திலேயே பெற்றோர்கள் கடுமையாக பிள்ளைகளிடம் ஒழுக்கம் சொல்லி கொடுக்க வினைகின்ற போது பிள்ளைகள் சில தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது, அந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி பல பெற்றோர்கள் வார்னிங் பண்ணப்பட்டு எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைய காலகட்டத்தை நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம். மெல்ல மெல்ல மேற்கத்திய கலாச்சாரத்துக்குள் நம்முடைய நாடு நழுவிக்கொண்டே விழுந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு உதாரணம் இதுக்கு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டங்களில் பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்து கொடுப்பார்கள், அதோடு சேர்த்து புத்தகத்தையும் படித்து கொடுப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு புத்தகத்தை படித்து கொடுப்பார்கள், அவ்வளவுதான் ஒழுக்கம் பற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில், ஆசிரியர்களும் இல்லை கேட்கக்கூடிய மனநிலையில் மாணவர்களும் இல்லை, அதுக்கு பெற்றோர்கள் இடம் கொடுப்பதும் இல்லை. பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கும்போது இன்னறிக்கு பிள்ளை தொற்றப்படான்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலில் சேர்க்குறோம். அந்த காலத்திலெல்லாம் இதான் பிள்ளை கண்ணில் மூக்கில் படாமல் மற்ற இடமெல்லாம் அடிங்க சார், உங்களுக்கு அந்த உரிமையை நாங்கள் தாரோம்னு தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்ட உஸ்தாதுக்கிட்ட ஆசிரியர்கள்கிட்ட சேர்த்து விடுவாங்க. அந்நிடமிருந்து ஆசிரியர் தேவையில்லாமல் எல்லாம் பிள்ளைகளை அடிக்க மாட்டாங்க, டிசிப்ளின் ஒழுக்கம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு முன்னால் ஆசிரியர்கள் இன்னொரு பெற்றோர்களாக நடந்துக்குவாங்க. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மேடையில் ஏறி பாட்டு படித்து டான்ஸ் அடிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்போ இல்லை. இப்போ ஆசிரியர் தினம் வந்துட்டாலே அவங்க மானத்தை அவங்களே குழி தோண்டி புதைச்சிட்றாங்க, ஒரு வருஷமாக படித்து கொடுத்ததை சைவரால் பெருக்கி விடுறாங்க. அது நம்ம ஆசிரியர் தினங்களில் பல ஸ்கூல்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டம் இந்த தலைப்பை பற்றி பேச வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது. இப்போ முதல்ல பெரியவங்க சின்னவங்க நாங்கள் எல்லாருமே பெற்றோர்களின் மகிமையை புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்றால், இயல்பிலேயே மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்கிறான். மனசு நன்றி பாராட்டக்கூடிய மனசுனா நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நமக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சிட்டா அதை எப்பவுமே மறக்க மாட்டோம். எப்போ கண்டாலும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டை வந்து ஒரு டீ சாப்பிடலாம் இல்லை அப்படி என்று கேட்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்குது. சும்மா ஒரு டீ தந்தாலே, ஒரு டொஃபி தந்தாலே, ஒரு விருந்து தந்தாலே அவங்களை எப்போவுமே மறக்க மாட்டோம். நீங்கள் கண்டிப்பாக எங்களோட வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணுமென்று தான் நம்ம சொல்லுவோம். அதுலேயும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செஞ்சுட்டு அறவை மறந்துட மாட்டோம். நம்ம ஒரு பிரயாணம் போகிறோம், நம்முடைய வாகனம் பிரேக் டவுன் ஆகிட்டு அல்லது ஒரு பஸ் இல்லாமல் போச்சு, ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஊர்க்காரர் முகம் தெரியாதவர் அப்போ தான் சந்தித்தவர் என்ன உங்களை பார்த்தா ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறது, என்னாச்சுன்னா இல்லை வந்தோம் வாகனம் பிரேக் டவுன் இல்லாட்டி பஸ் இல்லை அங்கே என்ன செய்கிறன்னு முடியலை அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல, நைட்டு நம்ம வீட்டை தங்கிட்டு போங்கன்னு கதவை திறந்து பாய போட்டு தந்தாலே உங்களுக்கு விருந்தெல்லாம் தர வேணாம். ஒரு நைட்டு இந்த மனுஷன் எங்களை தங்க விட்டான், அதுக்கே இவரை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும். வீட்டுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வரணும், திரும்ப அந்த ஊர் வழியால் போனால் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. கொலகாரம் கூட காசு வாங்கின நன்றிக்காக செய்கிறோம். அப்போ சாதாரணமாக நன்றி உணர்வுங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, மிருகங்களுக்கு விலங்குகளுக்கு கூட இருக்குது. ஒரு நாள் நீங்கள் சாப்பாடு வச்சு போட்டு எத்தனை நாளைக்கு புறவு பார்த்தாலும் உங்களை கண்டு மூந்துக்கிட்டு கிட்ட வந்து வாலாட்டக்கூடியதாக இருக்கிறதுனால தான் நன்றியுள்ள மிருகம் என்று நான் ஏன் நம்ம சொல்கிறோம். அது எப்போவுமே மறக்காது. ஞாபக சக்தி ரொம்ப நாளாகவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விலங்கு யானை என்று நம்ம சொல்லுவோம், மறக்கவே மறக்காது. அவங்களுக்கு அந்த யானைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு உதவி செஞ்சால் கூட உங்களை மறக்காது, உபத்திரம் செஞ்சால் கூட உங்களை மறக்காது, பழிவாங்க. அப்போ இப்படியான ஒரு நன்றி உணர்வு மனுஷனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, இருக்கும். ஆனால் அந்த நன்றி உணர்வை முக்கியமான ரெண்டு இடத்துல மனுஷன் காட்ட மாட்டேங்கிறான். ஒன்று அல்லாஹ் கிட்ட, அடுத்தது பெற்றோர்கள்கிட்ட. ஒரு மனிதன் நன்றி உணர்வை முதல்ல காட்டணும் எங்கன்ற அல்லாஹ் கிட்ட. ஏன்னா அல்லாஹ் தான் நம்மளை படைச்சது, அல்லாஹ் தான் நமக்கு இந்த வாழ்வாதாரத்தை தந்தது. அல்லாஹ் சூரத்து தஹர் முதலாவது வசனத்திலேயே சொல்லி காட்டுறான், நம் எக்குன் செய்ய மதுக்கூறான். இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லை அல்லவா அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்த நம்மளை அல்லாஹ் தஆலா படைத்தான். தாய் தகப்பம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லையே, அவங்க பிறந்தது பிறகு அவர்களுடைய முள்ளந்தண்டிலையும் நெஞ்செலும்பிலையும் நாம் இருந்தோம். தகப்பனுடைய முள்ளந்தண்டிலையும் தாயினுடைய நெஞ்செலும்பு பகுதியிலையும் நாம் என்ன செஞ்சோம், இருந்தோம். அப்போ இருந்து ஒரு உயிரணுவாகவும் ஒரு சினமுட்டையாகவும் ஒரு கருவறையை நம்ம சந்தித்து அந்த கருவறையில் இருந்து நம்ம திசுவாகி உடல் உறுப்புகள் தீர்மானிக்கப்பட்டு ஒரு ஒரு திசுவாக அந்த உடலில் இருந்து நம்ம பிரிஞ்சு வளர்ந்து ஆளாகி நம்ம இந்த உலகத்தில் சுவாசித்து வாழ்வாதாரங்களை பெற்று நாம் ஆகியிருக்கிறோம். இத்தனையும் படைத்தவன் இறைவன், இவ்வளவும் தந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவனாக நாம் இருக்கணும். அதுதான் நம்முடைய தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கால்கள் வீங்க நின்று வணங்குகிற போது மனைவிக்கு ரொம்ப கவலையாக போச்சு, யார ரசூலுல்லாஹ் உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு தானே, இவ்வளவு கால்கள் வீங்குற அளவுக்கு நின்று வணங்கணுமா என்று கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், யா ஆயிஷா அஃபலா அகுன் அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானா இருக்கக்கூடாது ஆயிஷா, அதுக்கு தான் வணங்குறேங்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், நம்ம ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மளை படைச்சிருக்கிறான், நமக்கு இந்த வாழ்வாதாரங்களை தந்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு நாம் வணக்கம் செலுத்தணும், இதுதான் ஒரு நன்றியுள்ள மனிதன் அப்படிங்கிறத நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த வணக்கம் செலுத்தாத போது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத போது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற போது அந்த மனிதன் அல்லாஹ் குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லக்கநூத், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அவ்வளோதான், ஒரு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இந்த மனிதனுக்கு சில சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், தின்னச்சோறு இல்லாமல் வரும். ஒரு மனிதனை நாம் சோதிக்க நாடினால் பக்கதர் அழகி ருசுக்கா, அவனுடைய ருசுக்கு கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிருப்போம். ஃபயபூல் ரொம்பி ஆனன், இந்த மனிதன் சொல்கிறான் என்ன நல்லா கேவலப்படுத்திட்டாங்கிறான். அப்போ சாப்பாடு கிடைக்கலன்றோன்னே அல்லாஹ் கைவிட்டான்னு நினைக்கிறதா? நம்ம சாப்பிட்றது இல்லைங்க, நம்ம சுவாசிக்கிறதுக்கு எத்தனை கோடி கொடுக்கலன்னு சொல்லுங்கள். நம்ம என்ன சுவாசிக்கும், நம்ம உட்காந்து பயம் கட்டுட்டிருக்கிறோம். சுவாசிக்கிறத எப்போயாவது கவுண்ட் பண்ணி நம்ம சுவாசிக்கணும், மறந்துடக்கூடாது அப்படின்னு இழுத்து விட்டு இழுத்து விட்டுட்டு நம்ம இருக்கமா, நம்ம பாட்டுக்கு சுவாசம் நடந்துகிட்டு இருக்குது. உலகத்தில் இந்த மனுஷன் அனுபவிக்கிற எவ்வளவோ இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் சுவாசம், இந்த சுவாசத்துக்கு எவ்வளவோ செலவழித்தாலும் பொறுமா. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், மிஷினில் மாட்டப்பட்ட ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்கிறான், பாத்ரூம் போகிறண்டா கூட அதோடையே போகணும். அதனால தான் பையை போட்டு வச்சுருக்காங்க, ஒன்றுக்கு ரெண்டுக்கெல்லாம் அதிலே போகும். ஏன்னா அதை கலட்டிட்டு போக ஒன்றா இல்லை, மிஷினை தள்ளிக்கிட்டு போக முடியாது. படுத்த படுக்கையிலேருந்து முதுகில் புண்ணு போடுது, படுக்கை புண்ணுன்னு சொல்கிறோம். இதை கலட்டினா அவன் செத்து பேத்துருவான். அந்த படுக்கிறவன் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தால் மெஷின் இல்லாமல் சுவாசிக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணுமென்று பேரம் பேசுவான். ஆனால் அதுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது, எத்தனை கோடி கொடுத்தாலும் முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம சுவாசிக்கிறதுக்கே அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். தின்னச்சோறு இல்லை, உடுக்க உடுப்பில்லை, வாழ வீடு இல்லை, ஓட வாகனம் இல்லை, நான் எதுக்கு தொழணும் என்று கேட்குறவங்க சுவாசிக்கிறதுக்கு தொழணுமா இல்லையா, மனுஷனாக பிறந்ததுக்கு தொழணுமா இல்லையா, நமக்கு ஈமான் வந்ததுக்கு தொழணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நம்ம இருக்கணும், முதல் படி. ரெண்டாவது படி என்ன, நம்ம பெற்றோர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது சார்ந்த இன்னொரு விஷயத்தை அடுத்து சொல்வான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா, அக்கீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அது சார்ந்த ஒரு விடயம் வஅது ஸகா, ஸகாத்தை கொடுங்க அப்படின்னு சொல்வான். அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க என்று சொல்லும்போது அது சார்ந்த ஒரு விடயம் வஅத்தீஉர் ரசூல், ரசூலுல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வான். யஅமுரூன பில் மஅரூஃப், நன்னை அவர்கள் ஏவுவார்கள் என்று சொல்லும்போது அது சார்ந்த விடயம் வயன்ஹவுனா அனில் முன்கர், தீமையை அவர்கள் தடுப்பார்கள் என்பதை சேர்த்து அல்லாஹ் தஆலா இணைவான் சொல்வான். அதே நேரத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வை வணங்குங்க அப்படி என்று சொல்கிற நேரம் வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாவுக்கு இணை வைக்காதீங்க அப்படி என்று சொல்கிற நேரம் அது சார்ந்த விடயம். அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாவை வணங்கணும் என்கிறதுக்கு அடுத்த அது சார்ந்த ஒரு விடயம். மனிதன் அல்லாவுக்கு அடுத்தபடி பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்கிறான். அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான், தீர்ப்பு வழங்கி விட்டான், சட்டமாக்கி விட்டான், அல்லாவை தவிர வேறு யாரை நீங்கள் வணங்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்லலாம் தெரியுமா? ஒபில் வாலிதைனி ஹசானா, நீங்கள் பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாவுக்கு வஷ்குர்லி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு, ஒலி வாலிதை, உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்வார். எனக்கு நன்றி செலுத்து, அடுத்தது உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. முதல்ல அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து, அவன் படைச்சான். அதுக்கு அடுத்தது நன்றி செலுத்துறதுக்கு யாரு தகுதி என்றால் நம்முடைய பெற்றோர்கள் தான். அல்லாஹ் படைச்சான், இந்த பெற்றோர்கள் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் ஒரு விஷயத்தை சொல்லி அது சார்ந்த விடயம் அடுத்து சொல்கிறான் என்றால், அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாவுக்கு நன்றி செலுத்து, அல்லாவை வணங்கு என்கிற அடுத்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறது, பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய் என்கிற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். பல இடங்கள் அல்லாஹு தஆலா பெற்றோர்களை குறித்தே நமக்கு சொல்கிறான். சூரத்துல் ஹக்கா 15வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதைஹி, இந்த மனிதனுக்கு நாம் பெற்றோர்களிடம் இஹ்சானா, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறோம், வசியத்து செய்திருக்கிறோம். காரணம், ஹமலத்துஹு உம்முஹு குருஹன், இந்த தாய் உங்களை கஷ்டத்தோடு சுமந்தால், வவதஅத்துஹு குருஹா, அந்த தாய் அந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டே அவனை பெற்றெடுத்தாள். சுமந்தது கஷ்டத்தோடு, பெற்றெடுத்தது கஷ்டத்தோடு. அது மட்டுமல்ல, ஹம்லுஹு ஃபிசாலுஹு சலாதூன ஷஹ்ரா, சுமந்ததும் பால் கொடுத்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ சுமந்து பால் கொடுக்கக்கூடியது, 10 மாதம் 9 மாதம் சுமக்கிறான், அடுத்தது 2 வருஷம் பால் கொடுக்குறாங்க, அதை 30ங்கிறான். அப்போ 21 மாதம் என்ன செய்யலாம், பால் கொடுக்கறத மறப்பிக்கலாம். அப்போ அன்னளவாக 2 மாதம் பால் கொடுக்கறதும் 9 மாதம் சுமக்கிறதுமாக இருக்குது. அப்போ 30 மாதம் அவங்க சுமந்து உங்களுக்கு பால் கொடுக்குறாங்க, சுமந்தது கஷ்டத்தோடு, பெற்றெடுத்தது கஷ்டத்தோடு. அல்லாஹு தஆலா இதை சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சூரா அல் இஸ்ரா அந்த 14வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் சொல்கிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா ஐயாஹு ஒபில் வாலிதைனி இஹ்சானா. நான் நேரத்தோடு ஓதி காட்டின வசனம்தான், உன்னுடைய ரப்பு தீர்ப்பு வழங்கிவிட்டான், அல்லாவை தவிர ஒரு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிவிட்டான், உங்களுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இம்மா எபுலகன் இந்த கல் கிபரா அஹதுஹுமா ஓ கிலாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவர் அல்லது இருவருமே உன்னிடம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வயோதிப நிலையை அடைந்து விடுவார்களாக இருந்தால், ஃபலா தகுல்லஹுமா உஃப், உஃப் என்று கூட அவங்களை சொல்லிடாத. உஃப்ன்னா நம்ம தமிழ் அப்படியே மொழி வைத்தால் சி என்று கூட என்ன செய்ய வேண்டாம், அவர்களுக்கு நீ சொல்லிவிட வேண்டாம். ஒலா தன்ஹர்ஹுமா, அந்த பெற்றோர்களை நீ எப்போதும் என்ன செய்ய வேண்டாம், அதட்ட வேண்டாம். ஒலா ஒகுல் லஹுமா கவுலன் கரீமா, அந்த பெற்றோர்களிடம் மரியாதையான வார்த்தைகளால் பேசு. வஃஃபிர் லஹுமா ஜனாஹ ஸுல்லி மின ரஹ்மா, கருணையின் காரணமால் பணிவின் ரக்கையை அவர்களுக்கு பணித்து கொடு. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வஃஃபுல் ரப்பிர்ஹமா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அது மட்டுமில்லை, நீ அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனை செய், யா அல்லாஹ், சின்ன வயதில் என்னிடம் இவர்கள் இரக்கம் காட்டியதை போன்று நாயனே, என் பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹு தஆலா பெற்றோர்கள் குறித்து பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் சொல்லித்தருகிறான் தெரியுமா? அந்த பெற்றோர்கள் நமக்காக சிரத்தைகள் எடுக்கின்றார்கள். மனைவியில் நல்ல மனைவி கெட்ட மனைவி சொல்லலாம், கொஞ்சம் தப்பான ஆள். நண்பனில் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் சொல்லலாம். மனைவி இல்லை அழகான மனைவி, அழகில்லாத மனைவி சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு பிள்ளை எங்கள் உம்மா அழகில் எனக்கு வேற உம்மா தான் சொல்லுவாங்க. ஒரு புருஷன் சொல்லுவான், நீ வேற வேற ரொம்ப அசிங்கமாக இருக்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன்ப்பா, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலம்மா. எவனாவது ஒருத்தன், எவளாவது ஒருத்தி எங்கள் உம்மா பார்க்க அவ்வளவா நல்லா இல்லை. இந்த உலகத்திலேயே மிக அழகு எங்கள் உம்மா தான். அவள் தான் என் மனசில் மகாராணி. அவள் அங்கவீனர்களாக இருக்கலாம், வயசில் இந்த கொட்டானாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம், மூக்கரையாக இருக்கலாம், ஊமையாக இருக்கலாம், குருடாக இருக்கலாம், குஷ்டரோகம் பிடிச்சிருக்கலாம், யாருமே தாயை என்ன செய்ய மாட்டாங்க, அசிங்கம் என்று ஒதுக்க மாட்டாங்க. நல்ல தாய் தான் உலகத்தில், நல்ல தாய், நல்ல தகப்பன். அவங்க வேறு வேறு தவறுகள் செய்யலாம், ஒரு விரல் விதிவிலக்காக கோடியில் உண்டு, எங்கேயாவது உண்டு சில தப்பான தாய்கள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பெற்றவர்கள் பெற்ற பிள்ளைகிட்ட எப்போவுமே நல்லா தான் நடந்துக்குவாங்க, எப்போவுமே நல்லா தான் நடந்து. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பல உறவுகளை சந்திக்கிறான், பல நட்புகளை அணுகிறான். ஏ, நம்ம விரும்புகிற நம்முடைய மனைவி, நம்ம விரும்புகிற நம்முடைய கேர்ள் ஃப்ரெண்ட், நம்முடைய பாய் ஃப்ரெண்டு, நம்மளை விரும்பின கணவன், உன்னை நீ எப்படி என்னை விரும்பின, மூக்கு முடி நல்லா இருந்துச்சு, உன் நடை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பட்டிருந்துச்சு, உன்னுடைய சிம்பிள், நீ ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது, நீ சோசலிசமாக பழகிறது, நீ கேஷுவலாக இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன்னுடைய முடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன் பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருந்துச்சு, இப்படி தானே சொல்லி நம்மளை விரும்புகிறாங்க. நம்முடைய வயது, நம்முடைய இளமை, நம்முடைய தோற்றம், இதிலெல்லாம் நம்ம ஒருத்தர் விரும்புவோம். ஆனால் நம்மளை எதுவுமே தெரியாமல், நம்மளை யாரண்டே தெரியாமல் நம்மளை விரும்பின ஒரு உறவு இருக்குமென்றால் நம்முடைய தாயும் தகப்பன் இருந்தார். கர்ப்பத்தில் குழந்தை என்கிற மெசேஜ் மட்டும் தெரிஞ்சால் மாதவிளக்கு நின்று போச்சு, காட்டை வச்சு பார்த்தா பாசிட்டிவோ பிள்ளைக்கு நின்றுட்டு அப்படி என்று தெரிஞ்சால் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இது என்ன பிள்ளைன்னு தெரியாதுங்க, என்ன பிள்ளைன்னு தெரியாது, எப்படி பிள்ளைன்னு தெரியாது, கருப்பா சிவப்பான்னு தெரியாது, குருடா முடமா சுத்தியாக எதுவுமே தெரியாதுங்க என் பிள்ளை அப்படி என்று ஒரு தாய் வயிற்றில் நம்மளை சுமக்க தொடங்குவார், தகப்பன் தலையில் நம்மளை சுமக்க தொடங்குவார். ஒரு தாய் வயிற்றிலையும் தகப்பன் தலையிலையும் தான் சுமக்கிறான். ஒரு தகப்பன் ஒரு குழந்தைக்காகத்தான் ஓவர் டைம் வேலை செய்கிறான், ஓடி ஓடி வேலை செய்கிறான், வெயில் பார்க்காம வேலை செய்கிறான். இந்த மாதம் நாட்டுக்கு போகிறந்தவர் இன்னொரு வருஷம் கழித்து போவோம், கொஞ்சம் பெனிஃபிட் கூட கிடைக்கும், சம்பள உயர்வு வர மாதிரி இருக்குது என்றெல்லாம் நிற்கிறது, டயர்டாக இருந்தாலும் டேப்லெட்டை போட்டுட்டு வேலைக்கு போகிறது, கஷ்டமாக இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு வேலை செய்கிறது அந்த குழந்தைக்காகத்தான். அவர் எப்போவுமே தலையில் சுமந்துக்கிட்டு தான் இருப்பார், ஆனால் நமக்கு முன்னே காட்டிக்க மாட்டார். இதுதான் தகப்பன். தாய் வயிற்றில் நம்மளை சுமந்துக்கிட்டு இருக்கிறார். எப்படி ஒரு மனநிலையில் ஒரு தாய் நம்மளை வயிற்றில்?
3: நேர்கள், உங்கள் முஸ்லீம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல் முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்கு தளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
11: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
12: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இப்படி அழுதேன், இப்படி வேதனைப்பட்டேன் என்று ஒரு நாள் சொல்லியிருப்பாவா? அதுதான் இஹ்லாஸ். நம்முடைய நண்பன் சொல்வான், 2 மணி நேரமும் உனக்காக காத்துக்கிருந்தான்றான். நம்முடைய நண்பன் சொல்லுவான், நம்மளோட பொண்டாட்டி சொல்லுவான், விடிய விடிய தூங்கல, நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தான்பா. எப்போயாவது நம்மளோட உமா பாப்பா சொல்லியிருப்பாங்களா, நானும் பாப்பாவும் எத்தனை நாள் முழிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தேன் தெரியுமா, எத்தனை நாள் உனக்காக ஓடினோம் தெரியுமா, எத்தனை நாள் நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறத உனக்கு தந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிருந்தோம் தெரியுமா. எதுவுமே ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க, சொல்லி காட்டவும் மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்முடைய எல்லா தாய்மார்களும் அந்த கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க. அந்த வயிற்றில் சுமந்துட்டு இருக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எப்போ ட்ராவலிங் முடியும், இந்த பேக்கத்துக்கு கீழே வைக்க வேண்டு காத்துக்கிட்டு இருப்போம், ஃப்ரீயாக இருக்கணும்ண்டு நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் 10 மாதமாக நம்முடைய தாய் நம்மளை வயிற்றுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருப்பாள். உள்ளே இருக்கிற குழந்தை 4 மாதம் தாண்டும் போதும் மெதுவாக உதைக்க தொடங்கும். அந்த உதைக்கும் போதும், பிள்ளை பிறளும் போதும், பிள்ளை துடிக்கும் போதும் அந்த தாய்க்கு ஒரு வேதனை கூடும். இதில் ஆச்சரியம் என்னென்றா, 2 நாளாக பிள்ளை துடிக்கலைன்றா வேதனை இஞ்ச கூடிடும், மனசு வலிக்க தொடங்கி, என்னாச்சு பிள்ளை துடிக்கலை, உடனே டாக்டர்கிட்ட போய், பிள்ளை துடிக்கலை டாக்டர், சந்தோஷம் தானே, புள்ள துடிக்காட்டி வலி இல்லை தானே, இல்லை இல்லை எனக்கு வலிக்கட்டும், இந்த புள்ள துடிக்கட்டும், டாக்டர் பாருங்க அவர் ஸ்கேன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைம்மா, புள்ளட ஹார்ட் வேலை செய்து இந்த மருந்தை சாப்பிடுங்க, புள்ள துடிச்சு வலிச்சா சந்தோஷம். இதுதான் நம்முடைய தாய் இன்னும் நம்மளை காணவே இல்லை. நம்ம எப்படி பிறக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்கிற எதுவுமே தெரியாமல் நம்முடைய தாய் நம்மளுக்காகவும் நம்முடைய தகப்பன் நம்மளுக்காகவும் வாழ்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவினுடைய திருமறையில் என்ன சொல்கிறான், ஒரு தாயிடம் நீங்கள் நல்ல முறையில், தகப்பனிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க அப்படி என்று சொல்லிட்டு தாய்க்கு அடுத்ததாக சொல்கிறான், பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தாயை பற்றி தான் சொல்கிறான், உன்னை கஷ்டத்தோடு சுமந்தால், கஷ்டத்தோடு ஈன்றெடுத்தால், உனக்கு பால் கொடுத்த கால

தகப்பன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ தாய் சாதாரணமானவர் கிடையாது. நம்ம மறுபடி மூன்று தடவை அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் நட்பு பாராட்ட வேண்டும், நேசம் கொள்ள வேண்டும், பாசம் கொள்ள வேண்டும் என்றால், தாங்க வேண்டும் என்றால் அது உன் தாய். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா? படைச்ச ரஹ்மானுக்கு தெரியும், ஒரு தாய் எடுக்கக்கூடிய சிரமத்தை வரும் எவங்களும் எடுக்க முடியாது, எவங்களும் எடுக்க முடியாது. ஒரு பிரசவ வலியை நம்ம சும்மா சொல்லிட்டு விடுறோம், ஒரு பிரசவ வலியை நம்ம சொல்லிட்டு விடுறோம். ஐரோப்பிய நாடுகளில், நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு சில நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன், அங்கே இஸ்லாம் இருக்குதோ இல்லையோ மனைவி கிட்ட நல்லா நடக்கக்கூடிய கணவன் தான் அதிகமாக இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்றால், அங்கே பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணினா புருஷன் பக்கத்தில் இருக்கணுங்கிறது கட்டாயமான சட்டம். புருஷன் பக்கத்தில் இருக்கணும், தொப்புள் கொடி அவர் கையால் தான் வெட்டணும். அப்போ அந்த நாட்டில் வாழக்கூடிய நம்முடைய நாட்டில் இருந்து போனவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், இங்கேருந்து போனவங்க சொன்ன தகவல் தான். அந்த நாட்டில் வாழக்கூடியவங்களுக்கு அந்த லேபர் ரூமில் புருஷனை பக்கத்தில் வச்சு தான் அந்த குழந்தை பெற்றுக்குவாங்க. அன்னைக்கு தான் அந்த புருஷனுக்கு தெரியும் நம்முடைய மனைவி எவ்வளவு கஷ்டப்படுறான். அந்த குழந்தையை பெற்று கொள்ளும் போது அவள் துடிக்கிற துடி, அவள் உயிர் கடைசி இடத்துக்கு போய் திரும்ப வருதே, செத்துருவா அப்படின்ற அந்த மெஷின் நேர்கோடாகி தலையை பிச்சுக்கு டாக்டர்ஸ்மார் ஓடும்போது பக்கத்தில் இருக்கிற புருஷன் பதறுவான், மூச்சு நின்றும் மறுபடி அப்படியே வேலை செய்யப்படும். அவன் செத்து போவா, ஆனால் மீண்டும் உயிர் பெறுவான். பழையவர்கள் சொல்லுவாங்க மறுபுறவி அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தை பெத்த தாயை மறுபுறவி அப்படின்னு சொல்லுவாங்க, செத்து பிழைப்பான். அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் அவ்வளோ வேதனைகளை தாங்கலாம். உடல் வேதனை மட்டுமில்லை, மனசால ஒரு வேதனையை நம்முடைய தாய்மார்கள் தாங்குறாங்க. நம்முடைய தாய் தெருவுக்கு ஒரு மீன் வென்றிருந்தாலும் மொக்காடு சரியாக போட்டு, உடலை சரியாக மறைச்சி, கழுத்தை சரியாக பிடிச்சி, இது எவ்வளோ வாப்பா மீன் என்று கேட்ட நம்முடைய தாய் நம்மளை பெத்தெடுக்கிறதுக்காக ஒரு அந்நிய ஆணிடம் நிர்வாணமாக இருக்கிறாள் என்றால் அவளுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளவு வலியை தாங்கியிருப்பாங்க மனசாக. உடல் வலி அது வேறு, அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த தாய் சுட்டிச்சு போறது வேறு, அதோடு சேர்த்து மனசு துடிக்கும். நான் அந்நிய ஆணுகிட்ட நிற்கிறேனே, என்ன இன்னொருத்தன் பார்க்கறான், கை வைக்க கூடாத இடத்துக்கு கை வைக்கிறானே, நமக்காக செத்து நமக்காக மனசு நொந்து அந்த தாய் நம்மளை பெற்றெடுக்கிறான். ஒரு வியோஜி நெருங்கின நண்பர், அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தை பிறப்பு வழியை வெட்டி கீறி அந்த குழந்தையை நாங்கள் பெற்றெடுப்போம், அதை திரும்ப தைக்கணும். உடம்பிலேயே வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம், உடம்பிலேயே வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடம். எந்த ஒரு மரத்து போகிற இன்ஜெக்ஷனோ எந்த ஒரு மயக்க மருந்தோ கொடுக்காம அதை மறுபடி நாங்கள் தைக்கணும். தைக்கும்போது கண்டிப்பாக ஒரு சாதாரண மனிதனால் தாங்க முடியாது. அந்த டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த நர்ஸ்மார் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த குழந்தையை தொடச்சி தொப்புள் கொடியை வெட்டி கிளிப்பை போட்டுட்டு அந்த குழந்தையை தூக்கி அவன் நெஞ்சில் தூக்கி முத முதல்ல இப்போ தான் காட்ட போகிறாங்க. சாதாரணமாக ஒரு தாய் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக இவ்வளோ வலியை தாங்குறத சைக்கோலஜிக்கலாக அதை வெறுக்கணும். மனுஷன் அப்படித்தானே, நமக்கு வேதனை தர்றதுக்கு இதுதான் காரணம் என்று அதை வெட்டணும் என்று தானே சொல்லுவோம். ஒரு விரலில் காயம் வந்து குத்துது தாங்க முடியலன்றா இந்த விரலை வெட்டி எறியணும் போல இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுனால தான், வயிற்றில் சுமந்ததுனால தான் இவ்வளோ வலி, என் கண்ணில் கூட அந்த பிள்ளையை காட்டக்கூடாதுன்றது தானே சொல்லணும். அல்ல, அந்த மனசை எப்படி மாத்துறான் தெரியுமா, அந்த பாசத்தை எப்படி புரட்டுறான் தெரியுமா, அவ்வளவுக்கு காரணமான அந்த பிள்ளையை தான். கண்ணை முழிச்ச உடனே தாய் கேப்பா, என் பிள்ளை எங்க, என் பிள்ளை எங்க, அவளுக்கு பிறந்த குழந்தை அங்கவீனமா பிறந்தாலும் அதான் எனக்கு, கருப்பா பிறந்தாலும் அதான் எனக்கு, உன் பிள்ளை நல்லா இல்லை பார்க்கறதுக்கு லட்சணமா இல்லை வேணும்னா மாத்தி தரட்டுமா, என் பிள்ளையை தாங்க. அந்த பிள்ளைய தூக்கி அவ வயிற்றில் வச்சு அந்த பிள்ளையை அவ பார்க்கும்போது தைப்போம், வலி விளங்காது.

0: அந்த வெட்டி நிறத்தை தைக்கிற நேரம் அந்த குழந்தையை தூக்கி அந்த தாயிடம் கொடுத்தோன்னே அவன் முதுகில் கையை வச்சு அந்த பிள்ளைய பார்ப்பா, பார்க்கும்போது தையல் விடும். என்ன ஆச்சரியம் மௌலவி, அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே இருப்பா, அந்த வலியே அவளுக்கு விளங்காது என்றான். நாங்கள் உலகத்தில் இதை விட ஒரு பாசத்தை காணல, இதை விட ஒரு பாசத்தை நாங்கள் காணல. அதான் தாய், அதான் தாய். இப்போ தான் நம்மளை பார்க்குறான், நம்மளை இப்போ தான் தெரியும் யாருண்டு. இதான் பிள்ள, இதான் என் செல்லம், உடனே பேர் வச்சு தக்கம். இவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த பிள்ளை தான் எனக்கு செல்லம், அந்த பிள்ளை தான் எனக்கு தங்கம், அந்த பிள்ளை தான் என்னுடைய உசுறு. குழந்தைய முதல்ல தாய்ப்பால் கொடுக்க சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சு சில ட்ரீட்மெண்ட்கள் நடக்கும், சில டெஸ்ட்டுகள் நடக்கும், தாய்ப்பால் ஒழுங்காக வருதா இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. டிக்கெட்டை வெட்டி வீட்டை அனுப்பும்போது பாரம் தூக்கக்கூடாது. ஒரு தண்ணி கிளாஸை தூக்கினா கூட தையல் போட்ட இடத்துல ரத்தம், சீசர் பண்ணின இடத்துல வலிக்கும், கவனம். இப்படி தான் சொல்லி அனுப்புவாங்க. 2.5-3 கிலோ குழந்தை பிறக்குது, 2.5 கிலோ 3 கிலோ குழந்தை தான் பிறக்கும். அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த தாய் தூங்க தொடங்குவான். அதை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னால் அந்த தாயினுடைய மனநில, ஒரு பெண் எப்படி இருப்பா, அதை குமரில் எப்படி இருப்பான்டா, அவள் படுத்துட்டாள்ண்டா காலத்தால் ரோட்டில் ஒரு சத்தம் கேட்கும், இல்லாட்டி பக்கத்துள்ள ஒரு சண்டை போகும், இல்லாட்டி ஒரு ஊடு பற்றி ஆக்கள் கத்திருப்பாங்க, ஓடிருப்பாங்க, அவளை பாட்டுக்கு படுத்திருப்பாள். ஆனால் பிள்ளை ஒன்று பெற்றதுக்கு பிறகு அந்த தாய் அந்த குழந்தை மேலே ஒரு கவனம் வச்சுக்கிட்டு தூங்குவான், அந்த கையை அப்படி வச்சுக்குவான். அந்த குழந்தை காலை உசுப்பும், கொஞ்சம் அப்படி எண்ணும், கண்ணை முடிச்சிடுவான். பிள்ளை அப்படின்னு, பிள்ளை அப்படின்னு, தூக்கம் இல்லாமல் இருக்கும், வலி வேதனைகளோடு இருக்கும், மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், அசந்து தூங்க வேண்டிய நேரம். ஆனால் அவளால் தூங்க முடியாமல் தூக்கத்தை அலைச்சலைச்சி பிள்ளைக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் தாய். இப்போ நான் சொல்கிறது எல்லா பெற்றோர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கூட இருக்கிற உம்மா, கூட இருக்கிற மாப்பிள்ளை, கூட இருக்கிற மதினி, இவங்கெல்லாம் தூங்குற ஒரு நேரம் வரும், தூங்கிடுவாங்க. ஒரு குழந்தை தாய்ப்பாலுக்காக கத்து, இந்த சின்ன குழந்தைகள் வச்சிருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும், நாங்கள் சின்ன வயசுல ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தாய்ப்பால் கொடுத்தோம்ங்கிறத சொன்னால் கண் படும். அப்படி அப்படி பிள்ள தாய்ப்பால் குடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தாய் அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். எல்லாரும் தூங்கிடுவாங்க, குழந்தை அழும், எல்லாருக்கும் தூக்கம் பெய்திடும். அந்த குழந்தை அழுகை சத்தத்தில் முதல் கண்ணை முழிக்கிறவள் அந்த தாய் தான். இப்போ அவள் எழுந்து மெதுவாக இழுகி அப்படியே முதுக கட்டில சாச்சி அல்லது சுவரில் சாச்சி அப்படியே இருந்து பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய கண்ணை மூத்தி உதட்டம் மடித்து வலியை தாங்கி இழுத்து, ஒரு தண்ணி கிளாஸ் தூக்கக்கூடாதுன்ற டாக்டர் சொல்லியும், அந்த 2.5-3 கிலோவை அப்படியே வலியோட தூக்கி நெஞ்சு வரைக்கும் வசத்தி அதுக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு அப்புறமா தன் வலியை பார்க்கக்கூடியவள் தான் என்னையும் உங்களையும் பெற்றுத்தான். ஏன்னா புள்ள அழுவுது, அந்த புள்ள அழக்கூடாது, அதுக்கு தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும் என்கிறதுக்காக செத்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் பார்ப்பா. நம்மளை பெற்ற தாய், நம்ம கல்யாணம் முடிச்ச நம்ம மனைவி இதைத்தான் பண்ணுறான். இப்போ அவன் புருஷனுக்கிட்ட பொண்டாட்டி எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதும் இல்லை, பிள்ளைகளை வளர்த்துட்டு தாய் நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணினும் தெரியுமாடான்னு சொல்கிறது இல்லை. அந்த தாய் அந்த பிள்ளைகளை அப்படி தான் வளர்க்க, இதான் ஒரு தாய். அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஏதாவது சுகம் இல்லாமல் போச்சு, அம்மா ஒரு புறம் பாப்பா ஒரு பக்கம், பிள்ளை நடுவில் தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து விடிய விடிய கச்சிட்டு இருப்பாங்க. காலையில் அவர் வேலைக்கு போகணும், பாப்பா அவருக்கு தூக்கம் வராது, துணியை நிலச்சி வச்சு ஒத்தி ஒத்தி விடியட்டும் ஹாஸ்பிட்டல் போக, ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து அந்த புள்ள நித்திர கண்ணில் மெதுவாக சிரிக்கும், அந்த சிரிப்பை ரசித்து அந்த காலை கொஞ்சி கையை கொஞ்சி உடம்பு தொட்டு பார்த்து உடம்பு முழுக்க தடவி பார்த்து வேறு எங்கேயாவது ஏதாவது இருக்குதான்னு பார்த்து எங்கேயாவது ஒரு கொப்பளம் வந்திருக்குமா, ஒரு சின்ன எறும்பு கடிச்சிருக்குமா, அந்த உடுப்பை தட்டி துறைச்சி அந்த பிள்ளைய கண்ணாலேயே பார்த்து நிமையாலேயே மூடிக்கிட்டு விடிய விடிய இருப்பாங்க. புருஷன்கிட்ட பொண்டாட்டி சொல்லுவா, நீங்கள் கொஞ்சம் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன், இல்லடி நீ கொஞ்சம் தூங்கு நான் பார்த்துக்கிறேன். நமக்காக சண்டை செஞ்சு போட்டி போட்டு நம்மளை பார்த்துக்கிட்டது தான் நம்முடைய தாயின் தகப்பன். எப்பயாவது இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம், நம்ம கல்யாணம் முடிச்சிருக்கோம், நமக்கு புள்ள பிறந்திருக்கங்க கொலையாவது, நம்மளோட உமா பாப்பா என்ன பாடுபட்டு இருப்பாங்கங்கிறத யோசிச்சு பார்த்தோமா. இப்படி ஒரு தாய் ஒரு தகப்பன் அந்த பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்தில் அவங்க ஆளுக்காள் என்ன செய்வாங்க, தியாகங்களை செய்வாங்க. இதை நம்மக்கிட்ட சொல்கிறதில்லை, நமக்கு ஒரு வருத்தம் வந்துட்டால் அவங்களுக்கு தூக்கம் வராது, நம்மளுக்காக வேறிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், பிறந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ஓட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 30 லட்சம் ரூபா செலவாகும். பிறந்த குழந்தை ஒரு கிழமை தான் கண்ட உறவு, ஒரு கிழமை தான் கண்ட உறவு, 30 லட்சம் இருக்கிற ஊடுகளவை விற்றால் தான் முடியுமெண்டா விற்பாங்க. டாக்டர் சொல்லுவான், இன்கேஸ் சக்ஸஸ் ஆகாமலும் விடலாம், பரவாயில்ல பரவாயில்ல, வந்தாலும் போனாலும் இந்த ஊடு வளவு தேவையில்லை, அந்த பிள்ளான் தேவை, மௌத்தானாலும் பரவாயில்ல, நாங்கள் கடைசி முயற்சி செய்யலாம் போல் இருக்கித்தானே செய்வோம். இப்போ நாம் நடுத்தெருவுக்கு வந்து ஒரு 4 நாள் 3 நாள் கண்ட உறவுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு உறவு நம்முடைய தாயின் தகவல். வளர்ந்து வந்த நமக்கு குடும்பத்திலேயே உதவி செய்ய மாட்டான், காக்காவுக்கு ஆப்ரேஷன், தாத்தாக்கு ஆப்ரேஷன், பெரியாப்பாவுக்கு ஆப்ரேஷன், குடும்பக்காரனே நைஸாக ஷஹ் கொஞ்சம் நேரத்தோடு சொல்லிக்கலாம், இப்பான் உம்ராக்கு போய் வந்த காசி முடிஞ்சு என்று சொல்கிற காலம் என்ன தான் கண்ட உறம்பு உறவு, அது தப்பும் தப்பாமல் விடும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருக்கிற வீடு வளவை விற்று இதை செய்வோம்னா செய்யும். இதுதான் அந்த தாயின் தகப்பன் வழங்கிட்டா. இந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைக்காக அணு அணுவாக என்னெல்லாம் செய்ய முடியும் அதை செய்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி உங்களுடைய பெற்றோர்கள் சூரத்து லுக்மானில் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை அல்லாஹ்வுக்கு இணை வைக்க சொன்னால் அப்போ மட்டும் கட்டுப்படாதீங்க, மற்ற விஷயங்களில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கிறான். அப்போ பெற்றோர்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கிறாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வரல, நீங்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்த, நல்லா நடந்துக்கணும், அல்லாஹ்வின் விரோதி முஷ்ரிக், நான் அவனை பார்த்துக்குவேன், அது நான் பார்த்துக்குறேன், நீ நன்றியோட நடந்து, உன்னை பெற்றவ உன்னை வளர்த்தவ இணை வச்சுட்டா நான் பார்த்துக்கிறேன், அது நானும் அடியானும் பார்த்துக்கிறேன், நீ முதல் நல்லா நட. இணை வைக்கிற பெற்றோர்கள் முஷ்ரிக்கு நல்லா நட, கொடுக்கல் வாங்கல சரியாயிரி, சாப்பாட்டை கொடு, உடுப்பை கொடு, நல்லாயிரி, அவங்க உன்னையும் இணை வைக்க சொல்லி சொன்னால் அப்போ கட்டுப்படாது, அதுக்கு மட்டும் கட்டுப்படாத, மற்ற விஷயங்களில் நல்லா நடந்துக்க. இது சூரத்து லுக்மான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். அப்போ அந்த அளவுக்கு இந்த உறவை அல்லாஹ் தஆலா உயர்த்துறான், அவ்வளோ உயர்ந்த ஒரு மகிமையை இந்த பெற்றோர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா கொடுக்குறார். இதோட நின்றுடல, அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சி கட்டத்திலும் அந்த பெற்றோர்களினுடைய தியாகம் அளப்பரியது. கணக்கு பார்த்தாங்களா, எழுதி வைச்சாங்களா, எவ்வளவு செலவழிக்குமேங்கிறத நோட் பண்ணினாங்களா, புள்ள புள்ள புள்ள என்று தான் யோசிப்பாங்க. வளர வளர வளர வளர நம்மட முகத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் நம்முடைய பெற்றோர்கள். சில பிள்ளைகள் பெற்றோர்களுடைய நடவடிக்கைகளை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, கடுகடுப்பாக நடக்கிறாங்க, என்னோட அவளுக்கு இரக்கம் இல்லை, எங்கள் பாப்பாவுக்கு என்னோட இரக்கம் இல்லை, எங்கள் உம்மாவுக்கு என்னோட இரக்கம் இல்லை, பிள்ளைகளுக்கு தெரியாது. அதான் இந்த தலைப்பில் அடுத்த பக்கம் பிள்ளைகளுடைய மனோநிலை நமக்கு தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்முடைய பெற்றோர்கள் நம்மகிட்ட கடுகடுப்பாக நடக்கிறாங்கன்னு இறக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இறக்கத்தால் தான் கடுகடுப்பாக நடக்கிறாங்க. உங்களை திருத்தணும், நீங்கள் தவறிடப்படா, உங்களுக்கு ஏதாவது பிழை நடந்துடக்கூடா, ரெண்டா கடுகடுப்பாக நடப்பாங்க. செல்லமாக வளர்த்த பிள்ளை தான் ஒரு அவுட்லுக்கு வந்துட்டு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அவுட்லுக்கு வந்துட்டு என்ன விடத்தை நிற்கிற உள்ளுக்கு போ பண்ணுவான், ஏன் உமா உருக்கினா, உமாக்கு என்னோடய இறக்கம் இல்லை, இவ்வளோ பேருக்குள்ளே உருக்கிட்டா, இறக்கத்தில் தான் சொன்னேன், உனக்கு ஒரு அவுட்லுக் வந்தது உனக்கு தெரியாது, 4 பேர் பார்ப்பான், அண்ணியன் ஒருத்தன் பார்ப்பான், அதை தாய் தாங்கிக்க மாட்டாள். இது நம்முடைய பிள்ளைக்கு ஆபத்து. தனியாக பயணம் போகக்கூடாது, நைட் கிளாஸ் தேவையில்லை, ரோட்டில் தேவையில்லை, இந்த கூட்டாளி உணவு நல்லம் இல்லை, இந்த பிள்ளை வந்து கிசு கிசுக்குது, எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, இது பெரிய வயசு கூடின உறவு, இது தப்பு, இதெல்லாம் பார்க்குற தாய் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நடப்பாங்க, கடுகடுப்பாக நடப்பாங்க, அடிக்கவும் செய்வாங்க. அது பாசத்தினார், அது பிள்ளைகள் தப்பாக விளங்கு, பிள்ளைகள் தப்பாக விளங்கு. இந்த தகப்பன், இந்த தகப்பன் எப்படி நடந்துக்குவான், தகப்பன் எப்படி நடந்துக்குவான். பெண்கள் கண்ணுக்கு முன்னாடி அழுதுருவாங்க. நம்மளோட உம்மா அப்ப அண்ணா கண்ணால் தண்ணியோடும், அப்போ அழுவாங்க. பெண்ணுக்கு மறைக்க தெரியாது, அப்பவே சொல்லிக்குவாங்க, என்னடி நீ இப்படி செஞ்சேன்னுருவாங்க. உன்னை நினச்சி நெக்கி இப்படி நெஞ்சு பொறுக்குதுடி அப்படியம்மா. நம்முடைய பாப்பா மாறந்த ஆண்களுக்கு முன்னாடி எல்லாம் அளவக்கம் அழமாட்டாங்க, அழுகையச்சமா கல் மாதிரி அடக்குவாங்க. ஆண்கள் அழக்கூடிய இடம் இந்த பள்ளிவாசல். ஒரு வயலோர், ஒரு கடற்கரையோர், ஏதாவது ரோட்டு போய் முடிகிற ஒரு இடத்த பைக்கில் கொண்டு நிப்பாட்டிட்டு கையை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பார் நம்மளோட பாப்பா. சுஜூதில் எத்தனை பேர் அழுகுறாங்கங்கிறது பள்ளிக்கு வர எங்களுக்கு தான் தெரியும். துவா தொழுதுட்டு எல்லாரும் போனது போகிற ஒரு ஆள் துவாவில் நின்று ஆளும் இந்த பிள்ளைக்காக துவா கேட்டுக்கு நிற்க. உங்களுக்கு முன்னாடி நம்முடைய வாப்பா அழமாட்டார், நமக்கு முன்னால் அழுகுறது இல்லை. பிள்ளைகள் தூங்கும், பெட்ஷீட்டை சரியாக்குற மாதிரி, நெலும்பு வலையை கட்டி விடுற மாதிரி அந்த ரூமுக்கு போய் இந்த பிள்ளையோட முகத்தை பார்த்து, நான் ஒரு குமர் பிள்ளை முத்தமிட முடியலை. அந்த வாப்பா அந்த பிள்ளை தூங்கினோம் சொந்து தூங்கும்போது அந்த ரூமில் போய் பெட்ஷீட்டை சரியாக்குற மாதிரி, பொண்டாட்டிக்கிட்டே செல்லாமல் செல்ல தகப்பன் உள்ளே போய்த்துருவான், நொழும்பு வலையை சரியாக்குற மாதிரி அந்த பிள்ளோட நெட்டி அப்படியே தடவி விட்டு தள்ளி நின்று அந்த பிள்ளைய பார்த்து, இப்படி தூங்குறாள் என்ற பிள்ளை, பகல் கூட நான் திட்டேன், நான் கொஞ்சம் அடிச்சிட்டேன், இந்த பிள்ளைக்கு வலிச்சிரிக்கும் உண்டு, அந்த காலை பிடிச்சி அந்த ரூமில் நின்று கண்ணீரை பொழிச்சு அப்படியே ஊற்றி அழுது அழுது தூக்கம் இல்லாமல் நம்முடைய பாப்பா இருக்கிறது தூங்கின பிள்ளைக்கு தெரியாது. காலையில் எழுந்ததோ அந்த காட்டு மிராண்டி உசுரோடு இருக்கான், நான் செத்துட்டானான்ட்டு நினைக்குது பிள்ளை. என்ன நேற்று ஏசினதானே, ஆனால் அடித்த கையை தூக்கி சுவரில் அடிச்சு இந்த கையால் அடிச்சுட்டு நின்று அழுகிற தகப்பனை நீங்கள் காணலை. அது நீங்கள் தூங்கின நேரம், நீங்கள் இல்லாத நேரம். ஒரு தாயின் தகப்பன் ஒரு பிள்ளை அப்படித்தான் பழக்கிறான். ஒரு பிள்ளை அப்படியே குமராயிட்டு விரக்கொள்ள, இதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடணும், என்ற பிள்ளை நல்லா இருக்கணும் என்றுதான் ஒரு தாயும் தகப்பனும் ஏங்குறது. சின்ன வயசுலேருந்து கலர் தெரியாத நேரம், டிசைன் தெரியாத நேரம், அளவு தெரியாத நேரம், கடகடையாக ஏறி இறங்கி அந்த பிள்ளைக்கு உடுப்படுத்து கொடுத்து நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டு நல்ல ஷூ நல்ல புக் அதுக்கு முடியுமான அளவுக்கு செலவழித்து யூனிஃபார்ம் வேண்டி கொடுத்து இந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைக்கு மொழி கொடுத்து அந்த பிள்ளைக்கு சட்டம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைக்கு பேச்சு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்த தாய் தகப்பனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா? தெரியும் தானே. ஆனால் அந்த பிள்ளையை செய்யக்கூடிய ஒரு தவறு காதல். உலகத்திலேயே ஆக பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், அதுக்கு அடுத்து ஆக பெரிய பாவம் காதலித்தல். இதை இஸ்லாமிய மார்க்கமே சொல்லுது. காதலித்தல் என்ற என்ன தெரியுமா? உக்குல் வாலிதெயின், பெற்றோர்களை நோவினை செய்தல். காதலிக்கிறத போல பெற்றோர்களை சித்திரவதை செய்யக்கூடிய வேற எந்த வழியும் உலகத்தில் கிடையாது. சில வீடியோக்கள் வரும், பெத்த தாய் தகப்பனை போட்டு அடிக்கிறது, கதிரையில் இருந்த மாதிரி உதச்சி விட்டு தள்ளி விடுறது, பிடிச்சி கட்டி எடுத்து குத்துறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தாங்கலாம், இதெல்லாம் தாங்கலாம். ஆனால் ஒரு பிள்ளை காதலிச்சு ஓடி போகிறத, இன்னொரு ஆம்பளையோட பேசிட்டு இருக்கிறத, வீட்டுக்கு ஃபோனை மறைச்சி வச்சுக்கிறத ஒரு தாயின் தகப்பனும் அறிஞ்சிட்டாங்கண்டா, அவங்கள வெட்டி அறிஞ்சா கூட தாங்கியிருக்கலாம், இப்போ தாங்க முடியாது. எப்படி செத்து போவாங்க தெரியுமா? எப்படி நம்பி வளர்த்த பிள்ளைகள். ஒரு பிள்ளைய வளர்க்குறதுல ஒரு தாயின் தகப்பனும் என்ன லாபம் அனுபவிக்கான்னு சொல்லுங்க. உழைக்கிறதை எல்லாம் கொட்டி கொட்டி கொட்டி ஓடி ஓடி வேர்த்து ரத்தம் சிந்தி உழைச்சி கொட்டி சேர்த்து கட்டி அம்புட்டையும் அப்படியே உதறி போட்டுட்டு கபன் சீலையோட தானே கபருக்குள்ளே போகுது ஒரு தாயின் தகப்பன். யாருக்கு இந்த சொத்துக்கள்? எதுக்கு இதுகளெல்லாம்? பிள்ளைகளுக்கு தானே. பார்த்து பார்த்து கொடுத்துட்டு சேர்த்து சேர்த்து வச்சதெல்லாம் பிள்ளைகளுக்கு தானே. அந்த தாய் தகப்பனை தூக்கி எறிஞ்சிட்டு போறண்டா, எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஒரு தாய் என்கிட்ட வந்தா, ஒரு போனை கொண்டு வந்தான். லவ் பண்ணினாள், ஓடி போனாள், பிடிச்சிக்கு வந்தோம். அவன் நல்லவன் இல்லை, அவன் தூள்காரன், அவன் ட்ரக்ஸ் பாவிக்கிறவன், அவனுக்கு நேரத்தோட பொம்பளை தொடர்புகள் இருக்குது. நான் எவ்வளவு சொல்லியும் போல் கேட்கல, பிடிச்சு கொண்டு வந்து வச்சோம். திரும்பியும் அவன் ஃபோன் கொடுத்துருக்கான். இன்னைக்கு டவுட்டு வந்துட்டு இந்த ஃபோனை பிடிச்சிட்ட மௌலவி. ஆனால் இந்த ஃபோனில் அவள் வாட்ஸ்அப் கொண்டு ஓப்பன் பண்ணி அவனோட பேசினத்தை கேட்டேன் மௌலவி, எனக்கு இனி தாங்க இல்லை மௌலவி என்று அந்த வாய்ஸை போட்டு காட்டுறான். இவ சொல்றா, அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டு அலுமாரி எல்லாம் தேடுறா, எனக்கு பயமா இருக்கு, போன் குடிவட போகுது போல இருக்கு. அதுக்கு அவன் சொல்றான், நான் வந்த நின்றா அவளை கழுத்துல கழுத்தியால குத்தி அவளை கல்ல கட்டி கடலை இறக்குவேன் என்று சொல்றான். அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணது, முதல்ல அதை செய். இது என்ன பிள்ளை? அவள் செத்து போனாள், இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்த்தேன்? இதுக்குள்ள அந்த பிள்ளை ஒரு நோயாளி. அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க எப்படின்டா, ஒரு மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபா அந்த பிள்ளைக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க பல வருஷமாக. அந்த பிள்ளை அந்த வேலையை பார்த்துருக்கு. பாப்பா ஒரு நெருப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான். இந்த பிள்ளைக்குத்தான் நாங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செலவழிச்சிட்டு இருக்கிறோம், வீடு கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு தருதலையை காதலிச்சதும் இல்லாமல் இந்த பெத்து வளர்த்த தாயை அவன் கல்லை கட்டி கடலை இறக்க போகிறான், கழுத்தில் குத்தி கல்லை கட்டி கடலை இறக்க போகிறேன்னு சொன்னால் இந்த பிள்ளை ரிப்ளை பண்ணது, முதல்ல அதை செய். அப்போ இந்த பிள்ளைக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இப்படியான பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா அல்லாஹ்? இந்த வார்த்தை சொன்னா, இதை ஒரு தாய் காதால கேட்டுட்டாளே, அவளால் தாங்கலாமா? அவள் செத்துட்டாள், ஆல்ரெடி செத்துட்டாள். உசுரோட ஒரு சடம் உலாக்குது. நான் கேட்டேன், இவள் தேவையா உனக்கு? விட நண்டன். இல்லை மௌலவி, அவள் கஷ்டப்படுவாள் எங்கள் அந்த தாய். இல்லை மௌலவி, அவன்கிட்ட போன அவள் கஷ்டப்படுவாள். பரவாயில்ல மௌலவி, அவன் எப்படியாவது மறப்பிக்கணும். அவன் குடிகார மௌலவி, தூள்கார மௌலவி, அவன் வயசுக்கு மூத்த மௌலவி என்றான். அப்பையும் அந்த புள்ள நல்லா இருக்கணும் இந்த தாய் யோசிக்கா. ஆனா அந்த புள்ள இவளை கடல்ல இறக்கணும் சின்னதுக்கு முதல்ல அதை செய்யறாங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலாஸன் லா யத்குலூன் அல் ஜன்னா, மூன்று பேர் இருக்கிறாங்க, அவர்கள் சுருக்கம் நுழைய மாட்டார்கள். ஒன்று முதுமினுல் ஹம்ரு, தொடர்ந்து மது அருந்துபவர்கள், போதை பாவிப்பவர்கள். இரண்டாவது அல் ஆக், பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள். அப்ப இந்த நோவினை செய்கிற பெற்றோர்களை நோவினை செய்கிறதுங்கிறது பெரிய பாவம். நம்பிக்கை துரோகம் என்றால் படைத்த ரப்ப வணங்காம விடுறது ஒரு துரோகம். படைத்தவன் அவன் இன்னொருத்தன் போய் பிரார்த்திக்கிற, இது பெரிய துரோகம். ரெண்டாவது, பெத்த தாய் தகப்பனை தூக்கி எறியிறையே, நன்றி கட்டவனா நடக்கிறைய, இது அடுத்த துரோகம். அதனால தான் சொல்றேன், உலகத்திலேயே பெரிய பாவம் இணை வைத்தல், இரண்டாவது பாவம் காதலித்தல். ஒரு மாசம் பழையின, ஒரு வருஷம் பழையின, ரெண்டு மாசம் பழையின, ரெண்டு வருஷம் பழையினத்தை உங்களுக்கு மறக்கலா? 10 மாசம் வகுத்துல சமந்து செத்து உன்னை பெத்து இவ்வளவு காலம் வளர்த்த தாய் தகப்பனை உனக்கு தூக்கி எறிய இயலும்? ஏன் இந்த பிள்ளைகள் காதலை தூக்கி எறிஞ்சு விட்டு வாப்பா அம்மாவோட சேர மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது? உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் என்ன செய்வான்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் இப்படி நம்பி போய் ஏமாந்து பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பெற்றோர்களுக்கு துரோகம் செஞ்சு காதலிச்சு ஓடி போகிற இந்த பிள்ளைகள் மௌத்துக்கு இடையில் அந்த வலியை அனுபவிக்காம சாக மாட்டாங்க. அவன் ஆரோடையாலும் தொடர்வாகுவான், அப்போ தெரியும் அந்த வலி. அவன் ஒருத்தியோட தொடர்வாகுவான். எனக்கிட்ட ஒருத்தி வந்து கத்தினாள், ஒரு மாற்று மத பெண்ணோட இருந்த போன்ல வீடியோ வேற எடுத்திருக்காருமா உள்ள வீ என்று காட்டினாள். எனக்கு அவனை எப்படி என்ன செய்யறண்டு வளங்கள ஜின்னனா நீ பண்ணின வேலை என்று நான் கோபப்படுறேன். அவ இன்னொரு வார்த்தை சொன்னான், கோபம் மாறி அவகிட்ட வந்துட்டு, இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் இவருக்காக செஞ்ச தியாகம் தெரியுமா, எங்க உமா அப்பா விட்டு போட்டு போன நண்டாள். ஆ அப்பா அவன் செஞ்ச சரிதான், நீங்க உமா அப்பா விட்டு விட்டு ஓடினா என்று கேட்டேன். ஓண்ட இப்ப விளங்குதா வலி, உன்னை கல்யாணம் பண்ணவன் இன்னொருத்தியோட போனதுக்கு உனக்கு இவ்வளவு வலிக்குதே, இதை விட ஒரு கோடி மடங்கு செத்திருப்பாங்க உன்னோட உமாவும் பாப்பாவும் என்னோட ஓட போல, விளங்குதான்னு கேட்டேன். இப்பாம் விளங்குது என்றால் இது ரொம்ப லேட்டு உங்களுக்கு. நான் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு தாய் தகப்பன் ஆரம்பத்தில் சபிச்சு விட்ருவாங்க, இந்த சாபம் அல்லாவிடத்தில் திரை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் ஒரு மூணு நாள் கணக்கை மன்னித்து சேர்த்துருவாங்க, ஆனால் அந்த சாபம் வேலை செய்யும் இந்த உலகத்தில் அனுபவிப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த தாய் தகப்பன் மனசு, ஒரு தாய் தகப்பன் நமக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்களே, ஒரு ஓடி போடுற புள்ள நினைக்கணும், நாம் ஒரு சுகத்துக்காக கொஞ்ச நேரத்துக்காக ஓடுறோமே, நம்மளோட வாப்பா பள்ளிக்கு போகிற இல்லையா, நம்மளோட உம்மா குடும்பத்துக்கு கதைக்கிற இல்லையா, ரோட்டுக்கு வார இல்லையா, நம்மளோட காக்காய் ஸ்கூலுக்கு போகிற இல்லையா, நம்மளோட நானா யூனிவர்சிட்டி போகிற இல்லையா, நம்மளோட தங்கச்சிக்கு மாப்பிள்ளை எடுக்கிற இல்லையா, ஒரு சுயநலவாதி, ஒரு துரோகி அவள், அதை கூட்டிட்டு ஓறானே அவன் ஒரு சுயநலவாதி, அவன் ஒரு துரோகி. எப்படி சாபம் பெறும் ஒரு தகப்பன் தற்கொலை செய்ய அனுமதி என்றா அப்படியே குடும்பத்தோட செத்துருவாங்க, அனுமதி இல்லையே இஸ்லாத்துல. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளையால பள்ளிக்கு வராம அப்படியே சில மாசங்கள், சிலர் அப்படியே ஊடுவலம் வைத்துப்பட்டு ஊரை விட்டு முகத்தில் முழிக்கொண்டா உறவுகளை சந்திக்கொண்டா திரும்ப பள்ளிக்கு வருவார், அமைதியாயிருவார், ஒரு மனநோயாளி ஆயிடுவார். யார் நிமிந்து பார்த்தாலும் ஓ அதுக்குத்தான் பார்க்கான், பிள்ளட விஷயமா கேட்க போறான், உடம்பெல்லாம் பதறும், மனநோயாளி ஆகுவான், சீனி கூடும், ப்ரெஷர் கூடும், அல்சர் கூடும், தூக்கம் போகும், ஆளும் மெலிஞ்சிடும். ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் கொடுக்குற பரிசு இது, அவக்கு என்ன போய் ஜாலியாக படுப்பாங்க, ஐயா ஜாலியாக போய் ரூமில் ஹோட்டல் போட்டிருப்பாங்க, ஹோட்டலில் ரூம் போட்டிருப்பாங்க, குழந்தை பெற்றுக்குவாங்க, அவங்க டூர் போவாங்க, அவங்களுக்கு என்ன சுபஹானல்லாஹ், உலகத்தில் இதை விட ஒரு துரோகம் இருக்குமா, யோசிக்கக்கூடாதா. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறானே சூரா ஹதீத் 22வது வசனத்தில், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்திலையும் உங்களையும் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விடயங்களும் உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டேனுங்கிறானே, நமக்கு ஆறு மாப்பிள்ளைங்கிறது அப்போவே எழுதிட்டானேங்கிறது நம்பிக்கை இல்லையா. சூரத்தில் நாம் 59வது வசனத்தில், ஒமா தஸ்கத்து மின் பரக்கத்தின் இல்லா யலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் விழாது என்று சொல்கிறானே, அந்த கலாக்கதரில் நம்பிக்கை இல்லையா. சூரா ஹூது 6வது வசனத்தில், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நான் எடுத்துட்டேன் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த கலாக்கதிரில் நம்பிக்கை இல்லையா, எழுதின மாப்பிள்ளை கிடைக்குமங்கிற நம்பிக்கை இல்லையா. ஓடி போறமே, நீ ஓடி போனதுதான் உனக்கு அல்லாஹ் மாப்பிள்ளை ஆக்கினா, உண்மையிலேயே அதுதான் உனக்கு மாப்பிள்ளை, ஓடாம இருந்திருந்தா ஹலாலா கிடைச்சிருக்கும், நீ ஓடினத்தால ஹராமா கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான், நீ பொறுமையாயிரு. உனக்கு இவ்வளவு செஞ்ச தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாமலுக்கு இல்லை, இந்த பிள்ளைகளாக பார்த்து முடிவு எடுக்கிற நேரம் அது கல்யாணம் இல்லை விபச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா நிக்காஹ இல்லா பி ஒலி, ஒலி இல்லாமல் திருமணம் செல்லுபடியாகாது, திருமணம் இல்லை என்ற அடுத்த விபச்சாரம் தான், ஒலி இல்லாமல், ஒலி வாப்பா, ஏன் வாப்பா, ஒரு மாப்பிள்ளைய நீ விரும்பினா வாப்பா கிட்ட சொல்லு, ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பிடிச்சா வாப்பா கிட்ட போய் கேளு, குறுக்க போய் அந்த பொம்பளைக்கிட்ட கேட்காது, அது உன்னுடைய கையால் ஆகாத தனம். நீ உண்மையான ஒரு ஆம்பளையா இருந்தா, உனக்கு ஒரு கட்ஸ் இருந்தா, உனக்கு ஒரு நல்ல இமேஜ் இருந்தா, உனக்கு தைரியம் இருந்தா, அந்த வாப்பா கிட்ட போய் கேளு எனக்கு உங்களோட மகளை தாங்கன்ட்டு, அப்போ உன்னுடைய இமேஜ் நல்லா இருந்தா நீ கேட்ப, உனக்கே தெரியும் கேட்டா கிடைக்காதுன்ட்டு, முகத்தை எப்படி பார்ப்பான், நீங்க கல்யாணம் பண்ற நீ போட்டிக்கிற சேட்டுற வேலை தெரியுமான்னு கேட்பான, நீ ஏற்கனவே தண்டாச்சோறு, நீ என்ற பிள்ளைய கேட்காயா, காசு பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, மார்க்கம் உள்ள பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை, கட்டித்தார நம்பான் ஒரு மார்க்கம் தெரிஞ்ச தகப்பன். ஆனால் நாம் அப்படி கேட்கறது இல்லை, இப்படி போய் குறுக்கால போய் விழுகிறோம். அப்போ ஒரு தகப்பன் முடிவெடுக்கணும், தகப்பன் தான் தேடணும். ஒரு தகப்பன் பார்க்கறத ஒரு ஒரு பொம்பளை பார்க்க மாட்டான். நீங்கள் அவன் ஹாயில் ஹாய் என்று சின்னத்தை பார்ப்பீங்க, உனக்காக தெருவில் மூட்டை பைக்கில் முறுக்கி முறுக்கி காத்துக்கிருந்ததை பார்ப்பேன், நீ ஸ்கூல் காலேஜ் கூட மூணு பேரை ஏற்றிக்கு ரேஸ் ஒன்றரை ஓடினத்தை பார்ப்பேன், கையை பிளேடால் வெட்டி உன்னை காணாததுக்கு என்னுடைய காதல் பரிசு என்று ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போடுவான், அதை பார்ப்பேன். நீ கையை அறுத்துக்கிட்டா நினைப்போ எனக்காக உசுரை விடுவார், உனக்காக உசுரை எடுக்கிறவன் தான் அறுக்கிறவன், உனக்கு தெரியாது. அறுக்கானண்ட அவன் தூள் பாவிக்கானண்ட அறுத்த மகள், உனக்கு புரியாது. உண்மையான மார்க்கம் உள்ளவனாக அல்லாஹ் பயந்தவனாக அவன் இருந்தா இப்படி வரமாட்டான். வாப்பா கிட்ட போயிருப்பான், அவன் தான் நான் பிள்ளை, அவன் தான் உன்னை வச்சு காப்பாற்றுவான். இது நம்மளோட காதில் கழுத்தில் கிடக்கிறது முடிஞ்சா கடைசி நம்மளை விற்கிறவன். வித்த கேஸ் எனக்கிட்ட வந்துச்சு, காதலிச்சு கூட்டிக்கு ஓடி போய் அவளை காதில் கழுத்தில் கிடந்தது எல்லாத்தையும் முடிச்சுப்பட்டு அவருக்கு தூள்பாவிக்கணும், கடைசிக்கு இருந்த ஒரே ஒரு சொத்து அவரை பொண்டாட்டி, அதுக்கும் விலை பேசிக்கிட்டு வந்தான். அதில் அவள் தூக்கில் தொங்கி மயிரிழையில் உயிர் தப்பினாள். அவள் எனக்கிட்ட கவுன்சிலிங்க அழைத்து வரப்பட்டாள். இது விளங்குறதில்ல. ஒரு வாப்பாக்காரன் பார்ப்பான், ஒரு மாப்பிள்ளையை சொன்ன அவன் ஆறோடு பழகிறான் அப்படின்னு பார்ப்பான். ஒரு மாப்பிள்ளை தேற முதல்ல அவரை கூட்டாளி மாறி யார், கூட்டாளி சரியில்லாட்டி அவர் சரியில்லை என்ற அர்த்தம். ஏண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்ஸுர் மை யுஹாலிலுஹு, ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் நண்பனின் கொள்கையில் இருப்பான், யாரோடு பழகிறான் என்று பார்த்து பழகட்டும் அப்படின்றான். திருக்குறள் 801, நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின், ஹிந்துக்கள் சொல்கிறாங்க. மதுரமான தண்ணி கூட நஞ்சானால் தள்ளி வைக்கிற, நெருக்கமான உறவு கூட தப்பானால் தள்ளி வை, இதைத்தானே இஸ்லாம் சொல்லுது. அந்த உறவுகளை பார்ப்போம், யாரோடு இவர் பழகிறார். இதை சொல்லும், நான் தூள் அடிக்கிறல்ல அவனுகள் அடிக்கிற, ஆனால் அவன்கள் சின்ன வயசு ஃப்ரெண்டு. தூள் அடிக்கிறவன் சின்ன வயசுல இல்லடா, ஒட்டி பிரிச்சு எடுத்த ஃப்ரெண்ட் என்றாலும் தூக்கி எறி. இதுதான் இஸ்லாம். எப்படி நீ ஃப்ரெண்டாக இருப்பேன், நல்லவனோடு தான் நீ பழகணும், கெட்டவனை தூக்கி எறியணும். அப்போ சூழல் ரொம்ப முக்கியம். ஒரு தகப்பன் யாரோட பழகிறான்னு பார்ப்பான், பள்ளிக்கு வாரானாண்டு பார்ப்பான், சுபவுதோட வாரானாண்டு பார்ப்பான், எங்கே சுற்றுறான்னு பார்ப்பான், எந்த கிரவுண்டில் உட்காந்துருக்கான்னு பார்ப்பான், எந்த கடையில் டீ குடிக்கான்னு பார்ப்பான், என்ன அவனுடைய லட்சியம் என்று பார்ப்பான், அவனுக்கு விருப்பமானது என்னன்னு பார்ப்பான். பார்த்து போட்டு முடிவெடுப்பான், மகள் நல்ல மாப்பிள்ளை மாஷா அல்லாஹ், நீ பார்த்ததும் சரியாக தான் பார்த்துருக்கா என்று பேசி தருவான் பார்ப்பான். இதை உங்களால் பார்க்க இல்லாத உங்களோட நீங்கள் பெண், நீங்கள் வீட்டுக்கு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ரோட்டில் பைக்கில் சுற்றுறது மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அதில் அவன் நல்லவனாக தான் இருப்பான். கல்யாணம் முடிஞ்சது பிறகு தான் அசில் வழியான், அதனால தான் காதல் பிள்ளை காதலிக்கக்கூடாது. ஆனால் நேசிக்க விருப்பம், அது மனித உரிமை. உங்களுக்கு ஒரு ஆளோட விருப்பம், ஓகே, அதை சொல்லுங்கள், அம்மா கிட்டே சொல்லுங்கள், அவர் வாப்பா கிட்டே சொல்லுவாங்க. அப்போ பிள்ளைகளுடைய மனநிலை பெற்றோர்களை புரிஞ்சுக்கிறாங்கல்ல, பெற்றோர்களை வில்ல நான் நினைக்கிறீங்க. ஒரு நாளும் பெற்றோர்கள் கெட்டவர்கள் இல்லை, நமக்காக வாழ்கிறவங்க தான் பெற்றோர்கள், நமக்காக யோசிக்கிறவங்க தான் பெற்றோர்கள், நமக்காகவே வாழ்கிறவங்க, நமக்காகவே தியாகம் செய்கிறவங்க தான் பெற்றோர்கள். பெற்றோர்களை மறந்துடாதீங்க, பெற்றோர்களை மதிங்க, பெற்றோர்களிடம் சீ என்று கூட சொல்லக்கூடாதுங்கிறது தான் அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன, வலா தகுல் லஹும் ஆஃப், அந்த பெற்றோர்களிடம் சீ என்று கூட சொல்லாதீங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, இந்த மனுஷன் அல்லாஹ் எப்படி சோதிக்கான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு நாம் வயதை கூட்டி கொடுக்குறோமோ உனக்கி சுஹுஃபில் ஹல்கங்கிறான், படைப்பால் அவரை நாம் புரட்டி விடுகிறோம்ங்கிறான், படைப்பால் நாம் அவரை புரட்டி விடுகிறோம்ங்கிறான். அல்லாஹ் ஒரு பிள்ளையை சோதிக்க போகிறான், நம்மளை சோதிக்க போகிறான். நம்மளோட பாப்பாவுக்கு வயசு வரும், நம்மளோட அம்மாவுக்கு வயசு வரும், வயசு வந்து அவரை புரட்டி விடுவான் நம்மளை சோதிக்கிறது. எப்படி புரட்டுவான்டா, திரும்ப அவர் சின்ன பிள்ளையாயிடுவார், திரும்ப அவர் சின்ன பிள்ளையாகுவார். சின்ன பிள்ளை ஆனால் அவருடைய நிலை எப்படி இருக்கும், அதை மருத்துவத்தில் சொல்லுவாங்க, டெமென்சியா இல்லாட்டி அல்சைமர் என்று சொல்லுவாங்க. அதாவது 65 வயதை தாண்டும்போது ஒரு சிலருக்கு மூளையில் அசிட்டைட் கோலின் அப்படிங்கிற ஹோமோன் கம்மியாகும், குறையும். அந்த அசிட்டைட் கோலின்ங்கிற ஹோமோன் குறையும் போது சில செல்லுகள் டெத் ஆகும், அந்த செல்லு திரும்ப தலைக்காது. அது டெத் ஆனால் இந்த வயசான ஆளுக்கு மறதி ஏற்படும், பழைய நிலைமைக்கு திரும்ப அறிப்பேன், அப்படியே சாரனுக்கு உடுப்போட யூரின் போகும். இன்னும் திண்டு போட்டோ எனக்கு ஒத்துரையும் சாப்பாடு தரலம்பாங்க. நம்ம வாயில் மண் சூப்பர், இந்த பண்டிகை கதைக்கிற கதையை இப்போ நான் தான் சோறு தீத்தினேன் ஃபஸ்ட்டாக வாராக்கள்கிட்ட சின்னத்தை பார்த்தையா, நாம் ஒன்றும் கொடுக்கலையாண்டி, இவ்வளோ ஊறி மிடிக்கணும் பிள்ளைக்கண்டு. மகள் சொல்லுவாள், உங்களை எல்லாம் சோதிக்காது, அவங்களுக்கு வயசை கூட்டி கொடுப்பார். நாம் சின்ன வயசில் ஒரே கதை எத்தனை தடவை கதைச்சிருப்போம், கோவப்பட்டாங்களா நம்மளோட அம்மாவும் பாப்பாவும். இந்த பிள்ளை நீங்கள் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்கள், வீட்டு என்னடா கறி, மீன்ப விறச்சு ஆக்கினாலும் மீன் தான், மரக்கறி ஆக்கினாலும் மீன் தான், கோழி ஆக்கினாலும் என்னட்டாலும் மீன் தான்ப்பா. நான் மின்னாலும் கேட்போம், ஆ அம்பா டே எது ஆரோடடா வந்த, ஆ அம்பா அம்மாவோட வந்தா, ஆ பாப்பாவோட வந்தா, ஆ அம்மா. நமக்கு அது செல்லம்மா தெரியும், நீங்கள் ஆ கட்டிக்கணும் பிள்ளை. அவன் ஒரே கதையை திரும்ப திரும்ப கதைச்சா நமக்கு இறக்கம் வரும், பாசம் வரும். ஒரு தாயும் தகப்பனும் அந்த புள்ள திரும்ப திரும்ப உண்ட கேட்க கேட்க, திரும்ப திரும்ப உண்ட சொல்ல சொல்ல இன்னும் கட்டி பிடிச்சி கொஞ்சுவாங்க. அந்த வார்த்தையை பார், குரலை பார், உதட்டப்பார். இந்த வாப்பா உமாவும் திரும்ப வயசாளியாகி உங்களுக்கு தான் நம்பாங்க, நமக்கிட்ட ஆ அம்பாங்க. இப்போ நம்ம கோபம் பெறும், அப்போ நமக்கு மார்க்ஸ் என்ன உள்ளும். அல்லாஹ் நம்மளை தானே இப்போ சோதிக்க, அவங்களுக்கு அதை ஆக்கினான். இதெல்லாம் குர்ஆனில் சொல்கிறான் தானே, அவர்களை அப்படியே நாம் வயதால் புரட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்றானே. உனக்கு சுஃபில் ஹல்க்ங்கிறான், படைப்பால் புரட்டுவோம். திரும்ப சின்ன பிள்ளை ஆகுவாங்க, வீட்டுக்கு மூத்திரம் பெய்வாங்க. நாம வீட்டுக்கு இல்லை, சாரன்ல மூத்திரம் பெஞ்சாலும் செல்லம்மா தானே கழுவினாங்க, நோகாமா தானே பார்த்துக்கிட்டாங்க. இன்னடா செல்லம் வாப்பாட சாரன்ல கக்கா பத்தியாடா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைட பிள்ளைய பிடிடி கழுவிட்டு ஓடி வரான்னு சொன்ன வாப்பா. இப்போ நம்மட வீட்டுக்கு கொஞ்சம் டொய்லெட் போவார், சனியன் சாகுது இல்லை. அல்லாஹ் நம்மளுக்காக அவங்களுக்கு அந்த நிலையை கொடுப்பார். நாம் எப்படி அவங்கள பார்க்குறோம், எவ்வளோ ஆசையாக நம்ம பார்க்கணும். பார்ப்போமே, எத்தனை நாளைக்கு இருக்க போகிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. கழுவுவோமே, செல்லமாக கழுவுவோம், இறக்கமாக நடப்போம். ஒன்றுமில்ல வாப்பா, போங்க வாப்பா, அப்படியே அப்படியே போங்க, நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு செல்லப்படா. டொய்லெட் போகக்குள்ள, யூரின் போகக்குள்ள, போங்க வாப்பா, கழுவு போட்ட கழுவுவோமே. அது இல்லைக்கு நம்மட வாப்பா, நம்மட உமா. உங்களை பார்த்துக்கிட்டவங்களை பார்த்துக்கிற வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுக்குறாங்க. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு போகிறதுக்கு தயாராகும் போது ஒருத்தர் வந்து நானும் பிறப்போகிறேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்களுக்கு வயசான பெற்றோர் தாய் அல்லது தகப்பன் இருக்கிறாங்களா? ரெண்டு பேருமே இருக்காங்க யா ரசூலுல்லாஹ். அங்கே போய் உங்களோட தியாகத்தை செஞ்சுக்கங்க, இதை விட நன்மை கூட கிடைக்கும், போங்க அங்கே போங்க. பெற்றோர்களை போய் பாருங்க, யுத்தத்தில் வந்து போராடி ஷஹீதாகி கிடைக்கிற நன்மையை விட அந்த உம்மா பாப்பாவை போய் கழுவுங்க, துப்புரவாக்குங்க, சோறு தீத்துங்க கிடைக்கும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது, அங்கே போய் பாருங்க. அப்போ அந்த பெற்றோர்களின் மகிமை தெரிந்த ஒரு பிள்ளை தான் அதை செய்வோம். அதை ரசூலுல்லாஹ் எவ்வளோ ஒரு கட்டான சூழ்நிலையில் யுத்த நேரத்தில் காட்டுறாங்க, போ அங்கே போய் பாரு. சிறந்த அமல்கள் என்ன யா ரசூலல்லாஹ், அமல்களிலேயே ஒரு சிறந்த அமல் என்ன யா ரசூலல்லாஹ், நேரத்துக்கு தொழுகிறது. இரண்டாவது என்ன யா ரசூலல்லாஹ், பெற்றோர்களிடம் பணிவிடை செய்வது. அப்போ ஒரு பெரிய சிறந்த அமல் பெற்றோர்களுக்கு பணிவிடை. நமக்கு வயசான பெற்றோர்கள் கிடைச்சாலே அல்ஹம்துலில்லாஹ், சொர்க்கம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு நினைக்கணும். இதை விட வேற ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? சான்ஸ், ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, நமக்கு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. அம்மா எனக்கு போதும், எல்லாரோடையும் சண்டையோடையும் என்னக்கிட்ட தான் வாப்பாவை, நான் பார்க்க போகிறேன், நான் செய்ய போகிறேன், நாம் ஓடி போய் பார்க்கணும், நாம் செய்யணும். இதுதான் பிள்ளைகள், இதுதான் பிள்ளைகள், இதான் அந்த பிள்ளைகளுடைய மனநிலை கொஞ்சம் மாறணும். பெற்றோர்கள் நமக்காக சிந்திப்பாங்க, அவங்க ஒரு வார்த்தை சொன்னார், தகப்பன் ஒரு வார்த்தை சொல்லிட்டானண்டா, அந்த வார்த்தையில் பல அர்த்தங்கள் இருக்கும். அதனால தான் சுப்ஹானல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ரிதல்லா ஃபிரலல் அப்பன், தகப்பனின் பொருத்தத்தில் அல்லாவின் பொருத்தம் இருக்கிறது, தகப்பனின் அதிருப்தியில் அல்லாவுடைய அதிருப்தி இருக்கிறது. எங்க அல்லாஹ் வச்சுக்காம பாருங்க, நான் உன்னை பொருந்திக் கொள்ளணுமா? உன் தகப்பன் உன்னை பொருந்திக்கிற மாதிரி நட, நான் இப்போ உன்னை பொருந்திக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், நம்மட வாப்பா நம்மளை பொருந்திக்கிற மாதிரி நம்ம நடந்தா அல்லாஹ் நம்மளை பொருந்திக்குவானாம். அல்லாஹ் பரீட்சை தாரான். உனக்கு எங்கட கம்பெனியில் வேலை செய்யணுமெண்டா இந்த குவாலிஃபிகேஷனை தூக்கிட்டு வா, இதில் டிகிரி முடிச்சுட்டு ஓடியா என்று சொல்கிற மாதிரி நான் உன்னை பொருந்தி கொள்ளணுமா? போ, உங்கள் வாப்பா பொருந்தணும் உன்னை, உங்கள் வாப்பாட சர்டிஃபிகேட் தேவை. அப்போ வாப்பா மனசால பிள்ளைய பொருந்திக்கிற மாதிரி பிள்ளை நடக்கிறான் என்றால், ஒரு தகப்பன் பிள்ளைக்காக துவா கேட்குறான் என்றால், சுப்ஹானல்லாஹ், நாம சொர்க்கம் போடலாம். ஒரு தகப்பன் துவா கேட்குறான்டா நீங்கள் பெரிய சான்ஸ், பெரிய சந்தர்ப்பம். ஆனால் ஒரு தகப்பன் சபிச்சிட்டான்டா எல்லாம் பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய சாபம் அங்கே தான் இருக்கு, அல்லாஹ்வுடைய அதிருப்தி அங்கே இருக்குது. அப்போ நமக்கு இப்போ அல்லாஹ் என்ன தாரானண்டா, நம்மளும் அப்படி பெற்று வளர்த்த தாய் தகப்பனை அப்படியே வயசை பிரட்டி விட்டு போட்டு திருப்பி சின்ன பிள்ளையாக்கி போட்டு இப்போ தாரான், இப்போ என்ன செய்ய சேவன் வைக்காரா, அவரே கழுவுறாரா? கொஞ்சம் பேர் இப்போ சேவன் வைக்கிறேன், என்ன சேவன் நிகழ்வு, பாப்பாவுக்கு வைக்கம் பெறாதா, இன்னொருத்தன் கழுவி விடுறது, பெத்த உள்ளே நீங்கள் கழுவுங்கள், உங்களை கொண்டு போய் நிர்வாணமாக பாத்ரூமுக்கு வச்சு கழுவினவங்க தான் அவங்க, இப்போ நீங்கள் கழுவுங்க, இன்னொரு ஆள் வர்றது அவங்களுக்கு வக்கம். குளிப்பாட்டுறது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என் மனைவி எனக்கு முன்ன மரணிச்சிருந்தா நானே குளிப்பாட்டு வேணுண்டாங்க, இன்னொரு பொம்பளை வர தேவையில்லை, நான் புருஷன் நான் குளிப்பாட்டுவேன். ஆயிஷா நைட்டு சொல்லாங்க, எனக்கு ஒரு ஆசை ஆயிஷா, மரணம் அவருக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆயிஷா நாயிட்டு சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆசை ஆயிஷா, நீ எனக்கு முன்ன மௌத்தாகணும், நானே உன்னை குளிப்பாட்டேன். அப்படின்றா அவருடைய ஆசை என்ன, என் பொண்டாட்டி இன்னொருத்தன் பார்க்கக்கூடாதுன்றது. அப்போ நம்முடைய தாய் தகப்பன் நாம குளிப்பாட்டணும், நாம கழுவணும், நாம துப்புரவணும், நாம ட்ரெஸ் மாற்றணும், நாம தூய்மையாக வச்சுக்கணும், நாம கொண்டு வாய்காயை துறைச்சிடும், நாம கொஞ்சம் ஊட்டி விடணும், இதை விட பாக்கியம் இருக்கிறார், தீட்டி விடுவோமே, சோற தீட்டி விடுவோம், பக்கத்திலிருந்து கதைப்போம், தோளை கையை போட்டு கதைப்போம். இது பெருநாளைக்கு உடுப்பு எடுக்கிற லட்சணம், கடை கடையாக ஏறி பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் எடுத்து போட்டு கடைசியாக ஒரு கடையில் பாப்பாவுக்கு ஒரு சாரன், அதை தாங்க, சரி இந்த சேட்டை தாங்க, சரி அந்த சாரியை தாங்க, சரி பில்ல முடியும் ட்ரை ஹலா. உமாக்கும் பாப்பாக்கும் உடுப்பு எடுத்ததுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம், பொண்டாட்டிக்கும் அவருக்கும் உடுப்பு எடுக்கிறதுக்கு காலத்தால் தொடங்கி நோன்பு திறந்தது அங்கே புடவை கடைக்கு, காலத்தால் வெட்டக்கிறங்கி நோன்பு திறந்ததும் புடவை கடைக்கு, அந்த உடுப்பு எடுக்க போகிறான்னு தராவியும் இல்லை, உடுப்பு தான் எடுத்தேன். நான் கேட்க, இப்படியா உங்கள் வாப்பா அம்மா அவங்களுக்கு உடுப்பு எடுத்திருந்த, நீங்கள் என்ன உங்களோட பிள்ளைக்கு எடுத்த மாதிரி தானே எடுத்தே, அந்த வாப்பாவை கூட்டிகிட்டு போய் இந்த உமாவை கூட்டி பாருமா, உனக்கு பிடிச்சா எடு, இல்லாட்டின் ஒரு கடை இருக்கு பார், செல்ல மனசு தேவை வரப்படாதா? ஆனால் உண்மையை நம்மளோட வாப்பா அம்மாமார் நம்மளை வயசான நாக்கள் இருக்கேன், நம்மளை கூட்டி போன கடை கடையாக செய்ய மாட்டோம், ஆ சரி நான் இதை எடு, நான் இதை தான் ரைட்டு முடிப்போனாம, நமக்கு அந்த ஆசை வராது வயசு போனால். ஆனால் வார்த்தை ஒன்று போதும் இல்லையா, நம்ம ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா, அதை சொன்னால் என்ன, ஏ ஒரு நாலு சாரனை கொண்டை கொடுத்து உண்டை பாருங்க பாப்பா, ஒரு மூணு சேட்டை கொண்டை போட்டு எனக்கு நல்லா பட்டுச்சு பாப்பா, இதில் பாருங்க பாப்பா, நல்ல ஹைஃபை குவாலிட்டியில் எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு வருதில்லை, பேமெண்ட்டில் ஐநூறுரூவா சேட்டு பாப்பாவுக்கு ரெண்டு, ஏண்டாப்பா உங்கள் வாப்பா நல்லா உடுத்தா ஸ்மார்ட்டாக இருக்கு, உன்ட புள்ள நான் நான் சின்ன வயசுல இருக்கக்கொள்ள, நம்மட வாப்பா நமக்கு எப்படி ஸ்மார்ட்டாக உடுப்படுத்திடுவார், விலை கொண்டாலும் பரவாயில்ல, அதை தாண்டுதானே நமக்கு எடுத்தேன், இப்போ நாம சேட்டை ஒன்று எடுத்தேன் சரியா, ஐநூறுரூவா சேட்டு, ஏ உங்கள் வாப்பா ஸ்மார்ட்டாக இருந்தா என்ன, உனக்கு தானே மரியாதை, நல்ல குவாலிட்டி சாரணம் கொடுத்தா என்ன, செய்ய மாட்டேங்கிறோம். இப்போ பெற்றோர்களை மதிக்கிற நன்றி உணர்வு அப்படிங்கிற லட்சணம் இதானா, இதானா? அப்போ வார்த்தையால் சாவடிக்கக்கூடாது பெற்றோர்களை, நடத்தையால் கொல்லக்கூடாது, அந்த பெற்றோர்களை சொல்ல மதிக்கணும். பழையவங்க சொல்லுவாங்க, முத்திய நெல்லிக்காய் முதியோர் சொல்லும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும். மௌத்தானத்துக்கு பிறகுதான் அம்மா பாப்பாட அருமை சிலருக்கு தெரிய வார்ற, அல்லாஹும்மா அல்லாஹும்மான்னு துவா கேட்குறேன், உசுரோடு இருக்கக்குள்ள தெரிய வரலையா, அவங்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. மகனது சரியாக படலை அங்கக்குள்ள கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அவருக்கு நம்முடைய வயசளவு அனுபவம் இருக்குது, அதை மதிக்கணும். இது சரியில்லை பாப்பா, எனக்கு சரியாக படலை, இல்லை நான் பண்ணி நான் அவ்வளோத்தான் பண்ணுவேன். ரொம்ப போராடி பார்ப்பாங்க, கேட்கல, சரி பண்ணம்பாங்க, மறுவாகிட்ட வந்து நிற்பார், என்ன அவளோட இருக்கணும் அவள், இதை தாண்டா பாப்பா நான் நேரத்தோட சொன்னேன். என்னண்டா தாயை போல செயலை, நூலை போல செயலை, தாயை போல பிள்ளை ஐம்மாவை எங்களுக்கு தெரியும், அந்த பிள்ளையில் அந்த குணம் பெருமெண்டுதான் உன்னோட சின்ன. இப்போ காய்ச்சி விட்டாளா பா, அப்போயே அலும்பலங்கு இல்லையா, பெற்றவங்கட மரியாதை மதிப்பு, அவங்களுடைய அனுபவம், அப்போ இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் பார்க்கணும். அதனால தான் அந்த அந்த அந்த உறவை மதிக்கணும், சி என்று கூட சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த பெற்றோர்களுக்காக அல்லாஹ் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அல்லாஹ் என்ன சொல்கிறார், இன்னொரு விஷயம் செய், உன் பெற்றோர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய். அந்த பிரார்த்தனை எப்படி செய்ய சொல்கிறான், யா அல்லாஹ், சிறு வயதில் என்னுடைய பெற்றோர்கள் என்னிடம் இரக்கம் காட்டியதை போன்று இறைவா என் பெற்றோர்களுக்கு நீயும் இரக்கம் காட்டியா அல்லா அப்படின்னு கேட்க சொல்றான். அப்போ கண்டிப்பாக உணர்வுபூர்வமான ஒரு பிரார்த்தனை, அது என்ன சின்ன வயசில் எப்படி இரக்கம் காட்டியிருப்பாங்க, அப்படியா அல்லா என் பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டா, அவங்க இப்போ சின்ன பிள்ளையா, ஒரு தாய் தகப்பன் எப்படி இரக்கம் காட்டும், அப்படி நீ காட்டியா அல்லா. இந்த துவாவை நம்ம கேட்கணும். எப்போ பெற்றோர்களுக்கு துவா கேட்டேன், அம்மா பாப்பாவுக்கு துவா கேட்டேன், மதிக்க மாட்டேங்கிறோம், மனசு பத்த வைக்கிறோம், இல்லை சிலருக்கு உமாக்கு பாப்பாவுக்கு கதைக்கிற கதை சுபஹானல்லாஹ், பத்து வாய் என்ற தெரியுமா உனக்கு, அவட மதிப்பு தெரியுமா உனக்கு, அவட தியாகம் தெரியுமா உனக்கு, என்னையாலும் தெரியுமா நமக்கு, நமக்கு ஒரு நாள் ஒரு சொட்டு தாய்ப்பால் தந்ததுக்கு நமக்கு நன்றி கடன் பட முடியுமா, நீ தோளையே தூக்கிட்டு சுமந்தாலும் உன்னை மகுத்தில் சுமந்தத்துக்கு ஈடாகுமா, இல்லையே. கொஞ்ச நாளைக்குத்தான் மவுத்தாயிடுவாங்க, பிறகுதான் அந்த தாயோட இருக்கலையே, மடியில் படுக்கலையே, ஒரு வாய்ச்சோறு தீத்தி விடலையே என்கிற ஏக்கம் வரும், அம்மா மவுத்தானது பிறகு வரும். உசுரோட இருக்கக்குள்ள பாசத்தை கொட்டுங்க, அன்பா நடங்க, ஓடி போய் பாருங்க, பக்கத்தில் போய் இருந்து பேசுங்க. அந்த தாய் உங்களால் மகிழ்ச்சி அடைஞ்சால் போதும், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் தருவான், அல்லாஹ் திருப்தி அடைகிறான். பெற்றோர்களை திருப்தி இல்லை, அல்லாஹோட திருப்தியை தரங்கிறான். எனக்கு அடுத்தபடி உன் பெற்றோர்களிடம் நடந்து கொள்ளுங்கிறான். யுத்தத்துக்கு போகிறவரை நிப்பாட்டி அனுப்புகிறாங்க, உமா பாப்பாவை போய் பாருங்கிறாங்க. அப்போ அந்த தாய் தகப்பன் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்காக தான் யோசிப்பாங்க. ஒரு தாய் வாராங்க, ஒரு பைபோலர் அஃபெக்டிவ் டிஸோர்டர் உள்ள ஒரு பிள்ளைக்கு உமாவை, இந்த பைப்போலங்கிறது மனநோயில், திடீரென்று அவனுக்கு ஒரு கோபம் வரும், அம்மா பாப்பா எல்லாருக்கும் அடிப்பான், கண்ணாடி உடைப்பான், வீட்டை இடிப்பான், மறுவா திரும்ப அப்படியே கூழ் ஆகி சின்ன பிள்ளை ஆகுவான். இதுதான் அந்த நோய், பைப்போலர் எஃபெக்ட் டிஸ்ஆர்டர் என்று சொல்கிறேன். அடித்து கண்ணாடியை உடைச்சி இப்போ கார் வேண்டணும், காசை தாடி என்று உமாக்கு அடித்து கை காலெல்லாம் காயம். ஒரு உமாக்கார் ஓடி வாரான், ஓடி வந்து ரத்தம், ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் எனக்கிட்ட வந்து நிற்கா, என் மகன் ஒன்றும் செய்யணுனாதா, என் மகன் ஒன்றும் செய்யணுனாதா, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் வாரான் இல்லை, வீட்டுக்கு நிற்கான் ஒத்துரும் இல்லை, எல்லோரும் நாங்கள் ஓடிட்டோம், பாப்பா இல்லை ஏற்கனவே மௌத்து, ஒரு பொம்பளை பிள்ளை அவள் பக்கத்து விட்டுக்கு ஓடிட்டாள், வீடு சூழ் மௌலவி, வீட்டுக்கு நிற்கான் நல்ல இல்லை, அடுத்த விடலாம் புதுனம் பார்க்குது, நான் ஆட்டா பிடிச்சி ஓடி வாரேன், ரெண்டு இப்படி ரத்தத்தை துறைச்சி துறைச்சிருக்கேன், நான் என்னம்மா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மகன், அவனை ஒன்றும் செய்யணும் மௌலவி, என்ன செய்கிற மௌலவி, அவன் இப்படி ஆகுறான் மௌலவி, அஞ்சன போலீஸுக்கு நாங்கள் மெசேஜை கொடுப்போம், அது உண்மையாக அப்படித்தான ட்ரீட்மெண்ட், அது போலீஸ் ஊடாக இப்படி தாயை அடித்தேன்னு சொல்லி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட் ஆர்டர் எடுத்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி தான், அது அதான் அதில் சிஸ்டம். நான் சொல்கிறேன், நம்ம போலீஸுக்கு கால் எடுப்போம், கொஞ்சம் டக்கான போலீஸுக்கு கால் எடுப்போம், அட்ரஸை சொல்லுங்கள், போலீஸால் வந்து பிடிச்சி ஹாஸ்பிட்டல், இல்லை மௌலவி போலீஸ்காரன் அடிச்சு போட்டுருவான் மௌலவி என்ற பிள்ளைக்கு, எப்படி தாய் அந்த தாய், எனக்கு கண்ணீர் வந்துச்சு, சுபஹானல்லாஹ், அவன் அடித்து உனக்கு ரத்தம் ஓடுது, கை என்னமோ கண்ணாடி வெட்டுப்பட்டு அந்த ரத்தம் ஓடுற அந்த தாய் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன நடந்துன்னு கேட்பாங்க. என் பிள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும். நீங்கள் போலீஸுக்கு கூட எடுக்காதீங்க, போலீஸ்காரன் என் பிள்ளைக்கு அடித்து போட்டுருவான், என் பிள்ளைக்கு நொந்துடும், வேறு ஒன்றும் செய்யணும் தான் போல. இதுதான் தாய். இந்த தாயை தான் நம்ம மதிக்க தெரியாமல் இருக்கு. தாங்குவாளா நம்முடைய தாய், செத்து போய்த்துருவாள். நமக்கு ஒரு வருத்தம் பண்ணால் கேள்விப்பட்ட இருப்பாளா அந்த தாய். இப்படி ஓடி வந்து நம்மட பாப்பா, இதுதான் பாப்பாவுமா. நான் ஒரு பயானுக்கு போயிருந்தேன் எஹலிய குடையில், இப்போ ஒரு 15-18 வருஷம் இருக்கும். பயான் முடிஞ்சதும் உங்களை கண்ணரங்குடி ஒரு பொம்பளை காத்துக்கிறிக்காங்க, ஒரு உமா வந்து காத்துக்கிறிக்காங்க என்று சொன்னாங்க. அப்போ நான் இப்போ என்னம்மாண்டு கேட்டேன். வீட்டை பிள்ளைக்கு சோமில்லை, பூட்டி வச்சு போட்டு தான் மந்திரிக மகன், என் பிள்ளைய கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும் தான். அப்போ அந்த பயான் ஏற்பாடு செஞ்ச ஒரு ஹாஜி என்னுடைய இன்னைக்கு நான் நல்ல ஃப்ரெண்ட், அவர் சொன்ன ரைட் மூளை எனக்கு கூட தெரியும், நீங்கள் போங்கம்மா நாங்கள் அவரை கூட்டிக்கு வாங்க. சரி, நான் சாப்பிட்றதுக்கு முன்னையே இரவு சாப்பாடு ஏற்பாடு முதல் வாங்க அந்த பிள்ளைய பார்த்து. அந்த தாய் ரொம்ப வேதனைப்படுற, அங்கே போகிறோம், அந்த பிள்ளைய கொண்டு காட்டுறாங்க. டவுன் சிண்டம், அந்த குழந்தை பிரச்சனை டவுன் சிண்டம், பிறக்கும்போது மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறகு குமர் பிள்ளை. இப்போ அந்த பிள்ளை முடிய சரியாக வாராதுங்கிறதுக்காக ஆம்பளை பிள்ளை மாதிரி முடியை வெட்டிருக்கு. அந்த பிள்ளை முடி எடுத்து சிக்கு எடுத்து பெயின் பார்த்து துப்புரவா பிள்ளை வச்சிருக்காதுங்கிறது, சோல் போடாது, வாயால் தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த பிள்ளையோட முகவாக்கில் உலகத்தில் எல்லாருக்கும் மங்கோலியர் முகவாக்கில் இருக்கும். அந்த பிள்ளை சோல் போடாது, ஒரு நெடிய சோட்டி அவ்வளோதான் போட்டிருக்கு. அது டொய்லெட்டே அதுக்குள்ளாம் போகும். அந்த பிள்ளைய ரூமில் வச்சுக்க, அந்த ரூமை கழுவுறா துப்புரவு செய்கிற, ஆனால் ஒரு பெரிய ஆள யூரின் கக்கா அடிக்கடி கழுவப்பட்ட ரூமுக்கு நமக்கு மூக்கை வச்சுக்கணுள்ளையே இல்லை. ஆனால் அந்த தாய் அந்த பிள்ளைய தொட்டு தூக்கிது. வயசான தாய், மாப்பிள்ளையும் மௌத்த பித்தா, அவை நீ கிளவி, இனி இந்த பிள்ளைய ஒன்றும் செய்யணும் அதை அவங்களோட மருத்துவத்தால் எண்டத்துக்கு தான் என்ன கூட்டி போனேன். பார்த்து போட்டு அவக்கு துவா செஞ்சுமா, பொறுமை அறிங்கம்மா, அல்லாஹ் அவங்களுக்கு கூலி தருவான்னு. இதுக்கு ஒரு மருந்தும் இல்லைம்மா. நீ டாக்டர்கிட்ட போனால் சில டேப்லெட் எடுத்துகிற, கொஞ்சம் துடினமாக இருக்கிறது அடிக்கிறது, உமா சோறுத்த போனாலும் பிங்கானை தட்டி விடுறது, அது இது அடிக்கிறத கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சில டேப்லெட்டுகள் தருவாங்கம்மா. வேறு இதை குணப்படுத்த ஏலா என்ற உடனே அந்த தாய் அழுதுகிட்டு சொன்னால், அந்த சோலில் முந்தானையை இப்படி பிடிச்சி கையேந்தி வானத்தை பார்த்து அந்த தாய் ஒரு துவா கேட்டா, யாழ்லா எனக்கு முன்ன இந்த பிள்ளைய மௌத்தாக்கு யாழ்லா, ஏன்னா நான் மௌத்தான், அந்த பிள்ளைய பார்க்க ஒருத்தரும் இல்லையாள்லான்னு. இந்த தாயிர ஒரே யோசனை தான், நான் மௌத்து வரைக்கும் பார்க்கலாம், எனக்கு வயசாயிட்டு போகுது, என்ன வாழ ஆசை இல்லாத. அவ என்ன சொல்றான்டா, இந்த பிள்ளைய எனக்கு முன்ன மௌத்தா கிடையாள்லாம், நான் மௌத்தான், அந்த பிள்ளை யாரு பார்ப்பா, ஆர் பீகழுவா, ஆறு பெறுவா, ஆறால் பெறுவாங்களா, வெறுமாட்டாங்களே. அப்போ இந்த தாய் அந்த பிள்ளைய பெத்தட்டில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிக்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாளா, ஒரு பெருநாள் திடலுக்கு போயிருப்பாளா, ஒரு டூர் போயிருப்பாளா, ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி அனுபவிச்சிருப்பாளா, ஏதாவது ஒரு மகிழ்ச்சி அவளை வாழ்க்கையில் இருந்திருக்குமா. வயிற்றில் வளர்த்த பிள்ளைய பெத்தெடுத்து இந்த வயதான நிலை வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பீ மூத்திரம் கழுவிட்டு கடைசியாக கேட்கறதுவா, யாழ்லா எனக்கு முன் அந்த பிள்ளைய மௌத்தாக்கு யாழ்லா, ஏன் நான் மௌத்தான், அந்த பிள்ளைய தூக்க சாத்த ஆள் இல்லை, பாப்பா இல்லை, மௌத்தா போயிட்டார், சகோதரங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, அது வந்து நிற்காது. இதுதான் அந்த தாயினுடைய கடைசி ஆசை. சுபஹானல்லாஹ், அப்படியே செத்து போயிட்டேன். என்ன ஒரு பாசம், என்ன ஒரு தாய்மை. இந்த தாய்மையை எவ்வளவு கையில் தூக்கணும், இந்த தகப்பனை நம்ம எப்படி சுமக்கணும், அந்த தாய் தகப்பனை எப்படி மதிக்கணும், இது விளங்காமல் இந்த காதலிக்கிறவங்க இருக்காங்க. சுபஹானல்லாஹ், உலகத்தில் நான் பார்க்குற பெரிய துரோகி இஸ்ரேலை விட துரோகி அவங்க. இந்த இஸ்ரேல்காரனை விட ஒரு துரோகி இருக்குமெண்டா, இந்த லவ் பண்ணி ஓவாக்குறது தாய் தகப்பனை போட்டு மிதிக்கிறவங்க அவங்க தான். சுபஹானல்லாஹ். இப்போ பிள்ளைகளை மனநிலை மாறணும், தாய் தகப்பனை மதிக்கணும், அந்த தாய் தகப்பனுக்கு இஸ்லாம் கொடுக்குற அந்தஸ்தை தெரியணும். இப்போவாவது நம்ம அம்மா பாப்பாவோட போய் பேசுவோம். எப்பயாலும் ஒரு நாள்
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அந்த பொடியன் வெளியில நிக்கான்டா, இவனை விட மோசமான ஒருத்தன் நிற்கான்டா. ஏன்டா அவருக்கு தொழுவு இல்லை, தொலை தெரியா. மையத்தை பள்ளிக்குள்ள ஊரான் தொழுவிக்கான், ஊரான் துவா செஞ்சிட்டிருக்கான். அவர் சந்துக்கு தூக்கி பறித்து மாற்றி கொடுத்தோடு கடவுள நிற்கார், கொண்டை புதைக்கிறதுக்கு ரெடி. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா, நீ ஒரு பிள்ளையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதாமா ஆதம் இப்னு ஆதம் இன் கத்த அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் மரணித்தால் மூன்று விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே துண்டிச்சிடும். இந்த மூணு அவனை கபருக்கு போயிட்டே இருக்கும். முதல் விஷயம் வலதின் சாலிஹின் யதுலஹு, நமக்காக துவா செய்யக்கூடிய நம்முடைய பிள்ளைகள். பிள்ளைகளை என்னமோ நல்லா தான் பெற்றோர்கள் வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வாப்பாக்கு துவா செய்கிறதுக்கு மறக்குது, உமாக்கு துவா செய்ய மறக்குது. ஏண்டா என்ன பலன், நம்ம என்ன பிறப்பு, நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எவ்வளோ நன்றி கெட்டவர்கள். முதல்ல அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக, அடுத்தது பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடக்குமாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வஷ்குர்லி ஒலிவாலி தைக்குங்கிறான். அதை நானும் நீங்களும் கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
0: நேர்கள் இதுவரை பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளின் மனநிலையும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியதார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரயி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேர்கள் இப்போது ஆண்ட்ராய்ட் முஸ்லீம் வானொலி கையடக்க தொலைபேசி அப்ளிகேஷனை புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் ஆண்ட்ராய்ட் இறங்கு தளங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வானொலி பற்றிய உங்களது கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எம்முடன் இணைந்து கொள்ள info@muslimvanoli.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும், muslimvanoli@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும், அது மட்டுமல்லாது எமது வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமான 0794777161677 அப்படிங்கிற இலங்கை தொலைபேசி வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது கருத்துக்களையும் உங்களது விமர்சனங்களையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த வானொலி பற்றி நீங்கள் உங்கள் உறவினர்கள் மட்டுமல்லாது நண்பர்களுக்கு கூட பகிர்ந்து கொண்டு ஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும். www.muslimvanoli.com
3: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
4: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் போடும் பொழுது அந்த அந்த எண்ணம் நமக்கு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளையாடி அணியுங்கள் சொன்னாங்க. ஏன், மரணிக்கும் பொழுது அதே கலரோட தான் மரணிக்க போறீங்க, கஃன் அதே கலரோட தான் இருக்கு. அது உங்களுடைய மரணத்தை ஞாபகம் காட்டும். தூய்மையான ஆடை அது, இஸ்ஸத்தான ஆடை அது. சுப்ஹானல்லாஹ், தலையை மறைக்கிறது, தலப்பாகி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்களா, செஞ்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைச்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாகி கட்டிருக்கிறாங்க. ஃபத்ஹ் மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஃபீச்சர் அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறது தெளிவாக ஹதீஸ்கள்லாம் வருது, தலைப்பாகி கட்டிருந்தாங்க. ரைட். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கெட்டணும் தலைப்பாயின்னு சொன்னால் அது சுன்னாவாயிரும். தொழும் போதெல்லாம் நீங்கள் தலையை மறைக்கணும்னு சொன்னால் அது சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறாக தலையில் எந்த எதுவுமே இல்லாமல் தொழவும் செஞ்சுருக்காங்க. அப்போ தொழும் போது தலையை மறைக்காமையும் தொழலாம், தலையை மறைத்தும் தொழலாம். ஆனால் ஜீனத் என்ன, நபி ஸல்லல்லாஹுக்கு பிடிச்சது என்னன்னு பார்க்கும்போது என்னது, மறைக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிடிக்கிறது நமக்கும் பிடிக்கணும். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான அட்டையரில் நம்ம இருக்கிறது, இந்த மாதிரியான அட்டையரில் நம்ம இருக்கிறது, இது இது கட்டாயம் கிடையாது.

0: எப்பொழுது மாறினாருன்னா, இல்ம் இருக்கக்கூடியவர்களுடைய சாவகாசம் இருந்தாதான். அப்படின்னா அவர்கள் எப்படி ஆடை உடுத்திருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கங்கிற மாதிரியே அவரும் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் மாத்திக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவர் இல்முடைய மக்களோடு சேருவார், அவருடைய இல்ம் அதிகப்படும். அப்போ ஆடைங்கிறது ரொம்ப முக்கியம், ஆடை ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஆடை நம்ம பார்க்குறோம், ஷமாயில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கிளியராக வருது இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமீஸ் பெரிய ஆடை ஜில்பா இது என்ன சொல்லுவாங்க, அந்த பெரிய ஆடைக்கு ஒரு இது சொல்லுவாங்க இசார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆடை உடுத்திருப்பாங்க கையில், அப்புறம் அந்த கால் வந்து கரண்டைக்கு மேலே இருக்கும், பெரிய சட்டையாக ஒரே சட்டையை போட்டிருப்பாங்க, சில நேரங்களில் ரெண்டு சட்டையை போட்டிருப்பாங்க, உள்ளுக்கு ஒரு ஆடை உடுத்திருப்பாங்க, அந்த வேஷ்டி நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி ஆடை உடுத்தி இப்படிலாம் வருது இல்லை. அப்போ அதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்கக்கூடிய அன்பினால் அதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அதில் நன்மை இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இல்லை அன்புனால் அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹ் அலம். ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை பேணி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஏன்னா இது அடிப்படை ஆதாரங்களில் ஒன்று, முக்கமாத்துகளில் ஒன்று.
1: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். முஸ்லிம் வானொலி, தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
2: உயிர்ப்பிக்க முயற்சி செய்பவர்களுக்கு நற்சோப சுபசோபனம் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மீண்டும் ஜாகிலியத்து நம்முடைய சமுதாயத்துல வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத இந்த ஹதீதும் விளங்கப்படுத்துது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனித நாகரிகத்துல உச்ச கட்டத்துக்கு அடைஞ்சிட்டான். கல்விங்கிறது எங்கேயோ போய் நின்றுக்கு, புது புது கண்டுபிடிப்புகள் எல்லா மக்களையும் வந்து மூடிக்கிட்டுது. இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஒரு இயந்திர வாழ்க்கை முறையாக வித்தியாசமாக இருக்குது. கீழத்தைய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சொகுசுக்காக மேலத்தைய நாடுகளை எல்லாம் போய் வாழத் தொடங்குறாங்க. ஆனால் அவங்களோடு சேர்ந்து கூடவே இந்த ஒரு அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவி இருக்குது. அதே மாதிரி நாகரீகமற்ற பண்டைய காலத்தில் மூடத்தனம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த ஜாகிரிய பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம், ஒரு நாகரீகமான ஒரு விஷயம் என்று திரும்பவும் இலையாலையா மக்களிடத்துல வந்துகிட்டு இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதா இருக்குது. ஏன் இதுக்கு சான்றாக நீங்க அண்மையில நடந்த ஒரு சம்பவத்தை எல்லா மீடியாக்களும் பரபரப்பாக பேசினதை நீங்க பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் அங்க போய் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இன்னொரு பெண்ணு, அதாவது ஒரு ஆதிலா நஸ்ரீன்ங்கிற ஒரு பெண்மணி, அதே மாதிரி ஃபாத்திமா நூரா என்கிற ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்குறாங்க. என்னடா இது புதுசா போச்சு, பெண்ணும் பெண்ணும் காதலிக்கிறாங்களே, இவங்க இப்படி லவர்ஸ் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா நூராவினுடைய ஃபேமிலி உடனே அவங்கள தூக்கி கேரளாக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அந்த பெண்ணு தயங்கலை. அந்த பெண்ணு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கேரளாவுக்கு வந்து அங்கே கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி இது என்னுடைய காதலி அதை பிரிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஓர்டர் கொடுத்து நீங்க அவங்களோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் ஒன்று செய்யறாங்க. இதை மீடியாக்கள் எல்லாம் எடுத்து எல்லா மக்களுக்கும் இந்த ஆசை ஊற்ற மாதிரி பரபரப்பான நியூஸா போட்டுட்டு
3: அவங்க போன்ல எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த வானவில்ல வந்து என்ன செய்வாங்க, அடையாளமா வச்சுக்குவாங்க. அப்போ ஒரு பேக்லயோ ஷூலயோ வானவில் அப்படி இருக்குதுன்னா, நான் ஒரு லெஸ்பியன், நான் ஒரு பெண்ணைத்தான் நேசிப்பேன், எனக்கு ஒரு பெண் தான் தேவை அப்படின்னு இன்னொரு பெண் சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் தான் இது. மேலத்தைய நாடுகளும் அமெரிக்கா கனடா அதே மாதிரி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல எல்லாம் இந்த பெண்களுக்கு ஒரு கம்யூனிட்டி, அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க வானவில தான் வந்து என்ன செய்வாங்க போட்டுக்குவாங்க. இதே மாதிரி ஆண் ஆணு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், அவர் தன்னே ஒரு பெண்ணாக என்ன செய்யறாரு, கற்பனை பண்றாரு, அவருக்கு இன்னொரு ஆண் தான் துணையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது பரவலாக இந்த விஷயம் வந்து ஒரு மனிதனுடைய மூளையில சில தூண்டல் துலங்குகளால ஏற்படுது. வாழ்க்கையில சிறு பிராயத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள் அல்லது திரைப்படங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல், இதனால் அவங்களுடைய அவர்களுடைய மனநிலை அப்படி மாறுதுங்க. இறைவன் மனிதனை படைக்கும் போது ஒரு ஆணா ஆணாகவும் பெண்ணை பெண்ணாகவும் தான் படைச்சிருக்கிறான். ஆனால் சூழ்நிலைகள் என்ன செய்தன்னு சொன்னால் அவனுக்கு இன்னும்

0: கணவர்ல ஆசையை உண்டாக்குதுங்க. ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேல ஆசை உண்டாகிறதுக்கு காரணமே அவங்க சிறு வயதுல ஏற்பட்ட சில பாலியல் துஷ்பிரயோகங்களும் அவனோட பழகினவர்களுடைய சில சில்மிஷங்களும் அவன் பார்க்கக்கூடிய கதைகள் கேட்கக்கூடிய கதைகள் அவன் அவன் பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் இதெல்லாம் வந்து அவனுக்கு என்ன செய்தாச்சுன்னா அவனுக்கு அந்த பழக்கத்தை உண்டாக்குது. உண்டாக்கி அவன் என்ன செய்யறான், ஒரு ஆண் மேல ஆசைப்படுறான். அதே மாதிரி தான் ஒரு பெண் வந்து நான் இன்னொரு பெண்ணோட வாழ போறேன் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இது இயற்கைக்கு மாற்றமானது, இது இறைவனுடைய சாபத்துக்குரியது. அல்லாஹ் கடுமையாக தண்டித்த ஒரு குற்றமான ஒரு செயல் பாருங்க. இந்த ஒரு நாகரிகமற்ற இந்த செயல் இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா மனிதனத்தில் ஒரு பெருமையான ஒரு விஷயமாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. இதை மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்குது. இப்ப பெற்றோர்கள் நாங்க என்ன செய்யறது அப்படிங்கறத நாங்க பார்க்கணும். நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கிறது, யார் யாரோட பழகுறா அப்படிங்கறது தெரியாமலே பெற்றோர்களும் போன்லையும் டிவியிலையும் ஒதுங்கி இருக்கிறது பெரிய ஒரு குற்றங்கள். நம்ம பிள்ளை யாரோட பழகுறா, எந்த அளவுக்கு பழகுறா, அவ பெண் தானே பெண்ணோட பேசிட்டு இருக்கிறா, அவ இன்னொரு கேர்ள் ஃபிரெண்டோட தான் கேட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் உணவு முடியாத நண்பிகள் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அவங்களுடைய நட்பு எந்த வகையில போயிட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் விரும்பி எதை பாக்குறாங்க, எதை பேசிக்கிறாங்க, எதை சியா பண்றாங்க, அவங்க முத்தங்களை பரிமாறுகிறாங்களா, அவங்க ஆளுக்கள் வாழ்த்து செய்தி சொல்றாங்களா, அவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு தடிக்கிறாங்களா, அதை கொஞ்சம் பாருங்க. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த மீடியாக்களும் இந்த போனும் இன்டர்நெட்டும் ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு மனிதன் என்ன நினைக்க வேண்டும், எதை விரும்ப வேண்டும், எதை ரசிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் எங்கோ இருந்து ஒருவன் திணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை குளோபலைசேஷன் என்று சொல்லுவோம். இந்த உலகம் உலகமயமாக்கல் ஊடாக, இந்த குளோபலைசேஷன் ஊடாக ஒரு மனிதனுடைய மனநிலை மாற்றப்படுது. இது மிகப்பெரிய ஒரு ஜாகிரியத்து. இஸ்லாம் எதையெல்லாம் வெறுக்கிறதோ, இதே இஸ்லாம் எதையெல்லாம் தடுக்கிறதோ அதையெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டாக, ஒரு சுகமாக, ஒரு நாகரிகமாக, அது ஒரு ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயமாக இன்னைக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஷைத்தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எனவே நம்முடைய பிள்ளைகள் சிறுவராயத்தில் யாரோட பழகிறாங்க, ஏன் அந்த வானவில்லைங்கிற அந்த படத்தை பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்குது, அதை ஏன் அதை வந்து பேக்கில் போட்டுட்டு இருக்கு, சூழல போட்டுட்டு இருக்குது, அதை உடனடியாக கண்டிக்கணும். சிறுவராயத்திலிருந்து நம்ம எல்லா உணர்வுகளையும் சரியாக இருக்கிறாங்கிறத பிள்ளைகளுக்கிட்ட கவனிக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கணும். எனவே இது பெற்றோர்களின் பொறுப்பு. வளரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய மனநிலையில் நாம் தாக்கம் செலுத்த முடியாது என்றால் நாம் என்ன பெற்றோர்கள் சிந்திச்சு பாருங்க. ஒரு பிள்ளை வளருதுங்க, அந்த பிள்ளை கையில போனை மட்டும்தான் நீங்க கொடுக்குறீங்க. இன்டர்நெட்டின் ஊடாக உலகத்தின் எங்கேயோ ஒரு கண்காணாத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய எண்ணங்கள் இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்குள்ள பூன்றி அவனுடைய மனநிலையை மாற்றுது என்றால் ஏன் பெற்றோர்களுக்கு முடியாது? நம்ம பிள்ளைகளுடைய மனநிலையை நாமே தீர்மானிக்க கூடாது, நம்முடைய கலாச்சாரத்தை மீறக்கூடாது, நம்முடைய மார்க்கத்துக்கு வெளியில போகக்கூடாது. இந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணுங்க. பலரும் போதே குழந்தைகளுக்கு அகீதாவை சொல்லிக் கொடுத்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, இஸ்லாம் இதை வெறுக்குது, இதை ஏற்றுக்கொள்ளுதுங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே இருக்கோம். இஸ்லாம் பத்தி பேசுறதே இல்லையே. நம்ம ஆங்கிலம் படிச்சு கொடுக்குறோம், மேற்கத்தியத்தை படிச்சு கொடுக்குறோம், நாகரிகத்தை படிச்சு கொடுக்குறோம். அல்லாவுடைய தூதர் நமக்கு ஏளனமா போச்சு, அல்லாவுடைய தூதர் நமக்கு கேவலமா போச்சு, அல்லாவுடைய தூதருடைய கட்டளைகளை நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்லை. அதனால நம்முடைய குழந்தைகள் இஸ்லாத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா கூப்பிட்டு வச்சு இஸ்லாம் சொன்ன எப்படி ஏத்துக்குவாங்க, பார்த்த பர்தா போட்டுக்கிட்டு தலையை மறைச்சிக்கிட்டு ஒழுங்கா உடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பெண்கள் இந்த ஆதிலா இந்த ஃபாத்திமா ஒன்று செய்றாங்கன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், அவங்க என்னங்க இஸ்லாத்துல வளர்ந்திருக்காங்க, அதை என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்க மார்க்கத்தை பற்றி கொஞ்சமாவது அக்கறை இருக்குதா? நான் சொல்வதாக இருந்தால் அவர்களை வளர்த்தெடுத்த பெற்றோர்களையும் கூட இருந்த சுற்றார்களையும் தான், உற்றார்களையும் தான் நாம் குறை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட சரியான தீன் போய் சேரலைங்க, இஸ்லாம் போய் சேரலை. அல்லாவுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் ரசூலுக்கு மானம் செய்வது எவ்வளவு ஒரு மானம் செய்யக்கூடாது, கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயம் நம்ம சிறுவராயத்திலேயே கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை கொடுத்து வளங்க. நம்ம பிள்ளைகளை மேற்கத்திய உலகத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த பிள்ளை வழிதவரை பார்க்குது, ஏதோ ஒரு லெஸ்பியனா மாறப்போகுது, இந்த பிள்ளை பரதாவை வெறுக்குது, டிஷர்ட் போட பார்க்குது, கலாச்சாரத்தை தூக்கி மிதிக்குது, தொழுகை அதுக்கு சுமையாகுது அப்படின்னு சொன்னால் அந்த நாடு தேவையில்லை, அவன் தாய் நாட்டுக்கு வா. அந்த இடம் தேவையில்லை, காரணம் நாம போக வேண்டிய இடம் மறுமையில் சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்துக்கு தடையாக இங்கு தங்கங்கள் இருந்தாலும் வைரங்கள் இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். என்றால் அவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு முன்னால் பொறுமதியற்றது. பிள்ளைகளை சொர்க்கவாதியாக வளர்க்க பாருங்க. நமக்கு சுகமா சுகமாக இருக்கிறாங்கிறதுக்காக ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு திணிக்காதீங்க. மேற்கத்திய நாடுகளிலும் ஈமான் நல்லா இருக்குதுங்க, இஸ்லாத்தோடு இருக்கிறாங்க, நல்ல மனிதாபிமானம் இருக்குது. ஆனா அங்க கொஞ்சம் தவறு என்றால் உங்களோட தவறு. அங்கேயே நல்லா இருக்க பாருங்க, முடியலையா உங்க இடத்துக்கே வந்துருங்க. தவறி போகுது என்றால் ரொம்ப கவலைப்படுங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு சுபஹான தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. வாஹு தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நிறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். முஸ்லிம் வானொலி. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما وارزقني فهما وأنت أحكم الحاكمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற நமது வாராந்திர இஸ்லாமிய வகுப்பில் இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில் இந்த உம்மத்தின் மீது நபியின் நேசம் என்கிற தலைப்பில் சில முக்கியமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அறியவிருக்கிறோம். நபியின் நேசத்தோடு இந்த உம்மத்தை கட்டி போடுகிற போதுதான் அந்த உம்மத் சீரான இஸ்லாமிய பாதையில் பயணிக்கும். இன்றைக்கு இந்த உம்மத் நபியின் நேசத்தை தன்னுடைய வாழ்வின் ஒரு மிகப்பெரும் அங்கமாக கருதாமல் செல்லுகிறதோ அது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகளையே விட்டுவிட்டு போவதற்கு சமமாக ஆகிவிடும். வாழ்க்கையில் எந்த அம்சங்களாக இருந்தாலும் சரி, உதாரணமா இன்றைக்கு நாம் 2024 ஆண்டிற்கு விடை கொடுத்து விட்டு 2025 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இல்லையா? இப்ப இந்த புத்த ஆண்டு அல்லது புதிய ஆண்டு வந்தவுடனேயே வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்வது அல்லது அதை ஒரு விழாவாக கொண்டாடுவது அல்லது இந்த புத்தாண்டில் நான் ஒரு புதிய தீர்மானத்தினுடைய வாழ்க்கைக்கு எடுக்கப் போகிறேன் என்று கூறிக்கொள்வது அல்லது ஏதேனும் புதிய விஷயத்தை நான் செய்வேன் என்று தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொள்வது, நண்பர்களோடு சேர்ந்து பார்ட்டி கொண்டாடுவது அல்லது புத்தாண்டை முன்னிட்டு யாரிடமாவது அடம் பிடித்து ட்ரீட் வைக்க சொல்லி அதிலே கலந்து கொள்வது, வாழ்த்து செய்திகளை பரிமாறிக்கொள்வது, இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறை சமூகத்தில் இதை யார் செய்யும் போதும் மார்க்கத்தில் ஆர்வலர்கள் என்று சில பேர் இருப்பார்கள் அல்லவா, அவங்க என்ன செய்வாங்க, வழக்கம் போல புத்தாண்டு இஸ்லாத்தில் கூடாது, புத்தாண்டு ஹராம், வாழ்த்து சொல்வது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனால் இது சமூகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்று பார்க்க வேண்டும். புத்தாண்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம செலிப்ரேட் பண்றதுல என்ன இருக்கு, நம்ம ஏன் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வது அல்லது புத்தாண்டை கொண்டாடுவது இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் ஏன் இந்த முஸ்லிம்கள் ரொம்ப அடிப்படைவாதத்தோடு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு யார் நினைக்கிறா, முஸ்லீம்கள் நினைக்கிறேன். எந்த நான் முஸ்லீமும் நம்ம புத்தாண்டு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லும் போது என்ன செய்யறதில்ல, அவங்க யாரும் கண்டிக்கிறது இல்லை. நீங்க நன்றாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவேற்றப்படும் போது நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு தனித்துவமான பாதையில் போகிறார்கள். தனி பாதையில் அல்ல, தனிமைக்கும் தனித்துவத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது, புரியுதா உங்களுக்கு? தனிமையாக செல்வதற்கும் தனித்துவத்தோடு செல்வதற்கும் இமாலய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்திலே உள்ள பல பேரால் இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா, இல்லை. என்ன பிரச்சனை சொன்னா, நபியினுடைய சுன்னா, நபியினுடைய சுன்னாவுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இந்த அகலு சுன்னாவிலே இருக்கக்கூடிய இந்த அறிஞர்களுடைய கூற்றுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இது போன்ற விஷயங்களில் இன்னும் இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வு வரவில்லை. உதாரணமா இந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்றது கூடாது. ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவங்களுடைய காணொலி அல்லது அவர்களுடைய ஃபத்வா அல்லது அதற்கு முன்பு இருந்த அறிஞர்களுடைய மார்க்க தீர்ப்புகள் இதெல்லாம் பகிர்ந்துதான் இதை கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஏன் 2025 என்று சொல்லும் போது அது என்னது? கிபி 2025 ஆமாவா இல்லையா? 2025 போது அது என்னதுங்க? கிபி கிபின்னா என்னது? கிறிஸ்த். அப்ப யாரோடது சம்பந்தப்படுது? அப்ப இது எப்படி நீங்க காமன் டே எப்படி நீங்க சொல்ல முடியும்? 2025 வரும்போது அதுல தெளிவா வருது என்னன்னு வருது, கிறிஸ்துவுக்கு பின். அது சரியா தவறா, சரியான ஆண்டைத்தான் அவர்கள் சொல்கிறார்களா, அதெல்லாம் அப்புறம். முதல்ல இப்படி ஒரு புத்தாண்டு என்கிற ஒரு விஷயத்தை சமூகத்திலே ஒரு செலிபிரேஷனுக்குரிய, ஒரு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு அம்சமாக அது மக்களால் அங்கீகரிக்கப்படுகிற போது, ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது, அதனுடைய பின்னணியில் உள்ள விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பவும் பட்டவர்த்தனமாக ஒரு மதத்தின் அடையாளமாக இருப்பதுதான், பட் அது கொண்டாட்டத்திற்குரியதாக இருக்கும் போது அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், மக்கள் எல்லாருமே எதற்கு இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்றால், கொண்டாட்டத்திற்கு இன்றைக்கு மக்கள் அடிமை. அதனால தான் வீட்டில் அன்றாடம் கொண்டாட வேண்டிய அம்மாவை என்றைக்குமே கொண்டாடாமல் வருடத்திற்கு ஒரு நாள் மதர்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள். அம்மாவா இல்லையா? தனக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களை எப்போதும் மதிக்க வேண்டிய மக்கள் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காமல் வருடத்திற்கு ஒரு நாள் மே 1 வந்து விட்டால் தொழிலாளர்கள் தினம் என்று வைத்து கொண்டாடுகிறார்கள். இப்படி தொழிலாளர்கள் தினம், அன்னையர் தினம் என்று ஆரம்பித்த நாட்கள் இன்றைக்கு கேலண்டரை நாம் புரட்டி பார்த்தால் வருடத்திற்கு 365 நாட்களும் என்ன செய்யப்படுது? யாருக்காவது ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது. அப்படியே நாட்கள் இல்லை என்றால் நோ ப்ராப்ளம், அந்த ஏரியால இந்த நாள் நீ வச்சுக்கோ, இந்த ஏரியால நான் வைத்துக் கொள்கிறேன் என்று ஒரே நாள் 2 கொண்டாட்டங்களுக்கு கூட என்ன செய்யப்படுகிறது? பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அப்ப அதனால நண்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமியமாக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நமக்கு கொண்டாட்டங்கிறது இதுதான், 2 தான் நமக்கு கொண்டாட்டத்திற்குரிய நாட்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இப்படிதான் ஆஷுரா நோன்பை குறித்து கூட சொல்லும் போது எப்படி எல்லாம் தூதருக்கு அது அறிமுகப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நாள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மகத்துவப்படுத்தக்கூடிய அல்லது கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாட்டத்தில் இருந்து தவிர்த்து, மூசா நபி அவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இன்னும் சொல்ல போனா அவங்கள விட நமக்குத்தான் ரொம்ப சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த நாளில் நோன்பைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத் ஆக்கினார்களே தவிர எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கல? கொண்டாட்டத்தை அங்கீகரிக்கல. ஆனா இதை யார் ஏற்றுக்கொள்வா? அதுதான் பிரச்சனை. இதை ஏற்றுக்கொள்வது யார்? நபி, நபியினுடைய சுன்னா, நபியின் நேசம் அப்படின்னு யார் பயணிக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லாம் அப்படியே தேசிய நீரோடையில கலந்து என்ன பண்ணிருவீங்க? தேசிய நீரோடையில கலந்து, தேசிய நீரோடையில நம்ம கலக்க முடியுமா? முதல்ல எது தேசிய நீரோடைன்னே யாருக்கும் தெரியல. அப்ப அதனால நண்பார்ந்த சகோதரர்களே, இந்த உம்மத்தை கட்டமைப்பதற்கும் இந்த உம்மத்தை கட்டி அணைப்பதற்கும் அல்லது இந்த உம்மத்தை சரியான முறையில் கட்டுப்பாடுக்குரிய ஒரு கூட்டமாக ஆக்குவதற்கு ஒரே வழியும் ஒரே தீர்வும் நபியின் நேசம் மட்டும்தான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தை இறக்கி அதே வேளையில் அந்த வேதத்தை போதிப்பதற்கு, அந்த வேதத்தை எடுத்துச் சொல்வதற்கு, தன்னுடைய இந்த வஹி என்கிற இறை செய்தியை எத்தி வைப்பதற்கு ஒவ்வொரு காலத்திற்கும் அல்லாஹு அஸ்ஸா வஜல் தூதரை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு சில கட்டம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், முந்தைய வேதம் அப்படியே அமுல்ல இருக்கும், ஆனா அதை எடுத்து சொல்வதற்கு யார் வருவா? இன்னொரு தூதர் வருவா. அப்ப இந்த உம்மத்தை, இந்த உம்மத்தில் இருந்து அல்லாஹ் என்ன செய்யல, தூதரை பிரிக்கவே இல்லை. இந்த உம்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கும் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அல்லாஹுக்கு விருப்பமான ஒப்பான ஒரு வாழ்க்கையில் அவர்களை நிலைப்படுத்துவதற்கும் ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கையில் அவர்களை உருவாக்குவதற்கும் கொள்கை சார்ந்த ஒரு நெறியில் அவர்களை பயணிக்க வைப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதரை தான் ஒரு முக்கியமான ஒரு உபகரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலிருந்தே வைத்திருக்கிறார். அதனாலதான் மார்க்கத்தின் எல்லா விஷயங்களும் இந்த நபியோடு சம்பந்தப்படுகிறது. நபியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொல்லிவிட்டால் அவன் யார்? இஸ்லாமிய ஷரியத் படி அவன் ஒரு காஃபிர், அவன் மார்க்கத்தை புறக்கணித்தவனாவான். நபியின் சுன்னாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இறுதி நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று யாராவது ஒருவர் சொன்னால் அவன் இஸ்லாமிய சமூகத்திலேயே இருந்தாலும் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்போ நபியின் நேசம் என்பது சகோதரர்களே இந்த உம்மத்திற்கு ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வளரும் இளம் தலைமுறைக்கு அடிக்கடி அடிக்கடி நாம் போதிக்க வேண்டியது இந்த நபியினுடைய வாழ்க்கை குறித்து தான். இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் அல்லாஹ் காப்பாற்றியவர்களை தவிர பெரும்பாலும் நபியின் வழியை விட்டுவிட்டு அவர்களுக்கு விருப்பமான வேறொரு வழிகளிலே போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல இந்த நபியை குறித்து நமக்கு எப்படி சொல்கிறான், உங்கள் இனத்தில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். இதுதான் நீங்க கவனிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல இந்த உலகத்தை பராமரிப்பதற்கும் இந்த உலகத்திலே பல விஷயங்கள் சரியாக செயல்படுவதற்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், வானவர்களை நியமித்திருக்கிறான். ஆமாவா இல்லையா? ஆனால் நமக்கு ஒரு தூதுவர் என்று அனுப்பப்பட வேண்டும் என்கிற நாட்டத்திலே அல்லாஹ் என்ன செய்யல, ஒரு வானவரை தூதுவராக அனுப்பவில்லை. உலகத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதரைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதுவராக அனுப்புகிறான். ஏன், ஒரு வானவர் அனுப்பப்பட்டால், ஒரு வானவர் மார்க்கத்தினுடைய விஷயங்களை நமக்கு போதித்தால், அல்லது ஒரு வானவர் மார்க்கத்தை 100% பின்பற்றினாலும் மனிதர்கள் எல்லோரும் ரொம்ப இலகுவாக சொல்லிவிடுவார்கள், அவர் ஒரு மலக்கு, அவர் ஒரு வானவர், அதனால அவர் தூய்மையாக வாழ்ந்துட்டாரு, மனுஷனா இருந்தாதான் மனிதர்களுடைய பிரச்சனை தெரியும் என்று சொல்லி அப்படியே நேக்கான வந்துருவாங்க. அப்ப அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு ஒரு தூதரை அனுப்பும் போது எப்படி சொல்லுகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கிறார், உங்களை போன்றே தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு தூதுவர், உங்களை போன்றே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகளை பெற்றவர், உங்களை போன்றே ரத்தமும் சதையும் கொண்டவர், உங்களை போன்றே உருவ அமைப்பை கொண்டவர். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். ஆனா இந்த தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுத்திருக்கிறார், இந்த தூதருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு சிரமத்தை தருகிற எல்லாமே அவருக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த தூதர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷரியத்தாக தந்திருக்கிறார் என்றால், ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார் என்றால், அது உங்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடாது என்பதில் உங்களை விட அவர் கவனமாக இருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு சிரமத்தை தரக்கூடிய எல்லா விஷயமும் அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், மூமின்களாகிய இறை நம்பிக்கையாளர்களாகிய உங்கள் மீது பேரார்வம் கொண்டிருக்கிறார், ரவுஃபுன் ரஹீம், இரக்க குணமுடையவராகவும் மிக பெரும் அன்பு கொண்டவருமாயிருக்கிறார். தூதருக்கும் இந்த சமூகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த இணைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தூரம் வலிமைப்படுத்துகிறான் என்றால், தன்னுடைய அஸ்மா சிஃபாத் அஸ்மாவுல் ஹுஸ்னாவாக இருக்கக்கூடிய ரவுஃப் என்பதும் ரஹீம் என்பதும் யாருடைய பேர், யாருடைய பேர் தான், அல்லாஹ்வுடைய பேர். ஆனா இந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வுடைய பேர் இது ஒண்ணும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் அர் ரவுஃப் எனும் போது அதற்கு வேற அர்த்தம், அல்லாஹ் அர் ரஹீம் எனும் போது அதற்கு வேற அர்த்தம். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த உம்மத்திற்கும் இந்த தூதருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இணைப்பையும் பிணைப்பையும் அல்லாஹ் எந்த அளவுக்கு வலிமைப்படுத்துகிறான், தனக்கு பெயர்களாக அல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அதில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர்களை கொடுக்கிறான், ரவுஃப், இவர் மிகப்பெரிய பரிவு காட்டக்கூடியவராக.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitch.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitch.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitch.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitch.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitch.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0-143.
4: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார மாதிர முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7774 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: முன்மாதிரி மிக்க ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். உலகத்தில் இப்படி யாராவது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? நிறைய பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள், நிறைய பேர் சிறைப்பட்டிருக்கிறார்கள், சொல்லனா துயரங்களை அடைந்திருக்கிறார்கள், பல எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். சமூகத்திலே சில புரட்சிகளை உண்டாக்க, சமூகத்திலே சில பகுத்தறிவு கருத்துக்களை புகுத்த, சமூகத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்த எத்தனையோ கல்லடிகளையும் சொல்லடிகளையும் வாங்கிய தலைவர்கள் எவ்வளவோ பேர் உண்டு. ஆனால் அவர்கள் யாரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் 100% தூய்மையானவர்களாக வாழ்ந்திருக்கவில்லை. அவர்கள் யாரும் உலகத்தின் எந்த பலனும் எனக்கு வேண்டாம், உலகத்தின் எந்த அங்கீகாரமும் எனக்கு வேண்டாம், உலகத்தின் எந்த பதவியும் வேண்டாம் என்று இருந்திருக்கவில்லை. அவர்கள் யாரும் உலகத்தில் தனக்கை தன்னை புகழக்கூடிய, தன்னை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்காமல் இல்லை. அவர்கள் யாரும் இந்த உலகத்தில் எனக்கு ஆட்சி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், அங்கீகாரம் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கவில்லை. அவர்கள் உலக ரீதியான ஏதோ ஒரு காரணத்திற்காக போராடினார்கள். அந்த போராட்டமே அவர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு போதையாக மாறியது. அந்த போராட்டம் அவர்களுக்கு வாழ்க்கையில் விருப்பத்திற்குரிய ஒன்றாக மாறியது எனும் போது, அந்த போராட்ட பாதையில் அவர்கள் தீவிரமாக இறங்கியிருந்திருக்கலாம், அதற்காக பல கல்லடிகளையும் சொல்லடிகளையும் பட்டிருக்கலாம். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு, தான் நினைத்ததை சாதிப்பதற்கு ஏன் சிறைச்சாலைகளை கூட அவர்கள் ஏற்றிருக்கலாம். ஆனா நம்ம நபியினுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. அவர் தனி வாழ்க்கையையும் பொது வாழ்க்கையையும் பிரித்து வைக்கல. கொள்கை சீர்ந்த ரீதியான வாழ்க்கையையும் ஒழுக்க ரீதியான வாழ்க்கையையும் அவர் தனித்தனி டிராக்ல வைக்கல. சித்தாந்தத்திற்காக ஒரு வாழ்க்கை, சிந்தனைக்காக ஒரு வாழ்க்கை என்றவர் வாழவில்லை. அவருடைய சிந்தனை எதுவாக இருந்த அதுவேதான் அவருடைய சித்தாந்தமாகவும் இருந்தது. அவருடைய கொள்கை எதுவாகவோ இருந்ததோ அதுதான் அவருடைய கோட்பாடாகவும் இருந்தது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதுதான் அவருடைய பொது வாழ்க்கையாகவும் இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட நபி சகோதரர்களே, நம்முடைய இதயத்திற்குள், இருதயத்திற்குள் இரண்டர கலந்து விட வேண்டும். அந்த நபியினுடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நபியினுடைய வாழ்க்கையை பற்றி அறிஞர்கள் சொல்லும் போது எப்படியெல்லாம் நமக்கு சொல்கிறார்கள், அந்த நபி குழந்தைகளுக்கு ஆரம்பித்து, இளைஞர்களுக்கு ஆரம்பித்து, வாலிபர்களுக்கு ஆரம்பித்து, திருமணமானவர்களுக்கு ஆரம்பித்து, வயதானவர்களுக்காக வரை அந்த நபி செய்யாத சேவையே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளோடு எப்படி நடந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் நினைப்பீர்கள் இந்த நபி குழந்தைகளின் நலனுக்காக மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த நபி வாலிபர்களோடு, இளைஞர்களோடு எப்படி நடந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம படித்து பார்த்தால் நாம் நினைப்போம், ஆஹா, இந்த நபி முழுக்க முழுக்க இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு வாழ்க்கை வரலாற்றை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் தூய்மையே எந்த புரட்சியாளருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியாது. எந்த புரட்சியாளராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரே ஒரு துறையை அவர்கள் எடுப்பார்கள், ஒரே ஒரு துறை, ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த துறைக்குள் அவர்களால் என்ன சாதிக்க முடியுமோ, அந்த துறைக்குள் அவர்களால் எவ்வளவு தூரம் உயர முடியுமோ, அந்த துறைக்குள் அவர்களால் எப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியுமோ அதைத்தான் அவர்கள் கொண்டு வருவார்கள். ஒரு சமூகம் சாதிய பாகுபாடுகளால் பாதிக்கப்படுகிறதா, அதற்கு எதிராக ஒருவர் களம் காணுகிறாரா, அதில் என்ன மாதிரியான சீர்திருத்தத்தை அவர்களால் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வருவார், அவ்வளவுதான். அது பாராட்டத்தக்கதுதான், ஆனால் போற்றத்தக்கதல்ல. போற்றத்தக்கது எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை மட்டும்தான். அவர் மனித வாழ்க்கைக்கு, மனித குலத்திற்கு தேவையான எல்லா துறைகளுக்கும் அவர் முன்மாதிரியாக திகழ்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளை பாருங்கள். உசாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். உசாமா இப்னு ஸைத் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வளர்ப்பு மகனாக கருதப்பட்ட ஜெய்த் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அவர்களுடைய மகனார் உசாமா ரழியல்லாஹு அவருடைய புனை பெயரை பற்றி சொல்லும் போது ஹிப்பு நபி என்கிறார்கள், நபியின் செல்லப்பிள்ளை அல்லது நபியின் நேசத்திற்குரியவர் அப்படின்னு சொல்றாங்க. அவரை பற்றி வரக்கூடிய ஒரு செய்தி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தூக்கி கொஞ்சுவார்கள், தன்னுடைய தொடையின் மீது என்னை அமர வைப்பார்கள், இன்னொரு தொடையில் ஹசன் ரதியல்லாஹு அவர்களை அமர வைப்பார்கள், பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, கட்டி அணைப்பார்கள், அதற்கடுத்து ஒரு துஆ செய்வார்கள், அல்லாஹும் அர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் இந்த இருவர் மீதும் இரக்கம் காட்டுவாயாக, ஃபஇன்னி அர்ஹமுஹுமா, நானும் அந்த இருவர் மீது இரக்கத்தோடு நடந்து கொள்கிறேன். இது ஒரு சாம்பிள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில் போனால் சிறுவர்களை பார்ப்பார்கள், அவர்களை பார்த்து சிரிப்பார்கள், புன்னகை பூப்பார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள், அவர்கள் சலாம் சொன்னால் அவர்களுக்கு பதில் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே நின்று கொண்டிருக்கும் போது கொஞ்சம் நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் தொலை தூரத்திலே எப்படியும் பின்னாடி நிற்கக்கூடிய சஃபுகள்ல உங்களுக்கு நல்லா தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்து பள்ளி வாசல் இப்படி மாடிப்படி பள்ளி வாசல்கள் அல்ல, கிரவுண்ட் ஃபுளோர் நம்ம ஜென்ட்ஸுக்கு கொடுத்துருவோம், ஃபர்ஸ்ட் ஃபுளோர் லேடிஸ் கொடுத்துருவோம், அப்படியா இல்லை, ஆரம்ப சஃபுகள் ஆண்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய சஃபுகள் பெண்களுக்காகவும் கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கொஞ்ச நேரம் தொழுகையை நீட்டி தொழலாம் என்கிற எண்ணத்திலே நான் ஓத ஆரம்பிப்பேன், பின்னாடி இருக்கிற ஒரு குழந்தையின் அழுகுரல் என் காதில் விழுந்தவுடன் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கமாக முடித்துக் கொள்வேன். இதுதான் முன்மாதிரி, இதுதான் முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை சந்திப்பதற்கு ஒருவர் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கிற பெயரிலே உள்ள நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தையாக இருந்த ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களை தூக்கி வைத்து கொஞ்சுகிறார்கள், முத்தமிடுகிறார்கள், அதை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். பார்த்து விட்டு சொல்கிறார், எனக்கு 10 குழந்தைங்க இருக்கு, ஆனா ஒருத்தருக்கு கூட நான் ஒரு நாள் கூட முத்தம் கொடுத்ததே இல்லை. அப்படி நமக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு நிறைய முத்தம் கொடுக்கிறோம், ஆனா நீங்க அந்த சமூகத்தை அறியணும், அது எப்படியாப்பட்ட சமூகம், குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பது, குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவதெல்லாம் அவர்களுடைய வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருந்ததல்ல. மது குடிக்க வேண்டும், போர் புரிய வேண்டும், தங்களுடைய குடும்ப கதைகளை குடும்ப பெருமைகளை பேச வேண்டும், இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்காகவே இருந்தது. இன்னைக்கு நமக்கு குழந்தைகளை கொஞ்சுவது ஒரு பொழுதுபோக்கு, கொஞ்ச நேரம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம், குழந்தைகளோடு விளையாடுகிறோம், குழந்தைகளை கொஞ்சுகிறோம், குழந்தைகளை தூக்கி முத்தமிடுகிறோம், குழந்தைகளை வண்டியில் வைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் சுத்துகிறோம். ஏன், நம்முடைய வாழ்க்கையின் பொழுதுபோக்கின் ஒரு அம்சமாக இது. ஆனால் அன்றைக்கு இருந்த அய்யாமுல் ஜாஹிலியாவிலே அறியாமை காலத்துள்ள அரபுகளுடைய பொழுதுபோக்குங்கிறது எப்படி இருந்துச்சு, அவர்களுடைய பொழுதுபோக்கு என்பது மது குடிக்க வேண்டும், மது பரிமாறப்பட வேண்டும், போர்களில் ஈடுபட வேண்டும், போர்கள் குறித்த கவிதைகள் பாட வேண்டும், குடும்ப பெருமை, இதுதான் அவர்களுடைய பொழுதுபோக்கு. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு சொசைட்டில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெத்த பிள்ளை கூட கிடையாது, பெத்த பிள்ளை பெத்த பிள்ளை பேர பிள்ளை எடுத்து கொஞ்சும் போது அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. உடனே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு 10 குழந்தைங்க இருக்கு, நான் ஒரு ஆளுக்கு கூட ஒரு வாட்டியும் முத்தமே கொடுத்ததில்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, பெரியவர்களுக்கு யார் இரக்க மரியாதை செலுத்தவில்லையோ, சிறுவர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அப்போ சிறுவர்கள் மீது நீங்கள் காட்டுகிற இரக்கம் என்பது அவர்களை தூக்கி வச்சு கொஞ்சணும், அவர்களுக்கு முத்தம் கொடுக்கணும். அப்ப யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர் நலன் குறித்து என்னென்ன செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள், சிறுவர் நலன் குறித்து என்னென்ன சீர்திருத்தங்களை பண்ணி இருக்கிறார்கள், சிறுவர் சிறுமிகள் நலன்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கறை காட்டியிருக்கிறார்கள், சிறுவர் சிறுமிகளின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய நலன் அக்கறை இருந்ததனால் தான் அன்றைக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால் உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த மாபாதக செயலிலிருந்து ஒட்டுமொத்தமாக சமூகத்தை மீட்டெடுத்தார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரட்சி எவ்வளவு பெரிய புரட்சி என்றால், வஅதுல் பனாத், வஅதுல் பனாத்னா என்னது, அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அதை எதிர்த்து களம் கண்டிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த உடன் சகோதரர்களே, அந்த மார்க்கத்தை ஏற்காதவர்கள் கூட ஒரு பெண் குழந்தையை அந்த சமூகத்திலே புதைத்ததாக ஒரு குறிப்பை பார்க்க முடியல. அதாவது நீங்க யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த புரட்சி எந்த அளவிற்கு எல்லாரையும் ஈர்த்தது ஏற்றது என்றால், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல ஏற்காதவர்கள் கூட அந்த சமூக குற்றங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். இதுதான் புரட்சி. இங்க புரட்சிங்கிறது சமூகத்தில் எப்படி இருக்கு, இப்ப நான் ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறேன், நான் ஒரு கொள்கையை சொல்கிறேன், அந்த கொள்கையில் பகுத்தறிவு இருக்கிறது, அந்த கொள்கையிலே மிகப்பெரிய சமூக முன்னேற்றத்திற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்றால், என்னை யார் தலைவனாக ஏற்றுக்கொண்டாரோ, என்னை யார் அவருடைய சித்தாந்தத்தின் ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டாரோ, அவர் என்னை பின்பற்றலாம். அவர் நான் சொல்வதை கேட்கலாம். இத்தனை மணிக்கு கொடியேற்றுங்கள் என்றால் இத்தனை மணிக்கு கொடியேற்றுவார்கள். இப்பதான கொரோனா வந்த காலத்திலே எல்லாரும் மாடி மீது ஏறி நின்று கையில ரெண்டு தட்டுகளை வைத்து டிங்கு டிங்கு டிங்கு டிங்கு என்று அடி அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, ஒரு புரட்சிகரமான கருத்து. ஆமாவா இல்லையாங்க? சும்மா சொல்றேன், உண்மையை சொல்றேனா? ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மருந்து. இந்த நூற்றாண்டுல இப்படி ஒரு புரட்சிகரமான கருத்தை எந்த புரட்சியாளருமே சொல்லியிருக்க மாட்டார். கொரோனாவை ஒழிப்பதற்கு எல்லோரும் மாடியிலே ஏறி நின்று கையிலே ரெண்டு தட்டுகளை பாத்திரங்களை வைத்துக் கொண்டு டிங்கு டிங்கு டிங்கு என்று அடியுங்கள் என்றார். உடனே அவரை ஏற்றுக்கொண்ட லட்சோப லட்ச மக்கள், தொழிலதிபர்கள், மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவர்கள், அப்படிதானா, திரை நட்சத்திரங்கள், விளையாட்டு துறையிலே உள்ள பெரும் பெரும் ஜாம்பவான்கள், நட்சத்திரங்கள், அப்படிதானா, எல்லாரும் ஏறி நின்று டிங்கு டிங்கு டிங்கு டிங்கு நடிக்கிறான். நம்ம யாராவது அடிச்சோமா? நீங்க யாராவது அடிச்சீங்களா? ஏன் நாம் அவரை சித்தாந்த ரீதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆமாவா இல்லையா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சித்தாந்த கருத்துக்கள் நீங்க யாராவது படிச்சிருக்கீங்களா? இஸ்லாம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகி, நபித்துவமாக அவர் நபியாக அனுப்பப்பட்டு சமூகத்திற்கு பிரச்சார கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தவுடன் இந்த குரேஷி கூட்டத்தில் இந்த ஒரு குடும்பத்தில் தனக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தையை ஒருவர் உயிரோடு புதைத்தார் அப்படின்னு எங்கேயாவது யாராவது படிச்சிருக்கீங்களா? இதுதான் புரட்சி. அப்ப இப்படியாப்பட்ட நபி நம்ம கிட்ட இருக்கும்போது அவருடைய கலாச்சாரத்தை விட்டு விட்டு வேற எந்த கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்ற முடியும்? அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார், அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு பண்பாட்டை தந்திருக்கிறார், அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு பண்பியலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனும் போது அந்த நபியின் பாதையில் தான் நாங்கள் பிரயாணம் செய்வோம். அது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது? எங்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டத்தினால் பலருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், அல்ஹம்துலில்லா, ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கிறோம், அப்படிதானா? இந்தியாவிலே சென்னை போன்ற பெருநகரங்களிலே அல்லது பெங்களூரு மும்பை போன்ற பெருநகரங்களிலே 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் எப்படியாப்பட்ட ரகளைகள் நடக்கும் என்பது அந்த தெருவோரங்களில் இருந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த ஹைவேக்களில் கொஞ்சம் பயணம் செய்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். மது விற்பனை மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு வியாபாரம் நடக்குது. அப்ப அதிலிருந்தே தெரியலையா இது ஒரு சமூக சீர்கேடுன்னு? காதலர்கள் தங்களுக்கு இடையில் பாலியல் ரீதியாக தங்களுடைய கற்பை கெடுத்துக் கொள்ளக்கூடிய பெரும்பான்மையான நிகழ்வுகள் அங்கேதான் நடக்கிறது என்று ஆய்வுகள் சொல்லுகிறது, ஆதாரங்கள் சொல்லுகிறது. அப்ப அது போதாதா? இது வந்து ஒரு சீர்கேடுன்னு சொல்லி காசை விரயமாக்குவது, கரியாக்குவது, ஹாப்பி நியூ இயர் யாருக்கு சொல்லுகிறீர்கள் என்றுதான் புரியவில்லை சகோதரர்களே. இப்போ ஒரு தலைவர் வருகிறார், அவரை வரவேற்பதற்கு நம்ம தலைவர் பேரை போட்டு வருக வருகன்னு சொல்றோம்னா ஓகே, நம்ம வி ஆர் வெல்கமிங் ஹிம். அப்ப அந்த தலைவர் ஓகே, நம்ம தொண்டர்கள்லாம் நம்மளை வரவேற்கிறாங்க, எழுதுறீங்க, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீ யாருக்கு எழுதுகிறாய் நீ ஹாப்பி நியூ இயர் என்று? நியூ இயர் வந்து பார்க்குமா, நியூ இயர் நான் வந்திருக்கிறேன், என்னை எல்லோரும் ஹாப்பி ஹாப்பி என்று எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு நியூ இயர் சொல்லுமா? யாருக்காக நீங்கள் என்ன அர்த்தத்தை சொல்லுகிறீர்கள் என்றே தெரியவில்லையே. அப்போ ஒரு அர்த்தமில்லாத ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாமிய மக்களும் அதில் ஆர்வத்தோடு இன்றைக்கு பங்கெடுத்து தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் விரயம் செய்து கொண்டு அதற்காக வேண்டி பல்வேறு விதமான கொண்டாட்டங்களை சமூகத்திலே புகுத்துகிறார்கள் எனும் போது எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இதை செய்யாதீங்க அப்படின்னு ஆர்வத்தோடு சில இஸ்லாமிய ஆர்வலர்கள் மார்க்க தீர்ப்புகளை போடும் போது அதை கொச்சைப்படுத்துவது, அதை விமர்சிப்பதெல்லாம் சரியல்ல சகோதரர்களே. நம்ம அதுல இருந்து விலகிக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் அதை கண்டிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களும் ஆர்வம் ஊட்டணும், உற்சாகப்படுத்தணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி குழந்தைகள் நலன் ஆரம்பித்து, சரி குழந்தைகள் அப்படியே வளர்ந்து வாலிபனா வர்றான், அவனுடைய சிந்தனையில் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ஆளுமை எப்படி இருந்துச்சு? சுப்ஹானல்லாஹ், ஒரு செய்தி ஒன்று வருகிறது சகோதரர்களே. அதாவது புகாரி முஸ்லிம்ல வருது, மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்கிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார். இவங்க எல்லாம் யாருன்னா, அதாவது நடுவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இளைஞர்களாக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட வராங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்தோம், நாங்கெல்லாம் ஒரே வயதொத்த இளைஞர்களாக இருந்தோம், ஷபபத்துன் முத்தகாரபூன், ஒரே வயதொத்த இளைஞர்கள். என்னப்பா ஒரே வயதொத்த இளைஞர்கள்? இவருக்கு 20, அவருக்கு 21, இவருக்கு 22, இவருக்கு 19 இப்படின்னு இருக்கும்போது இவங்க எல்லாம் யாரு? ஷபபத்துன் முத்தகாரபூன், சம வயதுள்ள இளைஞர்களாக இருந்தோம். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சுமார் 20 இரவுகள் தங்கினோம். எத்தனை நாள் தங்கினோம்? 20 நாட்கள் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தங்கினோம். இந்த 20 நாட்களும் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீமன் ரகீகா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இரக்க குணம் கொண்டவராகவும் மென்மையானவராகவும் எங்களோடு இருந்தார். இந்த தலைவரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சகோதரர்களே, அவர்கள் மேடையில் பேசுவதை வைத்து மாத்திரம் தெரிந்து கொள்ள முடியாது. மேடையில் பேசும்போது இன்னைக்கு பேசுவாங்க, அவங்களோட நீங்க டிராவல் பண்ணி பார்க்கணும், அவங்களோட ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்டே பண்ணி பார்க்கணும், அப்பதான் தெரியும் எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மறுபக்கம் என்பது ஒன்று இருக்கும். யாராக இருந்தாலும் சமூகத்திலே எவ்வளவு பெரிய புரட்சியாளர் அல்லது எவ்வளவு பெரிய பகுத்தறிவாளர் என்று அறியப்பட்ட எந்த தலைவராக இருந்தாலும், அந்த தலைவரோடு தனிமையில் தங்கியவர்கள், அந்த தலைவரோடு பிரயாணம் செய்தவர்கள், நிச்சயம் அவர்களிடத்திலே ஒரு 10 குறைகளை பார்க்காவிட்டாலும் ஒரு 2-3 குறைகளாகவும் பார்ப்பார்கள். யாரும் அதுக்கு விதிவிலக்கா இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியாக இருந்தார், இளைஞர்களை கட்டி போடுகிற எப்படிப்பட்ட ஒரு கவர்ந்திழுக்கும் தலைவராக இருந்தார். 20 நாட்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தோம். அந்த 20 நாட்களும் அல்லாஹ்வின் தூதர் எங்களிடத்திலே ரஹீமன் ரஹீகா, இரக்க குணமுடையவராக, மென்மை தனம் கொண்டவராக இருந்தார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எங்க முகத்தை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்து விடுகிறது, ஃபக்கத் இஸ்தக்னா அஹ்லனா, நாங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்தை தேடுகிறோம் என்று. இளைஞர்கள் சொல்லும் போது அதுல திருமணமானவர்களும் இருப்பார்கள், புதியதாக திருமணமானவர்களும் இருப்பார்கள், மனைவியின் பக்கம் தேட்டமும் நாட்டமும் உள்ளவர்களும் இருப்பார்கள், அல்லது இளைஞர்களாக ரொம்ப சிறிய வாலிபர்களாக இருந்தால் பெற்றோர்களை காண வேண்டும் என்கிற அந்த தேடலும் அவர்களிடத்தில் இருக்கும். 20 நாள் தங்கிய யாரும் அல்லாஹ்வின் தூதரே, நாங்க வந்து 20 நாள் ஆச்சு, எங்களுக்கு எங்க அம்மாவை தேடுது, வாப்பாவை தேடுது, எங்கள் மனைவி மக்களை தேடுது அப்படின்னு நினைச்சல யாரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து கொண்டே எங்களை பற்றி தெரிந்து கொண்டார். உடனே ஃபஸஅலனா அன்மன் தரக்னா மின் அஹ்லினா, அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்க கிட்ட கேட்டாங்க, நீங்க யார் யாரெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யாரு, உங்க குடும்பத்தில் இருந்தவங்க யார் யாரு அப்படின்னு கேட்டுட்டு நாங்களும் பதில் சொல்லியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இர்ஜிஉ இலா அஹ்லிக்கும், நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தினரின் பக்கம் திரும்பி செல்லுங்கள். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் கூட்டமைப்பாக இருந்தாலும் அதனுடைய வலிமையான முதுகெலும் என்பது இளைஞர்கள். அந்த இளைஞர்களை கூட்டி வைத்து தங்களிடத்திலே வைத்துக் கொண்டிருப்பது என்பதெல்லாம் சாதாரணமான காரியம் அல்ல. அப்ப அப்படியாப்பட்ட இளைஞர்கள் தானே ஆர்வத்தோடு, தன்னார்வத்தோடு வந்து, வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்றோமே, வாலண்டியர்லி அப்படிங்கிற மாதிரி தன்னார்வத்தோடு வந்து அல்லாஹ்வின் தூதரோடு தங்கிய போது கூட 20 தினங்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படைகளை சொல்லி கொடுத்து விட்டு, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாரு அப்படின்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களை திரும்ப எங்களுடைய பெற்றோர்களிடத்திலே அனுப்பி வைத்தார். ஒரு சாம்பிள். இப்படி நீங்க இளைஞர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்துகிட்டாங்க, இளைஞர்களுடைய நலன் சார்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன முடிவுகளை கொடுத்திருக்கிறாங்க, இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கக்கூடிய ஆர்வங்கள் என்ன, வழிகாட்டுதல்கள் என்ன அப்படின்லாம் பார்த்தா சகோதரர்களே, நாம் நினைப்போம் இந்த தூதர் அனுப்பப்பட்டதே இளைஞர்களுக்காக அப்படின்னு. அதுதான் புரட்சியாளர், அதுதான் சீர்திருத்தவாதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதற்கு பேர் கொடுக்க தன்னார்வத்தோடு ஒருவர் வருகிறார். இக்கட்டான நேரம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய போர் வீரர்கள் தேவைப்படுகின்ற நேரம் தான். ஆனா அல்லாஹ்வின் தூதர் சிலாலயத்தில் வரக்கூடிய எல்லாரையும் அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டாலும் இவருடைய முகத்தை பார்க்கிறார். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய வாட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டுகொள்கிறார். இதுதான் தலைவர். தலைவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சொல்லாமலேயே விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மக்கள் பெரும்பாலும் தடிக்கு கீழே விழுந்துதான் தெளிவாகுவான். ஆனா சமுதாய தலைவர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும்னா, தடிக்கு கீழே விழுவதற்கு முன்னரே இப்படி போனா தடிக்கிறோம், இப்படி போனா விழுந்துருவோம் அப்படின்னு தெளிவடையக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கும். அந்த பக்குவம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்துச்சு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராகவும் ஜெயித்து காட்டினார். அரசியலும் ஆன்மீகமும் இரண்டோடு ஒன்று ஒட்டி கொண்டதுதான், இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாது. ஆனா இரண்டையும் ஒன்றாக சுமந்து கொண்டு ஜெயித்தவர்கள் சமுதாயத்தில் நிறைய பேர் கிடையாது. ஆன்மீகத்தில் தனியாக ஜெயித்திருப்பார், அரசியலில் தனியாக ஜெயித்திருப்பார். ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜெயித்த ஒரு தலைவரை, ஒரு கடந்த 5 நூற்றாண்டுகளில் நீங்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க சும்மா தேடி பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. அதற்கெல்லாம் மிகப்பெரிய பக்குவமும் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவும் அது இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானத்துல இயல்பாகவே அப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்திருந்தார். அப்போ தானாக தன்னார்வத்தோடு பேர் கொடுக்க வந்த இளைஞரை பார்க்கிறார். அவருடைய முகத்தில் இருக்கிற வாட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுகொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம்னு கேட்கல, அதான் நீங்க கவனிக்கணும். என்ன காரணம்னு கேட்டா அது ஒரு நார்மல் குவஸ்டின், அது ஒரு சாதாரண கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய பெற்றோர்களில் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறான். ஹையுல் வாலிதாக், உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா? ஆமாம், வீட்டில் அம்மா இருக்காங்க. அவங்களை பார்த்து கொள்வதற்கு யாராவது இருக்கிறாங்களா? இல்லை, எல்லாவின் தூதரை நான் மட்டும்தான் அவங்களுக்கு. அப்படியா, அப்போ நீ போய் என்ன செய்ய, உன்னுடைய பெற்றோரோடு சேர்ந்து அந்த பெற்றோர்களுக்கு என்ன செய்ய, நீ அவர்கள் விஷயத்திலே நீ ஜிஹாது செய், அவர்கள் விஷயத்திலே நீ போராட்டம் மேற்கொள், அவர்களுடைய பாதங்களை பற்றி பிடித்துக்கொள், அவர்களுடைய பாதங்களின் கீழ்தான் சொர்க்கம் இருக்கிறது என்று தன்னார்வத்தோடு போரிலே ஈடுபடுவதற்கு பேர் கொடுக்க வந்த ஒரு இளைஞரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில், அந்த கண்களில், அந்த கண்ணுடைய ஒளியில், அந்த ஒளிக்கு உள்ளே தெரியக்கூடிய வாட்டத்தை கண்டெடுத்து அதுக்குண்டான காரணத்தையும் தானே அறிந்து கொண்டு அந்த தோழரை திருப்பி அனுப்பினார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்கள் நலனில் எவ்வளவு பெரிய அக்கறையோடு இருந்திருக்கிறார். அதனாலதான் அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகா உபதேசம் செஞ்சாங்க. இளைஞர்களுக்கு தனி பக்கத்தை சில மார்க்கத்தில் கொடுத்தாங்க. அவர்களை கல்வி தேடும்படி ஆர்வம் ஊட்டினார்கள். அவர்களுடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு வழிகாட்டினார்கள். இளமையில் இஸ்லாத்தை பின்பற்றுபவனுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை விவரித்தார்கள். முதுமையில் ஒருவன் மார்க்க பணிகளிலே ஈடுபடுவதற்கு நன்மை இருக்கிறது என்றாலும், இளம் பருவத்தில் அவன் அல்லாஹ்வின் பாதையில் ஒழுக்கத்தோடு வாழும் போது அவனுக்கு அரிஷின் நிழலின் கீழ் தனி இடம் இருக்கிறது என்கிற அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். அவர்களுடைய வாட்டத்தையும் அவர்களுடைய இயக்கத்தையும் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர், இளைஞர்களே, திருமண வயதை நீங்கள் அடைந்து விட்டால் திருமணம் செய்யுங்கள் என்று வழிகாட்டினார்கள். திருமணம் செய்ய முடியாமல் தத்தளிப்பவர்களுக்கு பல கட்டங்களில் உதவி செய்திருக்கிறார்கள். அப்படியும் திருமண வாழ்க்கையில் நுழைய முடியாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நோன்பு உங்களுடைய கற்பை பாதுகாக்கும், அந்த நோன்பு உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் என்று ஆன்மீக வழியையும் காட்டினார்கள். இப்படி சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார், இளைஞர்களோடு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்களுக்கான ஒரு தூதராகவே நமக்கு தெரியும். சரி, அடுத்து பெண்கள் சொல்லவே வேண்டாம், அப்படிதானா? நான் பலமுறை இந்த கருத்தை என்னுடைய உரைகளிலே குறிப்பிட்டிருக்கிறேன். வளர்ந்த நாடுகள் என்று எதையெல்லாம் இன்றைக்கு உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்குமோ, அது அமெரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடுகள் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் எதையெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குமோ, அந்த நாட்டில் பெண்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் அல்லது என்னென்ன மாதிரியான அங்கீகாரங்கள் கிடைத்திருக்கிறது என்பதை பெருமையாக பக்கம் பக்கமாக கட்டுரைகள் தீட்டுகிறார்கள், புத்தகங்கள் எழுதுகிறார்களோ, எந்த நாடுகளாக இருந்தாலும் இந்த நாட்டில் இருக்கிற எல்லோருமே தங்களில் பல பேரை பறிகொடுத்து பலி கொடுத்துதான் அந்த உரிமைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார். வீட்டை விட்டு வெளியே வர்றதா இருந்தாலும் சரி, வாகனம் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த உரிமையாக இருந்தாலும் சரி, அரசியலில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய சொத்துரிமையாக இருந்தாலும் கூட சரி, எந்த உரிமை இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இத்தனை சதவீதம் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தரப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு படிப்பதற்கு, எந்த நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சகோதரர்களே, அங்கே அந்த உரிமை அவர்கள் பெறுவதற்கு பின்னால் சுமார் 50 ஆண்டு காலம் குறைந்தபட்சம் போராடி இருப்பார்கள், அல்லது 100 ஆண்டு காலம் அவர்கள் குறைந்தபட்சம் போராடி இருப்பார்கள். பல பேர் தங்களை பறிகொடுத்திருப்பார்கள், பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்கள், அந்த பெண்களுடைய உரிமைக்காக பல பேர் ரோட்டிலே இறங்கி இருப்பார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு, அது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னதை போல், பிறப்பது பிறந்திருப்பது பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் தங்களுடைய கண்களில் கருணையை வருவதற்கு கூட வழிவிடாமல் அந்த குழந்தையை அப்படியே புதைக்கக்கூடிய ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு செயல். அந்த செயலை உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட அறியாமை காலத்தில் செய்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. எப்படியாப்பட்ட உமர் இப்னு கத்தாப், எப்படியாப்பட்ட ஒரு மஷா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், அப்படிதானா? அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கைக்கு பிறகு நம் அனைவருக்கும் மஷா அல்லாஹ் மார்க்க ரீதியான உணர்வு ரீதியான உணவுகளுக்கு தீனி போடக்கூடிய எல்லா சரக்குகளும் கொண்ட ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே கூட அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அறியாமை காலத்திலே பல தவறுகள் நிகழத்தான் செய்திருக்கிறது. அது அவர்களுடைய தவறு அல்ல, அவர்களுடைய சொசைட்டி, அந்த சமுதாயமே அப்படித்தான் இருந்திருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தை ஒரு புஷ்ரா, ஒரு நற்செய்தி என்று பிறக்கின்ற குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தை மையமாக வைத்து புஷ்ரா என்கிற சிறப்பு செய்ய ஆரம்பித்ததில் இருந்து, கல்யாணம் ஆகும் போதுங்க, மேரேஜ் ஆகும் போது நம்ம வாழ்த்து தெரிவிப்போம்ல, வாழ்த்து தெரிவிக்கும் போதே அந்த அறியாமை கால அரபுகள் எப்படி வாழ்த்து தெரிவிப்பாங்க தெரியுமா? ஆண் குழந்தைகளை பெற்று ஆனந்தமாக வாழ அப்படிம்பா. வாழ்த்து தெரிவிக்கும் போதே, அதனாலதான் அறியாமல் ஜாகிலி, அதனாலதான் அறியாமை கால அரபுகள் இருக்கிறோம். வாழ்த்து தெரிவிக்கும் போதே ஆண் குழந்தைகளை பெற்று ஆனந்தமாக வாழ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆணாதிக்கம் பிடித்த ஒரு சமூகத்தில் எந்த பெண்களும் இறங்கி எங்களுக்கு அதை உரிமையை தாங்க, எங்களுக்கு இதை தாங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. எதை கேட்டிருக்காங்க? தாங்கள்லாம் எப்பவுமே உங்ககிட்ட இருந்து பாடம் படிக்கிறாங்க, எங்களுக்கும் தனியாக நீங்கள் ஒரு பாடம் சொல்லி தருவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். அதை தான் கேட்டிருக்கிறாங்க. அது உரிமை சார்ந்த விஷயத்தில் வராது. அப்படிதானே? உரிமைங்கிறது எதுல வருது? அது அவர்களுடைய வாழ் உரிமை, அவர்களுடைய உடல் உடை ரீதியான உரிமை, அவர்களுடைய ஜீவாதாரம் சம்பந்தப்பட்ட உரிமை. அது எதையுமே எங்களுக்கு வேண்டும் என்று ஒரு 10 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு, அல்லது ஒரு 100 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு, ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா தலைமையிலேயோ, அல்லது அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா தலைமையிலேயோ, அல்லது மற்ற ஏதாவது ஒரு மூத்த நபித்தோழருடைய தலைமையிலேயோ போய் புரொட்டஸ்ட் பண்ணாங்களா, போராட்டம் பண்ணாங்களா? இன்ன எங்களுக்கு தேவைன்னு அவங்களுக்கு தெரியாத விஷயங்களையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்தாங்க. பிறக்கும் உரிமை, வளரும் உரிமை, வாழும் உரிமை, மார்க்கமயமாக்கப்பட்ட ரீதியில் வாணிபம் செய்கிற உரிமை, மணமகனை தேர்ந்தெடுக்கிற உரிமை, அந்த மணமகனிடத்தில் மகர் என்கிற மணக்கொடையை பெறுகின்ற உரிமை, அந்த மணமகனுடைய வாழ்க்கை சரியில்லை என்று முடிவெடுத்து விட்டால் ஹுலா என்கிற மனவிலக்கில் ஒரு அங்கமாக கருதப்படுகின்ற அந்த உரிமை, சொத்துரிமை, கல்வி தேடுகின்ற உரிமை, கல்வி போதிக்கின்ற உரிமை, இதுக்கு மேல என்னங்க வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? அதாவது பெண்ணை போக பொருளாக ஆக்குகிற, காட்சி பொருளாக ஆக்குகிற, அல்லது பெண்களை சந்தைப்படுத்துகின்ற விஷயம்லாம் இஸ்லாத்துல வந்து கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் எது உரிமைகளாக பார்க்கப்படுகிறது? பெண்கள் சந்தை பொருளாக பார்க்கப்பட வேண்டும். அவர்களை ஒரு மெட்டீரியல், ஒரு மெட்டீரியலாக, அவர்களை ஒரு அதவாத்தாக, ஒரு சந்தைப்படுத்தப்படக்கூடிய விதத்தில் இன்னைக்கு பெண்கள் சமுதாயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெண் சமூகத்திற்கு என்னென்ன உரிமைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன சிறப்புகளை எல்லாம் அந்த பெண் சமூகத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தா, சுப்ஹானல்லாஹ், இந்த அல்லாஹ்வின் தூதர் பெண்களுக்காகவே, அல்லது பெண்களின் உரிமைக்காகவே, பெண்களின் மேம்பாட்டிற்காகவே இவர் நபியாக அனுப்பப்பட்டார் என்று நாம் சிந்திக்க கூடிய அளவிற்கு அந்த நபி பெண்களுடைய விஷயத்திலே, பெண்களுடைய மேம்பாட்டில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்திருக்கும். அப்படிதானே? பெண்களை அடிக்காதீர்கள், பெண்கள் உங்களிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அமானிதம், அந்த பெண்களை சீர் செய்கிறேன் என்று நினைத்து, அந்த பெண்களை நீங்க நேர் செய்கிறோம் என்று நினைத்து முதுகெலும்புகளை உடைச்சிடாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் எந்த விஷயம் பிடிக்குமோ அதை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் எப்படியாப்பட்ட விஷயங்க! எவ்வளவு அற்புதமான ரீதியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. இப்படி நம்ம என்ன செய்யலாம் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளை பேசிக்கொண்டே போகலாம். இந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய நேசமும் பாசமும் இருந்தால், ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களையும் இஸ்லாம் என்கிற ரீதியில ஒரு பிராக்டிக்கலாக கட்டி போடுகின்ற இடம் எது?
5: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக 3:00.
6: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அந்த இடத்தில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை பார்க்கும் போது வரக்கூடிய ஆன்மீக உணர்வு என்பது சகோதரர்களை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஒரு காலத்தில் உம்ராவிற்கு செல்வதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அவைகள் இலகுவாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல நாடுகளில் இருந்து மாஷா அல்லாஹ் வந்து கொண்டு போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ ஒரு முஸ்லிமுக்கு தான் ஒரு முஸ்லிம் தான் அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக அவனுக்கு உணர்த்துகின்ற இடம் எது? பள்ளிவாசல். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்து செய்கிற இமாம்களுக்கு உபதேசம் செய்யும் போது என்ன செஞ்சாங்க? முதல்ல எப்படியாப்பட்ட நிபந்தனைகளை போட்டாங்க ஒரு இமாமுக்கு? எல்லாரும் இமாமத்து செஞ்சிட முடியுமா? இல்ல. இருக்கக்கூடியவங்கல யாரு அக்ரவுஹும் குர்ஆன், யார் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார் அவர் தான் எலிஜிபிள் பர்சன் இமாமாக இருப்பதற்கு. யாருக்கு தகுதி இருக்கு சகோதரர்களே? ஊர்ல நீ பெரிய பணக்காரங்கிறதுனால உனக்கு இமாமத் செய்வதற்கு தகுதி வந்து விடுமா? ஊரிலே உங்களுக்கு ஒரு 4-5 வீடுகள் இருக்கிறது, நீங்கள் பெரிய பண்ணையாராக இருக்கிறீர்கள், நிலக்கிழாராக இருக்கிறீர்கள், ஜமீன்தாராக இருக்கிறீர்கள், விட்டா மிராசுவாக இருக்கிறீர்கள், பெரிய அரசியல் கட்சியிலே அங்கம் வகிக்கிறீர்கள், பல்லாயிரம் கோடிக்கு நீங்கள் பிசினஸ் செய்கிறீர்கள் என்பதனால் இமாமத்திற்குரிய தகுதி உங்களுக்கு வந்துருமா? அக்ரவுஹும் குர்ஆன், யார் அதிகமாக குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறார். இல்லங்க, 2-3 பேர் அங்க ஹாபிஸாவா இருக்கிறாங்க, யாரை தேர்ந்தெடுக்கிறது? அப்படியா? யார் அலமுஹும் சுன்னா, அவர்களை நபித்த சுன்னாவுடைய நாலேஜ் யாருக்கு அதிகம் இருக்குது? நிபந்தனைகள் வைத்து தான் ஒரு இமாமாக தேர்ந்தெடுக்கப்படுறார். அந்த இமாம் அங்க போய் நின்று என்ன செய்யறார்? எக்ஸ்ட்ராவா பின்னாடி நின்று தொழுகிறவங்க செய்யற ருக்குவு, சஜிதா, சமையல்லாலி மன்னம் இதா, இந்த மாதிரிலாம் இல்லாம அவர் எக்ஸ்ட்ரா என்ன செய்யறாருங்க? அது மேல ஏறணும், அது ஹத்தீப். நான் இமாம பத்தி தான் பேசுறேன். இப்ப மக்ரிபுக்கு ஒருத்தர் வராருதா, அவர் பின்னாடி நம்ம எல்லாம் தொழுகிறோம். நம்ம செய்யாத எந்த வேலையை அவர் எக்ஸ்ட்ரா செய்யறாரு? ஒன்னே ஒண்ணுதாங்க செய்யறாரு, ஓதுறாரு சத்தம் போட்டு. நீங்க எல்லாம் பின்னாடி சத்தம் போட்டு ஓத முடியுமா? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. நானும் அவர் அல்ஹம்துலில்லான்னு ஆரம்பி, நானும் அல்ஹம்துலில்லான்னு ஆரம்பிக்க கூடாது. அவர் ஓதுறத நான் கேட்கணும், அல்ஹம்து சூராவும் மனசுக்குள்ள ஓதிக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ இவ்வளவு நிபந்தனைகள் போட்டு சமூகத்துல அவருக்கு ஒரு மேம்பாடுகளை கொடுத்து இமாம் அப்படின்னு அவரை தனித்துவப்படுத்தி அவரை நிக்க வச்சு அங்க அவர் எக்ஸ்ட்ரா செய்யற ஒரே வேலை ஓதுறதுதான், சூரா ஓதுறதுதான். இல்ல தொழுது முடிச்சுட்டு எங்க ஊர் அஜரத்து கூட்டுதுவா கேட்பாங்க, அதெல்லாம் மார்க்கத்துல இல்ல. கூட்டுதுவா ஓதுறதெல்லாம் தொழுகைக்கு அப்பாற்பட்டது. அதாவது தக்பீரத்தில் இஹ்ராம் இல்ல தஸ்லீம், தக்பீரத்தில் இஹ்ராம் இருந்து தஸ்லீம். தஸ்லீம் என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும் அவர் சலாம் கொடுக்கிறாரு. இது வரைக்கும் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதுதான் தொழுகை. அப்ப அந்த தொழுகையில் பின்னாடி நிற்கிற யாருமே செய்யாத ஒரே எக்ஸ்ட்ரா வேலை அவர் முன்னாடி நின்றுட்டு செய்யறது ஓதுறது. அப்ப ஓதுவதில் தான் ஒரு இமாமுடைய வேலையே இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இமாம்களுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னாங்க, நீங்கள் மனிதர்களுக்கு இமா, அதாவது மக்களுக்கு நீங்கள் இமாமத்து செய்யும் போது இமாம்களே கொஞ்சம் குறைத்து ஓதுங்கள். ஓதுறது ஒண்ணுதான், இமாம் என்ன செய்யறாரு? அதிகப்படியா செய்யறாரு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இமாம்களுக்கு உபதேசம் செய்து அனுப்பும் போது ஃபலுஹஃபிஃப், நீங்கள் கொஞ்சம் குறைத்தே ஓதுங்கள். ஏ ஃபைன் ஃபீஹி முஸ்ஸகீர், பின்னாடி நின்று தொழுபவர்களில் சில பேர் சிறுபிள்ளைகளாக இருக்கலாம், வல் கபீர் வயதானவர்கள் இருக்கலாம், வல் தஈஃப் பலவீனர்கள் இருக்கலாம், வல் மரீத் நோயாளிகள் இருக்கலாம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஃபதல் ஹாஜா, தேவை உடைய யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்ப இந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்படாத ஒரு சாரார்னு யாராவது இருக்காங்களா? அல்லாஹ்வுடைய தூதரின் கருணைக்கு உட்படாத ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படி யாராவது இருக்கிறாங்களா? சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களையும் நினைத்து, எல்லா தரப்பு மக்களுக்கும் வழிகாட்டுதல்களை கொடுத்து, எல்லா தரப்பு மக்களுக்கும் சுப்ஹானல்லாஹில் அஸீம் ஒரு அற்புதமான ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுத்த அந்த நபியின் சுன்னா சகோதரர்களே, எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒன்றாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும், அது எவ்வளவு நம்ம நேசிக்கணும். அப்ப அந்த நபியின் நேசமும் அந்த நபியின் பண்பாடும் அந்த நபி உருவாக்கிய பண்பியலும் என்னுடைய உள்ளத்துல போயிட்டா எனக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்ல வாய் வராது, ஹாப்பி நியூ இயர் சொல்லணுமே எனக்கு தோணாது. அப்ப உலக எந்த விஷயமா இருந்தாலும் அப்படித்தான், உலகம் பூரா ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறான், உலகம் பூரா ஒரு பாதையில போறான், நீ ஏன் தனியா போற? நம்ம தனிமையா போல, தனித்துவத்தோடு போறோம் சகோதரர்கள். இதே கலிமாவை நாளைக்கு அவன் சொல்லிவிட்டாலும் அவளும் என்னோடு சேர்ந்து கொள்வான். அதுதான் யூனிக்னஸ், அதுதான் தனிமை, தனித்துவம். இது தனிமையா போறதல்ல, நம்ம நம்ம தனித்துவத்தோடு போகலாம். யாரும் இஸ்லாத்தை ஏற்கலாம், யாரும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் போது இதுல எங்கே தனிமை? இது ஒருமைப்பாடு, இது தனிமைப்பாடு அல்ல. இது இல்ல, நீங்க யாரும் இதை ஏத்துக்க முடியாது, நீங்க யாரும் இதை பின்பற்ற முடியாது, பட்டால் பாவம், தொட்டால் தீட்டு, உங்க எல்லாத்தையும் நாங்க ஒதுக்கி வைப்போம் நம்ம சொல்றோமா? யார் வேணாலும் படி, யார் வேணாலும் சிந்தி, நீங்கள் படித்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும், உங்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சகோதரர்களே, சமூகத்தின் அத்துணை தரப்புக்கும் அனைத்து தரப்புக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு தூதர் இந்த அல்லாஹ்வுடைய தூதர். இந்த சமூகத்தில் யாரெல்லாம் கண்டுகொள்ளப்படாமல் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டெடுத்தார்கள். அடிமைகள் இந்த காலத்தில் எப்படிங்க நடத்தப்பட்ட, அதெல்லாம் நீங்க படிக்கணும். வரலாற்று இன்றைக்கெல்லாம் மனித உரிமை, மனித உரிமைன்னு எவ்வளவோ பேசுறாங்க. இன்றைக்கு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எப்படியாப்பட்ட சூழலில் மக்கள் இருந்தார்கள், அடிமைகள் என்று பார்க்கப்பட்ட அந்த வர்க்கம் எப்படி நடத்தப்பட்டது. இன்றைக்கும் இந்த ஆண்டான சாதிய திமிரிலே சில பேர் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இஸ்லாமிய சமூகத்திலே கூட அது விதிவிலக்கல்ல சகோதரர்களே. இஸ்லாமிய சமூகத்தில் இவர்கள் வெளியே தான் சொல்லிக் கொள்வதில்லையே தவிர, சில இடங்களில் இவர்கள் எல்லாம் பெரிய, நாங்கள் அந்த ஹாந்தானி அந்த காலத்தை அப்படி பெரிய ஒரு இனத்தோடு ஒரு வர்க்கத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொண்டு தனக்கு கீழே உள்ளவர்களை ரொம்ப கொசுவை விட ஒரு அற்பத்தோடு அற்பத்திலும் சொற்பமாக, ஒரு அற்பத்தோடு அற்பத்திலும் சொற்ப

0: பெண்கள் எங்க இருக்கிறாங்க? நான் ஒரு ஸ்காலர்ட்டே கேட்டேன், சரியான பதில் இல்லை. ஏதோ ஆப்பிரிக்க நாட்டில் ஏதோ ஒரு நாட்டின் பேரை சொன்னார், பட் அது குறித்து தரவுகளும் வரவுகளும் சரியாக இல்லை. அப்போ அந்த அளவிற்கு மஷா அல்லாஹ் சமூகத்தில் எது ரொம்ப ரொம்ப மோசமான முறையிலே ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருந்துச்சோ, ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டத்தையே வென்றெடுத்து அவர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்த ஒரு புண்ணியராக, புனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறாங்க. எந்த தப்பு செய்யறியா, அடிமைகளை விடுவி. சத்தியம் இதா, எதா இருந்தாலும் அல்லாஹ் அக்பர், அடிமைகளை விடுவி, அடிமைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள், அவர்களை விடுவித்து அவர்களையே திருமணம் செய்து கொள். இப்படியே பல்வேறு விதமான ஒரு கருத்துக்களை சொல்லி, புரட்சி கருத்துக்களை சொல்லி அந்த சமூகத்தை வென்றெடுத்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுங்கிறது சகோதரர்களே, உள்ளத்தில் வைத்து பாதுகாக்கப்படக்கூடிய வரலாறாக இருக்கணும். இந்த நபியை நம்ம உயிரை விட மேலாக நேசிக்கணும். நபியை நேசிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வாய் வழியாக சொல்லுகின்ற வார்த்தை அல்ல. முதலில் அந்த நபியினுடைய வாழ்க்கையை, நபியை நம்பணும் நம்ம. முதல்ல நபி உண்மை, இந்த நபி சொன்னதெல்லாம் உண்மை, இந்த நபியின் சுன்னா உண்மை, அதை பின்பற்றினால்தான் நமக்கு ஈருலக வெற்றி அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்பணும். இந்த நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக படிக்கணும். இந்த நபியினுடைய சுன்னாவை பரப்பணும். அந்த நபியினுடைய சுன்னாவிற்கு ஒரு பாதிப்பு என்றால் அதற்கு எதிராக பொங்கணும், அல்லது குறைந்தபட்சம் மனதில் ஒரு வருத்தமாவது வரணும். அந்த நபி சொல்லிக் கொடுத்த துவாக்கள், திக்ருகள், அதையெல்லாம் அதிகமதிகம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லணும். அந்த நபியின் மீது சலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். யா அல்லாஹ், இந்த மறுமையில் இந்த நபியை பார்க்கக்கூடிய பாக்கியம், இந்த நபியை சந்திக்கக்கூடிய பாக்கியம், இந்த நபியோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடத்தில் உருகி உருகி கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு சிறப்பான ஒரு எண்ணத்தையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். நாமும் நம்முடைய சந்ததிகளும் அந்த நபியை நம்முடைய உயிருக்கு மேலாக நேசித்து, அந்த நபியினுடைய சுன்னாவை கள்ளங்கவடம் இல்லாமல் பின்பற்றி, அந்த நபியினுடைய கலாச்சாரத்திற்கு உயிரூட்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரஹ்மான் அனைவரையும் காத்து, பிறமத ஆதிக்கத்தில் இருந்தும் பிறமத கலாச்சாரத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் முற்றிலுமாக காத்தருள்வனாக என்று வேண்டி இன்றைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
1: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி
3: அவர்கள். فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أوفوا بالعقود أُحِلَّتْ لَكُمْ بَهِيمَةُ الْأَنْعَامِ إِلَّا مَا يُتْلَى عَلَيْكُمْ غَيْرَ مُحِلِّ الصَّيْدِ وَأَنْتُمْ حُرُمٌ إِنَّ اللَّهَ يَحْكُمُ مَا يُرِيدُ صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أعطيت مكان التوراة السبع ومكان الزبور المئين ومكان الإنجيل المثاني وفضلت بالمفصل صدق رسول الله صلى الله عليه وسلم நன்னியமிக்க சகோதர சகோதரிகளே, குர்ஆனுடைய 5வது சூராவாகிய சூரத்துல் மாஇதா தொடர்ந்து நாம் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டு செல்லும் பொழுது 5வது சூராவாக வரக்கூடிய சூராதான் சூரத்துல் மாஇதா. இந்த சூரத்துல் மாஇதா இதில் அல்லாஹ்

0: சுப்ஹானஹு வ தஆலா 120 ஆயத்துகளை இந்த சூரா மாயிதாலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். இந்த 120 ஆயத்துகளும் இவைகளுக்குள் அல்லாஹ் 147 தடவை அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கிறது. அல்லாஹுடைய உயர்ந்த பெயர் 147 தடவை இந்த சூராவில் 120 ஆயத்துகளுக்குள் அமைந்திருக்கின்றது. இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக ஹஸ்ரத் அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்ஸிலத் அலா ரசூலில்லாஹ் அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த சூரா இறங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வாகனம் அதை சுமக்க முடியாமல் போனதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدًا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: ஏழாவதாக, களவெடுத்தால் கொள்ளையடித்தால் அவர்களுக்கு கை வெட்டப்பட வேண்டும் என்ற சட்டம் இந்த சூராதான் பேசுகிறது. அடுத்தது ஒன்பதாவது, எட்டாவது கொள்ளையடித்தது, ஒன்பதாவது களவெடுத்தது, பத்தாவது சத்தியம் செய்து சத்தியத்தை உடைத்தால் என்ன கஃபாரா கொடுக்க வேண்டும். சத்தியம் செய்து சத்தியத்தை உடைத்தால் என்ன செய்ய வேண்டும், அதற்குரிய சட்ட திட்டங்கள் என்ன என்பதையும் இந்த சூரா தான் பேசுகின்றது. அல்லாஹ் இந்த சூரா மாயிதாவில் தான் ஒருவர் சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை உடைத்தால் என்ன செய்ய வேண்டும், அதாவது பத்து மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அல்லது அவர் ஆடை கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும், அல்லது மூன்று நாள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற சட்டதிட்டம் இந்த சூராவில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பதினோராவது சட்டமாக, இஹ்ராம் உடுத்திருக்கும் பொழுது வேட்டையாடுவது கூடாது. பன்னெண்டாவது சட்டமாக, சாராயம் ஹராம் என்ற சட்டம். பதிமூன்றாவது சட்டமாக, மௌத்தின் பொழுது வசிய செய்யக்கூடிய சட்டம். இந்த கிட்டத்தட்ட பதினெட்டு ஃபர்துகளை பேசிய சூரா சூரத்துல் மாயிதா. அதனாலதான் சூரா மாயிதாவுடைய முதல் ஆயத்துல பாருங்க, அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஔஃபூ பில் உகூத், ஈமான் கொண்டவர்களே உடம்படிக்கை நிறைவேற்றுங்கள், உடம்படிக்கை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இந்த பதினெட்டு ஃபர்துகளையும் நிறைவேற்றுங்கள். சூரா மாயிதாவை ஓதுவது மாத்திரமல்ல அவசியம் சகோதரர்களே, அந்த சூரா மாயிதாவில் இருக்கக்கூடிய ஹலாலை ஹலாலாகவும் ஹராமை ஹராமாகவும் தெரிந்து வாழ வேண்டும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், தஅல்லமு சூரத்தல் பக்ரா, சூரா பக்ராவை படியுங்கள், சூரத்துன் நிசாவை படியுங்கள், சூரத்துல் மாயிதாவை படியுங்கள், சூரத்துல் ஹஜ்ஜை படியுங்கள், சூரத்துல் நூரை படியுங்கள், இவைகளில் ஃபர்துகள் இருக்கிறது. சூரா பக்ரா, சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் ஹஜ், சூரத்துல் நூர், இந்த ஐந்து சூராக்களையும் படியுங்கள். இதில் ஃபர்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த சூரா மாயிதாவுடைய நாற்பத்தி நாலாவது ஆயத், நாற்பத்தி ஐந்தாவது ஆயத், நாற்பத்தி ஏழாவது ஆயத், இந்த மூன்று ஆயத்தையும் ஓதும் பொழுது அப்படியே மார்க் பண்ணு. ஏன் தெரியுமா? இந்த மூன்று ஆயத்துடைய கடைசியிலையும் பாருங்கள். முதலாவது 44வது ஆயத்தில் வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலாஇக ஹுமுல் காஃபிரூன். 45வது ஆயத்துடைய கடைசியை பாருங்க, வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலாஇக ஹுமுல் லாலிமூன். 47வது ஆயத்துடைய கடைசியை பாருங்க, வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலாஇக ஹுமுல் ஃபாஸிகூன். மூன்று இடத்திலேயும் அல்லாஹ் ஒரே விடயத்தை தான் சொல்கிறார். அல்லாஹ் சொல்றார், யார் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை அல்லாஹ் இறக்கிய ஒன்றின் பிரகாரம் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் காஃபிர். திரும்ப, அல்லாஹ் இறக்கிய பிரகாரம் யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் பாலிம், அநியாயக்காரன். மூன்றாவதாக, அல்லாஹ் இறக்கிய பிரகாரம் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் ஃபாசிக், பாவி. இந்த மூன்று ஆயத்திலும் அல்லாஹ் சொல்கிறார், இந்த 18 ஃபர்லுகள் சட்டதிட்டங்கள் இந்த சூறாவில் இருக்கிறது, நீங்கள் இதன்படி தீர்ப்பு வழங்கவில்லை என்றால் நீங்கள் காஃபிர்கள், நீங்கள் வாலிம்கள், நீங்கள் ஃபாசிக்குகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விதமாக அல்லாஹுடைய தீர்ப்பை தீர்ப்பாக வழங்காதவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த சூரத்துல் மாயிதாவிலே சகோதர சகோதரிகளே ஓதும் பொழுது இன்பம் வரும். அப்பொழுதுதான் இந்த சூரத்துல் மாயிதாவிலே 16 தடவை அல்லாஹ் மூமீன்களை அழைக்கின்றார். யா ஐயுஹல்லதீன ஆமனூ, பாருங்க சூராவுடைய தொடக்கத்தையும் பாருங்க, எடுத்து யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்றுதான் அழைக்கிறான் அல்லாஹ். இவ்வாறு 16 தடவ அல்லாஹ் அழைக்கிறான். மொத்தம் குர்ஆனில் அல்லாஹ் 90 தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனூ, எத்தனை தடவை? 90 தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் 90 தடவை குர்ஆனில் அழைக்கும் பொழுது, இந்த சூரத்துல் மாயிதாவில் மாத்திரம் அல்லாஹ் 16 தடவை அழைக்கின்றார். அது மாத்திரமல்ல, யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே என்று அல்லாஹ் 5 தடவை அழைக்கின்றார். வேதம் கொடுக்கப்பட்டவங்க என்று இருக்கிறாங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களையும் அல்லாஹ் சூரா மாயிதாவில் 5 தடவை யா அஹ்லல் கிதாப் என்றும் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று 16 தடவையும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை யா ஐயுஹர் ரசூல் என்று 2 தடவையும் அல்லாஹ் அழைக்கின்றார். இந்த சூராவுடைய விசேடம் இதுதான். 16 தடவை ஓதும் பொழுது பாருங்கள், அவைகளை மார்க் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த குர்ஆன் இன்பம் அளிக்கும், இந்த குர்ஆன் இன்பமாக மாறும். 16 தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனு, யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே என்று 5 தடவை, யா ஐயுஹர் ரசூல் என்று 2 தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் அழைத்து இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் பேசுகிறார். சகோதர சகோதரிகளே, இந்த சூராவுடைய 120 ஆயத்துகளில் 118வது ஆயத்து இருக்கிறது, விசேடமான ஒரு ஆயத். அதாவது அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். காலையாகும் வரை ஒரே ஒரு ஆயத்தை மீட்டி மீட்டி மீட்டி ஓதிக்கொண்டே இருந்தார்கள். காலையாகும் வரை மீட்டி மீட்டி ஒரு ஆயத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு ருக்கு செய்தார்கள், சுஜூ செய்தார்கள். அது என்ன ஆயத் தெரியுமா? 118வது ஆயத், இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்களை நீ வேதனை செய்தால் அவர்கள் உனது அடியார்களே. அவர்களை மன்னித்தால் நீ அவற்றை மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றாய். காலையான பொழுது அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இரவு காலையாகும் வரைக்கும் இந்த ஆயத்தை ஓதினீர்களே, கடைசியில ருகூ சுஜூ செய்தீர்களே. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி ஸஅல்து ரப்பி அஸ்ஸ வஜல் அஷ்ஷஃபாஅத லி உம்மதி, இந்த ஆயத்தை ஓதி ஓதி என்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாத்த தா என்று அல்லாஹுடம் கேட்டேன். அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான், ஷிர்க் வைக்காத அனைவர்களுக்கும் நான் ஷஃபா செய்வேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆயத்து தான் 118வது ஆயத். நாங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியது போன்று நாங்களும் ஓத வேண்டும். இந்த சூராவில் அமைந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களை பார்ப்போம் சகோதரர்களே. காபீல் ஹாபீலுடைய சம்பவம் இந்த சூராவில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதம் அலை சலாத்துடைய பிள்ளைகள் காபீல் ஹாபீலுடைய சம்பவம் இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது 26வது ஆயத்திலிருந்து 26வது ஆயத்திலிருந்து காபீல் ஹாபீலுடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஆதமுடைய ரெண்டு பிள்ளைகளின் செய்திகள், இது கர்ரபா குர்பானன், ரெண்டு பேரும் குர்பானை முன்வைத்தார்கள். ஒருவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காபீலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஹாபீலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காபீல் ஹாபீலை பார்த்து சொன்னார், லாஃபதுல அன்ன கொன்ன கொல்லுவேன் சொன்னார். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், ஹாபீல் காபீலை பார்த்து சொன்னார், நீ என்ன கொலை செய்தாலும் நான் உனக்கு கையை நீட்ட மாட்டேன். கடைசியில கொலை செஞ்சிட்டார். கொலை செய்து என்ன செய்யறார், கொலை செய்தா முதல் மையீத் உலகத்துல விழுந்திருக்குது, மையீத்தை என்ன செய்யறன்னு தெரியாது. சொல்கிறார்கள் வரலாறுகளில், 6 மாதமாக தம்பியுடைய ஜனாசாவை உடம்புல தூக்கி கொண்டு திரியிறார். சகோதரனுடைய ஜனாசா என்ன செய்யறது, அப்பதான் அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். எப்படி ஒரு ஜனாசாவை மண்ணுக்குள் அடக்க வேண்டும் என்பதை காகம் படித்து கொடுக்கிறது. இந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா மாயிதாவில் தான் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அதே போன்று இந்த சூரா மாயிதாவில் சொல்லப்பட்ட இன்னொரு சம்பவம் தான், ஹசரத் ஈசா அலைஹி சலாமிடம் அந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள், வானத்திலிருந்து தட்டை இறக்க வேண்டும், அதிலிருந்து நாங்கள் சாப்பிட வேண்டும். ஹசரத் ஈசா அலைஹி சலாம் அல்லாஹுடம் துவா கேட்டார்கள். கடைசி பக்கத்தை பாருங்கள், قال عيسى بن مريم اللهم ربنا انزل علينا مائده من السماء, يا الله வானத்திலிருந்து தட்டை இறங்குமா, இறக்கினான் அல்லாஹ். முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ் படித்து தருகிறான், வானத்திலிருந்தும் இறங்கும், பூமியிலிருந்தும் உருவாகும். எனவே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் மாயிதாவை படித்து சரியாக ஓதி விளங்கி அமல் செய்து இது சொல்லப்பட்டிருக்கும் அந்த சட்ட திட்டங்களை எல்லாம், 18 வகையான ஃபர்துகளை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை சரியாக விளங்கி, குர்ஆனை சரியாக விளங்கி, இதற்கு முன்னால் பல உலமாக்கள் குர்ஆனுக்கு வியாக்கியானம் கொடுத்தார்கள், தஃப்சீர்கள் செய்தார்கள், குர்ஆனை மனனம் செய்தார்கள், குர்ஆனுக்கே வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தது. காலையில் எழும்பியதிலிருந்து ஓதுவார்கள், மாலை தூங்கும் வரை ஓதுவார்கள். இவ்வாறாகவே குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆனை எழுதினார்கள், தஃப்சீர்களை எழுதினார்கள், இந்த உலகத்தில் பல சாதனைகளை இந்த குர்ஆனுக்கு அவர்கள் நிவர்த்தி செய்தார்கள். சகோதர சகோதரிகளே, அந்த குர்ஆன் இன்னும் இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவாக மெது மெதுவாக படிப்போம், வாழ்க்கையில் எடுத்து நடப்போம், மற்ற மக்களுக்கும் இதை தாவத் கொடுப்போம். குர்ஆனுடையவர்களாக வாழ்ந்து யா அல்லாஹ் நம்மை விட்டு முன் சென்ற குர்ஆனுடையவர்களோடு எங்களை சேர்த்தருள்வாயாக. அவர்களோடு உயர்ந்த சுவர்க்கத்தில் வாழ தௌஃபிக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته
3: நேர்கள் இதுவரை சிறப்பு ரமலான் மாத மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஸாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றல்கள். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
6: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
7: ரமலான் சிந்தனை.
3: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளியிருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
8: எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மறுமையை மறக்கச் செய்யும் உலக மோகம் என்ற தலைப்பினூடாக உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில விடயங்களை சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையாக இப்படியான தலைப்புகள் கீழ் மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், உலகம் அவர்களை மறுமையை மறக்க செய்யக்கூடிய அளவுக்கு உலக கவர்ச்சியால் மக்கள் மதிமயங்கக்கூடிய நேரத்தில், மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த லாபங்களை எல்லாம் மனிதன் மறந்து உலகத்திலே நல்ல வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு அநியாயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய அளவுக்கு மனிதன் முன்னே வருகிறான். இந்த காரணத்துக்காக வேண்டிதான் உலக மோகம் என்றால் என்ன, ஏன் மனிதர்கள் மறுமையை மறக்கிறார்கள் என்ற சிந்தனையை உங்களுக்கு மத்தியில் ஒரு சில அடிப்படைகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக ஒரு மனிதன்கிட்ட கொண்டு போய் ஒரு அழகான ஒரு வீடை காட்டி இது டெம்பரரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் உங்களுக்கு இதில் தங்கி கொள்ளலாம் என்று காட்டி, அதை விட அற்புதமான பளிங்கு கற்கள் பிடிக்கப்பட்ட ஒரு மாளிகையை காட்டி இது நிரந்தரமாக உங்களுக்கு இது வாழலாம், ரெண்டில் எதையும் நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க என்று ஒரு மனுஷனுக்கு சொன்னால், பொதுவாக அதாவது தற்காலிகமாக வாழக்கூடிய அதை காட்டி அது கொஞ்சம் பெரிய ஒரு மாளிகை, அழகான மாளிகை, தற்காலிகம், நிரந்தரமாக வாழ்கிற ஒரு குடிசையாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பான். தற்காலிகமாக இதில் இருப்போமா இல்லை நிரந்தரமாக குடிசையில் இருந்துருவோமா, இது நிரந்தரமாக கிடைக்கும், இது ஒரு வருஷத்தில் தள்ளிடுவாங்க வெளியே, அதுக்கு மேலே என்ன வழின்னு தெரியாது, அப்புறம் சம்பாதிச்சா ஒரு வீடு கிடைக்கும் கிடைக்காம போகும், இந்த வீடை எடுப்போமா அந்த வீடை எடுப்போமான்னு யோசிச்சா ஒரு வாஸ்தவம் நியாயம். ஒரு மனிதன் இது ரெண்டையும் பார்த்து யோசிப்பான், ஆமாம் தற்காலிகத்துக்கு போகுமா நிரந்தரத்துக்கு போகுமா, நிரந்தரம் வந்து குடிச்சேன், தற்காலிகம் ஒரு மாளிகை, இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தால் மனிதன் கொஞ்சம் நின்று சிந்திப்பது நியாயம் வாஸ்தவம். ஆனால் ஒரு தற்காலிகமாக ஒரு குடிசையை கொடுத்துட்டு நிரந்தரமாக ஒரு மாளிகையை கொடுத்தா நிரந்தரம் என்ற மாளிகைக்கு வந்து யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை, தற்காலிகமாக இருக்கலாம் ஒரு குடிசையை காட்டுறான், நிரந்தரமாக வேணுமா இந்த மாளிகை இருக்கலாம், யாராவது யோசிப்பார்களாம், புத்தி உள்ள எவனும் யோசிக்க மாட்டான், என்ன எதுக்கு அவ்வளோ சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் கல்பு நேரடியாக சொல்லும் நிரந்தரமாக எல்லா வசதியும் உள்ள அந்த மாளிகையை தேர்ந்தெடு, இது குடிசை ரெண்டையும் பார்த்தோன்னா அதுதான் பெருசு, மாளிகையில தான் வசதி இருக்குது, அடுத்தது பார்த்தோண்டா இது ரெண்ட் கொஞ்ச காலம் தான், அது பெர்மனன்ட் நிரந்தரமா வாழலாம், சாதாரணமா இதை விளக்க வைப்பதற்கு எந்த தேவையும் இருக்காது, இப்படி ஒன்றை சொல்லி பாடம் நடத்தி அதான் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இது சொல்லி கொடுத்து பாடம் நடத்த வேண்டிய ஒரு மெட்டீரியல், அதுதான் இன்றைக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. என்ன மறுமையை மறக்க செய்யும் உலக மோகம் என்று முஸ்லீம்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று ஏன் தரப்படுகிறதுனா, குடிசை வேணுமா மாளிகை வேணுமா, அதுவும் தற்காலிகம் வேணுமா நிரந்தரம் வேணுமான்னு கேட்டா இதை பாடம் நடத்துங்கள் என்று தரப்படுகிறது என்று சொன்னால் இங்கே என்ன பிரச்சனை என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக இது தற்காலிகம் தான், இது குடிசைத்தான், அது மாளிகைத்தான், அது நிரந்தரம் தான். மறுமை என்பது அது நிரந்தரமான வாழ்க்கை. அது அல்லாஹ் கொடுக்கறது வந்து நினைச்சு பார்க்கல, அது மாளிகைகள். இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு துணியா, இது தற்காலிகமா போயிருவோம். இந்த துனியா வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்டா அறிவுபூர்வமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மறுமைத்தான் வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் உட்கார வச்சுட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டோம்னா பலங்குடையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வேணும்பாங்க. அது வேணும்டா என்ன செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் வேணும்டா, இவ்வளவு தொழணும், இவ்வளவு நோம்பு பிடிக்கணும், இந்த மாதிரி தர்மம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண இயலாது. மனிதனுடைய செயற்பாடுகள் வந்து அவன் எதை விரும்புறான் எதை நம்புறான்னு காட்டும். ஒரு மனுஷன் வாயால சொல்லுவான், ஆனால் கல்பால் எதை நினைக்கிறான் என்பது என்ன காட்டும். ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறாரு. அவர் பாடுபடுவது எதை எடுத்து காட்டுதுன்னா அவர் கல்வியில் ஒரு லட்சியம் இருக்கிறதுன்னு எடுத்து காட்டுது. ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும்ன்றாரு வாயால, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கி மறுபடி ராத்திரியிலிருந்து காலை வரைக்கும் தூங்குறாரு. இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி. இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவருடைய மனசுல வந்து வாயால கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னதுக்கு அவர் கல்வியில் அது இடம் பெறவில்லைன்னு பார்ப்போம். இதே மாதிரிதான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் போய் மறுமையை நேசிக்கணும், மறுமைத்தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. புரிந்திருக்கிறார்கள், ஆனால் நம்பவில்லை. இங்கதான் பிரச்சனை. நம்பிக்கை தான் ஒரு மனிதனை எழுப்பும், ஒரு மனிதனை டோட்டலா மாத்தும். இந்த நம்பிக்கை கல்வியில் ஒழுங்காக இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான், அந்த நம்பிக்கை கேட்பவனுடைய ஒவ்வொரு புலன்களும் மாற ஆரம்பிக்கும். அவன் கண்ணு மாறும், மூளை மாறும், சிந்தனை மாறும், ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பலங்கூட சந்தியில போயாச்சு, ஜங்ஷன்ல பலங்கூடையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றாரு. ரெண்டு வாகனங்கள் வரும், ரத்னபுர சைட்ல இருந்து ஒரு வாகனம் வரும், பண்டாரவேல சைட்ல இருந்து இன்னொரு வாகனம் வரும், ரெண்டுமே இன்றைக்கு ஒரு 12 மணி 12:30 ரெண்டும் மோதி கொள்ளும்ன்றாரு, ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிரும்ன்றாரு. அதுல நம்ம பிளேட் இதுதான், அப்படி யாருமே இல்லை. ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன், சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பக்கத்துல வர்ற வாகனம் இந்த நம்ம பிளேட்ன்றாரு, அந்த பக்கத்துல இருந்து வர்ற வாகனம் இந்த நம்ம பிளேட், ரெண்டும் மோதி ஒரு ஆள் இறந்துருவார்ன்றாரு. எல்லாரும் போறோம், முழு பழங்குட வாசிகளும் போய் நிற்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வாகனமும் வருகுது, ரெண்டும் மோதுது, ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, ஊர்ல உள்ள 75% என்ன பண்ணிடுவாங்க, அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அடரா, இவருக்கு எப்படி இது தெரியுது, இவர் எப்படி இதை சொன்னார், இந்த ரெண்டு வாகனமும் மோதும் என்று சொன்னாரு, அதுவும் 12:32 நேரம் 12:32 சரியாவே நடந்துச்சு, இவர் எப்படி இதை சொல்லுவார்னு யோசிப்பாங்களா. ஒரு 25 என்ன பண்ணுவாங்கன்னா 25 டவுட் படுவாங்க. இவரே ஊர்ல பெரிய ஆள் ஆகிறதுக்காக எல்லாருடைய கவனத்தையும் திருப்புறதுக்கு இவரே ரெண்டு வாகனத்தை அனுப்பி பிளான் பண்ணி ஏதோ மோத வச்சு செட்டிங் நடத்தி மக்களுடைய கவனத்தை திருப்ப போறாரோ தெரியல. இவருடைய பிளானான்னு ஒரு 25% சந்தேகம் வரும், 75% நம்பிடுவாங்களா. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, சந்தேகிக்கிறீங்களா, அப்படி என்ன, சனிக்கிழமை, சனிக்கிழமை 10:59 நீங்க பாருங்க, பழங்குடையில பூமி குலுக்க வரமாட்டாரு. 11 மணி இல்ல, 10:58 இல்ல, 10:59 பழங்குடையில பூமி குலுக்க வரமாட்டாரு. சொல்லியாச்சா, பழங்குடையே நடுங்கி நிக்குது பூமி குலுக்கத்துல 10:59 எல்லாரும் பாக்குறோம். அப்ப அந்த 25% சந்தேகப்பட்டாங்களே, அவங்களும் என்ன பண்ணிடுவாங்கன்னா சுதாகரிச்சுட்டு, இல்ல இல்ல இவருக்கு என்னமோ தெரியுது, என் பூமியை பிடிச்ச ஆட்டுவாரு, ரெண்டு வாகனத்தை செட்டிங் பண்ணி அனுப்பலாம், பூமியை பிடிச்ச அப்படி ஆட்டுவாரு, இது இவருக்கு என்னமோ தெரியுது என்ற ஒரு முடிவுக்கு வருவார்களா இல்லையா. அப்படி யாருமே இல்லை. நான் ஒரு உங்க அதாவது நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்பதான் முஸ்லீம்கள் நிலைமை உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு வைங்க, அவரை எப்படி நம்புவாங்க, அப்படி யாரும் இல்லை. அப்படி ஒருவர் சொன்னால், அப்படி அவர் சொல்லி பூமி குலுக்கம் நடந்தா, நீங்க கையில ஒரு உங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிறீங்க, உங்க மகன் செல்லமா பாசமா அற்புதமா உங்களை சுத்தி சுத்தி வர்றவரு, செல்லமா பேசுறவரு, அந்த சொன்னவரு ஆக்சிடென்ட் ஆக மாட்டாரு, பூமி குலுக்கம் வரமாட்டாரு. அவர் சொல்றாரு உங்க குழந்தைய பார்த்து, இப்ப எத்தனைன்னு கேட்கிறாரு, இப்ப நீங்க சொல்றீங்க 3 வயசு, 6.5 வயசுல உங்க குழந்தை மௌத்தா போகமாட்டாரு, 6.5 வயசு பிப்ரவரி 10 மௌத்தா போகமாட்டாரு, இன்னொரு 3.5 வருஷம் இருக்குது, இப்பதான் குழந்தை மூச்ச பாக்குறீங்க நீங்க, உங்களுக்கு சிரிப்பு வருமா, அழுக வருமா, வீட்டுக்கு போனா உங்க பொண்டாட்டை மெட்ரு சொல்லுவீங்களா மறப்பீங்களா? வந்துடும், என்னமோ மாறி இருப்பீங்க. மனைவி கேப்ப என்ன ஒரு மாறி நிக்கிறீங்க? உங்க வாயிலிருந்து பாஞ்சிரும், உங்களுக்கு வேர்வை கொட்டும், உங்க மனைவிக்கு சாப்பாடு அடைக்கும். ஒவ்வொரு நாளும் ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டீங்க, ரெண்டு பேரும் முகத்தை முகத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க. குழந்தை தூங்கின புறம் பெட்ல போய் மோந்து கொள்வீங்க, குழந்தை முகத்தை திருப்பி திருப்பி பார்ப்பீங்க. இன்னும் 3.5 வருஷம் இருக்குது, 3.5 வருஷம், 3.5 நிமிஷத்தை விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கும். ஒவ்வொரு இரவுகளும் பதறி எழும்புவீங்க, உங்க மேல் வேர்வையால தொப்பாக இருக்கும். எங்க மகன் மௌத்தாயிருவாரு, பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி அவர் சொல்றார் 2025 அல்லது 2023. என்னாச்சு? 2023 பிப்ரவரி நெருங்கும் வரைக்கும் நீங்க நிக்க மாட்டீங்க, உங்களால சாப்பிட முடியாம இருக்கும், ஒவ்வொரு இரவும் தலை வலிக்கும். நீங்கள் உங்க மனைவியும் அதிகமா அழுவீர்கள், சிரிக்க மாட்டீங்க, அதிகமா அழுவீங்க. குழந்தை ஏதாவது ஒன்று கேட்டா வேகமா போய் என்ன வாப்பான்னு கேட்பீங்க. குழந்தை உளுந்த அதை விட உங்களுக்கு வலிக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியால நீங்க நம்பிட்டீங்க. குழந்தை உங்களை விட்டு போற டேட் அது என்ன சொன்னவர் எப்படி சொன்னார்? ரெண்டு விஷயத்தை சொன்னார், நிரூபித்து காட்டினார். இப்படி ஒரு வாகன விபத்து நடக்கும், நடந்தே ஆகும் பாருங்கண்டார். அப்படி எல்லாமே யாரும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது நடந்தே தீர்ந்துச்சு, அடுத்தது பூமி குலுக்க வரும் என்றார். சொன்ன மாதிரி வந்துச்சு. உங்க கல்வி 99.99 உங்க கல்வி என்ன சொல்லும் என்றா, சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும், சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும். ஆனால் அதை எதிர்பார்க்கிற உங்க கல்வி அதை தாங்க முடியல, கண் அதை சொல்லி காட்டும், தேம்பி தேம்பி அழுவீங்க. ரெண்டு பேரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச காலம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையை ஒரு மனிதன் நம்பினால் லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரா, கொஞ்சமாக சிரிப்பார்கள் அதிகமாக அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதுக்கு ஆப்போசிட், அதிகமாக சிரித்து கொஞ்சமாக அழுகிறோம். லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரா, கொஞ்சமாக நீங்கள் சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பினால். வல்லாஹி சொல்கிற இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு நம்பவில்லை. அதனால் தான் மறுமையை மோகம் கொள்ளாமல் துனியாவை மோகம் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லா எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சும்மா வந்து மறுமையை நம்புகின்ற ரசூலுல்லா ஒரு நாளும் சொல்லல. தலாயிலு நுபுவா, இமாம் பைஹக்கி எழுத கிதாப், கிட்டத்தட்ட 12 வால்யூம்கள், 1200 சான்றுகளுக்கு மேல முன்வைக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிதான் என்பதற்கான சான்று 1-2 அல்ல, சஹியான சனதுகளோடு எக்கச்சக்கமான சான்றுகள். நான் சொன்னேன், பலங்கட டவுன்ல ஒரு மனிதர் வந்து இப்படி விபத்து நடக்கும், இப்படி பூமி குலுக்க நடக்கும், இப்படி ரசூலுல்லாஹ் பேசினது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பேச முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் பேசின எக்கச்சக்கமான சான்றுகள் வைக்கிறார். நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு எப்படி இந்த துனியா எங்களை மோகம் கொண்டதென்று வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் திடீரென்று சொன்னார்கள், இதை மாதிரி ஒரு மனிதனுக்கு பேசவே இயலாது. எப்படி பேசினார்கள் தெரியுமா? சொன்னார்கள், காலையில எழும்பி விட்டு அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாசி மரணித்து விட்டார். நஜ்ஜாசி மரணித்து விட்டாங்க ரசூலுல்லா, எல்லோரும் வாங்க ஜனாசா துளுவிக்குது. அப்துல் சாலிஹ்னாங்க ரசூலுல்லா, சாலிஹான ஒரு அடிமை, சாலிஹான ஒரு அடியான் இன்றைக்கு மரணித்து விட்டார். நீங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க இந்த ஹதீஸ பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாலிஹான அடியார் இன்றைக்கு மரணித்து விட்டார். அவருக்காக ஜனாசா தொழுவதற்கு எல்லோரும் வாருங்கள். நாங்க ரசூலுல்லா, நாங்கள் அணிவகுத்து நின்றோம் ரசூலுல்லா, அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் நாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன்? அந்த ரசூலுல்லா ஒன்று பேசினா அதுக்கு அதை பிடிச்சி ரசூலுல்லாவை நோவிக்கிறதுக்கு என்ன எக்கச்சக்கமாக நின்றாங்க. ஏன் தெரியுமா? குஃபார் குறைசிகள் ரசூலுல்லாவுக்கு அவ்வளவு எதிர்ப்பு, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எங்க பிளவரும் என்று தேடுவார்கள். எதுக்கு தெரியுமா? அவரை பிடித்து நோண்டுவதற்காக வேண்டும். ரசூலுல்லாவோட இருந்தவர்கள் கொஞ்ச நெஞ்ச பேரில் எதிரிகள், இங்கால குஃபார் குறைசிகள், அங்கால யாரு? யகூதிகள். மதீனாவுக்கு போனா பின்னாடி உள்ள அதாவது யகூதிகள் எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாவை நோவிப்பதற்கே இருக்கிறார்கள். நஜ்ரானில் இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் எப்படி என்றால் காலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், மாலையில் முர்த்ததாகி விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செட்டிங் பண்றார்கள் நபியை பொய்ப்பிக்கிறதுக்கு, காலையில இஸ்லாம் மாலையில முர்த்தத். பார்த்தீர்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் வெளியே போனவர்கள் இஸ்லாம் பொய்யப்பான்னு நிரூபிப்பதற்கு சூரா ஆலே இம்ரான் பேசுது. அப்படி நாடகம் போடுறவர்கள் யகூதிகள் இன்னொரு பக்கம், குஃபார் குறைசிகள் இன்னொரு பக்கம், எல்லாத்துக்கும் மேலாக பள்ளிவாசலில் தொழுகிற முனாஃபிக்கள் இன்னொரு பக்கம். பள்ளிவாசலிலே தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி முஸ்லிம் மாதிரி நடித்து வெளியே போய் பிரச்சனை படுத்துவார்கள். சூரத்து தௌபா 9வது அத்தியாயம், ரசூலுல்லாஹ் தபூக் முடிந்து வருகிற நேரம் தொழுவிப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுறார்கள். பெருமானார் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? சூரத்து தௌபாவை பிறட்டுங்கள், ஜமாத்துக்காக வேண்டி இமாம் ஜமாத்துக்கு ரசூல் அழைக்கப்படுகிற நேரம் உடையுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் உடைத்து தரமட்டமாக்கினார்கள். ஏன் தெரியுமா? முனாஃபிக்கள் அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் நோம்பு பிடித்தார்கள், அவர்கள் எல்லாத்தையும் செய்தார்கள். அல்லாஹ் அடையாளப்படுத்தி கொடுத்த நபியே, இவர்கள் நடிக்கிறவர்கள், இவர்கள் நடிப்பார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே முனாஃபிக் என்றா எங்களோட பள்ளியில முனாஃபிக் கேட்க மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாம் இப்படி இங்கால் முனாஃபிக் பக்கத்திலே வந்து ரசூலுல்லாஹி சீண்டி பார்த்தான். அல்லாஹ் இஸ்லாத்தில் எக்கச்சக்கமான முனாஃபிக்கள் இருக்கிறார்கள், எங்களோடு இருப்பார்கள், முஸ்லீம்கள் மாதிரி இருப்பார்கள். எல்லா பிரச்சனையும் அவர்கள் முஸ்லீம் தான், அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய. உமர் பின் கத்தாப் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், நான் முனாஃபிக்கான்னு கேட்டார். நான் முனாஃபிக்கா? ஒவ்வொரு தோழர்களும் கேட்டார்கள். அவ்வளவு பயங்கரம் அல்லாஹ்வுடைய நிஃபாக். இப்படி யாரு பிளவுட்டாலும் ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகி சொன்னால் அதை பிடிப்பதற்கு இங்கால முனாஃபிக், அங்கால நசாரா, இங்கால யகூதி, அங்கால குரேஷிகள் சும்மா பகை இல்ல, சும்மா பகை இல்ல, சண்டை பிடிச்சி வெட்டி வாழால் கொள்ளுகிற அளவுக்கு பகை, கொஞ்ச நெஞ்ச பகை இல்ல. எங்க வாப்பா செத்து போனால் உங்களை சாகடிப்போன் என்று அபூஜருடைய மகன் இக்ரிமா இருந்தான். இப்படிப்பட்ட பகை இருந்தா பெருமாள் சொன்னதை எப்படி பிடிப்பார்கள்? எவ்வளவு நிதானமா பேச வேண்டியிருக்கிறது, எவ்வளவு கவனமாக பேச வேண்டியிருக்கிறது. ஜமாத்தில் நாங்க ஏதாவது பேசினால் நாலு பேர் பிடிக்கிறதுக்கு புல பிடிக்கிறதுக்கு நின்றா அப்படி நிற்பார்கள். இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இன்னொரு ஜமாத்தில் நாங்கள் பார்ப்போம். அதனால் கவனமாக பேச ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் விட ரொம்ப கவனமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம் பெருமாள் திடீரென்று ஒரு நாள் காலையில் சொன்னார்கள், எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1000 கிலோமீட்டர் கங்காள உள்ள நஜ்ஜாஷியுடைய மரண செய்தி ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் ஏதோ சும்மா சொல்லிட்டாருன்னு விட்டுவாங்களா? நஜ் அபிசீனியாவுக்கு இவங்க போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, அபிசீனியாவுக்கு போவாங்க, ஷாமுக்கு போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. ஒரு பிரயாணம் கூட்டம் வருகுது, மாதங்கள் கடந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க குஃபார் குறைசிகள், கேட்பாங்களா இல்லையா, உங்க மன்னர் செத்துட்டாரா, என்னாச்சு? கவனமா நிற்கிறார்கள் அந்த விஷயத்துல. அல்லாஹு அக்பர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, இன்றைக்கு எங்களுக்கு ஜும்மா நாளு தெரியுது, ஜும்மாக்கு வந்திருக்கிறோம், ஜும்மா தொழுகிறோம். இது யௌமுல் ஜும்மா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம். யௌமுல் சபத் சனிக்கிழமை நாளில் போய் ஜும்மா தொழுது ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம். மிஸ் ஆகிட்டு கேலண்டர் எல்லாம் மிஸ்ஸிங், நாங்க சனிக்கிழமை தான், சரி நேத்து தான் ஜும்மா, பரவாயில்ல இந்த ஜும்மா தொழுது காட்டுக்கு பார்ப்போம். இல்ல, காட்ட மாட்டீங்க. அவங்க நல்ல நாட்களை கவனிச்சாங்க, இது யௌமுல் அஹத் இது சொன்னார்கள், இது யௌமுல் ஜும்மா, கவனமா நாட்கள் தெரியும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நேரம் தெரியும். நீங்க ஃபஜ்ர வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இஷா வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இது இஷா நேரம் டைம் பார்த்து சொல்லுவீங்க, கேலண்டரை பார்த்து இஷாண்டுவீங்க, சஹாபாக்கள் வானத்தை பார்த்து இஷாண்டுவாங்க, மகரிப் பண்ணுவாங்க, சுபஹ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நேரம் நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்ன டைம்ல சொன்ன நேரத்துல காலையில சொன்னாங்களே, அதே நாள்ல தான் ஆள் போனாருண்டாங்க, அதே நாள்ல தான் செத்து போனாங்க. இதுல அனுப்பினாங்க டெக்ஸ்ட் மெசேஜா, ஏதாவது வெப்சைட்ல போட்டாங்களா, இன்டர்நெட்ல போட்டாங்களா, எதுல தெரியுது? நஜ்ஜாஷி மன்னன் இறக்குறார், ரசூலுல்லாஹ் இறந்த உடனே, அதாவது ஒரு மாசம் கழிஞ்சு அவங்க தொழல சரிப்பா. எத்தியோப்பியால இருந்து வர்றதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும்? அவங்க வேகமா என்ன ஜெட்டா வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல இந்தியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு மெசேஜ் எடுத்துட்டு வர்றதுக்கு அவ்வளவு நேரம் பிடிக்குது, பக்கத்து நாடு இந்தியா அங்கிருந்து வர்றதுக்கே டைம் எடுக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல ஃபிளைட்டா வச்சிருந்தாங்க, குதிரையில வந்தால் எவ்வளவு நாள் பிடிக்கும்? பெருமானர் சொன்னது காலை நேரம், வாக்கு மூலம் கொடுத்தவர்கள் சொன்னது காலை நேரம், மன்னர் செத்து போனது காலை நேரம், ரசூலுல்லாஹ் சொன்ன டைம் மேட்ச் ஆகுது, சொன்ன டேட் மேட்ச் ஆகுது. பிடிக்க பார்த்தார்கள், அசந்து போனார்கள். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை ரசூலுல்லாஹ்வை சும்மா அனுப்பி மர்மையை சொல்லுங்கப்பா, மர்மை வீடு இந்த மாதிரி, இது என்னப்பா இது வீடு, அப்படி இஸ்லாம் பேசவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் அப்படித்தான் நம்புறார்கள். எப்படி நம்புறாங்க தெரியுமா? மர்மையா அதெல்லாம் இருக்குதா, வயசாளி நாளைக்கு மூத்தா போயிருவாங்க, அந்த மாதிரி உள்ள ஆட்கள் படத்தை கூத்த பாக்குற நேரம் வேணா அல்லாஹ் பாக்குறான், விட்டுருங்க இது பிளான்னு சொன்னா அது அப்ப பாப்பமே மறுமைய, அப்ப பாப்பமே என்ன அர்த்தம், அது வருமா? டவுட்ல தான் நிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்தையும் தாண்டி புகாரில ஒரு பகுதி வருகுது, மத்த நினைக்கிறேன் அபூதாவுதுல அஹமதுல வருகுது இந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹ் மீராஜ் போறாங்களே, மீராஜே டவுட் எடுத்து நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேலி பண்ணாங்க, இந்த பாருங்க போயிட்டு வந்தாராமே பேசினாங்களே, அந்த நேரம் அல்லாஹ் ஒரு ப்ரூஃப் வச்சான், அல்லாஹ் ஒரு சான்றை வச்சான். ரசூலா சொல்றாங்க, நான் ஹிஜ்ரல ஹிஜ்ரனா காபத்துல்லாவுல முன்னாடி ஒரு பாதி வளையம் இருக்கும், ஹிஜ்ர், நான் ஹிஜ்ரல போய் நிற்கேன், என்னை கொண்டு வந்து அப்படி நெருக்கிட்டார்கள், எல்லா காஃபிர்களும் நெருக்கி என்னை பிடிச்சிட்டாங்க. எதுக்கு பிடிச்சா, கையும் காலுமா மாட்டிட்டார். எதுக்கு பிடிச்சாங்க தெரியுமா? ரசூலா சொல்றாங்க, என்னை நெருக்கிக் கொண்டார்கள். நான் ஹிஜ்ரிலே நின்றேன். ஷாமில் இருந்து வந்த ஒரு பிரயாண கூட்டம் என் முன்னாடி வைத்தார்கள். என்னண்டா ஒரு பிரயாண கூட்டம்? ஷாமில் நீங்க வியாபாரத்துக்கு இன்னைக்கு துபாய்க்கு போயிட்டு வராங்களா? அது மாதிரி இவங்க ஷாமுக்கு போவாங்க, ஷாமில் நீங்க வருவாங்க, பிரயாண கூட்டம் வருகிறது. வந்தா இவர் வந்து பைத்துல் மக்தஸ் போனாரா? அவங்க பைத்துல் மக்தஸ் ஏறிய ஆட்கள் சஹியான சனதோட வர செய்தி என்னண்டா பைத்துல் மக்தஸ்ல இருந்து வர்றவங்க பிரயாண கூட்டம். ரசூலா சொல்றாங்க, என்னை நெருக்கி விட்டால் நான் நெருங்கி இப்படி சுருங்கி விட்டேன். என்னை பிடித்து நெருக்கி விட்டு வியாபார கூட்டத்தை கூப்பிட்டு விட்டு கேட்டார்கள், இவர் பைத்துல் மக்தஸ் போனாராம். கேளுங்கள் கேள்வியை, இவர் சொல்லுவது சரியாக பதில் சொன்னால் இவர் போனது சரி என்று சொல்லுவோம், இல்லை என்றால் பிழை என்போம். என்ன கேட்டான் தெரியுமா கேள்வி? எத்தனை கலவன்னு கேட்டான். பைத்துல் மக்தஸுக்கு எத்தனை கலவன்னு கேட்டான். நான் பழங்கூட பள்ளிவாசலுக்கு வந்து திரும்பி போனா எத்தனை ஜனலன்னு கேட்டா சொல்லுவானா? அது ரசூலா போனது நைட்ல, அதையும் அவர் மனுஷன் என்னவான் வந்தவர்கள் அப்படியே தூரமாகிவிட்டார். அவர் சொல்லுவது உண்மை என்று ஓரமாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியாரே ரசூலை அல்லாஹ் பாதுகாத்த விதம் மூமின்கள் இப்படித்தான் படித்தார்களா? இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு கம்சாக்களையும் கதைகளையும் சொல்லி ஜும்மாக்களில் தூங்க விட்டு இருக்கிறார்கள். அவங்களை எல்லாம் உட்கார வச்சு போய் கதைகளை சொல்லி நாங்க எல்லாம் சின்னத்துல ஜும்மாக்கு போறோம். வல்லாஹி நான் சொல்கிறேன், என்னுடைய உணர்வை வல்லாஹி, இவ்வளவு போய் இப்படி நடக்குமா என்று சந்தேகப்பட்டு ஜும்மா கேட்டிருக்கிறோம். வல்லாஹி சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தில் எவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பு. அரசியல் மீட்டிங் போடுவதற்கு பஸ் பஸ் ஆயிருப்பார்கள். போத்தல் வேணுமா, சல்லி வேணுமா, அது வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்துத்தான் அரசியல் மீட்டிங் போடுவாங்க. அவ்வளவு செலவு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் ஒரு ரூபாய் செலவு இல்லாம அவ்வளவு ஆண்களும் வசூல் போய் வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் சேர்ற மகா பெரும் மாநாடு. அமெரிக்கா ஜனாதிபதி நினைச்சாலும் இந்த மாநாட்டை செய்ய இயலாது. அப்படிப்பட்ட அற்புதமான மாநாடு. ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் களம் இறங்கி அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வர்ற நேரம். இதுல எப்படி சொல்லணும், எது ஈமான் எது நபி, இது எப்படி நம்பணும்? உட்கார வச்சு இல்லாத புல்லாத எல்லாம் சொல்லி தூங்க விட்டால் ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கிவிட்டு வந்தேன் என்று சொல்கிற நேரம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் விடமாட்டான். ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கிவிட்டேன், தூங்குற நேரமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் ஏண்டைக்கு இப்படி மறுமையை மறந்து நிற்கிறார்கள்? ஏன் போதையில நிற்கிறாங்க? அவங்கள்ட்ட போய் இவர் யாரு தெரியுமா, இவர் நாவசித்து பேசினால் போய் வராது தெரியுமா என்று ப்ரூஃப் பண்ணினா சுதாகரிச்சு, இப்படியா நபி, நாங்க வாப்பா நபி என்றார நம்பிட்டோம், இந்த நபி இப்படி எல்லாம் செஞ்சாரா? அதனாலதான் பைஹக்கி எழுதுறார், தலாயில் நுபுவா ஆயிரமா, ஆயிரத்துக்கு மேல சான்று, நபி என்ன என்னெல்லாம் செய்தார். சும்மா இல்ல, சரியான செய்திகள், சரியான செய்திகள் எவ்வளவு, ஒன்று ரெண்டு எல்லாம் காட்டவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்படி ஒரு மனிதன் இப்ப நம்பிட்டான் வைங்க, இப்ப உலகம் என்ன ஆயிரும்? உலகம் அற்பம் என்று எல்லாருக்கும் தெரியுது, இது அற்பமான வாழ்க்கை, ஒண்ணு இல்லைன்னு தெரியுது. என்ன அல்லாஹ் உன்ன மறைச்சு வச்சிருக்கிறான், என்ன மறைச்சிட்டான் தெரியுமா? மவுத் ஆகிற டேட் தந்தான்னு வைங்க, ஒவ்வொரு நாளும் செத்து போயிருவோம். இதுதான் நான் மவுத் ஆகிற டேட்னு தந்தா நான் எப்படி உயிர் வாழ்வேன்னு கேட்கிறேன். அல்லாஹ் நான் மறைச்சிட்டான். ஆனா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், இன்றைக்கு ஒரு ஆள் போயிட்டாரா, இன்னொரு நாள் நான் போறேன், இன்னொரு நாள் நீங்க. பலங்கொடையில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பலங்கொடையில் மண்ணுக்கடியில் போக நாங்கள் அவர்களுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கூட்டம் வரும், எங்களை கீழே போட்டு விட்டு அவர்கள் மேலே நடப்பார்கள். மறுமை நாள் வரைக்கும் இது மாறி மாறி நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையில் ஆதி மனிதனை இந்த பலங்கொடையில் தான் கண்டுபிடித்தார்கள். பலங்கொடமானவை என்று சொல்வார்களே, ஆரம்பத்தில் இங்கே தான் இருந்தார்களா? இங்கதான் மனுஷ ஆரம்பத்தில் வந்த வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியில் எத்தனையோ ஜெனரேஷன்களை தாண்டி இன்னொரு ஜெனரேஷன் மேல நிற்கிறோம். நாங்க டெம்பரரி என்பது எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வந்தார்கள் மிம்பருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி, ரசூலுல்லாஹ் மிம்பரில் அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள். வ ஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வை சுத்தி அப்படியே உட்கார்ந்து கொண்டோம். பெருமானார் ஒரு உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். நீண்ட உரை அல்ல, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, என்னுடைய மரணத்துக்கு பிறகு உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் மக்களே என்று ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பித்தார்கள். வத்தக்கு துனியா வத்தக்கு நிசா, துனியா உங்களுக்கு திறந்து தரப்படும் மக்களே, அதை நினைத்து நான் பயப்படுகிறேன். துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள். சொல்லலாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு பொம்புல எப்படி ஒரு ஆம்பளை பயப்படுவானோ ஜினா நடந்துரும் என்று அதே பிளாட்ஃபார்ம்ல கொண்டாந்து ரசூலுல்லாஹ் துனியாவை வச்சாங்க. ஆடம்பர வாழ்க்கை அல்லாஹ் நிறைய தந்த உடனே அதுல பிஸியாகி அல்லாஹ்வை மறந்துடுவீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில படிப்புரியன்னு மறந்துடுவீங்க. நீங்க காலையில இருந்து தஅவா செய்ய ஆரம்பித்தவர், அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு விடுத்தவர், அல்லாஹ் துனியா உங்களை திறந்து தந்த உடனே கொஞ்சம் அதை நிப்பாட்டிட்டு துனியாவும் கொஞ்சம் எடுப்புமே டேஸ்ட் ஆயிரும். துனியா எப்படி ஒரு பெண்ணை கண்டால் ஒட்டுமொத்த உலகம் உங்களுக்கு மதிமயங்கி போயிருமோ, அந்த பெண்ணோடு தான் வாழணும் என்ற ஒரு இளைஞன் எல்லாத்தையும் மறந்து ஓடுவானோ, துனியா அப்படிப்பட்டது. துனியா உங்களை கவர்ந்தால ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறாங்க. ஒத்த குதுனியா ஒத்த குன்னிஷா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. துனியா உங்களை கவர்ந்தால் ஒரு டைல்ஸ்ல ஆரம்பிப்பீங்க, டைல் பிடிக்க வேணாம்னு சொல்லல, அல்லாஹ் எனக்கும் துனியாவை தந்திருக்கிறான், உங்களுக்கும் அல்லாஹ் துனியாவை தந்திருக்கிறான், அதுலயே டிசைனிங் போய் கொண்டிருக்கும். குர்ஆன் ஓத மறந்திருப்பீங்க, அது என்ன டிசைனிங், எப்படி அதுலயே கல்வி ஓடும், அதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை சில வேளை பிற்போற்றிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மோமினுக்கு இந்த துனியா அதோட வைக்கிற உறவை பத்தி இஸ்லாம் சொல்லி தருகிறது. வேண்டிய மாதிரி வாழலாம், அப்படி இல்லை, துனியாவோட என்ன உறவு வைக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை மிக சுருக்கமா உங்களுக்கு மத்தியில் சொல்வதற்கு ஜும்மா இடம் தராது, புரிய வைப்பதற்காக வேண்டி இந்த அடிப்படையை போட்டேன். ஈமான் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் பேசினால், அவர் தான் பேசினார், நஜ்ஜாஷி மன்னனுடைய மரணத்தை பேசினார் ரசூலுல்லாஹ், பைத்துல் மக்தசுடைய கதவுகளை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ், எக்கச்சக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கபிரிலே வைத்த பிறகு நடப்பதை சொன்னார்கள், செலுவுலஹு தஸ்பீத், உங்க சகோதரனுக்கு துஆ செய்யுங்கள், அவர் கேள்வி கேட்கப்படுகிறார், மறுமையிலே எழுப்புவான் அல்லாஹ், அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் இருக்கும் என்று பயங்கரமான காட்சிகளை சொன்னது ரசூலுல்லாஹ். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கும் உடைய ரப்பு வருவான், வஜீஅ யௌமைதின் பி ஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உலகத்திலே எல்லா மனிதர்களும் அல்லாஹ் எழுப்புவான் சன்னிதானத்துக்கு வந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலில் எழுப்பப்படுவார், ஆடை அணிவிக்கப்படுவார், மக்காம மஹ்மூத் என்ற ஒரு இடத்தில் நான் எழுப்பப்படுவேன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உயர்வான இடத்தில் யாருக்கும் பேச இயலாது, ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத், இந்த கண்ணு பாக்குதென்றால் இந்த கண்ணை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த ஹார்ட் துடிக்குதென்றால் இந்த ஹார்ட்டை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், டாக்டருக்கு ரிப்பேர் பண்ணலாம் ஹார்ட்டை செய்ய இயலாது, டாக்டர் ரிப்பேர் பண்ணுவார் ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ண இயலாது, இதை ப்ரொடக்ட் பண்ணின ரப்புல் இஸ்ஸத் அத்தனையும் பண்ண அல்லாஹ் வருவான். யாருக்கும் பேச இயலாத நேரம் பெருமானார் மட்டும் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுப்பான், யா முஹம்மத் முஹம்மத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் என் பெயரை சொல்லுவான், என் பெயரை சொல்லுவான், முஹம்மத் பேசுங்கள் என்பான். அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்விடம் அப்படியே சஜதாவிலே விழுந்து, யா அல்லாஹ் அவர்களை மன்னிங்கள், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ் அந்த கூட்டத்தை மன்னித்து விட, நான் சஜதாவிலே விழுந்து விடுவேன், என்னுடைய ரப்புல் இஸ்ஸத் நான் அப்படியே விழுந்து விடுவேன். அது ஒரு நீண்ட நேரம் தலையை தூக்குங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுவான், அல்லாஹ் சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன், என்னுடைய ரப்புக்கு முன்னாடி விழுந்து விடுவேன், மக்காம மஹமூத் என்ற உயர்வான இடத்தில் அல்லாஹ் என்னை எழுப்பி அந்த இடத்தில் தான் நான் விழுந்து விடுவேன், என் ரப்பு என்னை எழுப்பி முஹம்மது அவர்களை மன்னித்தேன் என்று சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காட்சிகள் எல்லாம் சொல்லப்படுகிற நேரம் ஒரு மோமினுக்கு என்ன வர வேண்டும், என்ன வர, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய இது சற்பமான வாழ்க்கை, இது அற்பமான வாழ்க்கை, இது வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம், இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக மாலை 4:01.
9: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: பழங்கோளமானவர் பழங்கோடையிலே நீங்கள் மக்களை கண்டிருப்பீங்க. சத தொங்கும் சில பேருக்கு கையெல்லாம் குஷ்டமா இருக்கு. சில பேருடைய பரவாக்கால்ன்றவங்க யானைக்கால் ஒரு மாதிரி, அவங்கள பார்க்கறதுக்கு இயலாது. அல்லாஹுடைய நல்லடியார்கள் இன்றைக்கு சலாம் சொல்வதாக இருந்தால் மோமீன்கள் இந்த பண்புகளை மாற்றிக்கொள்ளணும். மோமீன்கள் எப்படி சலாம் சொல்றாங்க? அவர் ஹாஜியார், அவருக்கு சலாம் சொல்லுங்க. அவர் பெரிய பேர் பெற்றவர், அவருக்கு சலாம் சொல்லுங்க. அவர் புகழ் பெற்றவர், அவருக்கு சலாம் சொல்லுங்க. ஒரு மோமீன் சஜதாவில் நிற்கிறான், அவர் பார்க்க இயலாது, முகமெல்லாம் அலங்கோலமாக நிற்கிறது, காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எத்தனை பேர் முசாஃபஹா செஞ்சுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை பாருங்க, இன்னக லஅல குலுக்கின் அலீம். அவர் மிக உயர்வான பண்பில் இருக்கிற அல்லாஹ் கேரண்டி பண்ணுகிறார், என்னுடைய நபி, என்னுடைய தலைவர் அப்படிப்பட்டவர். கேட்கிறார், சுலைபீப் எப்படி அலங்கோலமானவர் என்று ஹதீஸ்ல வருது, முகமா எப்படி என்று தெரியல, அவ்வளவு அலங்கோலம், அவ்வளவு அலங்கோலம், மக்கள் உறவு வைக்காத அளவுக்கு அலங்கோலம். அவர் பட்டும் படாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறார் ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூருல் ஹீன்களை எனக்கு வைத்திருப்பான் தானே யா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில். என்ன சொல்ல வர்றார்? இந்த உலகத்தில் எனக்கு யாருமே பிள்ளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு யாருமே பெண்களை தரல யா ரசூலுல்லாஹ். சொல்லாம ரசூல எப்படின்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாம என்ன சொல்றாரு? மனக்குமுறல் அல்லாஹ்வுடைய நல்லடியார், ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த வயசு வர நேரம் அந்த ஆசை வந்துடும். அவர் முகம் பத்தி இருக்கிறா, அவர் கையில குஷ்டமா, அது கையில தான், காலில் பரவாவா, அவருடைய கல்வில அந்த உணர்வு வந்துடும், அவருடைய இளமையுடைய உணர்வு வரும், ஒரு யுவதிக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு என்ன நிலைமை வல்லாஹி சொல்கிறேன், எனக்கு தெரியும். ஒரு 32 வயசு கன்னிக்குமரி, ஒரு 10 ஆண்டுகள் அழகான ஒரு பெண், இந்த உம்மத்தில் கொஞ்சம் கால் கட்ட திருமணம் பேசுவதற்கு இந்த உம்மத்தில் ஆண்கள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தி விலை கேட்கிறார்கள், கால் கட்டியண்டா இத்தனை லட்சம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. 40 வயசு கன்னிக்குமரிகள் தேங்கி நிற்கிறார்கள், அவர்களுக்கு என்ன என்னை போன்று உங்களை போன்று உணர்வுகள் இல்லையா? அவர்களுக்கு என்ன ஆசை இல்லையா? குழந்தைகளை பெற்றெடுக்கணும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும் என்ற ஆசை இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வறுமை என்று கொஞ்சம் வந்த பிறகு அந்த மக்கள் தள்ளப்பட்டு முஸ்லீம் உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை நான் பேசுவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நிலைமை. ஜுலைபீப் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கும் அதே உணர்வு. இளமை வந்தால் அந்த இளமையில என்ன உணர்வு மனிதனுக்கு வருமோ, அவருடைய தோற்றம் எப்படியும் இருக்கலாம், காலால் ரத்தம் போகலாம், மேல் பத்தி இருக்கலாம், ஆனால் கல்வி எல்லோருக்கும் ஒரே மாதிரி. அடுப்பம் கரையிலே எக்கச்சக்கமான பெண்கள் அழுது அழுது காய்கறிகளை வெட்டி சமைக்கிறார்களே, எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழுது கொண்டு தான் சமைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சீதனம், இந்த டௌரி அவர்களை எல்லாம் திருமணத்தை வைத்து அப்பாலாக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் தூர தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆச்சரியம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இது நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் எப்படி என்ன நினைத்த என்ன சொன்னார்கள் தெரியுமா? பல்ஹும் பல்ஹு ஃபி துன்யா வல் ஆகிரா. ஜுலைபி இல்லை, உங்களுக்கு இந்த உலகத்திலையும் மறுமையிலும் ஒரு மனைவி இருக்கிறார். அவர் ஆச்சரிய, யா ரசூலுல்லாஹ், பல் ஃபி துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலையும் மறுமையிலும். நபி சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னால் ஒரு நாளும் அது மாறாது. பெருமானார் சொல்லி அது நடக்கலன்னு வைங்க, இவர் நபியா என்று சந்தேகம் வந்துரும். வஹி ரசூலுல்லாஹ் பேசுவது வஹி. என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அன்சார்களுடைய வீட்டை காட்டினார், அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிற, போய் பெண் கேளுங்க, அவங்க தருவாங்கண்டா. அவர் போறார் ஆசை ஆசையோடு, எவ்வளவு ஆசை இருக்கும் ஒரு பொடி எனக்கு சொன்னால், உலகத்தில் அந்த ஆசை ஹலால் ஆக்குவதுக்கு. ஹராத்திலே இருப்பது கஷ்டம், ஹராத்தில் போகாமல் இருப்பது அதை விட கஷ்டம். அல்லாஹ்வுடைய ஹலால் ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு மனுஷன் துடிப்பான். அவர் ஓடி போய் கேட்கிற, அஸ்ஸலாமு அலைக்கும், ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க கல்யாணம் பேச உங்களுக்கு. ஜுலைபி இல்லைன்ட்டாங்க. இல்லை ஜுலைபி, நீங்கள் போய் ஷஹீஹுல் முஸ்லிம், திருமதி, இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த ஹரிஷை படித்தால் விளங்கு. நீண்ட ஹரிஷ் இல்லைன்ட்டாங்க. அவர் ரசூலாட்ட வந்தார், யா ரசூலுல்லாஹ், ஏலான்ட்டாங்க யா ரசூலுல்லாஹ். இது வளமையானது, அவருக்கு யாரும் அவ்வளோ அலங்கோலம் என்ற அர்த்தம், அவ்வளோ அலங்கோலம் யாருமே கொடுக்க மாட்டேங்க. இந்த ஹதீஸை பேசுகிற நேரத்தில் வல்லாஹி ஒவ்வொரு நேரமும் எனக்கு இந்த உணர்வு வந்து கொண்டே இருக்கிறது, எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு அலங்கோலமான ஒரு மனிதனை சோதனையாக அனுப்பினால் எங்களுடைய முடிவு என்ன? அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய அதாவது அல்லாஹ்வை நேசிக்கிற அத்தனை பண்புகளும் இருந்தால், அவருடைய தோற்றத்தை தான் பார்ப்போமா? அல்லாஹ் அல்லாஹ் என்ன நடக்கிறது? அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் இல்லை என்றார். எந்த பள்ளிவாசல் ஜமாத்து தலைவரும் செய்யாத ஒரு காரியம், அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம், நான் போகிறேன் ஜுலைபி பண்டார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு பெண்ணுக்காக வேண்டி திருமணம் பேச எத்தனை பள்ளிவாசல் தலைவர்கள் போனார்கள், எத்தனை பேர் போனார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோருக்கும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வீடு, தன்னுடைய வாசல், இந்த துனியா அவர்களை மோகத்திலே இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகிராவுக்கு வாழ்கிற ரசூலுல்லாஹ் இதுதான் மைக்கேல் சாட் அசந்து போகிறான். இவரை போன்று ஒரு மனிதர் இந்த உலகத்திலே எல்லோரும் சலாம் சொல்லுவதாக இருந்தால் சில தினார்களுக்கு, ரியால்களுக்கு சலாம் சொல்லலாம், சில டாலர்களுக்கு சலாம் சொல்லலாம், சில பெருமைகளுக்காக வேண்டி நீங்கள் அதாவது லைன் அப் பண்ணி சலாம் சொல்லலாம். உலகத்தில் யாரும் கணக்கெடுக்கான மனிதரோடு ஒரு தலைவர் நிப்பாரா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஜுலைபீ அவரோடு தோழமை கொண்டால் ரசூலுல்லாஹ் என்ன, ரோம பாரசீக தலைவர்களோடைய தோழமை கொண்டிருக்கிறார். யார் இவர்? யாருமே பேசாத ஒரு மனிதர். ஜுலைபீ உங்களுக்கு நான் பேசுகிறேன் என்றார். ரசூலுல்லாஹ் போனார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். வீட்டிலே நான் பெண் பேசி வந்திருக்கிறேன், உங்களுடைய மகளுக்கு திருமணம். சந்தோஷப்பட்டார். அல்ஹம்துலில்லாஹ் யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எங்க பிள்ளையா? ரசூலுல்லாஹ்வுக்கு முழு ஜசீரத்துல அரபிலே மதீனாவிலே மூமின்கள் தயாராக இருந்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதற்கு, தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதற்கு. அவர் சொன்னார், இல்லை. ஜுலைபீவுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு கேளான்னு சொல்லல, என் பொண்டாட்டியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா, என் மனைவியோட கொஞ்சம் மஷூராட்டியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா, என் மனைவியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா.

நாங்கள் சாப்பிடாம எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம், நாங்கள் ஊட்டி விடுறோம், அழகா நல்ல பாடசாலைகளுக்கு அனுப்புறோம், நல்ல கல்விகளை எல்லாம் கொடுக்கிறோம். ஒரு பருவம் வருகுது, அந்த நேரத்தில் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது பிள்ளை. தப்பான ஒரு மாற்றுமது அன்பரோடு சில அப்பா அம்மார்கள் அழுகிறார்கள், சில உமா அம்மார்கள் துடிக்கிறார்கள். அந்த பிள்ளையிடம் சொன்னால் விட்டுட்டு வந்த பிள்ளைகள் எத்தனை பேர் மாற்றும் இஸ்லாத்தை விட்டு மாற்றும் அது அன்பர்களோடு ஓடி அவர்கள் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். காதல் காதலிலே சிக்கிக் கொண்டா உம்மா அழுது சொன்னாலும் வேணாம், அவன் கெட்டவன் என்று சொன்னாலும் இவன் சரியில்லை என்று சொன்னாலும் இந்த திருமண பந்தத்தை உடைக்காத பிள்ளைகளை வேணுமானால் உங்களுக்கு நீங்கள் பார்த்திருப்பீங்க, அதன் குடும்பம் குடும்பமாக பார்த்திருப்பீங்க. ஒரு அன்சார் யுவதி ஜசீரத்துல் அரப், என்ன நடந்தது தெரியுமா மதீனாவில்? அவர்கள் கல்விலே சுமந்தது உலகத்தை அல்ல, துனியாவை அல்ல, ஆகிறாவை அல்லாவுடைய நல்லடியார்களே. அவருடைய கல்வி பறிப்போய் இருந்தது அல்லாவுக்காக வேண்டி, அல்லாவுடைய தூதருக்குத்தான் அந்த கல்விலே பெரிய இடம், அல்லாவுக்கு அடுத்தபடியாக அல்லாவுடைய தூதருக்கு, அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு. அந்த பெண் சொன்னா, வல்லாஹி நான் ஜுலைபியை திருமணம் முடிக்க போகிறேன், ரசூலுல்லாஹ் எனக்கு பெண் பேசி வந்தார், ரசூலுல்லாஹ்வுக்கு ஏலான்னு சொல்ல இயலாது. இப்படி யுவதிகளை நீங்கள் பார்க்க இயலாது. நீங்கள் உலகத்துள்ள மிக சிறந்த பல்கலைக்கழகத்தில் உங்க பிள்ளையை போய் படிக்க வச்சாலும் வல்லாஹி இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் உருவாக்க முடியாது. ஜசீரத்துல் அரப் நடுங்கி நின்றது, ரசூலுல்லாஹ்வுடைய பின்னாடி போன கூட்டம் அப்படி மாறி இருந்தார்கள். திருமணம் நடக்கிறது, அவர் சந்தோஷமாக அந்த பெண்ணோட வாழ்ந்தால் எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ராணி அல்ல, ராணியை விட மேலான ஒரு பதவியை வைத்துத்தான் அந்த பெண்ணை அவர் பார்க்கிறது. ஏன் தெரியுமா? எனக்கு விருப்பப்பட்ட ஒரு யுவதி, உலகத்தில் எல்லோரும் வேணாம் என்று சொல்கிற நேரம் ஜுலைபியை ஆசைப்பட்டு வந்த யுவதி என்று சொன்ன அந்த பெண்ணை எப்படி அவர் பார்க்கிறது? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அப்படி நேரத்தை கொடுக்கவில்லை, அப்படி கொடுக்கவில்லை. வஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலான ஜிஹாதுக்கான அழைப்பு வருகிறது. அல்லாஹ் சோதிக்கிறான் இப்ராஹிம் நபிக்கு, குழந்தை இல்லை, குழந்தையை கொடுத்துட்டு இப்ராஹிம், குழந்தை வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம், மனைவி வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம், அல்லாஹ் அதை கொடுத்து விட்டு சோதிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை கொடுத்தார், அற்புதமான மனைவியை கொடுத்தான், கொடுத்து விட்டு அல்லாஹ் கூப்பிட்டான் வஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், இந்த ஜிஹாதுக்கு மட்டும் வேணாம், துனியாவிலே ஒரு மனைவி, அழகான ஒரு மனைவி, என்ன விருப்பப்பட்ட மனைவி, ஆசையோட இன்றைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஜிஹாதம் மறந்துடுவோம், ஜிஹாது வேணாம் என்று ஜுலைபி ரழியல்லாஹு வீட்டில் இருக்கலாம். அல்லாஹ் சோதிக்கிறான், ஜுலைபி சுதாகரித்துக் கொண்டார், அல்லாஹ்வுடைய பாதைகளை போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? ஜுலைபி ரழியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிஹாது முடிந்தால் பெருமானர் போவாங்க, போய் பார்ப்பாங்க, யாரும் மரணித்தாங்க, ஐன ஜுலைபி? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபி எங்க, ஜுலைபி எங்க, ஜுலைபி எங்க? அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, சஹாபாக்கள் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பார்க்கிறாங்க, ஒவ்வொரு ஜனாசாவையும் பார்த்துட்டு ஜுலைபி எங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வஹி வந்திருக்கு, ஜுலைபி மரணித்து விட்டார் நம்புறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீரென்று ஒரு ஷஹீதாக்கப்பட்ட உடம்பு, எப்படி ஹதீஸில் வருகிறது, கத்தல ஜுலை கத்தல சபஅத்து மினல் கத்தல ஜுலைபி சபஅத்து மினல் முஷ்ரிக்கின் வக்குத்தில், ஏழு முஷ்ரிக்கின்களை கொண்டு விட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய ஜனாசாவுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருந்த, ஏழு பேர் அவரை கொல்ல வந்திருக்கிறார், அவர் ஏழு பேரையும் காலி பண்ணி அவருடைய ரூஹு அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்திருந்தது. ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், பார்த்து விட்டு சொன்னார், கத்தல ஜுலைபி சபஅத்து மினல் முஷ்ரிக்கி வக்குத்தில, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற ஏழு பேரை அல்லாஹ்வுடைய விரோதிகள் ஏழு பேரை காலி செய்து விட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். இது கதை அல்ல, இது கதை அல்ல. பலங்கொடையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி துடிச்சு போய் பார்ப்பீங்களோ, இப்ப இது கதை அல்ல, நடந்த நிஜ சம்பவம். அல்லாஹ்வுடைய நல்லடியால ரசூலுல்லாஹ் தன்னுடைய கைகளை ஜுலைபி ரழியல்லாஹுக்கு அப்படியே உள்ளே அனுப்பினார்கள், அனுப்பிவிட்டு அப்படியே அடவணைத்து கொண்டார். ஒரு குடும்பத்திலே பாசமாக ஒரு குழந்தை அரவணைப்பாங்களே, நாங்கள் பார்த்தோம் சிரியாவுடைய வீடியோ, சிரியாவில் பம் பிளாஸ்ட் ஆக்கப்படுகிறது, ஒரு வாப்பா ஒரு குழந்தையை கையில் வச்சுட்டு இருக்கிறார், அந்த குழந்தைக்கு உயிர் அல்ல, ஜனாசா அப்படின்னு இருக்க பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் ஜனாசா மீட்பு விட வாப்பாட்ட கேட்கிறாங்க, ஜனாசாவை தாங்க, சுபஹான் அல்லாஹ், அது மிக உணர்வாக இருந்தது. அவர் கையை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை என்னோட வாழுது என்று சொல்ல போக்களை எவ்வளவு இறுக்கமாக நீங்க முத்தம் கொடுப்பீங்களோ, குழந்தையுடைய கடைசி பயணம் என்றா நீங்க சீவி சிங்காரிச்சு அழகு பார்த்து வளர்த்த புள்ளே திடீரென்று உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா அந்த நெருக்கம் எப்படி இருக்கு, அது எவ்வளவு இறுக்கமாக நீங்க பிடிப்பீங்க, அவ்வளவு எவ்வளவு மோந்து கொள்வீங்க, இதுக்கு மேல இந்த துனியாவில் உங்க புள்ள உங்களோட பேசாது. அப்படி சிரியாவில் நாங்க பார்த்தோம், பஷார் அல்அசாதுடைய இந்த வாரில் ஒரு வாப்பா மோந்து கொண்டு அழுகிறார், ஜனாசா மீட்பு படை படை கேட்குது. அவர் கொஞ்ச நேரம் என்று கேட்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் இந்த துனியாவில் என்னுடைய பிள்ளையோட என்னை விடுங்களே. அவர் இப்பொழுது பேசவில்லை, ஆனால் அவருடைய உருவம் என் முன்னாடி இருக்கிறது, அவரை கொஞ்சம் மோந்து அவருடைய அரவணைப்பது கொஞ்சம் விடுங்களே. இது ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னுடைய குழந்தைகளை விட்டு பிரிகிற நேரம் ஏற்படுகிற உணர்வு. ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை பாருங்கள், ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு அந்த

0: அல்லாஹ்வை கைகளுக்குள் போட்டு உள்ளே எடுத்து நெருக்கி கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் நெருக்கி கொண்டு நெருக்கி கொண்டு ரசூல் ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஜுலைபீபு மின்னி, ஜுலைபீபு மின்னி வானா மின்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது. ஜுலைபீப், நீங்கள் எனக்குள் ஜுலைபீப், நான் உங்களுக்குள் ஜுலைபீப். என்ன சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஜுலைபீப் நீங்களுடைய குடும்பத்தார் ஜுலைபீப், நான் உன்னுடைய குடும்பத்தார், உலகமே உங்களை கைவிரிக்கிற நேரம் ஜுலைபீப், உங்களுக்கு திருமணம் முடித்து தந்து உங்க நீங்க நல்ல வாழணும் ஆசைப்பட்ட ஒரு ஆள். அப்படி நடக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஜுலைபீப் மின்னி வானா மின்ஹு, நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள் ஜுலைபீப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்தது. உமர் பின் கத்தாப் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்திலே இந்த ஜிஹாதிலே நான் ஷஹீதாக்கப்பட்டு என்னுடைய ஜனாசாவை நீங்கள் இப்படியே பிடித்து நீங்கள் அரவணைத்து எனக்கு இதை நீங்கள் சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ், உங்கள் கையிலே நான் இப்பொழுது இருக்கக்கூடாதா யா ரசூலல்லாஹ். இவர்கள் மறுமையை மோகம் கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. துனியா அவர்கள் பக்கத்தில் கூட இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன சொன்னார், தப்பினோம், இன்னொரு நாள் போய் குடும்பத்தோட வாழலாமே, இன்னொரு நாள் வாழலாமே. யா ரசூலல்லாஹ், ஜுலைபீபை தூக்கிய மாதிரி உமரை, உமருடைய உடம்பில் உயிர் இல்லாத நேரத்தில் உமர் ஷஹீதாக்கப்பட்டு உமரை நீங்கள் தூக்கி கொண்டு உமர் எனக்குள் நான் உனக்குள் என்று சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ், அது இந்த உமருக்கு நடக்க கூடாதா யா ரசூலல்லாஹ், உமர் இப்பொழுது ஷஹீதாக்கப்பட்டிருக்க கூடாதா யா ரசூலல்லாஹ். உமர் ரதியல்லாஹு ஒரு பக்கத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு என்னமோ ஒரு தூரத்தை பார்க்கிறது போன்று பார்த்த ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், புன்முறுவல் புகுத்தார்கள். ரசூலுல்லாஹ் திரும்பினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது, இப்பொழுது நீங்கள் சிரித்தீர்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு நாள் ஜுலைபீப் பிரதர் உயிரோடு இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஜுலைபீப் எப்படி? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களை வைத்திருப்பான். சொல்லாமல் சொன்னார், இந்த துனியாவில் எனக்கு வாழ்க்கை இல்லை. ஆனால் ரசூலல்லாஹ் இப்பொழுது சொல்கிறார்கள், பாருங்க, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், ரசூலல்லாஹ்வுடைய கையிலே ஜனாசா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஜுலைபீபுடைய மாளிகையை கண்டேன், அல்லாஹ் சொன்ன மாளிகை எனக்கு காட்டினான். ஜுலைபீபை நோக்கி ஓடுகிற அவருடைய மனைவி ஹவுருலீனை பார்த்தேன், அவருடைய கால் தெரிய பார்த்து நான் தலையை திருப்பி கொண்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், முஅ்மின்களுக்கு அல்லாஹ் அந்த நபி பேசினால் நான் வசித்து பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் பிரதரனுடைய ஜனாசா கையிலே அவருடைய மறுமையில் உள்ள அவருடைய அரண்மனை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு காட்டுகிறார். அவரை நோக்கி ஓடுகிற அவருடைய அற்புதமான ஹவுருலீன் அவருடைய மனைவி அல்லாஹ் காட்டுகிறார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த துனியா என்ன, ஆகிரா எப்படிப்பட்டது என்று மிகவுமே புரிந்து நடக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றல் புரிவான. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையாத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு வ லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக மோகம், மறுமையை மறந்த முஸ்லீம்கள் உலகத்தில் எவ்வளோ மோகமாக நடக்கிறார்கள் என்றால் வல்லாஹி அதை ஒரு உரையில் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தொழுகிற தொழுகை, அவன் பிடிக்கிற நோன்பு, அவன் இறைவனோடு கொஞ்சி குழாவுறது இரவிலே தஹஜ்ஜத் தொழுகைகள், இவைகள் எல்லாம் அவனுடைய ஈமானை அதிகமான பிறகுதான் இந்த உணர்வுகள் வரும். இது உட்கார வைத்து பயான் செய்து உலக மோகத்தை விட்டு மனிதர்களை பாதுகாக்க முடியாது. அவன் எவ்வளோ அல்லாஹ்வை நெருங்குகிறானோ, அல்லாஹ் எவ்வளோ அவனுக்கு அந்த கல்பு கதை நசீபாக்குறான், அவன் உளப்பூர்வமாக அந்த உணர்வை உணர்ந்து கொள்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உஹது போர்க்களம் அதிபயங்கரமான ஒரு நாள். ரசூலுல்லாஹ் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார்கள். மெசேஜ் எப்படி போகுது என்றால், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற விஷயம் மதீனா எங்கும் போகுது. சஹாபாக்கள் அசந்து போய்விட்டார்கள். ரஹமத்துல்லில் ஆலமீனை விட்டும் அவளுக்கு இந்த வாழ்க்கையும் எதிர்பார்க்கல். அந்த நேரத்தில் ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த மிகவுமே பிரபலியமான ஒரு ஹதீஸ் சஹியான சனதோடு வருகிறது. ஒரு பெண் யுத்த களத்தை நோக்கி வருகிறார்கள். யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் போகிற நேரம் உஹதை மலையை நோக்கி ஒரு பெண் ஓடி வருகிறாள். வந்து கேட்குறாங்க, அறிமுகமான ஒரு பெண் கேட்குறாங்க, ரசூலுல்லாவுக்கு எப்படி, ரசூலுல்லாவுக்கு எப்படி? அந்த நேரத்தில் அந்த சஹாபி, அவருக்கெல்லாம் கட்டம் கட்டம் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கின்ற, யுத்தம் முடிச்சு உங்கள் வாப்பா மௌத்தாயிட்டார், இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாவுக்கு எப்படி அந்த கல்பு, எப்படி ரசூலுல்லாவை நேசித்திருக்கின்ற பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா ஆகிரா ஆஹ்ராவை போதித்தவரை நேசித்தால் ஆஹ்ராவை நேசிப்போம் அல்ல அவருடைய நல்லடியார். உங்க வாப்ப மூத்தி ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி, அவங்க கேட்கிற கேள்வி என்ன, அந்நபியு அவுலாபில் மூமினீன மின் அன்ஃபுசிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரஹ்மத்துல் ஆலமீன் வந்து கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சொன்னாங்க, உங்க மாப்பிள்ள மூத்தி உங்க மா இன்னால் இல்லா இவ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி, உங்க புள்ள மூத்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் சொல்லுவது கதையாக கேட்காதீங்க, அதுவாக உங்களுடைய மனைவியாக இருந்தா, நீங்களாக இருந்தா, ஒரு யுத்த களத்தில் இந்த ரிசல்ட் எல்லாம் வந்திருந்தா சர்வசாதாரணமாக தாங்கலாமா? ஒரு மனிதனை காட்டுங்க, இதை தாங்க முடியுமான ஒரு மனிதனை காட்டுங்க. ஒரு பெண்ணை காட்டுகிறேன் ஜசீரத்துல் அரபில், ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சுகமாக இருக்கிறாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, குல்லு முசீபத்தின் பஅதுஹு ஜலன், எல்லா முசீபத்தும் அதுக்கு பிறகு எனக்கு நார்மல் ஆகிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் நல்லமா, ரசூலுல்லாஹ் நல்லமா, அதுக்கு மேல் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர்கள் சும்மா ரசூலுல்லாஹ்வை நேசிக்கவில்லை, மறுமை அவர்கள் நேசிப்பதற்கு காரணம் என்ன, ரபியா இப்னு அதாவது காபல் அஸ்லமி ரழியல்லாஹு அன், ரபியா இப்னு காபல் அஸ்லமி ரழியல்லாஹு அன் ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய நைட் தங்குறாங்க, தங்கினா தஹஜ்ஜத் வேல ரசூலுல்லாஹ் எழும்பிட்டாங்க, எழும்பினா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி எடுப்பதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்ன வேணும் சொல்லுங்கள் ரபியா, என்ன வேணும் கேளுங்கள். கேட்பது நபி, கேட்பது நபி. அவர் கேட்க ஒரு தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு அவ்வளவு நேசிக்கிறது, அவரிடம் கேட்கிறார் ரபியா இப்னு காபில் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு பத்தி என்ன வேணும், ஸஹீஹுல் முஸ்லிம் இந்த ஹதீஸ் வருகிறது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா, யா ரசூலுல்லாஹ், ஒரு நபி கேட்டா, எனக்கு வீடு வேணும் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தோட்டம் வேணும், எதுவும் அல்லாஹ் கபூலாக்குவான் நபி, நபிக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சும்மா கேட்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன கேட்டார்கள் தெரியுமா, துனியாவை கேட்பதற்குரிய எல்லா வாசலும் தரப்பட்டிருந்தது, தஹஜ்ஜத்துடைய வேலை. நானும் நீங்களும் தஹஜ்ஜத்துக்கு எழுமினா துனியாவை கேட்க எழும்புவோம் அல்லாஹ்வுடைய யாரிலே, அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் என்ன கேட்டார் யா ரசூலுல்லாஹ், உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், எப்படி மறுமையமாகவும் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் முஸ்லீம் ஹதீஸை பரட்டி பாருங்க, ரசூலுல்லாஹ் அதோட நிக்கல நிக்கலாம், ரபியா வேற எதையாவது கேளுங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க வேற ஒன்று எதிர்பார்ப்புல, அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருக்கான் ரபியா, தஹஜ்ஜத்துடைய வேலை முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்திருக்கிறான், நபி கேட்கிறார் எல்லாம் திறந்து கொடுக்கப்படும், ரபியா வேற எதையாவது கேளுங்கள், ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க ஆப்ஷன். அதுதான் என்றாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்றார் ரபியா, எனக்கு உதவி செய்யுங்க என்னன்னு கேட்டார். அதிகமாக சுஜூது செஞ்சு மறுமையில் எனக்குரிய பாக்கி என்னோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவதற்கு அதிகமாக சுஜூது செய்யுங்கள் ரபியா என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவில் நீங்கள் ஜசீரத்துல் அரபில் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்கள், வல்லாஹி எந்த பல்கலைக்கழகத்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க முடியாது. இது ரசூலுல்லாஹ் தன்னுடைய பாசறையில் வளர்த்த மனிதர்கள். சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு நான் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வருகிறார்கள், முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறது. சௌபான், என்ன சோமில்லையா என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு சிந்தனை வேறு எதுவுமே இல்லை, எனக்கு நான் நல்லா இருக்கிறேன் யார சொல்லலாம், ஏன் வாடி போயிருக்கிறது முகம் யார சொல்ல, எனக்கு திடீரென்று ஒரு சிந்தனை வந்து விட்டது, நான் உங்களோட பேச வேண்டும் என்று வந்தேன். என்ன சௌபான், வல்லாஹி யார சொல்லலாம், வல்லாஹி யார சொல்லலாம், உங்களோட இருந்தால் எனக்கு அமர்கலமாக இருக்கும், நான் உங்களை விட்டு வீட்டுக்கு போய்விடுவேன் யார சொல்லலாம், எனக்கு தனிமைப்பட்ட மாதிரி இருக்கும் யார சொல்லலாம், எனக்கு வேணும் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிற நேரம் நான் ஓடி வந்து உங்களை பார்த்து விடுவேன் யார சொல்ல, வல்லாஹி என் நிலைமை யார சொல்லலாம், உங்களோட இருந்தால் எனக்கு என்னமோ எல்லாம் கிடைத்த மாதிரி, நான் அப்படியே உங்களை விட்டும் கொஞ்சம் நகர்ந்து போனால் நான் தனிமைப்பட்ட மாதிரி இருக்குது யார சொல்லலாம். இது கல்பு ஒருவரை நேசித்தால் அப்படித்தான் இருக்கும். காதலன் காதலிக்குள் இப்படி பேசிக் கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காதலன் காதலிக்குள் ஜசீரத்துல் அரபில் மதீனாவில் இது நடந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. யார சொல்லலாம், எனக்கு திடீரென்று சிந்தனை வந்து விட்டது, என்ன சிந்தனை தெரியுமா, இந்த துனியாவிலே எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் யார சொல்லலாம். இவர் யார், ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோழர் சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு, நான் வேண்டும் என்றால் உங்களை வந்து பார்த்து விடுவேன் யார சொல்லலாம், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி எனக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கினால் யார சொல்லலாம், சொர்க்கத்தில் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள் யார சொல்லலாம், சௌபான் நபிமார்களுடைய அந்தஸ்தோடு இருக்க முடியாது நான் சாதாரண ஆள் யார சொல்லலாம், அல்லாஹ் எனக்கும் சொர்க்கத்தை தந்தால் நீங்கள் நபிமார்களோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த சௌபான் உங்களை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டால், யார சொல்லலாம் உங்களோடு பேசணும் என்று ஆசைப்பட்டால், எப்படி யார சொல்லலாம் உங்களை வந்து பார்ப்பது, எப்படி யார சொல்லலாம் உங்களோடு பேசுவது, இந்த சௌபானுக்கு எப்படி யார சொல்லலாம் அது முடியும். ரசூலுல்லாஹ் மௌனமாகி விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகை அறிவிக்கிறான், ஏழு வானத்துக்கு மேல இருந்து வகை வருகிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதாவது சுஹதாக்களோடு சாலியன்களோடு யாரோடு அவர்கள் தோழமை வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அந்த நேசத்தோடு அவர்கள் என்ன தோழமையில் இருக்கிறார்களோ அந்த தோழமைக்கு அவர்களோடு அல்லாஹ் வைப்பான், அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துன்யா என்ன ஆகிரா என்ன நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மோமின்கள் ஆகிராவுடைய வாழ்க்கை இன்னும் முஸ்லிம்கள், அதிகமான முஸ்லிம்கள் நம்பவில்லை. இது ஒரு கதையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மறுமையில் சொர்க்கத்திலே வீடா, சொர்க்கத்திலே பெரிய மாளிகையா, ஹூருலீன்களா, அப்ப பாப்பமே. இது முஸ்லிம்களுடைய சிந்தனை, இது மாற்றப்பட வேண்டும். மறுமையை நேசிக்கக்கூடிய மோமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றிட புரியவானா.
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்டு கையெடுக்க தொலைபேசி நேர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோரில் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆப்பிள் மற்றும் ஏனைய கையடக்கு தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இடநிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்களுக்கும் நீங்கள் அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாலிபர்கள் என்ற தலைப்பிலான விசேட பயானினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: கண்ணியத்துக்குரிய நண்பு வாலிபர்களே, இந்த சிறிய நேரத்திலே உங்களுக்கு நான் எதை சொல்ல போகிறேன். மூத்தவர்கள் அறிஞர்கள் எல்லாம் எமக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்ல இந்த அறிவுரை, நான் எனக்கு நீங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவுரை இது. மூன்றே மூன்று விஷயங்கள் தான் எம்முடைய வாழ்வில் இது ஆழமாக பதிந்தால், எம்முடைய வாழ்வில் இது செயல்பாடாக இருந்தால், எம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல எம்மை சுற்றி வாழக்கூடிய எம்முடைய சமூகத்தின் வாழ்வையும் மேம்படுத்தலாம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது விஷயம், நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் ஏன் படைக்கப்பட்டேன், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ்கிறேன், எதற்காக அல்லாஹ் என்னை படைக்க வேண்டும். ஒரு மனிதனாக, ஒரு அழகுள்ள படைப்பாக, சிந்தனை உள்ள படைப்பாக, எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ள படைப்பாக அல்லாஹ் ஏன் என்னை படைக்க வேண்டும், என் வாழ்வின் குறிக்கோள் என்ன, என் வாழ்வில் லட்சியம் என்ன, எதை நோக்கி என் பயணம் இருக்கிறது, எதற்காக வாழ்ந்தேன், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், இந்த கேள்விக்கெல்லாம் என்னுடைய வாழ்வில் பதில் தெரிந்தால் என்னுடைய வாழ்க்கை இப்போது இருப்பது போன்று இருந்திருக்காது. நாம் இப்போது கல்லூரிகளை படிக்கிறோம், முன்னால் பள்ளிக்கூடத்திலே படித்தோம், அதற்கு முன்னால் எம்முடைய வீட்டில் குழந்தையாக இருந்தோம் பள்ளி படிப்பை முடித்தோம், கல்லூரி படிப்பில். இதற்கு பிறகு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வோம் அல்லது ஒரு தொழிலை தொடங்குவோம், சம்பாதிப்போம். அதற்கு பிறகு திருமணம் செய்வோம், அதற்கு பிறகு குழந்தை பெற்போம், அதற்கு பிறகு ஒரு வீட்டை வாங்குவோம், அந்த வீட்டில் எம்முடைய குடும்பத்தோடு வசிப்போம். அதற்கு பிறகு காலம் மாறும், வயதாகுவோம், எமக்கு குழந்தைகள் பிறக்கும், எம்முடைய குழந்தைகள் சம்பாதிப்பார்கள், எம்முடைய வாழ்வு இறுதி எல்லைக்கு வரும். வருமாவராதா? எல்லாரும் இப்படி இருக்கிற மாதிரி இருந்துட முடியுமா? முடியாது. ஒரு நிலைமைக்கு எம்முடைய வயது வரும். ஒரு நோய் படுக்கையில் நாம் இருப்போம். எம்மை சுற்றி யாருக்காக நாம் வாழ்ந்தேமோ, யாருக்காக செல்வத்தை சம்பாதித்தோமோ, எந்த குடும்பத்தை உயர்த்துவதற்காக எம்முடைய நேரங்கள் அனைத்தையும் அளித்தோமோ, அந்த நோயுடைய படுக்கையில் கூட அவர்கள் எமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நாம் பெற்ற பிள்ளை அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருப்பான், சவுதி அரேபியாவில் வேலை செய்து கொண்டிருப்பான், துபாயில் வேலை செய்து கொண்டிருப்பான். எம்முடைய மனைவி, அவளும் நோய் படுக்கை. எம்முடைய பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள். அப்போது அவன் தன்னுடைய வாழ்வை திரும்பி பார்ப்பான், அப்போது உணர்வான் இதுவல்ல என் வாழ்க்கையின் நோக்கம் என்று. செல்வத்தை சம்பாதிப்பதற்காக நான் வாழ்ந்தேன். இந்த நோயுடைய படுக்கையில் அந்த செல்வம் எனக்கு என்ன உதவி செய்தது? உறவுகளை சேர்ப்பதற்காக போராடினேன். அந்த உறவு இந்த நோயுடைய படுக்கையில் எனக்கு எதை செய்தது? எல்லாரும் ஆப்பிள் போன் வச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஆப்பிள் போன் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அது நிறுவனம், மிகப்பெரிய செல்வந்தர், உலகத்தின் பெயர்களையும் பட்டங்களையும் வாங்கி குவித்தவர். அவர் மரணமாகக்கூடிய தருவாயில் அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நான் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் வாட்ச் இதுவும் ஒரே மணியை தான் காட்டும். சைனாவில் தயாரிக்கப்பட்ட அந்த வாட்சும் ஒரே மணியை தான் காட்டும். அப்படியா இல்லையா? ஆப்பிள் வாட்ச் வாங்கின அமெரிக்காவில் உள்ள டேத்தையா காட்டும்? இந்தியாவில் காட்டாது இல்ல. எல்லாம் ஒரே நேரம் தான். நான் போட்டிருக்கக்கூடிய ஆடை இதுவும் என் உடல் அழகை மறைக்கும். மற்றவர்கள் எளிதாக அணியக்கூடிய அந்த ஆடை அதுவும் உடல் அழகை மறைக்கும். இவ்வளவு சொத்துக்களை சேர்த்தேன், இவ்வளவு புகழை சேர்த்தேன், இதுதான் வாழ்க்கை என்று இரவு பகல் மாறாமல் இந்த சமூகத்திற்கு எதையாவது புதிய சிந்தனைகளை கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்து போராடினேன். ஆனால் இப்போதோ நான் நோய் படுக்கையில். நான் சம்பாதித்த நிறுவனமோ, என் தொழிலாளிகளோ, என் செல்வமோ இந்த நோய் படுக்கையில் என்னோடு இல்லை. இப்போது உணர்கிறேன், இதற்காக நான் வாழ வேண்டியதில்லை என்பதை. எல்லோரும் உணர்வார்கள். செல்வத்தை சம்பாதிப்பதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.clits.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். clits.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். clits.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
5: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம். எருளின் ஹோட்டல் கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல் இலக்கம் 211 மர்தான வீதி வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல் உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்தில் தானே வாழ்கிறோம். அவன் தான் எம்மையும் படைத்தான். அவன் படைத்து நீங்கள் இந்த உலகத்தில் செல்வீர்கள், நிம்மதியோடு வசிப்பீர்கள், எந்த கவலையும் உங்களுக்கு வராது என்றெல்லாம் அவன் இம்மை படைக்கவில்லை. அவன் படைத்து வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்ட அத்துணை வேதங்களிலும், இறுதியாக அனுப்பப்பட்ட குர்ஆனிலும் அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை படைத்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? வலனபுலுவன்னக்கும், உன்னை படைத்தேன், உன்னை சோதிப்பேன், எல்லா வழிகளிலும் சோதிப்பேன், பசியை கொண்டு சோதிப்பேன், வறுமையை கொண்டு சோதிப்பேன், செல்வத்தை எடுத்து சோதிப்பேன், உயிர்களை பறித்து சோதிப்பேன், நீ பொறுமையாளனாக இருந்து அதில் வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. யார் பொறுமையோடு சகித்து வாழ்கிறார்களோ, அதில் வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்களோ, அந்த முயற்சிக்கு கூலியை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு படை தளபதி தன் படைக்கு எப்படி வழிகாட்டுவானோ அதுபோல் தான் மனித இனத்தை படைத்த அந்த அல்லாஹ் இந்த மனிதர்களை படைத்து வழிகாட்டுகிறான். சோதனை வரும்போது துவளாதே, கவலைகள் வரும்போது நெருங்கி விடாதே, உறவுகளை செல்வத்தை உன்னிடத்திலிருந்து நான் எடுக்கும் போது சோர்வடைந்து விடாதே, நீ முன்னேறு, உன் வாழ்வின் இலக்கை நீ அடையும் வரை உன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு. இந்த உலகம் அல்ல உன் வாழ்வின் இலக்கு, நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இதுவல்ல. வாழ்ந்து பிறந்து சாப்பிட்டு கல்லூரிகளை படித்து வேலை செய்து திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று சுகமோடு வாழ்ந்து கடைசியில் மண்ணோடு மண்ணாக மக்கிப் போவதற்கா இவ்வளவு பெரிய உலகம்? சூரியன் உதிப்பது யாருக்காக? சந்திரன் வருவது யாருக்காக? நட்சத்திரங்கள் உரிப்பது யாருக்காக? மனிதனே உனக்காக. சூரியன் காலையில் இறைவனுடைய கட்டளையால் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக, சந்திரன் இரவிலே வருவது நீ வாழ வேண்டும் என்பதற்காக, நட்சத்திரங்கள் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்ட நோக்கம் உனக்காக, நீ படைக்கப்பட்டது அவனுக்காக. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சொல்கிறது. அதை அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்வை பார்த்து ஏமாறுபவர்களை பார்த்து, யஅலமூன ظாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா, அவர்கள் அறிந்ததெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான அலங்காரங்களைத்தான். ஆனால் அவர்களோ இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் மறைமுகமாக அதை மறந்து அதை விட்டு பொடுபோக்காகி வாழ்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே, அவலம் யதஃபக்கரு ஃபி அன்ஃபுஸிஹிம், உன் நஃப்ஸையே நீ சிந்தித்து பார்க்க மாட்டாயா? மா ஹலக்கல்லாஹு ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா இல்லா பில் ஹக். அல்லாஹ் வானங்களையும் பூமிகளையும் ஒரு உண்மைக்காக இல்லாமல், ஒரு சத்தியத்திற்காக இல்லாமல் அல்லாஹ் படைக்கவில்லை. வஜலின் முசம்மா, அதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகமல் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் மேலும் கேட்கிறான், அஃப ஹசிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, மனிதா, உன்னை அல்லாஹ் வீணாக படைத்து விட்டானா? ஒரு குறிக்கோள் இல்லையா? ஒரு லட்சியம் இல்லையா? வன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன், நீ மீண்டும் என் இடத்திலே கொண்டு வரப்பட மாட்டாயா என்று குர்ஆன் கேட்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய மார்க்கத்துடைய வழிகாட்டல் இதுதான். நாம் வாழ்வது படைத்த இறைவனுக்காக, நாம் மரணிக்க போவது படைத்த இறைவனுக்காக, அடுத்த உலகத்திலே மீண்டும் இறைவனை எம்மை உயிர் கொடுத்து எழுப்புவது அவனை சந்திப்பதற்காக, அவனை சந்திப்பது அவனுடைய திருப்தியை அடைவதற்காக. இதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான குறிக்கோளாக லட்சியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நான் இந்த உலகத்திலிருந்து மரணிக்கும் போது, இந்த உலகத்திலிருந்து பிரியும் போது என்னால் ஒரு சமூகம் வாழ்ந்தது என்ற வாழ்வோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்த பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம் மரணப்படுக்கை, எழுந்து நடக்க முடியவில்லை. அதுவரை அவர்களுடைய வாழ்வில் அவர்களுக்கு முன்னால் யாரும் பள்ளியில் இமாமாக நின்றதில்லை. ரசூலுல்லா தனக்கு முடியாத காரணத்தால் அபூபக்கரை தொழுகை நடத்துமாறு ஏவினார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். மூன்று நான்கு நாட்கள் கடைசி நாள் திங்கட்கிழமை காலை ஃபஜ்ர் தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் கடைசி நாளுடைய அந்த தொழுகையை பார்ப்பதற்காக தங்களுடைய அறையின் திரையை கொஞ்சம் அகற்றுகிறார்கள். அகற்றி பார்க்கிறார்கள். சஹாபாக்கள், அவர்களின் தோழர்கள் அபூபக்கருடைய தலைமைக்கு முன்னால் தொழுகையில் இருக்கிறார்கள். அப்போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண படுக்கையில் ஒரு புன்சிரி பேசியிருக்கிறார்கள். ஹதீஸ் கலையில் விரிவுரை செய்யக்கூடிய அறிஞர்கள் அந்த சிரிப்புக்கு விரிவுரை எழுதுகிறார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள்? மரண படுக்கை மரணமாக கூடிய நாள், ஒட்டுமொத்த சமூகத்தையும் விட்டு பிரியக்கூடிய அந்த நாள், ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கையில் சிரித்தார்கள்? அந்த சிரிப்பின் அர்த்தம் என்ன தெரியுமா? என் தூதரின் மகிழ்ச்சியின் அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? தன் வாழ்விற்கு, தன் வாழ்வின் பொழுதே தான் இல்லாமலும் தன் கட்டளைக்காக இன்னொருவரை தலைமை தாங்கி ரப்புக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கிவிட்டேன் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் இது. என் ரசூல் எமக்கு பாடம் இல்லையா? என் மரணமாகும் போது நான் எதை கொண்டு மகிழ்ச்சி அடைவேன்? நான் சம்பாதித்த செல்வத்தை கொண்டா அது எனக்கு என்ன பலனை தரும்? நான் வாங்கிய பட்டத்தை கொண்டா, டாக்டர், இன்ஜினியர், MBA என்ற பட்டங்களை கொண்டா அது மரணத்தின் போது எனக்கு எதை தரும்? மையத் என்ற பெயரை தவிர. என் குழந்தைகள் உறவுகளா? 3 நாட்கள் அழுவார்களா? மனைவியாக இருந்தால் ஐதாவுடைய காலம் வரை என்னை நினைப்பாளா? அதற்கு பிறகு வயது இருந்தால் அவளும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அனுமதிப்படி வேறொருவரை திருமணம் செய்து வாழ்ந்து விடுவாள். என் குழந்தை அவனுடைய வாழ்க்கையை தேடி ஓடிவிடுவான். எதை இந்த உலகத்தில் நான் கொண்டு போகப் போகிறேன்? நான் மரணிக்கக்கூடிய தருவாயில் நான் இந்த உலகத்திலே சாதித்தது எது? எதை இந்த மக்களுக்கு செய்தேன்? எதை என் சமூகத்திற்கு செய்தேன்? எதை என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு செய்தேன்? என் வாழ்வால் வாழ்ந்தவன் யார்? இந்த கேள்வி எம்மை துரத்தினால் இது போதும் என் வாழ்க்கையின் வெற்றியை அடைவதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய தோள்பட்டையை பிடித்து ஒரு முறை உலுக்குகிறார்கள். இப்னு உமர், கவனி, குன் ஃபித் துன்யா கன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். உமரின் மகனே, இந்த உலகத்திலே வாழ், ஒரு பாதை அறியாதவன் எப்படி வாழ்வானோ, ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வானோ, அது போன்ற வாழ்வில் என்ன புரிந்து கொள்ள கூடாது? ரசூலுல்லாஹ் ஏழ்மையில் வாழச் சொல்கிறார்கள். எதையும் நோக்கமாக கொள்ளாமல், எதையும் குறிக்கோளாக கொள்ளாமல், ஒரு ஏழ்மையில் பணம் சம்பாதிக்காமல், எதையும் தேடாமல் அப்படியே இபாதத்தில் வாழ்ந்து மரணிக்க சொல்கிறார்கள் என்றுதான் பலர் இந்த ஹதீஸை புரிந்திருக்கிறார்கள். யாருக்கு இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டதோ அந்த நபித்தோழர் என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா? இப்னு உமர் சொல்கிறார்கள், தங்களுடைய மாணவர்களுக்கு என் தூதர் எனக்கு சொன்ன வார்த்தையின் அர்த்தம், இதா அம்சைத ஃபலா தந்ததிரி சபாஹ், மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே, காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே, நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள், மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்ந்து செல். சுப்ஹானல்லாஹ், மரணம் வருவதற்கு முன்னால் வாழ். இப்படித்தான் ஒருவன் வாழ வேண்டும் என்று உன் பெயரை, உன் கண்ணியத்தை, நீ செய்த பணியை, உன் வாழ்வின் அர்ப்பணிப்பை ஒரு உயிர் உணர்ந்தால் போதும் உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அர்த்தமும் அதில்தான் உணர்ந்து, அதில்தான் அடங்கி இருக்கிறது. அப்படி வாழ்வில் வாழ்கிறேனா, அல்லது நோக்கம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், லட்சியம் இல்லாமல், எதையும் என் வாழ்வில் சுமக்காமல், கால் போன போக்கில், என் நண்பன் போன போக்கில், என்னை சுற்றி இருந்தவர்களுடைய போன போக்கில், இதுதான் என் வாழ்க்கையின் குறிக்கோளா? வாழ்வின் குறிக்கோளை முதலில் முடிவு செய்யுங்கள், அதுதான் உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை முடிவு செய்யும். இரண்டாவது, ஒரு மனிதன் வெற்றியுடைய வாழ்வை வாழ்வதற்கு, ஒரு வாலிபன் தன்னை தயார்படுத்துவதற்கு, இந்த உலகில் எதையும் அவன் சாதிப்பதற்கு, எல்லா துறையிலும் அவன் முன்னேறுவதற்கு, தன்னையும் தன் சமூகத்தையும் வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்வதற்கு இரண்டாவது அவன் உள்ளத்திலே சுமக்க வேண்டிய மிக முக்கியமான குறிக்கோள் தன்னை படைத்த இறைவனோடு தொடர்பு கொள்ளுதல். யார் என்னை படைத்தானோ, யார் என் உயிருக்கு சொந்தக்காரனோ, யார் என் பேச்சுக்கு சொந்தக்காரனோ, யார் எனக்கு உணவை கொடுக்கிறானோ, யார் என் தாகத்திற்கு தண்ணீரை தருகிறானோ, என் குடும்பத்தை யார் உருவாக்கினானோ, நான் படிப்பதற்கு செல்வத்தை யார் உருவாக்கினானோ, இப்படிப்பட்ட சூழலில் என்னை யார் வாழ வைக்கிறானோ அவன் யார், அவனோடு என் தொடர்பு என்ன, அவனை பிரிந்து வாழ்கிறேனா, அவனை சேர்த்து வாழ்கிறேனா, அவனுக்கு நான் யார் என்று தெரியுமா, அவன் என்னை நினைவு கூறுவானா, என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவானா, என்னை பார்த்து ஆனந்தம் அடைவானா? ஆம், படைத்த இறைவன் படைப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைவான், படைத்த இறைவன் படைப்பை பார்த்து ஆனந்தம் அடைவான். இப்போது அந்த படைப்பு தனக்கு கட்டுப்படும் போது, அந்த படைப்பு தனக்கு அடிபணிந்த படைப்பாக மாறும் போது, இங்கே என் வாழ்க்கையில் இறைவனுடைய கடமைகள், அவனை தொடர்பு படுத்துவதற்கு இருக்கக்கூடிய காரணிகள் என்னுடைய வாழ்வில் எங்கே, குறிப்பாக ஐன சொலா
0: முஸ்லிம்களே, என் வாலிபர்களே, உங்களுடைய சதைகளை கொஞ்சம் கொடுங்கள். தொழுகை என்ற கடமை உங்களுக்கு கடமை,
3: கடமையா இல்லையா, கடமையா இல்லையா, கடமையா இல்லையா? தொழுகை விரும்பினால் தொழலாம், விரும்பவில்லை என்றால் தொழ வேண்டாம் என்று சொல்பவர்கள் உண்டா, உண்டா?
0: தொழுகை கடமை, அதுவும் எப்படிப்பட்ட கடமை? தொழுதால் முஸ்லிம், தொழவில்லை என்றால் முஸ்லிம் அல்ல.
3: ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹுல்லதீ பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, எமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை. ஃபமன் தரக அஸ்ஸலா ஃபக்கது கஃபர், அவன் காஃபிராகிறான், தொழுகையை விடுபவன். அறிஞர்களிடத்தில் இரண்டு கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஒரு அறிஞர்களுடைய கூட்டம் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர் என்று சொல்கிறது. இன்னொரு அறிஞர்களுடைய கூட்டம் தொழுகையை விடுவதை பாவம் என்று சொல்கிறது, பெரும்பாவத்தில் அவன் இட்டு செல்லும், அது அவனை குஃப்ரை நோக்கி அழைத்து செல்லும் என்று சொல்கிறது. இந்த கருத்து வேறுபாட்டுக்கெல்லாம் நான் போகவில்லை. ஆனால் எமக்கு முன்னால் வாழ்ந்த என் நபி தோழர்கள், நபியின் தோழர்கள், அவர்கள் தொழுகையை விடுபவருக்கு கொடுத்த மார்க்க தீர்ப்பு என்ன தெரியுமா? யாருடைய தலைமையில்? உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய தலைமையில், அபு ஹுரைராவுடைய தலைமையில், இப்னு அப்பாஸுடைய தலைமையில். ஏன் இந்த உம்மத்தில் ரசூலுக்கு பிறகு கண்ணியமான அபூபக்கருடைய தலைமையில் எல்லா நபித்தோழர்களும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள், மன் தரக ஸலாத முத்அம்மிதன் ஃபக்கத் கஃபர், தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிராகிறான். இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா சஹாபாக்களுடைய மாணவர், அவர் சொல்கிறார், நான் சஹாபாக்களில் இந்த கருத்துக்கு மாற்றமான ஒருவரை நான் பார்த்ததில்லை.
0: தொழுகையை விடுவது குஃபர் அல்லது பெரும் பாவம்.
3: இன்னொரு அறிஞர்களுடைய கருத்தின்படி அது குஃபருக்கு தான்
0: இட்டு செல்லும்.
3: ஃபஜ்ரை தொழாதவர்கள் எம்மில் உண்டு. இதே கல்லூரியில் இரண்டு ஆண்டுகள் நான் படித்திருக்கிறேன். இமாம் முஅத்தினும் நான்கு பேரும் நின்று தொழுத காட்சியெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த ஹாஸ்டலுடைய வளாகத்தில்
0: ஜும்மாவுடைய தொழுகைக்கு இந்த பள்ளிகளை இடம் இருக்காது.
3: அது மற்ற தொழுகையில் இரண்டு சஃபை தாண்டாது. இந்த வயதிலேயே தொழுகையை பொதுபோக்காக கருதுபவர் ஒருபோதும் தன்னுடைய வாழ்வில் தொழுகையை உறுதியோடு கடைபிடிக்க மாட்டார். மீதி எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்விலும்
0: தொழுகையை பாதுகாப்பவன் நாளை வறுமையில் வெளிச்சத்தோடு வருவான், அல்லாஹ்வின் உதவியோடு வருவான். தொழுகையை பாதுகாக்காதவன் வெற்றியோடு வரமாட்டான். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ நாளை வறுமையில் இவர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். மா ஃபிரௌன வ காரூன வ உபை இப்னு கலஃப்,
3: இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா? இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின்களா?
0: தொழுகையை பாதுகாக்காதவன்
3: ஃபிரவுனோடு காரூனோடு உபை இப்னு கலப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு ஒன்று சேர்க்கப்படுவான். ஃகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலா வத்தபஉஸ் ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. குர்ஆன் சொல்லுகிறது, பின்னால் வரக்கூடிய மக்கள் ரசூலுக்கு சஹாபாக்களுக்கு அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்களுடைய சமூகம் அதாஉஸ் ஸலா தொழுகையை பாலாக்கும், வீணடிக்கும். தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுவதை பற்றி இங்கே சொல்லவில்லை. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதாஉஸ் ஸலா என்றால் அஹ்ரூஹா நஉகாதிஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தாமதப்படுத்துவார். என்ன அர்த்தம்? சூரியன் உதயமானதற்கு முன்னால் தொழக்கூடிய தொழுகை என்ன? எல்லாரும் சொல்லணும், என்ன தொழுகை? என்ன தொழுகை? துஹரா. என்ன தொழுகை? ஃபஜ்ர். நாம் எப்போது தொழுகிறோம்? எப்போது தொழுகிறோம்? சூரியன் பெரும்பாலான மக்கள் இல்ல மாஷா அல்லாஹ், சூரியன் உதயமானதற்கு பிறகு பலர் எழுந்த அவசரத்தில் 9 மணி ஆனா காலேஜில் அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு ஓடுவோம். ஆனால் அல்லாஹ் அக்பர் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டால் உறங்குவோம். யா அல்லாஹ் எப்படி மாறிவிட்டோம் பாருங்கள். உலக வாழ்க்கையின் வெளிப்படை எமக்கு முக்கியமாக தெரிகிறது, மறுமையில் எம்மை வெற்றியடைய செய்யக்கூடிய தொழுகை பொடுபோக்காக தெரிகிறது. தொழுகையை விடுவதெல்லாம் 5-10 ரூபாயை தொலைத்தது போல் எமக்காகிவிட்டது. சினிமா தியேட்டர்களில் படம் பார்த்துக் கொண்டிருப்போம், தொழுகையின் நேரம் வரும், தொழுகையை தியாகம் செய்வோம். அதற்காக ஸ்டேடியத்தில் உட்கார்ந்து கிரிக்கெட்டை ஃபுட்பாலை பார்த்துக் கொண்டிருப்போம், தொழுகையின் நேரம் வரும், தொழுகையை தியாகம் செய்வோம். அதற்காக அல்லாஹ் அக்பர் என்றால் அல்லாஹுவை விட உங்களுக்கு இந்த சினிமாக்களும் இந்த சீரியல்களும் அல்லது இந்த நாடக இந்த விளையாட்டுகளும் அல்லது உங்களுடைய கல்லூரியும் முக்கியமா? முக்கியமா? தொழுகையை பாலாக்குவார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழமாட்டார்கள். இவர்களுக்கு என்ன கூலி? ஹையா என்ற நரக ஓடையை இவன் சந்திப்பான். தொழுகையை நேரம் தவறி தொழுபவர்களே நாளை மறுமையில் நரக வேதனையில் உச்சியில் இருப்பார்கள் என்றால் தொழுகையை தவற விடுபவர்கள். தொழுகை ஏதோ கடமை அல்ல, தொழுகை இறைவனுக்கு தேவை அல்ல. நீ செய்யக்கூடிய சுஜூதோ ருக்குவோ கியாமோ ரப்புக்கு தேவை கிடையாது. அதை வைத்திருவன் என்ன செய்ய போகிறான்? அவனை புகழக்கூடிய கோடான கோடி மலக்குகள் அவனை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ நிற்கக்கூடிய 2 சஃப் அவனை என்ன செய்துவிடப் போகிறது? அது உனக்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு, உன் குறிக்கோளை அடைவதற்கு, உன் லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய மருந்து ஆயுதம் அஸ்ஸலா. ஃபஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். உன் வாழ்வில் பிரச்சனையா? இஸ்தஈன் பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு உதவி தேடு, அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். கவலையா? 2 ரக்அத் தொழுகு, இஸ்தஈன் பிஸ்ஸலா, அல்லாஹ் வெற்றி அடிப்பான். கடனா? இஸ்தஈன் பிஸ்ஸலா. குடும்ப பிரச்சனையா? இஸ்தஈன் பிஸ்ஸலா. பரீட்சையில பாஸ் ஆகணுமா? இஸ்தஈன் பிஸ்ஸலா. அவன் நாடாமல் எதுவும் நடக்காது. மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யணுமா? இறை தொடர்பை ஏற்படுத்து. மிகப்பெரிய பலத்தை கொண்டு வா, அதுதான் உன்னை இயக்கக்கூடிய சக்தியாக மாறும். நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் வெற்றியாக மாறும். வாழ்வின் குறிக்கோளை அடைந்து கொள், இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்து. தொழுகையை தொழுபவன் மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் பேணுவான், தொழுகையை பாலாக்குபவன் எல்லாவற்றையும் பாலாக்குவான். 3வது, உன்னை சுற்றி இருப்பவர்களை நல்லவர்களாக ஆக்கிக்கொள். ஒரு மனிதன் மது குடிக்கிறான், ஒரு மனிதன் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறான், ஒரு மனிதன் தவறான செயல்களை தன் வாழ்வில் தொடர்ந்து செய்கிறாள், இதற்கு முக்கியமான காரணமாக அமைவது அவனோடு இருக்கக்கூடிய நண்பன். கல்லூரி வாழ்க்கையில் அதுவும் குறிப்பாக இதை நீ தேடவில்லை என்றால் உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கேள்வியாக மாறிவிடும். இதை தேடிவிட்டால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வெற்றியாக மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹ், ஒரு நண்பன் எப்படியோ அப்படித்தான் இன்னொருவன் இருப்பான். ஃபல்யன்ஸுர் அஹதுக்கும் மன் யுகாலில், முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், நீ யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறாய் என்று பார், அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றி, நீ செல்லக்கூடிய பாதையின் வெற்றி. இந்த ஒட்டுமொத்த வாழ்வும் பலனுள்ளதாக மாறுவதற்கு அதுதான் குறிக்கோள். இன்று முஸ்லிம் வாலிபர்கள் சிறைச்சாலையில், இன்று முஸ்லிம் வாலிபர்கள் மதுவில், இன்று முஸ்லிம் வாலிபர்கள் போதை பழக்கத்தில், முஸ்லிம் கஞ்சாடிக்கிறார், வாலிபன் காலேஜில் படிக்கிறான், ஒரு முஸ்லிம் வாலிபன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த வார்த்தையை சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், விபச்சாரம் செய்கிறான். ஒரு முஸ்லிம் வாலிபன் லிவிங் டுகெதர் வாழ்றான் இன்னைக்கு, உண்மையா இல்லையா? இங்க இருக்கக்கூடிய பலர்கிட்ட கேட்டா தெரியும், கூட படிக்கிறவங்க யாருப்பா இப்படி வாழ்றாங்கன்னு கேட்டான். காலம் அப்படி, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஹலாலான முறையில் திருமண ஒப்பந்தத்தோடு இணைவதெல்லாம் இன்று காலம் கடந்து விட்டது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த நிலையிலும் எப்படி வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட சூழலிலும் பழகலாம், பேசலாம், தொடர்பு கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் எந்த சுதந்திரத்திலும் செய்து கொள்ளலாம் என்ற நிலைமை இந்த உலகத்திலே எம்மை சுற்றி இருக்கிறது. இவ்வளவு பெரிய பாவங்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது தெரியுமா? மது குடிப்பது சாதாரண பாவமா? போதைக்கு அடிமையாவது சாதாரண பாவமா? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். வெற்றி வேண்டும் என்றால் மதுவை விட்டு ஒதுங்கிக்கொள், ஷைத்தானுடைய செயல் அது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஒருவன் மதுவை அருந்துகிறான், போதையாகிறான், அதற்கு பிறகு உணர்கிறான், தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான், இரண்டாவது முறை மறுபடியும் மது குடிக்கிறான், போதைக்கு அடிமையாகிறான், மறுபடியும் திருந்துகிறான், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான், மூன்றாவது முறை மது குடிக்கிறான், போதைக்கு அடிமையாகிறான், தௌபா செய்கிறான், பாவ மன்னிப்பை கேட்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான், நான்காவது முறை மீண்டும் மது குடிக்கிறான். மது என்றால் சாராய கடலை போய் சாராய வாங்கி குடிக்கிறது மட்டுமா மது? மகாமரல் அக்குல் ஃபஹு ஹம்ர், எதுவெல்லாம் மூளையை மயக்கடிக்கிறதோ எல்லாம் மது. சிகரெட் ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? எல்லாரும் சொல்லணும். ஸ்மோக்கிங் கில்ஸ், பாக்கெட்ல இருக்கா இல்லையா? உன்னை கொன்றுவிடும் இது, உன்னை கொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஹலாலாக்குமா? இது தூய்மையின் மார்க்கம், இங்கே தூய்மைக்கு மட்டும்தான் அனுமதி, தூய்மை இல்லாத எல்லாம் ஹராம். கஞ்சா முஸ்லிமானவன் விற்பனை செய்கிறான், வாங்கி குடிக்கிறான், வாங்கி கொடுக்கிறான். யா அல்லாஹ், நான்காவது முறை மீண்டும் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அவன் அந்த மதுவை குடித்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான ஹக்கன் அலல்லாஹி அய் யஸ்கியஹு மின் ரதகத்தில் ஹபால், நான்காவது முறை அவன் மீண்டும் அதை செய்தால் மூன்று அவகாசத்திற்கு பிறகும், ஒவ்வொரு முறையும் நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்காக தொழாம இருக்கணும் அவசியம் இல்லை, அவன் தொழுதாலும் அதற்கு பலன் இல்லை. நான்காவது முறை மது குடித்தால் இறைவன் அவன் மீது கடமையாக்குவான், நாளை மறுமையில் ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாதிகளின் சீலையும் சலத்தையும் அவனுக்கு குடிக்க கொடுப்பதே. வேண்டுமா ரதகத்துல் ஹபால் முஸ்லிம் வாலிபர்களே? இல்ல மாஷால, எல்லாரையும் பார்த்து கேட்கல, கேளுங்க அவங்கள்ட்ட போய், ரதகத்துல் ஹபால் வேணுமா? அதுவும் அல்லாஹ் கொடுக்கணுமா உங்களுக்கு? யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய மோசமான செயல்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. போர்னோகிராஃபி இல்லையா நம்மள்ட்ட, மாஸ்டர்பேஷன் இல்லையா நம்மள்ட்ட, ஹோமோசெக்ஸ். இத்துணை செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்படுகிறோம். தவறான படத்தை பார்த்து ரசிப்பதை தனிமையிலோ நண்பர்களோடு சேர்ந்தோ அதை பார்ப்பதை நாம் ஒரு தவறாகவே கருதவில்லை, அது இயற்கையான ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. சுப்ஹானல்லாஹ், மாஸ்டர்பேஷன் இதையெல்லாம் வெளிப்படையாக பேசி ஆக வேண்டிய காலம். இந்த பழக்கம் இல்லாதவர்கள் சமூகத்தில் குறைவு இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த நிலைமை மாறிவிட்டது. ஒன்றை கேட்கிறேன், இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் இதை உள்ளத்திலே கொஞ்சம் சுமந்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, அறையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது உட்கார்ந்து கொண்டு ஒருவர் தன்னுடைய லேப்டாப்பை ஓபன் செய்து தவறான படங்கள் இருக்கக்கூடிய சைட்டில் நுழைந்து தவறான படங்களை பார்க்கிறான். யாரும் இல்லை அவனை சுற்றி. வெளியே, அந்த அறைக்கு வெளியே அவனுடைய நண்பனோ அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய வார்டனோ நடக்கக்கூடிய சத்தம் கேட்கிறது. என்ன செய்வானவன்?
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் கூறல்.
1: எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க, யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம், உன் பால் திருப்ப வர இருக்கிறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என்னுடைய போனுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க. நான் பெயருவேன் இந்த உலகத்தை விட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது. இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது. உளவியலாளர்கள் சொல்றாங்க, நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம. கவலை என்று உருவாகிறது மனசுல. இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன், ஒரு கவுன்சிலிங், ஒரு மோயிரம் காணல ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா? ரிங் எடுத்து காணலையா அளந்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு சொல்லுவோம், அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க. பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு, அதில் ஒரு மெத்தட் தான், வீட்டில் போய் தேடி பாருங்க ரிங் இருக்குமே அல்மாரில். அவர் ஹஸ்பண்ட்டை சொல்லிடுவோம், அவங்க ரிங் காணலை தானே, அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க, காப்பையும் முல்ல ஒழிச்சு வச்சிருங்க, அவங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லுவோம். அவர் காப்பையும் ஒழிச்சு வச்சிருவாரா, போகிற பொம்பளை என்ன ஆயிடுவா, போய் தேடி தேடி தேடி பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா, நான் வந்தது உங்கள்ட்ட மோயிரம் காணலன்னு தான், இப்போ காப்பும் சேர்ந்து காணல. அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி, வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பை தேடுவோண்டி, அந்த ஒளிச்சு வச்ச இடத்துலேருந்து காப்பை வச்சு தேடினு வைங்க. அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும், காப்பை கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு, அந்த மோயிரம் போனா போட்டும், அது 7000 தானே, அது 10000 மோயிரம் தானே, இது வந்து 2 பவுன் காப்பு 1 லட்சம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிரு. இது மனித இயல்பு. இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு நோய், நோய் இருந்தா இப்ப நான் சொல்றேன், இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க. புத்தளத்துல பாதி பேருக்கு நோய், இதே நோய் என்ன செய்வீங்க, அவங்களுக்குமா அறுத்துட்டு பரவாயில்ல, நோய் பரவாயில்ல, காய்ச்சல் உங்களுக்கு பரவாயில்லாம போயிரு, அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது, எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும். நம்பர் ஒன், எப்ப எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் அதுதான் ஆரம்பத்தில் போட்ட பேஸ்மெண்ட், பணக்காரனுக்கும் பிரச்சனை, ஏழைக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, எனக்கு மட்டும் நினைச்சுங்கண்டா அதுதான் நிம்மதியை கிடைக்கும். ரெண்டாவது வந்து எப்பயுமே மனப்பிரமம் தான். 5 கோடி உங்க கையில தர்றேன்னு வைங்க, இதை விட நீங்க எப்ப சந்தோஷப்படுவீங்க தெரியுமா? 5 கோடி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்ப 5 கோடி கிடைக்க போகுது, அப்ப சந்தோஷப்படுற அளவு கூட 5 கோடி கிடைச்ச பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க. 5 கோடியை கையில வச்ச பிறகு கணக்கு, ஆகா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே, போதாம் போயிருமே. 5 கோடி கையில வந்தா கவலை வரும், 5 கோடி கிடைக்கும் கேட்பீங்களே அப்ப சந்தோஷம் வரும். உளவியலாளர்கள் சொல்றாங்க, நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு. இந்த பாயிண்ட நான் விவரமா ஒரு அவருக்கு சரி விளக்கணும், ஆனா 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட், நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்குது. இப்படி சொல்றேனே, இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க, உம்ரா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க பாபு, சிரிச்சுட்டே இருப்பாங்க, மக்காவில் வெயிலோ தெரியாது, நிறைய சனமோ தெரியாது, நான் உம்ரா போறேன் அப்படின்னு அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க. உடம்பு வேணுமான புத்தகத்தில் இருக்கலாம், மனசு மக்காவில் இருக்கும். சில பேர் வெளிநாட்டுக்கு போற நேரம், அந்த சுற்றுலா போற நேரம் அதே நினைப்பாங்க. இப்ப என்ன ஆகுது, அவங்க மனசு அங்க போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும். நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது. என்ன போய் இறங்கினப்புறம் 5 மணித்தியாலம் பிரயாணம், மதீனாவுக்கு போனா இடுப்பே வலிக்கும், இவ்வளவு பிரயாண களைப்பா கஷ்டமா, அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது. மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு. எப்ப நினைங்க, நான் நல்லா வாழுவேன், என்னை அல்லாஹ் விடமாட்டான், என் பிள்ளைகளை நல்லா வைப்பான், பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க. இது இது வந்து அதுக்குதான். இப்ப எங்களுக்கு எல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா அல்ல பெருசா தர போறான் போல நான் மசூரால சொல்லுவேன். அமைப்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால் அப்படியே சொல்லுவேன், அல்ல இருக்கிறான் பெருசா தர போறான் போல, கண் கூட தந்திருக்கிறான். போன 2013 ஆண்டுல ஒரு மிட்ல கடுமையான ஒரு பிரச்சனை,
2: கடுமையான ஒரு சிக்கல். நான் மசூரா சபையை கூப்பிட்டு அல்லா எங்களுக்கு வந்து ஏதோ பெருசா தரப்போறான் போலன்றேன். ஆனால் 2013 லாஸ்ட் ஆக போக்கல இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றே அல்லா தந்துட்டான், அவ்வளவு பெருசா தந்துட்டான். அதனால சொல்றேன், கொடுப்பா எடுப்பான் தருவான், இதான் ஏதோ நடக்குதா கவலைப்படுறேன், தரப்போறான் மாஷா அல்லா. ஒன்றுமே இல்லாம போச்சு, கிடைக்க போத நம்புங்க, ஸ்ட்ராங் அனுப்பிங்க, நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிற கேள்வி பதிலுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால 10 நிமிஷம் தரலாம் கேள்வி பதிலுக்கு, அதுக்கு மேல நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியா ஒன்று சொல்றேன், சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமா சொல்ல முடியல, ஏன்னா இந்த பாயிண்ட பொறுத்தல அவசரமா ஒவ்வொன்றா சொல்ல இயலாது, இது ஒவ்வொன்றா விவரமா பேச வேண்டியது. ஏனண்டா முதல் நான் வச்ச பாயிண்ட் ஒரு மணித்தியாலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய வைத்தது என்னண்டா, உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நீங்க நம்பினால், அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும், உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா மனசுதான் பயப்படுவது, மனசுதான் கவலைப்படுகிறது. அதே மனசுல நம்பிக்கை விட்டு பாருங்க, அல்லாஹ் தரப்போறான், நான் நல்லா வாழ போறேன், அல்லாஹ் மறுமையில் இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா, அது கவலையே இல்லாம போயிரும், சந்தோஷமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமையினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்கக்கிழமை, இன்னொரு திங்கக்கிழமை இந்த உலகத்தை ரசூலுல்லாஹ் சந்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் திரைச்சீலை அகற்றி பார்க்கிறார், மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் சுபகுத்தொழுகைக்காக வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு புன்புருவல் பூக்கிறார், ஏனென்று சொன்னால் தான் வருகிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யார் என்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த பரக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாஹ்வுடைய சன்னி அந்த ஆலயத்துக்கு வந்து ஜிக்ரோடு இருக்கிறார்கள். தொழுகை நடத்தப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரலியல்லாஹு பின்னாடி வருகிறார், ரசூலுல்லாஹ் கையால் சைக்கினை பண்ணி இல்லை, எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கினை பண்ணி விட்டு வந்தார்கள். அந்த நாள் காலையிலே ரசூலுல்லாஹ் பல சந்திப்பு நடத்துவார்கள். அதிலே ஒரு சந்திப்பு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் திங்கட்கிழமை சுபஹுக்கு பிறகு லுஹருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள். ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்றுவார்கள். ஆயிஷா நாயகி தூரம் இருக்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு பேசுவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அழுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு மறுபடி சிரிக்கிறார்கள். வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள், என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள் அழுதீர்கள், ஒன்றுமே புரியவில்லையே. அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாய் ஒன்றும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதுக்கு பிறகு

அவருக்கு ஒரு வேதனை உண்டு. பாத்திமா நாயகி பார்க்கிறார், என்னுடைய தகப்பனார் இப்படி பாடுபடுகிறார், வேதனைப்படுகிறார், இவ்வளவெல்லாம் வேதனைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், பாத்திமா இதற்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. சில ரிவாயத்தில் இந்த நாளைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்ல வந்தார்கள், இன்றையோடு நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், ரஹ்மான் என்னை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லுஹருக்கு நெருங்க பார்க்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் லுஹரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை. அந்த சுபஹுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தொழுகை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள். ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார், என்னுடைய கழுத்துக்கு கீழ் என் மார்பு பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை கணக்க பார்க்கிறது. என் சகோதரன் அப்துர் ரஹ்மான் வருகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே நோக்கி இருந்தது, கூரையை நோக்கி, வானத்தை நோக்கி அப்படி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள். அந்த மிஸ்வா குச்சியினால் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் விரல் இப்படியே இருந்தது. நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன். ரசூலுல்லாஹ் என்னுடைய மார்பிலே அப்படி தலை சாத்திருந்தார்கள். என் கழுத்துக்கு கீழே தான் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். வர வர பாரமாக கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலே, கண்கள் மேலே சென்று கொண்டிருந்தது. கையும் விரலும் கண்ணும் மேலே குத்திக் கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்வதை நான் கேட்டேன். அல்லாஹு மஃஃபிர்லி, அல்லாஹு மஃஃபிர்லி, அல்லாஹு மஃஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடியா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடியா அல்லாஹ். இந்த உலகத்தில் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அவர்கள் தன்னுடைய கடைசி பயணம் மேற்கொள்கிறார். இந்த உலக மக்களுக்கெல்லாம் நன்மை புரிந்த இறை தூதர் அவர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஆயிஷா அம்மா அவர்கள் காதை வைத்து கேட்கிறார்கள், அல்லாஹு மஃஃபிர்லி, நானும் நீங்களும் ஆயிரத்துக்கு பல்லாயிரம் மடங்கு கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். கேட்பது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார். மூணு தடவை கேட்டார்கள், அல்லாஹு மஃஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, மன்னிப்பதற்கு என்ன யா ரசூலுல்லாஹ், நீங்கள் என்ன செய்தீர்கள், யா அல்லாஹ் உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடியா அல்லாஹ், உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடியா அல்லாஹ், இந்த உலகத்திலே உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு, அல்லாஹு மஃஃபிர்லி. ஆயிஷா அம்மா சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, அந்த கண் அப்படியே நிலையாக குத்தியது, ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கிருக்கும்? திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ராத்திரி மஷூரா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒவ்வொருவரும் வந்து ஜனாசா தொழுவிக்கிறார்கள். நபிமார்கள் எங்கே மரணித்தார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும். நபிமார்களுடைய உடல் இந்த மண் சாப்பிடாது. புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், நான் வீட்டில் இருக்கிறேன், வால் சத்தம் கேட்கிறது, சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள், நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள். திரும்பி வந்தார்கள், நடுநிசி, எனக்கு போக கிடைக்கவில்லை, போக முடியல, ரசூலுல்லாவை அடக்கம் செய்து விட்டு வந்தார்கள். நான் கேட்டேன், எப்படி அப்பா உங்கள் கைகளால் எடுத்து மண்ணை அவர் தலையில் போட முடிந்தது, அவரை எப்படி உங்களுக்கு புதைக்க முடிந்தது? இந்த உம்மத்திலே இந்த மகா பெரும் வேதனையான இந்த சம்பவத்தை இன்றைக்கும் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், அவர் அந்த கவலையை சப்பி உழுங்கினார், அந்த பயத்தை சப்பி உழுங்கினார். எல்லோரும் சொன்னார்கள், உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் மார்கால் மார்கை வெட்டுவேன் என்று சொன்னார். மிம்பரிலே ஏறின அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன முஹம்மதன் கதுமாத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மன்கானே அபது முஹம்மதன், இன்ன முஹம்மதன் கதுமாத், யார் முஹம்மதை வணங்குறீர்களோ அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார். மன்கானே அபுதுல்லா, யார் அல்லாஹ்வை வணங்குறார்களோ, உஹையுல்லா யமூத், அவன் என்றென்றும் நிலைத்து வாழுவான், நிலைத்து நிற்பான், அவன் மரணம், அவனுக்கு மரணம் இல்லை. உமர் பின் கத்தாப் சொன்னார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார். என்ன ஆயத்து தெரியுமா? அவ் குத்தில, நபியே நீங்கள் மௌத்தாகினால் அல்லது உங்களுக்கு உங்களை அவர்கள் கொண்டால் இவர்களெல்லாம் வந்த வழியில் பார்த்து திரும்பி போய்விடுவார்களா என்ற ஆயத்தை ஓதி காட்டினார். அப்படி என்றால் நபி மரணிப்பார். இன்னக்கமையுத்துன், நபியே நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற அந்த ஆயத்து திருமலை குர்ஆனில் இருக்கிறது. உமர் அலிகான் சொல்கிறார், என் கையில் இருந்த வாள் சரசர என்று கீழே விழுந்தது, என் கால் அப்படியே நடுங்கியது. ரசூலுல்லாஹ் பிரிந்து விட்டார்கள் என்று அப்பொழுதுதான் நான் நம்பினேன். நான் நினைத்தேன் நாங்கள்லாம் மௌத்தாகின பிறகுதான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவார்கள். அந்த வேதனையை திருமறை குர்ஆன் அடக்கிறது.

0: இந்த வேதனை நானும் நீங்களும் அந்த இடத்தில் இருந்தால், இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ரசூலுல்லாவை இழந்த வேதனை, அதைவிட ஒரு வேதனை உண்டா? அப்படி ஒரு வேதனையை சகித்துக் கொள்ளலாமா? அபூபக்கர் அவர்கள் என்ன எழும்பி பேசினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார், போய் முத்தம் கொடுத்தார்கள். ரசூலுல்லாவுடைய நெத்தியிலே முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், திபுத்த ஹையவும் ஐயத்தாயா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே வாழுகிற நேரமும் மௌத்தாகிற நேரமும் நீங்கள் மனம் கமழறீர்கள் யா ரசூலல்லா. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததுக்கு பிறகு அவர் மிக உறுதியோடு இருந்தார், மிக திடகாத்திரமாக இருந்தார். இந்த உலகத்தில் ஆக பெறும் கவலைகளையும் அவர்கள் அந்த மனதில் போட்டு இருக பிடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதைவிட வேற ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா? அதைவிட வேற இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா? அதை தாங்க முடியும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வேற எதையும் தாங்கும் உள்ளத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு முசீபத்துகள் வந்தே தீரும், அது வராமல் இருக்காது. பிரச்சனைகள் வரும், வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை நானும் நீங்களும் தர்மம் கொடுத்திருப்போம், சில வேளை ராத்திரி சாப்பிடுவதற்கு கூட ஒன்றுமில்லாமல் அம்புட்டையும் கொடுத்து வைத்திருப்போம், அல்லாஹ்வை நம்பி கொடுத்திருப்போம். அப்படி கொடுப்பக்கூடியவர்களும் கொஞ்சம் தான் இருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த இரவு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும், வெளி உலகத்துக்கு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உணவு தருவான். உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பலமுறை நான் பேசிய ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். மன் கானா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், யார் வீட்டிலேயுமே ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், அஹ்லு சுஃபாக்கள் முற்றவெளி தோழர்கள், உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஈச்சப்பழத்தை பாதி பாதியாக பிரித்து சாப்பிட்டார்கள். இது கதையல்ல, கப்சா அல்ல, இது கதையல்ல, நெஜம். அவர்களுடைய பயிர்களை அல்லாஹ் தன்னுடைய அருளால் நிரப்பினான், தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்பினான், பரக்கத்தால் நிரப்பினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டார்கள். மதீனா நகரத்திலே ஓஹோ என்று பணம் இல்லை, விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு யாரிடமும் ஒன்றுமே இல்லை. அபூ தல்ஹா சொல்கிறார், யார் ரசூலல்லா, நான் சங்கைப்படுத்துறேன். வீட்டுக்கு போன செய்தி உங்களுக்கு தெரியும், மனைவி உம்மு சுலைமை பத்தி உங்களுக்கு தெரியும். போனால் அபூ தல்ஹா, பிள்ளைகளுடைய சாப்பாடு மட்டும் இருக்கிறது, ரெண்டு சின்ன பிள்ளைகள், அவர்களை தூங்க வைத்து விட்டார். அபூ தல்ஹா உட்காருகிறார், லாம்பு பத்துகிறது, விருந்தாளி உட்கார்றார், சாப்பாடு எடுப்பதை போன்று பாவனை செய்து அப்படியே விளக்கை அணைத்து விடுகிறார் அபூ தல்ஹா. டோட்டல் இருட்டு, ஃபுல்லா இருட்டாச்சு, யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அபூ தல்ஹா அவர்கள் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார். விருந்தாளி வயிறார சாப்பிடுகிறார், இருவர் சாப்பிட்டால் போதாது, அதனால தான் ஒருவர் வயிறார சாப்பிடட்டுமே என்பதற்காக விளக்கை அணைத்து சாப்பிடுவது போன்று பாவனை செய்து ராத்திரி முழுக்க பசியில இருந்து தூங்கிவிட்டு அதிகாலையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்கிறார், அபூ தல்ஹா, நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும். அபூ தல்ஹா, நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும், நீ உணவு கொடுத்தது எனக்கு தெரியும். அவர்கள் உணவு கொடுப்பார்கள் யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி. அவர்கள் தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை கேட்க மாட்டார்கள், ஜஸா கூலி கேட்க மாட்டார்கள், சுக்குர் தேங்க்ஸ் கேட்க மாட்டார்கள். இன்னமா நுத்யமுக்குல்லி வஜிஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸா வலா சுக்குரா. அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காகவே உணவு கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான், அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து சொன்னார், அபூ தல்ஹா ஃபில் ஜன்னா, அபூ தல்ஹா சொர்க்கத்திலே. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். ஈச்சப்பழ 600 மரம் ஈச்சப்பழ தோட்டத்துக்கு சொந்தக்காரர். ஒரு ஆயத் இறங்கி இருக்கிறது, யுக்ரில்லாஹு கர்லன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார்? ஓடி வருகிற நேரம் காஃபிர்கள் பேசுறார்கள், அபூ தர்தா உங்க அல்லாஹ் பிச்சைக்காரனாமே, கடன் கேட்கிறானாமே, இதோ உங்க தூதர் சொல்கிறார், இதை விட கேவலம் உண்டா? ஓடி வருகிறார் அபூ தர்தா, யா ரசூலல்லாஹ், இப்படியான ஒரு வார்த்தை, இப்படி ஒரு வாசகம் வந்ததா, இப்படி வகி இறங்கியதா, ரசூலல்லாஹ் ஓதி காட்டினார்கள், அல்லாஹ் கடன் கேட்கிறான். உடனே சொன்னார் அபூ தர்தா அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கெல்லாம் அந்த கடன் ஏழை மக்களுக்கு கொடுக்க சொல்லித்தானே அல்லாஹ் சொல்கிறான், அதுதானே அந்த வார்த்தையின் அர்த்தம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்லிவிட்டான், 600 பேரிச்ச மலத்தோடு அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ். வாக்குறுதி முடிந்து விட்டது. வீட்டுக்கு போகிறார், மதிலிலே காலை வைக்க பார்க்கிறார், அவருடைய மனசு சொல்லுது, அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செய்து விட்டேன், அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டேன். கத்திரர் உம்மு தர்தா, யா உம்மு தர்தா, உம்மு தர்தா, ஓடி வந்து விடுங்கள். இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொடுத்து விட்டேன். இந்த 600 பேரிச்ச மரத்தோட தோட்டத்தை கொடுத்து விட்டேன். எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருப்பதற்கு அனுமதி இல்லை. அந்த பெண் எப்படி வருகிறா? பஹ் பஹ், என்ன நலவு, என்ன நலவு, என்ன வியாபாரம், என்ன வியாபாரம், மாஷா அல்லாஹ், வெற்றிகரமான வியாபாரம் என்று சந்தோஷமாக தோட்டத்திலிருந்து வெளியே வந்து அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா? அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய ஜனாசாக்கள் போகிற நேரம் இந்த உலகத்தில் கண்கள் கலங்கி பிரார்த்தனைகளோடு அது மக்பராக்கில் அடக்கம் செய்யப்பட்டது, கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது வாழ வேண்டிய வாழ்க்கை. இன்றைக்கு ஐரோப்பா வாழ மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை சூழ வைப்பானாக.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு.
2: கேட்க தவறாதீர்கள்.
1: வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள்.
3: உலகத்தின் பாதி அழகை பெற்றவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று நமது கண்மணி நாயகம் அவர்களே புகழ்ந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் அழகால் பல சமயங்களில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம், வாருங்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சொந்த சகோதரர்களால் சதி செய்யப்பட்டு கிணற்றில் தள்ளப்பட்டார்கள். பின்னர் சில வெள்ளிக்காசுகளுக்காக விற்கப்பட்டார்கள். இதை பற்றி நாம் முன்பே அறிந்திருந்தோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கிய அந்த பிரயாண கூட்டத்தார் எகிப்து நாட்டில் உள்ள ஒரு சந்தையில் விலைக்குவி விற்றார்கள். சிறுவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகு பார்ப்போர் எல்லோரையும் கவர்ந்திழுத்து கொண்டிருந்தது. ஊரே திரண்டு ஏலம் கேட்க குவிந்து வந்தனர். அப்பொழுது ஒரு மூதாட்டி மிகவும் குறைந்த பணத்தை இடுப்பில் முடிந்து கொண்டு ஏலம் கேட்க சென்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த மூதாட்டியை பார்த்து, அரசர்கள், செல்வந்தர்கள், அமைச்சர்கள் என பெரும் பணம் படைத்தவர்கள் எல்லாம் அந்த சிறுவனை ஏலம் கேட்க இருக்கும் இடத்தில் நீ என்ன செய்ய போகிறாய் என்று ஏளனம் செய்தார்கள். அதற்கு அந்த மூதாட்டியோ, என்னால் அந்த குழந்தையை வாங்க முடியும் என்று நினைக்கவில்லை, ஆனால் அந்த சிறுவனை ஏலம் கேட்ட பெருமையாவது எனக்கு கிடைக்கும் என்று தன்னிடம் இருந்த சில பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவரை ஏலம் கேட்க புறப்பட்டார்கள். அப்படி அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த சிறுவனை ஏலம் கேட்டார்கள். அப்பொழுது எகிப்து நாட்டு அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் நிதியமைச்சர் பெரும் காசுகளை கொடுத்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கினார். அவரை அழைத்துச் சென்று அவர் தனது மனைவியிடம், இந்த குழந்தையை நாம் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் தகும், பிற்காலத்தில் இந்த குழந்தை ஒரு பெரிய ஆளாக வரும் என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாது, இந்த குழந்தையை நீ அடிமையை நடத்துவது போல் வளர்க்கக்கூடாது, நமது குழந்தையைப் போல் சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று கூறினார். அதன்படி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எகிப்து நாட்டு நிதியமைச்சர் வீட்டில் நல்ல செல்வ செழிப்புடன் அழகான முறையில் வளர்க்கப்பட்டார்கள். அவ்வாறு வளர்க்கப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது பருவ வயது அடைந்த சமயங்களில் மிக அழகாக பார்ப்போர் அனைவரும் நின்று பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருந்தார்கள். இதனால் பெண்கள் அனைவரும் அவரின் அழகால் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். இப்படி செல்லும் இடமெல்லாம் அவரை பார்ப்பது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர் தங்களது முகத்தை மறைத்தவாறே வெளியே சென்று வருவார்களாம். இவரின் அழகு மின்னல் வெட்டினால் எப்படி கண்ணை பறிக்கும் வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவு வெளிச்சம் பொருந்தியதாக அழகிய தோற்றத்துடன் காணப்பட்டார்கள். அப்படியே அவர் தனது முகத்தை மூடிக்கொண்டே அனைத்து இடங்களுக்கும் சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதனால் மற்றவர்களின் ஈர்ப்பு இவர் மேல் இல்லாமல் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார். என்னதான் முகத்தை மூடிக்கொண்டு சென்றாலும் வீட்டினுள் அவ்வாறு இருக்க முடியாது அல்லவா? எனவே வீட்டில் உள்ளவர்களும் இவரின் அழகால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார்கள். அதில் ஒருவராக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்த நிதியமைச்சர் அவர்களின் மனைவிக்கு இவர்களின் மேல் பெரிதான அன்பும் காதலும் உண்டாயிற்று. சாதாரணமாக அழகான ஆண்களையோ பெண்களையோ பார்த்தால் ஒரு ஈர்ப்பு உண்டாவது இயல்புதானே. அப்படி அவர் மீது ஈர்ப்பு உண்டாகி ஒரு படி மேலே சென்று யாரும் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த பெண் அனைத்து கதவுகளையும் தாளிட்டு வா என்னுடன் அழைத்தார். இதனை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள், என்னை வளர்த்த எனது எஜமானர் என்னை மிக சிறப்பாக வளர்த்துள்ளார், அவருக்கு என்னால் துரோகம் இழைக்க முடியாது, அவ்வாறு துரோகம் செய்பவர்கள் வெற்றியடைய முடியாது என்று கூறி அவ்விடத்திலிருந்து ஓடிச் செல்ல முயன்றார்கள். ஆனால் அந்த பெண் அவரை நாடி நெருங்கி வருகிறாள். அந்த சமயம்தான் அந்த பெண்ணை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் முறையாக பார்க்கிறார்கள். அந்த கணத்தில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே நிறுத்துகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை பார்த்த அந்த கணத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரில் நிற்க இவரின் எண்ணம் சற்றும் மாறாமல் அவர் மீண்டும் அங்கிருந்து ஓட முயல அந்த பெண்ணும் அவர் பின்னே ஓடிச் சென்று அவரை பிடித்து இழுத்தார். அவர் பிடித்து இழுக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையை பின்புறமாக இழுத்தார்கள். இதனால் அந்த பெண்ணின் கைப்பட்டு சட்டை கிழிந்து போகின்றது. சற்றும் எதிர்பாராத விதமாக வாயிற்கதவு திறக்கின்றது. அதிலிருந்து அமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். அவர் வருவதைக் கண்ட அவரின் மனைவியான அந்த பெண் நொடிப்பொழுதில் தனது எண்ணத்தை மாற்றி என்ன கேட்கிறார் தெரியுமா? உனது மனைவியிடம் தப்பாக நடந்து கொண்டவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப் போகின்றீர்கள்? அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, இதில் நான் எந்த தவறும் செய்யவில்லை, அந்த பெண்தான் என்னை அழைத்தார் என்று கூற அங்கே அமைச்சருடன் நின்று கொண்டிருந்த ஒருவர், இதில் உண்மை எது என்பதை கண்டறிய ஒரு வழி இருக்கின்றது, அந்த பெண் சொல்வது சரி என்றால் அவரின் சட்டை முன்பக்கமாக கிழிந்திருக்கும், அந்த ஆண் சொல்வது சரி என்றால் சட்டை பின்புறமாக கிழிந்திருக்கும். ஆனால் கிழிந்திருப்பதோ நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையின் பின்பக்கம் அல்லவா? எனவே அந்த நபர் எந்த தவறும் இழைக்கவில்லை, அந்த பெண்தான் தவறு செய்ய முயற்சிக்கிறார். எனவே இதை கண்ட அமைச்சர் அவர்கள் நேர்மையாக என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த பெண்ணை பார்த்து, இது உன்னுடைய சதிதான், மேலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, யூசுப்பே, இதை விட்டுவிடு, ஒருவேளை உன்னிடம் ஏதோ பாவம் இருக்கும் என்றால் இறைவனிடம் மன்னிப்பு கேள், இந்த பெண்தான் தவறு செய்திருக்கின்றாள் என்று உண்மையை உணர்ந்தார்கள். இந்த நிகழ்வினை அறிந்த அவ்வூரில் இருந்த இவர்களுக்கு நெருக்கமான பெண்களில் சிலர் அமைச்சரின் மனைவி அவர்களின் அடிமையே நேசித்து விட்டார் என்று கூற அது அந்த இடமெல்லாம் பரவிவிட்டது. இதை அறிந்த பின்னர் அமைச்சரின் மனைவி ஒரு வேலை செய்தார். அவ்வாறு பேசிய பெண்களிலெல்லாம் தன் வீட்டிற்கு அழைத்து விருந்து அளிக்க ஏற்பாடு செய்தார். அப்படி வந்த பெண்களிடம் அமைச்சரின் மனைவி ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு கத்தியையும் பழத்தையும் கொடுத்து விட்டார்கள். இதை கையில் வைத்து கொள்ளுமாறு கூறினார். பின்பு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அந்த பெண்கள் பார்க்கும்படி நடந்து போகச் சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறே செய்தனர். அப்படி நடந்து சென்ற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகைக் கண்டு அந்த பெண்கள் மிகவும் ஆச்சரியமுற்றனர். பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தங்கள் கை விரல்களை அறுத்து கொண்டனர். மேலும் அவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு மலக்காக இருப்பாரோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இவ்வாறு கூறியது மட்டுமல்லாமல் மேலும் அந்த பெண்கள் இவரை ஆசைப்பட்டதில் தப்பில்லை என்று கூறி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எஜமானியின் விருப்பத்திற்கு கட்டுப்படு என்று சொன்னார்கள். இதை கேட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் இதைவிட எனக்கு சிறைதான் சிறந்தது என்று கூறினார். இதே சமயத்தில் இந்த விஷயம் ஊரில் இருந்த அனைவருக்கும் தெரிய வந்தது. இதனால் பெருத்த அவமானம் அடைந்த அமைச்சர் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைக்க முடிவு செய்தார்கள். சிறையில் இருப்பதே சரி என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எண்ணினார்கள். அதன் காரணமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்க ஒரு பொய்யான காரணத்தை ஜோடித்தார்கள். அதாவது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது எஜமானரின் மனைவியிடம் தப்பாக நடந்து கொள்ள முயன்றார் என்று கூறி சிறையில் தள்ளப்பட்டார்கள். அவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்ட பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்குள்ள கைதிகளிடம் நன்கு பழகி வந்தார்கள். நபிமார்கள் பொதுவாக அனைவரிடம் நன்றாக பேசி பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படித்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நடந்து கொண்டார்கள். அந்த சிறையில் அரசாங்க கைதிகள் இரண்டு பேர் இருந்தனர். அதில் ஒருவர் அரசருக்கு சமையல் வேலை செய்பவர், மற்றொருவர் அரசருக்கு சொந்த வேலை செய்து கொடுப்பவர். இவர்கள் இருவருமே ஏதோ ஒரு காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த இரண்டு பேரும் கனவுகள் கண்டனர். அதில் அரசருக்கு நெருக்கமானவன் அரசருக்கு திராட்சை ரசம் பிழிந்து கொடுப்பது போல கனவு கண்டான். சமையல் கட்டில் வேலை செய்யும் ஒருவன் அவனது தலையின் மேல் மூன்று அடுக்குகள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மூன்று அடுக்கில் ரொட்டி துண்டுகள் இருந்தது. அதை ஒரு காகம் எடுத்துச் செல்கின்றது என்பதை போல கனவு கண்டான். கனவு கண்ட இருவருக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது. இந்த கனவை பற்றி யாரிடமாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பதற்கு நல்லவராகவும் சரியானவராகவும் அவர்களுக்கு தெரிந்தார்கள். உடனே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கனவிற்கான விளக்கத்தை அவர்கள் இருவரும் கேட்கச் சென்றார்கள். பின் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் தங்கள் கனவுகளை கூறி விளக்கம் தருமாறு கூறினார்கள். இதுதான் சமயம் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, நான் சாப்பிட்டு வருவதற்குள் உங்கள் கனவுக்கு விளக்கம் தருகின்றேன், அதுவரை நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று கூறி, அதற்கு முன் சில தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கடவுள்களை வணங்குவது சிறப்பானதா, இல்லை ஒரு இறைவனை வணங்குவது சிறப்பானதா என்று கைதிகளிடம் தனது பிரச்சாரத்தை செய்தார்கள். அவர்களின் கனவுகளுக்கு விளக்கமும் தந்தார்கள். அதாவது, ரொட்டி துண்டுகளை காகம் கொத்தி செல்வது போல் கனவு கண்டவரிடம், உன்னை கொல்லப் போகின்றனர், உனக்கு மரண தண்டனை தரப்படும், உன்னுடைய தலை மட்டும் தனியாக துண்டித்து தொங்க போட்டு விடுவார்கள் என்று கூறினார்கள். பிறகு அரசருக்கு பலரசம் தருவது போல் கனவு கண்டவரை நோக்கி, உன்னை மூன்று நாளில் விடுதலை செய்ய போகின்றனர், நீ பழையபடி அரசரிடம் வேலைக்கு செல்லலாம் என்று கூறினார்கள். இதை கேட்ட பின் இருவரும், தாங்கள் கனவே பார்க்கவில்லை, உங்களிடம் பொய்க்கூறினோம் என்று கூறினார்கள். இதில் எது உண்மை என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியுமல்லவா? உடனே அவர்கள் அந்த பலரசம் கொடுப்பது போன்று கனவு கண்டவனிடம், நான் தவறிதும் செய்யவில்லை, பொய்யான காரணத்தால் என்னை சிறையில் அடைத்துள்ளனர், நீ அரசனிடம் சென்ற பின் என்னை பற்றி சொல் என்று கூறினார்கள். சில நாட்கள் சென்றது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல ஒருவன் மரணித்து விட்டான், மற்றொருவன் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் அரசரிடம் வேலைக்கு சேர்ந்து விட்டான். ஆனால் அவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி அரசரிடம் கூறுவதை மறந்துவிட்டான். இப்படியே சுமார் 7 வருடங்கள் சென்றுவிட்டன. 7 வருடங்களுக்கு பிறகு அரசருக்கு ஒரு கனவு வருகின்றது. அதில் 7 கொழுத்த பசுக்கள் இருக்கின்றன, அதை 7 நோஞ்சான் பசுக்கள் சாப்பிடுகின்றது என்பது போன்ற வித்தியாசமான கனவு ஒன்றும், மேலும் 7 செழிப்பான கதிர்களும் 7 காய்ந்த கதிர்களும் அவரது 2வது கனவில் வருகின்றது. இந்த கனவுகளில் ஏதோ அர்த்தம் இருக்கின்றது என்பதை உணர்ந்த அவர்கள் தனது மந்திரியிடம் தான் கண்ட கனவை கூறி, இதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கின்றதா என்று கேட்க, அதற்கு மந்திரி அவர்களோ, எனக்கு ஒன்றும் இதில் அர்த்தம் இருப்பதாக தெரியவில்லை, இது உங்களுடைய மனப்பிரமையாக இருக்கும் என்று அந்த மந்திரிகள் கூறினர். அப்பொழுது அந்த நேரத்தில் திராட்சை ரசத்தை ஊற்றிக்கொண்டிருந்த அந்த வேலைக்காரனுக்கு சிறையில் இருந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஞாபகம் வந்துவிட்டது. உடனே அவன் மன்னரிடம், எனக்கு ஒருவரை தெரியும், அவர் இந்த கனவுக்கான விளக்கத்தை அறிந்திருப்பார் என்று கூறினார். மேலும் என்னை சிறைக்குச் செல்ல அனுமதியுங்கள், ஏனெனில் சிறையில்தான் அவர் உள்ளார் என்று கூற மன்னர் அவருக்கு அனுமதி அளித்தார். இதையடுத்து அந்த வேலைக்காரர் சிறைக்கு சென்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் மன்னர் கண்ட கனவை கூறி விளக்கம் கேட்டார். அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அடுத்து வரும் 7 வருடங்கள் மிக செழிப்பானதாகவும் மகசூல் தரக்கூடிய வகையில் இந்த நாடு இருக்கும், ஆனால் அதற்கு அடுத்து வரும் 7 வருடங்களில் சொல்ல முடியாத வண்ணம் பஞ்சம் பரவி கிடக்கும் என்று மன்னர் கண்ட கனவிற்கு அர்த்தத்தை கூறினார்கள். அர்த்தத்தை கூறியது மட்டுமல்லாது, அந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்பதையும் அவர் கூறுகிறார். முதல் 7 வருடங்களில் விளைச்சல் மிக அதிகமானதாகவும் அதிக மகசூடன் நல்ல செழிப்பாகவும் இருக்கும். அச்சமயத்தில் கதிர்களை அறுவடை செய்து அதிலுள்ள தானிய மணிகளை தனியே பிரித்து எடுக்காமல் அப்படியே பாதுகாப்பாக விட்டுவிடுங்கள். அடுத்து வரும் 7 வருடங்களில் மிகுந்த பஞ்சம் நிலவும், அச்சமயத்தில் அந்த கிடங்கில் கிடக்கும் கதிருடன் கூடிய தானியங்களை சிறிது சிறிதாக பிரித்தெடுத்து தேவைக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் இந்த கதிர்களிலிருந்து முன்னரே தானிய மணிகள் பிரித்து எடுத்துவிட்டால் அது கெட்டுப்போகிவிடும். ஆனால் இப்படி வைத்திருந்தால் அவ்வாறு நடக்காது என்று சிறந்த யோசனையும் அந்த வேலைக்காரனிடம் கூறினார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த வேலைக்காரனுக்கோ இதிலுள்ள அறிவு கூர்மையை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை அப்படியே மனிடம் கூறினான். தான் கண்ட கனவிற்கு விளக்கம் கூறியது மட்டுமின்றி அந்த பஞ்ச காலங்களில் எப்படி கையாள்வது என்று சரியான திட்டத்தையும் கூறியிருக்கிறார் என்றால் அவர் சாதாரண மனிதர் அல்ல. எனவே உடனே சிறைக்கு சென்று அவரை அழைத்து வா, அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும், அவருடைய தேவை நமக்கு இருக்கின்றது என்று கூறினார். உடனே அந்த வேலைக்காரன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் சென்று, வா என்னுடன், மன்னர் உனக்கு விடுதலை அளித்து விட்டார் என்று கூற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ வர மறுத்தார். முதலில் நான் செய்யாத தவறிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காமல் நான் வெளியே வரமாட்டேன், என் மேல் ஒரு பழிச்சொல் சொல்லப்பட்டுள்ளது, அதிலிருந்து விடுதலை அளிக்காமல் நான் வரமாட்டேன் என்று கூற, சரி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த பெண்களை அழைத்து நான் என் முதலாளியின் மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டேனா என்று விசாரணை செய்யுமாறு கூறினார். எனவே அரசர் அந்த பெண்களை எல்லாம் அங்கு வரவழைக்கின்றார். உடன் அமைச்சரின் மனைவியும் அங்கே வந்தார்கள். வந்த அந்த பெண்கள் எல்லாம் இவர் நல்லவர், இவர் மீது எந்த தவறும் இல்லை என்று சாட்சி கூறினர். மேலும் தவறு செய்த அந்த அமைச்சரின் மனைவியும் மன்னர் முன்னிலையில், நான் தான் அவரை என்னுடன் அழைத்தேன், இது என் மனதில் ஏற்பட்ட தவறான எண்ணம், எப்பேற்பட்ட மனதிலும் தவறான எண்ணங்கள் வரலாம் அல்லவா, அந்த தவறிலிருந்து அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக என்று கூறினார்கள். இவ்வாறு தனது தவறை அனைவரிடமும் கூறிய பின்னரும் மன்னிக்காமல் இருப்பது மூமின்களுக்கு அழகு கிடையாது. அது மட்டுமல்லாது தவறான எண்ணம் மனதளவில் மட்டுமே உண்டானதே அன்றி அதில் தவறு நடக்காமல் அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டான். அந்த தீய எண்ணம் மனதளவிலேயே வந்து சென்று விட்டது. தான் நிரபராதி என்று உறுதியான பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வர சம்மதம் தெரிவித்தார்கள். வெளியே வந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசரே வரவேற்றார். தன் அருகிலேயே அவர்களை வைத்துக் கொள்ள விரும்பினார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களுடன் இருக்க வேண்டுமெனில் நிதியமைச்சர் பொறுப்பு வேண்டும் என கேட்டார். அதற்கு காரணம் தன்னால் முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். மேலும் நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மிக அதிகப்படியாக அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் அந்த நாட்டின் நிதியமைச்சரானார். எகிப்து தேசத்தின் இரண்டாவது பெரிய பொறுப்பில் அமர்ந்தார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல அடுத்த 7 ஆண்டுகள் மிக செழிப்பாகவும் அதிக விளைச்சலும் இருந்தது. அதனை பத்திரமாக சேமித்தனர். அதற்கு அடுத்து வந்த 7 ஆண்டுகள் மிக அதிக வறட்சி காணப்பட்டது. அச்சமயத்தில் அதனை பயன்படுத்தினர். மக்களுக்கு தானியம் பங்கிட்டு அளிக்கப்பட்டது. அதை அப்படியே அளிக்கப்படவில்லை, பணம் வாங்கி கொண்டுதான் அளித்தார்கள். அப்படி பணம் இல்லாதவரிடம் வேலை வாங்கி கொண்டு தானியங்களை அளித்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்ததால்தான் மிக சிறப்பான முறையில் வறட்சி காலம் கையாளப்பட்டது. பஞ்சகாலத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பை கடைபிடித்தார்கள். தான் நோன்பு இருந்து மக்களின் பஞ்சத்தை போக்கினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மிக அழகு பொருந்தியதாக காணப்பட்டாலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தையே மிக அதிக அளவு நேசித்தார்கள். கஷ்டகாலத்தில் நோன்பு நோற்று அல்லாஹ்வின் பொருத்தத்தால் மக்களின் பஞ்சத்தை சிறப்பாக போக்கினார். அல்லாஹ்வும் அவரை கைவிடவில்லை. தன் அழகால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளான நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக எகிப்து நாட்டின் உயரிய பொறுப்பில் அமர வைத்தார் அல்லாஹ். இன்றைய சூழலில் ஒவ்வொரு மனிதர் வாழ்விலும் சிரமங்கள் இல்லாமல் இல்லை, அவரவர் நிலைக்கு ஏற்றால் போல் கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம்முடைய மன தைரியத்தாலும் பொறுமையாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறை நம்பிக்கையாலும் இதை நாம் எதிர்கொண்டோமே ஆனால் வாழ்வில் உயரிய நிலையை நம்மால் அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள்.
4: முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
6: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான், ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீது, யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீது ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, சல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், அவுரத்தை தொடர்வது சம்பந்தமாக வருகிற போது அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே எங்கக்கூடிய ஹதீதை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனையவர்கள் இந்த ஹதீதை ஆதாரமாக கொண்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெளிப்படையாக அவுரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்கிறார்கள். இதில் ரெண்டு வகையான ஆய்வு இருக்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸ் அபு ஹனிஃபா இமாமினுடைய மதுஹபுக்காரர்கள் கூடிய இந்த ஹதீதை, இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலகீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலகீனம் என்று அதை சொல்லிவிட்டால், நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய அறிவிப்பாளர்களை மிக துல்லியமாக முடிந்த அளவிற்கு ஆய்வு செய்தவரையில் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் இமாம் அபு ஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலகீனமாகத்தான் அதை காண்கின்றோம். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விடயம், அப்படி என்றால் இந்த மத்த ஹதீஸின் அடிப்படையில் அது சஹியாக கொள்ள வேண்டி வருகிறது. ரசூலுல்லாஹி சொன்ன விஷயம், அவுரத்தை தொட்டவர் ஒது செய்யட்டும் என்று. இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது. எனவே இதற்கிடையில் இந்த ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுகிற மாதிரி இருக்கே என்று இரண்டை ஆதாரமாக கொண்டவர்கள் இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது, ஒன்று ஒருவர் அவுரத்தை தொடுகின்ற மாதிரி அவர் வேணுமென்றே அவுரத்திடம் கையை கொண்டு போகிறார், தொடணும் என்றதற்காக போகிறார். அப்படியான நோக்கத்தில் தொட்டால் அவர் அது இச்சையோடு தொடுகிறது என்கிறதல்ல, அவர் எப்படியோ தன்னை தேவைக்காக தொடுகிறார். ஒருத்தர் கடிக்கிறது அங்கே, அந்த கடித்ததால் சொறியோடும் என்று செய்கிறார், அது அவராக தொடுகிறது. இன்னொன்று இருக்கிறது, இப்படியாக தொட்டால் அவர் அவுரத்தை அவர் தொட்ட மாதிரியாகவும் ஒது முறிஞ்சிடும். இன்னொன்று இருக்கிறது, உதாரணமாக ஒருத்தர் வந்து குளித்து விட்டு தனது உடம்பை அவர் துரைக்கின்றார், அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது, அப்போ நாம் அதை தொட்டு சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம். அப்படி தற்செயலாக பட்டு விட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த அவுரத்தை தொட்ட எண்ணம் அதாக பாறுபடாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், அது ஒரு உறுப்பை தொட்ட மாதிரி நினைச்சுக்கோம். அது மாதிரி ஏதோ கைப்பட்டுது ஆனால் அவுரத்தில் பட்டுது என்றால் அது கைப்பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள் இமாம்களுக்கிடையிலே முறியிறா முறியிற மாட்டாதா, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முறியும் என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே இதிலே நம் ஆய்வு செய்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டால் ஒது முறியும் என்று சொன்னதை, அதனால் ஒருத்தர் தொடணும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒது முறியும், தொடப்போரால் முறியும், ஆனால் படுதல் என்கிறது தற்செயலா படுதல் என்கிறது அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில் நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது, அது உட்பக்கம் என்றாலும் சரிதான் வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான் தற்செயலாக பட்டுவிட்டால் ஒது முறியாது என்கிற ஒரு கருத்தை தான் நாம் அதை சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு, சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்துவிட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள், அப்படியே அவருடைய கை தச்சையிலாக அவர்கள் உடம்பை துடைக்கிற போது பட்டுவிடும். அதற்காக திருப்பி ஒழு செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம். இதில் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன். இதில் அவுரத்துங்கிறது அவருடைய மர்மஸ்தானத்தின் முன்னுறுப்பு, அவருடைய ஆண் உறுப்பை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. சில இமாம்கள் பின்னுறுப்பின் பின்துவாரத்தில் கைப்பட்டால் ஒழு முறையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய விதை பகுதி இருக்கிறது, அதிலே கைப்பட்டால் அது அதிலே உள்ளடங்குமா என்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே அவருடைய ஆண் உறுப்பில் அங்கே அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை அவருடைய பொதுவாக ஆணுறு பண்ணி நாங்கள் எதை சொல்வோமோ அந்த பகுதியைத்தான் அது தொடுவதால் தான் ஒழு முறியும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் பெண்களுக்கும் அவர்களுடைய மர்ம உறுப்பில் அவர்கள் தொட்டால், அவர்களாக நாடி தொட்டால் ஒழு முறியும், இல்லாமல் தற்செயலாகப்பட்டால் ஒழு முறியாது என்கிற அந்த ஒரு விடயத்தையே நாம் சரியாக காணுகிறோம். அல்லாவே மிக அறிந்தவன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
4: முஸ்லிம் வானொலி
7: பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம், இது சரியா தவறா?
8: முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் யுத்தம் செய்கின்ற, முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் போராடுகின்ற ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் காண முடியாது. ஒரு சின்ன பாலஸ்தீனத்தின் இளைஞன், ஒரு 7-8 வயசு இருக்கும், இப்ப வந்த ஒரு வீடியோ, சுபஹானல்லாஹ், கட்டடம் எல்லாம் உடைஞ்சி தரமட்டமாக்கப்பட்டிருக்குது. அந்த நேத்தையில் அந்த இளைஞன் அந்த கட்டடத்தில் குந்திட்டு அவர் சொல்றாரு, இந்த வீட்டில் மாத்திரம் 7 பேர்கள் சுகதாக்களாக மாறியிருக்கிறார்கள். நான் இருக்கிற இந்த வீட்டில் 7 உறவுகளை இழந்து அவர்கள் சுகதாக்களாக மாறியதன் பிறகுதான் இந்த பூமியில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பிறகு இந்த பூமியில் என்னால் விளையாட முடியாது. கவலையை தவிர வேறு எதுவுமே முடியாது. இந்த இஸ்ரேவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் சிறுவர்கள் விளங்குவது கிடையாது, சிறுமிகள் விளங்குவது கிடையாது. இவங்களோட நோக்கம், நாங்கள் இந்த காசா பகுதியை விட்டுட்டு போய் அவங்கள்ட்ட சரணம் அடைய வேண்டும் என்று தான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அது மட்டும் உண்மை. ஒரு காலமும் எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணை விட்டு நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் பிரிய மாட்டோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், மத்தா நசுருல்லா, அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். குல், சொல்லுங்கள், அல்லாஹுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது என்று ஒரு 6-7 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் சுபஹானல்லாஹ் பேசுகிறான் என்றால் அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களே, என்ன பிரார்த்தனை தெரியுமா? தூபா லிஷாம், தூபா லிஷாம், தூபா லிஷாம். ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் யார் ரசூலுல்லா, ஷாம் பிரதேசத்துக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? அப்போது ரசூலுல்லா சொன்னாங்க, ஷாம் பிரதேசத்தில் தான் வானவர்கள் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டிருக்கிறார்கள் என. வானவர்கள் எல்லோரும் ஷாம் பிரதேசத்தில் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டுதான் அங்கே இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நீங்க பாருங்க, ஹாக்கிமுல 8554 செய்தி, அம்ரு இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி ரஐது உமூதல் கிதாபி, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்ன என்று கேட்டால், என்னுடைய தலையணைக்கு கீழே இருந்து ஒரு வேதத்துடைய ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது. வேதத்திலிருந்து ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது, கனவில் போகிறது. அது எங்கு போகிறது என்று நான் பார்த்தேன், அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி அது போனது, அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி போனது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஈமான், நிச்சயமாக ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அந்த ஈமான பார்க்கிறோமா இல்லையா? 5 வயசு பிள்ளைகள், 6 வயசு பிள்ளை, ஒரு உம்மா டாக்டர், ஒரு உம்மா டாக்டர் வைத்தியசாலையில் இருந்து வார வார பொடிகளுக்கெல்லாம் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறாங்க. உம்மா அப்படியே யதார்த்தமா திரும்பி பார்க்கிறார். சுபஹானல்லா, அந்த புள்ள அவடபுள்ள, அந்த புள்ள அவடபுள்ள கத்திக்கிட்டு ஓடுறா. நீங்க யோசிங்க, நீங்க சுபஹானல்லா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்துல எந்த உள்ளத்தை அவன் தெரிவு செய்கிறானோ அந்த உள்ளத்தை தான் அவன் சோதிப்பான். ஏன் தெரியுமா? ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் இந்த பலஸ்தீனத்தில் இருக்கிறார். அவங்களோட ஈமானெல்லாம் என்ன தெரியுமா? ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன கற்கள் தான். என்ன காரணம் சொல்லுங்க? நம்பிக்கை. ஏனண்டா, இந்த பூமியில் அல்லாஹு தஆலா யானை படையையும் சின்ன பறவைகளை கொண்டு, சின்ன பறவைகளில் சின்ன கல்லை கொண்டு காப்பாத்தியவன் ரப்பு. பெரும் பெரும் ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் தைரியமாக நெஞ்சை கொடுத்து கல்லால் அடிக்கிறண்டா, அவங்கள்ட்ட உள்ள ஈமான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் பைத்துல் மக்துஸ் பலஸ்தீனத்தில் இருக்கிறார். ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒருவர் போய் கேட்கிறாரு, நீ நம்மட நாட்டுக்கு வந்துடுவாப்பா, எங்கட நாட்டில் வந்தா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்றார். அந்த சிறுவன் கேட்கிறான், நான் உங்களோட நாட்டுக்கு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். உனக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல ஆடைகள் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், என்னோடு வந்துடு, நம் நாட்டுக்கு சென்றிடலாம் அப்படின்னு கேட்கிறார். அந்த சிறுவன் கேட்டான், உங்களோட நாட்டுக்கு வந்தால், உங்களோட நாட்டுக்கு வந்தால் முஜாஹிது என்ற பட்டம் கிடைக்குமா, ஷஹீது என்ற பட்டம் கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கிறதே. உங்களோட நாட்டுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்து மரணித்து போன அந்த சுஹதா என்று சொல்லுகின்ற பட்டம் எனக்கு கிடைக்குமா சொல்லுங்கள். உங்களோட ஊர்ல கிடைக்காது. எந்த ஊர்ல அந்த பூமி கிடை, எந்த ஊர்ல அந்த பட்டம் எனக்கு கிடைக்கும், அது போதும் அப்படின்னா. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யோசித்து பாருங்க. நீங்க சுபஹானல்லாஹ், அங்கு உள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. அந்த ஈமான கண் கூடாக நாங்கள் பார்க்கிறோம். யா ரப், அங்கு யார் யாரெல்லாம் இடிபாடுகளுக்குள் அம்பிட்டு, யார் யாரெல்லாம் தாக்குதலுக்குள் அம்பிட்டு மரணிக்கிறார்களோ அத்துணை பேருடைய பாவங்களையும் யார் ரப் நீ மன்னித்து, அத்துணை பேர்களுக்கும் சுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுத்து, நாள மறுமையிலே நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் ஒன்றாக வாழுகின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா அந்த ஷாம் பிரதேச மக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. திருமிதியில 2192 செய்தி, அகமதில 20361 செய்தி ரசூல்லா சொல்றாங்க, இதா ஃபஸத அஹ்லு ஷாம், ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டால், ஃபலா கைர ஃபீக்கும், உங்களில் எந்த நலவும் இருக்காது. ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டார்கள் என்றால், ஷாம் வாசிகள் அழிந்து விட்டார்கள் என்றால் உங்களுக்குள் எந்த ஒரு நலவும் இருக்காது என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏண்டா, ஷாமுல தான் ஈமான் இருக்கும். அங்கு ஈமான் பால்படுத்தப்பட்டு, அங்கு ஈமான் இல்லாமல் போனால் உலகத்தில் வேறு எங்கும் ஈமான் இருக்காது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி மன்சூரின், ஒரு சமூகம் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் யாருடைய பழி சொல்லுகளுக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நானும் நீங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமிதியில 2217, அஹ்மதில 4536 செய்தி, சதஹ்ருஜு நாருன் ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலகட்டத்தில் ஒரு நெருப்பு அப்படியே மக்களை எல்லாம் விரட்டி கொண்டு வரும். ரசூலுல்லாஹ் சொல்ற போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஃபமாதா தஅமுருனா, அந்த நேரத்தில் எங்களுக்கு என்னத்தை ஏவுறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்கும் பிஷாம், ஷாம் பிரதேசத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்னங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வளவு சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு பூமி இந்த பலஸ்தீனம், பைத்துல் மக்தஸ், இந்த ஷாம், டமஸ்கஸ், காசா பகுதிகள் இன்றைக்கு இரத்த கலரிகளாக மாறிக்கொண்டு சிறுவர்களும் பெண்களும் கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்களாக இருந்தால் ஒன்று மாத்திரம் உறுதி என தெரியுமா? சில நேரம் நம்ம பார்க்கக்குள்ள அவங்களோட சோழுகள், அவங்களோட ஆடைகள் சில நேரம் விலகியிருக்கலாம், அல்லது மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை அந்த மக்கள் செய்யலாம். ஆனால் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில நேரங்களில் பலஸ்தீனத்தின் உறவுகள் மார்க்கத்துக்கு முரணான சில செய்திகளை செய்யலாம். என்னப்பா இப்படியெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். ஆடா ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா இந்த யூதர்களின் மீதும் இந்த கிறிஸ்தவ நசாராக்களின் மீதும் அல்லாஹு தாலா முஸ்லீம்களுடைய பாவங்களை எடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்வான், இவர்களுடைய தலையில் அல்லாஹ் போடுவான் என்ன. முஸ்லிம்களுடைய பாவங்களை எல்லாம் தூக்கி அல்லாஹு தாலா இந்த சமூகத்தின் மீது அல்லாஹு தாலா போடுவான் என்னாங்க. அவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து இவங்க செய்கிற அட்டகாசத்துக்கும் அநியாயத்துக்கும் அல்லாஹு தாலா இவர்களுக்கு நரகத்தை கொடுத்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு பூமி, இப்படிப்பட்ட பூமியில் வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு அல்லொன்னா கொல்லொன்னா துன்பத்துக்கு ஆளாகி இன்றைக்கு பல ஜனாசாக்கள் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு வைத்திய சாலைகள் தாக்கப்பட்டு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மட்டும் உண்மை, இன்று இல்லாவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் என்றோ இந்த பைத்துல் மக்தஸ் முஸ்லிம்களுடைய கைக்கு வருவது என்பது நிச்சயமானது, அதில் சந்தேகமே கிடையாது தோழர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வெற்றி நிச்சயம் மிக சமீபத்தில் இருக்கிறது. ஆனால் நம்மட கடமை என்னென்றால் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், அந்த மக்களுடைய ஈமானை பார்த்து பொறாமைப்படுவோம், அந்த மக்களுடைய அந்த முஜாஹிதீங்கள் என்ற அந்த பட்டியலில் தான் இடம்பெற வேண்டும் அந்த நோக்கத்தோடு போராடுகிறாங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யார் ஒருவர் இந்த பூமியில இஹ்லாஸோடு தான் ஒரு முஜாஹிதாக மாற வேண்டும் என்று துஆ கேட்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த பூமியில் நிச்சயம் அதை கொடுப்பான். நாங்கள் நமக்கு பயம், நம்ம துவா கேட்க பயம், நம்ம வெட்டுண்டு குத்துண்டு அல்லது அப்படி மௌத்தாயிடுவோம்னு பயம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் அப்படி தூய்மையான யா அல்லாஹ் எனக்கு முஜாஹிதை தந்துவிடு, சுவாதாக்களுடைய பட்டியலில் என்னை ஆக்கிவிடு என்று ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். நாங்கள்
7: பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம் உலகத்துடைய பார்வையில் இது சரியா தவறா? விசேட தொகுப்பு. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
9: www.muslimvanoli.com
7: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
10: அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுட்லில் ஃபலா ஹாதியலஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹு, وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقال الله تعالى: الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا. وقال نبينا صلى الله عليه وسلم: من قرأ سورة الكهف في يوم الجمعة أضاء له من النور ما بين الجمعتين، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் ஃபில் ஆலமீன் இன்னக ஹமீதும் மஜீத். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை உலகத்தில் படைத்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை இறக்கிய அல்லாஹ் உலகம் உள்ளவரை மனித சமூகம்
9: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்போது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க் சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குரிய இந்த சிறப்புமிகு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தின் தலைவர் அவர்களே, எனக்கு முன்பு செவிக்கு சுவையாய், சிந்தைக்கு விருந்தாய் கருத்துரைகளை அளித்துவிட்டு அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருந்தகைகளே, இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து சிறப்பிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த விடுமுறை தினத்திலே உங்களுடைய சொந்த அலுவல்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு மத்தியில் பரஸ்பர புரிந்துணர்வும் சகோதரத்துவமும் மொழி ரீதியான ஒற்றுமை பிணப்பும் ஏற்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திலே இங்கு வருகை தந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சிறப்பானதொரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் அனைவரும் தமிழர்கள் என்பது இந்த கூட்டத்தினுடைய கருப்பொருள். தமிழ் என்பது நாம் அனைவரும் பேசுகிற ஒரு மொழி. மொழி என்பதோடு மாத்திரம் இதை சுருக்கிவிடாமல் ஒரு உணர்வாய், உறவாய், உயிராய் நம்மை இங்கே ஒன்றிணைத்திருக்கிற, பின்னி பிணைத்திருக்கிற ஒரு அம்சம் என்றே இந்த சம்பவத்தை நாம் குறிப்பிட வேண்டும். எனக்கு முன்பு என்னை அறிமுகப்படுத்தியவர்கள், குறிப்பாக நான் பேசப்போகிற தலைப்பை பற்றி சொன்னவர்கள் எல்லாம் இடியும் மின்னலும் என்று திரும்பி திரும்பி சொன்னார்கள். இடியும் மின்னலும் என்கிற இந்த தலைப்பை இங்கே தந்ததற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. இடியும் மின்னலும் மழையினுடைய அறிகுறி. மழை என்பது அனைவரும் விரும்புகிற, எதிர்பார்க்கிற, குறிப்பாக விவசாயிகளுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிற ஒரு உயிர் துளிதான் இந்த மழை துளி. இந்த மழை துளிக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிற, இந்த அறிவிக்கிற அறிவு பொருளாக இருக்கிற ஒன்றுதான் இந்த இடியும் மின்னலும். ஆனால் நாம் இங்கே பேச வரப்போவது வசந்த காலத்திலேயோ அல்லது விவசாயிகள் எந்த காலத்தில் மழை பொழிந்தால் நன்றாக இருக்குமோ என்று எதிர்பார்ப்பார்களோ அந்த காலத்தினுடைய மழையை குறித்து அல்ல. குறிப்பாக கடந்த சில வருடங்களாக சென்னை வாழ் மக்கள், கடலோர பகுதியிலே வசிக்கக்கூடியவர்கள், இலங்கை உட்பட கடலோர பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்களெல்லாம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் வந்துவிட்டால் ஒரு பெருமழையை தொடர்ந்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுனாமி துவங்கி கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடத்தினுடைய முடிவின் போதும் அல்லது புதிய வருடத்தினுடைய துவக்கத்தின் போதும் புயல் காற்றோடு கூடிய பெருமழை பெய்து ஊரில் இருக்கிற இயற்கை வளங்களை எல்லாம் நாசம் செய்து பெருவாரியான உயிரிழப்பும் பெருவாரியான பொருளாதார இழப்பையும் தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழ் மக்கள் நாம் கண்டு வருகிறோம். அதற்கு கொஞ்சமும் சளைக்காத அல்லது அதைவிட மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பிரித்தாளும் சூழ்ச்சிகளை மையமாக வைத்து சமூக மக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் வாஞ்சை வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக நாட்டை எப்போதுமே ஒரு பரபரப்பாய் கலவர சூழலில் வைத்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்தியா இலங்கையில் இப்போது குறிப்பான முறையில் இனவாத கலவரத்தை தூண்டி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் ஒரு மாற்று சமூக சகோதரர்களுடைய ஒரு மனநல்லிணக்க பயணமாக இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதனால்தான் இடியும் மின்னலும் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, தமிழனுக்கென்று இயற்கையாய் ஒரு குணம் இருக்கிறது. யாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்போக்குவம் இவனுக்குத்தான் இருக்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் பூமி என்று சும்மாவா சொன்னார்கள்? யாரும் இந்த ஊருக்குள் வந்து முதலமைச்சராகிவிடலாம், யார் இந்த ஊருக்கு வந்தாலும் அவள் சினிமா நடிகையாகவே இருந்தாலும் அவளுக்கு கோயில் கட்டக்கூடிய அளவிற்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் தான் தமிழர்கள். அதனால்தான் 65 வயது வரை சினிமாவிலே ஹீரோவாக நடித்து எல்லா விதமான ஆட்டங்களையும் பாட்டங்களையும் போட்டுவிட்டு சிஸ்டம் பார்ட்டி என்று நம்மால் அறியப்படுபவர்கள் கூட பெயரே அறிவிக்காத அரசியல் கட்சியை ஆரம்பித்த அறிவிப்பை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூரியனுக்கு கூலிங் கிளாஸ் போடுகிற, மோரை பீராக்குகிற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடலிலே ஏற்படுகிற கொந்தளிப்பை உஷ்ணத்தை தெர்மாகோல் வைத்து சரி செய்து விடலாம் என்கிற அளவிற்கு அறிவியல் விஞ்ஞானிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. இவரெல்லாம் இந்த தேசத்தின் முதலமைச்சராக ஆவாரா என்று அவரே கூட கடவல்ல கற்பனை கூட செய்து பார்த்திராதவர் இன்றைக்கு முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு அமைச்சரவை அமைக்கப்பட்டு விட்டால் இவர்தான் கல்வி அமைச்சர், இவர்தான் மின்சாரத்துறை அமைச்சர், இவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் என்று ஒரு நிர்ணயிக்கப்பட்டு அந்த அமைச்சர்களெல்லாம் நெஞ்சிலேயும் நெஞ்சத்திலேயும் சிந்தனையிலேயும் இடம்பெறக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்டவர்களை பார்த்து கொண்டிருந்த நாமெல்லாம் இப்போது யார் யாரெல்லாம் அரசியல்வாதிகள், யாரெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள், யாரெல்லாம் அமைச்சர்கள் என்றே தெரியாத அளவிற்கு ஒரு பதட்டமான ஒரு கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிது புதிதாக அரசியல் கட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீக அரசியல் என்று ஒருவர் சொன்னாலும் சொன்னார், ஒருத்தர் ஆன்மீக அரசியலே ஆரம்பிச்சிட்டார். யார் அவரு? யாருங்க அவர்? இப்போ புதுசா இன்னொரு ஆன்மீகம், மொத ஆன்மீகம் கிடையாது, இன்னொரு ஆன்மீகம், நித்யானந்த சேனை. அவரெல்லாம் என்ன செய்து விட்டார்? இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு நாட்டினுடைய நிலை மாறிக்கொண்டே செல்கிறது. சகோதரர்கள், இந்த புனிதங்கள், இந்த ஆளுமைகள் சமூகத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த எந்த விதமான அடிப்படைகளும் இல்லாத ஒரு காட்டுவாசிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கலவரமான சூழலில் குறிப்பாக இந்தியர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தானே அப்பாவி சிறுமி கோயிலிலே வைத்து கற்பழிக்கப்பட்டு

0: ஆலயத்திலே போய் புகார் கொடுப்பதற்கு செல்கிறார். அதே எம்எல்ஏவினால் கற்பழிக்கப்பட்ட அந்த பெண்ணின் தந்தை காவல் நிலையத்திலேயே வைத்து கொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கந்தக பூமியும் அனல் பூமியும் பெட்ரோலியத்தை மூலதனமாக கொண்டிருக்கிற பூமிகள் எல்லாம் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு, விவசாயத்தை வளர்ப்பதற்கு புதிய புதிய திட்டங்களை போட்டுக்கொண்டு வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் விவசாய நிலங்களை எல்லாம் பண முதலைகளுக்கு தாரை வார்த்து விட்டு, வெளிநாட்டில் இருந்து முதலீடு செய்ய வந்த பண பெருச்சாளிகளுக்கு தாரை வார்த்து விட்டு, ஊரிலே இருக்கிற விவசாயிகளை எல்லாம் அரை நிர்வாணம் அல்ல முழு நிர்வாணத்தோடு பிச்சைக்காரர்களாய் அலையை விட்டு கொண்டிருக்கிற ஒரு தேசம் இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இடியும் மின்னலும். இந்த வருத்தத்தை, இந்த கவலையை நம்முடைய சமுதாய மக்கள், நம் சமூக மக்கள் அனைவரும் கொஞ்ச நேரம் அமர்ந்து கண்ணீர் மல்க சிந்திக்க வேண்டும் என்கிற அந்த சின்ன சிந்தனையை போடுவதற்காகத்தான் இடியும் மின்னலும். அதிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள் என்னதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாய் இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வ மிகுதியில் வந்திருக்கிற பல மதங்களை சார்ந்த தமிழ் சகோதரர்கள் இங்கே நீங்கள் வருகை தந்திருந்தாலும், இதை நடத்துபவர்கள் என்னவோ முஸ்லீம்கள் அப்படிதானே, நாம் அனைவரும் தமிழர்கள் என்று பொதுவாக ஒரு கோஷத்தை எழுப்பி, பொதுவாக ஒரு அறிவிப்பை செய்து, ஒட்டுமொத்த அல்லஹாவால் தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி இங்கே இருந்தாலும், இதை ஏற்பாடு செய்து நடத்தக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். ஏன் முஸ்லீம்கள் தமிழ் என்கிற அடையாளத்தை இப்படி பிரமாதப்படுத்தி பிரதானப்படுத்தி தமிழ் மக்களை அழைக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி தமிழுக்காக சேவை செய்த முஸ்லீம்களுடைய அந்த இஸ்லாமிய தமிழ் சேவை இன்றைக்கு முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்கிறோம். இன்னைக்கு நேத்தல்ல, ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து சினிமா படங்களை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு தெரியும், ஒரு சினிமா படத்தில் ஒரு முஸ்லீம் பாய் கேரக்டரை கொண்டு வந்தாலே எப்படி காட்டுவாங்க அவர் என்ன தீவிர. அது இப்போ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி தெரியுமா வருவார், அவர் வேற்று கிரகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு கைலி அவருக்கு கொடுப்பாங்க. அந்த கைலி கட்டை நீங்கள் இந்தியாவிலே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு முஸ்லீம் பாயை ஒரு கதாபாத்திரமாக காட்டிவிட்டால் அவர் கட்டுகிற கைலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் போடக்கூடிய ஆடை யாரு, பஞ்சாபு தேசத்திலேயும் வடநாட்டிலும் ஒட்டுமொத்த பொதுமக்கள் போடக்கூடிய ஆடையை தமிழ்நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்கள் அதையும் கொஞ்சம் வித்தியாசமாக போடக்கூடிய ஒரு காட்சியை காட்டுவார்கள். அவர் வாயில தமிழே வராது, நிம்பல் எங்கே போனேன் நம்பல் எங்கே எப்படிதான் அவனை காட்டுவாங்க. இப்படிதானே ஒரு முஸ்லீம் கேரக்டரை, ஒரு கதாபாத்திரத்தை, ஒரு
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصُرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكَّلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: தவிர அவர்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே முஸ்லிம்கள் என்று சொன்னாலே இந்த ஊடக உலகம் எப்படி காண்பிக்கிறது, எப்படி காண்பித்துக் கொண்டிருந்தது? முஸ்லிம்களா அவர்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் ஒத்துழைப்போடு வாழ தெரியாதவர்கள், முஸ்லிம்களா அவர்கள் பிடிவாதக்காரர்கள், முஸ்லிம்களா அவர்கள் அடிப்படைவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பெண்ணடிமையை பேணுபவர்கள் என்று சொன்ன பொய்யையே திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி முஸ்லிம்களுக்கும் இந்த சகஜ வாழ்க்கைக்கும் இந்த கூட்டு வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற அடிப்படையில் ஒரு பெரும் கொண்ட சமுதாயத்தை தள்ளி வைக்கிற அத்துணை சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிற மிக கடுமையான முறையில் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருக்கிற ஒரு சமூகத்திற்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் முஸ்லிம்களை தனியாக வைக்க வேண்டும் என்று இவ்வளவு முயற்சிக்கிறார்கள்? இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஏன் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்றால், உலக அளவில் அருமை சகோதரர்களை ஆய்வு செய்து பாருங்கள், வேகமாக வளர்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் என்கிற மார்க்கம் தான் இருக்கிறது. இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் நாளுக்கு நாள் அதனுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் இப்படி வேகமாக பரவுவதனால் சில பிரச்சனைகள் இந்த பெருச்சாளிகளுக்கு இருக்கிறது. என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? இஸ்லாம் எந்த இடத்திலே நுழைந்து விட்டதோ அங்கே ஆண்டான் அடிமை என்கிற பாகுபாடு பார்க்க முடியாது. இஸ்லாம் எந்த இடத்திலே நுழைந்து விட்டதோ அங்கே தனிப்பட்ட முறையில் சுயநலத்தோடு யாரும் வாழ முடியாது. இப்படி சில அடிப்படை காரணங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதனால்தான் யார் தங்களுடைய சுயநலங்களுக்கு பிரச்சனை வரும் என்று நினைக்கிறார்களோ, யார் தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு தடை வரும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வெறுக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏன் இந்த மக்கள் இணைகிறார்கள்? ஏனென்றால், என்னதான் தமிழ் மொழி என்கிற அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தாலும் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் இந்த தமிழ் சமூகத்திற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரிவினையை அல்லது ஒரு மிகப்பெரிய தொலைவை ஏற்படுத்துவதற்குண்டான அத்துணை முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள். அப்போ இந்த இஸ்லாத்தில் என்னதான் இருக்கிறது என்கிற செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன இருக்கிறது? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாம் ஏன் வித்தியாசப்படுகிறது? முஸ்லிம்கள் என்று சொல்பவர்கள் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதை போல் வேற்று நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களோ, வேற்று கிரகத்தில் இருந்து இறங்கி வந்தவர்களோ, அல்லது வானத்தில் இருந்து திடீரென்று பிளந்து கொண்டு கீழே வந்து விழுந்தவர்களோ அல்ல. எல்லாரும் ஒரே மண்ணிலே பிறந்தவர்கள், எல்லாரும் ஒரே மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இதே அரேபிய தீபகற்பத்தில் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து எம்புகிறார். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தவர் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தது யார் என்றால், உங்களுக்கு விஞ்ஞான வகுப்பிலே ஒரு கருத்து சொல்லப்பட்டது, யாதும் ஊரே யாவரும் கே லிவ், யாரும் ஊரே யாதரும் யாவரும் கேளிர் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அற்புதமான விளக்கம் ஒன்று தரப்பட்டது. என்ன விளக்கம்? உலகத்தில் இருக்கிற இனங்களுக்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, தேசங்களுக்கு அப்பாற்பட்டு, கலாச்சார நாகரிகங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்கிற பலதரப்பட்ட மனிதர்களின் அந்த டிஎன்ஏ என்கிற அந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டு பார்க்கிற போது, அவர்கள் எல்லோருமே ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்தவர்கள் என்கிற விஷயம் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. அந்த ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதனுக்கு துணைவியாக படைக்கப்பட்டவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த மதம்தான் இஸ்லாம் என்று நாங்கள் உண்மையாக சொல்கிறோம். அதற்குண்டான ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். இதை நாங்கள் சொல்லுகிற போது இது பொய் என்று உங்களால் நிரூபிக்க முடிந்தால் நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறோம். இப்படி ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஒரே மார்க்கமாக, படைத்த இறைவனை வணங்க சொல்லுகிற ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது. அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்லுகிறது. என்ன அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்கிறது? எப்படி ஒரு மனிதனை பெற்றெடுத்த தாய் ஒருத்தியாக இருக்க முடியுமோ, அந்த தாய்க்கு இவன் பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தந்தை ஒருவராக இருக்க முடியுமோ, அதே போன்று வானத்தை பூமியை அண்ட சராசரங்களை அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்கவன் ஒரே இறைவனாகத்தான் இருக்க முடியும் என்கிற அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை இங்கிருந்து வாணிபம் செய்ய வந்தவர்கள், இங்கிருந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் அந்த வாணிபத்தோடு அந்த வணிகத்தோடு இந்த உண்மையை சொன்ன போது நம்முடைய முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்குத்தான் நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள். 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யார், அல்லது 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யார்? அந்த நாட்டிலே, நம்முடைய இந்திய நாட்டிலே, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே இன்றைக்கு எப்படி பல பிரிவுகளாக, பல சாதி அமைப்புகளாக சமூக மக்கள் இருக்கிறார்களோ, இதே போன்று ஏதோ ஒரு சாதி அமைப்பை பின்னணியை சார்ந்தவர்களாகத்தான் எங்களுடைய முன்னோர்களும் இருந்தார்கள். வாணிபத்திற்காகவும் வணிகத்திற்காகவும் அரேபியா போன்ற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அந்த வாணிபத்தோடு வணிகத்தோடு சேர்த்து இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை சொன்ன போது, படைப்புகளை வணங்காதே படைத்தவனை வணங்கு என்கிற அந்த ஒற்றை தத்துவத்தை சொன்ன போது, இது அறிவுபூர்வமாக இருக்கிறது, இது உண்மையாக இருக்கிறது, இது நம்முடைய அறிவியலுக்கும் தத்துவத்திற்கும் முரண்படாமல் இருக்கிறது என்று அவர்களாக ஏற்றுக்கொண்டதன் பின்னணியில் தான் முஸ்லிம்கள். இப்படித்தான முஸ்லிம்கள், இப்படித்தான இஸ்லாத்திற்கு வந்தார்கள், இப்படித்தானே இஸ்லாம் வளர்ந்தது. ஒரு குடும்பத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சமூகத்திலே பிறந்தவன் அவன் விரும்பிய அரசியல் கட்சியை தேர்ந்தெடுப்பதை போல், அல்லது படிக்கிற ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பு படித்ததற்கு பிறகு அவன் விரும்பிய ஒரு கோர்ஸை அவன் தேர்ந்தெடுப்பதை போல், படித்து முடித்தவன் அவன் விரும்பிய ஒரு துறையில் வேலையை தேடுவதை போல், ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்தவன், ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்த எத்தனையோ பேர் அவர்கள் விரும்பிய ஒரு கொள்கை தழுவலாக ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமை தவிர, நாங்கள் வந்தேரிகள் அல்ல, எங்கிருந்தோ வந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் தேசத்தால் இந்தியர்கள், மொழியால் தமிழர்கள், மார்க்கத்தால் முஸ்லிம்கள். அதற்கு என்ன காரணம்? இந்த அறிவுபூர்வமான காரணம். இன்றைக்கு தானே தேசத்தின் எல்லைகள் போடப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு தானே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு தானே மாகாணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நறுமை சகோதரர்களே, ஒரு 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு எவைகளெல்லாம் நம்முடைய தேசத்தின் அண்டை நாடுகளாக, தனி அரசாங்கம் கொண்ட நாடுகளாக ஆட்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, அவைகள் எல்லாம் இணைக்கப்பட்டு அகண்ட பாரதமாகத்தான் எல்லாரும் இருந்தார்கள். அப்போ அன்றைக்கு எல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம் உட்பட எல்லா நாடுகளும் ஒரே குடையின் கீழ் அகண்ட பாரதமாகத்தான் இருந்தது. அப்போ ஒரு தேசத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாநிலத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாகாணத்திற்கு ஒரு கடவுள் என்று கடவுளர்களை பிரிக்க முடியாது. ஏன், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு மொழி என்று சொன்னாலே அவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரே கேந்திரமாக இருந்த ஆந்திர மாநிலத்தை நம் கண் முன்னால் நீ சீமாந்திரா நான் தெலுங்கானா என்று பிரிக்கவில்லையா? அப்போ தெலுங்கானாவிற்கு ஒரு கடவுள், சீமாந்திராவிற்கு ஒரு கடவுள் இருக்க முடியுமா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் என்றால், ஆந்திர தேசத்திலே பிறந்த ஒருவன் கேரள தேசத்திலே பிறந்த ஒருத்தியை திருமணம் செய்துவிட்டு கர்நாடகாவிலே போய் குடிபெயர்ந்து விட்டு அங்கே குழந்தை பிறந்து விட்டு பிறகு இந்தியாவிற்கு வெளியே இருக்கிற ஒரு நாட்டிலே வேலை தேடி அவன் போய் அங்கே குடும்பத்தோடு வசிப்பதற்கு ஆரம்பித்து விட்டால், அவன் அல்லது அவருடைய மனைவி, அவனுக்கு பிறந்த குழந்தை, இவர்கள் குடியேறிய புதிய சூழல், யாரை இவர்கள் கடவுளாக தேர்ந்தெடுக்க முடியும்? யாரை இவர்கள் கடவுளாக வணங்க முடியும்? இப்படி அவர்களுடைய அறிவை உரசி பார்க்கிற, அவர்களுடைய சிந்தனையை தட்டி எழுப்புகிற, அறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக பல கேள்விகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் விடையாக இருந்ததனால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். இதுதான் உங்களுக்கு, இதுதான் முஸ்லிம்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இடையே இருக்கிற வித்தியாசம். ஒருவன் இஸ்லாத்தை தழுவியதனால் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமைகள், கட்டளைகள் பிற சமூகத்திற்கு எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? இல்லை சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். காலம் காலமாக தேசம் பிரிவினைக்கு ஆளாக்கப்பட்டு குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததை இந்தியா என்கிற ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர்களுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக போராடி இந்த தேசத்தின் விடுதலைக்கு காரணமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அடுத்து இந்த இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது? அனைவரையும் இஸ்லாம் சமம் என்று சொல்லுகிறது. கருப்பன் வெள்ளை என்கிற பாகுபாடு இந்த இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லுகிறது. நீ வேற்று இனம், நீ இந்த இனம், நீ மேலே இருந்தவன், நீ கீழே இருந்தவன், நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் இந்த இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த சவுதி அரேபியா என்கிற இந்த மாகாணத்திற்கு, இந்த நாட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிலே என்றைக்கு நீங்கள் வேலைக்காக வந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய பிழைப்பை தேடி, உங்களுடைய உழைப்பை தேடி வந்தீர்களோ, நீங்கள் கண்ணால் கண்டிருக்கிறீர்கள். இதே இந்த சவுதி அரேபியாவில் காபத்துல்லா என்கிற காபா ஆலயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படாதவர்கள் இல்லை. அந்த கருப்பு கல்லாக இருக்கக்கூடிய அந்த காபாவை சுற்றி வரக்கூடிய முஸ்லிம்களுடைய புகைப்படத்தை பாருங்கள். கருப்பினத்திலே உள்ளவனங்கே இருக்கிறான், வெள்ளை வெளையர் என்கிற இனத்திலே உள்ளவன் இருக்கிறான், செம்மை நிறத்திலே இருப்பவன் அங்கே இருக்கிறான், இந்தியா போன்ற மாநிலத்தை கொண்டவன் அங்கே இருக்கிறான், பணக்காரன் ஏழை என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் பார்த்தார்கள். எந்த சூழ்நிலையிலே பார்த்தார்கள்? ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் மட்டும்தான் உயர்ந்த இனம், மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்த இனம் என்றவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட போது, நீ எல்லாம் தாழ்த்தப்பட்டவன், நீ எல்லாம் தீண்டத்தகாதவன், நீ எல்லாம் கோயிலுக்கு வருவதற்கு தகுதி இல்லாதவன், நீ எல்லாம் கல்வியை கற்பதற்கு தகுதி இல்லாதவன் என்றவன் அடிமைப்படுத்தப்பட்ட போது, என்னை சகோதரனே என்று கட்டி தழுவுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்றவன் தேடினான். என்னை சகோதரனே என்று ஆரத்தழுவி என் பக்கத்தில் நின்று நீயும் இறைவனை தொழு, நீயும் இறைவனுக்காக தொழுகை நடத்து என்று சொல்லுகிற ஒரு சமத்துவம் கிடைக்குமா என்று ஏங்கினான், எதிர்பார்த்தான். அவனுக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கம் கிடைத்த போது அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்தான். இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். இப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர, நறுமை சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கிடையில் பிரிவினைகளை உண்டுபடுத்துவதற்காக, நமக்கிடையில் இருக்கிற ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சதித்திட்டம் தீட்டக்கூடியவர்கள் என்னெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாக அந்த பொய்களில் எதுவும் உண்மை இல்லை. இந்த மார்க்கத்திலே மட்டும் உண்மை இல்லை என்று இருந்தால், இது ஒரு போலியான மார்க்கம் என்று இருந்தால், இப்படி பகிரங்கமாக கூட்டம் போட்டு எங்கள் மார்க்கத்தை பற்றி என்ன விமர்சனம் இருந்தாலும் பகிரங்கமாக அதை கேளுங்கள், நாங்கள் பணிவோடு அதற்குரிய பதிலை கனிவோடு சொல்லுகிறோம் என்று அப்படி பகிரங்கமாக சொல்லுகிறோம் என்றால், யோசித்து பாருங்கள், இந்த மார்க்கத்திலே உண்மை இருக்க போய்தான், எங்களுக்கு கிடைத்த சிறப்பு உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்க போய்தான் உரிமையோடு உங்களை அழைக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் பிற மக்களை புண்படுத்துகிற, பிற சமூக மக்களை புண்படுத்துகிற அவர்கள்.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0577-101-0843.
7: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 7 34 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
8: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
9: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: அல்லாஹ் மட்டும்தான், நான் சிலைகளை வணங்க மாட்டேன், சிற்பங்களை வணங்க மாட்டேன், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மனிதர்களால் படைக்கப்பட்ட எவைகளையும் நான் வணங்க மாட்டேன், மனிதர்கள் உட்பட எல்லாரையும் எவன் படைத்தானோ அவனைத்தான் வணங்குவேன் என்கிற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறியவர் அபூபக்கர் என்கிற பெயருடைய ஒருவர். ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார்? அவரிடத்தில் இல்லாத காசா? அவர் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர், மிகப்பெரிய செல்வத்தின் செழிப்பை பின்னணியாக கொண்டவர், அரேபிய தீபகற்பத்தில் அன்றைய தேதியில் மிகப்பெரிய வணிக பின்புலம் கொண்டவர். அவர் இஸ்லாத்தை எதற்காக ஏற்கிறார்? இறை தூதரை பார்த்தார், இறை தூதரின் நன்னடத்தையை பார்த்தார், இறை தூதரிடத்திலே இருக்கிற பணிவை கண்டார். இறை தூதர் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இல்லை, அவர் உண்மையின் பிறப்பிடமாயிருப்பதை பார்த்தவுடன் இஸ்லாமிய மார்க்கம் என்றைக்கு அந்த இறை தூதரால் அவருக்கு சொல்லப்பட்டதோ அன்றைக்கே இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் ஏற்றார். இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி வாழப்போகிற எந்த தலைவராக இருந்தாலும், எந்த புரட்சியாளராக இருந்தாலும், நான் சொல்வதை கேளுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, நான் வாழ்வதை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? எப்படி? நான் சொல்வதை கேளுங்கள், அல்லது இவர் சொல்வதை கேளுங்கள், அவர் சொல்லுகிற தத்துவத்தின்படி வாழுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, இவர் வாழ்ந்ததை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நான் வாழ்ந்ததை போலவே வாழுங்கள் என்று சொல்லுவதற்கு துணிவு கொண்ட, அப்படி சொல்லுவதற்குரிய ஒரு தகுதி படைத்த ஒரே மனிதராக, மனிதரில் புனிதராக இந்த பூமியில் வாழ்ந்தவர் இறை தூதர் முகமது நபி. மிகைப்படுத்தி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். உலகத்தில் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொருளாதார நிபுணனாக இருந்தாலும், ஏன் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் ஆளுமை கொண்ட தலைவனாக, தளபதியாக இருந்தாலும், மனிதன் என்கிற ரீதியில் எல்லோருக்கும் மறுபக்கம் இருக்கும். ஆனால் புரட்டுகிற பக்கங்களில் எல்லாம் புனிதங்களை மட்டுமே கொண்டிருக்கிற, ஒரு பக்கத்தோடு வாழ்ந்த ஒரு உயர்ந்த மனிதர் தான் இறை தூதர் நபிகள் நாயகம். அவருடைய வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு, அவருடைய நன்னடத்தையால் ஈர்க்கப்பட்டு, அவர் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கிறதே என்று அந்த உணர்வோடு இஸ்லாத்தை ஏற்றவர் தான் அபூபக்கர். அவருக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்ற பிரபலங்கள் யார்? கலீஃபா உமர். அவரை பற்றி நீங்கள் படிக்காமல் இருந்திருக்க மாட்டீர்கள். முஸ்லிம்களின் எதிரி என்று அறியப்பட்டவர்கள் கூட, இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் அழிக்குவதே தங்களுடைய கொள்கையின் முதல் கட்டம் என்று சொல்பவர்கள் கூட, இந்த பூமியில் கலீஃபா உமருடைய ஆட்சி வந்தால் நிச்சயம் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நேர்மையின் சிகரமாய், சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய உறுதிமிக்க ஒரு இரும்பாய் விளங்கிய உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்? உறுதிமிக்க ஒருவரை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் எதையாவது கொடுத்து வாங்கிவிட முடியுமா? நிச்சயமாக அவரை விலைக்கு வாங்குவதற்குண்டான நோட்டுகள் அச்சடிக்க படவும் இல்லை, அச்சடிக்க படவுமே முடியாது. அப்படிப்பட்ட உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வருகிறார்? அவருடைய தங்கை அவருக்கே தெரியாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். தங்கை இஸ்லாத்தை ஏற்றதற்குரிய காரணம் தங்கையின் கணவர் தான் என்கிற செய்தி அவருக்கு தெரிகிறது. உடனே தன் கூட உடன் பிறந்த தங்கையையும் அந்த தங்கையின் கணவரையும் கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி போகிறார் உமர். ஆனால் அவர் இல்லம் போகும்போது அந்த இல்லத்தில் அவருடைய சொந்த தங்கை, அவருடைய உடன் பிறந்த தங்கை, இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய தங்கை, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிற அல் குர்ஆன் என்கிற வேதத்தின் சில வசனங்களை ஓதுகிறார். அந்த வசனங்கள் அவருடைய செவிகள் இடியாய் வந்து விழுகிறது. இடியாய் விழுந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய மாற்றங்களின் பிரதிபலிப்பாய் அடுத்த கணம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாத்தை ஏற்ற ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் காரணம் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, வரலாற்றிலே ஒரு சம்பவம் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இறை தூதர் நபிகள் நாயகம் சமூக மக்களை பிரிக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. ஏன், சிலைகளை வணங்காதீர்கள், சிற்பங்களை வணங்காதீர்கள், கற்களை வணங்காதீர்கள், உங்களை போன்று சக மனிதர்களாய் மலங்களையும் ஜலங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற மனிதர்களை கடவுள்களாக ஆக்காதீர்கள் என்கிற விஞ்ஞான ரீதியான கடவுள் கொள்கையை சொன்ன போது பலர் அவரை எதிர்த்தார்கள். இவர் சமூகத்திலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறார் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொன்னார்கள். இதனால் இறை தூதரை பார்க்காமலேயே, இறை தூதரின் முகத்தை தன் வாழ்வில் ஒரு நாள் கூட பார்க்காமலேயே இறை தூதரின் மீது ஒரு வெறுப்பு அவருக்கு வருகிறது. எந்த அளவிற்கு வெறுப்பு வருகிறது என்றால், வேற்று நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், யமன் என்கிற பிரதேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இந்த இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி வருகிறார் மதீனா மாநகருக்கு. அதுவும் விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு கத்தியோடு வருகிறார், இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற முடிவோடு. ஆனால் மதீனாவிற்குள் வந்தவுடன் அவர் வித்தியாசமாக வருகிறார், ஆயுதம் தாங்கி வருகிறார் என்கிற செய்தி இறை தூதரின் இராணுவத்தினருக்கு தெரிந்தவுடன் அவரை அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு வருகிறார்கள். இறை தூதர் என்பவர் இறை மார்க்கத்தை மட்டும் எடுத்து எமுகிற பிரச்சாரகர் மட்டுமல்ல, அன்றைய தேசத்தில் மதீனா என்கிற நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அரசர். எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த சமூகத்திற்கு தந்தார்? அருமை சகோதரர்களே, ஆய்வு செய்து பாருங்கள். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம், இந்த உலகம் எப்படி இருந்தது? எல்லா இடங்களையும் ஆய்வு செய்து பாருங்கள். அன்றைய நேரத்தில் மாபெரும் நாகரிகங்களாய் கருதப்பட்ட ரோம நாகரிகம், பாரசீக நாகரிகம், இந்திய நாகரிகம், இதே அரபு நாகரிகம், எல்லா வரலாறுகளையும் படித்து பாருங்கள். எல்லா நாகரிகங்களும் அந்தந்த தேசத்தில் அந்தந்த தேசத்தின் இனங்களாக கருதப்பட்டவர்கள் மட்டும்தான் குடிமக்களாக நடத்தப்பட்டார்கள். வேற்று தேசத்திலிருந்து, வேற்று இனத்திலிருந்து யார் அந்த தேசத்திற்கு குடிபெயர்ந்து வந்தாலும் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக என்று சொல்வதை விட அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். இதே அரேபிய தீபகற்பத்தில், இதே அரபு மண்ணில், 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறை தூதர் சொன்ன பிரச்சாரம் மிக சரியான அளவில் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு முன்பு வரை இந்த தேசத்திலும் அரபுகள், அரபுகள் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. ரோம தேசத்தில் ரோமர்கள், ரோமன் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. பாரசீகத்தில் பாரசீகர்கள், பாரசீகன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. ஏன், நம்முடைய இந்தியாவிலே கூட பிராமணன், பிராமணன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. இது யாரும் மறுக்க முடியாது. அவன் எந்த இனத்தை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ, அந்த இனத்தை தாண்டி அந்த இனத்திற்கு வெளியே இருக்கிற யார் இவன் ஆட்சிக்குட்பட்ட இடங்களுக்கு வந்தாலும் அவன் அடிமைகளாக நடத்தப்பட்டதைத்தான் இந்த உலகத்தின் வரலாறு கண்டது. ஆனால் இறை தூதர் முகமது நபி மதீனாவில் நிறுவிய இஸ்லாமிய ஆட்சிக்கு பிறகுதான் ஒரே குடையின் கீழ் பள்ளின மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினார். மதீனா என்கிற அந்த நாட்டில் இன்றைக்குத்தான் மதீனா என்பது ஒரு நகரமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு மதீனா என்பது ஒரு தேசம், அன்றைக்கு மதீனா என்பது ஒரு அரசாட்சி. அந்த மதீனமா நகரில் இஸ்லாமிய ஆட்சியை இறை தூதர் முகமது நிறுவிய போது அந்த இறை தூதரின் ஆட்சி எனும் குடையிலே நிழல் பெற்றவர்கள் யார்? முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசி என்று அழைக்கப்பட்ட நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், சாபியின்கள் என்கிற பெயரில் இருந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், ஆராப் என்று கருதப்பட்ட கிராமவாசிகள், இப்படி பல்வேறு கொள்கைகளை கொண்ட, பல்வேறு மதங்களை கொண்ட அனைவரையும் ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்து பள்ளின சமூக மக்கள் ஒரே நிலத்தில் வாழலாம் என்கிற சமூக புரட்சியை இந்த உலகத்திற்கு தந்தவரே இறை தூதர் முகமது தான். அதை மையமாக வைத்துத்தான் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பல மதங்களை சார்ந்த எல்லோரும் இருக்கிறோம். மதச்சார்பற்ற நாடு என்ற நம்முடைய நாட்டிற்கு ஏன் பேர் தெரியுமா? மதத்திற்கு எதிரான நாடு என்கிற அர்த்தத்தில் அல்ல, எந்த மதத்திற்கும் நான் எதிரானவன் இல்லை என்கிற அர்த்தத்தில், அதுதான் மதச்சார்பற்ற நாடு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து ஒருவன் ஆட்சி செய்கிறான் என்றால் அவன் இன்னொரு மதத்திற்கு எதிராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமே என்பதனால் தான் நம்முடைய தேசத்தின் சட்டங்களை வடிவமைத்துக் கொடுத்த சட்ட வல்லுநர்கள் அன்றைக்கே இந்தியாவிற்கு ஒரு தலைப்பிடும் போது மதச்சார்பற்ற நாடு என்று பெயர் வைத்தார்கள். எப்படி வாழ முடிந்தது? ஒரே குடையின் கீழ் பல மதங்களை சார்ந்தவர்கள், பல்லின சமூக மக்கள் ஒரே நிலத்திலே வாழ்வதற்குரிய சூழ்நிலை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எப்படி? இறை தூதருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். இப்படி அப்படிப்பட்ட இறை தூதரை கொல்ல வேண்டும் என்று உள்ளே வருகிறார். அவருடைய பேர் சுமாமா. உள்ள வந்து கட்டி போடுறாங்க. இறை தூதர் அவரிடத்தில், என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. அவரிடத்திலே இறை தூதர் கேட்கிறார், மைந்தக்கையா சுமாமா, சுமாமாவே நீர் எப்படி இருக்கிறீர் என்று கேட்டார். சுமாமா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று குசலம் விசாரிக்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். அன்றைக்கு இறை தூதர் குற்றவாளியாக வந்த ஒருவராக இருந்தாலும் அவரை விசாரிப்பதற்கு முன்பு அவருடைய அந்த குற்றம் என்கிற ரீதியில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்பு அவர் குசலம் விசாரிக்கப்பட வேண்டும், அவருடைய நலன் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற மரபை அன்றை இறை தூதர் உருவாக்கியதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த அரேபிய நாடுகளில் சிறை குற்றத்திற்கு சிறைச்சாலைக்கே உள்ள போகக்கூடிய குற்றவாளியை விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரி வந்தால் முதலில் கேஃப ஹாலுக்க, நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்பார். அதுக்கப்புறம் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அது வேற. ஆனா முதல்ல ஜெயிலுக்குள்ள போன, ஜெயிலுக்கு போனவங்க யாராவது இருக்கீங்களா? நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது பெருமைக்குரியதே அல்லாது. ஆனா சிறைச்சாலைக்கு உள்ளே போனாலும் அவன் செய்த குற்றத்தை விசாரிப்பதற்கு முன்பு, அவன் குற்றவாளியாகவே இருந்தாலும் முதல்ல அவனுடைய நலனை விசாரிக்க வேண்டும் என்கிற மரபை முதன் முதலில் இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுத்தவர் இறை தூதர் முகமது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவரை மாற்றியது, அந்த ஒரே ஒரு சம்பவம் அவருடைய நெஞ்சத்தில் இடியாய் நுழைந்தது. அடுத்த கணம் சொல்கிறார் இறை தூதரே, முகமதே நான் உங்களை கொல்வதற்காக வந்தேன், இப்படிப்பட்ட குற்றம் செய்வதற்காக வந்த என்னை நீங்கள் கொன்றாலும் அது தவறல்ல, ஆனால் நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நான் நன்றியோடு இருப்பேன் என்று சொல்கிறார். முகமலர்ச்சியோடு அந்த சம்பாஷணையை முடித்து விட்டு இறை தூதர் போகிறார். இப்படியே மூன்று தினங்கள் அவருக்கு உணவு கொடுக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு மூன்று தினங்களும் இறை தூதர் அவரை பார்த்து நீர் எப்படி இருக்கிறீர் என்கிற நலனை விசாரித்த அந்த ஒற்றை சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டு அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? முகமது, நேற்று வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத பேராக இருந்தது முகமது, ஆனால் இன்று முதல் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த பேர் வந்து முகமது. நேற்று வரைக்கும் எனக்கு பிடிக்காத நிலைமை இந்த மதீனா, ஆனால் இன்று வரைக்கும் உலகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த இடமே மதீனா என்று சொல்லி மார்க்கத்தை தழுவியதோடு மாத்திரமல்லாமல் ஊருக்கு சென்று தன் ஊரிலே இருக்கிற எல்லோரையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இணைத்தால் இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் மனமாற்றம் ஏற்பட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, இதே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு அபிசீனியா என்று எத்தியோப்பியா என்று சொல்கிறோம், இன்றைக்குத்தான் இது வறுமையிலே இருக்கிற நாடு. எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே நமக்கு சிந்தனைகளில் சில உருவங்கள் வரும். கருத்த நிறத்தில், உடல் மெலிந்த தேகத்தில், கண்களெல்லாம் உள்ளே போய், கண்ணங்களெல்லாம் ஒட்டி, வாடிய வயிறோடு, உலர்ந்த ஒரு நிலையோடு தான், உதடுகள் தடித்த உருவங்கள் நம்முடைய சிந்தனைக்கு வரும். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே வறண்ட நிலத்தை காண்பிப்பார்கள். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே பசியால் இறந்த பிஞ்சுக்களை சிசுக்களை காட்டுவார்கள். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அபிசீனியா என்று அழைக்கப்பட்ட இன்றைய எத்தியோப்பியா எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கு எப்படி ஒரு காலத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருவரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்டதோ அதுபோன்று இருவரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்ட ஒரு தேசங்கள் தான் ரோமாபுரியும் பாரசீகமும். வல்லரசு என்று அந்த நேரத்தில் ஒரு நாட்டிற்கு எப்படி அடையாளம் வரும் என்றால் ஏனைய நாடுகள் அந்த நாட்டினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் வரும். நேரடியாக அந்த நாடு ஆட்சி செய்யாவிட்டாலும் அந்த நாடு இருக்கிற அரசியல் கொள்கைக்கு எதிராக எந்த நாடும் கருத்து சொல்ல முடியாத அளவிற்கு உலகத்தின் தேசங்களெல்லாம் ஒன்று பாரசீகத்தை சார்ந்தோ அல்லது ரஷ்யா அது ரோமாபுரியை சார்ந்தோ இருக்கும். இன்றைக்கு கூட பாருங்கள், உள்நாட்டு கலவரங்கள், எல்லை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தேசங்களுடைய அரசியல் ரீதியான கொள்கையை பாருங்கள். ஒன்று, அவன் அமெரிக்கன் சப்போர்டராக இருப்பான், இல்லை என்றால் ரஷ்யாவின் சப்போர்டராக இருப்பான். சிங்கப்பூர், மலேசியா என்பது இரண்டுக்கும் பக்கத்தில் பக்கத்திலே இருக்கக்கூடிய தேசங்களாக இருந்தாலும், சிங்கப்பூர் மலேசியா என்று சொன்னாலே ஒரே மாதிரியான தேசங்கள் என்று நான் நினைத்தாலும் இன்று வரைக்கும் அந்த தேசங்களுக்கு இடையில் எல்லை பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் கொள்கை. ஒரு தேசம் அமெரிக்காவின் சப்போர்டனாக இருப்பான், அமெரிக்காவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான், இன்னொரு தேசம் ரஷ்யாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட மரபுதான் இந்த உலகத்தில் இருந்தது, இந்த மரபுதான் அன்றைக்கும் இருந்தது. இப்படி பாரசீகத்தை சார்ந்தோ ரோமாபுரியை சார்ந்தோ இருந்த தேசங்கள் இருந்தாக வேண்டும் என்கிற நிலைக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய சொந்த முயற்சியில் தான் எடுக்கிற முடிவோடு தனிப்பெரும் பெரும்பான்மையோடு ஆட்சி செய்த ஒரு அபிசீனிய மன்னர், அவருக்கு பேர் நஜ்ஜாஷி என்று சொல்லுவார். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அபிசீனிய மன்னர். ஒரு கட்டத்திலே இறை தூதருடைய தோழர்களுக்கு நெருக்கடி வருகிறது. இஸ்லாமிய மார்க்கம் பிரச்சாரம் செய்யப்பட்ட போது கடுமையான முறையில் துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். பக்கத்திலே இருக்க அண்டதேசமாக இருந்த எத்தியோப்பாவிலே புலம்பெயர்ந்து செல்கிறார்கள், உதவி கேட்டு செல்கிறார்கள், அகதிகளாக செல்கிறார்கள். அகதிகளாக சென்றாலும் இவர்களை உயிரோடு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக பெரும் அடையாளமாக கருதப்படுகிற மக்கா அன்றைக்கு இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்தது. தன்னுடைய நாட்டின் மிக பெரும் புள்ளிகளை ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எல்லாம் பிரதிநிதிகளாக அந்த அபிசீனிய மண்ணிற்கு அனுப்பி அங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்களை எல்லாம் பிடித்து இழுத்து அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் நீங்கள் தந்துவிடக் கூடாது என்கிற செய்தியை சொல்லி மிகப்பெரிய அன்பளிப்புகளோடு அனுப்பப்படுகிறார்கள் மக்காவின் பிரதிநிதிகள். போய் நஜாஷி மன்னர் அவரை தவிர அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லோரும் அந்த அன்பளிப்புகளுக்கு ஆசைப்பட்டு அவரை தவிர அங்கு அசாக்கிஃபாகர் என்கிற பெயரில் அறியப்பட்ட மதகுருமார்கள் கூட இவர்கள் தந்த அன்பளிப்புகளால் கவரப்பட்டு எல்லாரும் இந்த அகதிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இந்த அகதிகளை பற்றி தப்பும் தவறுமாக அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார்கள். ஆனால் நீதியை நிலைநாட்டக்கூடிய மன்னராக தனிப்பெரும் செல்வாக்கோடு ரோமாபுரிக்கும் பாரசீகத்திற்கும் கூட அஞ்சாத ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்த நஜாஷி மன்னர் நேரடியாக இருவர்களையும் விசாரிக்கிறார். இந்த பக்கம் மக்காவின் பிரதிநிதிகளாக வந்தவர்கள் நிற்கிறார்கள், இந்த பக்கம் இவரிடத்திலே உதவி கேட்டு ஒத்துழைப்பு கேட்டு அகதிகளைப் போல் ஆதரவு கேட்டு வந்தவர்கள் நிற்கிறார்கள். இருவரையும் உரையாட விடுகிறார், இருவரையும் பேச விடுகிறார். இவர்களை குழப்பவாதிகள் என்று சொல்லுகிறீர்களே, நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை, அவர்களால் சொல்ல முடியவில்லை. இவர்களிடத்திலே கேட்கிறார், அப்படி நீங்கள் என்ன இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உடனே அவர்கள் துணிவோடு அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார், மன்னரே, இறை தூதர் என்பவர் எங்களுடைய சமூகத்திலே வருவதற்கு முன்பு வரை நாங்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டிருந்தோம், நாங்கள் மதுவிலை தெளித்துக் கொண்டிருந்தோம், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தோம், அடுத்தவர்கள் பொருளை அபகரித்துக் கொண்டிருந்தோம், அண்டை விட்டு காரவே என்று கூட பார்க்காமல் பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இறை தூதர் வந்தார், ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னார், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார், மது குடிக்க கூடாது என்று சொன்னார், திருடக்கூடாது என்று சொன்னார், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொன்னார், அந்நிய பெண்களின் மீது அவதூறு சொல்லக்கூடாது வருகிறார். பணமும் புகழையும் தேடிதான் ஒருவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்றிருந்தால் மைக் டைசன் இடத்திலே இல்லாத புகழமா பணமா, மைக் டைசன் இடத்திலே இல்லாத புகழா, அவர் ஏன் இஸ்லாத்திற்கு வருகிறார் என்றால், ஒரு கட்டத்தில் மைக் டைசன் போதைப் பொருட்களை பாவிக்க ஆரம்பிக்கிறார், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறார். ஒரு கட்டத்தில் அவர் சிறைப்படுத்தப்படுகிறார். சிறையிலே போய் நின்றவுடன் இந்த உலகத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார், ஏன் இந்த வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது, ஒரு இலக்கில்லாமல் ஏன் நாம் போய்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கை இருப்பதைப் போலவே மரணமும் இருக்கிறதே என்கிற உண்மையை அவர் சிந்திக்கிறார். சிறையில் இருந்தபடியே அப்போ உண்மையான மதம் எது என்கிற ஆய்விலே இறங்கிறார். இறுதியில் அவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய தத்துவத்தை சொல்லுகிறது. அந்த தத்துவம் உண்மை என்பதை அவர் உணரும் போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். மரியம் ஜமீலா அமெரிக்க உலகில் கொடிகட்டி பறந்த மிகப்பெரிய பத்திரிகை துறையை சார்ந்தவர். நான் எதற்காக இவர்களுடைய சரித்திர குறிப்பை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு திட்டமிட்டு அவதூறு சொல்லப்படுகிறது, முஸ்லிம் பாய்மார்கள் எல்லாம் காசு கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருகிறார்கள் என்று சத்தியமாக நிச்சயமாக அப்படி ஒரு அவசியமே கிடையாது. ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற அரசியல் கட்சியிலே இணைவதைப் போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறை சேர்ந்து படிப்பதைப் போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறையிலே வேலை பார்ப்பதைப் போல், நம்முடைய முன்னோர்கள் அவரவர்கள் விரும்புகிற மதத்தை அவரவர்கள் விரும்பக்கூடிய மார்க்கத்தை தேட ஆரம்பித்தார்கள். எப்படி படைத்தவன் படைக்கப்பட்டவன் சக மனிதனை எப்படி வணங்க முடியும் என்கிற அந்த சிந்தனை அவர்களை தூங்க விடாமல் தடுத்தது. எப்படி ஒரே மனிதனாக ஒரே நிறம் கொண்டவனாக ஒரே உலகத்தில் ஒரே போன்ற உருவ அமைப்பை கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் இவன் எப்படி உயர்ந்தவன் இவன் எப்படி தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு எப்படி இருக்க முடியும் என்று யோசித்தார்கள். அதற்கு விடை தேடி அவர்கள் அலைந்த போது அந்த விடை இஸ்லாத்தில் இருந்தது என்பதை பார்த்த போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். மால்கம் எக்ஸ் எவ்வளவு பெரிய புரட்சியாளர், எப்படி லெனின் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, இந்திய சமூகத்தில் அண்ணல் அம்பேத்கர் எப்படி மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, அதே போன்றுதான் மால்கம் எக்ஸ் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்பட்டார். அவர் ஏன் இஸ்லாத்தை ஏற்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்குரிய காரணம் என்ன? அவர் வெள்ளை இன மக்களால் கடுமையான முறையில் துன்புறுத்தப்படுகிறார். கருப்பினத்தை சார்ந்தவராக அவர் இருந்ததனால் அவர் மிகப்பெரிய துன்புறுத்திற்கு ஆளாக்கப்பட்டார். சமத்துவம் எங்கே இருக்கிறது என்று தேடினார். சமத்துவம் எந்த மதத்திலே இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார். கடைசியில் இஸ்லாத்திற்கு வந்து சாதாரணமானதல்ல. இன்றைக்கு நாம் எல்லாம் வளர்ந்த ஒரு கால சூழ்நிலைகளை உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் சண்டையிட்டால் தீர்த்து வைப்பதற்கு பேரளவில் ஐநா சபை எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு காலத்திலே இருக்கிறோம். உலக யுத்தங்கள் எல்லாம் முடிந்த ஒரு காலத்திலே இருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, இதே போன்றுதான் 100 ஆண்டுகளுக்கு முன்பும் அல்லது 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள காலங்கள் இல்லை. அம்பேத்கர் என்று நாம் சொல்லுகிறோம், அவரை கேட்டவுடனேயே நாம் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறோம். அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் பல்கலைக்கழகத்தில் பல டாக்டர் பட்டங்களை வாழ்ந்தவர். எந்த அளவிற்கு அறிவுசாலி என்றார், எந்த அளவிற்கு அவர் மிகப்பெரிய அறிவுஜீவி என்றால், அன்றைய நேரத்தில் ஒரு மாகாணத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மகாராஜா எனக்கு தனிப்பட்ட முறையில் காரியதரிசியாக அம்பேத்கர் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அம்பேத்கரை தன்னோடு வைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட அறிவு கொண்டவர். ஆனால் அவர் சாதாரணமாக அந்த இடத்தை அடையவில்லை. எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டார் தெரியுமா? சமூகத்திலே சமநிலையையும் சமத்துவத்தையும் காணாததால் தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்திலே அவர் பிறந்து விட்டவரால், இத்தனைக்கும் கல்விமான், சிந்தனைவாதி, மிகப்பெரிய அறிவு சிற்பி, ஒரு தேசத்தின் சட்டத்தையே வடிவமைக்கக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்ட ஒரு அரசியல் தலைவராக அவர், ஒரு சமூகத்திற்கே ஒரு விடிவெள்ளியை உண்டாக்கி கொடுத்த மாபெரும் தலைவராக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்திருப்பார். ஆனால் சமநிலை அவருக்கு கிடைக்காமல், சமத்துவத்தை அவர் அனுபவிக்காமல், அவர் அடைந்த அவருக்கு நேர்ந்த கொடுமைகள் சொல்லி மேல்தட்டு மக்கள் எல்லாம் பயன்படுத்துகிற ஒரு கரும்பலகையில், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மேல்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய கரும்பலகையை அம்பேத்கர் அந்த சாக்பீஸை வைத்து கரும்பலகையை தொட்டு விட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த வகுப்பிலே இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அவரை அடித்து துவைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவமதிப்புக்கு ஆளாக்கப்பட்டவர் அம்பேத்கர். நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு மாபெரும் மன்னருக்கு, மிகப்பெரிய ராஜாவுக்கு காரியதரிசி அம்பேத்கர். அப்படி அந்த மன்னர் போகும்போது பின்னாடியே அந்த கோப்புகளை, ஃபைல்களை எடுத்துக்கொண்டு அம்பேத்கர் போவார். இந்த காலத்திலே ஒரு நடைமுறை இருந்தது. ஒரு ராஜா ஒரு இடத்திலே வருகிறார் என்றால், நடந்து வருகிறார் என்றால், அவரை சாதாரண தரையில் நடக்க விட மாட்டார்கள், சிகப்பு கம்பளத்தை விரிவிப்பார்கள். ஆனால் இந்த ராஜா அவனுடைய ஒரு தனிப்பட்ட கட்டளை, தான் போகும்போது தனக்கு பின்னால் அம்பேத்கர் கோப்புகளை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒரு கீழ்த்தட்டு சமூகத்திலே பிறந்தவன், அறிவாளியாகவே இருந்தாலும் கூட, மன்னர் நடக்கிற சிகப்பு கம்பளத்தில் அவன் பாதம் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த மன்னர் அப்படி நடந்து போக போக அந்த சிகப்பு கம்பளத்தை ஒருவன் அப்படி சுருட்டி கொண்டே வருவான். என்ன, அம்பேத்கர் கால அதில் பற்றக்கூடாது. இப்படியெல்லாம் சமூகத்தில் பல பேர் தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு, இப்படியெல்லாம் சமூகத்திலே பல பேர் அந்த சமத்துவ நிலையை அனுபவிக்காமல் கொடுமைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டதன் விளைவு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த மால்கம் எக்ஸ், அவருடைய பெற்றோர்கள் அநியாயமான முறையில் கொல்லப்படுகிறார்கள். அவருடைய சமூகத்திலே பிறந்த எத்தனையோ பேர் வெள்ளை இனத்தவர்கள், இந்த தேசம், இந்த நிலம் எங்களுக்குத்தான் சொந்தம், கருப்பனே உனக்கு என்னடா இங்கே உரிமை என்கிற அந்த கோஷத்தை எழுப்பி ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்பட்ட போது, அந்த புரட்சியை விளிம்பாக அவர் சமத்துவம் எங்கே இருக்கிறது என்கிற தேடலில் இறங்குகிறார். இறுதியில் இஸ்லாம் அவருக்கு கிடைத்த போது இஸ்லாத்தை ஏற்கிறார். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இவ்வளவு ஏன், தமிழ் சமூகத்திலே பெரியாரிய சிந்தனையை ஏற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். பெரியாரிய சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் பெரியாரை தெரியுமோ இல்லையோ, ஆனால் அந்த பெரியாரிய சிந்தனையை தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்த பெரியார் தாசனை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படித்தானே? ஏன்னா நம்முடைய வயதிற்கு, நம்முடைய அனுபவத்திற்கு நாம் எல்லாம் பெரியாரின் காலத்தில் வாழ்ந்ததில்லை. அந்த பெரியாரின் சிந்தனையை, பெரியாரின் தத்துவத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் பெரியார் தாசன். அவருடைய இயற்பெயர் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் பெரியாரின் மீது இருக்கிற மோகத்தினால் அவர் தனக்கு பேர் எப்படி வச்சுக்கிட்டாரு, பெரியார் தாசன் என்று வைத்துக் கொண்டார். திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார், பல மதங்களை விமர்சித்துக் கொண்டே பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், இந்த பெரியாரிய கொள்கையை சார்ந்திருக்கிற எங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நாங்கள் குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டும் தான் பேசுகிறோம், இஸ்லாமிய மதத்தை பற்றி நாங்கள் பேசுவதில்லை. அந்த குற்றச்சாட்டை உடைப்பதற்காக இதோ நான் பகிரங்கமாக சொல்கிறேன், எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த மதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எல்லா மதங்களும் போலிதான் என்று சொல்லி அவருடைய வாதத்தை உறுதிப்படுத்துவதற்காக பொதுமக்கள் முன்னிலையில் திருச்சியில் அந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திலே சொன்னார், அல்லாவாவது குல்லாவாவதுன்னர். ஆனால் அவருடைய இறுதி காலம் எப்படி இருந்தது? வாழ்க்கையின் பெரும்பகுதியை பெரியாருக்கு தாசனாக கடித்தவர் தன் வாழ்வின் கடைசி பகுதி வரும்போது அல்குரானை படிக்க ஆரம்பிக்கிறார். 7 ஆண்டுகள் ஆய்விலே இறங்குகிறார். திரும்ப திரும்ப அல்குரானுடைய மொழிபெயர்ப்பை படிக்கிறார். அதில் இருக்கிற எந்த கருத்தையும் அவரால் பொய்ப்பிக்க முடியவில்லை. காரணம், அவர் ஒரு தத்துவ பேரறிஞர். தர்க்கத்தில், தர்க்க ரீதியாக அவருடைய சிந்தனையில் வருகிற அத்துணை கேள்விகளுக்கும் விடை அந்த குரானில் இருக்கும் போது, இத்தனை காலம் தான் கட்டி காத்த, இத்தனை காலம் தான் பிரச்சாரம் செய்த அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை தூக்கி எறிந்து விட்டு கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, அந்த கடவுள் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி அப்துல்லா என்று அல்லாஹ்வின் அடிமைன்னு தனக்கு பேர் மாத்தி கடைசியில் மறைந்து போனாரே, அவர் பார்க்காத புகழா, அவருக்கு கிடைக்காத பணமா, அவர் எந்த துறையில் இல்லாமல் இருந்தார், அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு பேராசிரியர், அமெரிக்க பல்கலைக்கழகத்திலேயே விசிட்டிங் ப்ரொஃபசர் என்கிற அளவிற்கு புகழ் பெற்றவர் தான், திரைப்படங்களிலே கூட நடித்திருக்கிறார், அவருக்கு தெரியாத அரசியல் கட்சி தலைவர்களே இல்லை, எந்த அரசியல் கட்சி தலைவரிடத்திலும் பேச வேண்டும் நினைத்தால் அரை மணி நேரத்தில் அவரால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட முடியும், அப்படித்தான் ஒரு செல்வாக்கோடு இருந்தார். ஏன் கடைசியில் இஸ்லாத்திற்கு வருகிறார், அல்குரானை படிக்கிறார், அதில் இருக்கிற உண்மை அவருக்கு புலப்படுகிறது, தர்க்க ரீதியாக அவருக்கு எழக்கூடிய அத்துணை சிந்தனைகளுக்கும் கேள்விகளுக்கும் விடை அதிலே இருக்கிறது என்போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம், சினிமா நடிகை மோனிகா கவர்ச்சி பெண்ணாக கூட, கவர்ச்சி நடிகையாக கூட பல படங்களில் நடித்திருக்கிறார் என்கிற செய்தி அவரை பற்றி சொல்லப்படுகிறது. ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார், அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு கிடைக்காத புகழா, அல்லது அவருக்கு கிடைத்திருக்காத பிரபலம் தான், இன்னைக்கு தான் நம்மளை பத்தி யாருக்கும் தெரியல, இன்னைக்கு நடிகை மோனிகா ரஹீமாவாக மாறியதற்கு பிறகு அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று யாருக்கும் தெரியல, ஆனா அந்த அம்மா சினிமா நடிகையா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் நாங்கள் அந்நியர்கள் அல்ல, முஸ்லிம்கள் நாங்கள் உங்களுக்கு வேண்டப்படாதவர்கள் அல்ல, இந்த இஸ்லாத்தில் இருக்கிற கொள்கையால் ஈர்க்கப்பட்டு எப்படி எங்களுடைய முன்னோர்கள் ஏற்றார்களோ, இன்றைக்கு சமகாலத்தில் மிகப்பெரிய அறிஞர்களாக கருதப்பட்டவர்களில் பல சிந்தனைவாதிகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்களோ, இப்படி ஏற்றுக்கொண்டுதான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர இது யாரிடத்திலும் திணிக்கப்படவில்லை, இது யாரிடத்திலும் பகிரங்க அதாவது வற்புறுத்தப்படவில்லை. இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், நிர்பந்திக்கப்பட்டு ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய இஸ்லாமே செல்லாது என்று சொல்லுகிறது திருக்குர்ஆன். லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது இல்லை, யார் விரும்புகிறாரோ அவர் ஏற்றுக்கொள்ளட்டும், யார் விரும்பவில்லையோ அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும், ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது. என்ன அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய மரண நேரத்தை யாரால் சொல்ல முடியுமா, நம்மோடு சென்றவரிடம் வந்து எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை, அவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள், நம்மிலே பல பேர் நமக்கு பெற்றோர்கள் இல்லை, எங்கே போனார்கள், அந்த பெற்றோர்களை பெற்றெடுத்த நம்முடைய தாத்தன்மார்கள் பாட்டிமார்கள் எல்லாம் இறந்து போனார்களே, எங்கே போனார்கள், நாமும் ஒரு நாள் இறக்கப் போகிறோம், நாமும் ஒரு கட்டத்திலே போகத்தான் போகிறோம், அது எப்படி நிச்சயமில்லாத இந்த உலக வாழ்க்கை என்றதை நாம் நம்புகிறோமோ அதே போன்று நிச்சயமான ஒரு மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கையில் இந்த உலகத்திலே நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் உங்களுக்கு சொர்க்கம், தீயவர்களாக வாழ்ந்தால் நரகம். இறைவனை மட்டுமே வணங்கினால் உங்களுக்கு சொர்க்கம், இறைவன் அல்லாதவர்களை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு நரகம் என்கிற கொள்கை இதிலே சொல்லப்பட்டதனால் இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாரும் இருக்கிறார்கள். இல்லை என்றால் சமூகத்திலே கருத்து வேறுபாடு இல்லாமல் யாரெல்லாம் தலைவர்களாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ அப்படிப்பட்ட யாரும் இஸ்லாத்திற்கு எதிராக விமர்சனம் சொல்ல சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். தேசத்தின் பிதா என்று காந்தியை எப்படி நாம் மதிக்கிறோமோ அதே அளவிற்கு இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பிலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவின் முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி என்ன சொன்னார், இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அவருடைய கருத்து என்ன, அவர் சொல்கிறார், அரசியல் சக்தியாக பாரதத்திற்குள் நுழைவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் ஒரு மார்க்கம் என்ற நிலையில் இந்திய நாட்டின் தென்பகுதியை அடைந்து விட்டது. முகமது நபி அவர்களின் இஸ்லாத்தை பரப்பும் துணிவால் அவர் தம்மீதும் தமது கொள்கை மீதும் எத்துணை உறுதி போட்டிருந்தார் என்பதை தெளிவுபடுத்தி பார்க்க தெளிவு. இத்தகைய உறுதியான மனோபாவத்தை அன்றைய சூழ்நிலையில் அவர் உண்டாக்கி கொண்டது ஆச்சரியப்படத்தக்கது. இத்தகைய ஒரு உறுதியால் தான் மனித வாழ்க்கைக்கு புறம்பான நிலையில் இருந்த காட்டரபிகளை கொண்டு உலகில் சரிபாதி பகுதியிலே வெற்றி கொடி நாட்டினார். இத்தகைய வெற்றிக்கு காரணம் முதலாவதாக
3: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அய்யூப் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் முதல் கட்டத்தில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இதுவரை நாம் செய்த நற்கர்மங்களை ஏற்றுக்கொண்டு அதன் கூலியை நிறைவாக நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள்வதோடு, இனி மீதம் இருக்கின்ற நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு நோற்று நல்ல அமல்களை புரிகின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பை தேர்வு செய்து அதன் கீழ் பல்வேறு வகையான சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினத்தோடு நம்முடைய முதற்கட்ட விடைபெறும் பயணம் முடிந்து ஒரு இரண்டாவது ஒரு வாழ்க்கைக்கு நாமெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்து தயாராக உள்ளோம். பொதுவாக மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மூன்று கட்ட வாழ்வை தற்காலிகமாகவும் ஒரு வாழ்வை மரணமில்லாத ஒரு நிரந்தரமான வாழ்வாகவும் அல்லாஹு தாலா அமைத்துள்ளான். தாயினுடைய கருவறையில் ஒரு 10 மாத காலம் இருக்கிற வாழ்வு ஒரு வாழ்வு. இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஆயுள் காலத்தை தாங்கி ஒரு அற்ப காலம் வாழ்கிற வாழ்வு இரண்டாவது வாழ்வு. மூன்றாவது வாழ்வுதான் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு திரைமறைவு வாழ்வை அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்தினருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த மூன்று வாழ்வும் நிரந்தரமானதல்ல, காலங்களும் நேரங்களும் கொஞ்சம் கூட்டல் குறைவாக இருக்குமே தவிர நிரந்தரமான வாழ்வு என்பது மறுமைதான். இப்ப தாயினுடைய கருவறையில் வாழ்ந்த வாழ்வை எடுத்துக்கொண்டால் அது ஒரு 10 மாத கால வாழ்வு, 11 மாத கால வாழ்வு. உலகத்தில் வாழ்கிற வாழ்வு 70, 80, 90, 100 என்றெல்லாம் சொல்கிறார்கள். மூன்றாவது கட்ட வாழ்வு அது ஒரு குறிப்பிட்ட வருடத்தினுடைய வாழ்வு அல்ல. இந்த உலகத்தை எல்லாம் அல்லாஹு தாலா அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிற வரை உள்ள ஒரு வாழ்வு, ஒரு நியாயமான நீண்ட ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 102வது வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த வாழ்வை குறித்து இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்துகிறான். பாருங்கள், அல்ஹாக்குமுத்த காசர் மனிதனுக்கு செல்வத்தை பெருக்க வேண்டும் என்கிற பேராசை உண்டு. அது எதுவரை? அவன் தன்னுடைய மன்னரையை சந்திக்கின்ற வரை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். உலகத்தில் மனிதனுடைய ஆசாபாசம் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று அவன் போகிற ஒரு சவக்குழி, ஒரு மன்னரை வாழ்வு உண்டுமே, அதுவரைதான் இவனுடைய ஆசாபாசங்கள் எல்லாம், ஆசைகள் எல்லாம் என்று அல்லாஹு தாலா மூன்றாவதாக மனிதன் செல்லுகிற இடத்தை இந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இனி ஒரு வசனத்தை பாருங்கள், 23வது அத்தியாயத்தின் 100வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த நாளை பற்றி, அந்த வாழ்வை பற்றி, அந்த மூன்றாவது கட்ட வாழ்வை பற்றி அல்லாஹு தாலா அது உங்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்வு என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? வமிம் வராஇஹிம் பர்ஸஉன் இலா யௌமி யுபஸூன். இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் விடைபெற்றால் அல்லாஹ்வினுடைய முழு கண்காணிப்பில் ஒரு திரைமறைவு வாழ்வில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மூன்றாவது வாழ்வு என்பது ஜாதி மத பேதம் இல்லாமல் எப்படிப்பட்ட கொள்கையுடையவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நல்லடியார்களாக இருந்தாலும் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வை கண்டிப்பாக சந்தித்தாக வேண்டும். ஒரு நபரை தவிர, அந்த ஒரு நபர் யார்? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு அடியான் உயிர் நீத்தால்

ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த பூமிக்கு மேல் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. இந்த பூமி பேசுகிற ஆற்றல் உடையது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் வரும் பொழுது, ஒரு நேரம் வரும் பொழுது இந்த பூமி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் என்பதற்கு திருக்குறானிலே ஆதாரம் உண்டு. அப்படிப்பட்ட பூமி இந்த பூமி. சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த பூமி நம்மை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கின்றது. கனிவர்க்கங்களை தந்து, நல்ல நல்ல விளைச்சல்களை தந்து, நல்ல நல்ல உணவுப் பொருள்களை தந்து, வானத்திலிருந்து பொழிகிற நீரை பத்திரமாக பாதுகாத்து சுவைமிக்க நீர்களை எல்லாம் நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் வீடுகளை அமைத்து வாழ்கிற வசதி வாய்ப்புகளை எல்லாம் இந்த பூமி நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் நீங்கள் விரும்பியவாறெல்லாம் நடமாடலாம், வாகனங்களிலே செல்லலாம், அப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு மேல் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எதற்காக? இந்த பூமிக்கு மேல் நீங்கள் நடமாடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த பூமி சாட்சி உங்களுக்கு சொல்ல போகிறது. அந்த பூமி உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், நீங்கள் வீட்டில் ஒரு ஆடு வளர்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஆட்டை அதிகம் அதிகம் பாசம் செலுத்தி, நேரத்திற்கெல்லாம் அதற்கு உணவு கொடுத்து, அதற்கு ஏதாவது நோய் வரும் பொழுது உடனே மருத்துவரிடத்தில் எடுத்து சென்று அதற்கு சிகிச்சையெல்லாம் பார்த்து, அன்போடு பாசத்தோடு ஒரு சிறிய ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்து நீங்கள் ஆளாக்குகிறீர்கள். உலகத்திலே உண்டு, கோழி ஆடு எல்லாம் வளர்த்துகிறார்கள். வளர்ந்து வரும் பொழுது அந்த ஆடு உங்களை பற்றி என்ன நினைக்கின்றது? எஜமான் நம்ம இப்படி பாசத்தோடு வளர்த்துகிறாரே, எஜமான் நமக்கு ஒரு நோய் வந்தால் கூட உடனே கவனிக்கிறாரே, நம்முடைய எஜமான் தன்னுடைய பிள்ளையை நேசிப்பதை போல நம்மை நேசிக்கிறாரே என்று விசுவாசத்தோடு அதுவும் நம்மிடத்தில் வளர்ந்து ஆளாகிறது. ஆனால் வளர்க்கிற நம்முடைய எண்ணம் ஒன்று உண்டு. என்ன எண்ணம்? நேரம் வரும் பொழுது அழுத்து உண்ணுவது இல்லாமல் அந்த ஆட்டுக்கு யாராவது தங்க நகையோ ஆபரணங்களோ போட்டு அழகு பார்க்க போகிறோமா? இல்லை. சொத்துக்களில் ஏதாவது பங்கு கொடுப்பதற்காக வளர்க்கிறோம் அல்ல, நம்முடைய தேவைக்காக வேண்டி வளர்க்கிறோம். குறிப்பிட்ட நாள் வரும்போது அதை நாம் சமைத்து உண்ணுகிறோம். அறுக்கிற பொழுது ஐந்து அறிவுள்ள ஒரு ஆடு ஆறு அறிவு இருக்கிற நம்மிடத்திலே தோற்று போய் விடுகிறது, ஏமாந்து போய் விடுகிறது. இது யதார்த்தம். அப்படித்தான் இந்த பூமி உங்களை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கிறது. புத்திசாலித்தனமாக நடந்தால் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை இந்த உலகத்தில் நல்லவைக்காக வேண்டி பயன்படுத்தி வாழ்ந்தால் அந்த பூமி நமக்கு எப்படிப்பட்ட பூமியாக அமையும், இல்லாவிட்டால் அந்த பூமி எப்படிப்பட்ட கொடூரத்தன்மையோடு நம்மிடத்தில் நடக்கும் என்பதுதான் அந்த மூன்றாவது கட்ட வாழ்வினுடைய அடிப்படை. அல்லாஹ் 99வது அத்தியாயத்தின் 1-5 வரை உள்ள வசனம், இதா ஜுல்ஜிலத்தில் ஆரலு ஜில்ஜாலகா, இந்த பூமி ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும். அல்லாஹ் சொல்கிறான், ஆரலு அஸ்காலகா, இந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் தூக்கி தூக்கி வீசி வெளிப்படுத்துகிற நாள் அந்த நாள். இன்சானுமாலகா, அந்த நாளில் மனிதன் இந்த பூமிக்கு என்னானது, ஏன் இப்படி அதிர்ச்சியாகிறது, அந்த பூமிக்கு அடியில் புதையுண்டு போன எல்லா மனிதர்களும் மேலே வந்து தூக்கி வீசப்படுவார்கள், இந்த பூமிக்கு என்னானது என்று மனிதன் கேட்பான். பூமி பேசுகிறது, யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா, அது தன்னுடைய செய்தியை அறிவிக்கும் இறைவனுடைய கட்டளையின்படி பூமி பேசும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த பூமிக்கு அடியில் கொண்டு போய் புதைக்கின்ற வாழ்வுதான் கபருடைய வாழ்வு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதுதான் ஃபர்சக்குடைய வாழ்வு. மனிதன் இந்த உலகத்தில் விடை பெற்று மரணித்து விட்டான் என்றால் அவனுக்கு அல்லாவின் புறத்திலே ஒரு வாழ் உண்டு. மறுமை நாளுக்கு முன்னதாக இயற்கையாக மரணித்து பூமிக்கடியில் தோண்டி புதைக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, எரித்து சாம்பலாகி அதை கொண்டு போய் குளங்கள் குட்டைகளில்

0: கொண்டு போய் கரைத்தாலும் சரி, வானத்திலே பயணம் செய்யும் பொழுது உடல்கள் எல்லாம் வெடித்து சிதறி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய மலைகளில் உருண்டு விழுந்து விலங்குகளுக்கெல்லாம் இரையாய் ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது கடல் பயணங்கள் செய்து கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கெல்லாம் இரையாகி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு திரை மறைவு வாழ்வு உண்டு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த வாழ்வை குறித்து தான் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் நண்பர்களே. தோழர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா நமக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறான். இந்த வாழ்வில் ஒரு வழிகாட்டி நெறிமுறையையும் நமக்கு தந்திருக்கிறான். திருக்குறானும் அல்லாஹனுடைய வாழ்க்கை வரலாறும் இந்த உலகத்தில் ஒரு பயிற்சி கட்டத்தில், ஒரு பயிற்சி கூடத்தில் பயிற்சி எழுதுகிற மாணவர்கள் நாம், சிலபஸாக பாடத்திட்டமாக குரானையும் ஹதீஸையும் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான். அதை நம்முடைய வாழ்வை நடைமுறைப்படுத்தி சாட்சியாக இந்த உலகத்தில் பரீட்சை எழுத வேண்டும். மதிப்பெண் போடுகிறவன் அல்லாஹு தாலா. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்வதாக தீர்மானித்திருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறுதான் இனி வரக்கூடிய இரண்டு கட்ட வாழ்வும் உங்களுக்கு அமையும் என்று அல்லாஹு தாலா தெல்ல தெளிவாகவே கூறிவிட்டார். இஸ்லாத்தை, இபாதத்துகளை, அல்லாஹனுடைய கட்டளைகளை பேணுகின்ற காரியத்தில், அல்லாஹனுடைய ஹராம் ஹலால்களை, விதிவிலக்குகளை கூர்ந்து கவனித்து அதன்படி வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்துத்தான் உங்களுடைய இரண்டு கட்ட வாழ்வும் அமையப் போகிறது நண்பர்களே. பொதுவாக இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்தோமோ, அதுபோல நம்முடைய மூன்றாவது கட்ட வாழ்விலும் நமக்கு ஒரு வீடு உண்டு. அந்த வீடு ஒரு இருள் சூழ்ந்த வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அது ஒரு இருள் சூழ்ந்த வீடு, பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த ஒரு வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் ஒரு பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் திடீரென அந்த பெண்மணி இறந்து போய்விட்டார்கள். இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யாராவது ஒரு ஆள் சக்ராத்துடைய நேரத்தில் இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினால், அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து அவருடைய மரணம் அவருக்கு ஏற்படுவதிலே இருந்து அவரை கொண்டு போய் அடக்கி இல்லம் திரும்புகிற வரை அங்கேயே நிற்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ஆரம்ப நேரத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லி அவருக்கு ஒரு சிரமத்தை கொடுக்காமல் மரணப்பட்டால் மட்டும் செய்திகளை அறிவிப்பார்கள். அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நேரத்தில் வந்து குளிப்பாட்டுவது முதற்கொண்டு எல்லா காரியங்களிலும் நின்று ஜனாசாவை தூக்கிச் செல்லும் பொழுது பின்னால் சென்று தொழுகை நடத்தி அடக்கம் செய்கிறவரை இருந்து திரும்ப வருகிறவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த நிலையிலும் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பள்ளியில் கூட்டி பெருக்கிய பெண்மணி பகல் நேரத்தில் வந்து பார்த்தா அந்த பெண்மணியை காணவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அழைத்து பணிக்கமர்த்திய அந்த பெண் எங்கே என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இரவு நேரத்தில் அந்த பெண் மரணித்து விட்டார்கள், நடுநிசி உறங்குகிற உங்களையே நாங்கள் தட்டி எழுப்பி தொல்லை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்களே குளிப்பாட்டி கபனிட்டு தொழுகை நடத்தி நாங்களே கொண்டு போய் அடக்கிவிட்டோம் என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயிரோடு வாழ்கிற காலத்தில் ஒரு இறை விசுவாசிக்கு தன்னுடைய இறுதிக்கட்ட துவா கிடைக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே அடக்கினீர்கள் என்று கேட்டார்கள். அடக்கிய இடம் காண்பிக்கப்பட்டது. அங்கே போய் நின்று கொண்டு தொழுது கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், கபருடைய வேதனைகளிலே இருந்து அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். காரணம், கபர் என்பது ஒரு இருள் சூழ்ந்த இடம். என்னுடைய பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹு தாலா அதற்கு பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் அல்லாஹ் உண்டாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தி முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1742 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த மூன்றாவது நாம் வாழப்போகிற ஒரு வாழ்வு, அது ஒரு வீடு, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம். பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த இடம் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நமக்கு பாதுகாப்பு யார் என்பதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். உலகத்தில் குடும்பாதிகள் உண்டு, நண்பர்கள் உண்டு, யாரும் இல்லாவிட்டாலும் அண்டை வீட்டுக்காரர்கள், சமூக மக்கள், தெருவிலே உள்ளவர்கள் எல்லாம் இருப்பார்கள். நம்மை அடக்குவதற்கு தூக்கி செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று உங்களோடு வரும், ரெண்டு திரும்பிவிடும், ஒன்று உங்களோடு நின்றுவிடும். மூன்று எது? ஒன்று உங்களுடைய குடும்பத்தார்கள் தூக்கி வருவார்கள், உங்களுடைய சொத்து, நீங்கள் செய்த செயல்பாடுகள். அடக்கிய பிறகு உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய வாரிசுகள் பங்கிட்டு விட்டு எடுத்து சென்று விடுவார்கள். குடும்பத்தினர்கள் எல்லாம் திரும்ப வந்து விடுவார்கள். உங்களுடைய செயல்பாடுகளோடு அந்த வீட்டிலே நீங்கள் தங்கி கொண்டிருப்பீர்கள். அப்போ அதற்கேற்றவாறு தான் மதிப்பெண் போடப்படும் என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்பர்களே. அப்படியானால் அங்கே என்னென்னலாம் காரியம் நடைபெறுகிறது? அங்கே கேள்வி கணக்குகள் உண்டு. மறுமையில் அல்லாஹு தாலா துல்லியமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹு தாலா எடுத்து அந்த ஒவ்வொரு
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசி மரணித்து போனால் அவரை குறித்து முதல் கட்டத்தில் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அந்த மூன்றாவது கட்ட அந்த மன்னரை வாழ்வு ஃபர்ஜக்குடைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசியை கொண்டு போய் அடைக்கினால் என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். என்ன நடைபெறுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505 நபிமொழி, அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 17803 நபிமொழி, திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 991-992 சொல்ல போகிற சம்பவங்கள் அந்த 4-3 கிதாபுகளிலும் தொகுத்து இமாம்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல அடியானை கொண்டு போய் அடக்கிய உடனே அல்லாஹு தாலா நல்லவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு வானலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும். வானலோகத்தில் இல்லியூன் என்கின்ற நல்லவர்களுடைய பதிவு புத்தகத்தில் அது பதிவு செய்யப்பட்ட உடனே வானத்தில் இருந்து ஒரு சப்தம் வருகிறது, அந்த உயிரை அவருடைய உடம்பிலே கொண்டு போய் நீங்கள் சேர்த்துங்கள். இப்போ நம்ம போய் அடக்கின உடனே அந்த உடம்பிற்கு அந்த உயிர் திரும்ப வருகிறது. இரண்டு மலக்குமார்கள் அங்கே வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அடக்கிய உடனே நடைபெறுகிற சம்பவத்தை பாருங்கள். அந்த இரண்டு மலக்குமார்கள் எப்படி இருப்பார்களாம்? உயிர் பறிக்கப்படும் பொழுது நாம் ஒரு இரண்டு மலக்குமார்களை பார்த்தோம், கொஞ்சம் மலக்குமார்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அவர்கள் எல்லாம் கருநிறத்து முகத்தை உடைய நீல நிற கண்களை உடைய மலக்குமார்கள். உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில் உள்ள மலக்குமார்களை நாம் பார்த்தோம். அந்த வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்கிறார்கள், முகம் கருத்து கண்களெல்லாம் நீல நிறமுடைய இரண்டு வானவர்கள் வருவார்கள். அவருடைய பெயர் முன்கர் நக்கீர் என்கிற இரண்டு வானவர்கள் வருவார்கள். வந்த மருந்து என்ன கேட்பார்கள்? வந்த அமர்ந்து அந்த நல்லடியாராக இருந்தால் அவரிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, உம்முடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதர் யார், மூன்று கேள்வி. இந்த தூதர் யார் என்பதில் மட்டும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505 நபிமொழியில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உருவத்தையே காண்பித்து இவர் யார் என்று கேட்பார்கள் என்றும் இடம்பெறுகிறது. இந்த மூன்றுக்கும் இறை விசுவாசிகள் சொல்லுகிற பதில், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை வணங்கி வழிபட்டு வந்தவன் நான், ஏகத்துவத்தை நிலைநாட்டி இணை வைத்தலுக்கு எதிராக போராடி என்னுடைய எல்லா வணக்கங்களையும் அந்த ரப்புக்காக வேண்டி செய்தவன் நான். என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். உன்னுடைய மார்க்கம் உலகத்தில் நான் வாழ்ந்த எனது ஊரில் எனது பகுதியில் எத்தனையோ வழி ஆன்மீகங்கள் உண்டு, வழிமுறைகள் உண்டு, மதங்கள் உண்டு, மார்க்கங்கள் உண்டு. ஆனால் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். காரணம், அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். தூதர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய மார்க்கம் அந்த மார்க்கமாகவே என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். சரி, இவர் யார்? இவர்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று அந்த இறை விசுவாசி சொல்லுவாராம். உடனே அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள். உடனே வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது. அல்லாஹ்வுடைய பேச்சை ஒவ்வொரு இறை விசுவாசியும் கபரிலே வைத்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹு தஆலா வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருமாம். என்ன வருமாம்? அந்த அடியான் ஒரு சத்தியவான், அவன் மிகப்பெரிய ஒரு உண்மையாளன், ஆகவே அவனுக்கு நீங்கள் சொர்க்கத்து ஆடைகளை அவனுக்கு நீங்கள் அணிவியுங்கள். அவன் இனி கியாம நாள் வரை வசிக்கப் போகின்ற அந்த வீட்டில் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை அவனுக்கு நுகரச் செய்யுங்கள். அந்த வீட்டை அவனுக்கு கொஞ்சம் விசாலமாக்குங்கள். கொண்டு போய் அடக்கி இருப்பார்கள், நம்முடைய உடம்பு போற அளவுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். அந்த வீட்டை அவனுக்கு நீங்கள் விசாலமாக்குங்கள் என்று சொல்லப்படும். உடனே சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுமாம். நறுமணங்கள் எல்லாம் அந்த கபரை நோக்கி வீச ஆரம்பிக்குமாம். அந்த கபர் 70x70. இந்த பள்ளி இன்றைக்கு 35 அடி இருக்கும். இதே போல ஒரு 35 அடி, இதே போல ஒரு 70 அடி, 70x70 அந்த மன்னரை விசாலமாக அவருக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு இறை விசுவாசியாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியார்கள் புரிய வேண்டும். இப்பொழுது இந்த அடியான், மாணவர்கள் இந்த பதிலையெல்லாம் கேட்ட பிறகு, நீ இப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்தாய் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். மாணவர்கள் திரும்ப சென்றவுடன் மிக மிக அழகான தோற்றத்தோடு, பார்ப்பதற்கு கண்ணை கவருகின்ற மிகுந்த அழகான ஒரு தோற்றத்தோடு அவர் இனி கியாம நாள் வரை வசிக்கப் போகின்ற அந்த கபரை நோக்கி நடந்து வருவதை அந்த அடியார் பார்க்கிறார். அவர் வரும்பொழுது சொல்கிறார், உமக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். உனக்கு நற்செய்தி, நீ நல்லவருடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டாய். உனக்கு சொர்க்கம் என்று சொல்லப்படும். உடனே அந்த அடியான், இவ்வளவு அழகான தோற்றத்தையுடைய நீங்கள் யார் என்று இவர் கேட்கிறார். மௌத்தா போனவர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகத்தில் நல்ல நல்ல அமல்களை தேர்ந்தெடுத்து செய்தீர்களே, அந்த நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா எனது உருவில் மாற்றி உனக்கு அருகில் அமர வைத்திருக்கிறான். அவர் பேசுகிறார், எதுவரை? கியாம நாள் வரை. நமக்கு இது என்ன பிரச்சனை என்பவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டில் உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக, இந்த உலக அளவில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நாம் இருந்தோமோ, அதைவிட 3 மடங்கு சந்தோஷத்தை அல்லாஹு தஆலா மன்னரை வாழ்வில் நமக்கு தருகிறான். அப்படி தர வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஹராம் ஹலால்களை பேணி நடத்திருந்தல் அவசியம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் தாங்கி பொறுமையோடு வாழ்ந்திருத்தல் அவசியம். இந்த உலகத்தில் நமக்கு வீட்டில் ஏசி இருந்தால் போதாது, இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாளிகை இருந்தால் போதாது. 3வது கட்ட அந்த வாழ்வு சொன்ன இந்த நபிமொழிப்படி நம் எல்லோருக்கும் அமைந்திருத்தல் வேண்டும். அது மிக மிக முக்கியம் அன்பர்களே. அடுத்தது பாருங்கள், அந்த இறை விசுவாசி மென்மேலும் சந்தோஷம் அடைவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவருக்குரிய சொர்க்கத்தில் அவருக்குரிய இடத்தை அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருப்பானே, அதை தினசரி காலையிலும் மாலையிலும் அவரை தட்டி தட்டி அவரை எழுப்பி அந்த இடத்தை அல்லாஹு தஆலா காண்பித்துக் கொண்டே இருப்பான். இதுதான் உங்களுடைய இடம். திருமதியில் 992வது நபிமொழி, காலையிலும் மாலையிலும் அந்த இறை விசுவாசி மறுமையினாலில் அவருக்குரிய இடத்தை பார்ப்பார், சொர்க்கத்தினுடைய இடத்தை பார்த்து கொண்டே இருப்பார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இப்படியெல்லாம் அந்த இறை விசுவாசிக்கு அந்த மன்னரையில் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தவுடனே அவர் திடீரென வானவர்களிடத்தில் சொல்கிறார், வானவர்களே, நான் செய்த அமலுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை இந்த கபருடைய வாழ்வில், ஃபர்ஸக்குடைய வாழ்வில் அல்லாஹ் தந்தானே, சொர்க்கத்தை பார்க்கிறேன், சொர்க்கத்து ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது, சொர்க்கத்துடைய நறுமணம் வீசப்படுகிறது. அடக்கிய இடத்தை காட்டிலும் அதி விசாலமான இடத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி. ஆகவே என்னை அடக்கிய பிறகு வீட்டிலே உள்ளவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். போய் சொல்லி சந்தோஷமா தான் இருக்கிறேன், நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருங்க, போய் சொல்லிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி உண்டுமா? நல்லடியார்கள் கேட்பார்களாம். உடனே மலக்குமார்கள், புதிய மணமகனை போல நீங்கள் உறங்குங்கள், அல்லாஹ் உங்களை எழுப்புகிற நாள் வரை என்று சொல்லி அவர்களை உறங்க செய்ய வைப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இந்த உயிர் தியாகிகள் உயிர் பறிக்கப்பட்டு அவருடைய உயிரை தங்கத்தாலான குருவியை போல அல்லாஹ் மாற்றி சொர்க்கத்திற்குள் உலாவ விடுவானாம். அந்த குருவிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுமா? என்னையா அல்லாஹ், எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசு எவ்வளவு பெரிய ஒரு பரிசு, எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம் என்று அந்த குருவிகள் பேசுமாம். அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்பானாம், ஏதாவது வேண்டுமா, ஏதாவது வேண்டுமா என்று. மூன்றாவது முறையாக அவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் திரும்ப எங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு மரணிக்க வேண்டும் என்கிற வாய்ப்பை கேட்பார்கள். அல்லாஹு தஆலா அது முடியாது என்று அல்லாஹ் தடுத்து விடுவான். சரி, எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த சிறப்பான இந்த வாய்ப்பை எல்லாம் எங்களுடைய குடும்பத்தாருக்காவது போய் சொல்லிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி உண்டுமா? உடனே அல்லாஹு தஆலா, வேண்டாம், இந்த செய்தியை வீட்டுக்கு சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே, தூதரின் மூலமாக நான் சொல்லுகிறேன். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறான், நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா இறந்த பிறகு கொடுத்திருக்கின்ற உயர் அந்தஸ்தை அல்லாஹு தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருக்குர்ஆனிலும் நமக்கு விளக்கி சொல்கிறார். அப்படியானால் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு நல்லவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு அம்சங்களுடையதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வாழ்வு நமக்கு சிறப்படைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா தூதரை அனுப்பி வேதத்தை கொடுத்து ஹராம் ஹலால்களை நமக்கு தெளிவாக்கி இதன்படி நடங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இபாதத்துகளை செய்யுங்கள், இப்படியெல்லாம் தவறுகள் செய்தால் பாவங்கள் செய்தால் உடனே அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் வருத்தப்பட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் மீண்டு வந்தால் அந்த வாழ்வு உங்களுக்கு சிறப்புடைய வாழ்வாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வாழ்வுக்காக வேண்டிதான் இந்த உலக வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய லட்சியம். இளைஞர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், வழிகட்டு போவதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கிற உலகம் இந்த உலகம். இந்த அந்த இளமை பருவத்தை தாண்டி விட்டாலே ஏகதேசம் நரகத்தை கடந்த மாதிரி. அந்த வாழ்வு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கப்பட வேண்டிய வாழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலை குறித்து சொல்லும் பொழுது இளமை பருவத்தை சொன்னார்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் அல்ல, எந்த ஒரு இளைஞன் அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைக்கிறானோ அவனுக்கு நிழலே இல்லாத அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் மட்டுமே இருக்கின்ற அந்த மறுமை நாளில் அவருக்கு அந்த நிழல் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த இளமை பருவம் ரொம்ப ஜாக்கிரதை. அந்த பருவத்தில் தான் அனைத்து தீமைகளையும் செய்ய தூண்டுகிற மனம் விரும்புகிற வயது. அதை மட்டும் தாண்டி விட்டால் அந்த இளமை பருவத்தை மட்டும் இபாரத்து செய்ய அல்லாஹ்வுடைய மார்க்க வளர்ச்சிக்கு பாடுபட நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அணிகளிலே இருந்து பங்களிப்பு செய்ய நாம் அந்த இளமை பருவத்தை பயன்படுத்தினால் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்வுகள் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். அல்லாஹு தஆலா அந்த மன்னரை வாழ்வை நபிமார்களுக்கு எப்படி அமைத்திருக்கிறான் தெரியுமா? நபிமார்களுக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. என்ன விதிவிலக்கு? இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மண்ணறையை தோண்டினாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடம்பு அப்படியே இருக்கும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமிக்கு எங்களுடைய உடலை தூதர்களுடைய உடலை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், மண் அரிக்காது. இப்ப தோண்டினாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம். ஆகவேதான் சிறிய ஒரு குறிப்பு, துருக்கியினுடைய ஆட்சியின் கீழ் சவுதி அரேபியா இருந்த பொழுது ஒரு சில விசமிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட அந்த மதீன மஸ்ஜித் நபவிக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சுரங்கப்பாதை தோண்டி வீடியோ கேமராவோடு மிகுந்த ஒரு சூழ்ச்சி செய்து சுரங்கப்பாதை தோண்டி அருகில் வருகிற நேரத்தில் அரசாங்கம் கண்டெடுத்து அவர்களை சுட்டுக் கொன்ற பிறகு, இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் எப்படி இருக்கிறது தெரியுமா? 5-10 கிலோமீட்டர் தொலைவிலே ஈயம் இரும்பு போன்ற கடுமையான பொருள்கள் எல்லாம் காய்ச்சி ஊற்றப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்திருந்தா என்ன ஆகும்? அல்லாஹ்வை யாராவது வணங்கியிருப்பார்கள் அந்த சமூகத்தில்? ஆட்டையும் மாட்டையும் குதிரையையும் கோழியையும் குரங்கையும் வழிபடுகிற, தர்காவாக வைத்து வழிபடுகிற இந்த மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போட்டோ கிடைச்சிருந்தா என்னத்துக்காகும்? தௌஹீதில் ஒரு மனிதன் இல்லாமலாயிருப்பான். அல்லாஹு தாலா, ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், மன்னரை வாழ்வை பொறுத்தவரையில நபிமார்களுக்கு என்று தனி அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமான ஒரு மலக்கையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கான். அந்த மலக்குடைய பணி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எங்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யாராவது சலவாத்து சொன்னால், அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைதலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்தலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த சலவாத்தை ஒரு முறை ஓதினால் 10 நன்மை உங்களுக்கு. ஓதி வருகிற அன்பர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிந்துரை மறுமையில் உண்டு, இதெல்லாம் சிறப்பு. ஆனால் இப்போ நான் ஓதணும் பார்த்தீங்களா, உடனே இந்த மலக்கு இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு தூதரே உங்களின் மீது ஒருவர் சலாம் சொல்லி இருக்கிறார் என்று அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போய் எத்தி வைக்கிற பணியை ஒரு மாணவர் செய்து கொண்டே இருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபிமார்களுக்கு தனி அந்தஸ்து. இது போக புகாரியில் உகது போரினுடைய பாடத்தில் சமீபத்தில் நான் கண்ட ஒரு நபிமொழியை பாருங்கள். அப்பொழுது பார்த்து ஆச்சரியப்பட்டேன். காரணம், அல்லாஹ் நாடினால் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்பதற்கு ஒரு உதாரணம் அந்த நபிமொழி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லா, இவர் உகது போரில் இறந்து போய்விட்டார். உகது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எப்படி அடக்கினாரு? ஒரு ஆளுக்கு ஒரு கபர் கிடையாது. 8 பேர், 10 பேர், 4 பேர், 5 பேர் கிடைக்கிற ஆளுகளை எல்லாம் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கபரில் வைத்து அடக்கினார்கள். அலங்கோலமாக இருந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற சஹாபாக்களை எல்லாம் கண்டெடுத்து 4 பேர், 5 பேர், 8 பேர், 10 பேர் இப்படி எல்லாம் ஒரே குழியிலே போட்டு அடைக்கினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை அப்துல்லா இறந்தவுடன் இப்படி 4 பேர், 5 பேர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்குவதை அவர் மிகுந்த சங்கடத்தோடு அந்த நேரத்தில் சகித்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. 4 மாதம் பொறுத்து, ஹதீஸில் வருகிற வாசத்தை பாருங்கள், ஜாபிர் அவர்கள் 4 மாதம் பொறுத்து திரும்ப போய் தந்தையை எடுத்து தனியாக அடக்குவோமே என்று சொல்லி அவர் அந்த கபரை தோண்டுகிற சம்பவம் தான் புகாரியில் உகது போர்க்களத்தினுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். 4 மாதம் பொறுத்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை போய் தோண்டி பார்த்தால் எப்படி அடக்கினார்களோ அதே போன்று இருக்கிறார்களாம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து. இப்படி அந்த வீட்டை அந்த இடத்தை ஃபர்ஜக்கூடிய வாழ்வை அல்லாஹு தஆலா நினைத்தால் இறை விசுவாசிகளுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அந்தஸ்துகளை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிற இடம் அந்த இடம். அதே நேரத்தில் தீயவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை பாருங்கள். அங்கு நல்லவர்களுக்கு எப்படி சுப செய்தியாக பறந்து விரிந்த ஒரு விசாலமான ஒரு வீடாக சொர்க்கத்துடைய காற்றுகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்பட்டு சொர்க்கம் காலையிலும் மாலையிலும் காண்பிக்கப்பட்டு துணைக்கு ஒரு ஆளையும் அல்லாஹு தஆலா அமர்த்தி சாந்தி சமாதானம் சொல்லி நற்செய்தி சொல்லி அந்த பூமியும் அவருக்கு ஏற்றவாறெல்லாம் அவருக்கு வசப்பட்டு சந்தோஷமாக கியாம நாள் வரை நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறானோ அதே போல அந்த இடத்தில் மிக மோசமான தண்டனைக்குரிய இடம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1025-1027 இரண்டு நபிமொழிகளையும் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த கபரில் வேதனை நடப்பதை அல்லாஹு தஆலா அறிவித்து கொடுக்காத ஒரு நேரம் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு நேரம். ஒரு யூத பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து சவக்குழியில் வேதனை அளிக்கப்படும் என்று ஒரு யூத பெண்மணி ஆயிஷா அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். சொல்லுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வருகிறார்கள். வந்து பார்த்தால் சவக்குழியில் வேதனை செய்யப்படுகிறோம் என்று யூத பெண்மணி சொல்லுகிறாள். முன்னால் உள்ள வேதத்தை படித்த அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்குற்று போய் பயந்து நடுநடுங்கி போய், அது யூத பெண்மணிகளுக்கு தான், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள். ஆயிஷா அவர்கள் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், ஆயிஷாவே, மண்ணறையில் வேதனை உண்டு, அல்லாஹு தஆலா எனக்கு ஜிப்ரீல் மூலம் அறிவித்தான். ஆகவே ஒவ்வொரு ஐங்கால தொழுகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணறை வேதனைகளிலே இருந்து பிரார்த்தனை செய்பவராக இருந்தார்கள் என்று ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இனி ஒரு நபிமொழியை பாருங்கள். யூத கிழவிகள் ரெண்டு பேர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து, நீங்கள் சவக்குழிகளில் வேதனை செய்யப்படுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உடனே ஆயிஷா அவர்கள், எனக்கு இதெல்லாம் மனதுக்கு ஏற்பதாக தெரியவில்லை, இதெல்லாம் மறுமையில் தானே தண்டனை, அதான சவக்குழியில் வேதனை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஆமாம் உண்மைதான், வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி அதற்கு பிறகு தொழுகையில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹ்வே கபருடைய வேதனையிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதுவதை கடமையாக்கினார்கள் என்று முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5503 நபிமொழியாக பார்க்கலாம், 1028 நபிமொழியாகவும் பார்க்கலாம். கபரில் வேதனைகள் உண்டு. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு சேர்ந்து ஒரு நாள் பயணம் செய்து வந்து கொண்டிருந்த நேரம் கழுதையின் மீது ஏறி, அந்த கழுதை ஒரு கபருக்கு அருகில் வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே கீழே விழுந்து விடுவார்களோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு அது துடிதுடித்து ஓட ஆரம்பித்தது. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் நாம் பார்த்தோம், மன்னரையினுடைய வேதனை, கெட்டடியார்களுடைய வேதனை, அவர்கள் போடுகிற சப்தம் எல்லாம் மனித ஜின்ஜினங்களை தவிர எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு தஆலா கேட்கும்படி செய்திருக்கிறான். கழுதை ஓட ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே விழுந்து விடுவாரோ என்று நாங்கள் எண்ணினோம். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் கீழே இறங்கி இந்த மண்ணறையில் யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், யூதர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த வேதனையை நான் எப்படி உணர்கிறேனோ அதே போல நீங்களும் உணர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்திருப்பேன். ஏன் செய்யவில்லை தெரியுமா? அப்படி நீங்கள் அந்த அவர்களுடைய அலறல் சப்தத்தை, வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற அந்த சப்தத்தை நீங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தால் யாராவது மரணித்தால் கொண்டு போய் அடக்கவே மாட்டீர்கள். ஆகவே நான் அல்லாஹ்விடத்தில் அந்த துவா செய்யவில்லை. அப்படிப்பட்ட கொடூரமான இடம் அந்த இடம். ஆகவே நீங்கள் குழப்பத்திலே இருந்து துவா செய்யுங்கள், மன்னரை வேதனையிலே இருந்து துவா செய்யுங்கள், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலே இருந்து துவா செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 5503 நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில் அந்த மண்ணறையில் நடக்கக்கூடிய அந்த அதாபுகளை பற்றி, வேதனைகளை பற்றி, கொடுமைகளை பற்றி, சித்திரவதைகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள் மத்தியில் சொல்லிவிட்டார்கள். வஹி வந்த பிறகு எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜிதுன் நபவி குலுங்குகிற அளவுக்கு சஹாபாக்கள் கதறி கதறி அழுதார்களாம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வெளியே வந்து நான் பார்த்தேன், சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பேச்சை முடித்த நிலையில் இருந்தார். எல்லோரும் எழுந்து போகும் பொழுது ஒரு தோழரை அழைத்து, என்ன நிலக்கிறது இங்கே, ஏன் எல்லோரும் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், மன்னரையினுடைய வேதனைகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு விளக்கி கொண்டிருந்தார்கள் என்கிற ஒரு செய்தி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்க புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அப்படியானால் அது நல்லவர்களுக்கு நல்வாழ்த்து சொல்லுகிற ஒரு இடமாகவும், தீயவர்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய இடமாகவும் அந்த இடம் அமையும் என்பது என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அன்பர்களே. ஆகவேதான் அல்லாஹும்மா இன்னை அவுது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் அந்த கபருடைய வேதனைகளிலே இருந்து பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் நமக்கு முன்னால் மரணித்து போன, ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணித்து போன அவர்களுடைய மன்னரை வாழ்வுக்காக வேண்டியும் நாம் நம்முடைய துவாவில் அந்த சகோதர சகோதரிகளையும் இணைத்துக் கொள்வது நம்முடைய கடமை. அல்லாஹுவே அவருடைய பாவங்களை ஆழங்கட்டி நீரால் கழுவி நீ தூய்மைப்படுத்தியாலா, கபரை விசாலமாக்கி கொடுத்தாயல்லா, சொர்க்கத்து காற்றை வீச செய்து சொர்க்கத்து ஆடை அணிவிப்பதாக சொன்னாயே, அந்த அந்தஸ்துகளை எல்லாம் அவருக்கு வழங்கியாயல்லா, அவருக்கு அழகான தோற்றத்தை உடைய ஒரு மனிதனை நல்லமல் செய்த அந்த மனிதனை அந்த மனிதனுக்கு அந்த அழகான தோற்றத்தை உடைய ஒரு அடியானை பாதுகாப்பாக வைப்பதாக சொன்னாயே, அந்த ஏற்பாட்டையும் அவருக்கு நீ செய்து கொடுத்தாயல்லா. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்து போன, ஏகத்துவத்தை பின்பற்றி மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்ட எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தாயல்லா என்று துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய மரணத்தை முஸ்லிமான மரணமாக அமைக்க, மன்னரை வாழ்வு சிறந்த வாழ்வாக அமைய, எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தில் ஒரு அடியான் வெற்றி பெற்று விட்டால் மறுமையில் நிச்சயம் அவன் வெற்றி பெற்று விடுவான், அதுதான் மறுமையினுடைய துவக்க வாழ்வு, ஆரம்ப வாழ்வு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த வாழ்வு திறம்பட அமைப்பதற்காக வேண்டி இந்த வாழ்வை சிறப்பான அடிப்படையில் அமைத்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கெட்டடியார்கள் அங்கு படக்கூடிய அதாபுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் என்ன என்பதையும் எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தௌவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
3: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
6: உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியில்
3: வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு,
7: கேட்க தவறாதீர்கள்.
6: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
8: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الحمد لله மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் ஒன்று சேர்த்திருக்கிறான். ஒரு மிகச்சிறந்த நோக்கத்தை எதிர்பார்த்து, அல்லாஹுடைய திருப்தி எதிர்பார்த்து, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக உழைப்பதற்கு ஒரு தயாரிப்பை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு ஒரு வாய்ப்பாக வழங்கியிருக்கிறான். இதை எதிர்நோக்குவதற்கு முன்னால், இதை சந்திப்பதற்கு முன்னால், நாம் நம்மிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டிய சில கேள்விகள்தான் இந்த சிறிய நேர உரையாடல். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் மாஇதாவுடைய 105வது வசனத்தில் மிக பாரதூரமான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் எமக்கு தருகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அலைக்கும் அன்புசக்கும், உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அலைக்கும் அன்புசக்கும் லா யதுருக்கும் மன் தல்ல இததைதும். நீங்கள் நேர்வழியை அடைந்தால் வழி தவறியவர்களுடைய எந்த தீங்கும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூற வருவதென்ன, நீங்கள் நேர்வழியை முதலிலே அடையுங்கள், நீங்கள் உங்களை முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வழி தவறியவர்களை பற்றிய கவலையோ அதனுடைய தீங்கோ உங்களை எதுவும் செய்யாது. நீங்கள் நேர்வழியில் இருந்தால் போதும், முதலில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டால் போதும். இந்த ஆயத்தை எப்படி புரிந்து கொள்ளக் கூடாது? அல்லாஹ் நமக்கு மட்டும்தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்க சொல்கிறான், பிறர் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று விட சொல்கிறான் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ஹுத்துபாவுடைய பிரசங்கத்தில் ஏறி இந்த ஹதீஸை, இந்த ஆயத்தை ஓதினார்கள். இந்த ஆயத்தை ஓதி அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை சொன்னார்கள். ஒரு மனிதன் தீமையை பார்க்கிறான், தீமையை பார்த்து அந்த மனிதன் அதை தடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் அவர்கள் மீது ஒட்டுமொத்தமாக, அவர்கள் எல்லோர் மீதும், அவன் வாழக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்கள் மீதும் அல்லாஹ் அவனுடைய தண்டனையை இறக்கி விடுவான் என்று. இப்ப இந்த ஆயத் இந்த ஹதீஸுக்கு முரண் அல்ல. தீமையை தடுக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், நன்மையான பாதையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு முஃமின் செய்ய வேண்டியது என்ன? அவன் தன்னை முதலிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களை நீங்கள் பாதுகாருங்கள் முதலில், அதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தார்களை பாதுகாருங்கள் நரக நெருப்பில் இருந்து. மனைவிக்கு மட்டும் அறிவுரை சொல்வதல்ல எம்முடைய கடமை, எம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அறிவுரை சொல்வதல்ல எம்முடைய கடமை, எம்மை பார்க்க வரக்கூடிய மக்களுக்கு மட்டும் அறிவுரை செய்வதல்ல எம்முடைய கடமை, எம்முடைய நஃப்ஸுக்கு நமக்கு நாம் அறிவுரை செய்வது அல்லாஹ் எம் மீது கடமையாக்கிய ஒரு கடமை. அதைத்தான் குர்ஆனுடைய இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைய எம்முடைய வாழ்க்கை எப்படி? சமூகம் மாற வேண்டும், பிறர் மாற வேண்டும், அவர் மாற வேண்டும், அந்த குடும்பம் மாற வேண்டும், அந்த ஊர்வாசிகள் மாற வேண்டும், அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வாழ வேண்டும். அப்படி மாறினால்தான் சமூகம் மாறும் என்று நாம் நினைக்கிறோம். எல்லோரும் மாற வேண்டும் என்று எண்ணக்கூடிய நாம் முதலில் நம்மை மறந்துவிட்டோம், நாம் இன்னும் முழுமையாக மாறவில்லை என்பதை. உண்மையா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் கேட்கிறான், அத்அமுரூன நாஸ பில் பிர் வ தன்ஸௌன அன்ஃபுஸகும் வ அன்தும் தத்லூனல் கிதாப். இது எனக்கு பொருந்தக்கூடிய வசனம், உங்களுக்கு பொருந்தக்கூடிய வசனம். உங்களில் பலர் அழைப்பு பணி செய்யலாம், மக்களிடத்தில் நன்மைகளை ஏவலாம், தீமைகளை தடுக்கலாம். இந்த வசனத்தை அதற்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், மக்களுக்கு நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், ஆனால் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களே, தத்லூனல் கிதாப், நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்கள், அஃபலா தகிலூன், நீங்கள் அறிவு பெற மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கேட்கிறான். இதை பயந்தார்கள் எமக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள் எல்லோரும். ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு முன்னால் அந்த விஷயத்தோடு என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்தார்கள். ஆனால் இன்று அறிவுரை வழங்குவதற்கு நாம் எல்லோரும் தயார். ஒருவருக்கு அறிவுரை வழங்குவதற்காக அழைக்கப்பட்டால் முன்னே சென்று அறிவுரை வழங்குவதற்கு, பயான் நிகழ்த்துவதற்கு எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் நம்மை நாம் மறந்து விடுகிறோம். ஒரு அறிஞர் இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லா, இரண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர், அவர்கள் சொன்னார்கள், என் செயலையும் என் வார்த்தையையும் ஒப்பிடுவதற்கு நான் விரும்பவில்லை. அப்படி நான் ஒப்பிட்டு பார்த்தால் தெளிவாக எனக்கு தெரியும் நான் ஒரு பொய்யன் என்று. அவ்வளவு பெரிய அறிஞர், ஹதீஸ் துறையில் அவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்றவர், அவர் சொல்கிறார், என் வார்த்தையையும் என் செயலையும், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் என் செயலையும் ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு தெரிந்து.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: மக்களுக்கு அறிவுரையாக போதிப்பது. அல்லாஹ் அந்த குற்றத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. நாம் யார் என்று நமக்கு தெரியும். முதலில் நான் யார், என் ரப்புக்கு முன்னால் நான் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, தொழுகையில் என் நிலை என்ன, குர்ஆன் ஓதுதலில் என் நிலை என்ன, மறுமை சிந்தனையில் என் நிலை என்ன, மரண சிந்தனையில் என் நிலை என்ன என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். என்னை மக்கள் வேண்டுமானால் நல்லவராக கருதலாம். இவர் பயான் நிகழ்த்துகிறார், மக்களுக்கு அறிவுரைகளை சொல்கிறார், ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்கிறார். அதில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். எம்மை மக்கள் நல்லவர்களாக பார்க்கலாம். ஆனால் நாம் யார் என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ்விற்கு பிறகு நமக்கு தெரியும். அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மனிதர்கள் நமக்கு தரக்கூடிய கண்ணியம் எல்லாம் எதற்குதான்? அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்குதான். அந்த திரையை அல்லாஹ் அகற்றிவிட்டால் நாம் யார் என்று மக்களுக்கு தெரிந்துவிடும். அல்லாஹ் எமக்கு இட்ட அந்த திரைக்கு தான் மக்கள் கண்ணியம் கொடுக்கிறார்கள். எனக்கு அல்ல, உங்களுக்கு அல்ல. ஏன்? நம்முடைய பாவங்கள் வெளிப்படுத்தப்பட ஆரம்பித்து விட்டால் நாம் யார் என்பது நம்முடைய மனைவிக்கு தெரியும், நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்துவிடும். இன்று நம்முடைய வாழ்க்கை இதை பற்றிய சிந்தனை இல்லாமல் பிறரை பற்றிய சிந்தனையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய குறைகளை ஆராய்வதிலேயே நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டட்டும். அவர் யார் என்றால், தன் குறையில் மூழ்குவதை விட்டு, பிறருடைய குறையில் மூழ்குவதை விட்டு தன்னுடைய குறையிலேயே மூழ்கிக் கொண்டிருப்பார். அல்லாஹ் ஒருவருக்கு அவனுடைய கோபத்தை அவனுடைய சாபத்தை இறக்குவான். யார் அவன்? பிறருடைய குறைகளில் மூழ்கி கொண்டிருப்பான், தன்னை மறந்து விடுவான். முதல் நிலையை எடுப்பவன் மகிழ்ச்சியாக இந்த பூமியில் வாழ்வான், இரண்டாவது நிலையை எடுப்பவன் இந்த உலகத்திலேயே இழிவடைவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், யார் ஒருவன் பிறருடைய குறையை தேடுகிறானோ அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய குறையை தேட ஆரம்பிப்பான். அவனுடைய குடும்பத்தார்களின் மத்தியிலேயே அல்லாஹ் அவனை இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அதனால் எம்முடைய நஃப்ஸுக்கு எச்சரிக்கை செய்வது நாம் பிறருக்கு எச்சரிக்கை செய்வதை விட முதன்மையானது. அறிவுரைகளை பிறருக்கு நாம் கூறுவதை விட நம்முடைய நஃப்ஸுக்கு கூறுவது மிக முதன்மையானது. பிறர் நேர்வழியை அடைந்தாலும் அடையவில்லை என்றாலும் நாளை அல்லாஹ் அதை குறித்து எம்மிடத்தில் கேட்கப் போவது கிடையாது. ஆனால் என் நஃப்ஸு நேர்வழி அடையவில்லை என்றால் அல்லாஹ் என்னிடத்தில் தான் கேட்பான், நான் தான் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அதனால் தான் சொன்னார்கள், ஒரு மனிதன் எப்போதும் நலவிலேயே இருப்பான் தன்னுடைய நஃப்ஸை எச்சரித்துக் கொண்டிருந்தால். தன்னுடைய நஃப்ஸுக்கு எச்சரிக்கைகளை கொடுத்துக் கொண்டே இருந்தால் அவன் எப்போதும் நலவிலேயே இருப்பான். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அறிவுரையை பிறருக்கு கூறுவதாக இருந்தாலும் தன்னையும் அதில் இணைத்தே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள். உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சொன்னார்கள், நபித்தோழர்களை பார்த்து, உங்களில் யாரும் உங்களின் அமல்களை காரணம் காட்டி சொர்க்கம் நுழைந்து விட முடியாது. எல்லாம் நான் இவ்வளவு செஞ்சிருக்க, இவ்வளவு அழைப்பு பணி செஞ்சிருக்க, இவ்வளவு சதக்கா கொடுத்திருக்க, இவ்வளவு மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சிருக்க, எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லி எல்லாம் யாரும் உங்கள்ட கேட்ட முடியாது. சஹாபாக்கள் உடனடியாக கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், அப்போ நீங்க உங்களுடைய நிலைமை என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நானும் தான், என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் நுழைய முடியாது. நபி, நான் ரசூல், நான் அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் உறுதியாக சொல்லல. என்ன சொன்னாங்க, அல்லாஹ் என்னையும் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் பிறரை அழைப்பதற்கு தயாராக ஆகுவதற்கு முன்னால் இந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து, நாம் ஏற்பாடு அல்லாஹ்வுடைய உதவியால் நாம் செய்கின்ற இந்த ஏற்பாட்டின் மூலமாக பிறர் நேர்வழியை அடைய வருவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டியது, என் ரப்புக்கு முன்னால் நான் யார், அதை முதலிலே நான் இன்று முடிவெடுக்க வேண்டும். என் ஈமானின் தரம் என்ன என்பதை நான் இன்றைய நாள் தெரிந்திருக்க வேண்டும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஈமானை எப்படி மதிப்பிட்டார்கள்? குர்ஆனில் அல்லாஹ் மூன்று சமூகத்தார்களை சொல்கிறான். அதனுடைய விளக்கம் என்ன என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து நின்றார்கள். ஒரு கூட்டம் சாபிக்கும் பில் ஹைராத், நன்மையில் விரையக்கூடியவர்கள். இன்னொரு கூட்டம் முக்குத்தசித், நடுநிலையாளர்கள். இன்னொரு கூட்டம் வாலிமுல் லினஃப்ஸு, தங்களுக்கு தாங்களே அநீதம் அளிப்பவர்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், சாபிக்கும் பில் ஹைராத், நன்மையில் முந்தியவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்து அவர்களுடைய நாவிலாலே சொர்க்கத்தின் நற்செய்தி கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் யார், முக்குத்தசித், நடுநிலையாளர்கள். தங்களுடைய நப்சுக்கே அநீதம் அளித்தவர்கள் யார் என்றால், வந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், என்னையும் உன்னையும் போன்றவர்கள். ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய ஈமானை எப்படி பார்த்தார்கள், தன்னுடைய ஈமான் அல்லாஹ்விற்கு அநீதம் அளிக்கக்கூடிய தரத்தில் இருக்கிறது என்று பார்த்தார்கள். நாம் இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம், ஒரு சின்ன ஒரு தாவா நிகழ்ச்சி நல்லபடியா நடந்துருச்சு, மக்கள் வந்துட்டாங்கன்னா ஏதோ பெருசா சாதனை படைச்ச மாதிரி பாக்குறோம். அல்லது அஞ்சு வக்தி சரியா தொழுதுட்டா இன்னைக்கு மௌத்தா போனா கூட அல்லாஹ் நம்மளை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் ரசூலுல்லாஹோட வாழ வச்சிருவான்னு பாக்குறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. சஹாபாக்கள் எல்லோரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு யார், அவருடைய சிறப்புகளை எல்லாம் இந்த சிறிய நேரத்தில் கூற முடியாது. சத்தியம் அவருடைய நாவில் பேசும், அவருடைய சிந்தனையில் பேசும். உமர் ஒரு தெருவில் நடந்து சென்றால் ஷைத்தான் என்னோட தெருவில் ஓடி செல்வான், எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் லக்கான உமர், அவர் உமராகத்தான் இருப்பார். உமரே உன்னுடைய மாளிகையை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன், உமரே உன்னுடைய இல்மிற்கு அல்லாஹ் சான்று கொடுத்தான், உன்னுடைய இறையச்சத்திற்கு அல்லாஹ் சான்று கொடுத்தான், உனக்காக அல்லாஹ் குர்ஆனுடைய பல வசனங்களை இறக்கி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படி சிறப்பு பெற்ற உமர் ஹலீஃபாவாக அமீருல் முஃமினீனாக மாறியதற்கு பிறகும் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் முனாஃபிக்குகளுடைய பட்டியலை கொடுத்திருந்த, மறைவான அந்த பட்டியலை கொடுத்திருந்த நபித்தோழர் ஹுதைஃபாவிடத்தில் சென்று என்ன சொன்னார்கள், யா ஹுதைஃபா, இந்த அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய அமீர் என்று அழைக்கப்படக்கூடிய உமர், இவரின் பெயரும் அந்த முனாஃபிக்கின் பட்டியலில் இருக்கிறதா என்று பார் என்றார்கள். இருக்கும் போது ஒரு ஈமான், ரசூலுல்லாஹ்வை விட்டு பிரிந்து விட்டால் இன்னொரு ஈமான். அபூபக்கரிடத்தில் சொன்னார்கள், சொன்னார்கள், அப்படியா ஹந்தலா, நானும் அந்த தன்மையில் தான் இருக்கிறேன். அபு முலைகா ரஹிமஹுல்லா தாபிஈ, சஹாபாக்களுடைய மாணவர், அவர் சொல்கிறார், 30 நபித்தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனை நபித்தோழர்கள், 30 நபித்தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களிடமிருந்து பாடம் படித்திருக்கிறேன். அந்த 30 நபித்தோழர்களும் தங்களை எண்ணினார்கள், நான் ஒரு முனாஃபிக்காக இருப்பேனோ என்று. சாதாரண நபித்தோழர்கள் அல்ல, அபு முலைகா ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர். அவர் யாரிடத்திலிருந்து ஹதீஸை எல்லாம் கேட்டார் என்று பார்த்தால், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின் அபி பக்கர், அலி பின் அபி தாலிப், சஅத் பின் அபி வக்காஸ், சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்திற்கு நச்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் இவர்கள் எல்லாம். இவர்களிடமிருந்து ஹதீஸை கேட்கக்கூடிய அபு முலைகா ரஹிமஹுல்லா எப்படி என்ன சொன்னார்கள், இந்த 30 நபித்தோழர்களும் தங்களை எப்படித்தான் எண்ணினார்கள், தான் ஒரு முனாஃபிக்காக இருப்பேனோ என்று எண்ணினார்கள். ஹசன் ரஹிமஹுல்லா அவர்கள் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், மா யகாஃபு நிஃபாக இல்லல் முஃமின், ஒரு முஃமின் தான் நிஃபாக்கை பயப்படுவான், ஒரு முஃமின் தான் நான் நயவஞ்சகனா என்று பயப்படுவான், ஒரு முனாஃபிக் நிஃபாக்கை பயப்படவே மாட்டான். ஃபஜ்ர் தொழாதவன் முனாஃபிக் என்று ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான சான்று இருக்கிறது. ஒரு முஃமின் தான் ஃபஜ்ர் தொழவில்லை என்றால் நான் முனாஃபிக்குடைய பட்டியலில் சேர்ந்து விட்டேனே என்று பயப்படுவான். ஃபஜ்ரை தொழாமல் எழுந்திருக்கிறான், எந்த உணர்வும் இல்லை என்றால் இவன் பயப்படவே வேண்டாம், இவன் யார் தான். தவறுகளை செய்யும் பொழுது நான் நயவஞ்சகத்தில் இருப்பதால் தான் இந்த தவறை செய்கிறோம் என்ற எண்ணம் இல்லை என்றால் நான் முஃமின் தான், நாம் முஃமினாக இருக்க முடியாது, முனாஃபிக்காகத்தான் இருப்போம். இம்முடைய சொல், இம்முடைய செயல் எல்லா நிலையிலும் வேறுபடுகிறது. யாரும் அதில் சுத்தமானவர்கள் அல்ல. நம்முடைய மனைவிக்கு ஒரு அறிவுரை சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு அறிவுரையை சொல்லுவோம், நம்மிடத்திலே அறிவுரையை கேட்டு வருபவர்களுக்கு நாம் ஒரு அறிவுரையை சொல்லுவோம், ஆனால் நமக்கு தெரியும் அந்த அறிவுரையில் நான் எந்த அளவு இருக்கிறேன் என்று. குர்ஆனுடைய வகுப்புக்கு வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் மக்களுக்கு அனுப்பி அவர்கள் இந்த சென்டருக்கு வந்து குர்ஆனை ஓத வேண்டும் என்று ஆர்வத்தை ஏற்படுத்துவோம். ஆனால் நமக்கு தெரியும் குர்ஆனில் நம்முடைய நிலைமை என்னவென்று, தொழுகையில் நம்முடைய நிலைமை என்னவென்று, விக்கிரில் நம்முடைய நிலைமை என்னவென்று, அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்முடைய நிலைமை என்னவென்று, அதை பற்றியெல்லாம் எந்த

தன்னை தன்னுடைய ரப்பை அடையாமல் நெருங்காமல் தடுப்பதற்கு உள்ள பாவங்களை விட்டு விடுபடுவான். தன்னுடைய ரப்பை நெருங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை விட்டு விடுபடுவான். இது என்ன தன்மை? முதல் தன்மை. ஆனால் இன்று நாம் எப்படி? நம்முடைய ஆடைகள் அழகாக இருக்கிறது, எம்முடைய கல் அல்லாவிற்கு முன்னால் அழகாக இல்லை. தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், தஅவா செய்கிறோம், இந்த வெளிப்படையான அமல்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது. ஆனால் உள்ளம் இன்னும் பாவத்தை சுமந்து கொண்டே இதை செய்து கொண்டிருக்கிறது. அப்படியா இல்லையா? தொழுகிறோம், புறம் பேசுகிறோம், தொழுகிறோம், பொய் பேசுகிறோம், தொழுகிறோம், பிறர் மானத்தை பற்றி பேசுகிறோம், தொழுகிறோம், பிறர் குறைகளை வெளிப்படுத்துகிறோம், ஆனால் தொழுகிறோம். எது மேலானது? இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே அழகிய கேள்வியை கேட்டார்கள். ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை கேட்கிறான், ஒரு மனிதன் அல்லாஹ்வை புகழ்கிறான், இதில் இந்த இரண்டில் எது சிறந்த அமல்? இது சிறந்த அமல். பாவ மன்னிப்பா, அல்லாஹ்வை புகழ்தலா? பாவ மன்னிப்பா, அல்லாஹ்வை புகழ்தலா? இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் உதாரணத்தோடு சொன்னார்கள், ஏன் பாவ மன்னிப்பு சிறந்தது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ஆடை இருக்கிறது, அந்த ஆடை அழுக்காக இருக்கிறது, அதன் மேலே நறுமணங்களை பூசுகிறான். இது எதற்கு சமம்? பாவங்களில் உள்ளவன் தஸ்பீஹ் செய்வதற்கு சமம். ஒரு மனிதனுக்கு ஆடை இருக்கிறது, அழுக்காக இருக்கிறது, அவன் நறுமணம் பூசுவதற்கு முன்னால் முதலில் அதை துவைத்து சுத்தம் செய்கிறான், அதற்கு பிறகு நறுமணம் பூசுகிறான். இது பாவங்களிலிருந்து விடுபட்டு பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்வை நெருங்கி நன்மைகளை செய்கிறார். இவர்கள்தான் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள், இவர்கள்தான் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவல் முன்கர், தொழுகை மானக்கேடான விஷயத்தை விட்டு தடுக்கும் என்றால் அவன் சுத்தமான நிலையில் தொழுகையில் போகின்றான். கல்வை சுத்தப்படுத்திய நிலையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மற்ற செயல்களிலும் சுத்தப்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. இந்த உள்ளத்தை கொள்ளாதவரை எம்முடைய எந்த தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டாலும், எவ்வளவு அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், எந்த பணிகளை நாம் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே நெருங்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களா இல்லையா, ஒரு மனிதன் வெகு தூரமான பயணம் செய்கிறான் பாலைவனத்தில், செய்யக்கூடிய செல்லக்கூடிய நேரத்தில் கடுமையான களைச்சலால் அவருடைய முடியெல்லாம் தூசி படிந்து, முகமெல்லாம் தூசி படிந்து காணப்படுகிறது. அப்போது அல்லாஹ்வை அழைக்கிறான், யா அல்லாஹ் உதவி உதவி என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவனுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? அல்லாஹ்வை இவன் அழைத்தாலும் இவனுடைய ஆடை, ஹராமான ஆடை, இவன் கொடுத்திருக்க சாப்பிட்ட சாப்பாடு ஹராமான சாப்பாடு, குடித்த பானம் ஹராமான பானம், இவனுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? ஹராமான நிலையில் அல்லாஹ் இடத்திலே நெருங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். தஅவா செய்யுங்கள், அழைப்பு பணி செய்யுங்கள், இது அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ் அதை முழுமையாக அங்கீகரிக்க மாட்டான். நீங்கள் பாவங்களை விட்டெல்லாம் விலகி அவனிடத்திலே வராதவரை. யார் ஒருவன் சுத்தமான நிலையில் அல்லாஹுவை அணுகுகிறானோ, அவன் அல்லாஹுவை நேசிப்பவன், அவன் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே வருவான். அழகான நிகழ்வை நேற்றைய தினம் படித்தேன், பல உரைகளில் அதை கூறியிருக்கிறேன், இப்போதும் அதை சொல்கிறேன். மஹமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. மஹமத் ஷாமை நோக்கி ஒரு முறை பயணம் செய்கிறார்கள் தனியாக. பெரிய இமாம், பெரிய அறிஞர்தான். மஹமதை போன்ற அறிஞர்கள் இனிமேல் பிறப்பார்களா என்று தெரியாது. உலக வரலாற்றிலேயே மஹமத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஜனாசாவிற்கு கலந்து கொண்ட மக்களை போன்று இதுவரை இந்த உலகத்தில் யாருக்கும் ஜனாசாவில் அவ்வளவு மக்கள் கலந்து கொள்ளல. அவ்வளவு பெரிய மக்களுடைய செல்வாக்கை பெற்ற, துஆவை பெற்ற மிகப்பெரிய அறிஞர் மஹமத் ரஹிமஹுல்லா. ஒரு முறை ஷாமுக்கு செல்கிறார்கள். இரவு நேரத்தில் ஒரு பள்ளியில் உறங்குகிறார்கள். இரவு நேரத்தில் ஒரு பள்ளியில் உறங்குகிறார்கள்.
உறங்கக்கூடிய நேரத்தில் அந்த காவலாளி

0: வந்து சொல்லுகிறார், இம் அஹ்மதே, பள்ளியில் உறங்குவதற்கு அனுமதி இல்லை, நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று. அவர் சொல்கிறார், நான் வெளியூரில் இருந்து வந்திருக்கிறேன், இந்த இரவு இங்கு உறங்குகிறேன், நாளை வேறு ஏதாவது இடத்தை பார்த்துக் கொள்கிறேன் என்று. அந்த காவலாளி உறுதியாக இருக்கிறார், பள்ளியில் நீங்கள் உறங்கக்கூடாது, வெளியே செல்லுங்கள் என்று. இருவருக்கும் வாக்குவாதம் வருகிறது. இறுதியாக அந்த காவலாளி மஹ்மதை அவர்களுடைய காலை பிடித்து தரதரவனை இழுத்து பள்ளியை விட்டு வெளியே போட்டுவிட்டு கதவை பூட்டிவிட்டு சென்று விடுகிறார். அந்த வழியாக வரக்கூடிய அந்த வழியில் அந்த தெருவில் கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டி தயாரிக்கக்கூடிய ஒரு வியாபாரி மஹ்மத் அவர்களை பார்க்கிறார். நீங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டு மஹ்மத் அவர்களை அழைத்து செல்கிறார் வீட்டுக்கு. வாருங்கள், என்னோடு இந்த இரவை தங்குங்கள் என்று. மஹ்மத் அவர்கள் தங்குகிறார்கள். அந்த வேலை செய்யக்கூடிய ரொட்டி தயாரிக்கக்கூடிய அவரை பார்க்கிறார்கள். எப்போது பார்த்தாலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். எதை எடுத்தாலும் சுப்ஹானல்லாஹ், எதை எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், எப்போது பார்த்தாலும் அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ். காலையில் மஹ்மத் அவர்கள் அவரை அழைத்து கேட்டார்கள், உன்னை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், இவ்வளவு அல்லாஹ்வோடு நெருக்கத்தில் இருக்கிறாயே, இந்த இஸ்திகஃபார், இந்த பாவ மன்னிப்பு, இதற்குரிய பலனை எல்லாம் நீ அனுபவித்திருக்கிறாயா என்று கேட்டார். அல்லாஹ் உனக்கு இதனுடைய பலனை எல்லாம் வாழ்க்கையில் காட்டியிருக்கிறானா என்று. அவர் சொன்னார், ஆம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவனுடைய அருளை எனக்கு காட்டிக் கொண்டுதான் இருக்கிறான். இதுவரை அல்லாஹுவை நான் அழைத்து எந்த ஒரு அழைப்பையும் அல்லாஹ் நிராகரித்ததாக இல்லை. இதுவரை அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்து அந்த துஆவில் எதையும் அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருந்ததில்லை, ஒரே ஒரு துஆவை தவிர. அஹ்மத் அவர்கள் கேட்டார்கள், அது என்ன துஆ? அவர் சொன்னார், என் வாழ்நாளில் என் மரணத்திற்கு முன்னால் மம் அஹ்மதை பார்க்க வேண்டும் என்ற துஆவை அல்லாஹ் இதுவரை அங்கீகரிக்கவில்லை என்று. முன்னால் உட்கார்ந்து இருப்பவர் யார்? மஹ்மத் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய செயலை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன், ஒரு அடியானுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக இன்னொரு அடியானை இன்னொருவருடைய கரத்தால் பூமியில் தரதரவனை இழுத்து அவருக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டாள் என்று. சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹுவை நெருங்கிய ஆத்மா, பாவங்களில் இருந்து விடுபட்டு அல்லாஹுவையே சார்ந்திருக்கக்கூடிய ஆத்மா. இப்ப என்னுடைய வாழ்க்கை முதலாவதாக மாறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை விரும்புகிறானோ அதை செய்வதற்கு, அல்லாஹுவை நெருங்குவதற்கு இருக்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை விட்டு அந்த வாழ்க்கை விலகும். இதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டால் முதலில் ஏற்படுவது. இரண்டாவது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையால் படைப்புகளோடு நெருங்குவதற்கு என்ன என்ன பாவங்கள் எல்லாம் என்ன என்ன செயல்கள் எல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை விட்டு விலகுவார். படைப்புகளோடு நெருக்கமாகுவதற்கு அன்பாகுவதற்கு அவனுடைய வாழ்வில் ஏதாவது தீய குணங்கள் இருந்தால் அதை விட்டு விலகி படைப்புகளுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இதை பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு என்ன, நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தஅவா செய்யறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஏதோ மறுமைக்கான அமல்களை சேகரித்து வச்சிருக்கோம் நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் நாம் செய்த பல பாவ செயல்களால் இந்த நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டிருந்தது என்றால் என் நிலைமை என்ன? பங்கு வைக்கப்படுமா படாதா? தொழுகை பங்கு வைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் தொழுகின்ற ஐந்து வேளை தொழுகை பங்கு வைக்கப்படும், ஜகாத் பங்கு வைக்கப்படும், ஹஜ் பங்கு வைக்கப்படும், நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்படும். எப்போது? இவன் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருந்தால், ஒரு மனிதனை பற்றி பொய் பேசியிருந்தால், ஒரு மனிதனுடைய உள்ளம் நோகும்படி நடந்திருந்தால், ஒரு மனிதனை தாழ்வான பார்வையில் பார்த்திருந்தால், இந்த செயல்கள் எல்லாம் நன்மைகள் அவனுக்கு பறிபோவதற்கு காரணமாக அமையும். நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து நிற்கும் போது, யா அல்லாஹ், தொழுதேனே, ஏன் நரகத்தை கொடுக்கிறாய் என்று கேட்க முடியாது. அதனால் ஒரு அறிஞர் அழகாக சொன்னார், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா, நீங்கள் யாரையாவது பற்றி புறம் பேசுவதாக இருந்தால் உங்களுடைய தாய் தந்தையை பற்றி புறம் பேசுங்கள். யாரையாவது பற்றி பேசிதான் உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடையும் என்றால் உங்களுடைய தாய் தந்தையை பற்றி புறம் பேசுங்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய நன்மைகளுக்கு மிக உரித்தானவர்கள் அவர்கள் தான். உங்களுடைய நன்மைகளுக்கு மிக உரித்தானவர்கள் அவர்கள் தான். உங்கள் நன்மைகளை நீங்கள் பங்கு வைக்கிறீர்கள், புறம்பேசி அதை உங்கள் தாய் தந்தைக்கு கொடுங்கள், அவர்களுடைய சொர்க்கத்தின் அந்தஸ்தாவது உயரட்டும் என்று இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த தஅவா இதெல்லாம் பலனளிக்காது. எம்மிடத்தில் இந்த தீய குணங்கள் எல்லாம் இருந்தால், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு வாலிபனிடத்தில் 9 நல்ல குணங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு தீய குணம் இருந்தால் போதும் இந்த 9 நல்ல குணத்தையும் அது அழித்துவிடும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்ட போது, ஒரு பெண் தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், இரவு உணக்கத்தில் ஈடுபடுகிறாள், தான தர்மங்கள் செய்கிறாள், ஆனால் அண்டை விட்டாருக்கு நோவினை செய்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், தொழுகிறாளா பரவாயில்லை, அந்த தொழுகை அந்த பாவத்தை மன்னிக்கும் என்று சொன்னார்களா? ஜகாத் கொடுக்கிறாளா பரவாயில்லை என்று சொன்னார்களா? ஹிய மின்னா ஹலின்னார், அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் தான், அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்யும் அந்த பாவம் மேலே உள்ள எல்லாவற்றையும் அழித்துவிடும். அதைத்தான் அந்த ஹதீஸில் சொன்னார்கள், கவனிக்க வேண்டிய வார்த்தையும் அதுதான், லா கைர ஃபீஹா, அவரிடத்தில் எந்த நலவும் இல்லை. தொழுதாலும் தான தர்மங்கள் செய்தாலும் அவளிடத்தில் எந்த நலவும் இல்லை. ஹிய மின்னஹலினார், அவள் நரகத்தை சார்ந்தவள் தான். நாம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டியதான், நம்ம ஒரு ஆளை நேசிக்கிறோம், அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்றோம், இதில் பெரிய விஷயம். உங்க மேல நான் நேசம் வச்சிருக்க, உங்கள்ட்ட கண்ணியமா நடக்கிற, உங்களை பத்தி யார்ட்டையும் நான் பேசுறதில்லை, உங்களுடைய மானம் பங்கமளிக்கக்கூடிய காரியத்தை செய்வதில்லை, உங்களுடைய குறைகளை நான் மறைக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன், மனைவியை பற்றி யாரிடத்திலும் பேச மாட்டேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், பிள்ளைகளை பற்றி யாரிடத்திலும் பேச மாட்டேன், அவர்களிடத்திலே கோபப்படும்படி அவங்க நடந்து கொண்டாலும் நான் அவர்களிடத்திலே கோபப்பட மாட்டேன், இது இல்ல பெரிய விஷயம். யாரென்றே தெரியாத மனிதர்கள், அடையாளமே தெரியப்படாத மனிதர்கள் எம்மிடத்திலே வரும் பொழுது அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக முக்கியமானது. எல்லாரும் நடப்பாங்களே தெரிந்த மனிதர்களிடத்தில், நேசமுள்ள மனிதர்களிடத்தில், எப்படி நாம் பிற மனிதர்களிடத்தில் நடந்து கொள்ளப் போகிறோம், அவர்கள் வரும்போது அவர்களை எப்படி வரவேற்கப் போகிறோம், அவர்கள் எம்மிடத்திலே கோபப்படக்கூடிய செயல்களை செய்யும் போது நாம் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளப் போகிறோம், அறியாமையில் சில வார்த்தைகளை அவர்கள் பேசும் போது அறியாமையில் பேசப்படும் அந்த வார்த்தைகளை எப்படி கையாளப் போகிறோம், அதுதான் அங்க முக்கியம். இது தீமையை நன்மையை கொண்டு அழியுங்கள், அதை விரட்டுங்கள், அதை மாற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்கிறான். அதனால நம்ம நினைக்க வேண்டியது, நம்ம முனாஃபிக் இல்ல மஷா அல்லாஹ், இருக்கலாம் உங்களில் பலர், என் ஈமானை பார்க்கும் போது எனக்கு அதான் தெரியுது. உங்கள் ஈமானை முன்னால் வைத்தால் நீங்கள் முடிவெடுங்கள், நான் யார் என்று. இந்த நிலையில் என்னை மலக்குள் மௌத் சந்தித்தால் இந்நிலைமை என்ன, நான் இங்கே உட்கார்ந்து இருப்பது எதற்குத்தான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்குத்தான். இந்த குணங்களோடு இதே நிலையில் மலக்குள் மௌத் என்னை சந்தித்தால் என் நிலைமை என்ன, அல்லாஹ் என் உயிரை கைப்பற்றுவதற்கு மலாயிக்கத்துல் அதாபை இறக்கிறால், வேதனை தரக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் இறக்கவே, ரஹ்மத்துடைய மலக்குகளை இறக்க அல்லாஹ்னு கேட்க முடியுமா? அந்த கடைசி நொடிக்காகத்தான் எல்லாரும் போராடுறோம். அந்த கடைசி நொடி நல்ல முறையில் அமைந்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான். அதனால இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எதற்கென்றால் நமக்காகத்தான், முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏதோ மக்களை கூப்பிடுறோம், மக்கள் வரப்போறாங்க, ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது, 1000 பேர் 2000 பேர் வரப்போறாங்க, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி சாதனை படைக்க போறோம்லாம் கிடையாது, அது ஒரு சாதனையும் கிடையாது. இந்த நிகழ்ச்சி எனக்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதற்கு உழைப்பது என் நன்மைக்கு, என் ஈமானை பாதுகாப்பதற்கு. நாளைக்கு நான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் போது என் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் நிறுத்தப்படும் போது என் எடை கனமானுங்கிறதுக்காக, அவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை, அந்த உழைப்பும் எனக்காகத்தான் அப்படி நினைக்கணும். நம்ம அந்த நினைப்பு தான் ஈமானை அடுத்த தரத்துக்கு கொண்டு போகும். இது அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு, இது அவங்க வந்து பலனளிக்கக்கூடிய மக்களுக்கு நினைச்சோன்னு சொன்னா இது நமக்கு தேவையில்லை. இருக்கும் மந்தல்ல இத ததைத்தும், அந்த தீங்கு நம்மளை ஒன்னும் செஞ்சிடாது, அவங்க நேர வழி அடைஞ்சாலும் அடையாட்டாலும் வந்தாலும் வராட்டாலும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அதை குடிச்சு நம்மள்ட்ட கேட்க போறது கிடையாது. ஏன் அந்த நிகழ்ச்சியில வந்து நேர வழி அடைய போறலன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நடத்தின நீயே நேர வழி அடையல, அதான் கேட்பாள். நீயே தொழுகையில சரியாகல, நீயே குர்ஆன் ஓதுறது சரியாகல, நீயே அல்லாஹ்வுடைய நினைவுல சரியாகல. ஒரு அழகிய கவிதையை அரபி மொழியில் இருக்கக்கூடியவற்றை கூறிவிட்டு இந்த நேரத்தை முடிக்கிறேன். அறிஞர் சொன்னார், யா அப்து, யா அப்து, கம் யராக்கல்லாஹு ஆசியா, அல்லாஹ் உன்னை எவ்வளவு காலம் பாவத்தில் பார்ப்பான், எவ்வளவு காலம் அவனுக்கு முன்னால் நீ பாவம் செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஹரிசன அல துன்யா ஒலில் மௌத்தின் ஆசியா, உலகத்தின் பேராசையா, மௌத்தை மறந்து விட்டாயா, அல்லாவிற்கு முன்னால் நிற்கப்படுவோம் என்பதை மறந்து விட்டாயா? அந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த நாளில் நிற்கக்கூடிய மனிதனுடைய தலைமுடிகள் எல்லாம் நரைத்துவிடும். ஒரு மனிதன் இந்த பூமியில் தக்குவாவுடைய ஆடையை அணிந்தால்தான் மறுமையில் அவன் ஆடையோடு இருப்பான். அவனுடைய தக்குவாவுடைய ஆடை அவனுடைய ஈமானுக்கு ஆடையை கொடுத்து பலனளிக்கும். இந்த துன்யா இங்கே வாழக்கூடியவர்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் என்றால் நிரந்தரமாகவும் நிலையாகவும் இருந்திருப்பார்கள். எல்லாம் அழியும், எல்லாம் அழிந்துவிடும். ஆனால் நீங்கள் செய்த பாவங்களும் குற்றங்களும் மட்டும் நிலையாகவே இருக்கும். எது அழிஞ்சாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. சிறிய நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவுரை நான் மாறுவதற்கு, நீங்கள் மாறுவதற்கு, ஒவ்வொரு அறிவுரையும் மக்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்னால் நம்ம கேட்டுக்கணும், என் அமலும் இந்த செயலும் ஒத்துப்போகுதா? இல்லை என்றால் இதை நாம் பேசா, இதை பேசுவதை விட பேசாமல் இருப்பது எனக்கு நல்லது. என் ஈமான் இன்றைய தினம் இதுதான். மூத்தா போகும்போது கூட நம்பிக்கை வந்துடக்கூடாது, அமல் வச்சிருக்கும், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான்னு சொல்லி. எந்த சஹாபியும் அப்படி நம்பல. முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு மௌத்துடைய நேரத்தில் அழுதார்கள், அழுது சொன்னார்கள், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் லைல் அஸ்ஸபாஹுஹா இலன் நார், இரவு நேரம் சொன்னார்கள், யா அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து இந்த இரவிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன், காலை எனக்கு நரகமாகிவிட்டால். முஆத் இப்னு ஜபல் யாரை பார்த்து ரசூலுல்லாஹ் யா முஆத் இன்னி உஹிப்புக் என்று சொன்னார்களோ அந்த முஆத். உமர் இப்னு கத்தாப் மூத்துடைய நேரத்தில் என்ன சொன்னாங்க, யா வைலக யா உமர், உமரே உனக்கு நாசம் உண்டாகிவிடும், அல்லாஹ் உனக்கு இந்த நேரத்தில் இரக்கம் காட்டவில்லை என்றான். எம்மாத்திரம் ஒண்ணுமே இல்லை, ஈமான போட்டு கொஞ்சம் கீழே மிதிச்சுட்டு இல்லைங்க, அப்பதான் நமக்கு அமல் செய்யணும்னு ஆர்வம் வரும். அதனால இல்லை, அவ்வளவுதான் நம்ம ஈமான், அவ்வளவுதான் நம்மளுடைய தன்மை.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.clits.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Clits.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஓர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Clits.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7774 5965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன வயம்னஊனல் மாஊன். சதகல்லாஹுல் அதீம். கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோடு பேசுவதற்கு, அல்லாஹோடு எங்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெரியோர் ஆயுதம்தான் தொழுகை. இந்த தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும் என்பதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சி எடுக்காமல் உலகத்தில் எதுவுமே சரியாக செய்ய முடியாது. ஒரு சமையல் கூட, ஒரு டீ ஊற்றுவதாக இருந்தாலும், ஒரு பிளேன் டீ ஊற்றுவதாக இருந்தாலும், அதை படித்து தான் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அது சரி வராது. இதே போலதான் தொழுகை. கடைசி வினாடி வரை வாழ்க்கையில் தொழுகை நமக்கு அவசியம். இந்த தொழுகை சரியாக மாறுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். ரமலானை எடுத்தால் கிட்டத்தட்ட 50 ரகாத்துகளுக்கு மேல் நாம் தொழுவோம். தராவீஹுடைய தொழுகை, ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகை. வாழ்க்கையில் நாம் கிட்டத்தட்ட ஒவ்வொருவரும் 50,000 1,00,000 ரகாத்துகள் தொழுதிருப்போம் இதுவரைக்கும். இன்றைய இந்த பயானிலே தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்களை மட்டும்தான் பார்ப்பதற்கு வந்திருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி கற்றுக் கொடுத்தார்கள். நாமும் ஓதுகிறோம், ஆனால் சிலவைகளுக்கு கருத்து தெரியாது, அல்லது கருத்து தெரியும் என்னவென்று தெரியாது. ஒரு 2 ரக்காத் சரியாக தொழுது அல்லாஹுடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் எங்களுடைய துவாவை ஒரு நாளும் தட்டமாட்டான். அந்த தொழுகையுடைய முறையை கற்றுக் கொடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வாறு தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும் என்றால், வாழ்க்கையில் இது சக்கராத்து வரைக்கும் தேவை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கும் நாசம் உண்டாகட்டும். இது ஒரு பயங்கரமான ஒரு ஆயத். தொழுகையாளிகளுக்கு நாசம் என்றா அவ தொழாதவங்களுக்கு. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவங்க எப்படி தொழுவாங்கண்டா மறதியில தான் தொழுகிறது. தக்பீரை கட்டி சலாம் கொடுக்கிறதுக்கு இடையில எந்த சிந்தனையும் இல்லை. அல்லதீனஹும் யுராஊன், அவங்க தொழுகிறதே மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு தான். நல்லா சொல்றேன், இந்த தொழுகையை விட்டும் எங்களோட தொழுகையை பாதுகாத்து கொள்ளும். இதை ஜும்மாவில் பேசலை, ஏன்னா ஜும்மா 15 நிமிடத்துக்கு மேலே ஓதவும் இல்லை. அரை மணித்தியாலத்துக்கு மேலே ஜும்மா ஓதினா கேட்க யாரும் இல்லை. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் தெளிவாக இதை பேசலாம், தெளிவாக பேசலாம். இந்த தொழுகையுடைய பேர் என்னண்டா ஹுஷூ. என்ன தொழுகை? ரெண்டு இருக்குது, ஒன்று ஹுஷூ, அடுத்தது ஹுதூ. ஹுஷூ என்றால் அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, ஹுதூ என்றால் உறுப்போடு சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு முழு உலகத்திலேயும் பிரச்சின தொழுகட உறுப்பில் தான், உள்ளத்தில் பிரச்சின வரலன்னு எங்களை தெரியும். எல்லாருக்குமே தெரிந்த விடயம், உறுப்பில் பிரச்சினண்டா என்ன, எவ்வளத்தை தக்பீர் கட்டணும், விரலை என்ன செய்யணும், குனூத்தை என்ன செய்யணும், இதில் தான் பிரச்சினப்பட்டாங்க எல்லாரும். ஆனால் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ளத்தை என்ன செய்யறது என்றதுல யாரும் பிரச்சினப்படலன்னு. நாங்கண்டை பேச போறது உள்ளத்தோட தான். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்றதுக்கு இடையில தக்பீர் தொடங்குது யார பேரை கொண்டு? அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்? யார் பெரியவன்? அல்லாஹ் தான் பெரியவன். அல்லாஹ் என்ற சொல்ல கொண்டு தொழுக தொடங்குது, அல்லாஹ் என்ற சொல்ல கொண்டு தொழுக முடியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஆரம்ப சொல்லும் அல்லாஹ், கடைசி சொல்லும் அல்லாஹ் என்றா இடையில் அவ்வளவுமே அல்லாவா தான் இருக்கும், வேறொன்றும் இருக்கக்கூடாது. அதுதான் தொழுகையுடைய முக்கியம். வேண்டா, இந்த பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க 2 ரக்கா தொழணும், பார்க்கும் இப்படி தொழுதிருக்கிறேனா. அதனாலதான் பள்ளிவாசலுடைய முன் பக்கத்தை டிசைன் பண்ண இயலாது. ஏன்? தொழ வந்தவங்க அதைகளை பார்த்துட்டே தொழுக மிஸ் ஆகி போயிடும். அதனாலதான் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் சம்மாங்கோட்டில் ஒரு இமாம் இருந்தார், இந்த முசல்லாக்களை டிசைன் பண்றது கூடாதுன்னு ஃபத்வா கொடுத்தாங்க. பாருங்க, எப்பயும் ஸ்ரீலங்காவில் முசல்லாவில் என்ன செஞ்சிருப்பாங்க, மேலே வெள்ள புடவை விரிச்சிருப்பாங்க. ஏன்? அந்த முசல்லால் இருக்கிற சிந்தனை கூட எங்களை மாத்திடக்கூடாது. அதனாலதான் கலர் கலர் டிஷர்ட் போட்டவங்களுக்கு பின்னுக்கு தொழப்படாது. அதனாலதான் பின்னுக்கு எழுதிருக்குது ஷேட்டில், இவருக்கு பின்னுக்கு தொழுதா அதை வாசிச்சு வாசிச்சே சலாங்குடுபட்டு. ஏன் உலமாக்கள் இதில எல்லாம் மிக கவனமா இருந்தாங்கண்டா, தொலைவாரது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம், அதை சரியாக தொலை வைக்கணும். சமூகத்தை சரியாக தொலை வைக்கணும். அதனாலதான் முன்னுக்கு டிசைன் பண்றதில்லை பள்ளியே. தொழுக நேரத்தை கூட சைட்லாம் வைப்பாங்க. என்னென்னா தக்பீரை கட்டிட்டு இதை வாசித்து முடிப்பார். 1 ரக்காத், 2வது ரக்காத், 3வது ரக்காத், 4வது ரக்காத், 6:30 வரைக்கும் தான் வந்துடும். நல்லா யோசிச்சு பாரு, ஒன்றுண்டா வாசிச்சுட்டு வரக்குள்ள தொழுக முடிஞ்சிடும். இந்த தொழுகையிட உள்ளச்சத்தை உண்டாக்கிறப்படி சரி சரியாக உலு எடுத்துட்டு வந்துட்டீங்க, வந்து தக்பீர் கட்ட போறீங்க, அல்லாஹு அக்பர். இந்த தக்பீரை ஏன் சத்தமா சொல்லும்? தக்பீர் கட்டும் பொழுது கையை தூக்கணும். ஏன்? அதாவது கழுத்து, அதாவது காது வரைக்கும் கையை தூக்கணும். அல்லாஹு அக்பர். யார் பெரியவர்? அல்லாஹ் தான் பெரியவர், மற்றெல்லாம் சின்னது. இப்ப அல்லாஹு அக்பர், இந்த அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினத்துக்கு பிறகு நாங்கள் முதல் முதலாக ஓதுவோம். எங்கட பாசையில் வஜ்ஜக தொம்போம், என்ன சொல்லுவோம் அரபியில் சொல்கிற இஸ்திஃப்தாஹ், துவாவுல் இஸ்திஃப்தாஹ். இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து பழையினது என்ன வஜ்ஜகத், இந்த ஒரு வஜ்ஜகத் எங்களை சிந்தனையை மாத்திரும். என்ன ஓதுறோம், வஜ்ஜஹத்து சொல்லுமாவும் وجهي للذي فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين. ஏன் இதை ஓதணுமெண்டா ஒவ்வொரு உலமாக்கள் ஒவ்வொன்றும் ஓதுவாங்க, நாங்க பழைய இதைத்தான். سبحانك الله وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا اله غيرك اللهم باعد بيني وبين خطاياي اور دواريك இத நாங்க படிச்சது. வஜ்ஜஹ்து யா அல்லாஹ், என் முகத்தை உன் பக்கம் திருப்பிட்டேன். அதான் கருத்து, கருத்தை விளங்கி தான் வஜ்ஜஹ்து ஓதும். வஜிஹிய லில்லதி ஃபதர அஸ்ஸமாவாத், நீ யாரண்டா வானங்கள் பூமியை படைத்தவன், நீ உன் பக்கம் என்ன முகத்தை திருப்பிட்டேன். ஹனீஃபன் முஸ்லிமன், உனக்கு வழிபட்டவனாக. ஒமா அன மினல் முஷ்ரிகீன், நான் முஷ்ரிக்கல், நான் யாரை இணை வைக்கலையா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட சொல்றோம், இன்ன சலாத்தி, என்ற தொழுக, இன்ன சலாத்தி அல்ல, இன்ன சலாத்தி என்ற தொழுக. வனுசுகி, நான் செய்கிற இபாதத். வமஹியாய, எல்லாம் நான் உலகத்தில் வாழ்றது. வமமாதி, நான் மௌத்தாகிறது. லில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லாம் உனக்கு தான். எப்படி அல்லாஹ் கிட்ட சொல்கிறோம், இப்போ இதை கருத்து விளங்கி ஓதினா எவ்வளோ தொழுக உயிரோட்டமாக இருக்கு, எவ்வளோ உயிரோட்டமாக இருக்கு. என் வாழ்க்கை என் மவுத்து எல்லாமே உனக்கு தான் யா அல்லாஹ். லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு, யா அல்லாஹ் உனக்கு எந்த கூட்டும் இல்லை, நீ தனி ஒரு ஆள். வபிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம்கள் ஒரு ஆள். சரி, அல்லாஹோட பேசுறோம் இப்போ. இப்போ இதை என்ன செய்வாங்கண்டா, தொழுகையை பழக்கிறதுக்கு உலமாக்கள் கூட்டிட்டு போய் தக்பீரை கட்டுங்கன்னு சொல்லி, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில தக்பீரை கட்டணும். இப்படியே நினைச்சு தொழுதுட்டே இருக்கணும். சிந்தனை மாறும் தானே, சும்மா சரி வேற சிந்தனை மாறினா சொல்லுவாங்க தக்பீரை விடுங்க. என்ன பயிற்சி எடுக்கணும், இது பயிற்சி எடுக்கணும். எந்த இது பழக்கிற நேரம் தஹஜ்ஜத்லாம் பழக்குவாங்க. ஏன் தஹஜ்ஜத்தில் பழக்கிற சிந்தனை குறையதானே தஹஜ்ஜத்தில், வேற சிந்தனை இல்லை, வேற சிந்தனை இல்லை தஹஜ்ஜத்தில். அப்படியே தொலை பழக்குவாங்க, ருக்கு வரைக்கும் சுஜூது வரைக்கும். இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் அப்படியே பழக்கி எடுத்துருவாங்க. இதுக்கு தனிய பயிற்சி செய்யும், வேற சிந்தனை ஒன்றையும் தலைக்கு எடுக்கப்படாது. சரி, வஜ்ஜஹத் முடிஞ்சு, அதுபோற உடனே சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் இதில் கொண்டு வந்திருக்கிறேன், ஏனென்றா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்ற. அதனாலதான் ஸ்பீட்டா ஓதப்பட சூரா ஃபாத்திஹா. ஒவ்வொரு ஆயத்துக்கும் யாரு பதில் சொல்ற, கொஞ்சம் நித்தாட்டும் அல்லாட பதில் எதிர்பார்த்து. எவ்வளோ அல்லாஹோட பேசுறதுக்கு சந்தர்ப்பம், அல்லாஹ் சொல்றான், கசம் துஸ்ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன், தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையில நான் ரெண்டாக பிரிச்சிட்டேன். எப்படி? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்றதோட அல்லாஹ் உடனே பதில் சொல்றான், ஹமிதனி அபதி என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். உடனே ஆன்சர் வருது. எவ்வளோ இன்பம் அறிக்கும் தொழுக, எவ்வளோ இன்பம் அறிக்கும் இந்த தொழுக. அர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் இரக்கமுடையவன் என்று சொன்னதோட அல்லாஹ் உடனே பதில் சொல்றான், அஸ்னா அலைய அபதி என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். மாலிக் யௌமித்தீன் யா அல்லாஹ் நீதான் அரசன் என்று சொன்னதோட அல்லாஹ் பதில் திரும்ப வரு, மஜ்ஜதனி அபதி என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். நாலாவது, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இதை சொன்னதோடு அல்லாஹ் சொல்றான், இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ளது, அடியானே விரும்பினதற்கு நான் தார். என்ற குர்ஆன்ல எங்கேயும் இல்லை இந்த சொல், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். வாழ்க்கையில் ஒன்றில் முன்னேறணுமெண்டா இதைத்தான் ஓதுவாங்க எல்லாரும். இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் ஓதுறவன் வாழ்க்கையில் தோக்குறது இல்லை. ஆஃபீஸ் மாதிரி ஓதுறாங்களே இப்படி ஸ்பீட்டா, இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன வச்சு லாபம் அடைய தெரியலண்டா வேறொருத்தருக்கும் லாபம் அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மறந்தது அல்லாஹ் இதை சொன்னதோட சொல்லிடுவான், அடியானே நீ கேட்கிறத நான் தார். அடுத்தது, நேரான வழியை காட்டு, சிராத்தல் அலைஹிம் யாருக்கு நீ அருள் செய்தாயோ அவர்களுக்கு காட்டின பாதை, வைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு காட்டிய பாதையை காட்டிடாதே. அல்லாஹ் உடனே சொல்றான், அடியானே இது எனக்கும் உனக்கும் மத்தியில் உள்ளது, விரும்பினத்துக்கு. அவ சிந்தனையை மாத்தாம அப்படியே ஓதிட்டு இருக்கோ. ஆக முக்கியம் அதான், கருத்து விளங்கி ஓதுறையே சிந்தனையை மாத்தப்படாது. சரி, அடுத்த சூரா ஓதுறோம், குல் வல்லாத் ஓதுறோம்னு வைங்கன, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத், கருத்த விலங்கி சின்னொரு சூரா, சரி கருத்த விலங்கி. இப்ப இவ்வளோ நேரம் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம், யார சிந்தனையில் யார் எங்களை பார்த்துட்டு இருக்கா? இது மாற்றப்படாது, இது மாறுதண்டா நாங்கள் பெரிய முயற்சி பண்ணணும். சிந்தனை கடையில் போகுது அங்கே போகுது என்றா யார் பெரியவன் சொல்லிட்டோம், யார் பெரியவன் சொல்லிட்டோம். அப்ப எங்கட வியாபாரம் சின்னதா இல்லையா, தொழில் சின்னதா இல்லையா, எங்கட மனைவி சின்னதா இல்லையா, எல்லாமே சின்னதுதான். அல்லாஹு அக்பர். சரி, இப்ப எங்க போறோம், ருகூவுக்கு போறோம். ருகூ அல்லாஹ்ட கட்டளை, ஃபர்காஉ மஅர்ராகிஈன் ருகூ செய். ருகூவுக்கு போக என்ன சொல்லிட்டு போறோம், அல்லாஹு அக்பர். திரும்ப ரெண்டாவது, யார் பெரியவன், ஏன் அல்லாஹு அக்பர் ரிப்பீட் ஆகுது? யோசிக்கமா எப்பயாவது தொழுகையில வேற ஏதாவது சொல்லு வரல தானே, அல்லாஹு ஜப்பார் அல்லாஹு, ஏன் அல்லாஹு அக்பர் ரிப்பீட் ஆகுதுண்டா? ஒவ்வொரு இடத்திலே ஷைத்தான் குழப்பிடுவான் எங்களை. இவ சொன்னாரே ஹசரத் சூரத்துல ஆறாம் ரெண்டு ஓதினாங்களே, தொலைக்கொல ஷைத்தான் வந்துடுவான், வந்து எல்லாத்தையும் மறக்கடிச்சுட்டுவான். அதான் சொன்னா ஷைத்தான் ஓடிடுவான், இக்காம சொன்னா ஷைத்தான் ஓடி வந்துடுவான். வந்து இருந்து ஷைத்தாண்ட வேலை என்ன தெரியுமா, குழப்புற தொழுகையில அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான்னு சிந்தனையே இல்லாமல் ஆக்குறத சைத்தாண்டவே. சிலர் வாழ்க்கையில் தொழுது இருப்பாங்க, என்ன தொழுதுன்னு அவங்களுக்கு தெரியாது உண்மையில். ஏனென்றால் அது அவங்க படிக்கல, அவ்வளவுதான், சொல்லி கொடுக்கல யார். இப்ப ருக்கூக்கு போகும் பொழுது திரும்ப என்ன சொல்றோம், அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்? அல்லாஹ் பெரியவன். சரி, ருக்கூக்கு போனதோடு என்ன துவா ஓதுறோம், என்ன ஓதுறோம், சுபஹான ரப்பியல் அஸீம். என்ன கருத்து அப்படின்னா, என்ன கருத்து, சுபஹான் யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், ரப்பி என்னுடைய ரப். இந்த இடத்துல இதுதான் முக்கியம், மற்றவங்களோட ரப்பை பற்றி நாங்கள் பேசல. சுபஹான ரப்பியல் அஸீம், என்னுடைய ரப், பிரம்மாண்டமான ரப், தூய்மையானவன். எவ்வளத்த சொல்றோம், ருகூல தலைய பணிச்சு யாரோட பேசிட்டு இருக்கோம் அப்ப, அல்லாஹ்வோட. சுபஹான ரப்பியல் அஸீம், சுபஹான ரப்பியல் அஸீம். அப்ப வரக்கூட அல்லாஹு அக்பர், ருகூலை ரப், எல்லா இடத்தையும் பாருங்க, தொழுகையில் அல்லாஹோட பேர் தான் வரும். தொழுகையில் எல்லா இடத்துல யாரோட பேர் வரும். அப்ப எந்த கட்டத்திலையும் அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. எந்த கட்டத்திலே இப்ப நீங்க இன்னைக்கு படிச்ச ரெண்டு பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஞாபகம் நிற்கும் உங்களுக்கு. டியூட் தேவண்டா மூணு பாசையிலேயும் இருக்கு, தேவண்டா எடுங்க பள்ளியில் இருக்குது, ரைஸ் தீன் பாய் எடுப்பார், பஷீர் யாட்டையாவது எடுங்க, மூணு பாசையிலேயும் இருக்கு, செஞ்சிருக்கு. சிங்களத்தில் வேண்டாம், சிங்களம் இங்கிலீஷில் வேண்டாம், இங்கிலீஷ் தமிழில் தமிழ் கருத்தோடு இருக்குது. ஏனெண்டா இது வாழ்க்கையில் இப்படி தொழணும் என்று தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம். இதுக்கு மாற்றமான தொழுகை அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியாது, சும்மா கஷ்டப்பட்டு வேலை இல்லை, கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கடைசியில் குளிக்க போய் சேத்த பூசினம்மாங்களே தமிழில், தொழுகிறம் தான் எப்படி தொழுகிறன்னு தெரியாது. அப்ப ருக்கூக்கு போய் சுபஹான ரப்பியல் அஸீம், பிரம்மாண்டமான யார் ரப்பா, உண்ட ரப்பா, ஏண்ட ரப்பா, ஏண்ட ரப். ஒவ்வொருத்தரும் சொல்றான் அதான் ரப்பியல், ரப்புக்கே இல்லை, ரப்பியல் அஸீம், என்னுடைய இறைவன் அல்லாஹோட பேசிட்டு இருக்கிறோம். சரி, ருக்கூல இருந்து எழும்ப போறோம், என்ன சொல்லுவோம், சமியல்லாஹு லிமன் ஹமீதா. யார பேர் வருது அதிலே, அல்லாஹ். ஏன் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான், மறக்கப்படாது, நீ மறக்க கூடாது. புகழ்ந்தவருடைய புகழை அல்லாஹ் கேட்டான், சமியல்லாஹு லிமன் ஹமீதா, அல்லாஹ். சமியல்லாஹு லிமன் ஹமீதான்ட்டு அமைதியா நிக்கணும், அவசரப்பட்டு ஓடப்படாது. நீங்கள் சில நேரம் மதீனாவுக்கு போனோம், உங்களுக்கு தெரியும், மதீனாவில் ஹுதைஃபி சில நேரம் அஞ்சு நிமிஷம் நிற்பார், அவ்வளோ பெரிய துவா இருக்குது அதில், எங்களுக்கு பாடம் இல்லை. சின்ன துவா ரெண்டு எழுதியிருக்கேன் நான், சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று நிற்கணும். இப்போ நீங்கள் இப்போ எங்களுக்கு தெரியும் சிலர் அவசரமாக போய் தருவாங்க, என்ன துவா ஓதுறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமியல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்ட்டு நிற்கிறாங்க. பின்னால் ஒரு சஹாபி வந்து துவா கொண்டு ஓதுறார், அந்த துவா எழுதியிருக்கிறார், சொல்லுங்க, ரப்பனா வலகல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபி. அஞ்சு நாளைக்கு தொழுற இடத்த ஒட்டி வச்சிங்கன்னா பாடம் வந்துடும். தொழுகை முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட யார் இந்த துவா ஓதினது, சாபி பயந்துட்டார்னா, சொன்னாங்க இந்த துவாவை எடுத்துட்டு போறதுக்கு 30 மலக்குகள் வந்திருந்தாங்க. இந்த துவாவை எடுத்துட்டு போய் எத்தனை மலக்குகள் வந்திருந்தாங்க, 30 மலக்குகள் வந்திருந்தாங்க. இப்ப ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு துவா இது, ஏத்திதா இல்ல, சமியல்லாஹு லிமன் ஹமீதா. ஏண்டா தொழுகையால சாதிச்சு காட்டும், நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாமி மஸ்ஜித் டெல்லியில் இருக்கிற ஜாமி மஸ்ஜித்னு போய்ப்பீங்க. இந்தியாவில் ஜாமி மஸ்ஜிதுன்றா அது டெல்லியில் வந்து அதுதான் இடம். அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுத்த ஆட்சியை பார்க்கறதுக்கு ஜாமி மஸ்ஜித்னு பார்த்தா லால் கில்லா செங்கோட்டை விளங்கும். அப்போ ஜாமி மஸ்ஜிதுக்கு இமாம்கள் வருவாங்க பக்தாத்ல இருந்தான் தொழுவிக்க. ஏண்டா இந்தியாவில் தானே முஸ்லீம்களுடைய தாஜ்மஹால் போய்ப்பீங்க அதிகமான. தாஜ்மஹால் போனீங்கண்டா ஷாஜஹான் பார்த்த வேலை, தாஜ்மஹாலுக்கு பக்கத்தில் ஒரு கோட்டரி ஷாஜஹான் அஞ்சு விரல் வைக்கிற இடத்துல அஞ்சு மாணிக்கக்கல் அந்த மாளிகையில செவரில் எப்படி கட்டியிருப்பார். தாஜ்மஹலில் போய் பௌர்ணமி நிலவில் போய் நின்றீங்கண்டா ஒவ்வொரு கல்லுலையும் சந்திரன் விளங்கும். தாஜ்மஹலுடைய வாசல்ல சூரத்து ரஹ்மான் எழுதிருக்கு ஃபுல்லா கல்லுல முழு குர்ஆன். தாஜ்மஹலுக்குடைய என்ட்ரன்ஸ் அரை கிலோமீட்டர் எல்லாமே குர்ஆன் தான் எழுதி வச்சிருக்கு. எப்படி வாழ்ந்தவங்க? இப்ப அக்பருடைய காலத்துல ஜாமி மஸ்ஜிதுடைய இமாம் முல்லா ஜீவன் உண்டு. முல்லா ஜீவன் பிரபல்யமான கதை இது. இப்ப இவர் ஹுத்துபா ஓதிட்டு இருக்கிறார் ஜாமி மஸ்ஜிதுல. ஹுத்துபா ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மன்னர்களை தெரிந்த பட்டு தான் எடுத்துட்டு வருவாங்க எப்பையும். அவங்களுக்கு சும்மா வாரது பட்டெல்லாம் பட்டை உடுத்துட்டு ஹுத்துபாக்கு வந்திருக்கிறார். முல்லா ஜீவன் கண்டுட்டார் இது. மன்னர் பட்டு உடுத்து வந்திருக்கிறார். ஹுத்துபாவில் அவர் சொன்னார், பட்டு உடுக்கிற ஹராம். ஆனா உங்களுக்கு தெரியும் அரசர்மார் ஹுத்துபாவை கேட்க மாட்டாங்களே. கேட்கல ஹுத்துபா. அவர் சும்மா முடிச்சுட்டு ஜும்மாவுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு இருக்கக்குள்ள ஒருத்தர் சொன்னார், மன்னரே இன்றைக்கு ஓதின ஜும்மா உங்களுக்கு தான். என்ன ஓதினார் என்ன ஓதினார்? பட்டு ஹராம்னு ஓதின. பிடிச்சிட்டு வாங்கின உடனே. அப்படித்தான் அவங்களோட வேலை. பிடிச்சிட்டு வாண்டு சொன்னதோட மன்னருடைய மகன் முல்லா ஜீவன்ட்டு தான் குர்ஆன் ஓதிட்டு இருந்தார். இவர் உடனே பட போகிறதுக்கு முந்தி இவர் ஓடி போகிறார் மகன். அசரத் வாப்பா உங்களை பிடிக்க சொல்லிட்டாரு, கொஞ்சம் ஒழிச்சிட்றீங்க. முல்லா ஜீவன் சொன்னார், அந்த லோட்டா எடுத்துட்டு வா, உது எடுக்க லோட்டா எடுத்துட்டு வா, உங்களோட வாப்பாவுக்கு படை இருக்கிற நீ படை இல்லையா? முல்லா ஜீவன் ஊத்து தண்ணியை உது எடுக்க, நான் தக்பீரை கட்டுறேன்னு சொல்லு உன்ட வாப்பா கிட்ட. அவ்வளவுதான் என்ன செய்ய போற? தக்பீரை கட்டுறேன்னு சொல்லு உன்ட வாப்பா கிட்ட. மகன் திரும்ப ஓடுறார் அக்பர் வாப்பா கிட்ட, வாப்பா முல்லா ஜீவன் தக்பீரை கட்டிட்டார். உடனே மாளிகையிலிருந்து வெறும் காலோட ஓடி வாரார் மன்னர். மன்னருக்கு தெரியும் முல்லா ஜீவன் ரெண்டரைக்கா தொழுதா போது நான் நாசமா பேத்துருவோம். அதுதான் தொழுக. இவ்வளோ உள்ளட்சத்தோட தொழுது உங்களோட கண்ணால் ரெண்டு துளி தண்ணீர் வடிஞ்சு அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விட மாட்டான் ஒரு நாள். அப்படித்தான் முந்தி உள்ளவங்க சாதிச்சது. இப்படி தொழணும். என்ன பழைய காலத்தில் எல்லாரும் குனூத்துக்கு பயம், தொழுகைக்கு பயம், ஒருத்தரும் பயம் இல்லை. சரியான தொழுக சரியான குணூத் ஒரே அடி அறக்குவாங்க.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: அஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபல முளில லா வ மன் யுளில்ஹு ஃபல ஹாதிய லா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد فان استحق الحديث كتاب الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு. சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள் தாபீன்கள் தபஇ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சூரத்துல் பக்ராவினுடைய 275வது வசனத்தில் சொல்கிறான், வஹல்லல்லாஹுல் பை வஹர்ரம ரிபா. அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கியிருக்கிறான், வட்டியை உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 275வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்லும்போது, வஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே மனிதர்களுக்காகவே நாம் உங்களுக்காக தான் படைத்திருக்கிறோம் அப்படின்ற அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரா ஜும்மாவில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, ஃபைதா நூதி அலி சலா மி யௌமில் ஜும்மா, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுமாக இருந்தால், ஃபதருல் பை ஃபசாவில் அதிக்கிறில்லா, வியாபாரம் செய்கிறதை விட்டுடுங்க, தொழுகையின் பக்கம் விரியுங்க அப்படிங்கிறான். வைதா புதியத்தி சலா, அப்படி தொழுகை முடிஞ்சிட்டு ஜும்மா முடிஞ்சிட்டுன்னுச்சுன்னா, ஃபந்த ஷுருஃபில்லா, நீங்கள் பூமியில் பறந்து சென்று அல்லாவுடைய ரஹ்மத்துலேருந்து தேடிக்கோங்க, வியாபாரம் செஞ்சுக்கோங்கங்கிறான். அப்போ அல்லாஹ் நமக்கு வியாபாரத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறான். ஜும்மா நேரத்தில் நம்ம வியாபாரம் செய்யக்கூடாது, ஜும்மாவுக்கு வரணும். அதுபோக மற்ற ஜும்மா முடிஞ்ச உடனே தாராளமாக நீங்கள் என்ன செய்யுங்க, போய் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை தேடுங்க, வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா நம்மளோட பொருளீட்டில் ஆசை ஊற்றுறேன். நீங்கள் தேடுங்க, ஒரு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் கையேந்திரத்தை விட கோடாரி எடுத்து தோலை வச்சுட்டு ஒரு ஒரு காட்டுக்கு போய் விறகு வெட்டி, அந்த விறகை விட்டு வெட்டி விற்று அதில் நீங்கள் ஒரு தீனார் சம்பாதிக்கிறது அல்லாஹ்விடத்தில் சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ வட்டி கொடுக்கல் வாங்கல் கூடாது, யாசகம் செய்யாதீங்க, வியாபாரம் செய்யுங்க, தொழில் செய்யுங்க, அதில் அல்லாஹ்வோட பரக்கத் இருக்குங்கிற விஷயத்தை ஹதீஸ்களில் குர்ஆனில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்கு தாரான். சூரத்துல் அன்ஆமில் 59வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், உமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலம்ஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸுக்கு பொறுப்பை நாம் எடுத்துட்டோம்ங்கிறான். இப்போ ஒன்று நம்ம பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் நம்முடைய ரிஸுக்கு பொறுப்பை எடுத்துட்டான். நமக்கு எவ்வளவு ஏறி பறந்தாலும் அல்லாஹ் எழுதல்லாட்டி அன்றைக்கு நமக்கு ரிஸுக்கு இல்லை. ஆனால் நாம் முயற்சி செய்கிறோம், என்னதான் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கு எழுதின ரிஸுக்கு நமக்கு வந்து சேரும். அப்போ நாங்கள் அவசரப்பட்டு அந்த ஹராமாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ரிஸுக்கை நம்ம தேடிடக்கூடாது. அப்போ நாங்கள் பொருளீட்டல் பொருளாதாரம், நம்முடைய பணம் ஹலாலான முறையில் நம்ம சம்பாதிக்கணும். அதில் வட்டி கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, ஏமாற்றி இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது, திருட்டி இருக்கக்கூடாது, இன்னொருவருடைய சொத்து நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது. அப்போ ஹராம் ஹலால்களை பேணணும். வட்டி ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் நம்முடைய பொருளிட்டல நம்ம பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் எழுதின ரிசுக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தலையை போட்டு அடிக்க தேவையில்லை, அது எழுதினது கிடைக்கும். அதை சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான், அல்லாஹ் தருவான். நம்ம முயற்சி தான் செய்கிறது, அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கை தருவான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், லயாத்தி அன்ன அலன் நாசி ஜமானும் லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால மின் ஹலாலின் ஔ மின் ஹராமின். இந்த மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த மனிதன் தன்னுடைய பணம் ஹலாலாக வந்ததா ஹராமாக வந்ததா என்று பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும். ஏதோ காசு வந்தால் போதும், அது எப்படி வருது எங்கால வருதுங்கிறத பொருட்படுத்தாத ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இந்த ஒரு காலம் வரும் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நேராங்க சொல்லி காட்டுறாங்க. இது புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதர்கள் ரிசுக்கை தேடணும், பொருளாதாரத்தை கூட்டணும், காசு பணம் பெறும், சாப்பாடு கிடைக்கணுங்கிறத மட்டும் யோசிக்கிறாங்களே தவிர, பெரும்பான்மையானவங்க அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, ஒரு சிலர் வந்து அதை பற்றி யோசனையே கிடையாது. இது ஹராமா ஹலாலா இது எங்கால யோசனையே இல்லாமல் சிலர் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த காலம் வரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, லயாத்தி அன்ன அலன் நாசி ஜமானும் குலூபுகும் க குலூபில் ஆஜிம்ங்கிறாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலம் இந்த மனிதர்களில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அந்த மனிதர்களுடைய உள்ளங்கள் கால்நடைகளின் உள்ளங்களை போன்று இருக்கும் அப்படின்னு, கால்நடைகளினுடைய உள்ளங்களை போன்று இருக்கும் அப்படிங்கிறாங்க. விலங்குகள் மிருகங்களைப் போல அவங்களுடைய மனநிலை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ விலங்குகள் மிருகங்களைப் போல மனநிலை அப்படின்றா என்ன அர்த்தம் அப்படின்ற இமாம்கள் சொல்லும்போது, அதில் மனிதாபிமானம் இருக்காது. அடுத்தவன்னு நசிச்சு எடுக்கிறோமே, கஷ்டப்படுத்துகிறோமே, இன்னொருத்தன் சாவ போகிறானே, இன்னொருத்தனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுறோமே, அதை பற்றி பிரச்சனையே அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அவங்கள்ட்ட வஞ்சகம் இருக்கும், குரோதம் இருக்கும். அப்போ ஒரு விலங்குகளை போன்ற மனநிலை கொண்ட ஒரு காலம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது மனிதர்களுடைய மனம் கொஞ்சம் விலங்குகளை போல தான் இருக்குதா? ஏன்னா இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், இந்த போதை வஸ்து வியாபாரம் செய்கிறாங்க. போதை வஸ்தே பாவிக்கக்கூடாது, அதை பற்றி நாங்கள் தனியாக பேசியிருக்கிறோம். அதில் பாருங்கள், இந்த தூள் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், இந்த வீடி சீக்கிரட் விற்கிறவன், அவன் அவன் பொருளாதாரத்தை கூட்டணுங்கிறதுக்காக, அவன் ஊடு கட்டணும், கார் ஓடணுங்கிறதுக்காக, அவன் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கணுங்கிறதுக்காக அவன் விஷத்தை விற்கிறான். இதை பாவிக்கிறவன் குடும்ப நடுத்தருவுக்கு வருது, இதை பாவிக்கிறவன் நாசமாகுவான், இதை பாவிக்கிறவன் வந்து நடுத்தருவுக்கு வாரான். இப்படி எவ்வளோ பிரச்சனைகள், நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது, நோய்கள் வருது, சாவுகள் வருது, செத்து போகிறான். இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் வருது, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு விலங்குகளை போன்ற மனநிலையோடு இன்றைக்கு மனுஷன் இருக்கானா இல்லையா? இன்றைக்கி சாதாரணமாக ஒருத்தன் தூள் வியாபாரி கோடிக்கணக்கில் சொத்து குவிச்சுக்கிட்டு இருக்கண்டா, அவரை சொத்துக்கு பின்னால் எத்தனை பேருடைய சாவு இருக்குது, எத்தனை பேருடைய சாபம் இருக்குது, எத்தனை குடும்ப நடுத்தருவு வந்துட்டு, எத்தனை பிள்ளைகள் அனாதைகள் ஆயிட்டு, எத்தனை பேருடைய கண்ணீர் அங்கே இருக்குது, எவ்வளோ பேருடைய காசு அநியாயமாக எடுக்கப்படுது. இன்றைக்கு ஊருக்குள்ளே கொள்ள திருட்டு, நகையை குறைக்கிறது, ஊட்ட உடைச்சி உள்ளுக்கு போடுறது, கேஸ் சிலிண்டரை திருடுறான், நகையை திருடுறான், உடுப்பை திருடுறான், எதுக்கு தூள் அடிக்கிறதுக்கு காசு தேவை, திருடுறான். அப்போ ஒருத்தன் வசதியாக இருக்கிறதுக்கு ஊருக்குள்ளே திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது, சாவு நடக்குது, கண்ணீர் வடியுது, அனாதைகள் ஆகுது, குடும்பம் சீரழியுது. அதை பற்றி ஒரு மனுஷன் யோசிக்க மாட்டேங்கிறான். அப்போ அவனை மனசு எப்படிப்பட்ட மனசாக இருக்கு? நம்மளோட கண்ணுக்கு எதுக்கு ஒருத்தன் சாக கொள்ள அதை பார்த்துக்கிட்டு இருப்பான் நாம? இல்லை, ஆனால் பார்த்துக்க போகிறான். அப்போ இன்றைக்கி அந்த மனசு அப்படியே என்ன செய்யுது, கரடு முரடாகுது. அப்போ குலூபுஹும் குலூபில் ஆஜிம்ங்கிற ஒரு விலங்குகளை போன்ற மனிதர்களுடைய உள்ளம் இருக்கும், ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும், அந்த ஒரு காலம் இந்த மனிதனில் வரும் அப்படிங்கிறாங்க. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சில்சிலத்து அஹாதீஸ் சஹியாங்கிற அவருடைய கிதாபில் இந்த ஹதீஸை கொண்டது, இது ஒரு சஹியான ஹதீஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த நிலைமையை பார்க்குறோம், மனசு கல்லப்பச்சு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருத்தன் தலை துண்டாயிரு, கால் துண்டாயிரு, அவன் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போடுறத விட அதை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போகிற மனசு, ஒருத்தன் சூசைட் பண்ணுறத ஒருத்தன் ஜன்னலுக்குள்ள வீடியோ எடுத்து போகிறான், அதை காப்பாற்றிக்கலாமா இல்லையா, அதை காப்பாற்றிக்கலாமா இல்லையா. அப்போ அந்த மனசு விலங்குகளை போன்ற மனசு அது வருகிறது. அப்போ இன்றைக்கி பொருளீட்டல்ல எப்படி வேணுமென்றாலும் காசு வரட்டும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதனே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு மனிதன் தன்னை காசு ஹலாலாக வந்துச்சா ஹராமாக வந்துச்சான்ட்டு பொருட்படுத்த மாட்டான். இன்றைக்கு பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடக்குள்ள கூட நம்ம எப்படி பார்க்குறோம்னா, எவ்வளவு சம்பளம், 80 லட்சம் வெளிநாட்டில் இருக்கார், 50 லட்சம் சம்பளம், 80 லட்சம் சம்பளம், 15 லட்சம் சம்பளம், ஓகே கல்யாணத்தை பேசுவோம். அப்போ எப்படி இந்த காசு வருது? ஹலாலாக உழைக்கிறார்கள் நிறைய இருக்கிறாங்க, நாம் என்ன கேட்குறோண்டா ஒரு வார்த்தை இருக்கிறாங்க, நாம் என்ன கேட்குறோண்டா ஒரு வார்த்தை

விதமான பிஸ்னஸ்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய ஊருக்குள்ளே நம்முடைய பிள்ளைய பொம்பளைகள விஷயம் என்னென்றால், கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ ஒரு காசு கடன் அது இது சாப்பாட்டு தேவை, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பார்ட்டி, கல்யாணம் அப்படி இப்படி என்றா உடனடியாக செய்கிற வேலை அடகு வைக்கிற ஈடு வைக்கிற ஈடு வைக்க என்ன நினச்சிக்கிட்டு செய்கிறோமோ தெரியல. இது எவ்வளோ பெரிய பாவம்ங்கிறது தெரியல. பேங்கை போய் பார்த்தா அந்த பேங்கில் அடகு பிரிவு அது இருக்குது, அடகு பிரிவு இருக்குது. அந்த அடகு பிரிவில் தொப்பி போட்ட ஆஜியார் நிற்கார், பறந்தா போட்ட ஆஜியானி நிற்கா, என்ன காசு கட்ட வந்த, நகையை மூளை வந்த, நகையை வைக்க வந்த, சும்மா நோமலாம் ஒரு ரோசம் வெக்கம் இல்லாமல் அப்படியே போய் நிற்கிறாங்க. அப்போ இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல் தானே, இது வட்டி தானே, நேரடியாக வட்டி என்று சொன்னால் மூ வட்டி அது மட்டும் சொல்கிறாங்க, அதே வட்டிக்கு வேறு பேர் வைக்கிறான். ஓடுற வாகனம் ஃபினான்ஸில் ஓடுது, ஓடுற வாகனம் ஃபினான்ஸில் ஓடுது, அதுவும் வட்டிங்கிறது தெரியாது. அவர் வாகனம் ஓடிட்டுருக்கார், மாஷாவா கார் ஓடுறாரு, வேன் ஓடுறாரு, வழங்கிட்டார். அப்போ என்னென்னா மாதம் மாதம் வட்டி கட்டுறார், அவர் ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுத்துக்கார், வட்டி கட்டுறார். அவங்கெல்லாம் பெரிய பள்ளியிலேயும் பெரிய நிர்வாகத்திலையும் இருப்பாங்க, ஊருக்குள்ளே பெரிய தலைமைத்துவத்தில் இருப்பாங்க. அப்போ பச்சை ஹராத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் வட்டிக்கு எடுக்கிறதும் அதே பாவம் தான், கொடுக்குறதும் அதே பாவம் தான். அதுக்கு சாட்சியாக இருக்கிறது, சைன் வைக்கிறது, அதில் இந்த அக்கௌண்ட் இருக்கிற ஒரு ஆள் அதுக்கு சாட்சியாக நிற்கிறது, எல்லாருமே பாவம் தான். ஒருவள் அடகு வைக்காதான், அடகு வைக்க நகை கொடுக்காளே ஒருத்தி, அவளுக்கும் அந்த பாவம் தான். காசு தேவை, ஒரு காசு இல்லை, வேணுமெண்ட மாலையை தாரம் வச்சு போட்டு எடு, இதை ஹெல்ப் பண்ணுறாங்களாம், ஹெல்ப் பண்ணலை வா, ரெண்டு பேரும் நரகத்துக்கு போக மாட்டேன். அதை நம்ம டாக்டர் சொல்கிற, நாங்கள் அப்படி ஹெல்ப், எங்களோட மதினிக்கு நாங்கள் அப்படி ஹெல்ப், என்ற கூட்டாளிக்கு நான் அப்படி ஹெல்ப், நான் அல்லாக்காக ஹெல்ப் பண்ணுறேனுங்கிறாங்க. அல்லாக்காக ஹெல்ப் பண்ணலை இப்போ நீங்கள், நீங்கள் அல்லாவுக்கு மாறு செஞ்சு நரகத்துக்கு போக போகிறீங்க. ஒரு பாவத்தை தடுக்கிறத விட்டுட்டு துணை நிற்கிறீங்க. அப்போ துணை நின்றாலும் அதே பாவம் அவருக்கு தான். உலா தாவரும் அலலீசுமி ஒரு எழுதுவானுங்கிறான் அல்லாஹாலா. பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதீங்கிறான். அடகு வைக்கிறதே பாவம், வட்டி அந்த அடகு வைக்க நகை கொடுக்கறது அதுவும் பாவம், ஃபினான்ஸிக்கு வாகனம் வர்றதுக்கு பாவம் தான். ஊடு கட்டணும், உறுதியை கொண்டு பேங்கில் வச்சு போட்டு லோன் எடுத்து கட்டிக்கிட்டு திரும்ப லோன் கட்டுறாங்க, அதுவும் வட்டி தான். அப்போ வட்டிக்கு பல பேர்களை வச்சு இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, அடகு லோனு ஓடி வியாபாரம் செய்கிறாக்கள், என்ன செய்கிறாங்க, செக்கை பாஸ் ஆக்கிற ஓடி, அதே மாதிரி கிரெடிட் கார்டு கடன் கட்டை, டெபிட் கார்டு வர கிரெடிட் கார்டு வர, டெபிட் கார்டுங்கிறது அதில் காசு இருந்தால் அந்த காசுக்கு தம்பண்டலாம், காசு இல்லாட்டி சாரி சார் அவங்களோட காட்டில் காசு இல்லைன்றான். கிரெடிட் கார்டுங்கிறது என்னென்றா கடன் அட்டை, பேங்க் உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணும் எவ்வளோ உங்களுக்கு கடன் தரலாமென்று, உங்களோட பேங்கோட ரன்னிங்கை வச்சு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபான்னு அவன் கிரெடிட் கார்டு தருவான். உங்களோட காட்டில் காசு இல்லாட்டி நீங்கள் சாமம் பண்ணலாம், நீங்கள் சாமம் பண்ணலாம், ஃபுட் சிட்டிக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, என்ன செய்ய நீங்கள் சாமம் பண்ணுறீங்க, காட்டை போடுறீங்க, உங்களோட காசுடுவாடு சாமனை தந்துடுவான். இப்போ நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு சாமம் பண்ணிட்டீங்க, காட்டில் காசு எடுத்து, உங்களோட காசு இல்லை, பேங்கு அவங்களுக்கு காசு கொடுக்கும், கடைக்காரனுக்கு பேங்கு கொடுக்கும், அதான் கடன் அட்டை. பேங்கு உங்களுக்காக முன்னின்று கடன் கொடுக்கும். எப்படி கடன் கொடுக்கான்னு தெரியுமா, ஒரு நல்லவன் நாட்டம் வந்து கடன் கொடுக்குறான், எப்படி 15 நாள் 20 நாள் 30 நாள்ண்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம், இதுக்குள்ளே உங்களோட காசை நான் தந்துடுவேன் சார், திராட்டி வட்டியோட தருவேன், அதான் அந்த கிரெடிட் கார்டு. பேங்குக்கு நாம் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு மாத்தைக்கு உங்களோட காசை போடுவேன். இப்போ 12ஆம் தேதி நீங்கள் இப்போ 1ஆம் தேதி 1ஆம் தேதி நீங்கள் காட்டில் சாமம் பண்ணிக்கணும், அடுத்த 1ஆம் தேதி கிடையில 30ஆம் தேதி கிடையில நீங்கள் என்ன செய்யணும், அந்த காசை அக்கௌண்ட்டுக்கு கொண்டே போட்டால் பேங்க் அதை எடுத்துருவாள். போடலையா அவன் பயப்பட மாட்டான், நீங்கள் எப்போ போட்டாலும் உங்களோட காசையும் எடுத்து வட்டியையும் எடுப்பார். அப்போ இந்த பெருமைக்கு சாமம் பண்ண போய் நம்ம இதில் அதில் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறோம்டா, அது நாங்கள் காட்டு எடுத்திருக்கோம், அது உசுறு போனாலும் ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு நாங்கள் காசை கட்டுவோம் என்று சொல்லலாம். இது எப்படி நாம் உத்தரவாதம் செல்வது, என்ன நம்பிக்கை இருக்கு உனக்கு, காசை கட்டலாமண்டா நாம் என்ன, நமக்கு ஒரு நோயும் பெறாதா, நமக்கு ஒரு மரணம் பெறாதா, நமக்கு ஒரு விபத்து வராதா, நமக்கு ஒரு மறதி வராதா, என்ன கணக்கில் நாம் கட்டுவோம்ன்ற அப்படி உறுதியை சொன்ன நம்மக்கிட்ட என்ன இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்தது மறந்துட்டேன்டா, இன்னொரு

0: விஷயம், நீ காசை கட்டுவாய் சரி. அப்போ சைன் வைக்கா என்னன்னு தெரியுமா, நான் வட்டி கட்டுவேன் அப்படின்னு செய்வேன், அல்லாஹ்வோட சண்டை பிடிப்பேன் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் தாலா அவனுடைய திருமறையில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், யாரெல்லாம் இந்த வட்டி கொடுக்கல் வாங்கலோட இருக்கின்றார்களோ அவங்க அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போருக்கு தயாராகட்டும் என்கிறான். ஃபைதனூபிஹர்பி மின் அல்லாஹி வரசூலி 279வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லான் சூரத்துல் பக்ராவில், நீங்கள் இந்த வட்டியை விடலையா, நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரோடு நாங்கள் யுத்தத்துக்கு தயாரானு சொல்லுங்க. அல்லாஹ் அல்லாஹோட தூதரோட சண்டைக்கு போகலாம், எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு பாவம் இது வட்டி. அப்போ அதுக்கு நான் தயார், அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரோடு யுத்தத்துக்கு தயாரன்ற சைன் தானே அது. அப்போ இப்படியான வட்டிகள் நிறைய இருக்குது, பேங்கில் லோன் எடுக்கிறது, அது முதல் கடனுங்கிறது, முதல் கடன் பூமியை முதல் கடன் கொடுக்கறது. ஒரு ஆளுக்கிட்ட 2 ஏக்கர் பூமி இருக்கண்டா, அந்த பூமியை நீங்கள் செய்யுங்க, எனக்கு ஒரு 10 லட்சரூபா காசு தாங்க, 2 லட்சரூபா காசு தாங்க, விளக்கிட்டா அந்த காசை நான் திரும்பி தரும் பிறகு நீங்கள் எல்லாமே செய்யலாம், அது எத்தனை போகமாண்டாலும் ஒன்றும் இல்லை. எப்போ காசை தரோன்னு அன்றைக்கு அது ரிலீஸ் ஆகும். இதை சொல்கிற முதல் கடன். அப்போ இந்த முதல் கடனுக்கு என்ன செய்கிற, பூமியை கொடுப்பாங்க, தோணி வலையை கொடுப்பாங்க, விளங்கிட்டா இத்தென்னு தோட்டத்தை கொடுப்பாங்க, இப்படி முதல் கடன் என்று சொல்கிறது. அதுக்கு முதல் கடன் கடனை என்ன செய்கிறேன்டா, நாம் ஒரு அடகு பொருளை வச்சு அதில் அவர் பிரயோசனம் அடையுது, அவர் அடைஞ்சிக்கிட்டே இருப்பார், அவ்வளோவும் வட்டி தானே, அவர் பிரயோசனம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வட்டி. இப்படி இந்த வட்டி பல பேரில் ஊருக்குள்ளே என்ன செய்யுது இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறது இந்த பழைய வட்டிகள், பழங்காலத்தில் அதில் இந்த சீட்டு பிடிக்கிறதுல சிட்டை என்ற ஒரு பேர் வந்துச்சு. சீட்டு பிடிக்கிற, சீட்டு பிடிக்கிறது ஒன்றும் இல்லை, கட்டின காசு தான் வரப்போகுது. இப்போ மாதம் மாதம் 30,000 ரூபா அப்படி என்று கட்டினா ரைட், ஒரு வருஷத்தில் கொடுக்கறது. அப்போ வந்து 3,60,000 காசு கிடைக்குது அப்படி என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். சரி, சிட்டைங்கிறது என்ன தெரியுமா, இப்போது மாதம் 10,000 ரூபா 10 பேர் கட்டுறாங்க, அண்டா 1 லட்சம் மாதம் 10,000 ரூபா. ஃபெஸ்ட்டுக்கு மாதம் 10,000 ரூபா கட்டி அந்த தொடங்கினவர் எடுத்துருவார், 1 லட்சரூபா எடுத்துருவார். ரைட், 2வது மாதம் தொடங்கினவர் கழிஞ்சிட்டார். இப்போ 2வது மாதம் எல்லாரும் தருவாங்க, அதை நம்மளோட ஊரில் சிட்டையன்னு சொல்லுவாங்க, கூட்டம்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஊரில் எவ்வளோ தெளிவான வட்டி என்று பாருங்க. எல்லோரும் வந்துட்டாங்க, வந்து எல்லோரும் காசை வச்சுருவாங்க, முழு பெரும் காசு கட்டணும். இந்த சீட்டு காசு சொன்னங்கிற கதையெல்லாம் அங்கே இல்லை. செத்தியா 20ஆம் தேதி என்ற 20ஆம் தேதி முழு பெரும் காசோட வாங்கும், நாளைக்கு காசு தாரன்ற கதையெல்லாம் இதில் இல்லை. அவ்வளோ பேரும் காசை கட்டுவாங்க, காசு 1 லட்சரூபா முதல் சீட்டு எடுத்தாலும் அவரும் 10 தட்டுவார், 1 லட்சரூபா நான் வச்சாச்சு. வச்ச உடனே ரைட், கேள்வி எம்பார், இப்போ துண்டு குலுக்கி இந்த முறை சீட்டு 6 குழுவதுன்றது கொடுக்குறேன், அல்லது முதல் சீட்டிலேயே 10 குலுக்கி பிரித்தாச்சு அப்படித்தானே சீட்டு. இது கூட்டம் அல்லது சிட்டை என்கிறத எப்படி செய்வாங்கண்டா, ஒரு ஆள் கழிஞ்சு 9 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் முதல் சீட்டு எடுத்துட்டார், 9 பேர் இருக்காங்க, கேளுங்க என்கிற 9 பேரில் இந்த கிழமை 6 சீட்டு தேவை, கேளுங்க என்கிற. அப்போ ஒரு ஆள் கேட்பார், எனக்கு 2,000 ரூபா அம்பார். அப்படின்றா என்ன அர்த்தம், 2,000 ரூபாவை விட்டுத்தாரன், மிச்சத்தை தந்துருங்க, எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கணும். அதை விட தேவை ஒருத்தன் இருப்பான், அவன் ஏலம் போகிறமாய்த்தான், 3,000 அம்பார். ஆக கூட காசை 6 கழிக்கிறாரோ அவருக்கு அந்த சீட்டு காசை கொடுப்பான், 10,000. இன்றைக்கு என்ன செலவு ஒன்றும் இல்லை, இன்றைக்கு கடும் பொறுப்பு காசு தேவை, இன்றைக்கு உருளில் ரெண்டு ஒருத்தன் வந்திருப்பான், அவன் 15,000 ரூபா கழிப்பான், 15,000 ரூபா அப்படியம்மா அப்படியா. அப்போ அந்த 15,000 எடுத்து வச்சு போட்டு 85 கையில் கொடுத்துருவாங்க, கொடுத்து போட்டு இந்த 15 அவ்வளோ பேரும் பிரிப்பாங்க, அந்த 10 பேரும் ஆளுக்கு 1,500 ரூபா எடுத்துருவாங்க, எடுத்து போட்டு அன்றைக்கு எல்லார வட்டியும் 1,500 ரூபா. அதான் அந்த வட்டி ஊர் அந்த காசு தான் அதை எடுத்துக்க போயிட்டுருவாங்க. அடுத்த மாதம் 2 பேர் கழிஞ்சு இப்போ 7 பேர் வந்து நிற்பாங்க, கேட்பாங்க கேள்வி அப்படின்றோன்னா அதுலேயும் 5-10 தேவைப்பட்டவன் கேட்பான். இதில் கடைசியாக சீட்டு எடுக்கிறவனிக்கானே அவனுக்கு மொத்தமாக 100,000 கிடைச்சி ஒவ்வொரு மாதமும் வட்டி காசும் கிடைக்கும். விளங்கிட்டா? அப்போ இதுதான் இன்றைக்கு சிட்ட கூட்டம் என்ற பேருக்குள்ளே நடக்குது. இதெல்லாம் திட்ட தெளிவான வட்டி, ஊராண்ட சொத்து, ஹராமான காசு. அப்போ இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லயாத்தி என்ன அல நாசி ஜமான், இந்த ஒரு மனிதனில் ஒரு காலம் பெறும், அந்த காலத்தில் லயுபாலில் மர்ரு, ஒரு மனிதன் பொருட்படுத்த மாட்டான் இந்த காசு ஹலாலாக வந்துச்சா ஹராமாக வந்துச்சான்னு பொருட்படுத்த மாட்டான். இது ஒரு பக்கமாக போ. இப்போ சூது இப்போ ஊருக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா சூது, இந்த ஃபோனில் சூது. இந்த ஃபோனில் என்ன செய்தன்னா இந்த பிரமிட் சிஸ்டம்னு ஒரு பிஸ்னஸ் வந்துச்சு, அதுவும் ஒரு வகையான வட்டி. பிரமிட் சிஸ்டம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பெயர்களை வந்துச்சு. பிரமிட் சிஸ்டம் இல்லாட்டி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பெயரில் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் ஊருக்குள்ளே ஒரு சிலர் வந்து என்ன செஞ்சாங்க, ரைட், காளான் மருந்து, எக்ஸசைஸ் மிஷின், சில இதுகளில் ஒரு சைனாவோட ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, ரைட், இதில் ஒரு 20,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு சாமான் வாங்குறேன், இவ்வளோ ஐட்டம் இருக்குது, நீங்கள் அமௌண்ட் அடித்து உங்களுக்கு என்னென்ன வேணும், ஏதோ ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் சாமான் பண்ணால் உங்களுக்கு ஒரு 3 கூப்பன் கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு நீங்கள் சாமான்னா உங்களோட காசுக்கு சாமான் தந்துடுவோம். அப்போ பிஸ்னஸ் ஹலாலானது தானே, ரைட். ஆனால் உண்மையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய பிஸ்னஸ் என்ன, ஒரு பொருளை ஒருத்தன் தேவைக்கு போய் கேட்பான், அவன் விற்பான், விலையை தீர்மானிப்பாங்க, வாங்கி எடுத்தால் பிரிஞ்சிடுவாங்க, கதை முடிஞ்சு. இது என்னென்ன, ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, 3 கூப்பன் கொடுத்து ஒரு பொருளை வேண்டினா, ரைட், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு கிரைண்டர் வேண்டியிருக்கீள், ஒரு மசாஜ் மிஷின் வேண்டியிருக்கீள், ரைட், உங்களுக்கு 3 கூப்பன். இந்த 3 கூப்பனை இவர் 3 பேருக்கு விற்பார், சும்மா தான் கொடுக்கார். அந்த 3 பேரும் 20,000 ரூபாய்க்கு சாமான் வாங்குவாங்க. அப்போ 60,000 ரூபாய்க்கு சாமான் பண்ணிட்டாங்க. 60,000 ரூபாய்க்கு அவங்க சாமான், அவங்க 3 பேருக்கும் 3 கூப்பன், 9 கூப்பன் போகும். ஆனால் அவங்க 3 பேரும் சாமான் பண்ண அந்த 60,000 இந்த கூப்பன் கொடுத்த முதல் ஆளுக்கு ஒரு காசு ஒதுக்கப்பட்டு. அதுக்கு அவங்க என்ன சாட்டி சொல்கிறாங்கண்டா, ஒரு கடை திறந்தால் வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணி பில்லு கட்டணும், லேபர் சார்ஜ் வைக்கணும், டெக்ஸி கட்டணும், விளங்கிட்டா? இப்போ இதெல்லாம் செஞ்சு விளம்பர செலவுகள் இருக்குது, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்கிற காசைத்தான் நாங்கள் உங்களுக்கு தாரோம் என்று மடையனாக்குது. இதுக்கு மௌலை மாறும் ஒரு சிலர் உடந்து ஓம் தான், அவன் வியாபாரி மௌலவிக்கு மார்க்கம் சொல்கிறான், மௌலை தலையாக்குவார், அறிவு இருக்கிறது இல்லையா, எங்கே பிழைன்றத கொஞ்சம் யோசிப்பாங்க. நமக்கும் செரிமாய்த்தான் தெரியும், அதானே அவன் கடை வாடகை, லேபர் சார்ஜ், கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, இதெல்லாத்தையும் எடுத்து அவன் என்ன செய்கிறான்டா, பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொடுக்குற ஆளுக்கு, 3 கூப்பன் விற்ற ஆளுக்கு அந்த காசை கொடுத்தாங்க. மறு அந்த 9 பேரும் 27 பேருக்கு விற்பாங்க, அவ்வளவு பேரும் அப்படியே பிடிவாங்க, அந்த காசு எல்லாருக்கும் போய் போய் போய் கடைசியாக முதலாவது ஆளுக்கும் பேர் எல்லாருக்கும் காசு. அந்த 1-3 ஆனோடனே அந்த ஒரு ஆளுக்கு 3 பேர்லேருந்து பேரும், அந்த 3 பேருக்கு பிரித்தோன்னா அது அவங்களுக்கும் அந்த பேருங்களும் பேரும், அது அப்படியே பெரியவங்களை எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபெஸ்ட்டாக தொடங்கி விட்டாளுக்கு கோடி கோடியாக கொட்டும். அதில் சில மீட்டிங்குகள் வைப்பாங்க, இவர் வந்து 2 வருஷமாக இதில் இருக்கார், இப்போ இவருக்கு ஒரு BMW கார் கிடச்சிருக்கு, இவருக்கு சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட் கிடச்சிருக்கு, இவருக்கு அது கூட இன்னும் பேராசை, நானும் இன்னும் ஆள் பிடிக்கணும் என்று குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நீ போய் சந்திச்சு இப்படி ஒன்று இருக்கி டபுள் அவரோட வேலையை டெவலப் பண்ணுறான். அவனுக்கு வேலை பொருள் விற்கணும்ன்றது இல்லை, ஏதாவது ஒரு ஷார்ட்டுக்கு தான் இந்த பொருள் விற்கிறான், அவனுடைய நோக்கம் காசை கலர்றது. என்ன யோகிக்கு பாருங்கள், 1, 3, 9, 9, 27 ஆனால் ஒவ்வொன்றா அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு போனால் உலகத்தில் உள்ள மனித சனத்தொகையை விட கூடுதலான கூப்பன் பேர். ஒரு கடைசி லெவலில் ஒரு 2 வருஷம் ஓடிக்கு போகக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று வரும். அப்போ கடையை மூடினானுண்டா கதை முடிஞ்சு, எல்லாரும் கதையும் முடிஞ்சு. இப்போ கடைசி அழிக்கிறவன் சாபமிடுவார், நட்டமா இல்லை, நட்டம் இல்லை, எல்லாருக்கும் நல்ல லாபம், எல்லாருக்கும் லாபம், முதலாளி, அதுக்கு பிறகு உள்ள ஆள், அதுக்கு அந்த பிரமிட் மாதிரி தான். அங்கேருந்து அப்படியே லாபம் லாபம் லாபம் என்று ஆக அடி விரிஞ்சிருக்குமே கோடிக்கணக்கான ஆக்கள். ஒரு 10 லட்சம் பேர் என்று வீங்களே, ஒரு 10 லட்சம் பேரை காசு எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆவார், அவ்வளோ பேரும் நாசம். இந்த பொருளும் வாங்கி சும்மா கிடக்கும், அது சும்மா கண் துடைப்பு கொள்றது, அது யூஸும் இல்லை, அது அந்த விலைக்கும் இல்லை. அது இந்த பிரமிட் சிஸ்டத்தை அந்த நேரமே நாங்கள் ஜும்மா உள்ளது ஹராமான வியாபாரம், ஆன்லைன் பிஸ்னஸ் இது தப்பு அது இதுன்னு சொல்லி கவர்மெண்டே அதை தடை விதிச்சுது. அன்ஒபிஷியலாக தான் இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இப்படி எல்லாம் செஞ்சு அது முடிஞ்சு. இப்போ இதே பிஸ்னஸ் ஃபோனில் வந்துட்டு, எப்படி ஃபோனில் பிஸ்னஸ் வருதுண்டா, இப்போ பொடிய மாதிரிலாம் ஸ்கூல் பொடிய மாதிரிலாம் மாசர்மா இருக்கும் ஆஜிமா இருக்கும், இதை கொண்டு பரப்பி நிறைய பேர் தலையை பிச்சு புள்ளாத்துறாங்க, நிறைய பேர் ஊடுவாளை உவிக்க போகிறாங்க. என்ன 6000 ரூபா போகிற ஒரு ஒரு அப்பண்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்பு வந்து கூகுளில் மட்டும்தான் பதிவிறக்கம் செய்யலாம், ஆப்பி ஸ்டோரில் இருக்காது. என்னடா ஆப்பி ஸ்டோரில் ஒரு சாஃப்ட்வேரில் அவன் இன்ஸ்டால் பண்ணுற, அவன் போடுறதா இருந்தால் அவன் அதை வெரிஃபை பண்ணுவான். இதனால் டவுன்லோட் பண்ணுறாக்களுக்கு ஏதாவது சேதம் இருக்குதான்னு பார்ப்பேன், இருந்தால் போட மாட்டேன், ஆப்பி ஸ்டோரில் போட மாட்டேன். ஆனால் இவங்க என்ன இருந்தால் அது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றைக்கு என்ன செய்கிறேன், கேகேடி அது இதுன்னு பேர்கள் அதுக்கு ரைட், இதை என்ன செய்கிறேன் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து ஒரு 6000 ரூபா நீங்கள் போர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட காசை வச்சு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், உங்களோட காசை நாங்கள் என்ன செய்கிறோம், ஆன்லைன் பிஸ்னஸ் பொருள் வேண்டி விற்கிறோம், அதில் லாபத்தை உங்களுக்கு தரப்படுறோம். அப்போது உங்களோட 6000 ரூபா போட்டால் ஒன் டேயில் உங்களுக்கு 850 ரூபா காசு விழும், ஒன் டேயில் 850 ரூபா விழும், சரியா? போட்டு பார்க்குறாங்க 850 ரூபா வருது. அடுத்த அண்டைக்கு அந்த காசை ரிட்டர்ன் எடுக்காமல் இருந்தோம்னா அடுத்த அண்டைக்கு ஒரு 850, சும்மா விட்டு பார்க்காம் பார்த்தோன்னா ஒரு 10 நாளையில் 8500 ரூபா காசும் வந்துட்டு 6000 ரூபா காசும் அங்கே நிறுச்சு. சக்சஸ் இப்போ நட்டம் இல்லை தானே, போட்ட காசு 6000 ரூபா 8500 ரூபா வந்துட்டு இப்போ சக்சஸ். இதை இனிவர் கூவி கூட்டாளிமார்க்கு சொல்லி இஞ்சப்பார், ஏன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் ஊரெல்லாம் பரவிட்டு இருப்பேன். இப்போ ஊருக்கு நிறைய பேர் ஃபோனில் வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு இடத்த வேலைக்கு போகிறவில்லை, அழகாக வேலைக்கு கொண்டு பாமாச்சாம் பரம்பு கட்ட போகமுடியல, என்ன வேலை சும்மா ஃபோன்லேயே நாங்கள் சும்மா 12000 ரூபா காசு போட்டோம்டா அண்ணா வரும், ஒரு 36000 ரூபா காசு போட்டோம்டா அண்ணா ஒரு நாளைக்கு 5000 ரூபா வந்துடும். இப்படி என்ன செய்கிறேன்னா ஃபோனில் அப்படியே குந்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60000 ரூபா போட்டோம்னா ஒரு நாளைக்கு 8500 ரூபா அப்படியே போட்டோம்னா அப்படியே பறக்குறது. இதை போகிறவன் எவ்வளோ பெரிய தலைண்டு தெரியுமா, அவன் கோடிக்கணக்கில் காசை வச்சு சும்மா அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் தூண்டலை எறை குத்திக்கிட்டு இருக்கான், ஒரு இடத்த அணுக்க போகுது, தூண்டலை எறை குத்திக்கிட்டு இருக்கான், அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கான். இது போட்டோன்னு யோசிக்கணும், என்ன காசு இது, இது ஹலாமா ஹலாலா ஒரு மூமின் யோசிக்கணுமா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, விலங்குகளை போன்ற மனநிலை, இதை செய்கிறவனுக்கு விலங்குகளை போன்ற மனநிலை, இவங்களுக்கு ஹராமும் இல்லை ஹலாலும் இல்லை காசு வருது, அவன் என்ன செய்யணும் எப்படி காசு வருது, ஆன்லைனில் காசு வருது. இவங்க ட்ரெஷன் கண்ட உடனே பொண்டாட்டிகிட்ட நகையை விற்கிற, மதினியிட நகையை விற்கிற, மாமியா கிட்ட நகையை ஒன்ற, மச்சினன் வெளிநாட்டில் இருக்கிற மச்சினா, டே உனக்கு காசு நான் தாரண்டா, என்னடா நீ வெளிநாட்டில் உழைக்கிறேன், உனக்கு நான் லாபம் தாரண்டாங்கிற அந்த காசை தூக்கி போடுறேன், இதை காசை தூக்கி போகிறேன், இப்போ ஒரு 10 லட்சம் போடுவார், ஒரு லாபம் கொண்டு வரும், ஒரு 20 போடுவார், ஒரு 30 போடுவார், 50 போடுவார், 80 போடுவார், கடையை பூட்டிடுவான், 80 லட்சம் ரூபா போடுவார். அவன் சும்மா கடையை போட்டுவல, அது நடந்துக்கிட்டு இருக்கும். அவன் சொல்லுவான் எரர், நீங்கள் 12 ஹவருக்குள்ள நீங்கள் 10 லட்சம் ரூபா காசு நீங்கள் போட்டால் தான் உங்களோட காசை ரிட்டர்ன் பண்ணலாம். இவர் எடுபடிய இன்னும் கொஞ்சம் அங்கே இங்கே ஓடி திரிஞ்சு பட்டிக்கு வண்டி கடன் வண்டி ஆள்கிட்ட வண்டி 10 லட்சம் ரூபா போடுவார், அதில் போடுவான் ரைட். உங்களுக்கு வந்து 3 சீட்டில் 2 சீட் நம்பி திரிக்கு, ஒரு சீட் வில் படலை, உங்களோட பொருளில் 3 தம்பித்திரி 3 விற்கணும், 2 தம்பித்திரிக்கு 1 வில் வரல, உங்களோட காசு இருக்கு, உங்களோட காசு இருக்கு, அந்த ஒன்றை நீங்கள் விற்கிறண்டா இவ்வளோ ஓடணும்பான், இவன் மட்டையன் ஆகுற. இப்போ அப்படியா? எல்லாம் ஆன்லைனில் வருது. இதுக்கு முன்னே ஆன்லைனில் வந்ததோட காய்ச்சி காய்ச்சி காய்ச்சி காய்ச்சி தானே இப்போ ஹாஜிமார் கொஞ்சம் பேர் ஓட்டிட்டாங்க. ஸ்கூலில் பெரிய புதிய ஸ்கூலில் படிக்கிற புதியமார் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்ச புதியமார் அதை செஞ்சு பெரியா பசிந்தாப்பான்னு சொல்லி இவங்க அப்படியாடா இன்னொடா எந்த காசை போடுறான்னு இவங்க தொடங்கி இவர்கிட்ட ஓடி வர்ற ஸ்கூல் பொடியமார்கிட்ட இவங்க என்னடா என்ன சொல்கிறாங்கடா. அவர் வாயோட 12 மணிக்குள்ளே 10 லட்சம் ரூபா போடணும் போகிறான். போட்டு போட்டு போட்டு போட்டு இப்போ கொஞ்சம் பேர் 50 லட்சம் 80 லட்சம். அன்னைக்கு ஒருத்தர் வர 1,27,00,000 ரூபா இழந்திருக்கார் நம்மளோட ஊரில். 1 கோடிக்கு மேலே 140 கோடி நம்முடைய கிழக்கு மாகாணத்தில் ஒரு முஸ்லீம் ஊரில் இழந்தது. இப்போ ஒரு கிழமைக்கு முன்ன ஒரு சொப்டேரை மூடிட்டான். ஒரு கிழமைக்கு முன்ன ஒரு வெப்சைட் மூடப்பட்டு அப்போ பெஸ்ட்டுக்கு நல்ல லாபம் கொடுத்து பெரிய ஒரு அமௌண்ட்டு சேர்ந்து பெரிய ஒரு கிரவுண்டு சேர்ந்து எல்லாரும் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் போட்டு ஒரு 20 லட்சம் போட்டு அப்படியே கோடி கோடியாக அவன் கணக்கு வர கொள்ள வெப்சைட்டை மூடி விட்டுவான். முடிஞ்சு. இந்த காசால் எவ்வளவு பள்ளியை நடத்தலாம், எவ்வளவு மதரசை நடத்தலாம், எவ்வளவு தர்மம் செய்யலாம், எவ்வளவு ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம். நீங்கள் சிம் அவுட்டுட்டீங்க. இதனால் பாதிப்பு நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா? நம்முடைய காசு இலங்கடை திரைசேரியில் இருக்கிற காசு தான் நம்முடைய பணத்தின் பெருமானம். அந்த காசு கூட கூட தான் நம்முடைய பணத்துக்கு பொறுமதி கூடும், பொறுமதி கூடணும். இப்போ நாம் இப்போ வெளிநாட்டில் 1 ரியாலுக்கு 80 ரூபாங்கிறாங்கல்ல, 80 ரூபாண்டா அவன்ற காசை விட 80 மடங்கு பொறுமதி குறையுது. ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்தில் 1 ரியாலுக்கு 2 ரூபா அவ்வளோ பொறுமதியாக இலங்கை காசு இருந்துச்சு. இப்போ 80 ரூபா, ஒரு நேரம் 100 ரூபா இருந்துச்சு. அப்போ பொறுமானம் குறையணும். குறைஞ்சால் நம்மளோட காசு பெருசு. நம்மளோட காசுட பொறுமானம் எப்போ குறையுமெண்டா? நாட்டுக்குள்ளே இருக்கிற காசு வெளியில் தூக்கி போட்டால் கல்லா காளி இப்போ இருக்கிற காசு பொறுமதி குறைஞ்சிடும். வெளிநாட்டுக்கு நம்மட காசை கொடுத்து அங்கே இருக்கிற சாமானை எடுத்து வித்துட்டோம்னா நாட்டில் காசு வளரும். நம்மட நாட்டில் இருக்கிற காசை வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பேங்க் ஊடாக இப்படி ஒரு திட்டமிட்டு கோடிக்கணக்காக நம்மட காசை சுரண்டி பிச்சை எடுத்தானுண்டா காசு வெளியே போகுது, உள்ளுக்கு பொருள் வரலை. உள்ளுக்கு பொருள் வராமல் காசு வெளியில் போனால் நாட்டில் பஞ்சம் தான் வரப்போகுது. அப்போ பொருளாதார ரீதியான இந்த வேலை செய்கிறதால நாட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை, பணவீக்கம் ஏற்பட போகுது, பெட்ரோல் விலை கூட போகுது, அரிசி விலை கூட போகுது, கரண்ட் பில்லு கூட போகுது, தண்ணி பில்லு கூட. கொஞ்சம் பேர் போனில் விளையாடு நமக்கு என்ன இவன் விளையாடுறான் பார்த்துக்கிறீங்க ஏழாது. ரசூலா சொன்ன மாதிரி ஒரு கப்பலில் பயணம் போகிறாங்க, மேல் தட்டில் கொஞ்சம் பேர் கீழ் தட்டில் கொஞ்சம் பேர் போகிறாங்க. மேல் தட்டில் இருக்கிறவங்கிட்ட குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு, கீழ்த்தட்டில் இருக்கிறவன் போய் போய் வேண்டிக்கு வார. இவன் யோசிக்கான் நாம் என்னத்துக்கு மேலுக்கு போவான், கீழுக்கு ஓட்டையை போட்டால் தண்ணி வர போகுதுன்னு ஓட்டையை போகிறான். அவன் பக்கம் ஓட்டப்பட்டான் நமக்கு என்ன மேலே இருக்கிறவன் பார்த்துக்கு இருந்தா என்னத்துக்காகும்? எல்லாரும் சேர்ந்து அதை மூழ்க போகிறாங்க. அதை தடுக்கணும், அநியாயத்தை தடுக்கணும் என்னங்கிற சொல்லலாம். இன்றைக்கு நாம் நமக்கு என்ன அவரை ஃபோனில் அவரை அக்கௌண்ட்டில் அவரை காசு அவரை அழிச்சா நமக்கு என்னண்டு இருந்தால் நம்மளும் சேர்ந்தால் மூழ்க போகிறோம். ஏன்னா அந்த பணம் வெளியே போக போக நமக்கு பொருளாதார சிக்கல் வரப்போ, கோடிக்கணக்கான காசு வெளியே போகும். அப்போ இதை தடுக்கணும். என்ன நடக்குது, எப்படி இந்த காசுகள் போகுது? இப்படி ஏமாற்று பிஸ்னஸ். இன்னொன்று வெப்சைட்டில் கோழி வளர்க்கும் வெப்சைட்டில், நாங்கள் சைனாவில் இருக்கோம், அது அதுக்கு இங்கே நுகர்வர்களை பிடிச்சிருவாங்க. அந்த ஃபேஸ்புக்கில் இருந்த அந்த விளம்பரங்கள் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? வீட்டில் இருந்து கொண்டே ஒரு நாளைக்கு 1 மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கலாம், வீட்டிலிருந்து கொண்டு 1 நாளைக்கு 1 மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம், வீட்டிலிருந்து கொண்டு சம்பாதிக்கலாம் என்று விளம்பரம். என்ன வீட்டிலிருந்து கொண்டு சம்பாதிக்கலாம்? இந்த வெப்சைட்டுக்கு வாங்க என்று சொல்லி எடுக்காது, எடுத்து தான் இதுக்குள்ளே ஏற்றுவேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன என்ன செஞ்சானண்டா, எங்களுக்கு நுகர்வர்கள் எங்களுக்கு மேனேஜர்மார் தேவை, எங்களோட ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், பேங்கில் அக்கௌண்ட் இருக்கிற ஒரு ஆள் தேவை, மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் பண்ணணும், கொஞ்சம் பேர் ஜாயின் ஆகி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி டெக்னோ அவங்களோட கம்ப்யூட்டர் நாலேஜ் சர்டிஃபிகேட்டுகளை கொடுத்து இங்கிலீஷில் இந்த அளவுக்கு எங்களால் டைப் பண்ணலாம்னு கொடுத்து பேங்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு கொடுத்து செலக்ட் பண்ணி சும்மா 1-4 மாதம் அவங்களுக்கு சில ட்ரைனிங், எப்படி பேங்கில் இருக்கிற காசை பிட்கோயினாக மாற்றுறேங்கிற ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் கொடுக்கக்குள்ளே சம்பளம் கொஞ்சம் பெரிய பெருமை, வா எங்களுக்கு மாதம் 1,00,000 சம்பளம் தருது. ஒரு 2-3 சம்பளத்தை போட்டார், இவளுக்கு ட்ரைனிங் கொடுத்தார் எப்படி பிட்கோயினாக மாற்றுறேன்ட்டு. அப்போ ஒவ்வொரு இலங்கையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மொழியிலையும் ஆளை வச்சார், ஆளை வச்சு போட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன நீங்கள் என்ன செய்கிற, இப்படி பேங்கில் காசு போட்டால் நாங்கள் கோழி பண்ணை ஒன்று செய்கிறோம், இந்த கோழி பண்ணையில் நீங்கள் சேர் பண்ணலாம், சேர் பண்ணால் இத்தனை கோழிக்கு நீங்கள் காசை போட்டால் அது ஒரு நாளைக்கு இத்தனை முட்டை விடும், அந்த முட்டை காசு உங்களுக்கு வரும், நீங்கள் விரும்பினா உங்களோட காசை விட்டோ பண்ணலாம், விட்டோ பண்ணால் முட்டை காசு வராதுன்னு வந்து செக் பண்ணி பார்க்குறேன். சும்மா ஒரு ஒரு 5,000 போட்டு பார்ப்போம், ஒரு 5,000 எத்தனை கோழி, 5 கோழி ரைட், 5,000 போட்டேன், 5 கோழி, அடுத்து அந்த 5 முட்டைக்கு காசு வந்துட்டு 500, 5 வந்துட்டு ரைட், அப்போ 5,000 விட்டோ பண்ணி பார்ப்போம், ரெண்டு பேரும் விட்டோ பண்ணுறோம், விட்டோ பண்ண காசு வந்துச்சு, நல்லவண்ணா இருக்காங்க. டக்கண்டு ஒரு 10,000 போட்டு 10 கோழி, ஒரு நாளைக்கு 1,000 வருது. அப்போ வட்டி மாறிட்டான், அங்கே கோழியும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா படம் கோழி பண்ணை ஒன்று போட்டோ ஒன்று வெறும் எங்களோட கம்பெனி நேம் இதுதான் அட்ரஸ் இதான்னு ஒரு வெளிநாடு சைனா நீங்கள் எப்போயா பார்க்க போகிறீங்க. ஆனால் நாம் காசு போகிறதெல்லாம் இலங்கை அக்கௌண்ட்டு தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, போட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள நல்லா இருக்கும், முட்டை வெறும் போகும் அப்படின்ட்டு போகும். நிறைய இவர் இன்ட்ரெஸ்ட்டு கண்டாரா லட்சக்கணக்கில் போடுவார், லட்சக்கணக்கில் போடக்குள்ள இங்கே இருக்கிற அந்த 1,00,000 சம்பளம் எடுத்து அகழிக்காங்கன்னு இவங்க என்ன செய்கிறேன்னா அந்த காசை பிட்கோயினை மாற்றி அவங்களுக்கு அனுப்பிவிடுவேன், அனுப்பிவிட்டால் முடிஞ்சு, அனுப்பிவிட்டால் முடிஞ்சு. இப்படி ஒரு 2-3 கம்பெனி இப்போ நடந்துட்டீங்க, அதில் 2-3 இழுத்து மூடிட்டாங்க. கண்ணுக்கு பேர் வெளியில் சொல்லாமல் தலையில் கையை வச்சுக்காங்க, போலீஸுக்கு போகிறாங்க, போலீஸ் ஒன்றும் மேலே ஆக்ஷன் எடுக்க இயலாங்கிறாங்க. ஐடி படித்த கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள ஆக்கள்கிட்ட போகிறாங்க, எங்களை 50,00,000 பேத்து 70,00,000 பேத்து எடுக்கலாமான்னுட்டா ஒன்றும் செய்யணும், எல்லாம் பிட்கோயினாக மாறிட்டு இப்போ 6 மாட்டுப்பட போகிறா. இந்த சம்பளம் எடுத்தாங்களே அவங்க, அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப், அவங்களே ஏற்கனவே இவ்வளோ பேரும் அவனை தான் பிடிக்கணும், ஃபோன் ஆஃப், கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க, போலீஸ் கேஸ் ஆகும், ஒன்றை அக்கௌண்ட்டு தேவைடாப்பா காசு வந்தேன், அது ரன் ஆகிட்டு இருக்கு அந்த அக்கௌண்ட்டு, கோடிக்கணக்கில் வந்த அக்கௌண்ட்டு அவனுங்களை எஸ்கேப். இப்படி அநியாயமாக மக்கள் பணங்கள் சுரண்டப்படுது. அப்போ இப்படி ஆன்லைன் பிஸ்னஸில் ஃபோனில் சூது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன இருந்தாலும் சும்மா வட்டிக்கு நீ 1,000 தான் நான் 100 தான், நீ 10,000 தான் நான் 1,000 தான் வட்டி அப்படி இல்லை. நீங்கள் இந்த கோழியை வேணுங்க, கோழி படத்தில் அன்னைக்கு உண்மையாக இல்லை, இந்த 10,000 நீங்கள் இப்போ கோழி வேணுங்க, உங்களுக்கு முட்டைக்கிட காசு தாரான், அப்போ காசை தான் வட்டி தாரன்னுண்டா, அதை சும்மா தர மாட்டேன்னா இதை வேண்டு இதைத்தான் எண்டு எண்டு எண்டு கொஞ்சம் பேர் அப்படின்ட்டு பெரிய அமௌண்ட்டை வேண்டி எடுக்க அவன் எஸ்கேப். அப்போ வட்டி கொடுத்து சூது விளையாடுறான், சூது இதெல்லாம் பெரிய படித்தவனுகள் இந்த ஆன்லைனில் காசுகளை மாற்றுறது, இந்த டெக்னாலஜி படித்தவன்கள் மக்களுக்கிட்ட இப்போ ஃபோன் வந்துட்டு தானே, எல்லோரும் இப்போ ஃபோன் பேங்கெல்லாம் ஃபோனுக்குள்ளே வந்துட்டு ஃபோனால் காசு அனுப்புகிற எல்லாம் வந்துட்டு அதில் வச்சு அப்படியே திருடுவாங்க. இப்போ எல்லாரும் கையிலேயும் ஃபோன், அவங்க கொஞ்ச நாளைக்கு பெருமை, அவங்க சும்மா ஃபோனில் அப்படி பண்ணுவோம் காசுலாம். கோல்டு பிஸ்னஸ் ஒரு வெப்சைட் ஒன்றிக்கு அதை இன்ஸ்டால் பண்ணால் ஒவ்வொரு நாளும் அப்படி பார்க்குறேன், ஐயோ ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, இன்றைக்கி தங்கத்தில் விலை எப்படி ஏறுது, நான் இத்தனை சேர் வேண்டிக்கிறேன் அதை வேண்டுறேன், அப்படி விலை கூட கொள்ள டக்கண்டு விற்கிறேன், விலை குறைய விலை வேண்டுறேன் அப்படி கூட லட்சக்கணக்கில் வேண்டி கோடிக்கணக்கில் வேண்டி முடிச்சு விட்டுருவாங்க அவுட். அப்போ இப்படி நிறைய பேர் ரோஸ்ட் ஆகி நஷ்டமாகி வெளியில் சொல்ல முடியாமல் அவமானப்பட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் சும்மா தேவையாமண்டு ஊடு வளவை விற்க ஓடுறதும், காணி விற்கிறதும், ஊரை விட்டு ஓடுறதும், வாகனத்தை விற்கிறதும், கொஞ்ச நாள் கடும் பெருமையாக இருந்தாங்க சும்மா காசி வந்துட்டு மறுவோ ஆக்களக்கான இல்லை, நிறைய பேர் ஆறு ஆறுகிட்ட செல்கிற அந்த கேஸில் இருக்குது. அப்போ இந்த அடகு வைக்கிறதுல இருந்து ஃபினான்ஸிக்கு வாகனம் எடுக்கிறதுல இருந்து ஓடிவியில் செக்கு பாஸ் ஆகிறதுல இருந்து பேங்கில் உறுதியை கொண்டு வச்சு ஊடு கட்டுறதுல இருந்து சின்ன சின்ன வட்டியில் ரசம் கண்டு நல்ல வென்ட்ராய்ட் ஃபோன் ஒன்றை வேண்டாய் ஐஃபோன் ஒன்றை வேண்டாய் பேங்கில் அக்கௌண்ட்டை திறந்து ஃபோனில் அக்கௌண்ட் பேங்கை ஒன் பண்ணுறது, ஃபோனில் பேங்கை போட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பழகி அதுசுமா அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த ஆன்லைன் பிஸ்னஸுக்குள்ளே போய் கோழி பண்ணுறாங்களாம், வயல் பண்ணுறாங்களாம், தளபாடம் பண்ணுறாங்களாம், மரக்கறி பண்ணுறாங்களாம், மறுவா அந்த வெப்சைட்டில் விளம்பரம் பண்ணுறதுக்கு ஆசை அவன் வெப்சைட்டில் அவன் பொருளை நீ விளம்பரம் பண்ணுற, விளம்பரம் பண்ண உனக்கு காசு. நான் கேட்கேன், அவன் பொருளே இல்லை மறை என்ன விளம்பரம், விளம்பரம் பண்ணினா காசு தாரதுக்கு அவனுக்கு என்ன லாபம், யோசிக்கிறேன் இல்லையா. என்னையாலும் உங்களை செய்ய வச்சு தானே உங்களுக்கு லாபம் தந்து உங்களோட அமௌண்ட்டை சூட்டணும், அந்த கேம் விளங்க மாட்டேங்குது. அப்படி நிறைய பேர் இப்படி பொருளாதாரத்தை இழந்துக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஹதீஸ் விளங்கல்ல, இஸ்லாம் இல்லை. நம்முடைய காசு ஹலாலாக வருதா ஹராமாக வருதான்னு யோசிக்க, அவன் காசு தாரானா என்ன காசு அப்படி யோசிச்சம்மா, இது ஹலாலாக ஹராமான்னு யோசிச்சம்மா, எப்படி இந்த காசு நமக்கு வருதுன்றதை யோசிச்சம்மா. அப்போ ஹராம் ஹலால் பார்க்கல. அடுத்தது இன்னொருத்தன் அப்படியே சுரண்டி எடுக்கிறான். ஒருத்தர் அன்றைக்கு வந்து கத்துறார், ஒரு 50 லட்சம் மட்டுக்கு பெய்தான். அவர் வந்து அந்த அந்த ஆன்லைனில் பேசுகிறார், நான் அதை விற்று இதை விற்று கடன் விற்று விட்டை விற்று இப்படி காசு கட்டுறேன் ப்ளீஸ் என்னன்னு. இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை, கூட காசு இருக்கு. அவன் எப்படி கல்லெஞ்சக்காரனாக இருப்பான், அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மிருகங்களுடைய உள்ளங்களை போன்றிருக்கும் அவனுடைய. அவனுக்கு நல்லா தெரியுது இந்த கஸ்டமர் லாஸ்ட், ஊருக்குள்ள கடன், இனி சூசைட் பண்ண போகிறான் என்று தெரியும். அவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நிறைய பேர் சூசைட், நிறைய முஸ்லீம்கள் சூசைட் பண்ண மாட்டாங்க, நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க, கோடிக்கணக்கில் இழந்துட்டாங்க. எனவே முதல் அடிப்படை அறிவு நம்மகிட்ட இருக்கணும். இது ஹராம ஹலாலாங்கிறத நம்ம விளங்கணும். இந்த பிஸ்னஸில் ஃபோனில் வியாபாரம் பண்ண போய் கோடிக்கணக்கில் சொத்தை இழந்து நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, நம்மளோட வீட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, நம்மளோட வாரிசுகளுடைய சொத்துக்களை நாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நல்லா பாதுகாக்கணும். கண்ணுக்கு எதிர பொருளை வேண்டி வில்லுங்க. பழையபடி நல்ல வியாபாரிகளாக இருங்க. முஸ்லீம்கள் என்றாலே நல்ல சிறந்த வியாபாரி தான் இலங்கை வரலாறு. எனவே அந்த ஹலாலான வியாபாரத்தை விட்டு போட்டு ஹலாத்துக்குள்ளே கால வைக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. வாஹரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹ்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் கூறல் கேட்டீர்கள்.
2: muslimvanoli.com
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
3: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லா நபிய பஅதா. அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தொடரில் இப்போ நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து அதாவது எழுத்து விஷயத்தில் ரசூலுல்லாஹ் காட்டிய ஆர்வங்கள் என்ன, எழுத சொன்னவைகள் என்ன, எதை எதெல்லாம் எழுதுறதுக்கு ரசூல் சல்லாஹம் கட்டளையிட்டார்கள், எதெல்லாம் எழுதினார்கள், எழுதுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள், இந்த மாதிரியான செய்திகளை மட்டும் முழுசாக இல்லை, முழுசாக தோத்தா நான் சொன்ன மாதிரி 100 லட்சத்துக்கு மேற்பட்ட செய்திகள் என்ன உண்டு. ஒவ்வொன்றுக்கும் சில சில உதாரணங்கள் வாதுற மாதிரியான செய்திகளை நம்ம இங்கே இதில் சொல்கிறேன். முதலாவது விஷயம் என்னென்னா, ஒரு செய்தி சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எழுத்தை கற்பிப்பதற்காக ஆர்வம் ஊட்டினார்கள். வணங்கிட்டா எழுத்தை கற்பிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். அந்த செய்தி வந்து சில அறிஞர்கள் வந்து ஹசன் தரத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அலிபுனு ஆசிம் என்றவர் வாராரு. சில அறிஞர்கள் அதை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றிருந்தாலும் ஷுஐபல் அர்னாவுத் போன்ற அறிஞர்கள் வந்து ஹாலிதுபின் அப்துல்லா என்ற ஒருவரும் இன்னொரு அறிவிப்பில் வாரதனால பைஹக்கையில் அலிபின் ஆசிம் என்ற ஒரு பலகீனமாக இருந்தாலும் இன்னொரு அறிவிப்பில் ஹாலிதுபின் அப்துல்லா என்றவர் என்ன செய்கிறார் வராங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த ஆசிரியர் வழியை அறிவிக்கிறதால் இது ஹசன் தரத்தில் உள்ளது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க ஷுஐபல் அர்னாவுத் என்ன செய்கிறார் சொல்கிறாரு. அதே போல் இப்னு சஅதும் வந்து இன்னொரு அறிவிப்பில் வந்து ஆமிர ஷாபி வந்து அவர் வந்து ரசூலான காலத்தில் இல்லாதவர் தான், ஆனால் ரசூலான காலத்தில் நடந்த அந்த செய்தி அறிவிக்கிறார் அப்படின்னா அது முரசலான செய்தி. முரசலன்னு சொன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டிருந்து கேட்ட சஹாபி யார், அல்லது அவர்கிட்ட வேறு யாரை தாபின் கேட்டிருந்தால் அது யாருன்றத அந்த தாவல் இல்லாமல் அறிவிக்கிறதுக்கு தான் பேர் முரசல். தாபிக்கு மேலே அறிவிப்பாளர் அப்படி ஒரு செய்தியும் வருது. இந்த 3 இஸ்னாதையும் வைத்து இது ஹசனான தரம் விஷயம் உண்டாயிருக்குது. ஹாலித் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறார், அலிபின் ஆசிம் அறிவிக்கிறார், வேறொரு அறிவிப்பில் என்ன ஆமிர ஷாபி அறிவிக்கிறார். இந்த 3 வச்சு ஹசன் தரத்தில் என்ன செய்கிறார் சொல்கிறாரு. அல்லாஹு ஆலம். என்ன ஒரு ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு பலமான அந்தளவுக்கான ஒரு பலம் போதும், வேறு அடிப்படைகளுக்கு முரண் இல்லாமல் இருக்கிறதால் அந்தளவுக்கு பலம் போதும் என்று கருதக்கூடிய அமைப்பில் தான் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அது என்னென்னா தபக்காத்திலையும் பைஹக்கிலையும் முஸ்னத் அகமதில் 2216 இலக்கத்திலையும் வரக்கூடிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கான நாசும் மினல் அஸ்ரா யௌம பத்ரின் லம் யக்குன் லஹும் ஃபிதா உன். பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட சிலருக்கு பரிகாரமாக கொடுப்பதற்கு என்ன எதுவுமே இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் பரிகாரத்தை வாங்கிட்டு விடுதலை செஞ்சாங்களே, அப்போ எதுவுமே இருக்காத மனிதர்கள் இருந்தார்கள். ஃபஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, ஃபிதா அஹும், அவங்களோட பரிகாரமாக, ஐயோ அல்லிமு அவுலாதல் அன்சாரி அல் கிதாபா, அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத்தை கற்றுக் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். அதை நாங்கள் ஃபிதாவாக என்ன செய்ய ஏற்றுக்கொள்வோம். அதாவது ஒரு மாதம் இருக்கிறது, டைம் வரல, ஒரு மாதம் இருக்கிறது, எழுத்தை படிக்கிற அளவுக்கு என்ன, ஒரு மாதம் அந்த பிள்ளை எழுத்தை படிக்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு செய்தி என்ன செய்து வருது, அதுதான் பரிகாரமாக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதாவது வாங்கினார்கள் என்றும். அந்த ஷாபீட் அறிவிப்பு வருதுன்னு சொன்னேன் தபக்காத்தில், அதில் எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது அந்த பத்ரவாசிகளுடைய அந்த பரிகாரம், தண்ட பரிகாரம் இருந்துச்சு, கைது செய்யப்பட்டவர்களுடைய பரிகாரம் இருந்துச்சு, 4000 திர்கம் இருந்துச்சு. அப்போ அப்படி இல்லாதவர்களுக்கு அந்த 4000 திர்கத்துக்கு ஈக்குவலாக எழுத்து படிப்பிக்கிறது. சில வரலாற்றுடைய அறிவிப்புகளில் வருது என்னன்னு சொன்னால், 10 பேருக்கு படிப்பிக்கிறது. அப்போ 4000 திர்கம் சரியா ஈக்குவலாக 10 பேருக்கு எழுத்தை கற்றுக் கொடுத்தல் அப்படின்ற பகுதி என்ன செய்து வருது. அதுக்கு ஈக்குவலான ஒரு தாலிமன் சொல்லலை, 4000 திர்கம் அப்படின்றது ஒரு பரிகாரமாக வாரதுன்றது அர்பா தாலாஃப் 4000 வந்திருக்க, அல்லாஹிர் வெளிப்படையாக அது 4000 திர்கம் தான். அப்போது அது வந்து படிப்பித்தலுக்கு ஈக்குவலாக ரசூலாங்க எடுத்துக்கிறாங்க 10 பேருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா 4000 திர்கம்ன்றது அன்றைக்கு பெரிய ஒரு தொகை. ஆனால் அந்த பரிகாரம் என்றத ரசூலாங்க இறக்கிய செஞ்சிருக்கலாம், மிகவும் குறைச்சி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி படிப்பிச்சுட்டு போங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு இது ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னதாக 10 பேருக்கு நீங்கள் படிப்பிச்சு என்ன செய்யணும் அனுப்பணும் என்று சொன்னதாக, இதை ஒரு ஃபிதாவாக வாங்கியதாக வருகிறது. இந்த செய்தி ஹசன் தரத்தில் நம்ம பார்க்குற டைமில் வந்து ரசூலுல்லாஹ் எழுத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். உண்மையிலே கல்வி அறிவென்றே இந்த காலத்தில் சொல்கிறது, படிப்பறிவென்று இந்த கணக்கெடுக்கிறதுலாம் எதை வச்சேன்னா, எத்தனை மாடு படித்தாங்கன்ற இல்லை, எழுத்தறிவு தான், எழுத வாசிக்க தெரியுமானதை வச்சு தான் அவர் படித்தவர். ஒரு ஊரில் வந்து 98% இந்த நாட்டில் படித்தவர்கள் இருக்கிறார்கள், பிஎஸ்சி முடித்தவங்க இருக்கிறாங்கடோ அல்லது பிஏ எம்ஏ முடித்தா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அதில் உள்ள எல்லாம் அர்த்தம் பண்ணால் எழுத வாசிக்க தெரியும்னு அர்த்தம், அதான் படிப்பு. இதுக்கு தான் எழுத்து வாசிப்பு, அந்த தாய்மொழியில் எழுத்து வாசிப்பு, அல்லது ஒரு அந்நிய காலனித்துவம் இருந்தால் அவன்ட மொழியும் எழுத வாசிக்க தெரியுமான்னு என்ன செய்வான் பார்ப்பான். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாருடைய பிள்ளைகளுக்கு எழுத கற்றுக் கொடுக்குமாறு சொன்னார்கள் என்றால், எழுத்துக்கு ரசூல் அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த விமர்சனங்கள் வந்து நிரூபிக்கப்படவில்லை என்றால் இந்த செய்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படி தான் எடுக்கலாம். அல்லாஹுவாலும் ஒரு வரலாற்றுக்கு இது இந்த அளவுக்கான ஒரு செய்தி போதுமானது. ஏன்னா ஹசன் தரத்தில் பார்க்குறதுக்கு 3 விதமான அறிவிப்பு என்ன செய்தி இதில் வருது. இப்படி படிப்பிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஒரு தடவை ஒரு பிள்ளைக்கு வந்து படிப்பிக்கிற டைமில் என்னது கற்பிக்கிறதுக்கு கொஞ்சம் அடிக்கவும் செய்வாங்க தானே, இதை படி இதை படினு சொல்லி ஒழுங்காக படிப்பிக்கிறது. ஒரு ஆசிரியராக இருக்கிற டைமில் அந்த படிப்பித்தல் ஆற்றல் உள்ளவங்க அடிக்கவும் செய்வாங்க. அப்படி அடிச்சிட்டார் அன்சார பிள்ளைகள் ஒருவருக்கு, அந்த ஏற்கனவே கைதி தானே, அவர் படிப்பிச்சு கண்டிக்கிறாரு, அடிச்சிட்டார். அப்போது ஒரு பிள்ளை வந்து அழுதுட்டு என்ன செய்யுது வீட்டுக்கு போகுது, கால தரவணி மொல்லுமி தரவணி முஅல்லிமி, எனது ஆசிரியர் என்ன செஞ்சிட்டார் எனக்கு அடிச்சிட்டாரு அப்படி என்று சொன்ன உடனே அந்த வீட்டில் உள்ள சில கால அல் ஹபீஸ் கெட்டவன் சரியா, யத்லுபு பி தஹ்லி பத்ரின் வல்லாஹி லா தஅதிஹி அபதன், பத்ருடைய பழிவாங்கலை செய்கிறான். வாய்ப்பு இருக்கு தானே, பத்ரில் கைதியாக வந்து பத்ரில் கொல்ல வந்த ஒருத்தர் கைதியாக இருந்து படிப்பிக்க விட்டுருக்கு, அவன் பிள்ளைகளுக்கு ஒரு அடிக்கிறதன் மூலம் பழி வாங்குறதுக்கான சான்ஸ் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதனால் இது ஒரு அந்த ஆசிரியர் கல்வின்றது மரியாதையாக இருந்தாலும் இங்கே படிப்பிக்கிறது கைதி, கைதியை படிப்பிக்க வச்ச முதல் ஆசிரியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விளங்கிட்டா, அந்த கண்ணியத்தை கொடுத்தது முதலனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து ஒரு கைதி செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. அதான் இவர் என்ன செய்கிறன்னா பழி வாங்குறதுக்கு செய்கிறார், அதனால் நீ திருப்பி போக வேண்டாம் என்று அந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க தடுத்தார்கள் என்ற ஒரு சம்பவம் முஸ்னத் அஹமதில் 2216 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவம் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்தை என்ன செய்கிறாங்க படிப்பிக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எழுதினாங்க. குர்ஆன் என்ற சப்ஜெக்டை வந்து நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வரோம், ஏன்னா அது எல்லாருக்கும் குர்ஆனுடைய எழுத்து சம்பந்தமாக வரக்குள்ள அவசரமாக என்ன செஞ்சிடலாம் நம்ம அந்த தகவலை சொல்லிடலாம். அது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் அதாவது எழுத அனுமதித்திருந்தார்கள், எதில் சொல்லியிருந்தார்கள் என்ற செய்திகளை பாருங்கள். இதோ இன்னொரு பலகீனமான ஒரு செய்தி வரும் என்ன சொல்லி, அதில் முஹம்மது பின் இஸ்மாயில் என்றவர் வரார், அதான் சாரி அஃபோன் இமாம் புகாரி சொல்கிறார், ஹலீல் பின் முர்ரா என்றவர் வரார், முன்கருள் ஹதீஸ், ஹதீஸில் நிராகரிக்கப்பட வேண்டியவர். அது என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு அன்சாரு தோழர் இருப்பார், அவர் ரசூலுல்லாஹிட்ட ஹதீஸ்களை கேட்பார், ஆனால் அவருக்கு மன்னனம் வராது, அவருக்கு மன்னனம் வராது, ஆனால் ரசூலோட பேச்சில் அவருக்கு கவர்ச்சியாக இருக்குது. ரசூல் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை நீ கேட்குறேன்னு எனக்கு என்ன செய்யுது, அவ்வளோ விருப்பமாக இருக்குது, ஆனால் எனக்கு எழுத வராது, அதனால் எனக்கு வந்து நான் என்ன செய்யன்னு கேட்குறேன். அப்போ ரசூல் இஸ்டைன் பிய மீனிக், உங்களை வளதை கொண்டு நீங்கள் துணை தேடிக்கொள்ளுங்க, முயற்சி எடுத்துக்கோங்க, அப்படின்னா எழுதிக்கோங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லிட்டு அபியதில் ஹத் இப்படி சொன்னாங்கன்னு வருது. ரசூலாங்க இப்படி சொன்னார்கள் அப்படின்னா ரசூலாங்க இப்படி சொன்னார்கள், கவனமாக்கணும், இப்படி சொன்னார்கள் அரபு தானே சரியா, இப்படி சொன்னார்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எழுத சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வருது. சொல்லிட்டு இந்த ஹதீத் வந்து ஹாதா ஹதீத் இமாம் திருமிதி தான் அதை பதிவு செய்கிறாரு. 2666 இலக்கத்தில் வருகிறது. அல்பானி இதை தாயிஃபன்றாரு. இமாம் திருமிதியை வந்து இது பலகீனமான ஹதீத் என்ன செய்கிறார் சொல்கிறார். அல்பானை பலகீனப்படுத்துகிறாரு, இமாம் திருமிதி பலகீனப்படுத்துகிறார், அதுக்கு முன்னால் இமாம் புகாரி என்ன செய்கிறார் இதை பலகீனப்படுத்துகிறார். ஸோ இந்த செய்தியும் ஒரு இப்போ வரலாற்றில் ரசூலாங்க எழுத சொன்னாங்க என்று சொல்லி நம்ம ஒரு பொதுவான உலகத்துக்கு பேசுகிறாருந்தா இதெல்லாம் பெரிய செய்தி. ஏன்னா ஒரு இஸ்னாது இல்லைங்க, ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லைங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அடுத்த சமுதாயத்தில் ஒரு செய்தியை சொல்வதற்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசையில், அவங்களுக்கு முழு மார்க்கமும் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரே ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசை முழு மார்க்கும் கிடச்சி, ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லை. ஸோ இஸ்லாமிய சமுதாயத்தில் இது பெரிய கொடை. எனவே இந்த செய்திகளை நம்ம ஆதாரமாக சொல்லணும்னா எங்களுக்கு ஒரு முரணும் இதில் இல்லை, இருந்தாலும் இது பலகீனமான செய்தி, தாயிஃபான செய்தி இப்படி ரசூலாங்க சொன்னாங்கன்றது. ரசூ ஏன்னா நாங்கள் இதை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, என் மீது நான் சொல்லாத யார் சொன்னாலும் அவர் நரகத்தை தங்குமிடமாக்கி கொள்ளட்டும் ரசூலாங்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை பயப்படுறோம். அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன எழுத எதுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னார்கள் என்று புரிஞ்சுக்கொள்கிற மாதிரியான செய்திகளை பாருங்கள். அப்போ ரபிகனா காலத்தில் எவ்வளோ எழுத்து இருந்திக்கலாம்னு புரியலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொது எழுத்து என்றது எங்கே ஆரம்பமாகுது, மக்களோட எழுதுறது, மன்னர்களுக்கு எழுதுறது, த தீவான் எழுதுறது, மற்ற கடிதம் எல்லாம் மதீனாவில் தான் என்ன செய்யுது ஆரம்பமாகுது. மதீனாட எழுத்து ஆரம்பத்தை பற்றியே ஒரு செய்தி வருது பாருங்கள், அதுவும் மதீனாக்கு போகிறதுக்கு முன்னால். சஹீஹுல் புகாரியில் 3906 இலக்கம். நான் வந்து மிக முக்கியமான செய்திகளை தான் எடுத்துக்கிறேன், முழுசாக நம்ம இதை தொகுக்கலை. அதாவது மாலிக் இப்னு ஜோசப், மாலிக் இப்னு அதாவது அந்த சுராக்கத் இப்னு மாலிக் இப்னு ஜோசப், சுராக்கத் இப்னு மாலிக் இருக்கார் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹிஜ்ரத் டைமில் பின்னால் ஃபாலோ பண்ணி போவார், பின்னால் ஃபாலோ பண்ணி விரட்டிட்டு போகிறவர் வந்து, அப்படி போகிற நேரத்தில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. அவர் பாதிக்கப்படுறாரு, ஒரு குதிரை விழுது, அவரால் எழுப்பி போக முடியலை, அப்போ என்னை காப்பாற்றுங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதவிகள் பண்ண அவர் நினைக்கிறார். ரசூலாங்க எதையுமே என்ன செய்கிறார் வானான்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற ரசூலாங்க ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்கிறாங்க, உன்னை சமுதாயம் என்னை ஃபாலோ பண்ணாத மட்டும் என்ன செய்யும் பார்த்துக்கோங்கோ அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன செய்கிறார் பார்த்துக்கொள்ளு சொன்னார்கள்னு வருது. இந்த செய்தி புகாரியில் வருது. அப்போ அந்த டைமில் அவர் கேட்குறாரு, எனக்கு ஃபசஅல் துஹூ ஐயக்துபலி கிதாப அம்னின், உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எனக்கு எழுதித்தாங்க, உங்களுக்கு எனக்கு இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை எனக்கு எழுதித்தாருங்கள் அப்படின்னா நபி வந்து மாலிக்கு என்ன செஞ்சார் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் என்ற ஒரு ஒப்பந்தம் எழுதித்தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த இடத்துல ஆமிர் இப்னு ஃபுஹைரா இருக்கிறார், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய என்ன குலாம் விளங்கிட்டா அந்த அடிமையாக இருந்து அதை விடுதலையானவர் அல்லது அப்போ அடிமையாக இருக்கிறவர் சரியா, அவர்கிட்ட என்ன செய்கிறாரு அதாவது சொல்கிறாங்க எழுத சொல்லி ரசூலாங்க. ஃபகதப, அவர் எழுதுகிறாரு ஃபி ருக்அத்தி மின் அதீம், தோளில் எழுதுகிறாரு, தோளில் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு சொன்னார்கள், அந்த அது எப்படியோ அந்த வார்த்தை பிரயோகத்தை கருத்து அடிப்படையில் தோளில் எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு வருது. தோளில் எழுதி என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்கன்னு வருது. அப்போது இந்த ருக்ஆண்டா ஒரு ஒரு பகுதி அதீமன் சொல்கிறது தோல் சரியா, அதீமன்ற தோளை எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது நான் அந்த எழுதுகின்ற ஏடுகள் சம்மந்தமாக வரக்கூட சொல்கிறேன், மென்மையான தோல் மடித்து வச்சுக்கொள்ள முடிந்த அமைப்பிலான மென்மையான தோளுக்கு என்ன செய்கிறது இதை சொல்கிறது, கடத்த தோள்களில் மென்மையான தோல். அப்போது இது தெளிவாகவே வருது. எப்படி வருதுன்னா எழுத கேட்டார்கள், எழுத சொன்னார்கள், ஃபுஹைரா என்ன செய்கிறாரு ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதுகிறாரு, எதில் எழுதினார் சரியா அப்படின்றது தெளிவான ஒரு செய்தி புகாரில் வருது. இப்போ இப்படி எழுத சொன்னார்கள்னு மாலிக் இப்னு சுராக்கா இப்னு ஜோசம் சொல்கிறது ஹதீதா இல்லையா, ஹதீத் ரசூலாங்க எழுத சொன்னார்கள் என்றாலே ஹதீத் தானே அது சரியா, அது வித்தியாசம். இப்போ இதே முழுமையான ஹதீத் எதை எழுதி கொடுத்தார்களோ அதை மாலிக்கிட்ட அது இருந்து மாலிக் அதை அறிவிச்சிருந்தா நபி அவர்கள் எனக்கு இப்படி எழுதி தந்தார்கள், இந்த தகவல் இதில் இந்த ஏட்டில் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஒரு இதாக இல்லையா, என்னது அதாவது ஒரு ஹதீதாக இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு தடை உண்டு இருக்கலைன்னு என்ன செய்யுது? மிக தெளிவாகவே இதில் விளங்குது. சும்மா மவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செஞ்சாங்க, போய்விட்டார்கள் என்ற செய்தி இதில் வருது. அப்போ எழுதினவர் யார்? ஆமிர் இப்னு ஃபுஹைரா. ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதுங்க. அதனால தான் நபிகளுக்கு எழுதுகின்றவர்கள் பட்டியலாம் ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ன செய்வார், வருவார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரைட். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பின்னால் நிறைய சின்ன சின்ன வழக்குகள் எல்லாம் கூட, சின்ன சின்ன வழக்குன்னா பெரிய வழக்கு தான், சின்ன சின்ன அரசு உட்படக்கூட எல்லா வழக்கையும் எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்கன்ற சொல்கிற அளவில் எழுதிக்கிறாங்க. ஒரு கொலை சப்ஜெக்ட் உண்டு, சஹீஹ் புகாரி 7192 வரக்கூடிய ஒரு செய்தி, அதாவது இந்த முஹையீசாவுடைய செய்தி. அப்துல்லா இப்னு சஹல் முஹையீசா இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஹைபரில். அப்போ வந்து என்ன, அந்த இடத்துல அப்துல்லா கொல்லப்பட்டார்ன்ற செய்தி வருது. அப்போ யூதர்களில் ஒரு சிலர் கொண்டுட்டாங்க என்ற தகவல் வந்தோடனே அதை ரசு பெரிய சம்பவம், அதை ரசூலாம் விசாரிக்கிறாங்க. அப்போது விசாரிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக அவர்களோடு அந்த வழக்கை விசாரிக்கிற விஷயத்தில் எழுத்து மூலம்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, நடவடிக்கை மேற்கொண்டார்கள் என்று. ஃபக்கத்தப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலை ஹிம்பிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து என்ன தகவலாக எழுதி அவர்களுக்கு என்ன செய்தார், இந்த வழக்கு விசாரணையுடைய சப்ஜெக்டில் என்ன நடக்குதோ அதில் எதை அவர்களுக்கு அனுப்பணுமோ அதை எழுதி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இதை விரிவாக பேசியிருந்தேன், எழுதி அனுப்பினார்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த செய்தியில் அந்த தகவலில் என்ன செய்து வருகிறது. அப்போ இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு விசாரணை ஹைபரில், ஹைபர் கொஞ்சம் மதீனாலேருந்து வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எழுத்து மூலம் எழுதி என்ன ஒரு தோளில் எடுத்து எழுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு விளங்குது. அப்போ வெறுமனே நம்ம சிந்தனையில் வாய் வழி தகவல் போய் தங்க சொல்லிடுங்க, எங்கள் சிந்தனை எப்படி வாய் வழி தகவலை போய் தங்க சொல்கிறது, மறுபடி வாய் வழி தகவல் இங்கே வர்றது ஷஃபவின்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டா இது மட்டும்தான் என்றல்ல, இது மட்டும்தான் என்றல்ல, ரசூலுல்லாஹ் நிறைய எழுத்தில் தகவலை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். குறிப்பாக வழக்கு போன்ற விஷயங்களில் என்ன தகவல்கள் என்பதை ரசூலுல்லாஹ் எழுத்து என்ன செஞ்சுக்கிறாங்க, பயன்படுத்தி. இப்போ இது ஹதீஸா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை எழுதினார்கள், இந்த விஷயத்தை தகவலாக சொன்னார்கள், அதை கொண்டு போகிற சஹாபி இந்த செய்தியை பிற்காலத்தில் அறிவித்தா அந்த ஏட்டையும் வச்சுருந்தா இது ஹதீஸா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்கிறார்கள், இது பொது வழக்கிலையும் வரும் ஹதீஸ் என்ற வட்டத்துக்குள்ளே இது என்ன செய்யும் வரும் என்றத சொல்கிறேன். எழுதியிருக்கிறான் தகவல் வர இந்த ஹதீஸை சொல்லலை, எதை எழுதி அனுப்பினார்களோ அந்த செய்தி அந்த சஹாபி பொண்ணு பிரகாரிச்சா அது ஹதீஸா இல்லையான்னு கேட்டேன், அது ஹதீஸா என்ற செய்தி சந்தேகமே இல்லை. அடுத்த சஹீஹுல் புகாரியில் 3060 இலக்கத்தில் வருது, ஹுதைஃபா ரதியுல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளை போடுறாங்க, உக்துபுலி மன் தலஃபத பில் இஸ்லாமி மின் அன்னாஸ், எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு லிஸ்ட் எழுதுங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். புகாரியில் 3060 இலக்கு, எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, மன் தலஃபத பில் இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி,
2: உங்கள் முஸ்லிம் வானொலி
0: சிந்தனை.
3: ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எப்போதும் அவன் என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு. ஓ மனிதர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா. நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள். அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இறுதி நபி, முதலில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள், நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதர்களே, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள் என்றால், நம்ம எத்தனை தடவை செய்ய வேண்டும்? இப்போ தௌபாவை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். நம்ம செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரையில் அந்த பாவங்களுக்காக நம்ம தௌபா செய்து அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், உலமாக்கள் அதற்கு சில நிபந்தனைகளை கூறுகிறார்கள். முதலாவது நிபந்தனை என்ன? இஹ்லாஸ். அது பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அடிப்படை. தௌபாவை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். ஒரு ட்ரெடிஷனலாக செய்யக்கூடாது, ஃபார்மாலிட்டிக்காக தௌபா செய்யக்கூடாது. ரைட், தௌபாவை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த ரமலான் வந்தால் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இந்த ட்ரெடிஷ்னல் தௌபா செய்கிறவங்க, பள்ளிவாசலுக்குள்ளே ஸ்பீக்கரை போட்டுட்டு லைட்டையும் போட்டு வச்சுட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லைட்டை உள்ளுக்கு டிம் பண்ணுறது. இதெல்லாம் வித்தியார்த்திகள். அதனால் ரமலான் 27 அண்டைக்கு மட்டும் ஸ்பெஷல். இது மார்க்கத்தில் உள்ள விஷயம் கிடையாது. இது இஹ்லாஸான தௌபா கிடையாது. அவர் இருந்துக்கு என்ன செய்வார் இமாம்? யா அல்லாஹ், அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் எல்லாம் ஒத்தகரத்துள்ள சொல்ல திரும்ப திரும்ப போட்டு போட்டு அவர் சொல்லுவார். இவர் இருந்துக்கு ஆமீன் சொல்கிறது. ரைட், அந்த தௌபா இல்லை. தௌபாவினுடைய முதல் கண்டிஷன் என்ன? இஹ்லாஸ். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? அந்த பாவத்தை விடணும். நம்ம செய்கிற தௌபா செய்ய போகிறோம்னா செய்கிற பாவத்தை விட வேண்டும். இப்போ தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிற ஒருவர் தௌபா செய்ய போகிறார், அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை அவர் விட வேண்டும். அப்போ இனி பர்ஃபெக்டாக தொழுவேன் என்கிற முடிவுக்கு வரணும். மூன்றாவது வந்து, இனிமேல் இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த தப்பை, இந்த பாவத்தை இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று. நாலாவது என்ன செய்ய வேண்டும்? அவர் ஃபீல் பண்ணணும், நான் இவ்வளோ காலம் இப்படி பண்ணிட்டேனே, என்னுடைய தாய்க்கு இப்படி பண்ணிட்டேன், என் மனைவிக்கு இப்படி பண்ணிட்டேன், என்னுடைய அண்டை வீட்டாரோடு இப்படி நடந்து கொண்டு விட்டேன், நான் தொழுகையில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன், பொருளாதாரத்தில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னதமு தௌபா, கவலைப்படுவதே ஒரு தௌபா என்றார்கள். அப்போ அந்த ஃபீலிங் நமக்கு வர வேண்டும். அதே போன்று அடியார்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இஷ்யூஸாக இருந்தால், பிரச்சனைகளாக இருந்தால், ஈகோவெல்லாம் பார்க்காம அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேர் இதற்கு இன்னும் முக்கியத்துவம், நான் உட்பட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருக்கிறோம். அதனுடைய பாரதூரத்தை இன்னும் நம்முடைய உள்ளம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கு. நம்மகிட்ட ஈகோ வந்துடுது உடனே. இப்போ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள், அநியாயங்கள், அடுத்தவருடைய ஹக்குகளில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையில், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நீதியானவன். அல்லாஹ்வுடைய நீதியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ரெண்டு மிருகங்கள், ரெண்டு ஆடுகள் ஒன்றை ஒன்று குத்துகிறது. கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தி விட்டால் இரண்டு ஆடுகளையும் மறுமையில் எழுப்பி அல்லாஹ் நீதி வழங்குவார். இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுப்பான், குத்தி ஆட்டுக்கு அல்லாஹ் பழி தீர்ப்பான். இப்போ பகுத்தறிவில்லாத மிருகத்திற்கே இந்த நிலை என்றால் மனிதனுடைய நிலை என்ன? நீதி நிச்சயமாக கிடைக்கும், அதில் நோ டவுட். 100% உறுதியாக அல்லாஹ் நமக்கு நீதியை பெற்றுத் தருவான் மறுமையில். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்ததரூன மனில் முஃப்லிஸ், இந்த பேங்க்ரப்டானவன் திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் அவங்களுடைய வழக்கத்தில் உள்ள அந்த பேங்க்ரப்ட், அந்த நம்ம தமிழில் நம்ம ஸ்ரீலங்காவில் வங்குரோத்துன்னு சொல்லுவோம், அவர்களுக்கு பழக்கமான வங்குரோத்துக்குரிய விளக்கத்தை சொன்னார்கள். என்னது? மல்லா தீனார் அலகு வலா திருஹம், யாருக்கு தீனாரும் திருஹமும் இல்லாமல் போகிறதோ அவர் தான் முஃப்லிஸ் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தீனார் திருஹம் இல்லாமல் போனால், இன்றைக்கு இல்லாமல் போனால் நாளைக்கு கிடைக்கும், அல்லது இல்லாமல் போனால் ஒன்றும் ஆக போறல்ல. ஆனால் உண்மையிலேயே இஃப்லாஸ் என்பது என்ன என்று கேட்டால், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனிதன், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக ஏசுவது, தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக அடிப்பது, தன்னுடைய சகோதரனின் பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டுவது, தன்னுடைய சகோதரனின் இரத்தத்தை அநியாயமாக ஓட்டுவது, தொழுகையாளி நோன்பாளி இபாதத்துகள் செய்யக்கூடிய மனிதன் இப்படி செய்துவிட்டு மறுமையிலே அவன் வந்து நிற்கும்போது அல்லாஹ் அவனையும் இவனால் பாதிக்கப்பட்டவனையும் அழைத்து என்ன செய்வான்? இந்த உலகத்தில் தொழுது கொண்டு நோன்பு பிடித்துக் கொண்டு இருந்த மனிதனுடைய நன்மைகள் அவ்வளவையும் எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் யார்? எல்லாம் லாஸ்ட். அவர தொழுகை, அவர நோன்பு, அவருடைய தர்மம், அவருடைய ஹஜ், அவருடைய உம்ரா, அவர் செய்த திக்ருகள், ஓதிய குர்ஆன்கள், லா ஹவுல வலா குவ்வத் இல்லா பில்லா, எல்லாவற்றையும் எடுத்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் ஜீரோ, ஒன்றுமில்லை. அடுத்தது என்ன செய்கிறான் என்று கேட்டால், அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப பார்க்குறான். யார்? இவனால் பாதிக்கப்பட்ட மனிதனை. ஆனால் அவன் சுவர்க்கத்திற்கு போவதற்கு தடையாக அவனுடைய பாவங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அவ்வளவு பாவங்களையும் எடுத்து இந்த தொழுகையாளிக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் முதலையும் இழந்து அடுத்தவனுடைய நஷ்டத்தையும் சுமக்கிறார். இவர் தான் உண்மையான முஃப்லிஸ் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ சின்ன விஷயம் அல்ல. அதனால தான் அல்லாஹுடைய ரஹீக்குல் மக்தூம் என்ற ஹதீஸ், அந்த சீரா புத்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க, கடைசி பகுதி எடுத்து வாசித்து பாருங்கள். கொஞ்சம் உருக்கமான பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள், அந்த கடைசி பகுதியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக அடிக்கடி வாசிக்க வேண்டிய, நம்முடைய உள்ளத்தை தர்கிக் பண்ணுவதற்கு மென்மையாக்குவதற்கு தேவையான ஒரு பகுதி அது. அந்த பகுதியிலே ஷேக் முபாரக் பூரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னென்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் மிம்பருக்கு வந்து, பள்ளிக்கு வந்து மிம்பரில் ஏறி உட்கார்ந்து அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றிருந்தால், அநியாயங்கள் செய்திருந்தால், ஃபல் யத்தஹல்லல் ஹு மின்ஹு, அவரிடம் போய் அதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அவரிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஹலாலாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையிலே தீனார் திர்ஹம் என்ற பேச்சு கிடையாது. அங்கே என்ன இருக்கும்? ஹசனாத் செய்யாத் தான் இருக்கும், நன்மைகள் தீமைகள் என்ற பேச்சு தான் மறுமையில். எனவே அங்கே போய் கை செய்தப்படுவதற்கு முன்னால் தீனார் திர்ஹம் விஷயங்களை இந்த உலகத்தில் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை உயர்த்தி சொன்னார்கள், சேட்டை தூக்கி சொன்னார்கள், என்னுடைய முதுகு இதோ இருக்கிறது, நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து பழி தீர்த்து கொள்ளட்டும் என்றார்கள். அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து அவர் என்னிடத்தில் பழி தீர்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அவர் சின்ன விஷயம் அல்ல. இப்போ தௌபாவினுடைய 5வது கண்டிஷன் என்ன? யாருக்காவது, நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இனபந்துக்களாக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், நமக்கு கீழே வேலை செய்தவர்களாக இருக்கலாம், ஒன்றாக மஸ்ஜிதிலே இருந்து தாவா பணி செய்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் விளையாடியவர்கள் நன்றாக மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் பெரிய கொள்கைவாதியாக இருந்தாலும், பெரிய தக்குவாதாரியாக நீங்கள் இருந்தாலும், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம நல்லவர்களாக இருந்தால் மற்றவங்களை மன்னிச்சுட்டு போய் தேடிக்கணும். நம்ம பழி தீர்க்கணும் என்ற நீயத்தோடு நம்ம இருந்து விடக்கூடாது. நம்மளால் ஒருவர் நரகம் போய் விடக்கூடாது. நமக்கு அநீதி இழைத்தாலும் யா அல்லாஹ் அவனை மன்னிச்சு ரெண்டு துவா கேட்டுட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அநீதி இழைக்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் இப்படியும் சொல்றான், வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காராக்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா இருக்கானுன்னு நீ நினைக்காத. அநியாயம் கொஞ்சம் பேர் நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம சமூகத்தில் சிலரை ஸ்டைல் பொழுதுபோக்கு என்னென்றா, மற்றவனை சீண்டுவதும் மற்றவனுக்கு அநீதி இழைப்பதும் தான். வேறு பொழுதுபோக்கே அவருக்கு இல்லை. மற்றவனை குறைய தேடுறது, அதை பற்றி பேசுறது, அதை பற்றி எழுதுறது, லா ஹவ்ல வலா குவ்வத் இல்லா பில்லாஹ், அவருக்கு முழுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவரால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார்கள், ஆனால் எதிராக கைதூக்க பயப்படுவாங்க. என்னென்ன அவங்களுக்கு மர்ம நம்பிக்கை இருக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபியை நீ நிச்சயமாக நினைக்க வேண்டாம். அவங்களை அல்லாஹ் பிற்படுத்துகிறான், பிடிக்க வேண்டிய டைமில் பிடிப்பான். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நிலையிலேருந்து பாதுகாக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சப்ஜெக்டை பேசும்போது இறையச்சம் உள்ள ஈமான் உள்ள சகோதரர்களுக்கு ஒரு கேள்வி வாரன் என்றால்,

0: சக்திக்குட்பட்டவரை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப இதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை. ரைட். வேறு பிரச்சனை, உதாரணமாக ஒருவரை பற்றி அவதூறு பேசியிருக்கிறோம், பொய்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறோம் அவரை பற்றி. இப்போ என்ன செய்கிறது? அவர் இல்லை உயிரோட, அல்லது அவரை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த சந்தர்ப்பமும் நமக்கு இல்லை. இப்போ என்ன செய்கிறார் இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள், அவருக்காக நிறைய இஸ்திஃபார் செய்யுங்கள், அதே நேரத்தில் அவரை பற்றி மற்றவர்களிடத்து நல்லா பேசுங்கள். எந்த வாயால் அவர் மோசம், கெட்டவன், திருடன், விபச்சாரம் செய்தவன் என்று நீங்கள் பேசினீர்களோ அதே வாயால் அப்படியான சபைகளை தேடி போய் போய் அவர் நல்லவர், அப்படி கிடையாது என்று நீங்கள் பேசுங்கள், அல்லாஹ் போதுமானவன் என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஐந்து கண்டிஷனோடு ஒருவர் மௌத்தாகிறதுக்கு முதல் தௌபா செய்தால் நிச்சயமாக அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி,
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் ஒருவர் இரு சாரார்களுக்கு மத்தியில் ஒற்றுமைப்படுத்துவதற்காக கற்பனையாக நினைத்து சில பொய்களை சொல்வாரோ அது பொய்யாக கருதப்பட மாட்டாது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகையால் பிரிந்திருப்பவர்களை, பிரிந்திருக்கும் குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதற்கு இவ்வாறான பொய்களை சொல்லி நாம் அவர்களை சேர்த்து வைப்போம். ஒரு குடும்பத்தை சேர்த்து வைப்பது, ஒரு உறவை சேர்த்து வைப்பது மிக பெரும் நன்மையான காரியமாகும். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
4: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு முஸ்லிம் வானொலி www.muslimvanoli.com ஊடாக கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசினர்கள் இப்போது முஸ்லிம் வானொலியுடைய புத்தம் புதிய அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் இறங்கு தளங்களில் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
5: சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், சூரத்து தீன், சூரத்து ஜல்ஜலா, சூரத்து ஆதியத், அஞ்சு சூராக்கள். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? அஞ்சு சூராக்கள்ல முடியுமா? இன்னைக்கு வச்சு போமா, நாளைக்கு வச்சு போமா? சூரத்துல் காரியா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்-காரியத்து மல் காரியா, وما أدراك ما القارعة، يوم يكون الناس كالفراش المبثوث، وتكون الجبال كالإهن المنفوش، فأما من ثقلت موازينه، فهو في عيشة راضية، وأما من خفت موازينه، فأمه هاوية، وما أدراك ما هي، நாரும் ஹாமியா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வல் ஆகிபத்து லில் முத்தகீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்ஸான் இலா யௌமித்தீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால், அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்

0: ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்துல் காரிஆ குர்ஆனில் இருக்கக்கூடிய சூராக்களில் மிக முக்கியமான சூரா. சூரத்துல் ஜல்ஜலா, சூரத்துல் ஆதியாத், சூரத்துல் காரியா, இந்த மூன்றும் வார்த்தை அமைப்பிலும் சரி நினைவுபடுத்தக்கூடிய முறையிலும் சரி ஒரு சேர கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கும். சூரத்து தக்காசுர் அடுத்து வரக்கூடிய சூரா. இந்த நான்கு சூராக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை ஒப்பிட்டு பார்க்கலாம். சூரத்துல் காரியா உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரியா, அல் காரியா என்றால் அறிஞர்களை பொறுத்தவரை மின் அஸ்மா யௌமில் கியாமா, மறுமையுடைய பெயர்களில் ஒன்று அல் காரியா. எப்படி குர்ஆனில் அல் ஹாக்கா, அஸ் ஸாக்கா, அல் காஷியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை பல பெயரிட்டு அழைக்கிறானோ அது போன்று அல் காரியா என்பது மறுமையுடைய ஒரு பெயராகும். ومعلوم ان الشيء اذا عظم خطره كثرت اسماؤه. அறியப்பட்டது என்னவென்றால் எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்களும் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, அதனுடைய பயங்கரத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் குர்ஆனில் மறுமையை பல பெயரிட்டு அல்லாஹ் அழைக்கிறான். அப்படிப்பட்ட அழைக்கக்கூடிய ஒரு பெயர் தான் அல் காரிஆ என்றால். அல் காரிஆ கரஅ என்ற வார்த்தையை உள்ளடக்கியது. கரஅ என்றால் இரண்டு பெரிய பொருட்களை ஒன்றோடு ஒன்றாக மோதும் போது வரக்கூடிய சப்தம், எரிச்சலை ஏற்படுத்தும். அதை நாம் எதிர்பார்த்து இருக்க மாட்டோம் அந்த சப்தத்தை. ஆனால் திடீரென்ற சப்தம் வரும், ஒரு எரிச்சலை எம்முடைய காதில் அந்த சப்தம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அதுபோல்தான் அல் காரிஆ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருவது, ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு சப்தங்கள் ஏற்படும், அந்த சப்தம் எம்முடைய காதுகளை, அந்த சப்தம் எம்முடைய காதுகளில் எரிச்சலை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் கூறும் போது குர்ஆனுடைய பல வசனங்கள் அதை எமக்கு விவரிக்கிறது. இத ஷம்சு குவ்விரத் வ இத நுஜூமுல் கதரத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இத ஸமாஉன் ஃபதரத் இத ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹ வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹ வ காலல் இன்சானு மாலஹ. சூரியன் அப்படியே சூரியனுடைய ஒளிகள் அப்படியே பறிக்கப்பட்டுவிடும், சூரியன் உதிர்ந்து விடும், நட்சத்திரங்கள் அப்படியே வானத்திலிருந்து உதிர்ந்து பூமியோடு ஒன்றாக ஒன்றாக மோதும், மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றோடு ஒன்றாக மோத வைப்பான், சந்திரனும் சூரியனும் வானங்களும் அது அது அதனுடைய திசைகளோடு சென்று மோதிக்கொண்டிருக்கும், பூமி நிலநடுக்கத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கும். அல் காரியா, அப்போது இது போன்ற சப்தங்கள் எல்லாம் மனிதனுடைய காதில் எரிச்சலை ஏற்படுத்தும். அந்த சப்தங்களை அவனால் கேட்க முடியாது, பிளந்துவிடும் காதுகள் எல்லாம். அல் காரியா. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், கரா என்றால் உள்ளங்களை நடுக்க வைக்கக்கூடிய, திடுக்கிடக்கூடிய செய்திகள். உள்ளத்தில் அந்த செய்தியை கேட்டால் உள்ளம் அப்படியே என்னாகும், நடுங்கிவிடும். நடுங்கக்கூடிய செய்திகள் ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாள் அந்த காரியா என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். திடுக்கிடக்கூடிய செய்திகள் ஏற்பட்டுவிடும் அந்த நாளில், அல்லது காதுகளை பிளக்கக்கூடிய, எரிச்சலூட்டக்கூடிய சப்தங்களுடைய நிகழ்வுகள் அங்கே நடக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், சூர் ஊதப்பட்டால், அந்த சப்தம், சூருடைய சப்தம் வெளிப்பட்டால் கபர்களில் இருந்து மனிதர்கள் எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்வார்கள். சூர் ஊதப்பட்ட சப்தம் கேட்டால் அல் காரியா, மனிதர்கள் எல்லோரும் விரைந்து அல்லாஹுவை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார்கள். காலு யா வைலனா மன் பஅதனா மிம் மர்கதினா. அவர்கள் கேட்பார்கள், யார் எம்மை கபர்களில் இருந்து எழுப்பியது, உறங்கிக் கொண்டிருந்த எம்மை உயிரில்லாத இருந்த எம்மை யார் உயிர் கொடுத்து எழுப்பியது என்று அந்த சப்தத்திற்கு பிறகு அவர்கள் கேட்பார்கள். அங்கே பதிலளிக்கப்படும், ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதக்கல் முர்சலூன், இதுதான் நபிமார்கள் சொன்ன உண்மையான செய்தி, இதுதான் அல்லாஹ் அளித்த வாக்குறுதி என்று அந்த மக்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிகழ்வை பற்றி நமக்கு பல வசனங்களில் சொல்கிறான். யௌம தரௌனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், முன்னாலும் பார்த்தோம் இந்த வசனத்தை. தாய் தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை என்ன செய்வாள்? மறந்து விடுவாள். அல்லாஹ் சொல்கிறான், வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை, குட்டியை, விலங்கினங்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அந்த பயத்தால் வெளிப்படுத்தி விடுவார்கள். அல் காரியா ஏற்பட்டால் என்னாகும்? இந்த நிலைமை ஏற்பட்டுவிடும், மனிதன் திடுக்கிட்டு விடுவான், நடப்பது என்னவென்று அவனுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், வச்சரன்னாச சுக்காரா, மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். வமாகும் பி சுக்காரா, அது என்ன அல்ல, என்ன போதை அல்ல, மதுவின் போதை அல்ல. வலாக்கின் அஸாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வின் தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை ஏற்படுத்தக்கூடிய காட்சி பயங்கரமாக இருக்கும். யௌம துபத்தலுல் அர்து வல் யௌம துபத்தலுல் அர்த், பூமியின் அமைப்பு மாற்றப்படும், வானங்களின் அமைப்பை அல்லாஹ் மாற்றி விடுவான், சூரியனுடைய ஒளிகள் பறிக்கப்பட்டு விடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும். அல்லாஹு அக்பர், பூமியுடைய எல்லா அமைப்புகளும் சின்ன பின்னமாக நொறுங்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமையை ஏற்படுத்துவான். அந்த திடுக்கிடக்கூடிய செய்தி ஏற்படும் என்றால் அந்த மனிதன் கபர்களில் இருந்து எழுந்து வரும்போது அந்த மஹ்ஷரில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. யார் யார் யாருடைய உறவினர்கள் என்றெல்லாம் அவன் கவனிக்க மாட்டான். அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷரூன் நாஸு யௌமல் கியாமா, மறுமையில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். ஹஃபாதன் உராதன் ஹுர்லன், செருப்பில்லாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக. குழந்தை பிறந்தவுடன் ஆண்களுக்கு ஹத்னா செய்வார்கள், அந்த ஹத்னா செய்யப்படாதவர்களாக மனிதன் எழுந்து வருவான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களும் ஒரு அமையில் ஒரு இடத்தில் இருக்கும் போது நிர்வாணமாக இருந்தால் ஒருவர் ஒருவரை பார்க்கிறது நேரிடுமே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஒருவரை பார்ப்பதை விட அந்த நாளுடைய பயங்கரம் மிக பயங்கரமானது. சுப்ஹானல்லாஹ், கண்ணுக்கு முன்னால் நிர்வாணமாக ஒரு பெண்ணும் ஆணும் நிற்பார்கள், ஆனால் ஒருவருடைய பார்வை இன்னொருவரை பார்க்க முடியாது. திடுக்கிட்டு நிற்கும் கண்கள் எல்லாம், ஹாஷியத்தன் அபுசாருஹும் தர்ஹக்குஹும் தில்லா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் அதை விவரிக்கிறான். நமக்கு பார்வைகள் எல்லாம் தாழ்ந்து விடும் அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தால். அல் காரிஅ ஏற்பட்டு விட்டால் ஒவ்வொரு மனிதனும் தன் நிலைமையை மட்டுமே கணக்கிட்டு வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அல் காரிஅ என்று சொல்கிறான். அல் காரிஅ என்றால் திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள் அல்லது செதிகளை எரிச்சலூட்டக்கூடிய திடுக்கிடக்கூடிய சப்தங்கள். அல் காரியா மல் காரியா உமா அதுராக்க மல் காரியா. சுபஹானல்லாஹ், மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்படியா இல்லையா? மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் அல் காரியா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். மல் காரியா, காரியா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த காரியா என்றால் என்னவென்று அல்லாஹ் சொல்ல வேண்டும். மனிதனுடைய இயற்கை அதை கேட்கும். அல் காரியா என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி என்றால் என்ன காரியா என்றால் என்ன? மல் காரியா, காரியா என்றால் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக அவனே கேள்வியாக அதை கேட்கிறான். அந்த கேள்விக்குரிய பதிலை அவன் சொல்ல வருகிறான். கொஞ்சம் காத்திருங்கள். அந்த பதிலை அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்டுச் சொல்கிறான். மல் காரியா, காரியா என்றால் என்ன? மூன்றாவது நபியை பார்த்தால் நேரடியாக கேட்கிறான், நபியே அந்த காரியா என்றால் அந்த செய்தியை பற்றிய கல்வி உங்களுக்கு உண்டா? அதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? குர்ஆனில் அல்லாஹ் இப்படி கேட்பதற்கு இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவான். சூரத்து அபஸவில் அல்லாஹ் கேட்கிறான், வமா யுத்ரீக லஅல்லஹு யதஸக்கா வமா அத்ராக மல் காரியா வமா அத்ராக மல் ஹுத்தமா. வமா அத்ராக என்றால் அந்த செய்தியை பற்றிய கல்வியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்டான் என்றால் அந்த அதனுடைய பதிலை அல்லாஹ் கொடுப்பான். ஓமா யுத்ரீக என்றால் அந்த பதிலை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அது அல்லாஹ் தான் அறிந்தவன். நபியே அதனுடைய செய்தி எதுவும் உங்களுக்கு தெரியாது. ஓமா யுத்ரீக, நாளை மறுமையை பற்றி எந்த செய்தியும் உங்களுக்கு நபியே அது எப்போது ஏற்படும் என்ற கல்வி எல்லாம் உங்களுக்கு கிடையாது என்பதற்கு ஓமா யுத்ரீக என்று அல்லாஹ் சொல்லுவான். ஓமா அத்ராக என்றால் அதனுடைய முழுமை உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் அதை விவரிப்பான். ஓமா அத்ராகமல் காரியா, நபியே காரியா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த செய்தியை பற்றிய கல்வி உங்களுக்கு உண்டா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி சொல்ல வருகிறான். இப்ப மூன்று முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரியா காரியா காரியா என்ற வார்த்தையை சொல்வதுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய மகத்துவத்தின் மேல் எம்முடைய பார்வை செல்ல வேண்டும் என்பதற்காக, அதை பற்றிய கவனம் எம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே வார்த்தையை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறான். அந்த அல் காரியா ஏற்பட்டால் என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்கிறான், யௌம யகூனுன்னாசு கல் ஃபராஷில் மப்தூஸ். யௌம யகூனுன்னாஸ், மனிதர்கள் அந்த நாளில் ஆகிவிடுவார்கள். கல் ஃபராஷ், ஃபராஷ் என்றால் ஈசல்கள். மப்தூஸ், சிதறப்பட்ட அல்லது பிரிக்கப்பட்ட, சிதறப்பட்ட பிரிக்கப்பட்ட ஈசல்களை போல் மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஒப்பிடுகிறான் எதோடு? ஈசல்களோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். ஏன்?
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.clits.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். clits.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். clits.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
3: கேரளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் கேரளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: உணவை கொடுக்கலாம், உன் தேவையை நிறைவேற்றலாம், கல்வியை கொடுக்கலாம், ஆனால் நாளை மறுமையில் நீ தான் உன்னை பாதுகாக்க வேண்டும். நான் உன்னை பாதுகாக்க முடியாது. நீ நன்மை செய்தால் முன்னேறுவாய், நன்மை செய்யவில்லை என்றால் நரகத்தில் வீழ்வாய். தந்தை என்பதாலோ, தாய் என்பதாலோ, உறவு என்பதாலோ யாரும் யாரையும் பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுவிடும். யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம் ஒத்ததுதான். எப்படி தெரியுமா? அவன் இஸ்தௌகத நாரா, நெருப்பை எரிய வைக்கிறான். அந்த நெருப்புடைய வெளிச்சம் வெளியே வந்தவுடன் வெளிச்சத்தை நோக்கி வருகிறது. எரிய வைத்தவன் நேசத்தோடு என்ன செய்கிறான்? ஈசல்கள் வருகிறது என்று அதை தடுக்கிறான், உள்ளே வரவிடாமல் தடுக்கிறான், நெருப்பில் அது விழுந்து விடக்கூடாது என்று. சுபஹானல்லாஹ். ஆனால் அதையும் மீறி அது விழுகிறது, அதற்கு தெரியாது அது நெருப்பென்று. அதுபோல்தான் நான் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய இடுப்புகளை பிடித்து இழுக்கிறேன், ஆனால் என்னுடைய கரத்தையும் தாண்டி நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். நான் உங்களை குர்ஆன் சுன்னாவுடைய வழியை கூறி உங்களை தடுக்கிறேன் நரகத்தில் இருந்து, ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஈசலை போன்று அதை தாண்டியும் விழுந்து விடுகிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌம யகூனுன் நாஸ் கல் ஃபராஷில் மப்தூஸ். அல்லாஹ் சொல்கிறான், அல் காரியா ஏற்பட்டால் வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ். வ தகூனுல் ஜிபால், மலைகள் ஆகிவிடும். மலைதான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் படைத்த படைப்பில் உறுதியான படைப்பு, பலமான படைப்பு. மலையை போன்று ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அல்லாஹுவால் அதை தவிர படைக்கப்படவில்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான உறுதியான படைப்பு மலைகள். உத்தாதா, பூமியை தாங்கி பிடிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வத்தகூனுல் ஜிபால், மலைகள் ஆகிவிடும். கல் இஹ்னில் மன்ஃபூஷ், இஹ்ன் என்றால் கம்பளி, பல நிறங்களுடைய கம்பளிக்கு எஹ்ன் என்று சொல்லப்படும். ஒரு நிறமுடைய கம்பளிக்கு வேறு. எஹ்ன் என்றால் பல நிறங்கள், பல நிறங்களுடைய கம்பளி, பஞ்சுகளை போல். அல் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து ஒன்று ஒன்று ஒன்று கொடுத்து அதை அதை நன்றாக தைத்து மென்று பஞ்சுகளாக மாற்றுவோமா இல்லையா, அதற்குத்தான் நஃபஸ என்று சொல்லப்படும். கல் மன்ஃபூஷ், கல் கல் ஃபராஷில் கல் கல் எஹ்னில் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து அதை லேசாக்கி அதை வைத்தால் எப்படி என்று ஊதினால் பறந்து விடுமோ, அது போன்று பல மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து ஒன்றாக்கி என்னாக்கி விடுவான், பஞ்சுகளை போல் அல்லாஹ் மாற்றி பறக்க விட்டு விடுவான். ஏன் அல்லாஹ் மலைகளை சொல்கிறான்? உறுதியான மலைகளுடைய நிலைமையே அப்படி மாறும் என்றால் வேறு என்ன? அதான் இல்லை. அந்த உறுதியான மலைகளே பஞ்சுகளை போல் பறக்க விடப்படும் என்றால் நீ எல்லாம் யார், மற்ற படைப்புகள் எல்லாம் என்னாகும்? வறுமையில் கல் ஃபராஷில் கல் கல் இஹ்னில் மன்ஃபூஷ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மலைகளை ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய கொட்டப்பட்ட பஞ்சுகளை போல் அல்லாஹ் ஆக்கி அதனுடைய தன்மைகளை பறக்குமாறு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவான். அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தில், வயஸ் அலூனக அனில் ஜிபால் ஃபகுல் யன்ஸிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா. அல்லாஹ் தூசிகளாக அதை மாற்றி பறக்க விட்டு விடுவான். அப்படியே சமதளமாக மாறிவிடும். அதில் பலமான அதில் பாறைகளையோ அல்லது பள்ளத்தாக்குகளையோ குன்றுகளையோ நீங்கள் அதில் பார்க்க மாட்டீர்கள். அவ்வளவு பெரிய உறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்டி விடுவான் மஹ்ஷரில். மலைகள் எல்லாம் பஞ்சாக மாற்றப்பட்டு விடும். ஏன்? உறுதியெல்லாம் பலமெல்லாம் யாரிடத்தில் தான் உண்டு சேர்ந்து விடும்? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்புகளையும் அழித்ததற்கு பிறகு அவனை தவிர அந்த உலகத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளுடைய அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? பெருமை அடித்தவர்கள் எங்கே? ஐனல் முத்தக்கப்பிரூன், ஐனல் ஜப்பாரூன், ஆட்சி செய்து பெருமை அடித்தவர்கள் எங்கே? அதிகாரம் அடித்தவர்கள் எங்கே? தான் என்று மமதையில் வாழ்ந்தவர்கள் எங்கே? அனல் மலிக், அல்லாஹ் சொல்வான் நான் தான் அரசன். அதற்கு யார் பதிலளிக்க முடியும்? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அதிகாரங்கள் எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய அந்த ரப்பிடத்திலேயே ஒன்று சேர்ந்து விடும். அல்லாஹ் அவனுடைய மகத்துவத்தை இந்த வசனங்களில் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான், சுப்ஹான் அல்லாஹ், ஃபஅம்மா மன் தக்குலத் மவாஸீனுஹு, அங்கே எந்த கணமும் இருக்காது, மறுமையில் எந்த உறுதியும் இருக்காது, எல்லா உறுதிகளும் தளர்ந்து விடும். அல்லாஹ் அதற்கு பிறகு எப்படி சொல்கிறான் பாருங்கள், ஃபஅம்மா மன் தக்குலத் மவாஸீனுஹு, மேலும் யாருடைய எடை, யாருடைய எடை கணந்து விடுமோ, கணத்து விடுமோ, மலையெல்லாம் கணம் கிடையாது. அங்கே உண்மையான கணம் எது, உண்மையான உறுதி எது, யாருடைய தராசின் எடை கணக்கிறதோ அவர்கள் தான். தராசின் எடை எதை கொண்டு கணக்கப்படும், எதை கொண்டு, நன்மைகளை கொண்டு கணக்கப்படும். நன்மைகளால் யாருடைய எடை கணந்து விடுகிறதோ, பல விளக்கங்கள் இருக்கிறது, அதனுள் சென்றால் நேரம் பத்தாது. எப்படி தராசு என்றால் என்ன, அது எதை கொண்டு அளக்கப்படும், எதை கொண்டு நிறுக்கப்படும், நன்மைகள் நிறுக்கப்படுமா அல்லது நன்மைகள் ஏட்டுடைய வடிவத்தில் வைத்து நிறுக்கப்படுமா, இதுவெல்லாம் பெரிய கருத்து வேறுபாடுகள். சுருக்கமாக யாருடைய நன்மையின் எடை தராசில் கணந்து விடுமோ, என்றால் நிம்மதியோடு வாழ்தல், நிம்மதி என்றால் அவருக்கு உணவோ அல்லது தங்குமிடம் பற்றிய கவலையோ எதுவும் இருக்காது, எல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கும். பயமே அவருடைய உலக வாழ்க்கையில் இருக்காது. ஐஷ் என்று சொல்வார்கள் அந்த வாழ்க்கைக்கு. ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, யார் இப்படி யாருடைய எடை மறுமையில் கணந்து விடுகிறதோ அவர்கள் ஈஷா நிம்மதியுடைய வாழ்க்கையோடு, ராதியன் பொருத்தத்துடைய வாழ்க்கையோடு வாழ்வார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை பொருந்திக் கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாழ்வை அளிப்பான். பொருந்தக்கூடிய வாழ்வு எங்கு கிடைக்கும், உலகத்தில் எதை கொடுத்தாலும் மனிதன் பொருந்திக் கொள்ள மாட்டான். அதில் எதையாவது குறையை மனிதன் தேடிக்கொண்டு வருவான், அல்லது அதை விட சிறந்ததை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பான். எதை கொடுத்தாலும் மனிதன் உலகத்தில் திருப்தி அடைய மாட்டான். மனிதனை திருப்தி அடையக்கூடிய ஒரே செயல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அல் ஜன்னா, சொர்க்கம் தான். அதை கொடுத்தால் மட்டும்தான் யா அல்லாஹ் இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று கேட்பான். துன்யாவில் எதை கொடுத்தாலும் இதற்கு மேல் ஏதாவது இருக்கிறதா என்று தேடிச் செல்வான். சொர்க்கத்தில் அவன் என்ன தெரியுமா கேட்பான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொர்க்கவாதிகளை அழைப்பான், அல்லாஹ் அந்த கூட்டத்திலே மே ஆக்குவானாக. சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், லப்பைக் ரப்பனா வஸ்அதைக், யா அல்லாஹ் ஆஜராகிறோம், ஆஜராகிறோம். அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா என்று கேட்பான், பொருந்திக் கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கம் கொடுக்கப்பட்டதே திருப்தி அடைந்தீர்களா? அவன் சொல்லுவான், மனிதன் நாங்கள் எப்படி சொர்க்கத்தை பொருந்திக் கொள்ளாமல் இருப்பது என்று கேட்பான். நீ உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய், அதை கொண்டு எப்படி நாங்கள் திருப்தி அடையாமல் இருப்பது என்று கேட்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நீங்கள் திருப்தி அடைந்ததை விடவெல்லாம் சிறந்த ஒன்றை உங்களுக்கு கொடுக்கவா என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ மனிதன் சொல்லுவான், அப்படி இதை விடவெல்லாம் சிறந்தது என்ன இருக்கிறது என்று கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு கொடுக்கிறேன் இதை விடவெல்லாம் சிறந்தது. அவன் கேட்பான், இதை விடவெல்லாம் சிறந்தது என்ன இருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், என் பொருத்தத்தை உங்களுக்கு ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன். அல்லாஹ்விடம் இருந்து இந்த வார்த்தை கேட்டால் அவர் பொருந்தக்கூடிய வாழ்வோடு, நிம்மதியுடைய வாழ்வோடு அவன் மறுமையில் இருப்பான். யாருடைய நன்மையின் எடை கணக்கிறதோ அதுதான், அதுதான் உறுதி, அதுதான் வெற்றி. அல்லாஹ்வுக்கு பிறகு சொல்கிறான், யாருடைய எடை லேசாகி விடுகிறதோ, யானி என்ன அர்த்தம், நன்மைகள் இல்லாமல் தீமைகள் அதிகரித்து நன்மையின் எடை யாருக்கு லேசாகி விடுகிறதோ, அவனுடைய தாய் ஹாவியாவாகும். உம்முஹு என்றால் தங்குமிடம் என்று கூட வைக்கலாம், அவன் சேருமிடம், தங்குமிடம் என்று கூட அர்த்தம் வைக்கலாம். ஆனால் ஏன் அல்லாஹ் இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்த வேண்டும்? ஹாவியா என்றால் நரகம், அது என்ன நரகம் என்று பின்னால் சொல்கிறேன். அவனுடைய தாய் நரகமாகும். ஒரு குழந்தைக்கு தாயை சொல்ல வேண்டுமா, யார் உன் தாய் என்று, யார் உன் இதுதான் உன் தாய், அந்த உன்னுடைய தாயை நீ கட்டி அணை முத்தமிடு என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? தேவையில்லை. அந்த குழந்தைக்கு தெரியும் யார் தாய் என்று, அந்த குழந்தை அறிந்து கொள்ளும் தாயிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. தாய் தான் தனக்கு அடைக்கலம் என்று அந்த குழந்தைக்கு தெரியும். அதனால் தாயை விட்டு அந்த குழந்தை ஒருபோதும் பிரியாது. அதுபோல்தான் யாருடைய நன்மையின் தராசு குறைந்து லேசாகி விடுகிறதோ அவர்களுடைய அடைக்கலம் எதுதான், அவர்கள் சென்று சேருவது எதுதான், அதை தவிர அவர்களுக்கு வழியே கிடையாது. அவர்கள் எங்குதான் போக வேண்டும், தாய்க்கு தான் போக வேண்டும். அவர்களுடைய தாய் யார்? சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு அங்கே வேறு வழி கிடையாது, அடைக்கலம் கிடையாது. அல்லாஹ் அடைக்கலம் கொடுக்க மாட்டான், வேறு யார் அடைக்கலம் கொடுக்க முடியும்? அவருடைய தாய் தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். அவருடைய தாய் யார்? ஹாவியாவாகும். ஹாவியா என்றால் என்ன? ஹாவியா என்றால் அறிஞர்களை பொறுத்தவரை இந்த அரபி வார்த்தை பயன்படுத்தப்படும் கடுமையான சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு. கடுமையான சிரமம், அதை விட சிரமம் அவனுக்கு கிடையாது. அதுபோல் சிரமத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹாவியா. அவன் அந்த இடத்தில் இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஹாவியா என்றால் நரக கடைசி தலம் அதுதான், அதற்கு கீழ் தலம் கிடையாது, அதான் கடைசி தலம். அப்போ உம்முஹு ஹாவியா என்றால் நரகத்துடைய கடைசி தலம் அதான். நரகம் என்பது கீழிருந்து மூட்டப்படும் நெருப்பு, அதனுடைய ஆழத்தில் அவன் இருப்பான். ஆழம் அவனுக்கு அதுதான். நரகத்துடைய ஆழம் பற்றி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு சத்தம் கேட்டது சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் போது. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், தத்ருன மஹாதா, சத்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், ரசூலும் அல்லாஹும் தான் அறிந்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாதா ஹஜருன் ரூமிய பிஹி ஃபின்னார் முந்து சபீன ஹரீஃபா, இது ஒரு கல், 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தின் மேலே போடப்பட்டது, அது அதனுடைய அடித்தளத்தை இப்போதுதான் அடைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அது ஒரு பாறையில் மோதும் போது வரக்கூடிய சப்தத்தை போன்று இப்போதுதான் அது அடித்தளத்தை அடையவிருக்கிறது என்று சொன்னார்கள். 70 ஆண்டுகள் போடப்பட்டாலும் அந்த கல் நரகத்துடைய கீழே சென்றடையாது, அவ்வளவு ஆழம். அந்த ஆழம் என்பது முழுக்க நரக நெருப்பால் சூழ்ந்தது. அந்த நெருப்பில் அடித்தட்டில் ஹாவியா என்ற நரகம் இருக்கும். யாருடைய நன்மையின் எடை குறைந்து லேசாகி விடுகிறதோ அவனுடைய தராசு, அவன் ஹாவியா என்ற நரகத்தை சென்றடைவான். அல்லாஹ் அதை மேலும் தெளிவுபடுத்துவதற்கு கேட்கிறான், அந்த ஹாவியா என்ற நரகம் என்றால் என்னவென்று தெரியுமா? மா ஹியா, அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அப்ப என்ன அல்லாஹ் சொல்ல போறா அர்த்தம், அது என்னன்னு சொல்லி அம்மா யுதுரிக்கிற அல்லாஹ் சொல்ல மாட்டான்னு அர்த்தம். அம்மா அதிராக்க அல்லாஹ் சொல்ல போறான், அது என்ன? நாருன் ஹாமியா, அது நெருப்பு. ஹாமியா என்றால் ஒரு விஷயத்தை சூடு காட்டுதல், அதுக்கு மேல சூடு காட்ட முடியாது. அது அப்படி இறுதி எல்லை வரை சூடு காட்டப்பட்ட நரக நெருப்பு. அப்ப அது கீழ்த்தளத்தில் தான் இருக்கணும், அப்படியா இல்லையா? மேல்தளத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை விட கீழ்த்தளத்திற்குரிய நெருப்பு தான் அதிகமான சூடானது. அதான் அல்லாஹ் சொல்றான், ஹாவியா நரக நெருப்பு. எவ்வளவு தூரம் நரகத்துடைய நெருப்பு உலக நெருப்பில், உலக நெருப்பு நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான். உலகத்தில் நாம் எரிக்கக்கூடிய நெருப்பு எதுதான்? நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான், ஒரு பங்குதான் இந்த உலகத்துடைய நெருப்பு. இதையே மால தொட முடியாது ஒரு நிமிஷத்துக்கு மேல, இல்லையா? இதையே நமக்கு ஒரு வெண்ணி சட்டியை சூடு வச்சா கூட துணி இல்லாமல் இறக்க முடியாது. நரக நெருப்பு இதை விட 69 மடங்கு மேலானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லா, இதுவே போதுமானது, உலக நெருப்பே போதுமானது ஒரு மனிதனை அழிப்பதற்கு தண்டிப்பதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சூடு காட்டப்பட்டு சூடு காட்டப்பட்டு சூடு காட்டப்பட்டு 69 மடங்காக மாறி இருக்கிறது. குல்லுஹா மித்லு ஹர்ரிஹா, அதனுடைய ஒவ்வொரு மடங்கும் இந்த உலக நெருப்பை போன்றிருக்கும். உலகத்துடைய எல்லா நெருப்புகளையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் எரித்தாலும் அது நரக நெருப்பில் 69-70 ஒரு மடங்கு தான். அதிலும் அந்த நெருப்பு பயங்கரமாக சூடு காட்டப்பட்டது. அதுதான் ஹாவியா என்ற நரகமாகும், அந்த நரகத்துடைய நெருப்பாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹ் அழுதார்கள், நபித்தோழர்கள் அழுதார்கள். நரகத்தை பற்றி பேசப்பட்டால், நரகம் சொல்லப்பட்டால் அவர்கள் நடுங்கினார்கள். நாம் எல்லாம் சாதாரணமாக அதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நபிமார்கள் பயந்ததை, ரசூல்மார்கள் பயந்ததை நாம் சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சிராத்துடைய பாலம், சிராத் என்ற பாலம் நரகத்தின் மேல் அமைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சின்னாகல் நபிமார்கள் அதை கடக்கும் போது அவர்கள் பேசுவார்கள், அவர்களும் பேசுவது யா ரப் சல்லிம் சல்லிம். இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. யார்? அல்லாஹ்வின் நண்பர் சொல்லுவார். மூசா அல்லாஹ்விடத்திலே பேசிய நபி சொல்லுவார், யா ரப் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. ஈசா அலிஹிஸ்ஸலாம், யா ரப் சல்லிம் சல்லிம். நாம் எல்லாம் யார் எம்மாத்திரோம், எந்த நன்மையை வைத்திருக்கிறோம், எந்த அமளி வைத்திருக்கிறோம் அந்த நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கு? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை தூய்மைப்படுத்துவானாக. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் அதாபின் நார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பை தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம், ஜஹன்னமுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாதே அந்த மறுமை நாளில் என்று. எது கேவலம்? நரகத்துடைய காற்றை ஒருவன் சுவைத்தால் போதும், அவன் நறுமணத்தால் நுகர்ந்தால் போதும், அதுதான் மிகப்பெரிய கேவலம். எது இன்பம்? சொர்க்கத்தில் அவன் நுழைந்தால் அதுதான் இன்பம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவானாக. நரக நெருப்பில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை அடுத்த சூராவுடைய விளக்கத்தோடு நம்முடைய அமர்வை தொடர்வோம். அகூலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com வானொலியில்
1: நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி
5: muslimvanoli.com.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
6: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار
0: அன்பிற்கினிய சகோதரர்களே பெரியோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் செய்கிற இந்த நல்ல அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோ நல்லா ஈருலகிலும் வழங்கிருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அம்சம்தான், நம்முடைய நாடு அதிமோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியை, பொருளாதார சரிவை நோக்கி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதார கஷ்டம் என்பது, பொருளாதார சரிவு என்பது அவ்வப்போது இந்த சமூக மக்களை அச்சுறுத்துவதற்காக, அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, ஒரு சோதனையாக தருவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிற ஒரு வழிமுறை தான். வலனபுலுவன்னக்கும் பிஷய்யும் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வால், உங்களை ஓரளவு பசியால், அச்சத்தால், பொருளாதார சரிவால், பொருளாதார குறைப்பால் நாம் கட்டாயம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டான். அதனால் பொருளாதார சரிவு என்பது, பொருளாதார நெருக்கடி என்பது, அது வளரும் நாடாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடாகவும் இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாம் உலக நாடுகள் என்று அறியப்படுகிற நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே வாழ்பவர்களாக இருந்தாலும், தனி மனிதனாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான். இந்த பொருளாதார சரிவு என்பது வரும்போது, பொருளாதார சுமை என்று வரும்போது, அதை எதிர்க்க முடியாமல், அதை எதிர்க்கிற எதிர்ப்பு சக்தி நெஞ்சத்திலே இல்லாமல் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் அந்த தற்கொலை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களோ, அல்லது நாளைய தேவைக்காக இன்றைய என்ன வைத்திருக்கிறோம் என்று யோசித்துக் கொண்டே தங்களுடைய பொழுதுகளை கழிக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. பெரும் பெரும் பண முதலைகளாக, மிகப்பெரும் செல்வ செழிப்புள்ள சீமான்களாக, நாட்டிலே உள்ள அத்துணை உல்லாசங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக, இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்துகிற, அறியப்படுகிற அத்துணை விதமான உயர் ரக அம்சங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்விலே அனுபவித்தவர்களாக வாழ்ந்தவர்கள், அந்த உல்லாசமான வாழ்க்கை தடைபடுகிற போது, அல்லது தடைபட்டு விடுமோ என்று அஞ்சுகிற போது, இந்த உலகத்தின் எதிர்ப்புதனை எதிர்க்க முடியாமல் கடைசியில் தற்கொலை என்கிற அந்த மாபாதகமான முடிவை எடுத்து விடுகிறார்கள். ஏழைகள், பாழைகள், கஷ்டப்படுபவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்பவர்கள், சிறு குறு தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள், பின்னலாடை தொழிலிலே இருப்பவர்கள், சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட, என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும், என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும், என்னதான் பொருளாதார சரிவுகள் வந்தாலும் சமாளித்து விடலாம் என்கிற அந்த தன்னம்பிக்கையோடு, முதுகெலும்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், செல்வ செழிப்பிலே உள்ளவர்கள், செல்வத்திலே திளைத்தவர்கள், நாட்டின் தேசத்தின் அத்துணை விதமான வளங்களையும் அனுபவித்தவர்கள், உல்லாசரகமான கார்களில் பவனி வந்தவர்கள், ஊர் ஊராய் சுற்றி வந்தவர்கள், உலகத்தில் இருக்கிற அத்துணை உயர்ந்த இடங்களை எல்லாம் பார்த்து விட்டு வந்தவர்கள், அவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் தற்கொலை செய்யக்கூடியவர்களாக பார்க்கிறோம். பெரும் பெரும் காபி எஸ்டேட்டுகளின் அதிபர் என்று சொல்லுகிறார்கள், பெரும் பெரும் கார் கம்பெனிகளுடைய சிஇஓக்கள் என்று சொல்லுகிறார்கள். கடைசியில் பார்த்தால் அவர்கள் தற்கொலை செய்த விஷயங்கள் தலைப்பு செய்திகளாக வரக்கூடிய ஒரு காட்சிகளை கண்டுகொண்டிருக்கிறோம். இதற்கு என்னதான் காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது, கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிற போது, என்னதான் தேசத்தினுடைய நிதி நிலைமை ஒருபுறம் இருந்தாலும், நிதியின் நெருக்கடி என்பது பிரதானமான காரணமாக இருந்தாலும், தேசத்தினுடைய பொருளாதார சரிவு ஒரு பிரமாதமான காரணமாக இருந்தாலும், அதற்கு மேலாகவும் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்? இந்த உலகத்தில் புது பணக்காரர்களாக ஆகக்கூடியவர்கள், அல்லது பரம்பரை பணக்காரர்களாக கூட வாழக்கூடியவர்கள்,
7: தங்களுக்கென்று ஒரு ஸ்டேட்டஸ் என்கிற பேரில் ஒரு கோட்டையை அமைத்துக் கொள்கிறார்கள். அவர்களாகவே நினைத்துக் கொண்டு நாம் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய உயர்ந்தவர்கள், இது ஹையர் கிளாஸ் என்று தாங்களாகவே நினைத்துக் கொண்டு, அப்பர் கிளாஸ் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொண்டு, அதுவும் அப்பர் கிளாஸிலேயே பல கிளாஸுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். நாம் எல்லாம் நமக்கு தெரிந்ததெல்லாம் என்ன, ஹையர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் தான் நாம் அறிந்து வைத்தது. ஆனால் நன்றாக உள்ளே பூந்து கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அந்த ஹையர் கிளாஸிலேயே 2-3 டிகிரிகளை வைத்திருக்கிறார்கள். அதிலே ஹையர் அப்பர் கிளாஸ், அப்பர் கிளாஸ்லயே ஹையர் அப்பர் கிளாஸ் யாருப்பா இவங்கெல்லாம், இவர்களெல்லாம் ஒரு டீ குடிக்க வேண்டும் என்றாலும் கூட 5-star ஹோட்டலுக்கு தான் போவார்கள். சரி, ஒரு கொஞ்ச நேரம் இவர்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இப்படிப்பட்ட பெரும் ஹோட்டலுக்கு தான் போவார்கள். அவர்களெல்லாம் சுற்றுலாக்களை பற்றி யோசிக்கும் போது அவர்களுடைய சிந்தனையில் இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் வராது. ஒரு நாட்டு ஒரு முறை ஒரு தேசத்தை அவர்கள் போய் பார்த்து விட்டு வந்தால் அடுத்த முறை சுற்றுலாவுக்காக அவர்கள் போகக்கூடிய இடமே வேறு. அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள், அணிகலன்கள், கண்களிலே போடுகிற கண்ணாடிகள் உட்பட எல்லாமே வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக, வெளிநாட்டிலிருந்து வரவைக்கப்பட்டதாக, அதுவும் பிரத்யேகமாக இவர்களுக்கு என்று தயாரிக்கப்பட்டதாக, பிராண்டட் விஷயங்களாகத்தான் இவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்கள் வாழக்கூடிய பங்களாக்கள், அவர்கள் போய் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அந்த லைஃப் ஸ்டைல் என்பதை நாம் பார்க்கக்கூடிய சாதாரணமானதாக இருக்காது. சரி, இருக்கிறவன் அனுபவிக்கிறான். இப்படிப்பட்ட அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு தடை வந்து விடும் போது இவர்கள் என்ன செய்வதில்லை, தங்களுடைய நிலைகளை கொஞ்சம் இறக்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. நேற்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருந்த, நேற்று வரைக்கும் உல்லாசமாக நாம் உற்சாகமாக நாம் உலாவிக் கொண்டிருந்த அவைகளெல்லாம் இன்றைக்கு எனக்கு கிடைக்காவிட்டால் இதுதான் என் விதி.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஆசை, எங்க வீட்டில் அருள் கொட்டணும், எங்க குடும்பம் ஒற்றுமையா நிக்கணும், நம்ம சந்தோஷமா வாழணும், இந்த கல்வி பதறாமல் இருக்கணும், இந்த கல்புக்குள்ள எப்பயும் ஒரு குதூகலம் இருக்கணும், இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு. இந்த உலகத்தில் வாழ்ந்து எக்கச்சக்கமான பணக்காரர்களை எடுத்துக்கொண்டா அவங்க இந்த மாதிரி கல்வியுடைய அமைதியை பெற்றுட்டாங்கன்னா இல்லை. பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, நாலு பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பாங்க, நாலு பிள்ளை சண்டை பிடிக்கிறத பார்த்து வாப்பா நெஞ்சு வெடிச்சு மூத்தா போயிருப்பாரு, ஏன்பா இந்த சொத்துன்னு நினைச்சிருப்பாரு. இந்த கல்வி அமைதி வேணுமா? வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய அருள் இறங்கினா அந்த வீடு ஒத்துமை ஆகிரும், எல்லாருடைய கல்பும் ஒன்று சேர்ந்துடும் பண்றான். அந்த அருள் வராவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. இந்த அருள் வீட்டுக்குள்ள வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும்? நம் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்கு அருள் வருகிற வழியை துறக்கணும். அந்த கதவை திறந்து வச்சா அருள் வந்துருமான்னு கேட்டே இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்ம வீட்டுக்கு வரணும்டா, லயின் ஷக்கர்தும் லஸீதன்னக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்கிறான். எப்படி சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் நான் இதை அதிகப்படுத்துவேன்னு சொல்லல, நீங்க பிளாங்க ஃபில் பண்ணுங்க. அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு என்ன? ஃபில், நீங்க ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமானதை போட்டு லயின் ஷக்கர்தும் லஸீதன்னக்கும், நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். எதை இறைவா? நன்மைகளை எல்லாம் அதிகப்படுத்துவேன். நம்ம பிஸ்மில்லான்றோம், பிஸ்மில்லால ஒரு பகுதி நாம தான் ஃபில் பண்ண போறோம். பிஸ்மில்லான்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பெயரால். அல்லாஹ்வின் பெயரால் என்னப்பா? அல்லாஹ்வின் பெயரால் மைக்க பிடிக்கிறேன், அல்லாஹ்வின் பெயரால் ஃபேனை போடுறேன், அல்லாஹ்வின் பெயரால் சாப்பிடுகிறேன். பிஸ்மில்லாவுக்கு பிறகு வர்றது நீங்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்றா ஒரு பகுதி நாம் தான் அதுக்கு பிறகு ஃபீல் பண்றோம். பிஸ்மில்லாண்டு சுவிட்ச போடுறோம், பிஸ்மில்லாண்டு நுழைகிறோம், அந்த பிஸ்மில்லாக்கு பிறகு அந்த செயல் வருகிறது. இதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னா, லயின் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும். இதுதான் இறைவனுடைய சீக்ரெட் இறைவன் வெளிப்படுத்துறான். இந்த பூமியில நீங்க நல்ல வாழணும் என்று விரும்பினால், சந்தோஷமாக வாழணும் என்று விரும்பினால் ஒரு சீக்ரெட் அல்லாஹ் சொல்லி தருகிறார். அல்லாஹ்விடம் இருந்து ரஹமத் இறங்கணுமா? நீங்க நன்றி செலுத்து. அப்படி என்ன, எப்படி நன்றி செலுத்துறது, எந்த விதத்துல நன்றி செலுத்துறது என்று பாத்தீங்கன்னா, நன்றி உணர்வு நமக்கு ரொம்ப கம்மி, நம்ம மறந்துடுவோம். இன்னல் இன்சானல் இரப்பிஹி லக்னூத் என்கிறான் அல்லாஹ், மனிதன் மிகவும் நன்றி கெட்டு நடக்கிறான். நன்றி மறந்த நாம் நன்றி செலுத்தணும் என்றால் அந்த நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனைகள் நமக்குள்ள பிறக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் நினைத்து பார்க்கணும். இஸ்லாத்துல ஒரு இபாதத் இருக்குது, தொழுக நோன்பு மட்டுமல்ல, இப்படியே உட்கார்ந்து வானத்தை பார்த்து யோசிச்சீங்கன்னா அது இபாதத். அதை செய்ய மறுத்தால் சின்ன பாவம் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், அதிகமான மனிதர்களையும் ஜின்னையும் கொண்டு போய் நரகத்தை நிரப்புறோம். ஜின்களையும் மனிதர்களையும் அதிகமானவர்கள் நரகத்துக்காக படைக்கப்பட்டார்கள். இறைவா அவர்கள் செய்த தப்பு என்ன? அவர்கள் செய்த தவறு என்ன? ஜினா செஞ்சாங்களா, களவெடுத்தாங்களா, மோசடி பண்ணாங்களா? அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அது பண்ணாட்டி ஒரு மேஜர் மிஸ்டேக் எல்லாம் சொல்றான். நரகத்துக்கு கொண்டு போய் போறதுக்கு அவங்க எப்படி குவாலிஃபைடா நாங்க நரகத்துக்கு என்று கேட்டா, உலகத்து ஜரநாளி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல்லின்ஸ், மனிதர்கள் அதிகமானவர்கள் நரகத்துல, மைனாரிட்டி ஜன்னாவுல, மெஜாரிட்டி நரகத்துல. இங்க மெஜாரிட்டி போட்டாதான் ஆட்சியாளர் வருவாரு, அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னாவுக்கு தர்றது மைனாரிட்டி, கொஞ்சம் பேர் ஜன்னாவுக்கு, அதிகமான பேர் ஜஹன்னத்துக்கு. அவங்க செஞ்ச தப்பு என்ன இறைவா? நம்பர் 1, லஹும் குலூபுன் லா யஃபகூன பிஹா, அவர்களுக்கு கல்புகள் இருக்கிறது, அவர்கள் அதனால் சிந்திக்க மறந்து விட்டார்கள், இறைவனை கண்டுகொள்ள மறந்து விட்டார்கள், அவங்க கல்வி அதுக்கு கொடுக்கல, கண் இருந்தும் பார்க்காதவர்கள் போன்று. உலகம் ஆயினுல்லா யுபசிரு நபிஹா, கண்கள் இருக்கிறது அவர்கள் பார்க்கவில்லை. நாங்க தான் கண்ணால நல்லா பார்க்கிறோம், பீச் தெரியுது, ஃபேன் தெரியுது, இதே இல்ல. ரப்பு உங்களை படைத்தான் என்ற பார்வை போனதா? அந்த பார்வை உங்களுக்கு சொல்லி தந்ததா? இந்த உலகத்தை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்ற சிந்தனை நமக்குள் வந்துச்சா? இதுதான் அருட்கொடைகளை நாம் பார்க்கிற விதம். அருட்கொடைகளை பார்த்தால் நம்முடைய தலைகள் சஜதாவுல போயிடும், அதுக்கு பேர் சுக்குர். நாம் சுக்குர் செஞ்சால் நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய கல்புகளுக்கு ரஹமத் இறங்க ஆரம்பிக்கும். அதனால் இது எப்படி நடக்க போகிறது என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல நாம யார் என்று சொல்லி தருகிறான், மனிதன் யார், மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் சொல்லித்தர நேரத்தில் சொல்லுவோம். சூரா நீங்க உங்களுக்கு தெரியும், ஆதியாத் சூராவை பரட்டிட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் ஒரு குதிரை. இதுல பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா குதிரையை பத்தி அல்லாஹ் பேசல, குதிரை லபஹா அது மூச்சரிக்கிற சத்தம், சத்தம் கேட்கும் சத்தம் கேட்கும் குதிரை ஓடுற நேரம் அந்த சத்தத்தை எல்லாம் சொல்லணும். மூச்சரிக்கிற அந்த சத்தத்தோட வேகமா ஓடுற குதிரை. ஆனா இங்க பயன்படுத்துற வாசகம் ஆதியாத், பெண் குதிரைகள் பண்மையில எல்லாம் சொல்றான். பெண் குதிரைகளை எதுக்கு அனுப்புவாங்க தெரியுமா, பொம்பளை குதிரைய ஆதியாத்னா மினல் அது, அதாவது எதிரி அங்க நிக்கிற நேரம் எதிரிய நோக்கி குதிரைய வேகமா அனுப்புவாங்க. சூப்பர் ஸ்பீட்ல போற ஒரு குதிரை. அரபுகள் குஃபார்கள் அங்க நிக்கிற நேரம் குர்ஆன் இறங்குற நேரம் அவங்க திரும்பி பார்ப்பாங்க. ஏன் திரும்பி பார்ப்பாங்கன்னா, நம்ம ஊர்ல இன்னைக்கு பேப்பர்ல பெரிய பொட்டை எழுத்துல கல்முனையில் ஒரு பெரும் கூட்டம், இன்னைக்கு ஜனாதிபதி வரப்போறாருன்னா எல்லாரும் பேப்பரை வாய்ப்பாங்க. ஏதோ ஒரு விசியாசமான ஒரு செய்தி பெருசா இருந்தா குர்ஆன் இறங்குற நேரம் அரபுகள் சொன்னாங்க காதை பொத்துங்கண்டாங்க. என்ற ஒரு அற்புதமான மெசேஜோட குர்ஆன் ஆதியாத்து ரபஹா ஒரு பெரும் பிக்சரோட அல்லாஹ் அனுப்புறான். வேகமா எதிரிய டார்கெட் பண்ணி மிக கோபமா கட்டும் ஸ்பீடா சத்தத்தோட ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாகன்றான். அவ்வளவு பேரும் திரும்பி பார்ப்பாங்க என்ன மெசேஜ் அல்லாஹ் சொல்றான். வேகமான குதிரை எங்களுக்கு நம்ம ஊர்ல என்ன தெரியும், நம்ம இங்க மீனவர்கள் இருந்தா மீனை பத்தி பேசணும், இங்க பிசினஸ் மேன் இருந்தா பிசினஸ் பத்தி பேசணும். அவர்கள் குதிரையோடும் ஒட்டகத்தோடும் உறவாடக்கூடியவர்கள், அதை சத்தியம் எடுக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், குதிரையை படைச்சதை பத்தியா போய் மூறியாத்தி கதஹா அல்லாஹ் சொல்றான். அந்த குதிரையிட பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்பும், வேகமா அது ஓடுற நேரம் நம்ம ஒரு பெரிய ஒரு இரும்ப கொண்டு போய் கல்லில் அடிச்சிட்டோம்னா எப்படி தெரிக்குதோ தீப்பொறி கிளம்புற அளவுக்கு வேகமா ஓடுற குதிரைன்றான். அதையும் வேகத்தை சொல்றான். இந்த ஆயத்துக்களை ஓதப்போக்கள் நம்ம கண்ணு முன்னாடி வெறியோடு வைராக்கியத்தோடு எதிரி முன்னாடி நிக்கிற நேரம் ஒரு பெண் குதிரைகள் வேகமா அது மூச்சரிக்கிற சத்தத்தோடு வேகமா ஓடுற ஒரு பிக்சர் எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான். ஏன் யாரா என்ன பாடம் நடத்தப்படுகிறது வல்ல ஆதியாத்தி சூராவில் அதிகாலை நேரத்தில் சுபக நேரத்தில் காலை நேரத்தில் அந்த குதிரைகள் வேகமா விரைந்து ஓடக்கூடிய தீப்பு, அதாவது எல்லா இடத்துல என்ன செஞ்சிடும் வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரையின் மீது சத்தியமாகன்றான். பாஞ்சு ஓடக்கூடிய குதிரை அல்லாஹ் சொல்றான். அந்த இதுவும் வேகம் தான். ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்க பாக்குற நேரம் அந்த ஒவ்வொன்றும் வேகம், அந்த புழுதி கிளம்பிடும் அது ஓடுற நேரம் கட்டுமையா குதிரை ஓடினதுக்கு அப்புறம் குதிரை போனதே தெரியாது, அவ்வளவு வேகமா புழுதிய கிளப்பி விட்டிருக்கும். அந்த அது என்னத்தை சொல்ல வரா, வேகம் வேகம் வேகம் எதிரிய நோக்கி டார்கெட்ல வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரை தீப்பொறிய கிளப்பிட்டு ஓடுது. கல்லில போய் அதனுடைய பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்புது, அது ஓடுற நேரம் புழுதிகள் அப்படியே அதை சுத்தி வருகிறது. பேர் கத்தியோடும் வாளோடும் நிக்கிற நேரம் அதை தூண்டி விட்டு அந்த எதிரிக்கிட்ட போங்கண்டா, அந்த வாள்களை மீறி போகக்கூடிய குதிரன்றான். அந்த ஜமா அந்த கூட்டத்தை உடைச்சிட்டு போய் இங்கதான் ஆளை கொல்லணும்டா, அது எதையும் பார்க்காம எஜமானன் சொன்னதுக்காக வேண்டி ஓடி போயுது, அது போய் வெட்டுது. அதாவது எஜமானன் வெட்டுறான், அதுக்கு மேல இருந்து அந்த குதிரை தனக்கு கத்திப்படுமே சிந்திக்காம ஓடிச்சு. இது அப்படியே சொல்லி போட்டல சொல்றான், நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு நன்றி கேட்டு நடக்கிறான். முந்தி ஓதின ஆயத்துகளோட இதுக்கு என்ன சம்பந்தம், என்ன சம்பந்தம் அல்லாஹ் சொல்றான். ஒரு குதிரைய தீனி போட்டு வளர்த்து, நம்ம ஊர்ல நாய் வளர்க்குற மாதிரி அங்க குதிரையை வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, சில பேர் மாடோட அவ்வளவு இறக்கமா இருப்பாங்க வீட்டுல வளர்த்தா, அது சொல்றதெல்லாம் கேக்குதுன்றவாங்க. அதே மாதிரி அந்த குதிரைக்கு தீனி போட்டு வளர்த்தா அதிகாலையில போகணுமெண்டா எனக்கு சுபகுக்கு எலும்பேலான்னு குதிரை சொல்லாரு. எதிரிய நோக்கி போகணுமெண்டா எஜமானன் போகிற அந்த பயணத்துக்கு குதிரை ரெடி ஆகுது, அது வேகமா போகுது, அதனுடைய எல்லாத்தையும் மறந்து தன் எஜமானன் சொன்ன தூரத்துக்கு நோக்கி போகுது. அவ்வளவு எதிரிகள் நம்மளை நோக்கி இருக்கிற நேரம் அது வீரியமா வேகமா ஓடுது. இந்த எஜமானனுக்கு குதிரை இவ்வளவு கட்டுப்படுவது, அதிகாலையில எலும்பிச்சே போட்ட சாப்பாடுக்கு இப்படி நன்றி செலுத்திச்சே. மனிதா நீ சுபோகிக்கு எலும்புனியா, உனக்கு இறைவன் ஒரு டார்கெட்டை செய்கிற நேரம் செஞ்சியா, இன்னல் இன்சானல் ரப்பிகளுக்கு அவனுடைய ரப்புக்கு அவன் நன்றி கேட்டு நடக்கிறான். இதுக்கு என்ன எவிடன்ஸ், என்ன ஆதாரம்? வைன்னஹு அலா தாலிகல ஷஹீத், அதுக்கு அவன்தான் சாட்சி. நீயே சாட்சியப்பா. அலம் நஜ்அல் லஹு ஐனைன், ரெண்டு கண்களை உனக்கு தரவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். வலி ஷானு வஷஃபத்தைன், ஒரு நாக்கு ரெண்டு உதடுகளை தரவில்லையான்னு கேட்கிறான். இதெல்லாம் கேட்கறதுக்கு பதில் என்ன தெரியுமா? ஆமையா இல்ல, நீ தந்திருக்கிற இது இல்ல. அல்லாஹுவை கண்டு கொண்டு நம் சஜதாவுல கீழே உலனம் அல்லாஹ்வுடைய இல்லையார்கள். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்புல்லான இப்படி அழகான பாடத்தை நடத்துறான். நீ தீனி போட்டு வர்ற குதிரை அவ்வளவு வேகமா போகுது, நாலு வால் வெட்டி வெட்டினா அது நிக்கல, நீ சொல்ற இடத்துக்கு அது போகுதுண்டா? உன் இறைவன் உனக்கு கட்டிலிடுற நேரம் உன்னால முடியுதா? குதிரை மாதிரி நீ செய்யறியா? இறைவன் அல்லாஹ் ரப்புல்லான நமக்கு பாடம் நடத்துறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவில் நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறணும் என்றால் அது சிந்தனையில் தான் நமக்கு அதை செய்யலாம். நம்ம லைஃப்ல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறதுக்கு டைம் கொடுக்குற மாதிரி சில ஜிக்ர்களுக்கு நேரம் கொடுத்துட்டே இருக்கணும். அல்லாஹ் இந்த வானம் பூமி எப்படி படைத்தான்? அல்லதீன யதுக்குரூன அல்லாஹ கியாமன் வக்உதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன் நார். மூமின்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யதுக்குரூன அல்லாஹ கியாமன், அவர்கள் நின்ற வண்ணம் சிந்தித்துட்டு இருப்பார்களாம், ஜிக்ர் செய்வார்களாம். ஜிக்ர்னா சிந்திக்கிறது, நின்ற வண்ணம் சிந்திப்பார்களாம். வக்உதா, உட்கார்ந்து கொண்டு யோசிப்பாங்களாம். வஅலா ஜுனூபிஹிம், சாய்ந்து கொண்டு யோசிப்பாங்களாம். என்ன யோசிப்பாங்களா அவங்க? எதை யோசிப்பாங்களா? வயத்து ஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல்அர்த், வானம் பூமி எப்படியப்பா படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு யோசிப்பாங்களா? இப்படி யோசிக்கிறது இபாதத் தான். நம்ம வானம் பூமி படைக்கிறதை பத்தி யோசிக்கிறோம் பாருங்க, இது இபாதத் தான். முடிஞ்சல சொல்லுவாங்களா, ரப்பனா என் ரப்பே மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எதையும் நீ வீணுக்கு படைக்கவில்லை இறைவா, சுபஹானக், நீ பரிசுத்தமானவன் இறைவா, ஃபக்கினா அதா பண்ணார், நரக நெருப்புல எங்களை பாதுகாத்து விடன்னு சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த நன்றி செலுத்துதலில் எப்படி இருக்கிறோம் என்பதை ஃபஸ்ட்டா குர்ஆன்ல இருந்து பெற்றோர்கள் விஷயத்திலிருந்து நான் தொடங்கலான்னு நினைக்கிறேன். இந்த நியமத்தை புரியணும்டா அல்லாஹ் அற்புதமான ஒரு பாடம் நடத்துறான். தாய் தகப்பனை பத்தி சொல்ற நேரம், ரெண்டு பேரும் அவ் கீழாகுமா, ஒரு ஆள் அகதுவுமா அல்லது அவ் கீழாகுமா, வயது வயது முதிஞ்ச உங்க உமா அல்லது உமாவும் வாப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட இருக்கிற நேரம் இந்த கல்கிபர், அவங்க ரொம்ப வயசு போயிட்டாங்க, இப்ப அவங்க ரெண்டு பேரும் உங்களோட நிக்கிற நேரம் எப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் ஒரு துவா சொல்லி தர்றான். என்ன கேட்கணுமா? ரப்பனா ரப்பிரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரான்னு துவா கேட்கணுமா? இந்த துவாவை எப்படி கேட்கணும், என்ன சந்தர்ப்பம் அல்லாஹ் சொல்றான், இதை நம்ம நன்றி உணர்வு கொஞ்சம் பாருங்க. ரெண்டு பேரும் வயது முடிந்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், வலா தன்ஹர்ஹுமா, அவங்க ரெண்டு பேரும் விரட்டாதீங்கன்றான். வயசு போக போக ஒரு வயது முடிந்த

0: ஊருக்கே பெரிய ஆச்சாரம் இருப்பாரு. வயசு போக போக அவருக்கே தெரியாது நான் மறைச்சிட்டேனா இல்லையான். அவர் மெல்ல மெல்ல கூண் புல ஆரம்பிச்சிருவாரு. எப்படி தாய்வயத்தில் இருந்து வெளியே வரப்புகள் உணர்வற்று இருந்தாரோ அவருக்கு எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடும். இருந்த இடம் தெரியாது, சாப்பிட்டேனான்னு தெரியாது, நிறைய பேருடைய பெயர்கள் மறந்துடும். அந்த மாதிரி கட்டத்துல சீ என்று சொல்ல தோணும். இப்ப மலைஜலம் கழிச்சுங்க, இப்பதானே சுத்தப்படுத்தினேன், அதோட ஏன் அங்க நடக்கிறீங்க, ஏன் அடுத்த வீட்டுல போய் இதை பேசினீங்க? அல்லாஹ் சொல்றான், இப்படியான ஒரு கட்டம் வர்ற நேரம் உங்களுக்கு நன்றி மறந்துடுவீங்க. உங்க உமா யாரு, சின்னத்துல உங்களை போட்டு துவைச்சு சுத்தப்படுத்தி அழகா உங்களை சீவி சிங்காரிச்சு அழகா அனுப்பினவங்க, நீங்க உளுந்தா தேம்பி தேம்பி அழுதவங்க, உங்களுக்காக வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க, உங்களுக்கு சாப்பாடு தீத்தி விட்டு மிஞ்சத சாப்பிட்டவங்க, பெருநாளுக்கு உங்களுக்கு உடுப்பு தந்தவங்க, இப்போ உங்க முன்னாடி நீங்க சின்னத்துல எப்படியா அவங்க சின்னவங்களா மாறிட்டாங்க. அவங்க வயசு 80, அவங்க இப்ப 2 வயசு புள்ள மாதிரி அங்கேயே மலஜலம் கழிப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்க சங்கமிச்சா நீங்க மறந்துடுவீங்க. அவங்க யாருன்னு நீங்க மறந்துடுவீங்க, உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மறந்துடுவீங்க, உங்களுக்கு கோபம் வரும். வலா தக்குல்லஹுமா உஃப் சீ என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லாதீங்க. 100 தடவை சீ என்று சொல்ல தோணும். ஏன் இப்படி பண்ணினீங்க, சின்னதோட சண்டை பிடிப்பாங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க தோணும். அல்லாஹ் சொல்றான், நோ, அவங்க யாரு தெரியுமா, உங்க தாய் தகப்பன். வலா தக்குல்லஹுமா உஃப் சங்கையாக பேசட்டுமா, உம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும், அப்படி சங்கையான முறையில சீ என்ன பண்றீங்க, அப்படி பேசக்கூடாதாம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், இறக்கம் என்ற இறக்கையை தாழ்த்துங்க. இப்ப அல்லாவிடம் கேட்கணுமா துவாவை, ரப்பிர்ஹம்ஹுமா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யாரா இந்த 2 பேருக்கும் நீ இறக்கம் காட்டு. எப்படி இறக்கம் காட்டணும் தெரியுமா, எங்களுக்கு சின்னத்துல எப்படி இறக்கம் காட்டினார்களோ, எங்களை எப்படி பார்த்தார்களோ அப்படி இறக்கம் காட்டு. கல்புல அல்லா எதை எடுத்து வைக்கிறான்னு துவால, நீங்க சின்னத்துல இருந்து உழுவுற நேரம், நீங்க சின்னத்துல உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போன நேரம், 4 நாள் நீங்க ஹாஸ்பிட்டல நிக்கிற நேரம், அவங்களுக்கு 4 நாள் தண்ணி குடிக்க மறக்கிற நேரம், பசியே வரல, அவ்வளவு பாசத்தோடு உங்களோட இருந்தாங்களே உங்க உமா, அவங்களுக்கு நன்றி கட்டு நடக்காதப்பா. ரப்பிர்ஹம்ஹுமா சின்னத்தில் ரக்கமா ரப்பயானி சகீரா, சின்னத்தில் எப்படி எங்களை பார்த்தார்களோ அப்படி அவர்களுக்கு அருள் புரியா அல்லான்னு கேட்கட்டும். இது ஏன் குர்ஆன் இதை சொல்லுதண்டா, நாம் நன்றி மறந்துடுவோம் என்பதனால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றி உள்ளவர்களாக நம்ம மாறணும்டா. இறைவன் யார் என்பதை நாம் புரியணும். இது தாய் தகப்பன் விஷயத்தில் இப்படி என்றா, இறைவன் விஷயத்தில் நம்ம நேரத்தை ஒதுக்கி ஜிக்ர் செய்யணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை அக்குறை என்று பேசினா அது இந்த குத்துபா இடம் தராது, அது மிகப்பெரும் கடல். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஒரு வேலை தந்தாச்சு, ஸ்கூல்ல உள்ள பிள்ளைக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கற மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை, அல்லாஹ் செஞ்ச நியமத்தை ஒவ்வொன்றா எண்ணணும். இது அல்லாஹ்வோட நியமத், இது அல்லாஹ்வோட நியமத், இது அல்லாஹ்வோட நியமத் என்று ஒவ்வொன்றா எண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, லா துஹ்ஸுஹா என்ற ஒரு ஆள் கூட்டி வாங்க உலகத்துல, நான் எண்ணி முடிச்சிட்டேன், 10 கோடி இல்ல 4 மில்லியன் 4 ட்ரில்லியன் சொல்றால கூட்டி வாங்க பாப்போம். ஒரு சிலதை பேச முடியும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நான் ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்ல இருந்து, உலகத்தில் அல்லாஹ் ரிஸ்க் அளக்காமல் எந்த ஒரு மிருகமும் இல்லை என்றான் அல்லாஹ். நாமளா போய் காட்டுள்ள யானைக்கு சாப்பாடு போடுறோம்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் கூறல் கேட்பீர்கள். ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
2: muslimvanoli.com.
3: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை. ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
4: சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி அண்ட்
5: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில் அகாடமி அண்ட் பிரதான வீதி சாய்ந்தமருது.
4: தொடர்புகளுக்கு 0777-490-6061.
2: You are listening to muslimvanoli.com.
4: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
1: அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் யா அய்யுஹன்னாஸ் தக்கு ரப்பக்கும் அல்லதீ கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, நிம்மதியை இழக்கச் செய்யும் ஆடம்பரம் என்ற ஒரு தலைப்பில் என்னை உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றார்கள். அதாவது ஆடம்பரத்தினால் நிம்மதிகள் இன்றைக்கு சமூகத்திலே இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நிம்மதியை இழந்த மக்கள் எல்லா சாராராகவும் எல்லா தரத்தில் உள்ளவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அது மாணவர்களாக மாணவிகளாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையர்களாக திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மேல்நாட்டவர்களாக கீழத்தேயவாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லா தரத்திலேயும் எல்லா மக்களும் நிம்மதிகளை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த ஆடம்பரங்களால் நிம்மதி கூடுதலாக இழக்கப்படுது அப்படிங்கிறாங்க. பொதுவாக இந்த ஆடம்பரம் என்கிறது சடவாதம் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தங்கள் ரொம்ப கஷ்டம். சடவாதம் சடவாதம் என்று சில உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சடவாதம்டா என்னென்னு தெரியாது சிலருக்கு, அதை சொல்லிக்கிட்டு போவாங்க. உண்மையிலே சடவாதம்ங்கிறது என்னன்னு சொன்னால், அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தின் மத்திய நிலையிலிருந்து கடவுளை எடுத்து விட்டால் அது சடவாதம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரபஞ்ச உலகத்தில் இறைவன் என்கிற ஒன்றை இல்லைண்டா மக்கள் இப்போ என்ன செய்வாங்க, கடவுள் இல்லைண்டா அந்த கடவுளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ கடவுள் இல்லாட்டி மறு உலகம் உண்டு இல்லை, கடவுள் இல்லாட்டி நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை. எனவே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு அனுபவிக்கலாமோ அவ்வளவு அனுபவிப்போம் என்றதுதான் சடவாதம். இந்த சடவாத கொள்கையை உலகமயமாக்கலினூடாக இன்றைக்கு உலகத்தில் பரப்பிக்கிட்டு இருக்கிறவர்கள் யூத கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் யூதர்கள். இறைவன் என்கிற ஒரு கருப்பொருளை மறக்க வைத்தால், அதை மட்டும் எடுத்து விட்டால் அடுத்தது சடவாதம் மிஞ்சும். சடவாதம் மிஞ்சானால் உலகத்தில் நாம் வெல்லலாம், யூதர்கள் வெல்லுவாங்க, முஸ்லீம்களை அடக்கலாம் என்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த திட்டங்களுக்கு உலகமயமாக்கல் பயன்படுத்தப்படுது. இந்த உலகமயமாக்கல் மூலமாகத்தான் இந்த திட்டத்தை செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. உலகமயமாக்கல் என்கிற நேரம் ஊடகங்கள், பத்திரிகைகள், இன்டர்நெட்டு இது மாதிரியான விஷயங்களெல்லாம் உலகமயமாக்கலுக்கு என்ன செய்யப்படுது, படுத்தப்படுது. ஒரு செகண்டில் உலகத்தில் அவங்க ஒரு விஷயத்தை அமுல்படுத்தி விட்டால் அதை ஒரு செகண்டில் உலகத்தில் எல்லாரும் தெரிகிற மாதிரி ஒரு ஒரு குளோபலைசேஷன், ஒரு உலகமயமாக்கலை, ஒரு உலகம் சார்ந்த ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கி அவங்க இந்த சடவாத கோட்பாட்டை திணிக்கிறாங்க. இந்த சடவாத கோட்பாட்டுக்கு நம்மளோட எளிய தமிழை நாம் சொல்வதாக இருந்தால் ஆடம்பரம். ஆடம்பரம் என்ன செய்து இறைவனை மறக்கடிக்குது. நமக்கு இறைவனை மறக்கடிக்கிறது தான் ஆடம்பரம். அல்லாஹு தஆலா சூரத்து ஜுஹ்ரஃபில் சொல்லி காட்டுறான், ஒமை யாஷு அன் திக்ரி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் யார் வாழ்கிறார்களோ, நுகையு பஹு ஷைத்தானன் பஹு லஹு கரீன், அவரிடம் நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம், அதுதான் அவருக்கு துணையாக பேசும். அந்த ஷைத்தான் தான் அவருக்கு கரீனாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணையாக போய்விடுது அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாவை மறந்தால் அடுத்தது ஷைத்தான் தான், ஷைத்தான் வந்துடுவான். அப்போ அல்லாவை மறக்கடிக்கிறது தான் சடவாதம். அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் உண்ட இல்லைன்னு ஒரு முஸ்லீம் பாயால் சொல்ல மாட்டான். ஆனால் அல்லாவை நினைக்காத நேரங்கள் அதிகமாக இருக்குது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்ரூமுக்கு போகும்போது அல்லாஹும் என்னி அவுதுபிக்க மினல் குபுதி வல் ஹபாயித் என்று போகிறாங்க. தன்னுடைய மோதிரத்தை கழட்டி வெளியில் வச்சுட்டு போவாங்க. என்னென்னா அந்த மோதிரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்று எழுதிருக்கு, முஹம்மது ரசூலுல்லான் இருக்குது. அப்போ அந்த பாத்ரூம் என்றால் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது, கட்டடம் உண்டு. ரசூலுல்லா காலத்தில் பாத்ரூம்ங்கிறது என்னென்னா ஒரு எல்லையை ஒரு மரத்தை வச்சு, ஒரு மரத்துக்கு ஒரு பத்தைக்கு ஒரு மை ஒரு ஒரு மண் குமியலுக்கு பின்னால் அவருடைய வெளிவாசல் தேவையை பூர்த்தியாக்குறதுக்கு போகிறாங்கன்றால் அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு அந்த எல்லைக்கு வெளியிலேயே தன்னுடைய மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு போவாங்க. அது சமன் நம்ம பாத்ரூம் என்று சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம். சஹாபாக்கள் காலத்தில் அது ஒரு மரப்புக்கு போவாங்க. அந்த காலத்து பழையவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், வயல் பக்கம் என்ன ஒரு காடு நிலங்கள் நிறைய இருந்துச்சு. மக்கள் குறிப்பிட்ட ஒரு சில நிலத்தை தான் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து நம்முடைய ஊர் வளமையில் புலக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன ஒரு ஏரியாவை தள்ளி வைப்பாங்க, வீடு இங்கே இருக்கும், அது ரொம்ப தள்ளி இருக்கும். இப்போ அது வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அப்படி தள்ளி இருக்கிற இடத்துல போகும்போது அப்படி சொல்லிட்டு போவாங்க. அங்கேருந்து அவர் வெளியில் வரும்போது உஃப்ரானக் என்று சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோமாங்க, பாத்ரூம் போகிறது என்ன பாவமா, மன்னிச்சுக்கோங்கிறதுக்கு பாத்ரூம் போகிற என்ன பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டாங்களா. அவ்வளவு நேரமும் அல்லாவை நினைக்கலை. அந்த பாத்ரூம் போயிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் அல்லாவை நினைக்கலை, அல்லாட திக்ர செய்யலை. இப்போ பாருங்க, இப்போ கொஞ்ச நேரம் அல்லாவை நினைக்கலைங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க, உஃப்ரானக்ங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளம் இறை தொடர்புகளோடு நிறைய இருக்கணும். இதுதான் இஸ்லாம் விளையிட்டா. அப்போ இறை தொடர்புகளோட இருந்தால் அவன் ஒரு மூமினாக இருப்பான். அப்போ ரஹ்மானுடைய நினைவுகள் எங்கே இல்லையோ, நுகையுல்லஹு ஷைத்தானன் பஹுவ கரீன் பஹுவலஹு கரீனன், அப்போ நாம் ஷைத்தானை அவனுக்கு என்ன செய்வோம், சாட்டி விடுவோம், அந்த ஷைத்தான் அவனுக்கு துணையாகி விடுவான். அப்போ இது சடவாதம். இந்த சடவாதம் எதால் வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஆடம்பரங்களால் வருது. அப்போ இந்த ஆடம்பரங்களால் இந்த சடவாதம் வந்தால் ஷைத்தான் துணை ரஹ்மானுடைய திக்ர் இல்லை. இப்போ இன்னொரு வசனத்தை பாருங்கள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா, யார் என்னுடைய நினைவை விட்டும் புறக்கணித்து விட்டாரோ, ரஹ்மானை நினைக்கலையோ, ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கைங்கிறான். வன்காண்டா ஸ்ட்ரெஸ், அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறான். இப்போ தலைப்புக்கு வந்தாச்சா, தலைப்பு பாருங்க, ஆடம்பரம்ங்கிறது சடவாதம், சடவாதம்ங்கிறது இறை நினைவுகள் அற்ற வாழ்க்கை, இறைவனை நினைக்கவில்லை என்றால் அவனுக்கு நெருக்கடி, நெருக்கடி வந்தால் நிம்மதி இல்லை. எனவே ஆடம்பரம் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொண்டு வரும். புரிஞ்சுதா? இப்போ நம்ம தலைப்பு எப்படி சரியாகுது பாருங்க, அதை இறைவன் சொல்கிறான். அப்போ இந்த தலைப்பை ரொம்ப ஒரு அழகாக தொகுத்து எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆடம்பரம் வரும்போது மகிஷத்துவன் வந்துடும். ஆடம்பரம்ங்கிறது அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் போகிறது தான். அப்போ யார் இறைவனை நினைக்கலையோ அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை வந்துடுது. எப்படி வந்தது பாருங்க, இந்த நெருக்கடியான வாழ்க்கை எப்படியெல்லாம் நம்ம சமூகத்தில் வந்துட்டு பாருங்க. நம்முடைய கையில் இப்போ ஆடம்பரங்கள் நிறைய கூடிட்டு, ஆடம்பரங்கள் கூட கூட நம்முடைய இறை தொடர்பு குறைஞ்சிக்கிட்டு வருது இல்லைங்களா. ஒரு காலத்தில், அந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம், நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம். மனுஷன் எப்படி வாழ்ந்தான், வண்டியில் மாட்டில், மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு தான் பயணம். காட்டுக்கு போய் என்ன செய்வாங்க, விறகு வெட்டிக்கிடுவாங்க, மரம் வெட்டிக்கிடுவாங்க. விவசாயம் பண்ணுறன்னு சொன்னால் என்ன, வயல் காடு என்று தான் பேர், வயல் காடு. அவங்களுக்கு என்ற சொந்த நிலைமைக்காது, அவங்க ஒரு காட்டுக்குள்ளே போய் மரங்களை வெட்டி ஒரு பகுதியை, தண்ணீர் தேக்கங்களுக்கு பக்கத்தில் ஒரு நிலத்தை துப்புரவு பண்ணி அதில் நெல்லை விதைத்து அறுவடை செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ தன்னுடைய மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு முளை நெல்லை எடுத்துக்கிட்டு, முளை நெல்லை ஏற்றிக்கிட்டு, நெல்லை ஏற்றிக்கிட்டு போய் காடு வெட்டி விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு நெல்லோட வீட்டுக்கு வருவாங்க. எவ்வளோ காலம் போயிருக்கு, ஒரு 3 மாதம் போகுது. அப்போ ஒரு 3 மாதம் அவர் போய் நெல்லை வச்சு விதைச்சி அறுவடை செஞ்சுட்டு வர்றார். அவ்வளோ நாளும் அவ்வளோ கடுமையான ஒரு உழைப்பு. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. நம்ம வீட்டில் பெண்கள் என்ன செய்வாங்க, அரிசி தேவை என்றால் நெல் குத்தணும். மிஷின் வந்தா நெல் குத்துற மிஷின் வந்தா இல்லையே, நெல் குத்துற நெல் குத்துறண்டா கட்டாயம் ஒரு இன்னொரு பக்கத்து வீட்டு தொடர்பு கட்டாயம் இருக்கணும். ஒருத்தி தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வாழையலாது. அதனால் அக்கம் பக்கத்து தொடர்பு, அயலவர் தொடர்பு கெட்டியாக இருந்துச்சு. எப்படியும் உதவிக்கு போய்த்தான் ஆகணும், நான் என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஒரு உதவி செஞ்சு தான் ஆகணும், இல்லாட்டி எனக்கு உலக்கம் மாற்ற அவள் வர மாட்டாள். நெல் குத்துறண்டா உலக்கம் மாற்றி போடணும், ரெண்டு பேர் போடணும். அப்போ தான் அப்போ அவள் இன்றைக்கு வாடி என்ற விட்ட நெல் குத்துறண்டா 3 குடும்பம் சேர்ந்து நெல் குத்துவாங்க. இங்கே மாறி அவள் என்ன செய்வாள், ஒரு நாளைக்கு நெல் குத்த பெறுவாள். நெல் குத்தித்தான் சோறு. இன்றைக்கி அரிசி அரிக்கிறதே இல்லை, அரிசி பக்கத்தில் கொட்டுறது தான். கல் நீக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அரிசி பிள்ளைங்கிட்டா இப்போ அரிசியை தயாரிக்கிறான், அரிசியை நூடுல்ஸ் செய்கிற மாதிரி அரிசியை தயாரிக்கிறான், அரிசி மாதிரி மாவால் ஒன்றை உருவாக்குறாங்க. அது இன்றைக்கு வருது. அப்போ அதில் எந்த கலப்படம் ஒன்று அரிக்க தேவையில்லை. அரிக்க மேலா சுளகு, அம்மி, திருகக்கல், உலக்க, உரல் இவ்வளவும் இல்லாமல் தான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நம்ம எந்த வீட்டில் அரிக்குமில்ல அரிக்கி, எந்த வீட்டில் அம்மி கிளவி இருக்கு, எந்த வீட்டில் உரல் உலக இருக்கு, எந்த வீட்டில் சுளகு இருக்குது, எங்கே இருக்குது சுளகு இருக்குதா. இருந்தாலும் இப்போ கலையா முடிச்சு பிள்ளை குட்டியோட இருக்கிற நம்மளோட பொம்பளை பிள்ளையை தந்து சுளகை கொடுத்து புடைக்க சொல்லுங்க பார்ப்போம், புடைப்பாங்க முடியாது இல்லை. இப்போ அப்போ இருந்துச்சு. அப்போ நெல் குத்தணும், விறகு வெட்டணும், கோடாரி இல்லாத ஊடு இல்லை, கொல்லி கொத்துவாங்க பெண்கள். இப்பெல்லாம் சுகப்பிரசவம் தான், இந்த சீசர் பண்ணுற கதையே கிடையாது. இந்த கிளினிக்கு போகிறாங்க, கிளினிக்கு 3 மாதமானால் கிளினிக்கு போவாங்க. கிளினிக்கு போய் ஸ்கேன் பண்ணுறதும், அதை தூக்கக்கூடாது இதை தூக்கக்கூடாதுங்கிறதும் ஊழ்பட்டு டேப்லெட்டை கொடுக்குறோம் உம்புட்டும் செஞ்சு கடைசியாக ஒரு சைன் வைங்க, ஏ வெட்டணும். அப்போ இவ்வளோ நாள் கிளினிக் போனேன், மருந்து கொடுத்துருந்தேன், என்ன நடந்தேன் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக வெட்டணும். அம்மா அம்புட்டு விட்டமின் டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்து போட்டு கடைசியாக பால் பொட்டிய வேண்டி கொடுங்கம்மா, ஏ தாய்ப்பால் இல்லைங்க. என்ன நடக்குது, எல்லாம் இருக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ இருந்த பெண்கள் கொல்லி கொத்துவாங்க, ஓங்கி போட்டு கட்டையில் கொல்லியை செதுக்கி எடுக்க தெரியுது, நெல் குத்த தெரியுது, கொச்சிக்காய் அரைச்சி தான் கறி, கொச்சிக்காய் தூளாக அரைச்சு கொச்சிக்காய் அரைக்கிற காஞ்ச கொச்சிக்காய் ஈக்கியில் சுற்றி குத்தி அடுப்பில் வச்சு லேசாக அப்படி சுட்டு அப்படியே அம்மியிலேயே கலட்டி விட்டு அப்படியே மிளகு வச்சு நச்சிரம் வச்சு அரைக்கிறேன். அந்த அரைக்கிறதுக்குன்னு சில அம்மி இல்லாதவங்க பக்கத்து வீட்டில் கொச்சிக்காய் அரைக்கிறதுக்கு போய் நிற்பாங்க, நீ அரைச்சி முடிஞ்சோன்னா அப்படியான்ட்டு. அப்போ கொச்சிக்காய் அரைச்சி கொல்லி கொத்தி அடுப்பு ஊதி தீவனம் செஞ்சு பயிர் வச்சை செஞ்சு இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாளி போனால் இப்போ என்ன செய்வாங்க, ஒரு பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரு கோல் உரப்பாக ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபெட்டிஷ் கட்லெட் மாதிரி ரெண்டு உரப்பாக ரெண்டு பழம் ஸ்வீட்டாக ஏதாவது உண்டு, குடிக்கிறதுக்கு என்ன பறிக்கிட்டுருந்துச்சி அப்படின்ற அதையும் கேட்டு ஒன்றும் வேலை இல்லை, அப்படியே கொழுப்பு பிடிச்சி போய் சும்மா உட்காந்துக்கிட்டிருக்கிறோம், ஒன்றும் வேலை இல்லை, கிச்சன் சுத்தமாக இருக்குது புகை பிடிக்காமல். அப்போ எல்லாமே வந்து இறங்குது கொடுத்துட்டிக்கு. அந்த காலத்தில் எல்லாம் வீட்டில் வாழை மரம் வச்சு வாழைக்கோலை வெட்டி மடு வெட்டி, அந்த பொம்பளைங்களே மடு வெட்டி மடுவில் வாழை மரத்தை வச்சு அதுக்கு புகை ஊதி தீவனம் செஞ்சு பலகாரங்கள் செஞ்சு பானை அடுக்கு இருக்கும் வீட்டில், வீட்டில் பானை அடுக்குகள் இருக்கும், அந்த பானை அடுக்குகளில் தீவனங்கள் செஞ்சு இப்படியெல்லாம் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலம். அந்த காலத்து பெண்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆண்களுக்கும் நேரம் இருந்துச்சு. என்ன நேரம் இருக்குது, பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை மதிக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு நெருங்கின உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்பாங்க, மகரி பட்டா ரோட்டில் போனால் வீடுகளை ஓதி கொடுக்குற சத்தங்கள் கேட்கும், அப்படி ஓதி கொடுக்குற நேரம் இருந்துச்சு. இப்படி அப்போ இருந்தவங்களுக்கு எல்லா நேரங்களும் இருந்துச்சு, இந்த தீவனங்கள் செய்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. இதுபோக கலை நிகழ்ச்சிகள் எம்பட்டு, ஒரு மாப்பிள்ளை கூட்டிக்கு போகிறண்டா, அந்த மாப்பிள்ளைக்கு முன்னால் சுருட்டு வாழ்வீச்சு குதிரை ஊர்வலம், அந்த எங்கள் உம்மாமார் சொல்லுவாங்க, நம்மளாம் அதை காணலை, நம்ம கண்டது சுருட்டு வாழ்வீச்சும் பொல்லடியும் தான். ஆனால் உம்மாமார் சொல்கிறாங்க அதுக்கு முன்னே குதிரையில் மாப்பிள்ளை எடுத்து கூறுவலாம், அதில் நாலஞ்சு கலைகள் சீனடி சிலம்படி சுருட்டு வாழ்வீச்சு இதெல்லாம் ஆண்கள் படிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உடம்பில் நோய்கள் குறையும், நேரங்கள் நிறைய இருந்துச்சு, வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மின்சாரங்கள் இருந்துச்சா விளக்கு எரிச்சு வாழ்ந்துக்கிருந்தாங்க. ஆமண மரத்தில் கொட்டை எடுத்து வீட்டில் தட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்களாம், எங்கள் உம்மா சொல்லுவாங்க. ஆமண மரத்தில் கொட்டையை ஆராத்தி மாதிரி காய் காய்ச்சிருக்கும் இல்லை ஆமணங்கா, அந்த கொட்டையை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டிருப்பாங்க. பிள்ளைகளை கடைக்கு விட்றண்டா அதான் எங்கள் உம்மா சின்ன பருவத்தில் எங்கள் உம்மா அம்மா கொடுத்து அனுப்புவாங்களாம், ஒரு பச்சை ஈக்கில் ஒரு ஆமண கொட்டையை குத்தி விளக்கில் கொளுத்தி கையில் கொடுத்தா அதான் டோர்ச் லைட். கடைக்கு போயிட்டு வெறும் வரைக்கும் ஒரு கொட்டை போதும் பற்றிக்கிட்டு இருக்கும். ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணன்னு சொல்கிறது அதனால தான், ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணன்னு சொல்கிறது, விளக்கெரிக்கிற எண்ணெய்ன்னு சொல்கிறது அதனால தான். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆடம்பரம் இல்லை, ஆனால் நோய்கள் இல்லை, இறை தொடர்பு கூட, அல்லாஹ்வுடைய நினைவுகள் கூட. அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிப்பாளரோடு பாடமாக்கியிருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஹதீஸ்களை. 100,000 ஹதீஸை நான் பாடமாக்கியிருந்தேன் அறிவிப்பாளர்களோடன்னு சொல்கிறாங்க, விளங்கிட்டா? அப்போ ஒரு ஹதீதை சொல்லி இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட ஆயிஷா நாயகி கேட்டாங்க, ஆயிஷா நாயகி கிட்ட உருவாவுடைய வாப்பா கேட்டாங்க, உருவாவுடைய வாப்பா கிட்ட உருவா கேட்டாங்க, உருவா கிட்ட ஹிஷாம் கேட்டாங்க, ஹிஷாமுக்கிட்ட இப்ராஹிம் கேட்குறாங்க, இப்ராஹிம் கிட்ட இமாம் புகாரி கேட்குறாங்க, அவர் சொன்னார் அப்படின்னு நம்ம ஹதீஸை சொல்கிறோம் இல்லை. அந்த அறிவிப்பாளரை ஒரு ஹதீஸை ரெண்டு ஹதீஸை நினைவு வச்சுக்கலாம், 100,000 ஹதீஸுகளை மனசுக்குள்ளேயே நினைவு வச்சுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட மார்க்க தொடர்புகளும் நினைவாற்றல்களும் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட நிலைமை எல்லா மெமோரி சிப்புகளும் ஃபோனில் வந்திருக்குது, இல்லைங்கிட்டா சின்ன ஒரு சிப் 18 GB இவ்வளவு, 18 GB என்ன இவ்வளவு, இவ்வளவுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க், இதுக்குள்ள ரெண்டு ஹார்ட் டிஸ்க் வைக்கலாம் என்னையா, 10,000 GB 1,000 GB வருது, அதுக்குள்ள ஊட்பட்ட பயான போடலாம் அவ்வளவு. இன்றைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிக்கான், ஆனால் இதுக்குள்ள என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. நேற்று யாரோ சொன்னாங்க ஆள் மறந்து போச்சு, இதுதான் நிலைமை. நேற்று இன்றைக்கு இல்லை. நேற்று யாரோ சொன்னாங்க ஒரு கதை உண்டு, ஆனால் சரியாக ஆளை சொல்ல முடியலை. இது அண்டை என்னலமே அன்றைக்கு 1,000,000,000,000,000 அதிசயங்கள் அறிவிப்பாளரோட, ஒவ்வொரு அதிசயக்கும் 4-5 பேர் அறிவிப்பாளர், இன்னாருக்கு இன்னார் இன்னாருக்கு இன்னார் இன்னாருக்கு இன்னார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். வார்த்தை மிஸ் ஆகாமல் நினைவுகாட்டல் இருக்குது, மார்க்க தொடர்கள் இருக்குது, அவ்வளோ அதிசய தேடி படிச்சிருக்கிறாங்க, நேரம் இருக்குது, காரணம் இறை தொடர்பு இருக்குது. இன்னைக்கு நேற்று ஒரு ஆள் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, யார் யாரோ மறந்து வச்சேன், என்னப்பா எங்கே போயிருக்கு நம்ம தொடர்பு? எனவே இறை தொடர்பு ரொம்ப குறைவு, ஆடம்பரம். இப்போ நாம் இந்த நவீன கண்டுபிடிப்புகள் வந்ததுனால நிம்மதிகளை எப்படி இழக்கிறோம்? உண்மையாக பொண்டாட்டிய டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் பார்க்காம சொல்ல தெரிஞ்சாக்க கை வைத்துங்க. இல்லை, பொண்டாட்டிய டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் சேவ் பண்ணி பேரை போட்டு வச்சு கோல் தேவைண்டா, மை வைஃப் கோல் போகுது. ஆனால் இந்த ஃபோன் தொலைஞ்சா ஆத்திரை அவசரத்துக்கு பொண்டாட்டிக்கு உண்ட ஃபோனை தான் ஹோல் எடுப்போமெண்டா எடுக்க ஏலாம், நம்பர் இஞ்ச இல்லை, இஞ்ச தான் இருக்குது. இந்த நிலைமை அப்படித்தான் இருக்குது நிலம். பொண்டாட்டியில் தான் பொண்டாட்டியில் தங்கச்சிர நம்பர் பாடம். அப்போ இப்படி நிலைமைகள் என்ன மாறிப்போயாச்சு, மாறிப்போயாச்சு, நிம்மதியை இழக்கிறோம். ஆடம்பரம் கூடின உடனே என்ன நடக்குது, இவனுக்குறிக்கிற பவரை அப்படியே இறக்கி வைக்கிறான். அப்போ இப்போ எல்லாம் சுவிட்சை தட்டினா சோறும், எல்லாம் பக்கெட் பக்கெட்டாக வருது, கொச்சிக்கா துள்ளிடிச்சு தம்பருது, பிரியாணி மிக்சிங் அது வேறையாக வருது. நீங்கள் இறைச்சி கறிக்கு ஒரு பக்கெட், மீன் கறிக்கு ஒரு பக்கெட், இறால் கறிக்கு ஒரு பக்கெட்டு வருது. இறைச்ச கொட்டுறது இறைச்சிக்குரிய பக்கெட்டை கொட்டினா இறைச்சி கறி. அதுக்கு நீங்கள் அந்த பழைய பெண்கள்டன் சமையல் ஓடர் ஒன்று இருக்கும் இல்லை, இறைச்சி கறி எப்படி ஆக்குறது, முதல்ல தாளிக்கிறது, மர இறைச்சை கொட்டுறது, மர கொச்சிக்காயை கொட்டுறது, இப்படி அந்த ஓடர் அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை, இறைச்சை கொட்டுங்க இந்த பக்கெட்டை கொட்டுங்க முடிஞ்சு. அப்போ இப்படி சிம்பிளாக சமைக்க தெரியுது. இந்த புடைக்கிற அரைக்கிற இடிக்கிற குத்துற ஒரு வழக்கமும் தேவையில்லை, ஆ ஒன்றும் தேவையில்லை. இன்றைக்கி என்ன நடக்குது, வாழ்ந்துக்கிட்டு போகிறோம். அப்போ சிம்பிளாக எல்லாம் செய்யலாமாட்டோம், எவ்வளோ நேரம் மிச்சம் மறிக்கணும், காலையிலேயே ஒழும்பி 8 மணிக்குள்ளே பகலைக்கெல்லாம் சமைச்சிட்டு உட்காந்துடலாம் இல்லை, உட்காந்தா எவ்வளோ நேரம் மிச்சம், அவ்வளோ நேரத்தில் எவ்வளோ குர்ஆன் ஓதலாம், எவ்வளோ ஹதீஸ் கிரந்தங்களை படிக்கலாம், எவ்வளவு நம்ம சம்பாதிக்கலாம், மார்க்க ரீதியான அமல்கள் எவ்வளவு செய்யலாம். ஆனால் துஹா தொழுக நேரம் இல்லை, முன்பின் சுன்னத்து தொழ நேரம் இல்லை, நேரம் இல்லை, அந்த அந்த அந்த ஒன் அந்த ஒன் குயிக் சமையலுக்கு நேரம் இல்லை, இன்றைக்கு அதுக்கு நேரம் இல்லை. அப்போ என்ன நடக்குது, நேரம் இல்லைண்டா என்ன நடந்து, அப்போ கொல்லி கொத்தி கொச்சிக்காய் அரைச்சி நெல் குத்தி சோறு கறி ஆக்கி பின்னரம் தீவனம் செஞ்சு பானைக்கு வச்சு போட்டு ஒரு 4 பேர் அப்படியே பொம்புளியல் உட்கார்ந்து தலை பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சே. அப்பெல்லாம் அந்த பேன் மருந்து வந்தா அப்படியே லைனில் உட்கார்ந்து தலை பார்ப்பாங்க, அப்படியே லைனில் அதுக்கு நேரம் இருக்குது, தலை பார்க்கறது, ஓதி கொடுக்கறது, கல்யாணம் கந்தூரி அவ்வளவு நடந்துச்சே. இன்றைக்கு தலைக்கு கொஞ்சம் கடிக்குதா, கொட்டி தேய்ச்சாச்சு, பேன் மருந்து பாத்திமா பேன் மருந்து போடுவோம் முடிஞ்சு. இன்னொரு ஆள் தலைக்கு கை வைக்கிறல்ல அதுக்குரிய சீப் இருக்குது, பேன் மருந்து போட்டுட்டு ஒரே இழுவே ஷம்பு வருது. அப்போ எங்கே அந்த நேரம், எங்கே எங்கே அந்த நேரம்? இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்துட்டு நம்மளை, இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்ததுனால அப்போ அவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தாய்மார்கள் அந்த நேரம் அந்த ரசூலை சொன்னாங்கல்ல, கியாமத்து நாள் நெருங்க நெருங்க நேரம் சுருங்குமெண்டு. அப்போ நிலாக்கதை நிலாக்கதைன்றது கேள்விப்பட்டீங்களா, நிலாக்கதை நிலாக்கதைண்டா என்ன, நிலவை காட்டி உம்மா சோறு தீர்த்துதை பிள்ளைகளுக்கு, நிலவை காட்டி உம்மா சோறு தீத்துற, நிலா கதை சொல்லி சோறு தீத்துற, நிலாவை சொல்லி அந்த கதை சொல்லி நரிக்கதை சொல்லி காகக்கதை சொல்லி இப்படி நீதி கதைகளை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி உம்மா சோறு தீத்துவான். பாட்டி சொன்ன கதை என்ற சரித்திரமே அதாலாம் வந்துச்சு. அப்போ பாட்டி இருப்பா வீட்டில் உம்மம்மா, அது பிள்ளைகளுக்கு கதை சொல்லணும், பாட்டி கதை சொல்லுவா, உம்மா கதை சொல்லுவா, பாப்பா கதை சொல்லுவா, பாப்பா வீட்டை இருப்பார், இப்படி எல்லாரும் சொல்லி ஒரு பிள்ளை அப்படியே வளர்த்து அந்த பாசத்தில் அப்படியே வளருது. இன்னைக்கு
2: எவ்வளவு குயிக்கா வேலை செஞ்சும் நேரம் இல்லை, பிள்ளைகளுக்கும் பிஸி. அம்பி காலையில் நேரத்தோட பிள்ளைய எழுப்பின உடனே சும்மா மெஷின் மாதிரி நிற்பாங்க, உமா வாப்பா எல்லாம் சும்மா ட்ரெண்டு வேலை நடக்கும். ஒரு ஆள் சும்மா கிச்சனில் நின்றுக்கிட்டு கடை கடை கடை நூறு லட்சம் போட்டு பிறட்டி எடுக்கும், ஒரு ஆள் பிள்ளைக்கு ஷூவை போட்டு ஏன்னா டே ஆட்டம் வந்து ஆட்டம் வந்து ஆட்டம் வந்து ஸ்கூல் ஸ்கூல் வேன் வந்துருவேன் ட்ரெண்ட் அப்படி வேலை நடக்கும். 7 மணிக்கெல்லாம் ஸ்கூல் வேன் ஹோன் அடிப்பான், சொட்டை கொண்ட பிள்ளைய விட்டாச்சு பாய் அப்படின்றோட உமா ஒரு வேலைக்கு வாப்பா ஒரு வேலைக்கு போய்த்துருவான். அந்த பிள்ளை ஸ்கூல் கலைஞ்சி வருது, 2 மணிக்கு வருது. அப்படியே வந்த உடனேயே திரும்ப அடுத்தது டியூஷன், மகன் டியூஷன் டியூஷனுக்கு போயாச்சு. அடுத்தது வருது திரும்ப குருவா மாசா, அப்படியே போய் அந்த சரியான களைப்போடு வந்து உட்காந்து இங்கிலீஷ் கிளாஸ் நடத்த வீட்டு ஆள் வரும். சரி அவனுக்கிட்டே இங்கிலீஷ் கிளாஸை படிச்சுக்கிட்டு அந்த புத்தகத்திலேயே பொடியம் படுத்துருவான், கொண்டு போய் அப்படியே தூக்கி வேலை தட்டிவிட்டுருவாங்க. உமா பாப்பா தூக்கி வச்சு சந்தோஷமாக கதைச்சி பாசத்தை பகிர்ந்து கதை சொல்லி இல்லை முளைச்சி பிள்ளை பேச தொடங்கினா படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்ரும். நம்ம படிக்கும் என்னத்தை சாதிச்சிங்க நீங்கள், அந்த பிள்ளைகள்கிட்ட பாசத்தை மட்டும் இழந்திருக்கிறீங்க. கடைசியாக எங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க கவுன்சிலிங் பண்ணுங்க, என்னென்னா உமாவோட வாப்பாவோட இவன் பேசுகிறான் இல்லை, உமாவோட வெறுப்பு அடிக்கான், பிள்ளைகளுக்கு போட்டு அடிக்கிறான், இவன் வந்து என்னல்ல சமூக தொடர்பாடல் ரொம்ப குறைவு அடிக்குது, கடும் கோபம் வருது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பாசத்தை சரியாக கொடுக்குற நேரத்தில் கொடுக்கலாட்டி அவன் ஒரு மனித உருவில் பேச தெரிந்த விலங்கு, அவனுக்கு எது நல்லதென்று படுதோ அதை செஞ்சுட்டு போகிறான். அப்போ பருவங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நாட்டு சட்டத்தின்படியே இந்த மொண்டசிறிங்கிறாங்கல்ல, இந்த மொண்டசிறிங்கிறது ஒரு பெண்ணுடைய பேரில் வந்தது, மொண்டசிறி மேடம், அவ தான் இந்த ஆரம்ப பாடசாலை ஆரம்பித்தான். அப்போ இந்த ஆரம்ப பாடசாலையில் பேனை கொடுக்கக்கூடாது, அதான் நம்ம நாட்டு சட்டமே, அவங்களுக்கு பேனை பென்சில் கொடுக்கக்கூடாது, எழுதக்கூடாது அவங்க, அவங்களுக்கு விளையாட்டில் கல்வியை கொடுக்கறதான் மொண்டசிறி சிஸ்டமே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்டா, மொண்டசிறி டைமிலேயே மெட்ஸ் படம் படித்து கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு ஓவர்லோடு கூடாதுன்னு நான் சொல்லலை, அந்த ஓவர்லோட் ஆகிறத விளைவுகளை பாருங்கள். அப்போ பிள்ளைகள் பிஸி, இவங்களும் பிஸி, ஒரு தீவனமும் செய்கிறதில்லை, ஒரு வாழை மரம் வச்சு வாழைப்பழத்துக்கு புகை அடிக்கிறதே இல்லை. நம்ம கடையில் காசை கொடுத்து வாழைப்பழத்தை வேண்டும், அவன் மருந்து அடித்ததை வேண்டி திண்டு விட்டு மறுவா மருந்து வேண்டி உள்ளுக்கு அடிப்போம், அது போய் பழுதாக்கி போட்டோம், விளக்கிட்டா நடந்துக்கிட்டு இருக்குது. மருந்தை விருந்தா பாவிச்சா, மருந்தை விருந்தா பாவிக்கிற ஒரு நிலைமை வருது நமக்கு. என்ன எல்லா விருந்துகளும் மருந்தால் உற்பத்தி ஆகுது, ஜிஎம் ஃபுட்ஸ், ஜெனட்டிக்கலி மோடிஃபைல் ஃபுட்ஸ், மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், பெரிய கொச்சிக்காய், பெரிய புடலங்காய், பிரைலர் கோழி, இதெல்லாம் என்ன உணவு? மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், ஜிஎம் ஃபுட்ஸ், ஜெனட்டிக்கலி மோடிஃபைல் ஃபுட்ஸ். இந்த ஃபுட்ஸ் மருந்தடித்து பழுக்க வைத்தப்பட்ட பழங்கள், இதெல்லாம் என்ன செய்யுது? ஒரு நஞ்சு, ஒரு மருந்து. அப்போ நாங்கள் அதை எப்படி சாப்பிட்றோம்னு சொன்னால் விருந்தாக சாப்பிட்றோம். அதனால தான் ஒருத்தன் சொன்னான், விருந்தை மருந்தாக சாப்பிடு, இல்லை என்று மருந்தை விருந்தாக சாப்பிட வேண்டி ஏற்பட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற விருந்தெல்லாம் மருந்து தான், அதை கொஞ்சமாக தான் சாப்பிட வேண்டியிருக்குது. அப்போ எல்லாமே இன்றைக்கு நஞ்சாக இருக்குது, அதை சாப்பிட்றோம், மறுபடியும் மருந்து சாப்பிட்றோம், பிஸி, நமக்கு நேரம் இல்லை. அப்போ இன்றைக்கு எவ்வளோ நேரம் மிச்சம் இருக்கணும் ஆனால் நேரம் இல்லை, என்ன அது? அதான் சடவாதம். இறைவனை நம்மளோட உள்ளத்திலிருந்து எடுத்துட்டாங்க, எடுத்த உடனே நமக்கு சடவாதம் வந்துட்டு, நமக்கு தயமத்தில் சட்டம் தெரியா, குளிப்பாற்ற சட்டம் தெரியா, ஜனாச தொழுக சட்டம் தெரியா, பெருநாள் கொத்துபா சட்டம் தெரியா. எத்தனை தடவை நாம் ஜனாச தொழுக தொழுதுருப்போம் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொருத்தரும் சும்மா நீங்கள் சொல்லுங்கள், அப்போ நீங்கள் எத்தனை ஜனாச தொழுகையில் கலந்திருப்பீர்? சும்மா ஒரு கணக்கு, ஓ ஒரு 15, ஒரு 15 ஜனாச தொழுகையில் அவர் கலந்திருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட 10 மேலே நாம் ஜனாச தொழுகையில் கலந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மையத்து வந்தால் எல்லாரையும் லைனில் நிப்பாட்டிப்பட்டு அசரத்து சொல்லிக் கொடுக்கணும். ஜனாசா தொழுகை 4 தக்பீர்களை கொண்டது. இந்த ஜனாசா மீது கடமையாக்கப்பட்ட ஃபர்லு கிஃபாயாவான தொழுகை, அல்லாவுக்காக தொழுகிறேன் என்ற நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதப்படும், ஆ ஓ. 2வது தக்பீரில் சலவாத்து சொல்லப்படும், ஆமாம் ஆமாம். 3வது தக்பீரில் துவா ஓதுறது, அந்த துவா அல்லாஹும் மஃபுல்லஹூ ரஹம்ஹூ ஆஃப். ஆஹா, நாலாவது எப்படி சலாம் கொடுக்கும்? கரெக்ட். இப்போ தான் தொடரடி. நான் கேட்குறேன், இமாமு சொல்லலண்டி குளம்புறான் ஒரு மையத்து தொழுக முடிஞ்சாங்க, தொழுக சட்டம் சொல்லலை அப்படின்ட்டு. ஆறுக்கு அடிக்கணும், இப்போ எத்தனை தொழுகையில் கலந்திருக்கோம்? ஒரு தடவை சொன்னால் போதாதா? இந்த ஃபோனை வேண்டினா, இந்த ஃபோனில் ஃபோன் புக் எவ்வளோ தெரிக்கி, மெசேஜ் எப்படி அடிக்கிற, எப்படி ஒரு பேரை பதிகிற, எப்படி இதில் இன்டர்நெட்டை கனெக்ஷனை கொடுக்குற, எப்படி இது ப்ளூடூத்தில் எடுக்கிற, இதெல்லாம் ஒவ்வொரு தடவையுமா சொல்லி கொடுக்குறான்? சொல்லிக்கே கொடுக்க மாட்டான், எடுத்தே பழகிடுவோம் நம்ம. அப்போ சடவாதம் சரியாக இருக்குது, இறைவாதம் புழைச்சி போயிடுச்சு நமக்கு. என்ன காரணம்? இது வந்தோடனே அது வைத்திரும். ஒரே போத்தலில் ரெண்டு இருக்காது. ஒரு போத்தலில் தண்ணி இருக்கணும், இல்லாட்டி பழச்சாறு இருக்கணும். பழச்சாறும் தண்ணியும் இருக்கலாமா? சடவாதம் வந்தோடனே இறைவாதம் வெளியில் போகும், இறை நம்பிக்கை வெளியில் போகும். அப்போ ஆடம்பரம் உள்ளுக்கு வந்தால் ஃபைனலாக மனுஷத்தால் வந்தான், அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு ஆரம்பம், அப்பெல்லாம் கடையில் சாமான் வாங்குறது எப்படி? உம்மா சொல்லி தருவா. நாங்கள்லாம் சின்ன வயசில் உம்மா சொல்லி தருவா, விளையாடிட்டு இருக்க நம்ம லஞ்சவா, இந்த பா காசைப்படி, நல்லா நினப்பு வச்சுக்கோ, கொச்சிக்காய் காய்க்கிலோ, வெங்காயம் காய்க்கிலோ, குறுக்கா புளி 5 ரூபாய்க்கு, தேங்காய் ஹா போத்தல், சீனி 1/2 கிலோ, தேயில குடிக்கிறதுக்கு முட்டாசி 10 ரூபாய்க்கு. இவ்வளோத்தையும் பாடமாக்கிட்டு ஒரு டயரை உருட்டினமெண்டா கிரண்டு ஓட வேண்டியதான் கிடைக்கும். இவ்வளவு நினைப்பு ஒரு தடம் சொல்லிட்டா சரி, அப்போ இருக்கிற நினைவு இப்போ இல்லை, ஆனால் அப்போ இருக்கிறவங்களுக்கு படிப்பு வரல, நினைவாற்ற நல்லா தந்துச்சு படிப்பு வரல, என்ன படித்து கொடுக்க தெரியல, அப்போ படித்து கொடுக்க தெரியல, அவ்வளோதான். அப்போ இருக்கிற பிள்ளை நல்ல கட்டியாக இருந்துச்சு. அப்படியே கடைக்கு போனால் கடைக்கு வெளியில் நின்று சாமானை கேட்போம். கடை அவன் கடைக்குள்ள என்னென்ன இருக்கு நமக்கு தெரியாது. அவன் கேசிய முன்னுக்கும் இல்லாமல் நல்லா கம்பியை போட்டு கருவாட்டை ஓட்டி எழுத்துடாமல் எல்லாம் கவர் பண்ணிடுவான். முன்னுக்கும் முதல்ல அழி நிற்பான், என்னடா வேணும் சொல்ல சொல்ல எல்லாம் சாமான் எடுத்து போடுவான். உள்ளுக்கு போவான், லாக்கையில் இருக்குவான், அவன் பின்னுக்கெல்லாம் இருட்ட தான் இருக்கு. போய் எடுத்து கொண்டு வந்து சாமானை தந்துட்டு கணக்கு எடுத்துட்டு மிச்ச காசு தரு. அப்போ நம்முடைய தேவையை வீட்டிலிருந்தே தயாரிச்சுக்கிட்டு போய் கடைக்காரர்கிட்ட சொல்லி அதை நிறைவேற்றிக்கு வந்தோம். நம்மளோட கையில் காசு மிஞ்சுது, மிச்ச காசு வருது. அப்போ நம்ம தேவைகள் எம்பட்டுன்றத்தை அளந்துக்கிட்டு போய் அளவாக சாமானை வேண்டினோம், நிம்மதியாக சாப்பிட்டோம். இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த முதலாளித்துவம், இந்த வியாபார தொழில்நுட்பம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நுகர்வோருக்கு, நுகர்வோரண்டா கடையில் சாமான் வாங்குற ஆளுக்கு தேவைகளை அதிகரிக்க செய்தல், அதுக்கு சில ட்ரிக்ஸ்களை கொண்டு வராங்க. அது ஒரு கலை, அது ஒரு படிப்பு. கொமர்ஸ் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், கொமர்ஸ் அதானே, கொமர்ஸில் அதை தன்னாங்க படிக்கிறோம். எப்படி வியாபாரத்தை அதிகப்படுத்தி ஒரு முதலாளி லாபத்தை அதிகம் எடுக்கிற, முதலாளி லாபம் எடுக்கணும், அதை முதலாளித்துவம். அந்த முதலாளி லாபத்தை எடுக்கிறதா இருந்தால் மக்களுடைய தேவைகள் அதிகரிக்கணும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு கொச்சிக்காயும் வெங்காயமும் குறுக்கா புளியும் உப்பும் தானே தேவைப்படுது, அதனால தானே இந்த கடையில் அவ்வளவு விற்கிது. உங்களுக்கு தேவையை கொஞ்சம் கூட்டினா தான் எனக்கு கடையில் நல்ல சாமான் விற்கும். மக்களுடைய தேவையை அதிகரிக்கிறது, அதிகரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. உளவியல் ரீதியாக, அறிவியல் ரீதியாக பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்? சரி, கடைக்கு வெளியிலேருந்து சாமான் வாங்கினவனை கடையை திறந்து உள்ளுக்குட்டா அவன் சாமானை அதுக்கு வந்து தீர்மானிக்க போகிறான். இப்போ எப்படி கடை? கடைக்கு வெளியில் இல்லை, இப்போ கடையை திறந்து கெஷியர் வெளியில் இருக்கிறான். இப்போ அங்கிராக்கெல்லாம் உள்ள வைத்திரு, அவன் வெளியில், அவன் வெளியில் துவாதையில் நாம நின்றடத்த அவன் வந்துட்டான். அவன் மேசையை போட்டு உட்காந்துட்டு எல்லாம் கமரா சிசிடி கமரா போட்டுருக்கு, அங்கே போய் நீங்கள் ஒன்றும் பருப்பு வாய்க்க போட இயலாது, எல்லாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரு சாமானும் வெளியில் கொண்டு போக முடியாது, எல்லாம் நீக் நீக் நீக் நீக் என்று கற்று. இந்த கெஷியர் மேசையில் வந்து மெஷினில் காட்டி போட்டு போனால் தான் அங்கே எல்லாம் முடியும். வழங்கிட்டா யூரோப்பில் எல்லாம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, கெஷியர் ஆளே இல்லை, ஆள் இல்லை. அப்படியே போய் ஃப்ரான்ஸில் ஒரு கடை ஒன்று இருக்குது, ஹைஸ்பீட் ரோட்டில் இடையில் மக்கள் குடியாற்றம் இல்லை, வாகனத்தை நிப்பாட்டி ஷாப்பிங் போனேன் சாமல் ஆட்டு நானும் பார்க்குறேன் என்னோடய ஆளை காணலை. அது அப்படி தண்ணி சும்மா வாங்க அசரா தண்ட இல்லாங்க அப்படியே பேக்கில் கொண்டு போய் கொம்பிட்டில் நாம இப்படி பிடிக்கிறேன். அப்படி எல்லாத்தையும் பிடிச்சோன்னா நீக்கணும் தூக்கி வச்சதுக்கு பிறகு அந்த காசையும் கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த பேக்கரத்துக்கு வெளியில் போனால் அந்த மிஷின் சும்மா இருக்கும். அதில் காட்டாமல் இல்லாட்டி காசை கொடுக்காமல் இந்த பேக்கரத்துக்கு வெளியில் போனீங்க இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ்காரனையெல்லாம் கூப்பிட்டு எடுத்துருமே அந்த மிஷின் அந்த கற்று கத்து மானம் கப்பல் ஏறி. அதனால் ஒருத்தரும் களவெடுக்கிற கடையில் ஆளே இல்லை. அப்போ கடைக்குள்ளே சனத்தை இறக்குறேன். அப்போ லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறல்ல. இப்போ எப்படி ஏன்னா ஷாப்பிங் போகிறோம், நாங்கள் கால் பண்ணி சொல்கிறோம்மாம்மா நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வரோம் வீட்டில் இருங்க. ஆ என்ன ஷாப்பிங் போகிறோண்டா என்னென்னு தெரியா போய்த்தான் முடிவு எடுக்க போகிறோம். என்னென்று தெரியா போய்த்தான் முடிவு எடுக்க போகிறோம். என்னென்று தெரிஞ்சால் தானே இந்த காசு காணும் இன்னும் 10 ரூபா தாண்டு 40 ரூபா எடுத்து போகலாம். இவ்வளவு தான் வேண்ட போகிறோன்ட்டு தெரிஞ்சால் 40 ரூபா எடுத்து போகலாம். என்னென்று தெரியுமா? தெரியும். தெரியாமல் நீங்கள் ஷாப்பிங் போக போகிறீங்க. அப்போ காசு கட்டோட போகணும். காசு கட்டு தேவையில்லை. அதான் நவீனத்துவம். நான் நவீனத்துவம் என்ன? சரி, இப்படி கடையை திறந்து வச்சுட்டு பேங்கால கூப்பிட்றேன். வாங்க, எங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு உண்டு, ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி ஒரு கார்டு. என்ன பேர்? கிரெடிட் கார்டு. நீங்கள் இந்த கார்டில் சாமான் வாங்கலாம். உங்களுக்கு எவ்வளவுக்கு சாமான் வேண்டலாம்? நீங்கள் கிரெடிட் கார்டு எடுக்கும்போது 1 லட்சரூபா 2 லட்சரூபா 3 லட்சரூபாய்க்கு நீங்கள் கிரெடிட் கார்டை பேங்கில் வாங்கலாம். உங்களோட பேருக்கு அக்கௌண்ட்டை திறந்து வைச்சு எனக்கு 1 லட்சரூபாய்க்கு தாங்க காட்டினா காட்டவனே. உங்கள்கிட்ட இப்போ காசு தேவை, உங்கள்கிட்ட யாரு காசு கட்டு? நீங்கள் போய் சாமானை வேண்டி போட்டு அந்த மெஷினில் அந்த கார்டை இழுங்க. இழுத்த உங்களோட பட்ஜெட் எவ்வளோ? 75,000 ரூபாய். 50 நாளைக்கு காசை கட்டுங்களேன், ஒரு வட்டியும் இல்லை. 40 நாள் சில பேங்க் என்ன 40 நாள் 40 நாளைக்கு காசு கட்டலாம். எப்படி புடுங்குறோம் பாருங்க. எவ்வளோ உதவி செய்யுது பேங்க்னு நம்ம நினைக்கிறோம். உங்களை எவ்வளவு அநியாயப்படுத்துறான்றது உங்களுக்கு விளங்குது இல்லை. ஒருத்தர் ஒரு காட்டை தாரான், இன்னும் அந்த காட்டுக்கு சாமானை வாங்கி வேண்டுதா எவ்வளவு வருது? 40 நாள் ஒரு மாத்தியாலதா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம், கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம். நீ உனக்கு எப்போ மூடு வருது அப்போ வேணும். நீ எப்போ சாமான் வாங்கணும் அப்போ இருந்து எனக்கு பேங்குக்கு மெசேஜ் வந்துடும். இத்தனை அந்த தேதி இத்தனை மணிக்கு வேறு கடையில் இவ்வளோக்கு சாமான் அந்த கடை எங்களை பேங்கால் அந்த கடைக்கு நாங்கள் உடனே காசு நெட்டில் பெய்த்துரும். அண்ணா விளையத்தான் அப்படியே ஆன்லைனில் பெய்த்துரும். உங்களோட பட்ஜெட்லேயும் சரிக்கும். 40 நாள் வெயிட் பண்ணும். 41வது நாள் நீங்கள் காசை கொண்டாந்து திரளாட்டி உங்களோட 40,000 ரூபாய்க்கு வட்டி வைப்போம். அப்போ கிரெடிட் கார்டு எடுக்கிற ஒவ்வொருத்தரும் சைன் வைக்கிறான் என்ன, 40 நாளைக்குள்ள நான் காசை கட்டலாட்டி வட்டி கட்டுவேன். ஒரு முஸ்லீம் சைன் வைக்கிறான் வட்டி கட்டுவேன். அல்லாவுக்கு எதிரான சைன், குர்ஆனுக்கு எதிரான சிக்னேச்சர் அது. கிரெடிட் கார்டு வச்சிருக்கமா, என்ன சிக்னேச்சர் அது? நான் 40 நாளுக்குள் தரவில்லை என்றால் வட்டி கட்டுவேன். செய்யலாமா இது? செய்யலாமா இது? அலாலானத்தை செஞ்சாலே சொன்னாடி உழுது. கல்யாணம் பண்ணுறா ஹலால் கொண்டாடிட்டு நான் உனக்கு சுகம் இல்லாமல் போனால் ஒரு கல்யாணம் கட்டுவேன் என்று சொல்லிப்பார். 9 அடி உழுதுன்ட்டு அது ஹலால். இது ஹராம். இதுக்கு சைன் வச்சு போட்டு வாரான் கொண்டாடி கட்டுக்கிறீங்க. அவளும் சேர்ந்து எனக்கும் ஒரு காற்று எடுத்தாங்களே. நீங்கள் இல்லாத நேரம் நான் மூட்டெல்லாம் இல்லை அதுக்குள்ளே இந்த மிஷின். அப்போ என்ன நடக்குதுண்டா, நம்மளை மடையனாக்குறான். நம்ம காசை வெளியிலிருந்து நீட்டி கொடுத்து தேவையான சாமானை வாங்கினோம். இப்போ என்ன செய்யறான்டா, கடையை திறந்து உள்ளுக்கிட்டான் போ. இப்போ தேவைகளை நாங்கள் உருவாக்குறோம். அங்கே போனோம்னு ஒரு கரத்தை வண்டியில் இருக்கு எடுத்து தள்ளிக்கிட்டு அப்படி ஒவ்வொரு ராக்கைக்குள்ளால அது ஒரு பெருமை. அந்த அந்த கடைக்குள்ளே போய் சாமம் வாங்குறது பெருமை. அந்த கடைக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படி சந்திக்கிறது நம்மளை கொண்டுட்டாங்க நாம் மிஞ்ச சாமம் வாங்குறது. ஆ இப்போ அங்கே போனோடனே இனி லாக்கையிலேருந்து ஒவ்வொரு சாமான் எடுத்துவாங்க. இங்கே பாருங்கள் இது நல்லா இருக்கும், பிள்ளைக்கு நல்லா இருக்குமே எடு. இவருக்கு தெரியாது எம்பட்டு வரப்போகுதுன்னு தெரியாது. இது இதை வெடுப்போமே கிச்சனில் அப்படி வச்ச சூப்பராக சரி எடு. மரத்தை வச்சு தண்ணி ஊற்றினா கொச்சி கவிக்கலாம். ஒரு மரத்தை வேண்டி வச்சு தண்ணி ஊற்றினா அதிலிருந்து கொச்சி கவிக்கலாம். ஒரு பழத்தை பிக்கலாம். சரி, ஒரு ஒன்றும் அது தராத மரமாக இருந்தால் கூட லாபம் தான். என்னென்னா அது ஒட்சிஷனை வெளியாக்குது. நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும். அந்த மரம் ஒட்டிசனை வெளியாக்குது, நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும். இப்போ வீட்டுக்குள்ள என்ன செய்கிறான்னா, ஆர்டிஃபிஷியல் மரம் வைக்கிறான். மரம் இல்லை ஆனால் மரம் ஆப்பிள் காய்ச்சி கொலை கொலையாத்த இந்த மூளை காடு வத்திருக்கு, அப்படி கந்தடிச்சு கவர் அடித்து அதில் விழுது இறங்கி ஆப்பிள் பழுத்து ஒரேஞ்சு கொலை ஆடி அப்படியே நீர்வீழ்ச்சி உண்டு அதில் இறங்கி அதுக்கு ஒரு 27,000 ரூபா செலவழித்து அப்படி ஒரு மூலையில் வச்சிருக்கு. இப்போ அதை துறைக்கணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும். இப்போ தொழுகல்ல முன்பின் சுண்ணத்தில் ஆடம்பரத்தை பாருங்க, இதுக்கு டைம் ஒதுக்கணும். நீ வேண்டி வச்ச மரம் புழுதி பிடிக்கும் தானே, ஒவ்வொரு இலையாக போய் துறைக்கணும். அங்கே புருஷன் ஷர்ட்டில் குளரில் ஊத்தரிக்குது, அதை கழுவுனா மிஷின் கழுவினா தான் இந்த இலைக்கே ஊற்று எடுக்கா. ஒவ்வொரு இலையாக துறைச்சி ஒரு ஆப்பிளாக துறைச்சி அந்த இடத்த க்ளீன் பண்ணி வேலை மிச்சமாக இந்த மரத்தை நீ வேண்டி வைக்காட்டி இவ்வளவு நேரம் உனக்கு மிச்சமாக இல்லையா? குருவான் ஊதலாம் இல்லை, குருவான் ஊதலாம் இல்லை, சே குருவான் ஊதுற தோடு. வீட்டை வந்த புருஷனோட கதை சிக்கிரிக்க பொண்டாடிக்கு நேரம் இருக்கா? ஏ சாப்பாடு எடுத்துகிட்டு டேபிளை வச்சுக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலையில் இருந்தவன் என்ன செய்கிறான், இலை துடைக்கிறான், ஃப்ளவர்ஸை தட்டுறான், துடைக்கிறான், அலங்கரிக்கிறான், கண்ணாடி துடைக்கிறான். ஒரு ஊர்பட்டது சும்மா இருந்த செவரை போட்டு என்னமோலாம் செஞ்சு வச்சுட்டு அதில் வேலை. புருஷனோட கதைக்கலாமா? இப்போ கதைக்கலாம், நீ கதைக்கல, அதுக்கு நான் அவன் ஆஃபீஸில் கதைச்சிக்கிட்டே நாம் கதைக்கலையே, நாம் கதைக்கல. அப்போ அங்கே ஆஃபீஸில் கதைச்சிட்டான், இப்படியோ கதைச்சிக்கிட்டு இருந்தா செடி தான் இப்படி நடக்கும். இப்போ நிம்மதி இழந்து போகுதா பாருங்கள், நேரம் இருக்குதா, மார்க்கத்தோடு பிள்ளைகளை கவனிக்க முடியுதா? நம்ம வீட்டில் ஆடம்பரமாக வேண்டி வைத்ததை நாம் சீர் செய்கிற நேரத்தை கழித்து பாருங்க, நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம், நம்ம ஓதி கொடுக்கலாம், நம்ம மடியில் வைக்க தலையை அணைச்சி தூங்க வைக்கலாம், நம்ம சோளை போட்டு நித்திரையாக்கலாம். இல்லை பிள்ளைய நித்திரையாக்க நேரம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் பச்சை போய், நேரம் இல்லைங்கிற ஒரு நிலையை நாங்களாக உருவாக்கிட்டோம். டிவியை வேண்டி வச்சால், ரிமோட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டா அது படம் சொல்லுது. அப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே உழுவாட்டு சாமானை வண்டியில் நிரப்பும் போது விலை விளங்குறல்ல, இது நல்லம். இது நம்ம அந்த இதில் வந்து இந்த ஒசிங் பண்ணுற அந்த சிங்கை நம்ம பூட்டினோம் இல்லை, அந்த மூலையில் இதை வச்சு அப்படி நைச்சா அடி கையை கழுவலாம். சோப் வைக்கிறது வேலை இது ரொம்ப 100 ரூபா தான், அவனும் அப்படித்தான் செய்வான். 350 ரூபா அப்படி எழுதி அது வெட்டு வெட்டிப்பட்டு 319 ரூபா எவ்வளோ கூட குறைச்சிக்கான், 31 ரூபாவை குறைச்சதை பெருசாக காட்டிக்கான், கழிச்சுப்பார் 31 ரூபா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஜே 31 ரூபா ஆதாயம், 31 ரூபா ஆதாயம் இல்லை 219 ரூபா நட்டம். ஏன் வேண்டின, வேண்டாம போவேன். ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட இழைச்சி இழைச்சி வந்து சொன்னானா, என்ன கண்ணா 30 ரூபா ஆதாயம் முடி வேண்டனா, எப்படி என்ன ஆட்டாவுக்கு கையை காட்டினேன், பஸ்ஸுக்கு கையை காட்டினேன், நிப்பாட்டல பின்னாடியே ஓடி வந்துட்டேன், 30 ரூபா ஆதாயம். அவள் பல்லாருண்ட ஒரு அறை போட்டாளாம். அவள் ஏண்டி அறையிறண்டா, அநியாயமாக பஸ்ஸுக்கு பின்னால் ஓடி வந்தீங்களே, ஒரு ஆட்டாவுக்கு பின்னால் ஓடி வந்திருந்தா 1500 ரூபா லாபமாக இருந்திருக்கீங்க. பஸ்ஸில் நான் 30 ரூபா எடுப்பான், ஆட்டா எவ்வளோ எடுப்பான். இப்படி சும்மா ஒன்றுமில்லாத நட்ட கணக்கு பார்க்குறோம் நான். அவன் விலையை 350 ரூபாண்டு 219 ரூபாண்டு போட்டால் 30 ரூபா ஆதாயமா, 219 ரூபா நட்ட நமக்கு எதுக்கு வேண்டுற நீ, அதை உனக்கு தேவையில்லாத சாமி. அவன் என்னையாலும் ஒரு ட்ரிங்க்ஸ் உண்டு, ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ட்ரிங்க் போட்டல் உண்டு, விலையை குறைச்சி போடுவான். சரி அவன் விலையை குறைச்சி சும்மா போட்டான், 1 ரூபா போட்டான், எதுக்கு உனக்கு அது, இவ்வளவு நாளாக சும்மா தானே சாப்பிட்ட நீ சோத்த, இப்போ இதை குடிக்கணுமா, ஆடம்பரமாக இது இல்லையா? அப்போ பட்ஜெட் என்ன செய்யுது, ஆஜியாருக்கு கூடுது இங்கே. அப்போ வண்டியில் நிரப்பியாச்சா, நிம்மதி எப்படி இழக்குதுன்னு பாருங்க. அப்போ சந்தோஷம் கொண்டாடிக்கின்னு சந்தோஷம், வீட்டு நிறைய சாமான், ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான், கிச்சன் நிறைய சாமான், பிள்ளைக்கு போனிக்கு அது இது வண்டியில் நிறைய அப்படியே தள்ளிக்கு வந்து அப்படி விட்டாச்சு.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்கு சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம். சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி என்
3: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்து மருது.
0: தொடர்புகளுக்கு 0774906166.
4: காசு நோய்ங்கிறது பயப்படுறதுக்கோ மறைக்கவோ அவசியம் கிடையாது. என் குடும்பத்தாரும் நண்பர்களும் சேர்ந்து என்னை காச நோயில இருந்து காப்பாத்துறதுக்கு முறையான சிகிச்சை மூலம் தொடர்ச்சியாக மருந்துகளை பாவித்து காசு நோயை முற்றாக குணப்படுத்தலாம்.
0: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
5: www.muslimvanoli.com.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்கு சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம்.
2: வீட்டு நிறைய சாமான், ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான், கிச்சன் நிறைய சாமான், பிள்ளைக்கு போனிக்கு அது இது வண்டியில் நிறைய அப்படியே தள்ளிக்கு வந்து அப்படி விட்டாச்சு. விட்டா அங்கே இந்த விலை குறைச்சி நாம மார்க்கெட்டுக்குள்ளே போய் இஞ்சப்பார் எவ்வளவு 30 ரூபா ஏ 20 ரூபா அப்படியே சண்டை புட்டுச்சு இல்லாஜியார் அது கோஷ்டே முப்பது ரூபா தான் நான் ஆதாயத்துக்கு விற்கல அப்படின்னு அந்த கதையை விட்டுட்டு இருபது ரூபா தான் அந்த சண்டையெல்லாம் வந்த பூச்சி தீல படிக்கலாமா ஏ பிடிக்கணும்டா உங்களை தான் ஒரு பொம்பளை பிள்ளைய நீ பாட்டிருக்கான் அவள் இங்கிலீஷில் சொல்லுவாள் எக்ஸ்கியூஸ் மீ சார் கேசாக் கிரெடிட் கார்டான்னு கேட்பாள் இந்தாவில் சேரண்டு அவள் சொன்னால் அந்த ஆள் அப்படியே உருகிடுவான். இவரை போய் அந்த புள்ள சேரங்க வெள்ளையும் சொல்லையுமா கொட்டாம் பாவடையோட எக்ஸ்கியூஸ் மீ சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் அப்படி சைட் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆளு சார் ஓகே அப்படின்னா இங்கிலீஷ் வந்துடுமா அவர் வந்துட்டு என்ன அப்போ அந்த வண்டியில் இருக்கிற சாமான்லாம் அள்ளி அள்ளி மெஷினில் பிடிக்க பிடிக்க பிடிக்க பிடிக்க இந்த ஆளும் அந்த கொம்பியூட்டரை பார்ப்பார் என்ன ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் போய் ஒரு 12000 போய் நின்று அப்படியே போய் நின்று உடனே இங்கே காசு இருக்குமா இல்லை பேங்கில் சத்திய வாக்கு கொடுத்த கிரெடிட் கார்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் அவள் கேட்பாள் கேசா கிரெடிட் கார்டு எஸ் கிரெடிட் கார்டு அந்த உள்ளுக்குள்ள மனம் எரிஞ்சிக்கிட்டு கொடுப்பார் ஓட்டி எழுத்துருவார் பாஸ்வேர்டு அடிங்க சார் அப்படின்னா இவர் பாஸ்வேர்டு அடிப்பார் இதை தலையெழுத்து அடிக்கார் இவர் அவரை தலையெழுத்து அடிச்சு ஓகே பண்ணி விட்டா ஓடுவேன்டா அர்த்தம் இந்த செகண்ட்லேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் அவள் என்ட்ரி பண்ணின செகண்ட்லேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் இவர் ஓடணும் 40 நாளைக்குள்ளே ஓடி இந்த காசை கொண்டு போய் போடணும் இல்லாட்டி பேங்கில் ஹோல்ட் பண்ணி நான் ஓடி என்பான் அவன் நீ ஓடி காசு போடாட்டி அவன் ஓடி என்பான் அப்போ இந்த உமாக்கு சந்தோஷம்தான் அப்படியே கொண்டு போய் சோவா சாமான் நடிக்கக்குள்ள இவரை சிரிப்பு போலி சிரிப்பாகும் நல்லா இருக்குல்ல என்னொன்னே இவர் நடிப்பா சிரிப்பா நல்லா இருக்கு உள்ளுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு ஓம் நல்லா இருக்காங்க அண்டிலிருந்து இவர் கவுண்டிங் ஸ்டார்ட் அங்கே ஓடி இங்கே ஓடி வேலை செய்வார் அப்போ சம்பளம் பத்தாது லஞ்சம் எடுப்பார் ஏமாத்த பார்ப்பார் ஃப்ராடு பண்ணுவார் டூப்ளிகேட் பண்ணுவார் எப்படியோ 40 நாளைக்குள்ள இந்த பட்ஜெட்டையும் போடணும் இந்த 12500 ரூபாவையும் போடணும் இதுக்கடையில் புடவை கடையில் வேண்டினது அது இதுன்னு சொல்லி கிரெடிட் கார்டு தானே இருக்குன்னு ஓட்டு ஓட்டணும் ஓட்டி விட்டுருவா கார்டு தானே கையில் அப்படின்னு போட்டு போட்டு போட்டு பட்ஜெட் கூடி பட்ஜெட் கூடி சரி அந்த போர்டரில் வந்து இன்றைக்கு 12 மணிக்குள்ளே பேங்க் டைம் 3 மணிக்குள்ளே 40000 ரூபா காசு தேவை 3 மணிக்குள்ளே 40000 ரூபா சொல்லிட்டா தேவை அப்போ அந்த அந்த அந்த 2-3 நாள் அந்த பேங்க் டைம் அந்த 2-3 நாள் இவர முகத்தில் சிரிப்பு இருக்காது பொண்டாட்டி ஒருத்தன் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க குடும்பத்துக்கு சண்டை வரும் ஸ்ட்ரெஸ் இங்கே ஸ்ட்ரெஸ் இங்கே நிம்மதி இல்லை இவரை தலைக்குள்ளே எல்லாம் 40000 ரூபா சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த உமாவுக்கு ஒன்றும் தெரியும் அந்த உமாவெல்லாம் டீயை கொண்டாந்து டீ சாப்பிடுங்க கொடுத்துங்க அந்த ஆள் வெயி உடத்த அப்படியே வேறு டென்ஷன் வேறு எப்படி இருக்கு நம்ம வேண்டின ஃபால் மார்க் சூப்பருங்க அப்படியம்பா எடுத்து சூப்பரா சூப்பர் இவனுக்கு வேற கடுப்பு அந்த சூப்பர் தான் அவனுக்கு சூப்பராக இருக்காது 40,000 காசு தேவை சூப்பரான் சூப்பரான கொப்புளிச்சதெல்லாம் ஒரு இன்னொரு நாளைக்கு இவள் இதை வேண்டக்கூடாது அப்படின்ட்டு அவன் ஒரு ஐடியா பண்ணும் கொப்புளிச்சு தூ தூக்கி ஊத்துட்டு எனக்கு ஒழுங்காக ஒரு பிளேண்டி ஊற்றி காடியம்மா ஏ தேயிலத்தூளோட நிப்பாட்டணும் அப்படி அப்போ இவ பாப்பா ஹா பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கண்ட பாப்பா நல்லா இருக்கண்ட நேற்று வந்த நானா நல்லா இருக்கண்ட இவருக்கு நான் எந்த கையால் ஊற்றினேன் நல்லா இருக்கலண்டா இவருக்கு நம்மளோட இப்போ இறக்கம் இல்லை ஏன்டா இப்போ 2-3 நாளாக நம்மக்கிட்ட இம்பிறையும் இல்லை டென்ஷன் அந்த ஆளுக்கு நித்திர இல்லை 40,000 சண்டை வந்துடும் சண்டை வந்தா மூட நம்பிக்கையில் இருக்கிறவங்க நம்மளை யாரோ பிரிவினைக்கு செஞ்சிட்டாங்க ரெண்டு சூனியத்துக்கு வெட்டுறதுக்கு குறிசாத்திரத்துக்கு போடுவாங்க அப்படி இல்லை மூட நம்பிக்கை இல்லாட்டி சம்திங் ரோங் இந்த ஆளுக்கு ஆரோடையோ தொடர்பு வேண்டு சந்தேக கண்ணாலாக பார்ப்பாங்க சந்தேக கண்ணால் போல மேனேஜர் ஹோல்ட் பண்ணி ஹலோ ஓ இன்ன வாரம் வெயிட் பண்ணுங்க ரெண்டு சொன்னாலும் எவள் அவள் இன்ன வாரம் நண்ட எவள் ரெண்டு இஞ்சு சந்தேகம் பெற குடும்பத்தில் நிம்மதி இல்லை உமாவும் பாப்பாவும் இப்படி எதுக எகு மோனக மோகனையாக எதிர்த்து கதைக்கா பார்த்துக்கிருக்கிற பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை ஒரு குடும்பம் தேன் கூட்டில் கல்லறிஞ்ச மாதிரி கலையுது எதால இவன்களோட சடவாத கொள்கையால் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினேன் கடைக்குள்ளே விட்டான் பாப்பா குடும்பம் வெளியில் கடைக்குள்ளே விட்டுட்டான் அழகா நமக்கு தேவையானதை கணக்கு பண்ணி வேண்டின பண்ண விஷயம் முடியும் அறிமுகப்படுத்துறான் டிவியை வேண்டி கொடுத்தோம் முடிஞ்சு அவ்வளோதான் டிவி 17,000 தான் 20,000-30,000 அதுவும் கட்டு காசு அப்படி போடுவான் நீங்கள் ஒரு 5,000 இப்போ கட்டுங்க மாதம் மாதம் வட்டி இல்லாமல் 2 வருஷத்துக்கு கட்டி முடிஞ்சோடனே வெரி சீப் வேண்டி கொண்டே வச்சிடும் நீ மாதம் மாதம் கட்டாமல் 5,000 ரூபாய்க்கே உனக்கு டிவி தந்தாலும் உன்ட பட்ஜெட் எப்படி போகுதுன்னு பார் டிவியை வேண்டி வச்சுட்டியா ரைட் டிவியை வேண்டினா அன்றை நான் ஒன்று வேண்டித்தான் ஆகணும் இல்லாட்டி புள்ளி அடிச்சுக்கிட்டே அன்றை நான் கடந்துக்கு தருவானா அது கேசிக்கு வேண்டும் ஓடி அன்றனா வேண்டி அதுக்கு பைப்பு வச்சு அதுக்கு ஒரு நாள் மெனக்கட்டு அன்றை நான் உயர்த்தி கிறுக்கி சேனலிங் எல்லாம் பிடிச்ச உடனே இனி பக்கத்து வீட்டுக்காரர்கள எங்களோட விட்ட கேடிவி வேலை செய்துகள் என்னங்க கேடிவி வேலை செய்தாமே அப்படின்றோன்னே என்ன கேடிவி வேலை இல்லையா அதுக்கு அந்த கோப்பையை கட்டணும் கட்டியாச்சு அதுக்கு 20,000 ரூபா டிவி வெறும் 5,000 ரூபா தான் மிச்சம் காசு இன்னும் கட்டலை இனி கேடிவி அது இது எல்லா டிவியும் வேலைன்னு சொன்னேன் எல்லா டிவியிலையும் சேனலில் மாற்றி மாற்றி மாற்றி கடை வீட்டு வேலை நடக்குமா இல்லை காலையில் வந்து அப்படியே ரிமோட்டை போட்டு ஒன் பண்ணினோன்னா அதை பார்த்துக்கு தான் தேங்காய் திருவுறது அதை பார்த்துக்கு தான் கொச்சிக்காய் வெட்டி அப்படியே விரலையும் பெற்றுறது எல்லாமே அதை பார்த்துக்கிட்டே வேலை நடக்கும் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோட கதைக்கு இயலாது வாங்க மாமி எப்போ வந்தீங்க வாங்க இருங்கன்னு முக்கியமான கட்டம் கழுத்தில் சுருக்கு போட்டுக்கிட்டு கடிதம் எழுதுகிற கட்டம் நஞ்சி போத்தல் அப்படி வச்சு போட்டு பேரண்ட்ஸுக்கு கடிதம் எழுதுறாரு கதாநாயகன் இத்துடன் என் வாழ்க்கையை முடித்து கொள்கிறேன் இவட வாழ்க்கை முடிய போகுது இப்போ இதை பார்த்துக்கிட்டு வந்த விருந்தாளியும் சேர்ந்து உன்னிப்பா ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இடையில ஒரு விளம்பரம் போகும் அப்போ திரும்பி மாறுவாங்க எப்படி சோமரிக்கலா எப்படி வந்தீங்க அந்த விளம்பரத்துக்கு விளம்பரம் முடிஞ்ச உடனே நீ சோமா இருந்தா இரி இல்லாட்டி படு பாரு மிச்சத்தண்டு பார்த்து வீட்டை வராக்க வீட்டுக்கு வந்த புருஷனுக்கு டீ குடிக்க கொடுக்க ஆள் இல்லை வீட்டை வந்த கணவனுக்கு டீ ஊற்றி கொடுக்க ஆள் இல்லை ஃபுல்ல என்ன செஞ்சிருக்கான் கணவனுக்காக நாடகம் பார்த்துக்கிட்டிக்கா இங்கே கணவனுக்காக சோறு வச்சு கொடுக்க ஆள் இல்லை நடந்துக்கிட்டு இருக்கு இப்படியே போய் இந்த டிவியில் என்ன செய்வான்னு சொன்னால் இருக்கிற தமிழ் படம் நாடகம் எல்லாத்தையும் முடித்து ஒரு சமையல் சமையல் சனியன் ஸ்டார்ட் ஆகுது நல்லா தான் சோறு வரையாக்கி திண்டுக்கிருந்தாங்க அந்த சமையல் சமையலில் அவள் வந்து புதுசாக ஒன்றை காட்டி விடுவாள் என்ன செய்கிற நீங்கள் வந்து இந்த பிஐயை எடுத்து இப்போ லிஸ்ட் எழுதப்படும் பிஐ இந்த வீட்டில் பிஐயை இதுக்கு முன்னே வேண்டி இல்லை பிஐ தேவையான பொருட்கள் பிஐ 200 கிராம் பிஐ அப்படியாச்சு சரி ப்ளம்ஸ் ப்ளம்ஸ் ஆ ப்ளம்ஸ் எதுக்கு ப்ளம்ஸ் அப்படியாச்சு ஜெலிஃபிஷ் இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் எழுதப்படுச்சு ஆப்பச்சோடா அப்படியே விநாயகிரி எல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வினாகிரி, ஒரு ஸ்பூன் வினாகிரி கடையில் கிடைக்குமா? ஒரு பொட்டலை வேண்டி மிச்சம் அப்படியே நாறும் அம்பட்டு பல அப்படியே வேண்டி அடிக்கி டிஸ்டர்ப்பட்டு அவள் செஞ்சு அப்படியே திண்டு அப்படி வெரி டேஸ்ட். அம்பல் டேஸ்ட் உனக்கு தெரியுதா? அவள் வெரி டேஸ்ட்னு சொன்னது மட்டும்தான் தெரியும். நாசமாக போனாலும் அப்படி தான் அவள் சொல்லுவான். ஏண்டா வீடியோவுக்கு முன்னால் போஸ்ட் கொடுக்கா நல்லா இருக்குமா? இதையெல்லாம் வேண்டிதாங்க. அந்த லிஸ்ட்டு இவர் வேலை விட்டு வந்தோன்னா கையில் கொடுத்த உடனே அந்த லிஸ்ட்டு வேண்டணும்.

எல்லாம் ஒரு அஞ்சு பார்சல். அஞ்சு பார்சல் சொன்னா நீங்க நாளைக்கு வரும்போது ஒரு 2 கிலோ மாவு லிஸ்ட். ஆண்டவன் 5000 ரூபாய்க்கு டிவி வாங்கின குத்தம், 2 கிலோ மாவு. இந்த ஆளுக்கு இந்த பட்ஜெட். விநாகிரி 2 போத்தல், பிஐ 1/2 கிலோ. இந்த ஆளுக்கு இதை எடுத்தா இதை சும்மா கொண்டு போகலாமா? அதோட ஒரு வாழைப்பழம், அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ, அது அது ஒரு ஃபங். இப்படி போய் அதை கொடுத்து நாங்கள் செஞ்ச டிவியில் பார்த்து செஞ்சேன்னு சொல்ல, அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி எவ்வளவு டைம் வேஸ்ட். இப்படி போகுது, டென்ஷன் ஆகுது. பேர் அவள் எப்படி செஞ்சோன்னா வருமானம் போதுமா? வருமானம் போதாது. இனி டிவியில் காட்டுவான் ஷம்பு. உங்களோட முடியில் இருக்கிற சிக்கல் எடுக்கிறதுக்கு ஒரு ஷம்பு. முகத்துக்கு சோப் போடக்கூடாது. ஏன் உங்களுக்கு அழகு இப்படி அழகு விளம்பரம்? அது நாங்கள் ஒரு நாள் முகத்துக்கு சோப் போடல, முகத்துக்குண்டு இன்னும் இருக்குது இந்த ஷம்பு. இது இங்க நோட் பண்ணிடுவான். அப்போ முகத்துக்கு போகிறதுக்கு உண்டு, பாய் ஒப்பளிக்கிறதுக்கு உண்டு, தலைக்கு போகிறதுக்கு உண்டு, உடம்புக்கு உண்டு, நகை பொலிஷ் அது உண்டு, கடைசியாக குளிச்சு முடிஞ்சு கிரீம் கொண்டு உதட்டு கொண்டு. சிலரை சிலரை பாத்ரூமுக்குள்ளே போனேன், அந்த பாத்ரூமுக்கு போனான். சுவிஸில் ஒரு வீட்டில் போய் தங்கினேன், ஒரு பயானுக்கு போய். அப்போ அங்கே லேடிஸ் பாத்ரூம் ஒரு வீட்டுக்குள்ளே, வைஃபுக்கு ஒரு பாத்ரூம். பயானுக்கு வந்து கொஞ்சம் போய் க்ரௌடு புது செய்யணும், என் வைஃபோட பாத்ரூமுக்கு போங்கன்னு விட்டுட்டேன். கதவை திறந்துட்டு உள்ளுக்கு போய் தவறுதெல்லாம் பாமஸுக்குள்ளே வந்துட்டோமோ அப்படி யோசிச்சேன். வனிதவரை பாமசிக்க வந்த மாதிரி அம்புட்டு சாமான் அடுக்கி வச்சிருக்கு. ஒரு அம்புண்டாட்டி கொண்டு ஒரு கொண்டாட்டி அம்புட்டு சாமான் அவனை கூப்பிட்டுட்டு, என்னடா இதுண்டா? அது எனக்கே புரியாது மௌலவி, இதெல்லாம் ஒவ்வொன்று சொல்லுவாள். இது முடிக்காம, அது நினைக்காம, இது உதட்டுக்காம், இது நாக்குக்காம், மூக்குக்காம் என்று கால் விரல் வரைக்கும் நரிக்கு இந்த ஷோக்கேஸை அடித்து கொடுத்துருக்கு. இம்பட்டும் வேண்டி கொடுக்கணும், உழைக்க உழைச்சி தான் வேண்டி கொடுக்கும். ஆடம்பரங்கள் கூட கூட என்ன செய்யுது? செலவு கூடுது. அவ்வளவுக்கு உழைக்க ஒரு ஆம்பளை கேளுமா? உழைக்க இயலாது. அவன் ஓடுவான். என்ன தலைக்கு மேலே செலவு? ஏண்டா செலவு? நம்ம யோசிக்கிறது இல்லையா? ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை வச்சுட்டு ஒரு குடும்பம் நடக்குது. அந்த கடையில் இருக்கிற மொத்த சாமான் எல்லாத்தையும் தாடாண்டா 3000 ரூபா தம்பி. பொட்டி கடை நடக்குது இல்லை, ஒரு பொட்டி கடை வச்சுக்கிட்டு கொஞ்சாண்டு ஒரு டொஃபி, ஒரு பிரளிக்காயை ஊற வச்சு ஒரு போத்தலில் வச்சு அப்படியே கொஞ்சம் பிரளிக்காய் அடி வெத்தில் ரோல் ஒரு 4 அம்பட்டு கச்சாங்கொட்டையை வறுத்து ஒரு பக்கத்து சின்ன பொட்டி கடை. அந்த கொழும்பு சைட்லேயே எல்லாம் பொட்டி கடை. 2-3 பிள்ளைகள் கொண்டாடி பிடிச்ச மறந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கடையில் போய் இவ்வளோத்தையும் கட்டு அப்படின்ற ஒரு 3500 ரூபா, சரி ஒரு 5000 ரூபா. அப்போ முதலே 5000 ரூபா ஒரு குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மாதம் மாதம் 40000 ரூபா 50000 ரூபா எடுக்கும் பட்ஜெட் இல்லை. ஏன் இல்லைண்டா? நாம் டிசைன் பண்ணிட்டோம், ஆடம்பரத்தை கூட்டிட்டோம். கோழி இல்லாட்டி மீன் இல்லாட்டி இறைச்சி இல்லாட்டி முட்டை இல்லாட்டி சாப்பாடு இல்லை நமக்கு. ஆனால் சிங்களவர்களை பாருங்க, வெறும் வெண்டிக்காய், இப்போ கத்திரிக்காய், ஒரு பருப்பு, ஒரு நெத்தலி கருவாடு, உப்பு கருவாடு துண்டோண்டு சாப்பாடு முடிச்சு, ஒரு விளையாட்டு சாரம், ஒரு சீத்தை முடிச்சு. நமக்கு திங்கிரண்டா பெரிய லிஸ்ட். அந்த கொக்கரக்கோவை திங்கிறண்டா ஒரு கொக்கொண்டு அடிக்கும். அப்போ கொக்கும் கொக்கரக்கோவும் இல்லாட்டி இறங்குது. பெப்சி இல்லாமல் சோறு, என்ன பெப்சி? பெப்சி இல்லாட்டி சோறு. அது யூதன்ட், அது யூதன்ட் ப்ராடக்ட். அது நெஞ்சு, அது நம்மளை சாவடிக்குது. அப்போ அது அடிக்கும். கோழி மீன் வாய்க்கு ஒரு துண்டு இறச்சி விரணும், இல்லாட்டி நமக்கு இறங்குது இல்லை. நம்முடைய சாப்பாட்டு பட்ஜெட் உயருது. கவர்மெண்ட் மக்களுக்காக ஹாஸ்பிட்டல் திறந்திருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் லைனில் நின்று மருந்து எடுக்கிறவன் நாமையா? நம்முடைய சோநகர்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் லைனில் நின்று மருந்து எடுக்க வைக்கம். நம்ம ஆட்டோ பிடிச்சி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 550 ரூபா காசை கட்டி டாக்டரை சந்தித்து துண்டெடுத்துக்கு போய் ஃபார்மசியில் வேண்டணும். நமக்கு ஃபார்மசியில் மருந்து வேண்டணும், இல்லாட்டி சில ஊருக்குள்ளே

0: கேட்கிற டாக்டர் மாதிரி அவனே மருந்து கொடுத்து ₹500 பில் தருவான். ஆட்டோ செலவு ₹300 ₹800. எதுக்கு? ஒரிஜினல் டெப்லெட்டு ஒரிஜினல் மருந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்குது, அதுக்கு காசு நம்மள்கிட்ட இருந்தால் பிடுங்குது. நம்ம கட்டுற டெக்ஸி, நம்ம வாங்குகிற பால் மாவில் விலை, அடிக்கிற பெட்ரோல், இதில் எல்லாம் காசு கொடுங்குற நமக்கு மருந்து தரது. அந்த மருந்தை நாம் ஏன் பிரயோசனப்படுத்துகிறோம் இல்லை? நமக்கு ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? ஏன் நமக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் போகணும்? போட்டிருக்கு, அதுக்கு டிக்கெட் குறைத்தான். நமக்கு சொகுசு தேவை, நமக்கு நல்லா சாப்பிடணும், நமக்கு லேசரிக்கணும், ஆடம்பரம். நமக்கு ஆடம்பரம் கூடினா பட்ஜெட்டு கூடும், பட்ஜெட்டு கூடினா பொண்டாட்டி புருஷனுக்குள்ள சண்டை வரும். ஏன் வருமானம் பத்தலாட்டி சந்தோஷம் இல்லை? எவனுக்கிட்ட சந்தோஷம் இல்லையோ அவனுக்கிட்ட ஆண்மை குறைபாடு, எவனுக்கிட்ட ஆண்மை குறைபாடு இருக்குதோ அந்த குடும்பத்தில் சண்டை. மருந்து எடுக்கவா? ஆண்மை குறைபாடாக இருக்குது. எப்படி ஆண்மை குறைபாடாகாமல் இருக்கும் யோசி. நான் ஒரு கவுன்சிலர், அதனால் நான் சொல்கிறேன், ஆண்மை குறைபாடுங்கிற ஒரு நோய் இல்லை, அப்படி ஒன்று இல்லை. தாம்பத்திய உறவில் பிரச்சனைங்கிறது ஒரு நோய் இல்லை, அதுக்கு மனசு தான் காரணம். எவன் சந்தோஷமாக இருக்கானோ அவன்கிட்ட அந்த பிரச்சனை இருக்காது. ஆண்மை குறைபாடுன்ற ஒருத்தம் வந்தால் அவருக்கு 1008 சிக்கல் இருக்கின்ற அர்த்தம். ஜமாங்க, அதுக்கு மருந்தெடுப்போம் புறவு. உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை? சிலர் பிஸ்னஸ் மேன், நல்ல பொண்டாட்டிக்கும் அவருக்கு மேலே பிரச்சனை இல்லை, நிம்மதி இல்லை இவருக்கு. பிஸ்னஸ் கோளுக்கு மேலே கோள், அங்கே சரக்கு போகுதுன்னு சொல்லி லொரியில் சாமம் வருது, வெளிநாட்டு சாமம் கொஞ்சம் வந்து சுங்கத்தில் பிடிபாட்டி இருக்குது, அதுக்கு போகணும், அதுக்கு ஆள் அனுப்பணும், இதுக்காக நண்பட்டு தலைக்குள்ளே இருந்தால் ஆண்மை குறைபாடு கட்டாயம். நிம்மதி இல்லை. நாம் தொழில் செய்கிறதே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான், அந்த சந்தோஷத்தையே இழந்து தொழில் நடக்கக்கூடாது. அப்போ பட்ஜெட்டு கூடுது, பட்ஜெட்டு கூடினா இந்த ஆளுக்கு நிம்மதி இல்லை. உழைக்கிறது பத்தாவது, உழைக்கிறது பத்தாதுன்னு கடைசியாக ரெண்டு பேரும் கூடி ஒரு முடிவெடுப்பாங்க. என்ன? ரெண்டு பேரும் பார்ப்பாங்க, என்ன ஒவ்வொரு மாதம் நமக்கு கடன் ஏறிக்கிட்டு இருக்குது, எடுக்கிற சம்பளத்தை கடையிலாம் கொடுக்கணும், வீடு கட்டணும், என்ன செய்கிறேன் என்ன செய்கிறேன்டா, இருக்கிற ஆடம்பரத்தை குறைச்சோன்னு தாராளமாக மிஞ்சும். நான் கேட்குறேன், ஒரு வீட்டில் 5 பேர்ண்டா, 6 ஃபோன் எதுக்கு? ரூட்டில் 5 பேர், அம்மாவுக்கு ஒரு ஃபோன், பாப்பாவுக்கு ஒரு ஃபோன், மூத்தவனுக்கு ஒரு ஃபோன், இளையவனுக்கு ஒரு ஃபோன், மகளுக்கு ஒரு ஃபோன், கொமனா ஒரு ஃபோன். 5 ஃபோன், 5 பேர், 6 ஃபோன். அந்த ஃபோன் சில ஃபோனில் 2 சிம், இதில் ஒரு 2 சிம், இதில் ஒரு சிம், இதில் சிம், டொங்கல் நெட்டு கதுவர். இந்த ஃபோனுக்குள்ளே எவ்வளவு காசு கரையுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வழங்க மாட்டேங்க. நாம் ஒரு மெசேஜ் தானேன்றட்டோ, அஸ்ஸலாமு அலைக்கும் எதுக்கு? இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் எதுக்கு? நீ சந்திச்சியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வந்துச்சு. அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் கொண்டு வந்த நான் சும்மாரிக்கலாமா? என்னத்தை நினைப்பான்? வலைக்கும் அஸ்ஸலாம், நீ 1 ரூபா, நான் 1 ரூபா, 10 ரூபா, ஆறுக்கு போகுது அந்த காசு. நீ 1 ரூபா அஸ்ஸலாமு அலைக்கும் 1 ரூபா, நான் 1 ரூபா அஸ்ஸலாமு அலைக்கும் 1 ரூபா, 10 ரூபா. அதையே வெளிநாட்டுக்கு அடித்தா 6 ரூபா, நான் திருப்பி அடித்தா 6 ரூபா, 12 ரூபா. ஒரு சலாத்துக்கு 12 ரூபா. எத்தனை சலாம், எத்தனை நிக்கல், எத்தனை நையாண்டி, எத்தனை கிண்டல், எத்தனை MMS, எத்தனை சட், எத்தனை இன்டர்நெட் தொடர்பு, எத்தனை ஸ்கைப், எத்தனை ஃபேஸ்புக், எத்தனை வாட்ஸ்அப், எத்தனை வேதம், எவ்வளோ என்ன நடந்துக்கிட்டு? 1 ரூபா, 5 ரூபா, 3 ரூபா, 4 ரூபான்னு ஒரு குடும்பத்தில் ஒரு மாதத்துக்கு எத்தனை 100 ரூபா, 100 கணக்கானது கரையுது. ரீலோட், ரீலோட், ரீலோட். பொண்டாட்டி சொல்கிறா, எனக்கு ஏர்டெலுக்கு ஒரு ரீலோட், டயலாக்கு ஒரு ரீலோட் போடுங்க அப்படின்னு. அதுக்கு 100 ரூபா, இதுக்கு 100 ரூபா, சிம்பிள், 200 ரூபா அப்படியே கொடுத்தோம். நம்ம கொடுக்கும்போது 100 ரூபா, 50 ரூபா, 200 ரூபா தான். ஆனால் மாதம் முடிய பட்ஜெட்டு 40,000 ரூபா. எதுக்கு இந்த ஃபோன்? எதுக்கு மகளுக்கு ஃபோன்? எதுக்கு மகனுக்கு ஃபோன்? அந்த ஃபோனை கொடுத்தா அந்த கை சும்மா இருக்குமா? செவனை பிடித்தவன் கையும் செல்ஃபோன் பிடித்தவன் கையும் சும்மா இருக்காது, சுரண்டிக்கு தான் இருக்கும். அது சுரண்ட சுரண்ட காசு தான். இந்த காசு போயிட்டே இருக்குது, கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய ஆடம்பரம் பாருங்க. இன்றைக்கு ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் நடக்கும், ஒரு மௌலவிக்கு சம்பளம் நியாயமாக கொடுக்காதனால தான் 3 மாதத்துக்கு ஒரு மௌலவி ஒரு பள்ளியில் நிற்கி. என்ன முதல் ஒரு மௌலவி இருந்தா அவர் வெயிட்டர், என்ன போனண்டா ஒழுங்காக சம்பளம் கொடுத்துருந்தா ஏன் போகிறார்? நீங்கள் அங்கால் லெஞ்சால் ஒன்று வாடி ரிசிட்டு கிழிச்சு, இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் என்று கடக்காரன் ஏசி மோதின் ஏறி இறங்கி உழைச்சிக்கு வந்து அங்கே இங்குண்டு அது கரண்ட்டு பில்லு தண்ணி பில்லெல்லாம் கட்டி ஒரு 10,000 ரூபா வச்சு, தலைவர் ஒரு 2,000 ரூபா வச்சு, செயலாளர் இன்னொரு 2,000 ரூபா வச்சு, அதில் உள்ள ஒரு பாப்பா நானும் 2,000 ரூபா தாரன் போட்டு ஒரு 15,000 ரூபா சம்பளம் கொடுத்தா 15,000 ரூபாய்க்கு அவரை குடும்பம் எப்படி ஓடும்? நமக்கு நல்லா விளங்குதில்லை. 30 காணாண்டு அவன் நின்று நின்று பார்த்தோட்டு இது சரிவேதான், நாம் பேசாமல் ஒரு கடையில் போய் நிற்போம் ரெண்டு ஓட்டு பாய் காட்டி விட்டுருவான் மௌலி மற இன்னொரு மௌலியை தேடுவாங்க. நாம் என்ன செல்ஃபோனுக்கு கொடுக்குற காசு இந்த பள்ளி உண்டியலுக்கு போடுங்க, ஒரு 50,000 ரூபா சம்பளத்தை கொடுத்த ஒரு பள்ளியை வச்சு நான் கம்பீரமாக போயிட்டிருக்கோம். என்ன பிரச்சனை? நம்மளுக்கு முடியாமல் இல்லை, முடியும், ஆனால் நாம் வேறு இடத்த முடித்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட காசில் எவனோ லாபம் அனுபவிச்சுட்டிருக்கான். ஒரு யூத நிறுவனம், ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் நம்மளோட காசில் பிடுங்கிக்கிட்டு இருக்கிறான். ஒரு மொபைட்டல் பிடுங்குது, ஒரு டயலாக் கம்பெனி பிடுங்குது, ஒரு ஏர்டெல் கம்பெனி பிடுங்குது. ஒரு பணக்கார முதல்ல தான் ஒரு ஏழை குடும்பத்தின் ரத்தத்தை உறிஞ்சுது. நமக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. நம்ம எங்கே போட்டுட்டீங்க நம்ம காசு? எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஃபோன் கால், எதுக்கு தேவையில்லாமல் ஒரு மெசேஜ், எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் ஒரு விஷயம், ஒரு பயான், ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு மார்க்க விஷயத்தை நெட்டில் ஏற்றுறதுக்காக ஒருத்தர் வச்சுக்கார், அது வேறு விஷயம். சும்மா ஒருத்தன் பேசிக்கான், ஒன்றும் இல்லை, அவனுக்கு பிஸ்னஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஃபோன், ஒவ்வொரு தெருக்களையும் ஃபோன், இன்றைக்கி ஃபோனில் செலவழிகிற காசு மாதிரி வர எதுலேயுமே செலவு இல்லை, அம்பிட்டு போயிட்டு இருக்குது. தேத்தாணி குடிக்காட்டியும் டீ குடிக்காட்டியும் ரீலோட் போட்டுக்கிட்டு இருக்கான். வீட்டை கறிவாண்டாட்டியும் அவன் ரீலோட் போட்டுட்டிருக்கிறான். சாராயம் குடிக்கிறவன்ற நிலைமையை விட ரொம்ப மோசமாக போச்சு இந்த ஃபோன் பாவிக்கிறவனுடைய நிலைமை. அதுலேயும் புது மெடல் வந்துட்டால் பழைய மெடல் அறவிலைக்கு விற்கான். புதுசாக ஒரு ஃபோன் வந்திருக்கிறான், அதில் சும்மா கமரா கிளியர்ண்டா, அந்த மாதிரி கிளியர் கிளியர்ண்டா, உனக்கு என்னடா? அப்போ 20,000 ரூபாய்க்கு வாங்கின ஃபோனை ஒரு 12,000 ரூபாய்க்கு விற்கான். விற்று அந்த 12 இன்னும் கொஞ்சம் காசை போட்டு புதுசாக வந்த ஃபோன் ஆதாயம்டான்னு வேண்டாம். எல்லாம் வந்த கேஸ் தான் ஆதாயம் என்று வேண்டது இருக்கே. என்ன ஆதாயம்? நட்டண்டா உனக்கு? உனக்கு புரிய மாட்டேங்குது. இது முதலாளித்துவம். இப்போ உள்ள கொமர்ஸ் பாடம் இருக்குது இல்லை, அதில் போட்ட ட்ரிக்ஸ் தான் இது. உனக்கு ஆதாயம் ஆதாயம் என்று விளக்களை விளக்களை வென்று தேவையில்லாத சாமானை திணிக்கிறான். திடீரெண்டு ஃபேமிலியில் ஒருத்தன் போட்டு விரிக்கிறான், 100 ரூபாய்க்கு மூணு யார் என்றா என்ன அர்த்தம்? இங்கே வந்து மடப்பட்டம் கேட்குற யார் என்ற அர்த்தம். நீ இதுவரைக்கும் சும்மா தானே இருந்த, உனக்கு சீலை தேவைப்பட்டா? எனக்கு சீலை தேவைப்பட்டா? ஒத்தருக்கும் சீலை தேவைப்படலை. 100 ரூபாய்க்கு 3 யார் அழகான பூவும் ஆதாயம் ஆதாயம் உனக்கு என்ன? உனக்கு தேவை இருந்தா வேண்டு, அதான் வாழ்க்கை. தேவையில்லாத வேண்டி மூட்டை கட்டினா தேவையான ஒன்று ஒதுங்கி நிற்கும், ஊடுகாடாகும். ஜப்பானுடைய முன்னேற்றத்துக்கு என்ன காரணம்? கழிவுப் பொருட்களை அகற்றுவது தான் காரணம். ஜப்பானுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்ன? கழிவுப் பொருட்களை அகற்றுவது. நம்மளும் முன்னேறதா இருந்தால் கழிவுப் பொருட்களை அகற்றணும். நம்மளோட வீட்டை போய் அலுமாரியை திறந்து பார்ப்போம். உங்களோட அலுமாரியை திறந்து இப்படி அடுக்கு அடுக்கி வச்சிருக்கலா, அதில் எத்தனை உடுப்பு உடுக்கிற உடுப்பு, எத்தனை யூஸ் பண்ணுற உடுப்பு எத்தனை இருக்கு? 15 வருஷத்துக்கு முன்ன உடுத்த போட வரைக்கும் சின்ன வயசில் போட்ட ஷர்ட் இருக்குது. சின்னதாக கட்டையாகி போன அழகான பீத்தல் இல்லாத ஷர்ட்டு, ஆனால் உடுக்கிறதில்ல கட்டை. இப்போ கொஞ்சம் உடம்பு ஃபெட் ஆகிட்டு இடுப்பு காணாம், ஆனால் புது ட்ரௌசர் மடித்து இவ்வளோ உயரத்தில் அது ஒரு மூலையில் இருக்கு. அலுமாரி நிறைய இருக்கிற உடுப்பில் ஒரு 4-5 உடுப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற உடுப்பு, மற்றது எல்லாம் இருக்கு. எதுக்கு? என்னத்துக்கு? இப்போ என்ன நடக்குது? உங்களோட அந்த 4 உடுப்பில் ஒரு உடுப்பு எடுக்கிறதுக்கு 25 நிமிஷம் உங்களுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் நான் வச்சேன் ட்ரௌசரை தேவையில்லாத நான் கிளப்புறேன், இதை கிளப்பி அதை கிளப்பி இதை கிளப்பி சி இந்த கதவை திறந்து அதை கிளப்பி அதை கிளப்பி இன்னாரு. இந்த 25 நிமிஷம் உனக்கு வேஸ்ட்டாக இல்லையா? இந்த யூஸ் பண்ணாத உடுப்பை எடுத்து அளவு உள்ளவனுக்கு தர்மம் செய், இல்லாட்டி ஒரு பார்சலை கட்டி வீட்டுக்கு முன்னுக்கு வை. ஜப்பானில் அப்படி தான் செய்வான். அவனுக்கு தேவையில்லாத உடுப்பு, இந்த உடுப்பை இனி நான் உடுக்க இல்லாது, இது ஃபேஷன் இல்லை அல்லது மங்கி போச்சு எனக்கு காணாது, இதை வீட்டுக்க வச்சு இடத்த பிரச்சனையாக்குறதில்ல, இடம் சரியாக இருக்கும். அதை என்ன செய்வாண்டா, உண்டு டஸ்ட்பின்ல போட்டு எறிவான், அல்லது கட்டி போட்டு கிஃப்ட் ஃபார் ஹிமன் முன்னு கழி விட்டுவான். கிஃப்ட் ஃபார் யூ விரும்பினவன் பெறுவான், தேவைப்பட்டு வந்துக்கிட்டு போவான், தேவையில்லாதவன் இருப்பான், மெஷின் பெறும் அள்ளி போட்டுக்கிட்டு அவன் போயிடுவான். இப்போ உங்களோட அலுமாரியில் 5 உடுப்பு தனிக்கும், 25 நிமிஷம் தேவையில்லை, ஒரே செகண்டில் திறந்தாச்சு எடுத்தாச்சு, அவன் போயிட்டிருக்கான், இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். தேவையில்லாத சாமான அகற்றுங்க, உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். தேங்காய் வேண கலர் மீண்டின்னு கூட செட்டின்னு தயிர் வாங்கின போத்தல், தயிர் வாங்கின மண் சட்டி, டூத்பேஸ்ட் நெய்ச்சி விட்ட முடிஞ்ச அந்த நெஞ்சது, அதையும் தூக்கிறது விருப்பம் இல்லை. அதுவும் பாத்ரூமுக்கு ஒரு குப்பை, ஷம்பு நெய்ச்ச பேப்பர் எல்லாம் அங்கே பாத்ரூம் உள்ள குப்பை, உடுப்பு காணாத உடுப்பு, கிழிஞ்ச உடுப்பு, அந்த உடுப்பு, இது ஊடு காடாக இருக்கு. ஊடு காடாக இருந்தால் ஒன்று அழகில்லை, இன்னொன்று அது இன்ஃபெக்ஷன் ஆக்குது, நோய் கிருமிகளை கொண்டு வருது. அடுத்தது உங்களுக்குரிய சாமான உரிய நேரத்தில் எடுக்க இல்லாமல் டைம் வேஸ்ட் ஆகுது. இன்னொன்று உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, அது இடத்த பார்த்து டென்ஷன் வரும். எப்போவுமே ஒரு இடம் நீட்டாக நல்லா இருந்தால் ரிலாக்ஸாக அழகாக இருக்கலாம். நீங்கள் படிக்கிற ரூம், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, நீங்கள் படிக்கிற ரூமில் உங்களோட புக் ஒழுங்காக நீட்டாக இருந்து, நீங்கள் படிக்கிற மேசையில் படிக்க வேண்டிய நோட் புக் மட்டும் இருந்தால் உங்களுக்கு படிக்கிற மூட் வரும். இதில் நாலஞ்சு கொப்பி குமிஞ்சி அதில் ஒரு ஏழு எட்டு புத்தகம் அப்படியே அடைஞ்சி விரித்து உரகிழிஞ்சி கையெழுத்து கூடி கீறுப்பட்டு நீட்டில்லாத எழுத்தோட உங்களோட படிக்கிற ரூமை வச்சிங்கடா, நீங்கள் மார்க்ஸ் எடுக்க முடியாது, உங்களால் படிக்க முடியாது, ஹோம்ஒர்க் செய்ய முடியாது, நீட்டாக இருக்கும். அப்போ ஜப்பான்காரனுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக அப்போ ஆடம்பரம் கூட அந்த ஃபோன் இந்த ஃபோன் இது சொல்லி குமிச்சு குமிச்சு குமிச்சு குமிச்சு வச்சுருக்கோம். செலவுகள் கூட ஸ்ட்ரெஸ் கூடுது. இப்போ பொண்டாட்டியும் புருஷனை உட்காந்து யோசிப்பாங்க, நமக்கு இப்போ காணாது இந்த வருமானத்தில், நாம் எப்படி பொம்பளை பிள்ளை நான் பிறந்துட்டு நான் ஒரு புள்ள வகுத்தில் ரெண்டு இனி இவ தான் ஸ்டார்ட் பண்ணோம், அவ்வளோதான். நகை பொலிசு வேண்டி கெட்டதும் அவ்வளோதான், டை வேண்டி கெட்டதும் அவ்வளோதான், ஃபேர் லவ்லி வேண்டி கெட்டதும் அவ்வளோதான். நான் கருப்பு வெள்ளையாகிறதுக்கு ஒரு மருந்து தாங்க, அந்த மருந்துக்கு 500 ரூபா 10 நாளைக்கு உண்டு, 30 நாளைக்கு 3,500 ரூபா மாதம். நீ வெள்ளையாகி யாரை கல்யாணம் பண்ண போகிறாய், நீ தான் கல்யாணம் பண்ணிட்டியே, அவன் என்ன தேவையில்லைண்டா, நீ கருப்பு உன்னை தேவையில்லைன்னு சொன்னா இல்லையே. இப்போ ஆறுக்கு அலங்காரம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டறிக்கக்குள்ள அலங்காரத்தை காணல, ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும், புருஷன் பக்கத்தில் இருக்கக்குள்ள நல்லா உடுத்துட்டு மனம் இல்லாமல் நாத்தம் இல்லாமல் நல்லா உடுத்துக்கிட்டு நீட்டாக உடுத்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கு என்ன நடக்குது, வீட்டில் இருக்கக்கூட பழசு கிழிஞ்சி தச்சது, சாயம் போனது, தலை சீவுறல், பவுடர் பூசுறல, சென்ட் அடிக்கிறல, குதிகாலில் ஊத்தரிக்கும் வீட்டு. ஆனால் வெளியே போகும்போது சும்மா அப்படியே ஒரு நடிகை போகிற மாதிரி போகிறோம். அப்போ ரோட்டில் இருக்கிறவன் இஞ்சி ஆசைப்படுறான், வீட்டில் இருக்கிறவனுக்கு ஆசை வராது, ஏன்டா இதை பார்த்த கோலம் பேர். இந்த ஆளுக்கு இன்னொன்று கிளி மாதிரி தெரியும், அந்த கிளி வீட்டில் அண்டங்காக்காயத்தான் இருந்திருக்கும். நடக்குது நடக்கு. அப்போ இன்றைக்கு நைட்டியை நல்லா வேண்டுறதுக்கு ஏன் மனசு வருதில்லை நமக்கு, இன்னொரு பொம்பளையில் ஒரு புருஷன் ஏன் ஆசைப்படுறான், அலங்கரிச்சுக்கிட்டு பாரத்தால் ஆசைப்படுறான், அவளை விட அழகானவளை தான் நம்ம பண்ணியிருக்கோம், இதை அலங்கரிச்சுப்பார். நாம் பார்க்குறது தான் நைட்டி, ஒரு புருஷன் ரசிக்கிறது தான் நைட்டி. அந்த நைட்டி 150 ரூபாய்க்கு வேண்டுவார், அந்த நைட்டி அவர் பார்க்குறது 150 ரூபாய்க்கு. கொடுத்து போக்குள்ள ரோட்டில் ஊரன் பார்க்குறானே அது சல்வார், அது சல்வார், அது 7,500 ரூபா. உனக்கு கொடுத்த மரியாதை இதானா நீ? நாம் என்ன சொன்னா, வெளியே பார்க்குறதுக்கு ஒரு கருப்பு கோட்டு, உள்ளுக்கு நீ ரசிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபேஷனாக எவ்வளோ அழகாக உடுக்கலாம், அந்த சோட்டி அந்த நைட்டி, வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸு, ஜீன்ஸு பேண்ட்டு போடுறண்டா போடு, டிஷர்ட் போடுறண்டா போடு, நீ உன்னுடைய மனைவியை அழகாக ரசித்து அனுபவி, குடும்பத்துக்கு சிக்கல் வரா. இதுக்கெல்லாம் ஆடம்பரம் பார்ப்பாங்க, ஆடம்பரம் நைட்டி 2,000 ரூபா வேணாம், டேய் 2,000 ரூபாய்க்கு வேண்டி கொடு, அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இது ஆடம்பரம் இல்லை, இது அனுபவிக்கிறது. ஆனால் நீ இன்னொருத்தன் அனுபவிக்கிறதுக்கு ஆடம்பரம் பார்க்கணும். இந்த வீட்டை கட்டுறோம், இப்படி கட்டுறதாக இருந்தால் மேஷன் கூலி கேட்கான் 2,000 ரூபா, அதை அப்படி உருட்டி கட்டினால் 15,000 ரூபா. எப்படி கட்டினாலும் அதுக்குள்ளால் ஒரு ஆள் தம்புவார். எதுக்கு இது, எதுக்கு ஒரு பல்பு கட்டி தொங்க விடுவாங்க சில பள்ளியில், இது தௌஹீத் பள்ளியாகி, அந்த பல்பு 75,000 ரூபா, 1,00,000 ரூபா, 1,50,000 ரூபா, தலையில் கலண்டுழுந்தா அவ்வளவு தான் அந்த பல்ப். எதுக்கு அந்த பல்பு தர வெளிச்சத்தை இந்த பல்பு தராதா, எதுக்கு ஆடம்பரம்? பள்ளி வாசலில் மனோகரா பற்றி செலவழிக்கிறாங்க. ஆடம்பரம் ஹராம். உமர் அலி அல்லாஹு தாலானுடைய காலத்தில் ஒரு பள்ளி வாசல் தூணை பூசிக்கிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, இந்த தூணை விட ஏழையர்கள் ரொம்ப தேவையுள்ளவர்கள் என்றாங்க. இந்த பள்ளி வாசல் தூணை விட தேவையுள்ளவர்கள் ஏழையர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஆடம்பரம் பள்ளிக்குள்ளேயும் வேணாம். கயாமத்து நாளின் அலங்காரங்கள் சுவர்களை சீலைகளை போன்று அலங்கரிப்பார்கள் என்று. இன்றைக்கு சீலைகளை போட்டே அலங்கரிக்கிறான் விளங்கிட்டு. எனவே இது அலங்காரங்கள் ஆடம்பரங்கள் நம்முடைய நிம்மதி இழந்து. அப்போ பொண்டாட்டி புருஷன் இருந்து பட்ஜெட் பண்ணுவாங்க, செலவு கூட என்ன செய்ய வெளிநாட்டுக்கு போ, என்ன செய்ய வெளிநாட்டுக்கு போய் ரெண்டு வருஷம் கண்ணை பொத்திக்கிட்டு நானும் மிரிக்கேன் நீங்கள் மிரிங்க, டெலிஃபோனு ஸ்கைப் எல்லாம் மிரிக்கித்தானே, நம்ம நெட்டில் முகத்தை பார்த்து பேசிக்குவோம் தங்கம், அல்லாவுக்காக பிரியும் போங்கன்னு சொல்லி ரெண்டு வருஷம் அனுப்பிவிட்ருவாங்க. சொல்லக்கொள்ள லேசாக தான் இருக்கும். போய் ஒரு நாலஞ்சு மாதம் போகக்கொள்ள நாம் தானே போச்சுன்னு கூப்பிடலாமான்னு யோசிக்கும் இந்த பிள்ளை. அவரும் என்னமோ நாமளும் சண்டித்தனமாக வந்துட்டோம் போய்க்கலாமா, அரபி விசா தருவானா தெரிய மாட்டான், டெலிஃபோன்லேயே தொடர்பாயிருப்பான். இப்படி எத்தனையோ பேர் வாழ்ந்துக்கிட்டு தன்னுடைய ஆசைகளை அடகு வச்சுட்டிருக்கிறாங்க. சிலர் விதி விளையாடி என் அஞ்சு காவலிகள் இருக்கிறாங்க. எவன் வீட்டில் புருஷன் இல்லையோ அந்த வீட்டுக்கு மிஸ் கால் பண்ணுறதும், ரோங் நம்பர் கால் எடுக்கிறதும், அந்த வீட்டு கதவை தட்டுறதும் இப்படி அனுப்பி. கடைசி அந்த ஆள் ஃபோன் எடுக்கக்குள்ள அந்த ஃபோனில் ஒரு ஃபுல்லாக செல்லும், நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார். உண்மையாக சொல்லுவாள் அவள். அதோட முடிஞ்சு கதை. குடும்பங்கள் விரியுது. அப்போ ஒரு ஆடம்பரத்துக்கு லிஸ்ட்டு போட்டு புருஷன் வெளிநாட்டுக்கு போய் முடிஞ்சு. இருக்கிற ஊடுகளவை விற்று ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ஆசைப்பட்டு 25 லட்சத்தை கப்பக்காரனை கொடுத்து இடையில போட்டு ஹாங்காங்கில் பிடிபட்டு அவன் ஜெயிலில் வச்சு தண்ணியில் தாண்டு உள்ள மௌத்தாகி தப்பி பதறி வீட்டை கொண்டாந்து இறக்கி விட்டா இருக்கிறது கூடுமில்லை வளவும் இல்லை. எதுக்கு இந்த ஆடம்பரம், எதுக்கு போக பார்த்த நீ? நான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க என்ன, எதுக்கு போகிறாங்க? திங்கச்சோர் இல்லாமையா? வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கொடுக்குறதுக்கு 1.5 லட்சம் ரூபா இருக்கு இல்லைவா? 1.5 லட்சம் ரூபா இருக்குதானே? அந்த 1.5 லட்சம் ரூபா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கொடுக்குறதுக்கு வச்சுக்கிட்டே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏன் ஆசைப்பட்டேன்டா? ஆடம்பரத்துக்கு தான். வீடு கட்டணும், மாடி கட்டணும், நல்ல ஒரு கார் வேண்டணும் என்றதுக்கு தானே போக துவங்கினேன். இந்த 1.5 லட்சம் ரூபா இருந்தா எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு போவான் தெரியுமா? மீனை வேண்டி ஊருக்கு விற்கிறவன்கிட்ட இந்த 1.5 லட்சம் ரூபா காட்டி என்ன செய்யலாம்ட்டு கேட்டுப்பார். டே தோடா, 4 குடும்பத்துக்கு சோறு கொடுப்பேன் அப்படியம்மா. அந்த 1.5 லட்சம் ரூபா அவனுக்கிட்ட இருந்தா ஏன் நம்ம புரிய மாட்டேங்கிறோம்? நமக்குள்ள நிறைய சக்திகள் இருக்குது, நமக்குள்ள நிறைய பலம் இருக்குது. இந்த பலத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், அல்லாஹ் உனக்கு செஞ்ச அருப்படையை வெளியில் பேசுங்கிறான். அல்லாஹ் உனக்கு செஞ்ச அருப்படையை வெளியில் பேசுங்கிறான். நம்ம ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுறோம், அல்லாவை மறந்துட்டோம், அல்லாவை மறந்துட்டோம். ரெண்டாவது, நம்ம வாயில் நல்ல வார்த்தைகள் வாரதே இல்லை. நம்மகிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு தெளியல தெரிகிறது. எப்போ நெகட்டிவ் இருக்குதா தான் பேசுகிறோம். ஒருத்தனுக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், இழப்புகள் லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஒரு 10 குள்ள முடியும், ஒரு 10 குள்ள முடியும் ஒருத்தன் பிரச்சனை. ஆனால் ஒருத்தன்கிட்ட இருக்கிற அருளை கணக்கு போட்டு பாருங்க. அவன் கண்ணு பார்க்குது, மூக்கு சுவாசிக்குது, தோல் உணருது, வயிற்றில் செமிக்குது, என்ன தலை அசையுது, விரல் நல்லா பிடிக்குது, நல்லா சிரிப்பு வருது, இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, சொல்கிறதுக்கு தாய் தகப்பன் இருக்காங்க, வாழ்கிறதுக்கு மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு, உறவு இருக்கு, நிலம் இருக்கு, என்ன உடம்புல எல்லா உணர்வுகளும் இருக்குது. அப்படி இப்படி என் லிஸ்ட்டை போட்டு போனால் முடியாதுங்க. உட்கார்ந்து ஒரு நாள் முடிஞ்சு நாளைக்கு வர மிச்சத்துக்குன்னு சொல்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எல்லாம் அருள் தந்திக்கலாம். தந்துட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், அல்லாஹ் உனக்கு தந்த அருளை பேசுங்கிறான். நம்ம அதை மட்டும் பேசுகிறதில்லை. எப்போவாச்சும் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிறோமா, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நல்ல கண்ணை தந்திருக்கிறாயா அல்லாஹ், எனக்கு நல்ல மூக்கு இருக்குதுயா அல்லாஹ், எனக்கு நல்ல நாக்கு இருக்குதுயா அல்லாஹ், நான் நல்லா எச்சு துப்புறேன், நல்லா யூரின் போகுது, நான் நல்லா சாப்பிட்றேன், எனக்கு நல்லா செமிக்குது, எனக்கு தங்குறதுக்கு ஒரு கூரை இருக்குது, போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் இருக்குது, உறவு என்று சொல்லிக்கிறதுக்கு ஒரு உறவு இருக்குது, நண்பர் என்று சொல்கிறதுக்கு ஒரு நண்பு இருக்குது, எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா வந்து பார்க்குறதுக்கு ஒரு சிநேகிதம் இருக்குது, எம்புட்டு இருக்குது யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று எப்போவாச்சும் உட்காந்து நன்றி செலுத்திக்கிறோமா? இல்லை. ஆனால் நம்ம பேசுகிறதெல்லாம் என்ன வாழ்க்கை இது, என்ன வீடு, இது நல்லா இருக்குது வீடு, என்ன வீடு எப்படிப்பா இருக்க சோமாரிக்கு ஆண்டு கேட்ட உடனே மாதிரியா கிடக்கும், நாக்க புழுங்கிட்டு சாகனம் போல இருக்கு, என்ன நாடு என்ன உலகம் என்ன அரசியல் எல்லாம் விலையில் கூடிக்கிட்டு அதுக்கு தாந்த இலங்கையில் பிறந்தோமோ, நீங்க எப்படி இருக்கீங்க எம் போட்டு சொல்லி முடிக்கிறான். ஏண்டா நல்லா இருக்கிறையான்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன பஞ்சமங்கிற இந்த நாக்கில் இருக்க வார்த்தை இங்கிலீஷ்ல கேட்டுப்பார், ஹவ் ஆர் யூ, ஐ அம் ஃபைன் தேங்க் யூ, என்னடா அதுக்கு மட்டும் நல்லா இருக்குது. அதே ஆளுகிட்ட ஃபெஸ்ட் கொடுத்தனே விடுங்க, ஒரு ஆளுகிட்ட தமிழ் ஆளை கேட்டுட்டு வா, எப்படிப்பா நல்லா இருக்கிறியா, என்ன நல்லா இருக்கிறாது. நேற்று தான் ஒரு கடங்காரன் வந்து கத்திக்கிட்டு போனான், நல்லா இருக்கிறதா நல்லா அப்படின்ட்டு புலம்புவான். அதே ஆளுகிட்ட நீ போய் ஹவ் ஆர் யூ, ஐ ஃபைன் தேங்க்யூ, என்னடா என்ன பாஷையிலேயே ஒரு பிரச்சனை. அரபில் கேட்டு பாருங்க, கைஃப ஹாலுக், ஹைர் அல்ஹம்துலில்லா, அரபியாவது வேற வார்த்தை சொல்றான்னு பாருங்க. அந்த லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. இந்த தலா போன தமிழ் என்ன பாடுபடுத்துது தெரியுமா, இந்த லாங்குவேஜுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. லாங்குவேஜ் கலாச்சாரம் என்ன, நல்ல ஒரு சமூகம் என்ன பாஷை பேசியதோ அந்த பாஷையில் நல்ல பண்பு இருக்கு. நாம் பேசுகிற தமிழ் நல்ல கலாச்சாரம் உள்ளால் பேசினது இல்லை, இஸ்லாமிய கலாச்சாரத்தில் வரல இந்த தமிழ், அரபு வந்திருக்குது. கைஃப ஹாலுக்கு என்று கேட்டு பாருங்க, ஹாஸ்பிட்டலில் படுக்கிறவங்க கூட ஹைர் அல்ஹம்துலில்லா அல்யோம் ஹைரும் மினல், அதாவது நாளைய விட இன்றைக்கு நல்லம், நேற்றைய விட இன்றைக்கு நல்லம், நேற்றை விட ஹைர் மினல் அம்ஸ், நேற்றைய விட இன்றைக்கு நல்லா இருக்கணும். நம்ம தமிழக கேட்டு பாருங்க, ஹாஸ்பிட்டலில் படுக்கிறான்ட்ட எப்படிப்பா சோமா இருக்கேன், சோமா இருந்தால் இங்கே ஏன் வந்து படுக்கிறான்ட்ட நாய், ஏண்டா நேற்றைய விட இன்றைக்கு பரவாயில்ல, இன்றைக்கு கொஞ்சம் நிமிந்து உட்கார முடியுதுன்னு சொல்லலாம் இல்லை, சொல்லலாமா இல்லையா, வாயில் இருக்கு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்கிறோம் இல்லையே. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ், நமக்கு படிப்பு வரலை, நமக்கு இங்கிலீஷ் வருதில்லை, நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கேன், காசை கொடுத்து கண்ணாடியை வேண்டி மாட்டி வச்சிருக்கேன், அதில் போய் நின்றுக்கிட்டு கவலைப்படுறதுக்கு 1000 ரூபா கண்ணாடி, பெரிய கண்ணாடி 1500 ரூபா, காலையில் எழும்பி போயிட்டு முதல் கண்ணாடிக்கு முன்னால் நின்றுக்கிட்டு இப்படி தான் பார்ப்பேன், நல்லா இருக்கு, கண்ணை வளைச்சி கருப்பு ஓதடு, இந்த மூக்கு கொஞ்சம் எடுப்பாக இருந்தால் என்ன அளவு பார்த்து இப்படி பார்த்து நாமளும் தான் இருக்கோம், வளரலையே அல்லது நம்ம கொழுப்பாக இருக்கிறதே நம்மளும் தான் இருக்கோம், இப்படியே உடம்புல குறைய பார்த்து பார்த்து காலையிலேயே கவலைப்பட்டு தான் வெளியில் போகிறான். ஏண்டா சந்தோஷப்பட வேணாமா, எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் வர வர மனசில் இறுக்கம் கூடும், ஸ்ட்ரெஸ் கூடும், ஸ்ட்ரெஸ் கூடினால் சந்தோஷம் குறையும், சந்தோஷம் கூடினால் உங்களுடைய முயற்சி குன்றும், ஆற்றல் குறையும், உங்களால் சாதிக்க முடியாது. ஒருத்தன் சாதிக்கணுமெண்டா முதல்ல அவன் சந்தோஷமாக இருக்கணும், அவன் சிரிச்சுக்கிட்டு போனால் தான் சாதிக்கலாம், மனசு நிறைஞ்ச சந்தோஷம். அவன் கவலைப்பட்டுக்கு போனவனுக்கு வேகமாக ஓட முடியுமா, அதனால தான் அலா இன்ன அவுலியா அல்லா லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்று அல்லாஹ் சொல்கிறான், உண்மையான அல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள் பயம் இருக்காது, கவலை இருக்காது அவர்கள் மீது, பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. கவலை எப்போ வரும், நடந்து முடிஞ்சத்தை நினைச்சா வாரது தான் கவலை, சே நான் அப்படி செஞ்சிட்டேனே, இப்படி செஞ்சிட்டேனே, இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டேனேன்றெல்லாம் கவலைப்படுவோம். பயம் எப்போ வரும், நாளைய நினைச்சால், நாளைக்கு என்ன செய்ய போகிறோமோ, எப்படி இந்த ஜாப் ஜாயின் பண்ண போகிறோமோ, எப்படி இதை பேச போகிறோமோ, எப்படி இந்த வியாபாரத்தை முடிக்க போகிறோமோ, எப்படி இந்த விவசாயத்தை செய்ய போகிறோமோ, நாளைக்கு எப்படி நம்ம இந்த ஸ்பீச்சை செய்ய போகிறோமோ என்று நாளைய நினைத்தால் வாரது பயம், நேற்றையை நினைத்தால் வாரது கவலை, ரெண்டுமே இன்றைக்கு வருது, நிகழ்காலத்தில் வருது. நிகழ்காலத்தில் பயமும் கவலையும் கலந்திருந்தால் நம்ம மூஞ்சி சரியில்லாமல் இருக்கும், நம்மளால் எவ்வளவு தூக்க முடியும் அவ்வளவு தூக்க முடியாது. பயத்திலையும் கவலையிலையும் இருக்கிறவன் வளமையாக 30 கிலோ தூக்குறவன் அன்றைக்கு எல்லாம் 20 கிலோ தூக்கிடுவான், வளமையாக 4 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன், 2 மணியோட ஓஃப் ஆகிடும், ஏ என்னடா கிடைக்கு, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நிம்மதி என்ன வாழ்க்கை, சாகனம் போல இருக்கு. ஏ இங்கே பயமும் கவலையும் இருந்தால் சாகனம் போலான்னு இருக்கும், பாலனும் போல இருக்குமா, இருக்காது. அல்லாவே குர்ஆன்ல சொல்லலாம், ஒரு விசுவாசி பயப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான், நடந்து முடிஞ்சது அல்லாட விதிடா, விதி கல்லாக்கதற நம்பினவன் எதுக்கு கவலைப்படணும், அப்படித்தான் அல்லாஹ், அப்படித்தான் இது உடையணும், நாடித்தான் உடஞ்சு போச்சு, இப்போ என்ன செய்யும், காசாவில் அடி உழணும் அல்லாஹ் தானே அடினேன், என்ன அடி உழந்துட்டு இப்போ என்ன, அகதியாக யாழ்ப்பாணத்தில் வந்து ஓடணும் அல்லாஹ் தானே அடினேன், ஓடி வந்துட்டேன், இப்போ என்ன ஒன்றும் இல்லை, ஓடி வந்துட்டேன், இப்போ என்ன பிக்சர் இருக்கமா, நல்லா தான் இருக்கும், 100,000 பேர் ஓடி வந்து என்ன பிச்சு எடுக்காங்களா, 100,000 பேர் நல்ல வசதியாக இருந்துக்கிட்டிருக்கான், இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் காப்பாற்றிக்கான். 20 வருஷத்துக்கு புறவு அடி உள்ள போது இப்போதைய ஓடன்று ஓட்டம் காட்டிக்கான். 2010 அடி உழுது நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். அன்றைக்கு எல்டிடிக்காரன் 200 ரூபா காசை கொடுத்து விரட்டாட்டி அந்த யாழ்ப்பாணத்திலையும் மன்னார்லையும் இருந்துக்கிட்டு செத்திரிக்கணும். கடைசி யுத்தத்தில் நல்ல வேலை விரட்டி விட்டான். ஊடுவளவு போக ஊசம் மிஞ்சிட்டு எல்லாத்துலேயும் நிலவு இருக்குதுன்னு சிந்திக்கணும். நல்ல தோட்ஸ் வரும். எதிர்காலம் அல்லா எப்படி நாடணும்ண்டு நடத்தணும்ண்டு நாடித்தானோ அப்படித்தான் நடக்கும். எதுக்கு பயப்படணும்? இந்த தைரியத்தை வரவழைச்சு பாருங்க, சந்தோஷம் இருக்கும். எனவே நாங்கள் பேசும்போது நல்லதை பேசணும். எனக்கு முடியும், என்னால் இயலும், நான் சாதிப்பேன், எனக்கு வெற்றி, நல்ல வார்த்தைகளை பேசணும். இப்படி நல்ல வார்த்தைகளை பேசினால் சந்தோஷம் இருக்கும். அப்போ ஆடம்பரம் கூடும்போது நம்மளால் முடியாமல் போகுது, முடியாமல் போனால் வேறு வழி கையாளும். இப்போ ஆடம்பரத்தை குறைப்போம், திரும்பிப்போம், பழைய வாழ்க்கை வாழ்வோம். தேவையில்லை, ஒரு சோப்பு போதும். இந்த சோப்பை தேய்ச்சிக்கிட்டு தலைக்கும் போட்டாக்கள் சாகல். சம்பு போடாமல் சோப்பை தலைக்கு போட்டவனெல்லாம் அந்த மொட்டையாக போய்த்தானா? இந்த சம்பு வந்தது போகிறதான மொட்டை யானை, அதில் உள்ள விளக்கம் விலங்கு தான். அதில் முடி உதிர வச்சு போட்டு தான் முடி உதிர்வுக்கு இன்னொரு சம்பு விற்கணும். எல்லாம் ட்ரிக்ஸு தான், எல்லாம் ட்ரிக்ஸு தான். பொண்டை ஒருத்தன் உடச்சி விளம்பரம் பண்ணுறான், இதான் நடந்துக்கிட்டு இருக்குதான். ரெண்டும் ஒரு கம்பெனி தான், ரெண்டும் ஒரு கம்பெனி. ரெண்டு சோப்பு கம்பெனி விளம்பரம் பண்ணும், ரெண்டும் ஒரு கம்பெனி தான். அதுக்காக இந்த சோப்பை இவன் நக்கல் பண்ணி விளம்பரம் பண்ணுவான். விளம்பரம் பண்ணி இந்த சோப்பை விற்பான். இது கொமர்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், வியாபார தந்திரங்கள். ஒரே ப்ராடக்ட் ரெண்டு பேரில் வரும், ரெண்டு பேரில் வரும். கொக்கோ கோலாவும் பெப்சியும் ரெண்டு கம்பெனி. அவன் கொக்கோ கோலா, இவன் பெப்சி. அவன் கொக்கோ கோலா மட்டும், இவன் பெப்சி மட்டும் செய்ய வேண்டியது தானே? இல்லை, இந்த பெப்சி கம்பெனிகளை 7-Up மெரிண்டா விற்பான். பெப்சி கம்பெனிக்குள்ள 7-Up மெரிண்டா. பெப்சியை கூடாடுனா 7-Up பற்றி விட்டுருவோம். மெரிண்டா பெப்சி கம்பெனி தேவையில்லை, மெரிண்டா ஆகும். அது அதுக்குள்ளாண்டா இருக்குது, அதுவும் அதுக்குள்ள. சரி, 7-Up கூடாதான். ஸ்ப்ரைட் அடி, அது கொக்கோ கோலா கம்பெனி கிளைக்கிறா. இன்னும் சொல்ல போனால் கொக்கோ கோலாவும் பெப்சியும் ஒரு கம்பெனி தான், அதுவும் ஒன்று. அப்போ என்னென்னா பல பேர்களை வந்து ஒன்று ஒன்று உடச்சி விளம்பரம் பண்ணினா ரெண்டுமே வியாபாரம் கிக் ஆகும். என்றால் பொசிட்டிவ் நெகட்டிவான விளம்பரத்தில் தான் மக்கள் பார்வை கூடுமங்கிறது ஒரு உளவியல் தியரி. ஒருத்தனே ரெண்டு கடை போடுவான், கீரை கடைக்கு எதிர் கடை வேணும் பண்ணுறது. ரெண்டு கடை போட்டு இவன் ஸ்வீட் பிள்ளைண்டு அவன் அவன் ஸ்வீட் பிள்ளைண்டு இவன் வியாபாரம் பண்ணா ரெண்டு பேருக்கும் வியாபாரம் போகும். இப்படி பிளான் பண்ணி செஞ்சிட்டிருக்காங்க. நாம் என்ன செய்யணும்? இந்த ஆடம்பரத்தை உடன் விட்டுட்டு பழைய வாழ்க்கைக்கு வருவோம். செலவை குறைப்போம், ஃபோனை சுருக்குவோம். தேவையில்லாமல் ஃபோன் தேவையில்லை, சுருக்குவோம். தேவையில்லாமல் எஸ்எம்எஸ் தேவையில்லை, வீண் பிரியம் தேவையில்லை. வீட்டை கட்டி 4 ஓபிஎம் அடித்து அதுக்கு மேலே 4 பல்பை போட்டு வச்சுக்கிறோம். 4 பல்பை போட்டு வச்சா இப்போ கரண்ட் பில்லு கூடிட்டு, யூனிட்டுக்கு 4 ரூபா கூடிட்டு, யூனிட்டுக்கு 4 ரூபா கூடிட்டுன்றதுக்கு கவலைப்பட்டதும் ஆர்ப்பாட்டம் முறங்கினதும் வேதனைப்பட்டதும் கரண்ட் பில்லு கூடிட்டு வேதனைப்பட்டது யார்? நம்ம முஸ்லீம்கள் தான். மற்ற 2 ஜாதி கவலைப்படலை. ஏனென்றா எவ்வளவு உயர்த்தினாலும் அவன் 40 யூனிட்டுக்குள்ள பாதிப்பான். அவனுக்கு புரிஞ்சு தேவையில்லை. அவன் கோழியை அவனில் வச்சு ரோஸ்ட் பண்ணாமல் திம்பான். அவனுக்கு ஃபிடிங் அவிச்சு திங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு ஃப்ரைட் ரைஸ் போட்டு தேவையில்லை. அந்த நன் ஸ்டீல் சட்டியை வேண்டி அதில் அப்படியே வாட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம கிச்சனுக்குள்ளேயே 1000 பீத்திரம் நிறைய சாமான்கள், இடியப்பத்துக்கொண்டு மாவு அடைக்கொண்டு இடிக்கொண்டு பழங்களை அடிக்கிறதுக்கு ஒரு பிளண்டர், கொச்சிக்காய் வெங்காயத்தை அடிக்கிறதுக்கு ஒரு பிளண்டர், புதுசாக வந்த ஒரு மெஷின், கோப்பி இடிக்கிற மெஷின், அந்த நன் ஸ்டீல் சட்டி ஒன்று வருது. மீனை பொறிச்ச உடனே கொஞ்சம் எண்ணெயில் பொறிக்கலாம், நல்லா ரோஸாகும். அது ஒன்று. கோழியை திருப்பி திருப்பி சுடுறது ஒன்று. திருப்பாமல் போட்டு வறுத்து எடுக்கிற மெஷின் உண்டு. இந்த மிஷின் எல்லாம் வைக்கிறதுக்கு 40,000 ரூபா செலவழிச்சு லாக்கை, அந்த லாக்கையிலெல்லாம் அதையெல்லாம் அடுக்கி வச்சு மிஷினை பண்ணால் கோப்பி இடிக்கிற மிஷினை வேண்டி, கோப்பி கொட்ட வேண்டி இடிச்சு கோப்பி குடிக்காது, எனத்துக்கு மிஷின். அப்போ அதை வேண்டி கோழி பெரட்டி சூடுற மிஷினை வேண்டி வச்சுட்டு கோழி சூடாமல் இருக்கலாமா? அப்போ கிழமைக்கு ஒரு கோழி, அது பட்ஜெட். இப்படியே துண்டு கொளுத்து சத்து போகிறான் நாம். அவன் என்ன செய்கிறான்? கோழியை வேண்டி அந்த மண்சட்டியில் வேண்டி ஆக்கி திண்டுட்டு போகிறான். அப்போ அவனுக்கு கரண்ட் பில்லு கூடினா கவலையே இல்லை. ஏ 40-50 யூனிட்டுக்குள்ளே பாவிச்சா முடிஞ்சு, நமக்கு தான் ஃப்ரிட்ஜ் வேலை செஞ்சுக்கிட்டிருக்கணும், கூல் தண்ணி தான் குடிக்கணும், அப்போ தான் நமக்கு நோய் வரும். நம்ம ஆடம்பரத்தை நிப்பாட்டணும். முட்டி மண் முட்டியில் தண்ணி வச்சு குடிச்சுப்பார், பழைய நிலைமை வரும், நோய் குறையும். எதுக்கு ஃப்ரிட்ஜ்? ஒரு கோழி உசுரோட காலைக்கு இருந்த விட, ஒரு கோழி உசுரோட காலைக்குள்ளே இருந்ததை விட அது செத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த காலம் கூட. அந்த கோழியைத்தான் திங்கும். அப்போ எவ்வளவு இன்ஃபெக்ஷன் ஆக்கியிருக்கு, எவ்வளவு இன்ஃபெக்ஷன், அதில் எவ்வளவு நோய் சிந்திச்சு பாருங்க. ஸோ ஆடம்பரங்கள் கூட கூட நோய் கூடும், செலவு கூடும், நிம்மதி குறையிடும். ஆடம்பரத்தை குறைச்சிப்பார், நேரம் மிச்சம். இப்போ இஸ்லாம் நம்மளோட கையில் இருக்குது, இஸ்லாத்தை நம்மளால் படிக்க முடியும், ஒரு பயான் கேட்க முடியும், குர்ஆன் எடுத்து ஓத நேரம் இருக்குது, ஹதீஸ் பாடமாக்க நேரம் இருக்குது, மார்க்க சட்டங்கள் நேரம் இருக்குது. எனவே இந்த சடவாத கொள்கை தான் ஆடம்பரம். ஆடம்பரத்தை தூக்கி எறிந்தால் சடவாதம் கடவுள்வாதமாகும். கடவுளை நம்புவோம், இறைவனை நேசிப்போம், இறைவனுடைய தூதரை நேசிப்போம். குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கை நமக்குள்ள வெறும் செலவு மிச்சம், நிம்மதியான வாழ்க்கை, மறுமையும் நிம்மதியாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வஆக்ர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருக்கலாம்.
1: فقد قال الله سبحانه وتعالى

موسى صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربي: الصوم لي وأنا وجزابي. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ஒரு மாதத்தை அல்லாஹ் வரவேற்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கியிருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் முழு உலக மனிதர்களும் திசை திரும்ப வேண்டிய இந்த காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை இதே போன்று பெருநாள் தினங்களில் மக்களெல்லாம் ஒன்று சேரக்கூடிய தினத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக தன்னுடைய தொழுகையில் ஓதக்கூடிய சூராக்களில் ஒரு சூராதான் சூரத்துல் காஷியா என்ற சூரா. ஏனென்றால் சகோதரர்களே, இந்த சூரத்துல் காஷியா முழு உலக மனிதர்களுக்கும் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. குர்ஆன் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரம் வழிகாட்டிய வேதம் அல்ல. இரண்டாவது, மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு மாத்திரம்தான் குர்ஆன் வழிகாட்டும் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் அறிவித்த ஒரு வேதமும் இந்த குர்ஆன் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்துக்கு இறக்கிய இந்த வேதம், மனித சமூகம் இந்த வேதத்தை எடுத்து பாடம் படிக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கின்றான், மனித சமூகத்தினர்களே, முஸ்லீம்களை பார்த்து மாத்திரம் அல்லாஹ் கேட்கவில்லை, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, உங்களுக்கு காஷியாவுடைய செய்தி வந்ததா? அவ்வாறென்றால் உலகத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளை கேள்விப்படுகின்றோம். ஆபத்தான நிகழ்வுகள், மிக மிக அதிர்ச்சியான நிகழ்வுகள். சகோதரர்களே, உலக மக்களுக்கு இந்த அழைப்பை கொடுங்கள், இந்த செய்தியை மக்களுக்கு எத்தி வையுங்கள். முஸ்லீம்கள் மாத்திரம் விளங்கி வைத்திருக்கிறோம் இந்த செய்தியை. என்ன செய்தி? ஒரு நாள் வரப்போகிறது, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, முழு உலக மனிதர்களும் ஒரே வினாடியில் மௌத்தாகுவார். ஒரே வினாடியில், ஒருவருக்கு பிறகு ஒருவர் அல்ல, ஒரு கண்டத்தில் மரணித்ததற்கு பிறகு மறு கண்டம் அல்ல. சகோதரர்களே, காஷியா என்றால் எல்லோருமே மயங்கி விடுவார்கள். எவ்வாறான ஒரு நிகழ்வு என்று பாருங்கள். அல்லாஹ் இதை குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இன்று உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கிறது, உலகமே பயந்து கொண்டிருக்கிறது. சில லட்சக்கணக்கான மரணங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, மனித சமூகத்தினர்களே, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, உங்களுக்கு இந்த செய்தி வந்ததா? எவ்வளோ பாரதூரமான செய்தி சகோதரர்களே, சாதாரண செய்தி அல்ல இது. இந்த செய்தியை விட்டும் நாம் பராமுகமாக இருக்கின்றோம். ஆக முக்கியமான பயங்கரமான செய்தி அதுதான் காஷியா. காஷியா என்றால் என்ன? ஒவ்வொரு ஊராக மரணிப்பதல்ல, ஒவ்வொரு கண்டமாக மரணிப்பதல்ல, ஒரே வினாடியில் முழு உலகமும் மையத்தாக இருக்கும். எப்படி மையத்தாக இருக்கும்? அல் காரியா,

0: அல்லாஹ் சொல்கிறான், மிக பயங்கரமான ஒரு செய்தி, அல் காரியா, உள்ளங்களை நடுங்க வைக்கும் செய்தி. மல் காரியா, காரியா என்றால் என்ன? நபியே, இந்த பயங்கர செய்தி என்ன தெரியுமா? சகோதரர்களே, மறுத்து விடாதீர்கள் இதை, மறுத்து விடாதீர்கள் இதை. இது வானத்துடைய செய்தி, இது உலகத்தார்களுடைய செய்தி அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்ல இது. யௌம யகூனுன்னாஸு கல் ஃபராஷில் மப்ஸூஸ், முழு மனித சமூகமும் பரத்தப்பட்ட ஈசல்களை போல் இருப்பார்கள். அப்படியே மரணித்து கும்பம் கும்பமாக மையத்துகள் இருக்கு, கும்பம் கும்பமாக. சில நாடுகள்
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உலகம் ஏன் உலகத்துக்கு குர்ஆன் தேவை? ஏன் ஐரோப்பாவுக்கு குர்ஆன் தேவை? ஏன் அமெரிக்காவுக்கு குர்ஆன் தேவை? குர்ஆனுக்குள் முழுதும் இருக்கிறது. குர்ஆனை விளங்காதவர்கள் தான் இஸ்லாத்துக்கும் குர்ஆனுக்கும் ஏச தொடங்குவோம். குர்ஆனுக்குள் இருக்கிறது முழுதும் தேடுங்கள், தேடி பாருங்கள். ஏன் இந்த குர்ஆன் மனிதர்கள் பேசியதல்ல, மனித மூளைகளால் உருவாக்கப்பட்டதல்ல. மனித மூளைகளால் உருவாக்கப்பட்டது அந்தந்த காலத்துக்கு தான் பொருந்தும். இது ஏக இறைவன் அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வேத வாக்கி. இது உலக முடிவும் வரை இந்த குர்ஆன் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாள் ஹல் அதாக ஹதீஸுல் ஹாஷியா, இந்த செய்தி உங்களுக்கு கிடைத்ததா? அல்லாஹ் கேட்க, கிடைக்காது, கிடைத்தது என்றல்ல இந்த இடத்தில் கருத்து. சகோதரர்களே, கிடைத்தால் தயாராக வேண்டும். கிடைத்தால் என்ன தயாரிப்பு? அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளையில் முழு உலகத்தையும் நான் இரண்டாக பிரிப்பேன். முழு உலக மனிதர்களையும் இரண்டாக பிரிப்பேன் நான். வுஜூஹு யௌமஇதின் ஹாஷியா ஆமிலதுன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா லை

ஒரு கூட்டம் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம், குர்ஆனை மதிக்காத கூட்டம், ரமலான் வருகிறது ரமலான் வந்தாலும் அதை மதிக்காத கூட்டம், அவர்களுடைய சாராயம், அவர்களுடைய போதை வஸ்துக்கள், அவர்களுடைய பாவங்களை விடாத கூட்டம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளையில் உங்களுடைய முகம் கடுகடுத்ததாக இருக்கும். முகம் கேவலம் நிறைந்ததாக, கடுகடுத்ததாக இருக்கு. ஏன்? கஷ்டப்பட்டு உலகத்தில் வாழ்ந்தீர்கள், கஷ்டப்பட்டு உலகத்தில் தன்னுடைய மதத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டீர்கள். ஆனால் நீங்கள் நுழைய போவது சுடக்கூடிய அந்த நரகத்தில் தான் நுழைவீர்கள். அல்லாஹுவை அறிய கிடைக்கவில்லையா உங்களுக்கு? எவ்வளவு சந்தர்ப்பங்கள் வருகிறது, சோதனைகள் வந்திருக்கிறது. வானத்திலிருந்து வந்த சோதனை சகோதரர்களே, இந்த சோதனையில் யாரும் வெற்றி அடைய முடியாது. வெற்றி அடைய வேண்டுமா? அல்லாஹுவின் பக்கம் திசை திரும்பவன். இதை தோக்கடிக்க முடியாது. சோதனைகளை மனிதர்களால் தோக்கடிக்க முடியாது. கண்களால் வடியும் கண்ணீரால் தோக்கடிக்கலாம். பசித்திருந்து நோம்பிருந்து தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் சுஜூதில் தலையை வைத்து தோக்கடிக்கலாம். மஹ்தியுடைய காலத்திலே ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய வாப்பா மஹ்தி, அபு ஜாஃபர் மன்சூருடைய மகன் மஹ்தி, அப்பாசிய கிலாஃபத், சகோதரர்களே, இந்த பூமியில் மூன்றில் ஒரு பகுதியை ஆண்டவர்கள் முஸ்லிம்கள். மஹ்தியுடைய காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. எவ்வாறான பஞ்சம் தெரியுமா? மக்கள் நாய்களையும் பூனைகளையும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். சாப்பிடுவதற்கு எந்த வசதியும் இல்லை. இந்த நேரம் மஹ்தியை தன்னுடைய வேலைக்காரர் சொல்கிறார், மஹ்தி அவர்களே, ஹலீஃபா அவர்களே, இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் தலைவர், நீங்கள் சுஜூதிலே இருந்து அழ வேண்டும். உங்களுடைய கண்ணீர் தான் இதற்கு பதில் சொல்லும். நீண்ட சம்பவம், சம்பவம் சொல்வது நோக்கம் அல்ல, தீர்வை தேடுவதுதான் நோக்கம். மஹ்தி என்ன செய்தார்? தொழத் தொடங்கினார். நடுநிசியிலே எழும்பி சுஜூதிலிருந்து அழத் தொடங்கினார். முசல்லா நிறைய அழுகை, கண்ணீர் வடி ஆரம்பிக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் சில காலங்களுக்குள் அல்லாஹ் மாற்றத்தை உருவாக்கிவிட்டார். முழு அப்பாசிய ஆட்சியிலும் மழை பெய்ய ஆரம்பித்தது. அல்லாஹ் பரக்கத்தை உருவாக்கினான் மஹ்தியுடைய காலத்திலே. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தருகிறான், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மரணத்துக்கு பிறகு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை, அதிலே உங்களை பார்த்துக் கொள்ளுவேன். சுடக்கூடிய உலகத்துடைய நெருப்பை விட 69 மடங்கு கடினமான நெருப்பிலே நீங்கள் நுழைவீர்கள். அங்கு மிக சூடான தண்ணீர் தான் உங்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். நீங்க குடிக்கிறதல்ல, எந்த சின்ன பிள்ளையும் மருந்து குடிக்கிறதல்ல, மருந்து குடிக்க கொடுக்கப்படுறது. சிறுபிராயத்திலே மருந்து எவ்வாறு குடிப்பது? தாய் ரெண்டு கையையும் ரெண்டு காலையும் வாய்களுக்குள் விரலை நுழைவித்து கரண்டிய இரண்டு பற்களுக்கு மணக்குகள் குடிக்க கொடுப்பார். அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹுவின் பக்கம் திரும்புங்கள், உலகத்துடைய முழு நிலைமையும் மாறலாம், ஏதும் நடக்கலாம். சகோதரர்களே, திடீரென்றிருக்கும் பொழுதுதான் வானம் வெடிக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த நேரம், இந்த 12:30, 12:30, 1 மணிக்கு வானம் வெடித்தால் எவ்வாறு இருக்கு? இது குர்ஆனில் உள்ளது. வானம் வெடிக்கிறாமன் எங்க ஓட சகோதரர்களே, திடீரென்றிருக்கும் பொழுதுதான் கடல் பத்த தொடங்கும்.
திடீரென்று தான் முழுதும் சொல்லிவிட்டு வாரதில்லை சகோதரர்களே. இது எங்களுடைய குர்ஆனுக்குள் இருக்கிறது, குர்ஆனுக்குள் இருக்கிறது. திடீரென்று தான் மரணம் வருவதும் திடீரென்று தான். எந்த நேரமும் தயார் நிலையில் இருப்பவர்கள் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். எந்த நேரமும் எனக்கு அடுத்த நிமிடம் இது நடக்கலாம், இவன் தான் முஸ்லீம், இவர் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர். அல்லாஹ் சொல்கிறான், நரகத்திலே ஜெயில உட்கார்ந்து புட்டுவத்தில் இருக்கிற மாதிரி உட்கார்றதல்ல நரகத்தில், நரகத்தில் போடப்பட்டு துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீஅ, உங்களுக்கான சாப்பாடு வரி என்ற முள்ளை தவிர வேறு சாப்பாடு கிடையாது. ஒட்டகம் கூட அந்த வரியை சாப்பிடாது. அந்த அளவு துர்நாற்றம், அந்த அளவு முள்ளு, அதுதான் உங்களுக்கு சாப்பாடு. லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ, அதை சாப்பிடுவதால் கொழுக்கவும் மாட்டீர்கள், பசியும் போகாது. சகோதரர்களே, உலகத்தில் வந்தது எதற்காக? உலகத்தில் நாம் வரவில்லை, ஒருவன் அனுப்பினான், அவன்தான் அல்லாஹ். நாம் தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது நமக்கு தெரியுமா? அனுப்பின ஒருவன் இருக்கிறான், அவன் எடுப்பான் எங்களை இன்ஷா அல்லாஹ். அந்த அல்லாஹுடன் போகும் பொழுது சகோதரர்களே, சீதேவியாக போகவன் அல்லாஹுடன் செல்லும் பொழுது சீதேவியாக செல்ல வேண்டும். அல்லாஹ் ஒரு கூட்டம் இவ்வாறு உலகத்திலே, மற்ற கூட்டம் அல்லாஹ் சொல்கிறான்,

சகோதரர்களே, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உலக மனிதர்களே, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உலகம் அல்ல. வாழ்க்கை என்பது மரணத்துக்கு பிறகு ஆரம்பிப்பதுதான் வாழ்க்கை. இதை நம்புங்கள், இதை நம்புங்கள். மறைவான விடயம் இவைகள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து நீங்கள் மரணித்தால் உங்களுடைய முகம் உங்களுடைய முகம் செழிப்பாக இருக்கும். உங்களுடைய முகம் செழிப்பாக, சிரித்த முகம். சிரிக்கிறது அங்கதான். மரணத்துக்கு பிறகு சிரிக்க தொடங்கினா சகோதரர்களே, அந்த சிரிப்பு முடியறதில்லை. நீங்க கேட்கலாம், மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குதா? அதுதானே வாழ்க்கை. உலகம் என்ன வாழ்க்கை? குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை அதுதானே சகோதரர்களே. அந்த வாழ்க்கை தானே நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகத்துடைய முதல் மனிதர் யார்? ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்ந்தது 1000 ஆண்டுகள் தான். ஆனால் இன்று அவர் கபருக்குள் கிட்டத்தட்ட 7000-8000 ஆண்டுகள் கபருக்குள். எந்த வாழ்க்கை பெரியது? ஈருலக தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தது 63 ஆண்டுகள் தான். ஆனால் மண்ணுக்குள் தற்பொழுது 1400 ஆண்டுகள் மண்ணுக்குள். இந்த வாழ்க்கை பெரியது சகோதரர்களே, இந்த வாழ்க்கை பெரியது. உலகம் வாழ்க்கையே இல்லையே. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 60 ஆண்டுகள் வாழ்க்கையா? உலக வரலாற்றை படியுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய அடிப்படையில் சகோதரர்களே, நாளை ரமலான் வருகிறது. இரவோடு ரமலான் ஆரம்பிக்கின்றது. எந்த குறைவும் செய்து விடாதீர்கள் இபாதத்துகளிலே. அது பள்ளியில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நோன்பு பிடிப்பது, தராவீஹ் தொழுவது, குர்ஆன் ஓதுவது, சதகாக்கள் கொடுப்பது, இஃப்தார்களுக்கு உதவி செய்வது, சஹர்களுக்கு உதவி செய்வது, ஜகாத் கொடுப்பது, முழு அமல்கள், மற்ற மனிதர்களோடு நல்ல குணத்தோடு நடப்பது. அல்லாஹ் முழு உலக மனிதர்களுடைய நோன்பை வைத்து அல்லாஹ் முசீபத்துகளை இல்லாமலாக்கலாம், சோதனைகளை இல்லாமலாக்கலாம். அல்லாஹ் சொல்கிறார், எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து என்னிடம் வந்தீர்கள் என்றால் உங்களுடைய முகம் பசுமையான, சிரிக்கக்கூடிய, இலங்கக்கூடிய முகமாக உங்களுடைய முகம் மாறும் மரணத்துக்கு பிறகு. உலகத்தில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் பொருந்திய கல்பாக மாறும். முகத்திலையும் சிரிப்பு, கல்புலையும் சந்தோஷம். அமலால் மாத்திருந்தான், வேறொன்றும் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் 8 வகையான இன்பங்களை சொல்கிறான், வாக்களிக்கின்றான். ஒரு அரசியல்வாதி அரசியலில் இறங்குவதற்கு முன்னால் அவருக்கு தெரியும், நான் வெற்றி அடைந்தால் எனக்குரிய சம்பளம் என்ன, எனக்குரிய வாகனம் என்ன, எனக்குரிய ஃபெசிலிட்டிஸ்கள் என்ன அவருக்கு தெரியும். இரவு பகலாக பாடுபடுவார், இரவு பகலாக பாடுபடுவார். தன்னிடம் இருக்கும் அவ்வளோ பணத்தையும் செலவழிப்பார். ஏன்? அந்த கதிரையை நான் அடைய வேண்டும், பார்லிமெண்ட்ல ஒரு சீட்டை நான் எடுக்க வேண்டும். எடுத்தால் இவ்வளோ இன்பங்கள். அல்லாஹ் வாக்கு தாரான் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வாழுங்கள். 8 வகையான இன்பங்களை உங்களுக்கு நான் தருவேன். அதில் முதல் இன்பம் தான் உங்களுடைய முகம் சிரிக்கிறது. சிரிப்பது பாக்கியம் கியாமத்திலே. மரணத்துக்கு பிறகு சிரிப்பது அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு உயர்ந்த உயர்ந்த சொர்க்கம். 5 பேச்சஸ் 1 ஏக்கர், 5 பேச்சஸ் 1 ஏக்கர், 2

அல்லாஹ் சொல்கிறான், எந்த வீண் பேச்சையும் கேட்க மாட்டேன். அதனால தான் நோன்ப அல்லாஹ்வுக்காக பிடிங்க சகோதரிகளே. வேற யாருக்காக நோன்பு பிடிக்கிறது இல்லை, பசித்திருக்கிறது, தாகித்திருக்கிறது அல்லாஹ்வுக்காக, இரவை நின்று வணங்குறது அல்லாஹ்வுக்காக. அது பள்ளியில் இருக்கலாம், அது வீட்டில் இருக்கலாம், தனி அறையில் இருக்கலாம், எங்கும் இருக்கலாம். அல்லாஹ்வுக்காக மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாப. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஈமானோடும் நன்மையை நாடியும் நோன்பு பிடிப்பாரோ அவருடைய பாவம் தான் மன்னிக்கப்படும். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், மன் காம லைலத்தல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன். இந்த மூணு ஹதீஸுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்த வார்த்தை ஈமான் இஹ்திசாப். ஈமான் அல்லாஹ் இஹ்திசாப், இவ்வளோ பெரிய எட்டு வகையான இன்பம் எனக்கு இருக்குதுன்னு நன்மையை நாடி அமல் செய்து. அல்லாஹ் சொல்கிறார், லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, எந்த வீண் பேச்சையும் கேட்க மாட்டீர்கள், அவ்வளோ நிம்மதியாக சொர்க்கத்தில் வாழுவீர்கள். லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, ஃபீஹா ஐனுன் ஜாரியா, உங்களோட சொர்க்கத்துக்குள்ள ஊற்றுகள், தஸ்னீம் என்ற ஊற்று, சல்சபீல் என்ற ஊற்று உங்களோட சொர்க்கத்துக்குள் பீரிட்டு பாயும். ஊற்றுகளை பார்க்கறதுக்கு நோரலியாக்கு போகணும், ரம்பொடைக்கு போகணும், ஊற்றுகளை பார்க்கறதுக்கு உங்களோட சொர்க்கத்துக்குள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹா ஐனுன் ஜாரியா, உங்களோட சொர்க்கத்துக்குள் ஊற்றுகள், ஃபீஹா சுரூரும் மர்ஃபூஆ, உயர்ந்த உயர்ந்த கட்டில்கள் எல்லாம் போடப்பட்டிருக்குது, நீங்க ரெடியா அல்லாஹ் கேட்கிறார். ஃபீஹா சுரூரும் மர்ஃபூஆ வஅக்வாபும் மௌதூஆ, ஐந்தாவது இன்பம் அனைத்து கிளாஸ் பிளேட் ஜக் எல்லா செட்டும் வைக்கப்பட்டிருக்கு, நீங்க வாங்க, அவ்வளவுதான், நீங்க வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் அவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள். எல்லாமே ரெடி சகோதரர்களே. சொர்க்கத்துல ஷாப்பிங் போறது இல்லை, சொர்க்கத்துல ஒரே ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஷாப்பிங் போறது. எனதுக்கு தெரியுமா, ஷாப்பிங் போறதே அழக கூட்டுறதுக்கு. ஷாப்பிங் போய் கொண்டிருக்கும் போது ஒரு காத்தடிக்கும் சொர்க்கத்திலே, அந்த காத்தோடு அழகு கூடும், கணவனுடைய அழகும் கூடும், மனைவியுடைய அழகும் கூடும். வீட்டுக்குள்ள போனதோட மனைவி சொல்லுவாள், அழகு கூடியிருக்குதே. கணவன் சொல்லுவார் மனைவியை பார்த்து, உங்களோட அழகும் கூடியிருக்குதே. மார்க்கெட் போறதே ஃபேஷியல் பண்றதுக்கு தான் சொர்க்கத்துல மார்க்கெட், அழகை கூட்டுவதற்குத்தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட். வெறொன்றும் அல்ல, முழுதும் வைக்கப்பட்டிருக்கும் சகோதரர்களே. وأكوابٌ موضوعاً ونمارق مصفوفاً. الله سبحانه القرآن ونمارق مصفوفاً. نمارق என்றால் தலையணைகள் எல்லாம் அணி வகுப்பாக வைக்கப்பட்டிருக்கு. என்ன இவ்வளோ பெரிய பங்களாவுக்குள்ள எத்தனை தலையணை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்களா. இங்க இருக்கிற மாதிரி பாப்பா உமா பிள்ளைகள்லாம் ஒரு வீட்டுக்குள் அல்ல. தலையணைகள் எல்லாம் அவ்வாறே அணி அணியாக அடுக்கப்பட்டிருக்கும். கடைசி எட்டாவது இன்பம் வசராபி காப்பட், விலை உயர்ந்த காப்பட், பச்சை நிறை காப்பட், அழகான பச்சை நிறை காப்பட்டுகள் விரிக்கப்பட்டிருக்கு. அதுக்குத்தான் உலகத்தில் கொஞ்ச தியாகங்கள் சகோதரர்களே, மனித சமூகத்தினர்களே. இது முழு உலகத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. அது யாராக இருக்கலாம், கருப்பர், வெள்ளையர், ஆங்கிலேயர், ஆங்கிலம் தெரியாதவர், படித்தவர், பாமர மகன், முழு உலக மனிதருக்கும் இதை அடையலாம், இந்த இன்பத்தை அடையலாம். இந்த ஏழு வகையான இன்பங்களை

அல்லாஹ் வைத்திருக்கின்றார். சகோதரர்களே, சகோதரிகளே, இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சிலர் நம்ப மாட்டோம். எங்களுடைய உலகத்துடைய மனிதர்களுடைய பழக்கம்தான் நம்பாது. அல்லாஹ் நம்ப மாட்டோம் என்று தெரிந்துதான் நாலு உதாரணங்களை அல்லாஹ் சொல்கிறார். சரி, இந்த சொர்க்கம் இந்த நரகம் இருப்பதை நீ நம்ப வேண்டுமா? உலகத்தில் என்னுடைய நாலு படைப்புகள் இருக்கிற, இதை நம்பினால் அவைகளை நம்பு. முதலாவது, என்னுடையது அல்லாஹ் சொல்றார். எங்க அல்லாஹ் சொல்றார், இந்த நாளும் என்னுடையது. முதலாவது என்ன? ஒட்டகத்தை பார்த்திருக்கீங்களா? அல்லாஹ் கேட்கிறார். எவ்வளவு அழகான உதாரணம். ஒட்டகத்தை பார்த்திருக்கீங்களா? அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது? ஆடு மாடு போன்றதல்ல ஒட்டகம். எல்லோருக்கும் தெரியும், ஆடு ஆட்டிறைச்சி சாப்பிடலாம், ஆட்டு பால் குடிக்கலாம். மாடு மாட்டிறைச்சி சாப்பிடலாம், மாட்டு பால் குடிக்கலாம், மாட்டில் வண்டில் கட்டலாம். மூன்று. ஒட்டகம், ஒட்டகத்துடைய பாலும் குடிக்கலாம், ஒட்டகத்துடைய இறைச்சியும் சாப்பிடலாம், ஒட்டகத்துடைய சிறுநீரும் வைத்தியத்துக்கு குடிக்கலாம், ஒட்டகத்துக்கு மேல் ஏறியும் பிரயாணம் பண்ணலாம். முழுதும் செய்ய முடியுமான ஒரு மிருகம்தான் ஒட்டகம். ஒட்டகம் கடலில் எவ்வாறு கப்பல் இருக்கிறதோ, தரையுடைய கப்பல் ஒட்டகம். சில காலம் ஒட்டகம் கிட்டத்தட்ட 30-40 நாள் தண்ணீர் குடிக்காமல் அப்படியே வாழும் மிருகம் ஒட்டகம். அதான் வித்தியாசமான படைப்பு ஒட்டகம். ஒட்டகத்துடைய முழு இடத்திலும் மருந்துதான். ஒட்டகத்துடைய இறைச்சி மருந்து, ஒட்டகத்துடைய பால் மருந்து, ஒட்டகத்துடைய சிறுநீர் மருந்து, முழுவதுமே மருந்துதான். சகோதரர்களே, படைத்தவன் சொல்கிறான், கொஞ்சம் சிந்தியுங்கள். யாரும் மடத்தனமாக அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. யாரும் மடத்தனமாக இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முதல் விடயம், இரண்டாவது, வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்குது என்பதை பார்க்கவில்லையா? வானத்தை உயர்த்தியவன் யார்? வானத்துடைய கிலோமீட்டர் யாருக்காவது தெரியுமா? வானத்துடைய தூரம் யாருக்காவது தெரியுமா? சகோதரர்களே, வானம் ஒவ்வொரு நாளும் விசாலம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நான் வானத்தை நாங்கள் விசாலப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். இவ்வளோ வானத்தை உயர்த்தியது அல்லாஹ். வானத்துடைய முகட்டை உயர்த்தியவன் அல்லாஹ். இரண்டாவது படைப்பு. மூன்றாவது படைப்பு சகோதரர்களை அல்லாஹ் கேட்கின்றான், இந்த மலைகளை நட்டியது யார்? உலகத்தில் எத்தனை மலை இருக்கிறது, எவ்வளவு பெரிய பெரிய மலைகள் இருக்குது, இந்த மலைகளை நட்டியவன் யார்? நான். இது மூணாவது என்னுடைய படைப்பு. நான்காவது, பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது. பூமி விரிக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே, இந்த பூமியை விரித்தவன் யார்? இந்த நாலு படைப்பும் புத்தி உள்ளவர்களுக்கு விளங்க. இதற்கு படிக்க தேவையில்லை, இதற்கு பிஏ எம்ஏ பிஹெச்டி முடிக்க தேவையில்லை. ஒரு விவசாயி ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடியவர், பாலைவனத்திலே நின்று கொண்டு ஒட்டகத்தை பார்த்து அல்லாஹுவை அறியலாம், வானத்தை பார்த்து அல்லாஹுவை அறியலாம், மலைகளை பார்த்து அல்லாஹுவை அறியலாம், பூமியை பார்த்து அல்லாஹுவை அறியலாம். சாதாரண புத்தி கொடுக்கப்பட்டவர்களும் அல்லாஹுவை அறியலாம். அதற்குத்தான் இந்த நாலு உதாரணம். முதல் ஒட்டகம், இரண்டாவது மலைகள்,
மூன்றாவது வானம், நான்காவது பூமி. சகோதரர்களே, இதை படித்தாவது அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த நாளையும் சொல்லிவிட்டு சொல்கிறான், நபியே ஃபதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர். மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் நபியே. நபி இல்லாத காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1000 வருடம் தாண்டி விட்டது. இந்த உம்மத்தில் உள்ள உலமாக்களுடைய பொறுப்பு உபதேசம். சகோதரர்களே, உலமாக்களுடைய பொறுப்பு உபதேசம், இந்த குர்ஆனை ஓதி காட்டுதல். ஃபதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர் லஸ்த அலைஹிம் பிமுசைத்திர். நபியே, நீங்கள் சாட்டப்பட்டவர் அல்ல, உபதேசம் பண்ணு. இந்த உபதேசம் நடக்குது சகோதரர்களே. மனித சமூகத்தினர்களே, கொஞ்சம் கேளுங்கள். ஏசுறதை நிறுத்திவிட்டு கொஞ்சம் கேட்டு சிந்தியுங்கள். அல்லாஹ் மூளைகளை தந்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்திப்பதற்குத்தான். மிருகங்களை விட அல்லாஹ் ஒரு புத்தியை கூட்டி தந்திருக்கிறான் சிந்திப்பதற்குத்தான். அல்லாஹ் சொல்கிறான், யார் புறக்கணித்தார்களோ நிராகரித்தார்களோ அவங்களை விட்டுருங்க நபியே. அல்லாஹ் அவர்களை பெரிய தண்டனையில் போட்டு வேதனை செய்வார். ஒரு நாள் வரும், முழு உலகத்துடைய படைப்புகளும் என் பக்கம்தான் திரும்ப வேண்டும். எங்கள்ல யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவங்கள யாட்ட போயிட்டாங்க சகோதரர்களே, அல்லாஹ் கிட்ட போயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே விளங்கி விட்டது. அல்லாஹ் எங்களுக்கு ஆயுள தந்திருக்கிறான். தௌபா செய்வோம் சகோதரர்களே, அல்லாஹும் பக்கம் மீளுவோம். தொழுகை இல்லாதவர்கள் தொழுகையை கடைபிடியுங்கள். இதுவரைக்கு நோன்பு பிடிக்காதவர்கள் நோன்பை பிடிங்கள். அல்லாஹுவை தவிர லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலை. ஒதுங்கும் தளம் வேற இடம் இல்லை சகோதரர்களே, எங்கும் விரண்டோட முடியாது. அல்லாஹ் சொல்றான், உங்களால் ஓட இயலாது, ஓடி முடிக்க இயலாது, எனக்கிட்ட தான் வரணும். எங்கு ஓடினாலும் அல்லாஹ் சவால் விடுகிறான். யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இனிஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த்

0: மனித ஜிங்களே, உங்களால் ஏழுமென்றால் வானத்துடைய ஓரங்கள் வரை ஓடுங்கள், ஆனால் உங்களால் தப்ப முடியாது. இது இறை வாக்கு சகோதரர்களே. இன்ன இலைனா இயாபஹும் ثم ان علينا حسابهم எங்கள்ட்ட வாங்க, உங்களோட கணக்கு நான் பார்ப்பேன் என்று உங்களை படைத்த அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றார். எனவே சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹுவை விளங்குவதற்கு, ஒரு சந்தர்ப்பம் மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை விளங்கி அமல் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். கண்ணை பொத்துவதோடு சந்தர்ப்பம் முடிந்துவிடும், கண்ணை பொத்துவதோடு சந்தர்ப்பம் முடிந்துவிடும். அல்லாஹ் இந்த ரமலானையும் தந்திருக்கின்றான். எனவே சகோதரர்களே, முடியுமானவர்கள் முடியுமான அமல்களில் முன்னேறி இந்த நாட்டையும் உலக மனிதர்களையும் அல்லாஹுவின் பால் அழைத்து அல்லாஹுடைய சிந்தனையை கொடுத்து முழு உலக மனிதர்களையும் சொர்க்கத்தின் பால் அழைத்து செல்லும் பொறுப்பை அல்லாஹ் எங்களுடைய கையில் தந்திருக்கிறான். மௌத்துக்கிடையில், மரணத்துக்கிடையில் இந்த பொறுப்பை செய்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அந்த சீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரஹ்மானே ரஹீமே யா அல்லாஹ், மலிகுல் குத்தூஸ் யா அல்லாஹ், ஹையுல் கையூம் யா அல்லாஹ், எங்களுக்கு இறங்கியிருக்கும் சோதனை இல்லாமலாக்குவாயாக, எங்களுக்கு இறங்கியிருக்கும் இந்த நோயை இந்த நாட்டையும் பாதுகாப்பாயாக, முழு உலக மனிதர்களையும் பாதுகாப்பாயாக, உலகத்துடைய கஷ்டங்கள் ஆகிறத்துடைய கஷ்டங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ரஹ்மானே ரஹீமே யா அல்லாஹ், நீ ஹையுல் கையூம் யா அல்லாஹ், நீ மரணிக்க மாட்டாயா அல்லாஹ், நீ தூங்காதவன் யா அல்லாஹ், என்றென்றும் விழித்திருக்கக்கூடியவன் யா அல்லாஹ், படைப்புகளை படைத்து அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுக்கக்கூடிய ரஹ்மானே யா அல்லாஹ், உன் பக்கம் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ், முழு உலகமும் உன் பக்கமே கையேந்திருக்கிறது ரஹ்மானே. ஒவ்வொரு மதத்தினர்களும் அவரவர்களின் கடவுள்களை அழைக்கிறார்கள் யா அல்லாஹ், உன்னை ஏற்றுக்கொண்ட நாம் உன்னை அழைக்கிறோம் யா அல்லாஹ், முழு உலகத்துக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக, நேர்வழியை காட்டுவாயாக, நீ யார் என்பதை தெளிவுபடுத்துவாயாக. ரமலானை தந்திருக்கிறாய் ரஹ்மானே, சரியான முறையில் நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக, நின்று வணங்கும் பாக்கியங்களை தருவாயாக, சதகாவுடைய ஜக்காத்துடைய பாக்கியங்களை தருவாயாக, முழு உலக மனிதர்களையும் உன் பக்கம் அழைக்கும் அந்த பொறுப்பை அந்த பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த ரமலான் வித்தியாசமான விசேடமான ரமலானாக, ஒருவருக்கொரு உதவி செய்யும் ரமலானாக ஆக்குவாயாக. எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. சோதனையில் மாட்டியிருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய சோதனை யா அல்லாஹ், சோதிப்பதால் உனக்கு எந்த லாபமும் கிடையாது ரஹ்மானே. வெகு சீக்கிரம் பள்ளிவாசல்கள் திறக்கப்பட தௌஃபீக் செய்யா அல்லாஹ், ஜும்ஆக்கள் தொழுவிக்கப்பட தௌஃபீக் செய்யா அல்லாஹ், நீ நாடினால் உனக்கு முடியும் ரஹ்மானே, நீ நாடினால் முடியும் ரஹ்மானே. எத்தனையோ பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் உனக்கு முன்னால் சிந்தப்படுகிறது யா அல்லாஹ், எத்தனையோ வயோதிபர்கள் நோன்பு பிடித்து குர்ஆன் ஓதி இஃப்தாருடைய நேரத்தில் உடம் இறைஞ்ச போகிறார்கள் யா அல்லாஹ், அனைவர்களுடைய துவாவுடைய பரக்கத்தால் இந்த உலகத்துக்கு இறங்கியிருக்கும் சோதனை இல்லாமலாக்குவாயாக. இந்த நாடு வளம் பெற்று இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கும் யா அல்லாஹ் ஹிதாயத்தையும் நேர்வழியையும் காட்டுவாயாக. நம் அனைவர்களுடைய கடைசி முடிவையும் அழகாக்குவாய். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வாஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன்
1: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimwanoli.com
3: முஸ்லிம் வானொலியில் சிந்தனை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்
2: இந்த மூன்றை செய்தால் நம்முடைய உள்ளம் அமைதியாயிரும். முதல்ல நம்ம கடந்து வந்த காலம், நம்மளுடைய இறந்த காலத்தை பற்றி அதிகமா யோசிக்க கூடாது. சபுர் செஞ்சிடணும், எது நடந்தாலும் பரவாயில்ல, சபுர் செஞ்சிடணும், பொறுமையாக இருக்கணும். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகையில சரியான முறையில நம்மளுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும், வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் தவக்குள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது தவக்குள் வைக்கணும். அப்போ பொறுமையாக இருக்கணும், தொழுகையை கடைபிடிக்கணும், தவக்குள் வைக்கணும். இந்த மூன்றையும் நாம சரியாக செய்தோம்னா நம்மளுடைய உள்ளம் அமைதியாகிரும், நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாகிரும். ஜஸாகுமுல்லாஹு கைரன், உபாரக்கல்லாஹு ஃபீக்.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
4: முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
5: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு ஜும்மா பெரிய பள்ளி வாசலிலிருந்து சகோதரர் ஃபாரூக் அவர்கள் எங்களுக்காக இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை அனுப்பியிருந்தார். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்குகின்றார் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளரும் பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி அவர்கள்.
6: நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى اله وصحبه وبارك وسلم تسليما كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوا ربكم تضرعا وخفيا وقال النبي صلى الله عليه وسلم لا ينفع حذر من قدر ولكن الدعاء ينفع مما ينزل ومما لم ينزل او كما قال عليه الصلاه والسلام கனிதுர்க்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் மிக அதிகமாக தேவையுள்ளவன். திருமறை பல இடங்களிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுவான், அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லோருமே தேவையுள்ளவர்கள். அல்லாஹுல் கனி, அல்லாஹ் மட்டுமே தேவையற்றவன். இப்போ மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு வினாடியுமே தேவையுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த தேவைகள், அதை யாரிடம் எவ்வாறு முறையிடுவது, அதை எவ்வாறு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, இதை பற்றிய அறிவு, இதை பற்றிய ஞானம் ஒரு மனிதனுக்கு இருந்துவிடுமையானால் அவன் உண்மையிலுமே பெரிய பாக்கியசாலி. தேவைகளை அடைவது, தேவைகளை பெற்றுக்கொள்வது எவ்விதமானது என்பதை அறிந்து கொண்டான் என்று சொன்னால் உலக வாழ்க்கையிலே கஷ்டங்களோ துன்பங்களோ கிடையாது. அறிஞர்கள் சொல்வார்கள், நாலு விஷயங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்து விட்டால் அவன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நற்பாக்கியம் வழங்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். நாலு விஷயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அல்லாஹ்வால் நற்பேறு வழங்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். ஒன்று, துவா செய்கிற பழக்கம், துவா செய்யக்கூடிய பழக்கம், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இரண்டாவது, ஆலோசிக்கிற பழக்கம், சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களிலுமே அதற்குரிய நபர்களிடத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கிற ஒரு பழக்கம். மூன்றாவது, எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்விடம் இஸ்திஹாரா செய்கிற பழக்கம், எல்லா முடிவுகளிலும் யா அல்லாஹ் இது நன்மையா தீமையா என்று எனக்கு தெரியாது, இது நன்மையாக இருந்தால் இந்த காரியத்தை முன்னோக்கி செய்திட உதவி செய், இல்லை என்று சொன்னால் இந்த காரியத்திலிருந்து என்னை பின்வாங்கிட செய், இதுதான் இஸ்திஹாரா. நாலாவது, நன்றி செலுத்துதல். இந்த நான்கு விஷயங்களும் நம்மிடம் இருந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நற்பாக்கியமுள்ள மனிதன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நான்கை பற்றிய சில விஷயங்களைத்தான் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது துஆ, வானத்து அருட்கொடைகளை பெற்று தருகின்ற, எழுதப்பட்ட தீமைகளை விட்டும் தடுக்கின்ற ஒரு பெரிய மகத்தான ஆயுதம் என்று சொன்னால் துஆ ஒன்று தான். வானத்து அருட்கொடைகளையும் பெற்றுத்தரக்கூடியது அதுதான். எழுதப்பட்ட தீமையான விதிகள் அதிலிருந்து தடுக்கக்கூடியதும் இந்த துஆ தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லுவாங்க, லயன்ஃபஅ ஹதரும் மின் கதரின், நீங்கள் உலகத்தில் செய்யக்கூடிய எந்த முன்னேற்பாடுகளும் விதியிலிருந்து உங்களை தடுக்காது, காப்பாற்றாது. லயன்ஃபஅ ஹதரும் மின் கதர், நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஏற்பாடுகள் செஞ்சாலும் எழுதப்பட்ட விதியிலிருந்து அது உங்களை தடுக்காது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர, வலாக்கின் அத்வா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், துஆ மட்டும்தான் என்ஃபஉ மிம்மா நஸல் வ மிம்மா லம் யுன்ஸில், அது வந்துவிட்ட தீமை வரப்போகிற தீமை அனைத்திலிருந்தும் தடுக்கக்கூடிய பிரயோஜனம் தருகின்ற ஒரு ஆயுதம் என்று சொன்னாங்க. அருமையானவர்களே, அப்படியானால் துஆ செய்கிற ஒரு பழக்கம் நம்மிடத்தில் வேணும். நாம் என்ன துஆ செய்யாமலாம் இருக்கிறோம், நம்ம துஆவே செய்கிறதே கிடையாது. நாம் துஆங்கிறது பள்ளிக்கு வந்தால், தொழுகைக்கு வந்தால், ஏதோ கொஞ்ச நேரம் கையை தூக்கிறது போகிறது, அதான் நம்ம துஆங்கிறது. நாம் செய்கிறதெல்லாம் ஒரு துவாவே கிடையாது. ஒரு முஸ்லீமுடைய 24 மணி நேர வாழ்க்கையில், 24 மணி நேர வேலைகளில் ஒரு பெரும்பகுதி துவாவாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்குமே இதை ஓதுங்க, இதை ஓதுங்க, இதை ஓதுங்கன்னு சொன்னாங்க. உலமாக்கள் அதை பற்றி தனி கிதாபே எழுதியிருக்கிறாங்க. அல் அத்கார் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதுவாங்க. எங்கெங்கே என்னென்ன சொல்லணும், அமலுல் யவம் ஒல் லைலா அப்படின்னு கித்தாப் எழுதுவாங்க. காலையிலிருந்து ராத்திரி வரை எந்த இடத்துக்கு போனால் என்ன சொல்லணும், நீங்கள் அதையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நாம் எந்த ஒரு நிமிடத்திலும் ஏதேனும் ஓத வேண்டிய ஒரு துவா இல்லாத நிமிடமே கிடையாதுன்னு சொல்லணும். எந்த ஒரு நிமிடத்திலும் நம்ம ஓத வேண்டிய துவா இல்லாத நிமிடமே இல்லைன்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் துவா, காத்தடிச்சா துவா, மழை பெஞ்சா துவா இல்லையா, மேகத்தை கண்டா துஆ, ஒரு இடத்துக்குள்ள போனா துஆ, ஒரு இடத்திலிருந்து வெளியே வந்தா துஆ, இயற்கை தேவைக்காக டாய்லெட்டு போனா துஆ, வெளியே வந்தா துஆ, பள்ளிக்குள் வரும்போது, வெளியே போகும்போது, எங்கேயாவது ஒரு துஆ இல்லாத ஒரு இடம் இருக்குதான் நீங்க பாருங்க. இதெல்லாம் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ இந்த துஆலாம் நம்மில் யாராவது கடைபிடிக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒன்று செய்யலாம், ஏதாவது சிலதை செய்யலாம், எல்லாத்தையும் கடைபிடிக்கிற ஒரு ஆள் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொன்னால் நம்ம துவாலாம் செய்கிறது இல்லை. நாம் துவான்னு நினச்சிக்கிறது நமக்கு இன்றைக்கி ஏதாவது தேவை, ஏதாவது கஷ்டம், தேவையை கேட்கறது, கஷ்டத்தை நீக்கிறது, இதுக்கு தான் துவாங்கிறதே தவிர வேறு எந்த நம்ம துவா செஞ்சுட்ருக்குற அருமையான துவாங்கிறது அப்படி இல்லை. துவா என்பது எப்போதும் நாவில் சும்மா இருக்கும்போது, நடக்கும்போது, படுக்கும்போது துவா என்பது இருந்து கொண்டே தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தா சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அவங்க வாய் அசைந்து கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் ஒரே மஜ்லிஸில் ரப்பி கஃபிர்லி, ரப்பி கஃபிர்லி 100 தடவை சொல்லுவாங்க. யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு. ஒரு சபையில் பெருமானார் இப்படி கேட்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கிறது, எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தர்றாங்க. யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, வாகனத்தில் போனால், காரில் போனால், சும்மா உட்கார்ந்தா துவா தான். ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கிற அடியான் என் ரப்பின் பக்கம் ஒவ்வொரு நிமிடமும் நான் தேவையில்லவன், எந்த ஒரு நொடியும் அவனை விட்டும் நான் தேவையற்றவன் அல்ல அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிறான் என்பதுதான் இந்த துவாவுடைய மகத்துவம். எனவேதான் அருமையானவர்களே, நாம் கேட்கறது அப்படிங்கிறதெல்லாம் கம்மி. எல்லா விஷயத்துக்கும் எதிரியால் ஆபத்தான் துவா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உதைபா இப்னு அபி ஜஹல் வந்து பெருமானார மோசமான கேவலமான வார்த்தைகளில் திட்டிவிட்டு போனான். போயிட்டு வந்து தன்னுடைய தந்தை அபூஜஹலிடத்தில் சொன்ன, அபு லஹப், அபு லஹபுடைய மகன் உதைபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப கேவலமாக போய் திட்டிவிட்டு வந்து தந்தையிடத்தில் பெருமையோடு சொன்னான், இன்றைக்கு நான் முஹம்மது அவர்களை ரொம்ப கேவலமாக திட்டிவிட்டேன் என்று. அப்போ அபு லஹபு கேட்டான், அதற்கு அவர் என்ன சொன்னார் என்று. அப்போ அவன் சொன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி கல்பம் மின் கிலாபி, யல்லா உன்னுடைய நாய்களில் ஒரு நாயை இவன் மீது ஏவி விடு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி. என்னப்பா இதை நீ சாதாரணமாக சொல்கிற, அவர் அப்படியா துவா செஞ்சார் அப்படின்னு சொல்லி அபூலஹபுக்கு புரிந்து விட்டது. தன் மகன் வந்து ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்டான் என்று. ஒரு சிரியாவுடைய ஒரு பயணத்தில் ஒரு இடத்துல எல்லாரும் தங்கியிருக்கிறாங்க. இரவில் ஒரு சிங்கம் வருது, எல்லாருக்கும் அருகிலையும் போகுது. அவருடைய தலையை முகர்ந்து பார்க்குது, முகத்தை முகர்ந்து பார்க்குது, காலை முகர்ந்து பார்க்குது, அடுத்த ஆளுக்கு பக்கத்தில் போயிடுது. அவரை முகர்ந்து பார்க்குது, அடுத்த ஆளுக்கு பக்கத்தில் போயிடுது. அபூ லஹபுடைய மகன் ஒரு போர்வையாத போர்த்தி கொண்டு படுத்திருக்கிறான். அபூ ஜஹலுடைய அபூ லஹபுடைய மகனுக்கு அருகில் போயும் முகரும் போது தான் இவன் பெருமானாரை திட்டியவன் என்று அல்லாஹ் அந்த சிங்கத்துக்கு அறிவு கொடுக்கிறான். அவனை கதறி சின்னாபின்னமாக்கி தூக்கி எறிஞ்சிருது. அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாப். இன்றைக்கு இந்த துவாவின் பக்கம் எவ்வளவு தேவையுடையவர்கள் நாம் இன்றைக்கு இல்லையா? இன்றைக்கு பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயங்கள், நாம் அந்த எதிரிகளுக்காக இந்த துவாவை நாம் எவ்வளவு கேட்கணும். யாரெல்லாம் இந்த படுபாவிகள் மீது உன்னுடைய சிங்கங்களில் ஒரு சிங்கத்தை ஏவி விடு. எல்லா இஸ்லாமிய நாடுகளும் உறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா மக்கள் யாருக்கும் அக்கறை இல்லை. யாரெல்லாம் நீதான் அந்த மக்களுடைய பாதுகாவலன். அப்போ எங்கு எந்த பிரச்சனை வந்தாலும் துவா தான். பெருமானார் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் தொழுகையில் விசேஷமாக துவா தான் செய்வாங்க. யாரெல்லாம் இவர்களை தண்டிப்பாயாக என்று. நாமும் இந்த நாட்டில் எவ்வளவு ஆபத்துகளை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். நம்மை பற்றி நம்முடைய நபியை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க. நம்முடைய துவாதான் எல்லாம் இவர்களுக்கு எதிராக உன் நாய்களில் ஒன்றை ஏவிவிடு. துவாதான் எல்லாம் ஒவ்வொரு நொடியும் துவாவின் பக்கம் தேவையுள்ள ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் துவா செய்வது ரொம்ப ரொம்ப கம்மி. அருமையானவர்களே, அல்லாவிடத்தில் துவா செய்வதை விட கண்ணியமான ஒரு செயலே கிடையாதுன்னு சொன்னாங்க. லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ. நபிசுலா சொல்லுவாங்க, துவா செய்வதை விட கண்ணியமான ஒன்று இல்லை. நீங்கள் அல்லாட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் கேட்டதை கொடுப்பான், ஒரு துன்பத்தை விட்டும் பாதுகாப்பான், அல்லது ஆகரத்தில் நன்மையாக கொடுப்பான். இந்த மூணில் ஒன்று நிச்சயம் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் இதன் நுக்ஸிர், அப்படின்னா நாங்கள் நிறைய துவா கேட்குறோம், நிறைய கேட்குறோன்னு சொல்லி. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹு அக்சர், நீங்கள் கேட்குறத விட அதிகமாக தரக்கூடியவன் அல்லாஹ். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அதை விட அதிகமாக தரக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி. அருமையானவர்களே, எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பழகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யாவுடைய தேவைகளை விட ஆகிரத்துடைய தேவைகளை கேட்குமாறு ரொம்ப வலியுறுத்துவாங்க. உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு முறை அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, யல்லா என் கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், என் தந்தை அபூ சுஃபியானுக்கும், என் சகோதரர் முஆவியா, இந்த மூவருக்கும் நீண்ட ஆயில கொடுத்து எனக்கு கண்குளிச்சி தருவாயாக. நல்ல துவா தான், கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. கணவருடைய ஆயுளுக்கு துவா கேட்குறாங்க, தந்தையினுடைய ஆயுளுக்காக கேட்குறாங்க, சகோதரருடைய ஆயுள், இவங்கெல்லாம் நீண்ட காலம் இருந்தால் எனக்கு கண் குளிர்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையுமே சீர் செய்து கொடுப்பாங்க, எல்லாவற்றையும் கவனிப்பாங்க. ஒருத்தர் தொழுதா தொழுக கரெக்டாக தொழுகிறாரான்னு கவனிப்பாங்க. ஒரு சஹாபி மாத்தமாக கையை கட்டியிருந்தார், இடது கையை வலது கையின் மீது வச்சுருந்தார். பெருமானார் அதையெல்லாம் கவனிப்பாங்க, மாற்றி வச்சாங்க, வலது கையை தூக்கி இடது கையின் மீது வை இல்லையா. எல்லா விஷயத்தையும் பெருமானார் கவனிப்பாங்க. ஒரு இமாம் ஒரு ஆலிமுடைய பொறுப்பும் அதுதான். நான் பல தடவை உங்களுக்கே சொல்லுவேன், கையை தூக்குறப்போ நிறைய பேர் தப்பாக தான் கையை தூக்குறீங்க. கையை தூக்கும்போது உள்ளங்கை கிபிலாவை நோக்கி இருக்கணும். நம்ம எல்லாம் இப்படி தூக்குறோம், இப்படி கையை இப்படி வளைச்சி வச்சுக்கிறோம். வளைச்சி வச்சிங்கன்னா இந்த முன் கை கிபிலாவை நோக்கி இருக்காது, இப்படி தான் தூக்கணும். கிபிலாவை நோக்கி உள்ளங்கை எல்லா தொழுகையில் அத்தனை உறுப்பும் கிபிலாவை நோக்கி இருக்கணும். அப்போ நாம் எல்லாம் மாத்தமாக இப்படி தூக்குறோம் இல்லைங்களா. முன் கையை காதம் பார்த்து வச்சுக்கிறோம், இது தவறான முறை. இது சுன்னத்துகளில் கோளாறு வந்தால் நன்மையிலும் பிரச்சனை வரும். இப்போ உம்மு ஹபீபா அவர்கள் இப்படி துவா செய்கிறத பெருமானார் கேட்டாங்க. சொன்னாங்க, உம்மு ஹபீபா, நீ கேட்ட இந்த துவாவை விட சிறந்த துவா அல்லாஹ்ட கபருடைய வேதனையிலிருந்து நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடலாமே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உம்மு ஹபீபா கேட்ட துவா ஒன்றும் தப்பில்லை, அத்தகைய துவாக்களும் கேட்கலாம். மறுமையின் நற்பலன்களை அதிகமாக கேளுங்க, துனியாவுடைய விஷயங்களை கம்மியாக கேளுங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமா அவர்களுக்கு உணர்த்தினாங்க. எனவே அருமையானவர்களே, எல்லா இடங்களிலும் நாம் வந்து துவா தான் செய்யணும், எல்லா நபர்களுக்கும் துவா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கும் கேட்பாங்க, எல்லாத்துக்கும் கேட்பாங்க. நபிமார்களுடைய பழக்கம் அதுதான். யாராவது சிறிய பெரிய உதவி செஞ்சாலும் துவா செய்வாங்க. சொல்லப்படுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையை கொண்டு வந்தார் இல்லையா, ஏன்னா அந்த சட்டை கிடச்சதும் அவங்களுக்கு கண் பார்வம் வந்துருச்சு. அந்த சட்டையை கொண்டு வந்தவர், அவர் கொண்டு வந்து கொடுத்ததும் பார்வை கிடைச்சிருச்சு. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ஒரு உபகாரம் செஞ்சவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும், என்னிடத்தில் எதுவுமே இல்லையப்பா உனக்கு கொடுப்பதற்கு, சரி நான் உனக்கு துவா செய்கிறேன், அல்லாஹுமா ஹவ்வி ஹவ்வன் அல்லாஹு அலைக்க சக்கராத்தில் மவுத், அல்லாஹ் உனக்கு மரண கஷ்டத்தை லேசாக்கட்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறான். இதை விட பெரிய அன்பளிப்பு என்ன இருக்குது? மரண நேர கஷ்டத்தை லேசாக்குமாறு துவா செய்வதை விட ஒரு சிறந்த துவா இருக்கிறதா என்ன? அருமையானவர்களே, இப்படித்தான் நபிமார்கள் எல்லா இடங்கள்லையும் துவா செய்வாங்க. இப்போ நம்மில் சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சில பாவம் செஞ்சால் துவா கபூல் ஆகாதுன்னு இருக்குது, இப்போ நாமெல்லாம் துவா செஞ்சு என்ன பிரயோஜனம்னு சொல்லி. இப்போ ஹராமான தொழில் செய்கிறவங்க, ஹராமான தொழில் செஞ்சால் துவா கபூல் ஆகாது, வேறு எத்தனையோ பாவங்கள் இருக்குது, அந்த பாவத்தை செய்கிறவனுக்கு துவா கபூல் ஆகாது. இப்போ இவங்கெல்லாம் துவா செய்கிறது அர்த்தமற்றது இல்லையா அப்படின்னு கேட்கலாம், ஆனால் அப்படி அல்ல. எல்லாரும் துவா செஞ்சு தான் ஆகணும், துவா செய்யணும். துவாவுனால என்ன ஆகும்னு சொன்னால், அவர் எந்த பாவத்தை செய்கிறாரோ அந்த பாவத்தை விடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துருவான். அவர் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த பாவத்தையும் அல்லாஹ் விட்டு விடுகிற ஒரு வாய்ப்பை கொடுப்பான் என்று உலமாக்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, எனவே அதிகமாக துவா தான் நம்முடைய வாழ்க்கையில், எவ்வளவு துவா செய்கிறோமோ அவ்வளவு நன்மை. நாம் வந்து யாசகர்கள், பிச்சை எடுக்கிற மக்களை பார்க்குறீங்கள, அவங்க ஒரு நாளைக்கு 100 வீட்டுக்கு போகிறாங்கன்னா 100 வீட்லேயும் அவனுக்கு காசு கிடைக்கிறது இல்லை, பாதிக்கு பாதி தான் கிடைக்கும். ஆனாலும் அவன் நிராசை அடைகிறதே கிடையாது, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வீடு வீடாக கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் தட்டுறான். அதே மாதிரி தான் நாம் அல்லாட்ட யாசிக்கிற மக்கள், நாம் ஒரு நாளைக்கு அல்லாட்ட 50 விஷயத்தை கேட்டால் 25 விஷயமாவது கிடைக்கும். அப்போ நம்ம துவாவில் வந்து என்றைக்குமே அழுத்தமும் உறுதியும் இருந்தால் நம்முடைய துவாக்கள் அல்லாட்ட அங்கீகரிக்கப்படுது. துவாவில் நமக்கு தெரிஞ்ச யாமன்னான், யா பதி அஸ்ஸமாவாதி வல் அர்த், யாதல் ஜலாலி வல் இக்ராம், யா ஹய்யு யா கய்யூம், ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளணும். ஏதேனும் ஒரு ஆலிம்களிடத்தில் சென்று நான் ஏதாவது அல்லாவுடைய திருநாமத்தை எப்போதுமே வாயில் லேசாக வர்ற மாதிரி அதை சொல்லி சொல்லி அல்லாட்ட கேட்கணும். இந்த மாதிரி திருநாமங்களை எவ்வளவு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு துவாக்கள் கபூல் ஆகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அப்படியே பார்ப்பாங்க, யாராவது துவாவில் அல்லாஹ் இப்படி புகழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா சொல்லுவாங்க, உன் துவா கபூல் ஆயிடுச்சு, அல்லாஹ் உனக்கு நீ கேட்டதை கொடுக்க போகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. அருமையானவர்களே, பெருமானார் இருக்கும்போது எல்லா விஷயத்துக்கும் துவா தான். மதீனாவில் பேரிச்சம்பழங்கள் அறுவடை செய்யப்படுகிற காலம் வந்துச்சுன்னு சொன்னான். அந்த அறுவடை காலம் வந்து முதல்ல பேரிச்சம்பழங்களை இறக்குனதுமே சாப்பிட மாட்டாங்க, யாருக்கும் வித்தர மாட்டாங்க, அந்த பேரிச்சம்பழங்களில் கொஞ்சத்தை எடுத்து பெருமானாரிடம் கொண்டு வந்து தான் கொடுப்பாங்க. நபிசல்லாம் துவா செய்வாங்க, அல்லாஹும் பாரிக்கலனா ஃபீசி மாரினா, எல்லாம் எங்களுடைய இந்த பழங்களில் பறக்க செய்வாயாக, உபாரிக்கலனா ஃபீ முத்தீனா ஓ சாயினா, மதீனாவுடைய அளவுகளில் பறக்க செய்வாயாக. அப்போ ஒரு அறுவடையில் முதல்ல கிடைக்கிறத அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள்ட்ட வந்து கொடுத்து துவா செய்கிறது ஒரு சுண்ணத்து. ஒரு குழந்தை பிறந்தால் நேராக பெருமானாரிடம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, யார் ரசூலுல்லா இந்த குழந்தைக்கு துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளுடைய பரக்கத்துக்கு துவா செய்வாங்க, வாயில் பொருள் ஏதாவது போட்டு பேரிச்சம்பழத்தை மென்று அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இந்த துவாக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நடைமுறைகள் சுன்னத்துகள் இல்லை. குழந்தை பிறந்தால் நல்லோர்கள்ட்ட கொண்டு வந்து துவா செய்யுமாறு சொல்லணும், நல்லோர்கள்ட்ட வாழ்த்துமாறு சொல்லணும், நல்லோர்கள் வாயில் பேரிச்சம்பழம் போன்ற ஏதாவது ஒரு இனிப்பை மென்று குழந்தையினுடைய வாயில் வைக்க சொல்லணும். அப்போ எல்லா இடத்துலையும் துவா, ஒரு முதல் அறுவடையா அப்பையும் துவா தான், எல்லாம் அதில் பிறக்கத்தை வச்சுருக்கிறான். குழந்தை பிறக்குதா, குழந்தைகளை கொண்டு வந்து இப்போ மருத்துவமனைகளில் தான் பெரும்பாலான குழந்தைகள் பிறக்குது. வீட்டுக்கு வந்ததும் முத வேலையாக உலமாக்கள் நல்லோர்கள் சாலிஹீன்கள் ஆண்களோ பெண்களோ யாரிடமாவது கொடுத்து இந்த குழந்தைக்கு துவா செய்ய சொல்லுங்க. இப்படி எல்லா இடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா தான் செஞ்சாங்க. எனவே அருமையானவர்களே, என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை அல்லாட்ட தான் முறையிடணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னம அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ், என் கவலைகள் துயரங்கள் எல்லாவற்றையும் நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன்னு சொன்னாங்க. இப்போ துவா என்கிற நல்ல பழக்கம் நம்மிடத்தில் இருக்கணும், எல்லா நிலைகளிலும் துவா. ரெண்டாவது விஷயம் என்ன? ஆலோசிக்கிற பழக்கம் இருக்கணும், சிறியதோ பெரியதோ. மனிதன் வந்து எல்லா விஷயங்களுடைய ஞானமும் மனிதனுக்கு கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் ஆலோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் பல நேரங்களில் ஆலோசனை செய்வாங்க. எல்லா முஸ்லீம்கள்ட்டையும் சில போர்க்களங்களில் முஸ்லீம்களுடைய ஆலோசனை கேட்பாங்க. இரவுல இஷாவுக்கு பிறகு தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் இந்த இருவரிடமும் ஆலோசிப்பாங்க. இஷாவுக்கு பிறகு நீண்ட நேரம் முஸ்லீம்களுடைய விவகாரத்தில் முஸ்லீம்களுடைய விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை செய்வாங்க. ஆலோசிக்காமல் ஒரு நாளும் பெருமானார் இருந்ததில்லை. இப்போ எல்லா விஷயங்களையும் ஆலோசித்து முடிவெடுப்பது ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா எல்லா விஷயங்களிலும் ஆலோசனை செஞ்சாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அவங்க மதீனாவிலிருந்து 1500 தொலைவில் இருக்குது சிரியா, ஷாம் இருக்குது. ஷாமுக்கு வர்றாங்க, ஷாமுடைய எல்லையை நெருங்கிட்டாங்க. நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஷாம் தேசத்து எல்லையை நெருங்கும் போது தான் தெரியுது அங்கே அம்வாஸ்ங்கிற ஊரில் காலரா நோய் பயங்கரமாக தொற்றி பரவி கொண்டிருக்கிறது, நிறைய மக்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ காலரா நோயுள்ள இந்த பகுதிக்குள்ளே உள்ளே வர்றதா இல்லையா? ஹலீஃபா இருக்கிறாங்க, பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, உள்ளே போகிறதா இல்லையா? மஷூரா தான் செய்கிறாங்க. எல்லாத்துலேயும் கருத்து கேட்குறாங்க, அன்சாரிகள்கிட்ட கேட்குறாங்க, முஹாஜிர்கள்கிட்ட கேட்குறாங்க, வயதில் மூத்தவர்கள்ட்ட கேட்குறாங்க. எல்லாரிடமும் கேட்ட பிறகு முடிவெடுத்தாங்க, வேண்டாம், இவ்வளோ பெரிய மக்களை கூட்டிக் கொண்டு ஒரு தொற்று நோய் பரவுகிற ஊருக்குள் போக வேண்டாம். நபிசுல் அஸ்லம் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அந்த முதல்ல அவங்களுக்கு தெரியலை, அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஹதீஸ் தெரியுது. சரி, இவ்வளோ பெரிய படையோடு இந்த நகரத்துக்குள் செல்ல வேண்டாம், திரும்பிடலான்னு முடிவெடுத்தாங்க. அப்போ அபு உபைதாங்கிற சஹாபி அவங்க கேட்டாங்க, என்ன உமர் அவர்களே, நீங்கள் அல்லாவுடைய விதியிலிருந்து விரண்டு ஓடுறீங்களான்னு கேட்டாங்க. அல்லாவுடைய விதியை கண்டு ஓடுறீங்களான்னு கேட்டாங்க. உமர் பதில் சொன்னாங்க, இல்லை, நஃபிர்ரு மின் கதரி இல்லாஹி இலா கதரி இல்லா, அல்லாவுடைய ஒரு விதியிலிருந்து இன்னொரு விதியை நோக்கி செல்கிறோம். ஒரு ஊருக்குள் நுழைவதா இல்லையா என்பதற்கு கூட ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை செய்து விட்டுத்தான் மதீனாவுக்கு திரும்புகிறாங்க. உமர் ரழியல்லாஹுடைய காலத்தில் இப்படி நிறைய விஷயங்களுக்கு ஆலோசனை, மார்க்க விஷயங்களாகட்டும், சில வணக்க வழிபாடுகளாகட்டும், எல்லா விஷயங்களுக்கும் ஆலோசனை செஞ்சு தான் முடிவெடுப்பாங்க. ஆலோசனை செய்வது தான் பணிவின் அடையாளம். சில பேர் யாருடைய கருத்தையும் மதிக்காமல் நான் சொல்கிறதா எல்லாமே, அவர்கள் வாழ்க்கையில் நஷ்டங்களை தான் சந்திப்பாங்க, அவங்களுக்கு மன நிம்மதி இருக்காது. ஆக எல்லா விஷயங்களுக்கும் ஆலோசனை செய்யுமாறு குர்ஆனும் பெருமானாருக்கு ஏவுகிறது. அல்லாஹ் தன் நல்லடியார்களை பற்றி சொல்வா, அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவங்க எல்லா விஷயத்தையும் கலந்து முடிவெடுப்பாங்கன்னு சொல்லி. மூன்றாவது விஷயம், ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கிற மூணாவது விஷயம், இஸ்திஹாரா. சிறிய பெரிய எல்லா விஷயங்களுக்கும் அல்லாட்ட நல்லதை நாடுமாறு கேட்கறது. யாரெல்லாம் இந்த விஷயம், ஒரு வியாபாரமோ அல்லது ஒரு பெண் மாப்பிள்ளை விஷயமோ, இது நல்லதா இல்லையான்னு தெரியல, நீ தான் முடிவெடுக்கணும். அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு அவர்கள் பெருமானாரிடம் வந்து சொன்னாங்க, ஒரு பெண்ணை மணமுடிக்கலாம் என்று நினைக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணை மணமுடிக்கலாம் என்று. அப்போ அந்த பெண் பேசுவதற்கு அரபியில் ஹித்பான்னு சொல்லுவாங்க. அது அபு அய்யூப் அல் அன்சாரிக்கு பெருமானார் சொன்னாங்க, ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. ஒன்று, அந்த பெண்ணை பேசி இருக்கிற விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாத, அதை மறைவாக வைத்துக்கள்னு சொன்னாங்க. சில நியமத்துகளை மறைக்கணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. ஒரு ஹதீஸில் நபிஸ்லாம் சொன்னாங்க, இன்னலி அஹலின் நியாமி ஹுஸ்ஸாதன் ஃபாதரூஹும், அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய நியமத்துகளை வழங்குகிறானோ அவர்கள் மீது பொறாமைப்படுகிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க, அந்த பொறாமைக்காரர்களால் அந்த நியமத்துகள் போயிடும், நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து எச்சரிக்கையாக இருங்க. அப்போ நியமத்துகளை எல்லார்ட்டையும் காட்டக்கூடாது, நியமத்துகளை மறைக்கணும். நியமத்துகளை மறைச்சி தான் அல்லாஹ்வுடைய உதவி தேடணும், இந்த பொறாமைக்காரர்களால் நியமத்து போயிடும். இப்போ அபு அய்யூப் அல் அன்சாரி ஒரு நல்ல பெண்ணை பேசியிருக்கிறாங்க போல் தெரியுது, சொன்னாங்க அந்த பெண் பேசிய விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாத, மறைச்சி வச்சுக்க. பிறகு அவருக்கு துவா துவா சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ்ட்ட இப்படி துவா செய், அல்லாஹும்ம இன்னக்க தக்தீர், எல்லாம் உனக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்குது, ஒலா அக்தீர், எனக்கு சக்தி இல்லை, ஒத்தாலம் நீ தான் அறிவாய், ஒலா ஆலம் எனக்கு எதுவும் தெரியாது, இன்னக்க அந்த அல்லாமுல் உயூப், மறைவான விஷயங்களை நீ தான் அறிவாய் என்று சொல்லிவிட்டு இப்படி கேட்குமாறு சொன்னாங்க. அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லி, யாரெல்லாம் இந்த பெண் பெயரை சொல்லி, இந்த பெண்ணுடைய விஷயத்தில் எனக்கு நன்மை இருந்தால் என்னுடைய தீனுக்கு, என்னுடைய உலக விஷயங்களுக்கு, என்னுடைய அத்தனை விஷயங்களுக்கும் இந்த பெண் நன்மையானவளாக இருந்தால் அந்த பெண்ணை திருமணம் செய்கிற வழியை எனக்கு லேசாக்கு, இல்லையா அந்த பெண்ணை என்னை விட்டும் தூரமாக்கிடு. ஒரு சாதாரண பெண் மாப்பிள்ளை விஷயத்துக்கு கூட இஸ்திஹாரா. மனிதர்கள்ட்ட கேட்கலாம், நாலு பேர்கிட்ட கருத்து கேட்கலாம், தப்பு இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாட்ட கேளு, யாரெல்லாம் இந்த பெண் எனக்கு பொருத்தமா இல்லையா உனக்கு தான் தெரியும். மனிதர்களுக்கு தெரியாத நலவுகள் குறைகள் உனக்கு தெரியும். எனக்கு இவ சரியான பொருத்தமான ஜோடியா இருந்தா அவளை திருமணம் செய்யறத லேசாக்கு இல்லையா தூரமாக்கிருக்கு. வியாபாரத்துக்கு மட்டுமல்ல, உலக விஷயங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களுக்கும் இஸ்திஹாரா செய்யுங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் எந்த காரியத்தை செய்வதா இருந்தாலும் இந்த துவா செஞ்சுக்குவாங்க. ஏன்னா பெருமானார் அவருக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அல்லாஹும்மா ஹிர்லி வஹ்தர்லி, யாரெல்லாம் எனக்கு நன்மையை தேர்வு செஞ்சு அதை நன்மையாகவே ஆக்கு எப்போதுமே. ஹிர்லி வஹ்தர்லி ரெண்டே வாக்கியம்தான். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இந்த துவாவை செஞ்சுக்குவாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திஹாரா முறையை கடுத்து கற்றுக் கொடுத்தாங்க. ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை சொல்லித்தர்ற மாதிரி, குர்ஆனை எப்படி சொல்லிக் கொடுப்போம் அந்த மாதிரி எங்களுக்கு இஸ்திஹாராவுடைய முறையை சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. எல்லா காரியத்துக்கும் இஸ்திஹாரா செய்கிறவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வராது, எப்போதும் நிம்மதி தான். இது மூன்றாவது விஷயம். நாலாவது, எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கும் நன்றி செலுத்துவது, நன்றி செலுத்துகிற பழக்கம். நன்றி செலுத்தினால் எந்த நியமத்தும் கைவிட்டு போகாது. நல்ல வியாபாரம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, திடீர்னு படுத்துருச்சு வியாபாரம், நாம உடனே பழியை அடுத்தவன் மேல தூக்கி போட்டுட்டு யாரோ எனக்கு
4: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
5: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
7: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

أسجد لبشر خلقته من صلصال من حمأ مسنون. قال فاخرج من

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

أما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث في

0: சதகல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையெடுக்க தொலைபேசி நேர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

جنتك ويرسل عليها حسبانا من السماء

ففسق عن أمر ربه أفتتخذونه وذريته أولياء من دوني وهم لكم عدو

0: ولا يشرك بعبادة ربه أحدا.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: சதகல்லாஹுல்லாலிம் நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
2: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: சதக் அல்லாஹுல்லாலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.
1: الكيل وتصدق علينا إن الله يجزي